பாடலில் அடுத்த உறவு ஒருவர் கேட்கின்றார் ஒரு பாடல், பிகில் என்ற திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று பாடும் பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள். நன்றியும் வணக்கமும் கூறி இந்த பாடலை கேட்ட வேளையை ஒலிக்க வைக்கின்றோம். அனைவரும் கேட்போம்.

மொழிகள் தமிழ் வானொலியில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுள் அடுத்து வரும் உறவு நீண்டகால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் தன்னோடு ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து ஒரு பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல் விடுமுறை விருப்பத்தில் வலம் வருகின்றது. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற வரியை கொண்டு நெற்றிக் கண் என்ற திரைப்படத்தில் இருந்தது.

பழமை போல இன்று வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் என்று கூறி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை தாருங்கள், சூரியகாந்தி திரைப்படத்தில் இருக்கின்றது என்ற வகையில் அங்கிருந்து அந்த பாடலை தேடி சென்று எடுத்து உங்களுக்காக ஒளிபரப்புகிறது மொன்றியல் தமிழ் வானொலி. அன்புடன் நீங்கள் கேட்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்க வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் திருவாரூர் மாவட்டம் உபயவேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் ஐயா அவர்கள். உங்கள் காதோரமும் அந்த பாடல் எங்கள் காதோரமும் செல்கின்றது அந்த வேளையிலே.

கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூ

அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில்

போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததா.

இசை சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையில் உலகளாவே இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் கேட்டு மயங்க வேண்டும் என்பது போன்று அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பவியன் சரவணன் ஒரு பாடலை தருகின்றார். அன்னமிட்டகை என்ற திரைப்படத்திலிருந்து மயங்கி விட்டேன் என்று கூறும் வரியை கொண்ட பாடல். இனிமையான அந்த பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ஒட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம் இடையில் நுழையாமல்
1: எண்ணிக்கொள் எண்ணிக்கொள் கன்னத்தின் கிண்ணம் பொங்கி நுழையாமல்
0: கட்டிக்கொள் ஒட்டி

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தீனான பாடல்களை தெரிவு செய்து தரும் சாணக்கியம் கொண்ட எங்கள் அன்பு உறவுகள் தரும் பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருக்கின்றது என்று பொதுவாக உலகளாக இருக்கும் உறவினர்கள் கேட்டு மகிழ்ந்து இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பும் பாடலோடு நான் இணைகின்றேன். ஜாதி பூக்கள் திரைப்படுத்து பாடலை தாருங்கள், அத்தை மகளும் இல்லை என்று கூறும் வரி கொண்ட அந்த பாடல் கேட்க விரும்புகிறோம் என்று தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் உறவினர்களும் கேட்ட வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ் தருகின்றார் ஒரு பாடல். நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து தமிழர்களோடு வாழுகின்ற உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பு உறவாக மனம் கொத்தி பறவை திரைப்படுத்து பாடலை தந்து கேட்டு மகளை வைத்து தானும் மகிழ்கின்றார் என்ன சொல்ல என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். பழைய திரைப்படம் உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்திலிருந்து சங்கீத நயம் கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் இங்கிலாந்திலிருந்து கேட்கின்றீர்கள். இன்று முதன் முதலாக இந்த திரைப்படத்து பாடலை இந்த தளத்திலே கேட்கும் வேளையில் உங்களுக்காக வணக்கமும் வரவேற்பும் கூறி இந்த பாடலை தருகின்றோம். அன்பே அமுதே அருண்கனியே என்று அழகாக இனிமையாக பாடுகின்றது அந்த பாடல்.

பாடல்கள் என்று நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் சில நிகழ்ச்சியாக இருக்கின்ற செய்தி தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்ல ஏனைய பல மொழி திரைப்படத்துறைகளிலே தாரகையாக விளங்கிய பத்மஸ்ரீ சவுகார் ஜானகி அம்மாவின் மறைவு. அவரை நினைவு தாழாமல் அவரை நாங்கள் நினைக்கும் வண்ணம் அவர் நடித்த திரைப்படத் பாடல்களில் இத்தனையோ சிறந்த பாடல்கள் இருப்பினும் விருப்பமான பாடல்களை தாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று இங்கே பதிவிடுகிறீர்கள். அந்த வகையில் உங்களோடு இணைந்து நாங்களும் நன்றியோடு மகிழ்வோடு அவருக்கு அஞ்சலியை செய்து கொண்டே அந்த பாடலை கேட்போம். முதலில் தர்மபுரி தகடூர் சாந்தி, நீங்கள் சந்துரு நிர்மலா அம்மா இவர்களை இணைத்து தருகின்றீர்கள். புதிய பறவை திரைப்படத்து பாடல், பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தருகின்றீர்கள் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை. பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஒரு அழியாத காவிய பாடலாக நாங்கள் நினைக்கும் பாடல், என்றும் கேட்கும் பாடல், என்றும் கேட்க வைக்கின்றீர்கள். நன்றி.

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அன்பு மகள் ஷியாமலா தன்னோடு இணைத்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நத்தவி, நர்முகையாள், தமிழ் இனியாள் இவர்களையும் இணைத்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒன்று கேட்டாலும் அந்த தத்துவத்தை நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தத்துவம், உண்மை தத்துவமும் அதுதான். அழகாக பாடல் வரிகள், குரல்கள், நடிப்பு, அதற்கு எப்படியெல்லாம் ஜானகி அம்மா நடித்தார் என்று பாடல் குரல்களை எல்லாம் தள்ளி வைத்து தன் முகநடிப்பை எங்களுக்கு மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கும் தன்னம் தனிமையிலே நீ தள்ளாடும் வேளையிலே என்ற பாடல் ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார்.
1: மலக்க மலக்க பூச்சோடி உங்க மடியில செலவித்து திருக்கி திருக்க பேசிக்கிட்டே நான் உயிர் விடுறோம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போடுங்க.

நான் நிறக்க நிறக்க மஞ்சள் பூசி சிவக்க சிவக்க குங்குமம் வச்சு மணக்க மணக்க பூச்சோடி உங்க மடையில செலவிட்டு திருக்கி திருக்க பேசிக்கிட்டே நான் உயிர் விடுறோம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்ச எனக்கு அதுவே போதுங்க.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வைகரைநாதத்தில் இனி தொடர்வது மும்மொழி பாடல்கள். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். குணபூரணி என்ற அம்மன் தண்டுமாரி என்ற பெயரில் கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கிறாள். அவினாசி ரோடில் இக்கோவில் உள்ளது. அந்த காலத்தில் இந்த ஊரில் தங்கியிருந்த வீரர்களை பிளேக் என்னும் கொடிய நோய் வாட்டியது. அவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தீர்த்தம் வாங்கி குணம் அடைந்தனர். அன்று முதல் இந்த அம்பாளுக்கு குணபூரணி என்ற பெயர் ஏற்பட்டது. அன்னம் தரும் அம்பிகையை அன்னபூரணி என்பது போல நோய் தீர்க்கும் அம்பிகையை குணபூரணி என்கிறார்கள். கும்பகோணம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில் சிவனுக்கு உரியது ஆகும். ஆனாலும் இங்கு துர்கைக்கே மவுசு அதிகம். ஞானசம்பந்தர் இங்கு வந்தபோது கடும் வெயில் அடித்தது. இதை காண சகிக்காத சிவன் தன் முத்து குடையை அனுப்பி அவரை வரவழைத்தார். அங்குள்ள துர்கையை வழிபட்டால் சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. மகாமக குளத்தில் அம்பாள். கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கும் போது 15 கோவில்களில் இருந்து சுவாமி எழுந்தருளல் நடக்கும். இதில் 15 கோவில்களில் இருந்து சிவன் எழுந்து அருளுவார். இங்குள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து மட்டும் காளிகா பரமேஸ்வரி அம்மன் குளக்கரைக்கு எழுந்தருளுவாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியன்று இங்கு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தப்படும். இனி ஒரு பாடலை கேட்போமா?

மாகாளிக்குடி அழகம்மை. மன்னன் விக்ரமாதித்தன் பூஜை செய்ததும் அருள் சித்தர் பாபா சுவாமிகள் வழிபட்டதுமான உஜ்ஜயினி காளியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வூரை மாகாளிக்குடி என்கின்றனர். இந்த அம்மனை அழகம்மை என்றும் அழைக்கின்றார்கள். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தினமும் உச்சிகாலத்தில் பூஜை நடத்தப்படும். இங்குள்ள அகிலாண்டீஸ்வரி அம்மனே சிவபெருமானுக்கு இந்த பூஜையை செய்வதாக ஐதீகம். இதற்காக அர்ச்சகர் இந்த பூஜையின் போது புடவை அணிந்து பூஜை செய்யும் நடைமுறை உள்ளது. பூஜை இல்லாத அம்மன் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தேவியின் சிலைக்கு அபிஷேகமோ பூஜையோ செய்யும் வழக்கம் கிடையாது. எல்லா ஆராதனைகளும் கருவறையில் இருக்கும் சுயம்புலிங்கத்திற்கே செய்யப்படுகிறது. கருமாரி என்பதன் விளக்கம் என்ன தெரியுமா? க என்றால் கலைமகள், ரு என்றால் பார்வதி, மா என்றால் லக்ஷ்மி, ரி என்றால் இணைப்பு. கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒன்றிணைந்து அருளும் கோலத்தையே கருமாரி என்பர். பொதுவாக கோவில்களில் கடவுளுக்கு சாதமே நைவேத்தியமாக படைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் சத்திரம் என்ற கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு அரிசியை நைவேத்தியமாக படைக்கின்றனர். இதற்காக பெண்கள் வீட்டில் குத்திய கைக்குத்தல் அரிசியை காணிக்கையாக வழங்குகின்றனர். இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே அணிவிக்கப்படுகிறது. இந்த மஞ்சளை கோவிலுக்குள்ளேயே தயாரித்து அம்மனுக்கு சாத்தப்பட வேண்டும் என்பது நிபந்தனை. இணைந்திருங்கள், இன்னொரு இந்து பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நடக்கப்போவது நல்லதாக இருக்கட்டும். இக்கால இளைஞர்களும் பெண்களும் மேலை நாட்டு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். அவர்களது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பால் உணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகளை வேகமாக பின்பற்றுகின்றனர். அரை குறையாக உடை அணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டவரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் நாம் அவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன், அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ணமாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். நல்லவைகளை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகளை மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. நமக்குள் ஆண்டவரின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் மட்டுமே நாம் நல்லவைகளை தேடுவோம். எனவே அவரது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்வோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற பைபிள் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் நல்லது மட்டுமே நாடும் குணம் வந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்போம்.

பகைவன் கூட நண்பனே. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லரும் பள்ளியில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அவர்களுடைய நட்பு வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பு கூட தொடர்ந்தது. பீட்டர் மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். மில்லரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்துக் கொண்டான். அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் மிகுந்த வேதனை அளித்த போதிலும் பொறுமையோடு சகித்து கொண்டார். இதை பயன்படுத்தி கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவரை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேச விரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் தனது நண்பரும் ஜனாதிபதியுமான ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் மில்லர் விக்கோவிற்காக மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காகவும் தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேள்விப்பட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தனுக்கு பிரியமா இருந்ததால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்ற பைபிள் வசனத்தை இந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறது. பாடலை தொடரும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். அறிவோம் இனிய இஸ்லாம். முகத்தில் முகம் பார்க்கலாம், ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும், இது நம் ஊரின் பழமொழி. ஆம், வார்த்தை மிகவும் வலிமையானது. தீய குணம் கொண்ட மனிதர்களை கூட அன்பான வார்த்தைகளால் நம் பக்கம் திரும்ப வைப்பதோடு அவரது மனதிற்குள் ஒரு தன்மையான இரக்க குணத்தையும் உண்டாக்கிட முடியும். நீங்கள் நட்பு வட்டத்தை பெரிதாக்கிக் கொள்ள விரும்பினால் முதலில் அன்பாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேசுங்கள், இன்முகம் காட்டி பழகுங்கள். இவ்வாறு இருந்தாலே உங்களுடைய நட்பு வட்டம் எளிதில் பெருகிவிடும். செல்வத்தை ஏழை எளியோருக்கு ஈவது மட்டுமே தர்மம் அல்ல, பிற மனிதரிடம் புன்னுருவல் காட்டுவதும் அன்பாகும் என்று நபிகள் சொல்லுகிறார். சோர்வோ துன்பமோ நபிகளாரிடம் இருந்தது இல்லை, எப்பொழுதும் புன்னுருவல் பூத்த முகத்தையே பார்த்து முடிகிறது. முகம் அகத்தின் கண்ணாடி என்பார்கள். மனதில் வாட்டத்துடன் இருப்பவர்களுக்கு எளிதில் முகமும் சோர்ந்து போகும். ஆனால் மனதை எப்போதும் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்களின் முகம் ஒருபோதும் களைப்படைவது இல்லை. ஒருமுறை அபூஜஹில் என்னும் கொடியவன் நபிகளை பார்த்து, உங்கள் முகம் அவலட்சணமாய் இருக்கிறது, அருவறுப்பாய் இருக்கிறது என கடும் சொற்களை வீசினான். அதற்கு நபிகளார் அமைதியாக ஆம் என்று சொல்லி புன்னூர்வல் பூத்த முகத்தை காட்டினார். அந்த நேரத்தில் அங்கே வந்த நபிகளாரின் தோழர் அபூபக்கர் நபிகளாரை பார்த்து, தங்கள் முகம் மறுவற்ற முழுமதியைப் போல பிரகாசிக்கிறது, அழகு ததும்புகிறது என்று சொன்னார். அபூபக்கரின் புகழ்மொழிக்கும் நபிகள் ஆம் என்று சொல்லி புன்னூர்வல் பூத்தார். அதாவது அபூஜஹில் அவரை இகழ்ந்த போதும் அபூபக்கர் புகழ்ந்த போதும் அவரது முகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, எப்பொழுதும் போல புன்முறுவல் பூத்தார். நபிகளாரின் தோழர்கள் நடந்ததை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குழப்பம். தாங்கள் குழப்பத்திற்கு அவர்களிடமே விடை கேட்டனர். அவர்கள் நபிகளிடம், இரண்டு பேருக்குமே இனிய முகத்தை காட்டினீர்களே, ஏன் என்றனர். நான் அனைவருக்குமே ஒரு கண்ணாடி போலானேன். அபூஜஹில் தன் முகத்தை என்னில் பார்த்தான், அது அவலட்சணமாக இருந்தது. அபூபக்கர் தம் முகத்தை என்னில் பார்த்தார், எனவே அது பூர்ண சந்திரனை ஒத்திருந்தது. எனவே இரண்டிற்கும் ஆம் என புன்னொருவல் பூத்தேன் என கூறினார். அவரது பதிலை கேட்ட தோழர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். எதிரிக்கும் இன்முகம் காட்டுகிற குணம் பண்புகளிலேயே மிகவும் மகத்தானதாகும். ஒரு முஸ்லிம் மற்றவர்களை கடும் சொல்ல மாட்டான், சபிக்க மாட்டான் என அல்லாஹ் குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்கிறான். மனித பண்பு என்பதே இன்முகம் காட்டி அன்பு கொட்டுகிற நிலைதான். அந்த பண்பு இதுவரையில் இல்லாவிட்டாலும் இனியாவது நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள், பாடல் கேட்கலாம்.

நபிகள் நாயகத்திற்கு அவரது பாட்டனார் அப்துல் முத்தலீப் வைத்த பெயர் முகமது. இந்த சொல்லுக்கு போற்றப்படுபவர் என பொருள். இளைஞரான நபிகள் மீது மெக்கா நகர மக்கள் கொண்டிருந்த அன்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவரை அல் அமீன் என்றும் அசாதிக் என்றும் அழைத்தனர். அல் அமீன் என்றால் நம்பிக்கை மிகுந்தவர் என்றும் அசாதிக் என்றால் உண்மையாளர் என்றும் பொருள். பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் அனு சாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலில் நமது சிந்தனைக்கு. உழைப்பின் மூலம் உடலுக்கான சம்பளம் கிடைக்கும். அதுபோல பிறர் மகிழ கொடுத்து உதவுதல், நற்செயலில் ஈடுபட்டு புகழ் பெறுதல் ஆகியவற்றால் ஆத்மாவிற்கு ஊதியம் கிடைக்கும். பெற்ற தாய் பட்டினி கிடக்கும் சூழ்நிலை உருவானாலும் சான்றோர்கள் பழிக்கும் விதத்தில் மனிதன் தர்மத்தை மீறி செயல்படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அமைந்துவிட்டால் அவனிடம் இல்லாதது எதுவும் இல்லை.

எல்லா சிறப்பும் பெற்றவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவான். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று உபசரிப்பவர்களே நல்லவர்கள். அவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் விதத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள். உள்ளம் என்னும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். இதனால் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது போல இந்த உலகம் முழுவதும் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. தண்ணீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் உலகில் ஒழுக்கம் நிலைத்திருக்க மழை பொழிவு மிகவும் அவசியமானது. இளமை பருவத்திலேயே மனிதன் தர்மம் செய்யும் எண்ணம் கொள்ள வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் உற்ற துணையாக உதவும். பூ உலகில் தர்ம நெறி தவறாமல் வாழ்பவன் வானுலகில் உள்ள தெய்வத்திற்கு ஈடாக மதிக்கப்படுவான். தான் மட்டுமல்லாமல் மற்றவரும் தர்ம நெறி தவறாமல் வாழச் செய்பவன் பிறவிகளை விட மேலானவன். பிள்ளைகள் அறிவில் சிறந்தவர்களாக அமைந்துவிட்டால் அவர்களது பெற்றோருக்கு மட்டுமின்றி உலகிலுள்ள மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும். தான் பெற்ற பிள்ளையை இந்த உலகம் சான்றோன் என போற்றுவதை கேட்டால் அவனை கருவில் சுமந்த காலத்தை விட அவனது தாய் அளவில்லாத மகிழ்ச்சி அடைவாள். சரியான சமயத்தில் ஒருவர் செய்த உதவி தினையளவு சிறியதாக இருந்தாலும் நல்லவர்கள் பனையளவு போல பெரிதாக போற்றுவர். எந்த பாவத்தை செய்தாலும் ஒரு மனிதன் தப்பி பிழைக்க முடியும். ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்டால் அதற்கு பிராயச்சித்தம் தேட முடியாது. அடக்கமுடன் இருப்பவன் வானுலக தேவர்களைப் போல சிறந்து விளங்குவான். செல்வந்தன் அடக்கமுடன் வாழ்ந்தால் அவன் செல்வம் மேலும் அதிகரிக்கும். ஒழுக்கத்தை மனிதன் உயிராக மதிக்க வேண்டும். கற்ற வித்தையை மறந்தால் கூட ஒருவன் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தில் இருந்து தவறினால் மீட்பது இயலாத செயல். உண்ணாமல் விரதம் மேற்கொள்ளுவதை விட ஒருவர் பேசும் கொடிய சொற்களை பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும். யாரையும் பாதிக்காத வகையில் பிறருக்கு தீங்கு நேராமல் பேசும் பொய் உண்மைக்கு சமமானது. அதே நேரத்தில் உண்மை மட்டும் பேசும் நல்லவர்களின் புகழ் உலகெங்கும் பரவி நிற்கும். இதை கூறியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெய்வப் புலவர் திருவள்ளுவர்.

இது தகவல் அறியும் நேரம். இன்றைய தகவல் அறியும் நேரம் பகுதியில் தமிழ் காத்த தாத்தா உ வே சாமிநாத ஐயர் அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு காணலாம். இவர் வாழ்ந்த காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. பிறந்த இடம் உத்தமதானபுரம், கும்பகோணம். தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளாக இருந்து காலத்தால் சிதைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டிருந்த காலம் அது. தன் சொந்த முயற்சியால் அவற்றை எல்லாம் தேடி எடுத்து சுவடிகள் இருந்ததை பகுத்து வேறுபடுத்தி தொகுத்து பிழை திருத்தி அச்சாக்கி காப்பாற்றியவர் நம் தமிழ் தாத்தா. சிலப்பதிகாரத்தை முதன் முதலில் உரையுடன் பதிப்பித்தார். 10 பாட்டு, 8 தொகை, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றையும் பதிப்பித்தார். அவர் மட்டும் தேடி போகாமல் இருந்திருந்தால் தமிழ் மொழியின் தமிழ் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சங்க இலக்கியங்களை பற்றி நாம் அறியாமலேயே இருந்திருப்போம். இவர் தொகுத்து தந்த நூல்களால் தான் தமிழ் மொழியை செம்மொழி என்கிறோம். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சிட்டுள்ளார். 3000க்கும் அதிகமான 8 சுவடிகளையும் கையெழுத்து பிரதிகளையும் சேகரித்தார். இவரின் அடிநிழலில் இருந்துதான் நான் தமிழ் கற்க வேண்டுமென்ற ஆர்வ மிகுதி என்னிடம் எழுகிறது என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். இவர் பதிப்பித்த நூல்களை 4 வகையாக பிரிக்கலாம். அவை சங்க நூல்கள், பிற்கால நூல்கள், இலக்கண நூல்கள், காவிய நூல்கள். தொடக்க கல்வியை திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து பிறகு 6 ஆண்டுகள் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்றார். கும்பகோணம் கல்லூரியில் 23 ஆண்டுகளும் சென்னை மாநில கல்லூரியில் 16 ஆண்டுகளும் பேராசிரியராக பணியாற்றினார். 1940ஆம் ஆண்டு என் சரித்திரம் என்ற நூலை எழுதத் தொடங்கினார். அதில் தமிழ் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வரலாறு, அவர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள், புரவலர்கள், ஆதீன தலைவர்கள் ஆகியோரின் வரலாற்று குறிப்புகள் அடங்கியிருக்கின்றன. இந்த நூல் முழுமை அடைவதற்கு முன்பே இந்த உலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் நம் தமிழ்மொழி போல என்றும் குறையாத புகழுடன் தமிழ் தாத்தா நம்மோடு இருக்கிறார். அவர் பெற்ற பட்டங்கள் 1906ஆம் ஆண்டு மகா மகோபாத்யாய, 1925 தட்சிணாதித்ய கலாநிதி, 1932 தமிழ் இலக்கிய அறிஞர். என்றும் தமிழ்மொழி. வாழ்க.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். சக்கர செல்வம் பெறினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் முந்திரி மேற் காணி மிகுவதே மிகுவதேர் கீழ் தன்னை இந்திரனா எண்ணிவிடும். கையில் இரண்டு காசு இருந்தால் வாயிலே நறுக்கென்று நாலு வார்த்தை வரும் என்று கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள். அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது என்கிறது இந்த பாடல். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று திருக்குறளும் இதைத்தான் சொல்கிறது. காலச்சக்கர சுழற்சியினால் திடீரென்று செல்வம் பெறுபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பேச்சில் எப்பொழுதும் நிதானமாகவே இருப்பார்கள். பொல்லாதவர்களுக்கு செல்வம் வந்தால் பேச்செல்லாம் பெருமை. இதற்கு அந்த கால அளவு முறையை நாலடியார் ஆசிரியர் சொல்கிறார். அது இந்த கிலோகிராம் கால மக்களுக்கும் புதுமையாக இருக்கும். நாங்கள் பள்ளியில் படுத்த பொழுது வீசை மணங்கு சேர் என்று நிறுத்தல் அளவை உண்டு. அந்த அளவு முறையில் மாகாணி கால்மாகாணி போன்ற அளவும் உண்டு. அதில் முந்திரி என்பது 320 ஒரு பங்கு, காணி என்பது 80 ஒரு பங்கு. முந்திரி அளவுக்கு செல்வத்தில் உயர்ந்துவிட்டாலே மனிதரில் சிலர் தம்மை இந்திரன் என்று நினைத்து விடுவார்களாம். மிகச்சிறிய அளவு செல்வம் 4 மடங்காக உயர்ந்துவிட்டாலே ஒரே துள்ளல் எள்ளல் என்றெல்லாம் செல்வம் மனிதனை எள்ளளவும் உயர்த்தவில்லை என்பது பொருள். திடீரென்று வரும் செல்வத்தை அனுபவிப்பதும் சேர்த்து வைப்பதும் பெருக்குவதும் சாமர்த்தியம். ஆனால் செல்வ செருக்கு வாய் துடுக்கிற்கு வழிவகுத்தால் அது போய்விடும். அந்த திடீர் செல்வந்தர் ஏற்கனவே நல்ல பெயர் பெற்றிருந்தால் அதுவும் போய்விடும். செல்வம் என்பது ஒரு சக்கரம். ஒரு சுழற்சியில் வருகின்ற செல்வம் மறுசுழற்சியில் அகன்றுவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களே அறிவாளிகள். சொல்லாதே செய். ஆற்றும் துணையும் அறிவினை உள் அடக்கி ஊக்கம் உரையார் உணர்வுடையார் ஊக்கம் உறுப்பினால் ஆராயும் உண்மையுடையார் குறிப்பின் கீழ்பட்டது உலகு. தொடங்கிய செயலை செய்து முடிக்கும் வரை அறிவுடைய நபர் அது பற்றி பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். காரியத்தை செய்வதில் தான் அவர்களுக்கு கவனம் இருக்கும். அது அறிவுடையவர்களின் செயல்பாடு. செயல் திட்டமிட்ட பொழுதே உளறி திரிபவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். அறிவுடையவர்கள் ஆக மாட்டார்கள் இவர்கள். அதே போல அறிவுடையவர்கள் பிறர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். இத்தகையவர்கள் பிறருக்கு வழிகாட்டிகளாக கூடியவர்கள் என்பது இப்பாடலின் பொருள். தொழில் வர்த்தகத்துறைக்கு தேவைப்படும் மிக முக்கியமான அம்சம் இது. ஒரு திட்டம் தீட்டினால் அதன் இயல்புக்கு ஏற்றபடி அது நிறைவேறும் வரை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். இதைத்தான் இதை நான் செய்ய போகிறேனே என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. அறிவிப்பு முக்கியமல்ல, செயல்பாடே முக்கியம். சிலர் தாம் வியாபாரத்தை புதிய பொருள் தயாரிப்பை தொடங்குவதற்கு முன்பே அதை பற்றி தெரிவித்து அமர்க்களப்படுத்தி விடுவார்கள். அப்புறம் திட்டம் நிறைவேறாமல் போனால் அது அவமானமாக போய்விடும். இந்தியா அணுகுண்டு வெடித்ததைப் போல சில காரியங்கள் மிகவும் இரகசியமாக செய்ய வேண்டும், செய்த பிறகு அறிவிக்க வேண்டும். அதே நேரம் நமது தளராத ஊக்கத்தினால் வேறு யார் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் வேலைகளை அவை முடியும் வரை காட்டிக்கொள்ளக் கூடாது. மற்றவர்களும் அதுபோலவே இருப்பார்கள். அதை அவர்கள் அறிவிக்காமலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். இது தலைமை பண்பு. அரசாங்கமானாலும் வர்த்தகமானாலும் இந்த தலைமை பண்பு வெற்றியை உறுதிப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நலம் காணும் நேரம் இது. காலை உணவை தவிர்க்காதீங்க. காலை உணவை தவிர்த்தால் உடலில் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படும். காலை உணவை நாட்பட தவிர்க்கும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கிரகிக்க உதவும் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும். தொடர்ந்து செய்தோமானால் நம்முடைய சர்க்கரையை சக்தியாக பயன்படுத்தக்கூடிய திறன் இன்சுலினுக்கு இல்லாமல் போகும். காலை எழுந்து அவசரமாக வேலைக்கு செல்லும் போது காலை உணவை தவிர்க்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறோம். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் அதிகம். ஒரு நாளில் உடலில் உணவு உண்ணாமல் இருப்பதில் மிக அதிகம். எனவே காலை உணவை தவிர்க்காதீர்கள். டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் என்றால் என்ன என்பதையும் அதை பற்றிய விளக்கங்களையும் இப்பொழுது காணலாம். இறைப்பையில் எவ்வளவு நேரம் உணவு இருக்கலாம், எப்பொழுது சிறுகுடலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது வேகஸ் நரம்புகள் தான். இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கேஸ்ட்ரோபெரிசிஸ் எனப்படும் இறைப்பை வாதம் வரும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்காத போது டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஏற்படுகிறது. இது நியூரோபதியின் வகையா என்று கேட்டால் ஆம், உண்மைதான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் போது அது இரத்த குழாயை பாதித்து நரம்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்கிறது. இது பெரும்பாலும் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் இது ஏற்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்ன அறிகுறிகள் என்று பார்த்தால், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அசௌகரியத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகள் மனிதருக்கு மனிதர் தீவிரமாகவோ அல்லது சாதாரணமாகவோ ஏற்படலாம், மாறுபடும். உணவு இறைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கழித்து சிறுகுடலுக்குள் நுழையும். அங்கே ஊட்டச்சத்து கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இறைப்பைக்குள்ளேயே உணவு இருக்கும் பொழுது பாக்டீரியா கிருமிகளின் வளர்ச்சி அதிகரிக்கலாம். உணவை மேலும் கடினமாகி வாந்தி ஏற்படுத்தலாம் அல்லது குடலில் அடைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்னென்ன பரிசோதனைகள்? பேரியம் எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப் கேஸ்ட்ரிக் எம்டிஇங் ஸ்கேன், வயர்லெஸ் மோட்டிலிட்டி கேப்சூல், மேல்வயிறு எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் என பல பரிசோதனைகள் உள்ளன. உணவு உண்ணுவதை மாற்றி அமைப்பதன் மூலம் இறைப்பை வாதத்தை தவிர்க்க முடியும். 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக சாப்பிடுவது நல்லது. உணவை உண்ணும் பொழுது மெதுவாக சுவைத்து சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியே போதுமானது. பொதுவாக காலையில் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்காக இன்சுலின், வாய்வழி மருந்துகள், உணவு பழக்கத்தில் மாறுதல்கள் போன்றவையே பரிந்துரைக்கப்படுகிறது. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். இணைந்திருங்கள். இது MTR FM

இது திருத்தலம் உலாவரும் நேரம். வெட்டுடையார் காளி, வெட்டுடையார் அம்மன் என்றே சொல்கிறார்கள். சிவகங்கையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லங்குடிக்கு அருகில் உள்ள காளி கோவிலில் இருக்கிற அம்மனை. கையில் திரிசூலம், ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை இறக்கி அமர்ந்த நிலையில் வேகம், கண்களில் உக்ரத்துடன் காட்சி அளிக்கின்ற அம்மனுக்கு பின்னால் ஜீவனுள்ள ஒரு கதை உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை சீமையை அப்போது ஆண்டவர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். அவரை கொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள். ஒரு சமயம் காளேசன் சந்நிதியில் ஒளிந்திருந்து சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார்கள் ஆங்கிலேய பட தளபதி கர்னல் ஜோசப் ஸ்மித். மதில் சுவரின் மேல் பகுதியில் அவர் ஒளிந்திருந்த சமயம் அது. உள்ளே நுழைகிறார் உடையத்தேவர். துப்பாக்கியால் குறிவைத்து சுடுகிறார். ஸ்மித் கீழே விழுந்து உயிர் துறக்கிறார் அந்த மன்னர். இது நடந்தது 1772 ஜூன் 25 உடையத்தேவரின் மனைவியான வேலு நாச்சியார் மருது பாண்டியரையும் அழைத்து கொண்டு காளையார் கோவிலுக்கு வந்து கணவருக்கு மாலையிடுகிறார். பிறகு அங்கிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு கிளம்புகிறார். அரியா குறிச்சிக்காடு இடையில் எதிர்படுகிறது. இந்த வழியில் ஆங்கில படையும் வேலுநாச்சியாரை பிடிக்க துரத்தி வருகிறது. அதற்குள் விரைந்து கீரனூர் கண்மாய்க்கரையை பரிவாரங்களுடன் தாண்டி விடுகிறார் நாச்சியார். ஆங்கில படை புழுதி பறக்க வருகிறது. காட்டிற்குள் அப்பொழுது அய்யனார் கோவில் முன்பாக மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண். வந்த படை அந்த இளம் பெண்ணை பார்த்ததும் நின்றது. இந்த பக்கம் வேலு நாச்சியார் பரிவாரங்களுடன் போனதை பார்த்தாயா, எந்த பக்கம் போனாங்க என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணின் பார்வையில் மிரட்சி இல்லை. அவங்க போன திசையும் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். வந்த படைக்கு கோபத்தை கிளறி விட்டுவிட்டது அந்த பதில். கையில் இருந்த வாழ்தான் பதிலுக்கு பேசியது. ஒரே வீச்சு, தலை தனியாக போய் விழுந்தது. உடையாள் என்ற அந்த பெண் வெட்டுப்பட்டதும் வெட்டுடையாள் ஆகி அம்மன் ஆனாள். பிறகு வெட்டுடையார் காளியம்மன். 8 வருடங்கள் கழித்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் உதவியுடன் சிவகங்கை சீமையை மீட்டார் வேலுநாச்சியார். அரசியான பின் தனக்காக வெட்டுடையாள் வெட்டுப்பட்ட இடத்திற்கு சென்றார். தெய்வாம்சத்துடன் நீதி தேவதையாக வெட்டுடையாள் விளங்குவதை நாச்சியாரிடம் சொல்கிறார்கள் மருது பாண்டியர். கேட்டதும் நாச்சியாருக்கு மகிழ்ச்சி. உடனே அந்த கோவிலுக்கு பூசாரிகளாக கருப்ப வேளார், காரி வேளார் என்ற இருவரை நியமிக்கிறார். தன்னுடைய காணிக்கையாக தனது வைர தாலியையே செலுத்துகிறார். அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கான தெய்வீகமான அடையாளமாக நிற்கிறாள் வெட்டுடையாள். மனதில் இருக்கும் கஷ்டத்தோடு நேரில் வந்து மனபாரத்தை இறக்குகிறார்கள். தீராத நோய் உடையவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். வியாபார கஷ்டமா, குழந்தை பேறு இல்லாமல் இருக்கிறதா, எல்லாவற்றிற்கும் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு நிறைவேறியதும் நேர்த்திக் கடனை கழிக்கிறார்கள். எப்படியாவது நீதி வழங்குவாள் வெட்டுடையாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் காசு வெட்டி போடும் பழக்கம் இருக்கிறது. 10 பைசாவிலிருந்து 20-50 பைசா வரை வெட்டுடையாளுக்கு நேர்ந்து கொண்டு வெட்டினால் சம்பந்தப்பட்ட எதிரியை வெட்டுடையாள் பழிவாங்குகிறாள் என்று ஒரு நம்பிக்கை. அநீதி கிடைத்து விட்டதாகவோ மோசடி செய்து விட்டதாகவோ கருதினால் நீதிமன்றம் மாதிரி நேரே இங்கு வந்து காசு வெட்டுகிறார்கள். வெட்டுடையாள் முன்பே சில வழக்குகளும் நடப்பது உண்டு. வழக்கு சம்பந்தப்பட்ட இரு கோஷ்டியினரும் சூடத்துடன் வந்து அம்மன் முன் சூடத்தை கொளுத்தி கையால் அணைக்க சொல்கிறார்கள். அம்மன் முன் பொய் சொன்னால் அவனை அம்மன் பழிவாங்கி விடுவாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் சூடத்தை அணைக்கிறவன் சொல்வதை நம்புகிறார்கள். அங்கேயே சமாதானம் ஆகிப் போகிறார்கள். நேரடியாக வர முடியாதவர்கள் தங்களுடைய வேண்டுதலை குறிப்பாக எழுதி அனுப்பி கூடவே அர்ச்சனைக்காக பணத்தையும் மணி ஆர்டராக கோவிலுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். 1 மாதத்திற்கு இப்படிப்பட்ட மணி ஆர்டர் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருகிறது. எளிமையாக இருந்தாலும் இங்கு வந்து போகிற மக்கள் கூட்டத்தினால்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இருந்தே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் போய்விட்டது இந்த கோவில். நுழைந்ததும் ஆங்காரத்துடன் வெட்டுடையாள் காளியம்மன். காலடியில் பழிவாங்கப்படும் ஒருவன் திரிசூலம் கழுத்தை சுற்றி நிறைந்திருக்கும் எலுமிச்சம்பழ மாலைகள். காசு வெட்டி போட்டு வேண்டியது நிறைவேறிவிட்டால் தங்கம் வெள்ளியிலான சிறு பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். தினமும் நான்கு கால பூஜை நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு திறக்கிற கோவிலை மாலை 6 மணிக்கு சாத்துகிறார்கள். கோவிலுக்குள்ளே வெட்டுடைய ஐயனார், சோனை கருப்பசாமி என்று பரிகார தேவதைகள் உட்பட நவசாமிகள் உள்ளனர். கீழே கிழக்கு நோக்கியிருக்கின்ற ஐயனார் முகத்தில் சூரியோதயத்தின் போது வெயில் சிறிது சதுரமாக வந்து விழுகிறது. மாலை மறையும் போது மேற்கு நோக்கி இருக்கிற வெற்றுடையாள் முகத்தில் வந்து விழுகிறது வெயில் கீற்று. நீதிபதிகள் உட்பட பலர் வந்து வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் போது கொடியேற்றுகிறார்கள். அன்று துவங்கி 10 நாட்கள் ஊரே களை கட்ட ஆரம்பிக்கிறது. எல்லா ஜாதி சமூகத்து சார்ந்தவர்களும் மண்டகப்படி அமைக்கிறார்கள். இது தவிர ஆடி மாதம் 19ஆம் தேதி பூச்சொரிதல் விழா பிரமாதமாக நடக்கிறது. நவராத்திரி விஜயதசமி அன்று குதிரை வாகனத்தில் சுற்றி வருகிறாள் வெட்டுடையாள் அம்பாள். வருகிற பக்தர்களுக்கு பிரசாதத்தை இலவசமாக வழங்குகிறார்கள். செவ்வாய் வெள்ளியன்று மட்டும் 1000 கணக்கில் கூட்டம். கோவிலை விட்டு வெளியே வந்தால் வெப்பம் தகிக்கிற மண், சுற்றிலும் கருவேல மரக்காடு. கோவிலுக்கு பக்கவாட்டில் நீண்ட அரிவாளுடன் கற்சிலைகளாக அமர்ந்திருக்கிறார்கள் வெட்டுடையாருக்கு பூசாரிகளாக நியமிக்கப்பட்ட அந்த இரு வேளாள்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்ற மத பாகுபாடில்லாமல் பலரும் வருகிறார்கள். காரணம், தனக்கு எப்படியும் நீதி கிடைக்கும் என்ற கிராமப்புற நகர்ப்புற மக்கள் மனதில் பதிந்து கிடக்கும் நம்பிக்கைதான் ஆணிவேர். இங்கு இணைந்திருங்கள்.

குட்டி கதை பார்ப்போமா? தும்புருவும் நாரதரும் வீணை வாசிப்பதில் வல்லவர்கள். இருவருக்கும் தாங்களே இசையில் வல்லவர்கள் என்ற கர்வமும் இருந்தது. அவர்கள் ஒருமுறை இசையில் சிறந்த ஆஞ்சநேயரிடம் தீர்ப்பு கேட்க வந்தனர். தங்கள் வீணையை அருகில் இருந்த பாறையில் வைத்தனர். அவர்களது பிரச்சனையை தெரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் தோடி ராகத்தில் பாடினார். பாடல் கேட்டு வீணைகள் இருந்த பாறை உருக ஆரம்பித்தது. வீணைகள் இருக ஒட்டிக்கொண்டன. அவற்றை எடுக்க முடியாமல் நாரதரும் தும்புருவும் திகைத்தனர். ஆஞ்சநேயர் கண்மூடி பாடிக்கொண்டிருந்தார். அவர் விழிக்கட்டும் என காத்திருந்த பொழுது ஆஞ்சநேயர் மற்றொரு பாடல் பாடினார். சிறிது நேரத்தில் பாறை இழகத் தொடங்கியது. வீணைகள் நெகிழ்ந்து வெளிவந்தன. நாரதர் ஆஞ்சநேயரிடம், "ஹனுமானே, உன் இசைக்கு கல்லும் கரைகிறதே. நீ பாடும் இந்த ராகத்தை கேட்க நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம்?" என்றார். ஹனுமத் தோடி என்று இந்த ராகம் பற்றிய வரலாறு அருணாச்சல கவிராயர் பாடிய ராம நாடக கீர்த்தனையில் இடம்பெற்றுள்ளது. ராவணனை ராமன் வென்றதும் வானரப்படைகள் இலங்கையிலிருந்து புறப்பட தயாராயினர். படை வீரர்களில் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்கும்படி சேனாதிபதியிடம் ராமர் உத்தரவிட்டார். ஒரு வானரம் மட்டும் காணாமல் போயிருந்தது தெரிந்தது. "சுவாமி, வசந்தன் என்னும் வானரம் மட்டும் எங்கு சென்றது என்று தெரியவில்லை" என்றார் சேனாதிபதி. ஆஞ்சநேயரை அழைத்த ராமர், "காணாமல் போன வசந்தத்தை கண்டுபிடிப்பது உன் பொறுப்பு" என்றார். ஆஞ்சநேயர் எங்கு தேடியும் வசந்தன் தென்படவில்லை. இறுதியாக யமலோகத்தில் இருப்பது தெரிய வந்தது. யமலோகம் சென்ற ஆஞ்சநேயர் யமதர்மா வசந்தன் எப்படி இங்கு வந்தான் என்று கேட்டார். யமதர்மர் பணிவுடன், "சுவாமி, கோபம் கொள்ளாதீர்கள். பூலோகத்தில் உள்ள அனைவரும் உமது புகழை கேட்டு மகிழ்கிறார்கள். அதை கேட்கும் ஆசை எனக்கும் வந்தது. நான் பூலோகம் வந்தால் என் பார்வை பலத்தால் பலரும் யமலோகம் வரவேண்டிய சூழல் உண்டாகிவிடும். அதனால் வசந்தனை மட்டும் வரவழைத்து உமது அருமை பெருமையை கேட்டு மகிழ்ந்தேன்" என்ற யமன் அவனை விடுவித்தான். ஆஞ்சநேயர் வசந்தனுடன் பூலோகம் வந்து சேர்ந்தனர். வானரங்கள் மகிழ்ச்சியில் குதித்தனர். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் கூறி பொதுகை தென்றலோடு காட்டலியில் இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். இதமான பாடல்களை சுகமாக சுமந்து வரும் பொதுகை தென்றல் இது.

காற்றின் மென்மையை காற்றலியில் மிதக்க வைத்து கனிவான பாடல்கள் அனைத்தும் பொத்தியை சுமந்து கொண்டு வருகிறது பொத்திகை தென்றல். இது

இதுவரை நேரமும் பொதிகை தென்றல் சுமந்து வந்து கனிவான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி என் அன்பு உறவுகளை. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சென்னை திருநீன்றவூர் ரேவதி பேசுகிறேன். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில எளிய முறை வழிகளை, சமையல் டிப்ஸுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல் டிப்ஸு, காய்கறிகளை நறுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதன் சுவையும் சத்தும் குறைந்து விடும். அதனால் நம்ம எப்பயுமே சமையல் செய்வதற்கு முன்னாடி காய்களை வெட்டி சமையல் பண்ணால் நல்லா புதுசாக இருக்கும். படம் என் மகன் பாடல், பொண்ணு

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, பாஸ்மதி அரிசியை குக்கரில் வேக வைக்கும்போது சிறிது எண்ணெய் அல்லது நெய் கலந்து சமைத்தால் அரிசி உதிரியாக இருக்கும். அதே மாதிரி புலாவெலாம் சமைக்கும்போது அந்த பாஸ்மதி அரிசியை வறுத்து செய்தால் பொல பொல என்று இருக்கும். படம் கலாட்டா கல்யாணம், பாடல் நல்ல இடம் நீ வந்த இடம்.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக நாம் உபயோகிக்கும் குக்கரோட உள்பக்கம் கரை படிந்து இருக்கும். அந்த கரைகள் நீங்கள் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது எலுமிச்சை பழத்தை உபயோகப்படுத்திய தோலை போட்டு நன்கு கொதிக்க விட்டால் அந்த குக்கர் பளிச்சென்று நன்றாக இருக்கும். படம் கிரகப்பிரவேசம், பாடல் எங்கள் வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. தயிர் புளிக்காமல் இருக்க ஒரு துண்டு தேங்காயை போட்டு வைத்தால் தயிர் புளிக்காது. படம் ரோஜாவின் ராஜா. பாடல், அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்திச்சிதறல் பகுதியில் சில தகவல்கள், சமையல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது புளிப்பில்லாத தயிர் அரை கரண்டி ஊற்றி செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். படம் வைர நெஞ்சம், பாடல் செந்தமிழ்பாடு.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக எளிமையான ஒரு தயிர் பச்சடி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி. ஒரு நாலு பெரிய நெல்லிக்காயை வேக வச்சு அதில் உள்ள விதையை எடுத்துவிட்டு ஒரு பச்சை மிளகாய், சீரகம், சிறிது உப்பு சேர்த்து அரைத்து மிக்சியில் அரைத்து தயிருடன் கலந்தால் சுவையான நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயார். இதை வந்து நம்ம கலவை சாதம், புலாவ், பிரியாணி தொட்டுக்கல்ல உதவும் எளிமையான தயிர் பச்சடி. படம் சிவந்தமன் பாடல் ஒரு

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக சப்பாத்தி எப்போதும் சூடாக இருக்க வேண்டுமானால் சில்வர் பாயில் பேப்பரில் சுற்றி வைத்தால் சப்பாத்தி சூடாக இருக்கும். படம் மன்னவன் வந்தானடி, பாடல்

0: எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக ரவை, கோதுமை மாவு, மிளகாய்த்தூள் இதிலெல்லாம் வண்டு வராமல் இருக்க டேபிள் சால்ட்டு போட்டு கலந்து வைத்தால் பூச்சி வராது. வசம்பும் ஒரு துண்டு போட்டு வைத்தால் பூச்சி வராமல் இருக்கும். படம் பைலட் பிரேம்நாத், பாடல் இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசைப்பாடுதோ.
1: இலங்கையின்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முன்றியல் தமிழ் வானொலி. அடுத்ததாக தோசை பண்ணும்போது மாவு கல்லில் ஒட்டி கொண்டு சரியாகவே எடுக்க வராது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலான்னாக்கா, கொஞ்சம் புளியை வெள்ளை துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்த்து வைத்து தோசை வார்த்தால் நன்றாக வரும். படம் அவனூறு சரித்திரம், பாடல் அம்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில சமையலறை டிப்ஸ், சமையல் டிப்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததான் வீட்டில் எண்ணெய் பலகாரங்கள்லாம் நம்ம செய்யும்போது, முறுக்கு, சீடை, தட்டை, நாடா இவங்கெல்லாம் செய்யும்போது நம்ம தயார் பண்ணுற மாவில் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி செஞ்சோம்னா அது வந்து கரகரப்பாக இருக்கும். நம்ம செய்கிற பலகாரங்கள் வந்து மொறுமொறுப்பாக கரகரப்பாக இருக்கும். படம் குலமா குணமா, பாடல் உலகில் இரண்டு கிளிகள்,

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, பொதுவாக வீட்டில் நம்ம பருப்பு ரசம் செய்யும்போது புளி தண்ணீரில் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாம் தக்காளி போட்டு நன்றாக பச்சை வாசனை போனவுடன் பருப்பு கரைசலை ஊற்றி நுரை வந்தவுடன் ரசத்தை இறக்கணும். அதற்கு பின் ரசம் கொதித்தால் ரசத்தின் சுவை நன்றாக இருக்காது. படம் பிராப்தம் பாட

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக செம்பருத்தி டீ. சாதாரணமாக சிகப்பு கலரில் ஒத்தையாக இருக்கிற செம்பருத்தி தான் உபயோகப்படுத்தணும். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 2-3 செம்பருத்தி இதழ்களை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தால் நல்லது. இதனோட பலன் வந்து கொலஸ்ட்ரால், இதய நோய் ஆகியவை நீங்கும். படம் சுமத்தியின் சுந்தரி, பாடல் பார்வை யுவராணி கண்ணோவியம். ஒரு சிந்தனைக்கு, எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இதுவரை உங்களுடன் முத்துச்சிதறல் பகுதிக்கு வாய்ப்பளித்த மீராம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சென்னை திருநீண்டூர் ரேவதி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக வண்டிக்காரன் மகன் என்ற படத்திலிருந்து மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படைவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக கடவுள் அமைத்த மேடை என்ற படத்திலிருந்து மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜென்சி

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபம் என்ற படத்திலிருந்து பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி,

வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே கிளம் கிளியே கிளியே.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளை ரோஜா என்ற படத்திலிருந்து ஓ மானே மானே மானே உன்னைத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக நான் வாழ வைப்பேன் என்ற படத்திலிருந்து திருத்தேரில் வரும் சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குங்குமச்சிமிழ் என்ற படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழிக்காதவன் என்ற படத்திலிருந்து சோழி கிளி எங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ வந்து நில்லு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக பைலட் பிரேம்நாத் என்ற படத்திலிருந்து இலங்கையின் இளங்குயில் என்னோடு இசை பாடுதோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாச பறவைகள் என்ற படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பழையவர்கள் கே ஜே ஜெயசுதா, சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து மாமா உனக்கு ஒரு தூது வீட்டேன் அந்தி மாலை காத்து வழியா என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடாத தேனீக்கள் என்ற படத்திலிருந்து வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக மௌனம் சம்மதம் என்ற படத்திலிருந்து கல்யாண தேநிலா காய்ச்சாத பால் நிலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதா, சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். அகல் விளக்கு திரைப்படுத்த பாடலுடன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஆரம்பிக்கும் வேளையிலே ஏதோ நினைவுகள் என்ற பாடலை நாங்கள் கேட்போம். இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

0: அடுத்து வரும் பாடல் என்னவென்று சொல்வதம்மா என்ற பாடல், ராஜகுமாரன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் தந்திருக்கின்றார் டிராஞ்சி.
1: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். பட்டணத்தில் பூதம் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். பாடுகின்றது கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற தத்துவத்தோடும்.

இவர்களோடு இணைந்து கனடா மொன்ட்ரியல் தனுஷனின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஐயையோ நெஞ்சு என்று ஆரம்பிக்கும் ஆடு களம் திரைப்படுத்து பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டு இருப்பது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வகையில் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்பதை தெரிந்து கொண்ட வேளையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான இசையும் தொடர்ந்த வேளையிலே தொடர்கின்றது பாடல்கள். ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் வேளை என்று ஒரு மந்தார பூ என்று ஆரம்பிக்கும் பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நீண்ட கால உறவு, எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் அவர்களும் காதல் ரதியே என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட அந்த ரங்கம் ஊமையானது திரைப்படுத்து பாடலை தந்தவேளை கேட்போம். அவரோடு இணைந்து நாங்களும் அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ஒலிக்கின்ற பாடலோடு நானும் ஓடி வருகின்றேன் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி ஓடி வந்து கோலா கோலா கோலா கோலா என்ற ஒரு பாடல் கம்பஸ் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். கம்பஸ் திரைப்படம் பாடல் அவருக்காக ஒலிக்கும்படி நாங்களும் இணைவோம்.

அடுத்து ஒரு பாடல், அற்புதமான பாடல், இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற ஒரு அழியாத காவிய பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்தபடி நாங்கள் முனைகின்றோம் ஒலிகின்றது பாடல்.

ஒலிக்கின்றது பாடல். அன்பு உறவுகளை, இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தோகை தோளா என்று வரியெடுத்து ஒரு பாடல் கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கேட்போமே.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் தனுஷன் நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். தேவ் என்ற திரைப்படத்திலிருந்து She is my girl என்று ஆரம்பிக்கும் வரியோடு அந்த பாடலையும் இணைத்து விடுகிறேன். கேட்போம்.
1: சொல்லுதே

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் என்றால் என்னவளின் பாடலாகத்தானே இருக்கும். அவர் பாடலையும் கேட்போம். வேட்டையாடு விளையாடு திரைப்படுத்து பாடலாக இன்று கேட்கின்றார் பார்த்த முதல் நாளே என்ற வரியோடு.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. நினைவில் நின்றவள் என்ற திரைப்படத்து பாடல் தொட்டதா தொடாததா என்று கேட்டு பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது நிகழ்ச்சியை.

தொட்டதா தொடாததா, தென்றலே படாததா, என்னதான் கண்ணமோ மின்னலாய் நின்னுமோ, ஒன்று தந்த பின்பு இன்னும்

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்களை, சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டுமென்று வளமை போல இன்றும் முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு இடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்பார். அவர்கள் எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் வரப்பிரசாதம் திரைப்படுத்த பாடல். கங்கை நதியோரம் ராமன் நடந்தான் முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது.

கங்கை ஜமுனை இங்குதான் என்ற வரி கொண்ட ஒரு அற்புதமான பாடல் இமயம் என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் நேயர் நேரத்திலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வழமை போல ஷியாமலா பிரபா தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய உறவுகளாக ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் மன அமைதிக்காக கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று இந்த பாடலை தருகின்றார். இந்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படுத்த பாடல். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா என்ற ஒரு அமைதியை தரும் பாடலாக வருகின்றது. அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜஸ், சஹனா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இவர்களோடு இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களோடு பாடலாக இன்னமும் ஒரு அற்புதமான பாடல், விண்ணுக்கு மேலாடை என்ற வரி கொண்ட பாடல், நாணல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று வழமை போல அன்புடன் வாழ்த்துக்களை கூறி கேட்கின்ற தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நிறுத்துக்கான பாடல்கள்.

ஒலிக்கின்ற நேர் நிறுத்து பாடலை அலங்கரிக்கும் வகையில் மீண்டும் ஒரு பாடல், கண்ணன் பிறந்த வேளையிலே என்ற வரி கொண்ட புகுந்த வீடு திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலேயே அன்பு மகள் மஞ்சுளா.

தொடரும் பாடல் வளமை போல என்றும் வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். அவர் தான் மட்டுமல்லாமல் தன்னுடன் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களையும் நினைத்து கேட்கும் பொழுது தங்கத்தில் முகமெடுத்து என்ற மீனவ நண்பன் பாடுகின்றது நாங்கள் அமணிவோம் கேட்டு மகிழ்வோம்.

சின்னவர் திரைப்படத்து பாடல் ஒன்று, அந்தியில வானம் தந்தனத்தும் பாடும் என்ற பல்லவியோடு மிகுதியை தருகின்றது. வழமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களுக்காக.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேயர் நேரம் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே பூவே உனக்காக திரைப்படுத்து பாடல் ஒன்று சொல்லாமலே யார் பார்த்தது என்று பாடி வருகின்றது. இந்த பாடலை பாடி வரச் செய்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

மேலும் ஒரு பாடல் தமிழ்நாடு மண்டிகை சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்த பாடல். எனக்கு நானே ராஜா என்று ஆப்பிரிக்காவில் அப்பு என்ற திரைப்படுத்த பாடலை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது மூன்றில் தமிழ் வானொலி.

என்னே அது ஓட்டம் போடும் உள்ள குட்டிங்க அது பஞ்சமும் இல்லை நம்ம கூட்டத்துக்கு தான் இனி பஞ்சமும் இல்லை அடத்தாலே நிமிர்ந்து

மீண்டும் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் தந்திருக்கின்றார். என்னானதோ ஏதானதோ என்று கேட்கும் பொம்மலாட்டம் திரைப்படத்து பாடலை கேட்பதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒரு பாடல் இன்று என்னைய நேரத்தை அலங்கரித்து செல்ல வருகின்றது. வளைகுடாமன் குவைத்திலிருந்து நீண்ட கால உறவு ஜோர்ஜ். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் வாராய் வாராய் நீ வாராய் என்ற பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த பாடல் போகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது. முன்றியல் தமிழ் வானொலியின் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரியிலே இன்று பாட்டு சவாரி 159 அலங்கரித்து சிறப்பித்தவர்கள் தங்கள் விருப்ப பாடலை தந்த வேளையிலே ஒலிக்க இருப்பது பாட்டு சவாரி நேயர் விருப்பம். இன்றைய பாட்டு சவாரியிலே மொத்தம் 11 உறவினர்கள் வந்து அழகாக மகிழ்ந்து தங்களுடைய வாக்குகளை பதிந்து சிறந்த பாடலை தெரிவு செய்தார்கள். அந்த வகையிலே முதலில் வந்து இணைந்திருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன் அவர்கள். இன்றைய நாள் கல்யாணம் என்ற பதம் கொண்டு 5 பாடல்கள் பாடிய வேளையிலே இன்றைய நாள் எங்கள் அன்பு உறவுகளில் ஒருவரான நாச்சியார் குரு தேவா அவர்களின் மகளின் திருமண நாள். அந்த இனிய திருமணம் நிறைவேறி வந்த வேளையிலே அவரும் அங்கு சென்று வந்துவிட்டு எங்கள் எல்லோருக்கும் பொதுவாக வாழ்த்துக்களை தெரிவித்தவர் முன்றியல் தமிழ் வானொலியில் தனக்கு விருப்பமான பாடலை கேட்கும் வேளையிலும் தருகின்றார் ஒரு பாடலை. வாழ்த்து பாடல் போன்றுதான் அந்த பாடல். இதய வீணை என்ற திரைப்படத்திலிருந்து என்று போல என்றும் என்று ஆரம்பிக்கும் திருநிறை செல்வி என்ற பாடல்.

அடுத்த பாடலை இன்றைய தன் மகளின் திருமணத்தை கண்ட பூரிப்போடு இருக்கும் இந்த வேளையிலே அவர் மகள் திருமணத்துக்கு வாழ்த்து தெரிவித்த ஒன்றில் தமிழ் வானொலி உறவுகளுக்கு நன்றி கூறும் வண்ணம் ஓடி வந்து கூறிவிட்டு வாக்களிப்பிலும் பங்களித்து விட்டு அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். தன்னுடைய குழந்தைகளை வரவேற்பது போன்ற ஒரு பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து மணமகளே மருமகளே வா வா என்ற அற்புதமான அந்த பாடலை தேவா உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டிருப்பது வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி. இன்று 159 வாரமாக நிகழ்ந்த வேளை பங்களித்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்த வேளையிலே அவை பாட்டு சவாரி நேயர் விருப்பம் ஆக ஒலிக்கின்றன. நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமன் சரவணா, நீங்களும் வந்து வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டு ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்கள் தங்கராஜா திரைப்படத்திலிருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா என்ற பாடல். எங்கே கேட்போமே.

அடுத்து ஒலிக்க இருக்கும் அருமையான பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து. என் கல்யாண வைபோகமே என்ற பாடலை தந்த வேளையிலே அந்த பாடலை தந்தவர் அன்பு ஷியாமலா இஞ்சிக்குடியிலிருந்து வந்து தந்திருந்தார். ஷியாமலா பிரபா, உங்கள் பாடல்.

அடுத்து வரும் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இனிமையாக இணைந்து வாக்கு நகைச்சுவையோடு கலந்து வாக்கினை தந்துவிட்டு இன்றைய திருமணம் காணும் தன்னுடைய நண்பர் தேவா அவர்களின் மகள் தன்னுடைய மகனின் சிறு பிராயத்திலே தமிழ் வகுப்பிலே படித்தவர் என்றும் தங்களுக்கு தெரிந்தவர் என்றும் அவருக்கு வாழ்த்து கூறும்பலை அழகாக ஆன்மீக துறையிலும் வாழ்த்திவிட்டு கல்யாணமாம் கச்சேரியாம் என்ற ஒரு இனிமையான பாடலை மோகன புன்னகை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க விடுங்கள் என்ற வேளையில் அந்த பாடலும் ஒலிக்கின்றது இப்பொழுது.

இன்றைய பாட்டு சபாரி 159 வழமை போல 5 பாடல்களை தந்த வேளையில் இன்று தந்த பாடல்கள் அத்தனையும் கல்யாணத்தை பற்றிய பாடலாகத்தான் இருந்தது. இது தெய்வாதீனமாக நடைபெற்றது. அவர் எங்கள் அன்பு உறவு தேவா வந்து பங்கு பெற்றுவார் எப்பொழுதும். இன்று அவருக்கு அவருடைய மகளின் திருமண நாளும் நடைபெற்ற வேளையில் இந்த பாடலும் வந்தது. எல்லோருக்கும் மகிழ்வாக இருந்து வந்து பாடல்களை விரும்பி கேட்டவர்கள் எல்லோரும் திருமண பாடல்களாக வாழ்த்து பாடலாகத்தான் கேட்கின்றார்கள். அடுத்து வரும் பாடலும் அன்புடன் வந்து எங்களுடைய குளப்படி சிங்கம் ஃபாரூக் நீங்கள் வந்து கேட்டிருந்தீர்கள் ஒரு பாடல். பூவா மனமும் பூத்ததே என்ற நான் பெற்ற செல்வம் திரைப்படம் பழைய படம் என்றாலும் அற்புதமான ஒரு பாடல், இனிமையான பாடல். இதோ அந்த பாடலையும் கேட்போம்.

மனத்தாலும் தீ

0: எங்கிருந்தாலும் வாக்களிப்பது எனது கடமை உரிமை என்று ஓடோடி வந்துவிடுவார். இந்த வேலைப்பழு இருந்த வேளையிலும் அன்பு ஜோர்ஜ் குவைத் நாட்டிலிருந்து வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ், நீங்களும் வந்து வாக்களித்து பரபரப்பாக இருக்கும் இந்த வேளையிலே தங்க மீன்கள் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்று ஆனந்தமாக பாடுகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

கண்டேன் கல்யாண பெண் போல என்ற ஒரு பாடல். அந்த பாடல் மேயர் மீனாட்சி திரைப்படுத்து பாடல் அல்லவா? இந்த பாடலை இன்று வந்து பரபரப்பான வேளையிலும் ஓடி வந்து வாக்களித்து விட்டு வாழ்த்து கூறுவது போன்று இந்த பாடலை தந்த வேளையில் சந்தன்ராஜ் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது. வண்டிகை சிறுவை சந்தன்ராஜ் தமிழ்நாட்டில் இருந்து பங்கு பெற்று கேட்ட பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் அருணாச்சலம் திரைப்படத்து பாடல் அதாண்டா இதாண்டா அரண்ய அருணாச்சலம் நந்தாண்டா என்ற ஒரு பாடல். அந்த பாடலை ராஜராஜன் வந்து அன்பாக பேசி மகிழ்ந்து ஒரு விருப்பான வேளையிலும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இந்த பாடலையும் கேட்ட வேளை அவருக்காக ஒலிக்கின்றது அதாண்டா இதாண்டா.

உடல்நிலை காரணமும் வலைத்தளம் சீரில்லாத காரணமும் இருந்தாலும் காற்றலையில் பங்கு பெற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருந்தார் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா. மகளே மஞ்சுளா, நீங்கள் உபபாதையோடு வந்தாலும் அழகாக பாடல் ஒன்றை தந்து வாழ்த்தினையும் கூறி சென்றீர்கள். நீங்கள் தந்த பாடல் கருமேகங்கள் கலைகின்றன என்ற வரி எடுத்து நியாயத்தை சொல்லுகிறேன் என்று பாடுகின்றது. அந்த பாடலை நாங்கள் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். எங்கே

தான் உங்கள் பாடல். அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம் சர்வதேச இன்றைய பாட்டு சவாரி 159 அலங்கரித்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்துவிட்டு தங்கள் மன விருப்பமான பாடலை கேட்டவர்களை அவை ஒன்றன்பின் ஒன்றாக ஒழித்து எங்களையும் மகிழ்வத்தி சென்றது. மீண்டும் இப்படிய நிகழ்வுகளை சந்திக்கலாம் தானே என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

இன்றைய விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் கேட்கும் உங்கள் பாடலை தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்டு மகிழ்ந்துருவோம் என்று ஒலிக்கும் அந்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து கீரவாணி இரவிலே கனவிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்கும் பாடல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்ற ஒரு அற்புதமான பாடல். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து தெரிவித்து அனுப்பி இருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நரம்புகிறாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்க நாங்கள் முனைவோம். கேட்டு மகிழலாம்.

உறவுகள் கேட்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இன்னுமோர் பாடல். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி என்ற ஒரு தத்துவமான பாடல். இந்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல இன்றும் அவரது பாடலை அவருடன் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

கோடிப்பாளையம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா? என்ன இந்த மாற்றமோ என்று கூறும் அந்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களோடு கேட்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலாபி பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களே, நீங்கள் கேட்கும் இந்த பாடலை இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், பிரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன் மற்றும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்கள்.

விடுமுறை விருப்பத்தில் வலம் வரும் அடுத்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் அன்புடனே அனுப்பி கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். கங்கை நதியே கங்கை நதியே என்று பாடுகின்றது காதலே நிம்மதி திரைப்படத்தில் இருந்து.

பழமை போல என்றும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் மயிலாடும் தோப்பில் மாநாட கண்டேன் என்ற பாடல். இந்த பாடல் சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நானும் வருகின்றேன் என்று உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்தகனின் முத்தங்கள் என்ற ஒரு பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலிருந்து அன்பு மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கிறதம்மா அந்த பாடல்.

என்ன தவம் செய்தேன் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போல என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை நெய்வேலி அரசவி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே இன்று நாங்கள் கேட்க இருக்கும் விடுமுறை பாடலாக அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணே என்று கல்யாண கதை சொல்லவா என்ற பாடல். இந்த பாடல் ஆண் அழகன் திரைப்படத்து பாடலை அன்புடனே அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

0: அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்று ஆரம்பிக்கும் முதல் வரி வாழ்க்கை படகு திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வழக்கம் போல இன்றும் வாழ்க வளமுடன் என்று வணக்கம் தந்து அனுப்பி எழுதி அனுப்பி கேட்டு மகள விரும்புகின்றார். இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர்கள், வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள், அவர்களோடு ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.
1: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு அற்புதமான பாடல், அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் ஒரு பாடல், ராஜபாண்டி திரைப்படத்து பாடல். அந்த பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து வளமை போல இன்றும் நீண்டகால உறவு ஜோஷ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைத்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வேளையிலே நிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடலையும் கேட்டுவிட்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். காதல் வானிலே காதல் வானிலே என்ற ராசையா திரைப்படுத்த பாடலைத்தான் நீங்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. காற்றலையில் கலந்து வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். உலகெங்கும் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமே. அன்பே ஓடிவா திரைப்படுத்த பாடலை கேட்போம். அழகான பூக்கள் என்ற வரியை கொண்டு பாடும் இந்த பாடல் இங்கிலாந்து நாடு, அன்பு அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டிலிருந்து டிராஞ்சி அனுப்பிய பாடல். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் என்ற பாடல்தான் அந்த பாடல்.

மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். இது இரவா பகலாக என்று கேட்டு பாடுகின்றது நீல மலர்கள் திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலை தருவது கனடா மொன்ரியல் மாநகரத்து தனுஷனின் பாடல். அடிதா சக்க அடிதா என்ற திரைப்படுத்து பாடல். அடி ஊழக் குடிசையிலே என்ற முதல் வரி. கேட்போமே அந்த பாடலை.

தொடர்ந்து கேட்கும் பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி அனுப்பிய பாடல். அவர் தந்த அந்த பாடல் மானா மதுரையில் என்று வா அருகில் வா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல் வரிசையிலே முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்க இருக்கின்றார்கள். தென்றல் அது உன்னிடத்தில் என்று ஆரம்பிக்கும் அந்த 7 நாட்கள் திரைப்படுத்து பாடல்.

அடுத்த பாடலை நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் கேட்கின்றார் நீண்டகால உறவு கேவிஸ் நீயா திரைப்படுத்த பாடலை என்று கேட்கின்றார் நான் கட்டில் மேலே கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் சுட்டி மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி தந்த பாடல். ஆதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒல்லி ஒல்லி எடுப்பு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளை, இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே விடுமுறை விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த ஒரு அற்புதமான காவிய பாடல். தங்க பதுமை என்ற திரைப்படத்தில் அன்று பாடியது முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரியெடுத்து எல்லோரையும் மகிழ வைக்கும் அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்புகிறோம். கேட்டு மகிழ்வோமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று கூறினேன். ஹேய் பேபி பேபி என்று ஒரு பாடல், ஏகன் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவளுடைய பாடல் கேட்க இருக்கின்றோம். இளமணி திருநாட்டிலிருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி வைத்திருக்கின்றார். பச்சை விளக்கு என்ற திரைப்படத்து பாடல். தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று முதல் வரி முழுவதையும் பாடுகின்றது.

இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா கா வைசேனா ஆசான் அவர்கள். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அந்த முதல்வரியை கொண்ட செல்வம் திரைப்படத்து பாடலை தந்து மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்ப உறவுகளை நாங்கள் இருவரை நிறமும் காற்றலையிலே கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேர் விருப்பத்துக்கான பாடல்கள். இந்த பாடல்களை அன்பு உறவினர்கள் உலகளாக இருந்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய வேளையிலே அவை ஒலிபரப்பும் போது சர்வதேசமாக ஒலித்து எல்லோரும் மகிழ்ந்து இங்கே புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் தெரிவுக்கும் எங்கள் அன்பு உறவுகள் சுவைத்தமைக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்விலே நான் சந்திக்கிறேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவ்வுலகறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவன் தந்த தமிழுக்கும் அந்த இறைவனுக்கும் இவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 16வது நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே இணைந்திருக்கும் கதம்பத்தில் உங்களை வரவேற்றுக் கொண்டு இணைவோம். இன்றைய நிகழ்வான

0: அற்புதமான இந்த இசை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் இணைந்து ஓடி வந்து இணைந்து விடுவோம், பாடி விடுவோம், கேட்டு விடுவோம், மகிழ்ந்து விடுவோம் என்று உல்லாசமாக இருப்பீர்கள். அதே போன்று இன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் இந்த நிகழ்ச்சியிலே உலகளாவிய இருந்து பல விற்பன்னர்கள் வந்திருந்தார்கள், இசையிலே நாட்டமுள்ளவர்கள் வந்திருந்தார்கள். இசை நாட்டமும் திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் தங்களுக்கு களம் கிடைக்கவில்லை, தளம் கிடைக்கவில்லை என்று எஞ்சியவர்களோடு வந்து தாகம் இசை தாகம் தீர்த்து அவர்கள் முன்னேறி இலைமறை காயாக இல்லாமல் வெள்ளிடை மலையாக வெள்ளிட மலையில் வைத்த விளக்கு போன்று விளங்கியிருக்கின்றார்கள். சொந்தமாக இசைக்குழு வைத்திருக்கின்றார்கள். எங்கள் வானொலியில் வந்து பாடுபவர்கள் இசைக்குழுவுகளிலே பாடுகின்றார்கள். தென்னகத்து திரைப்படத் துறையிலே பாடியிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா என்றால் மிகையாகாது. இனிமையான இந்த சந்தர்ப்பத்தை, மகிழ்வான இந்த சந்தர்ப்பத்தை, பிரயோஜனமான இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் வந்து இணைந்து தங்கள் திறமையை வெளிக்காட்டி இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் பல உறவினர்கள். அந்த வகையில் இன்றும் வந்து பாடுவார்கள், தங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பதை நான் வைத்தியசாலை விஜயமெல்லாம் முடித்து நலமாக விடு திரும்பியிருக்கின்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இங்கே முதலில் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் இன்று பாடுவோர் பாடலாம் என்ற உடனே மகிழ்ச்சியோடு வணக்கம் கூறி அன்புடன் தேவநாதன் நாகப்பனையா அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஜெகவர் சாதிக் அவர்கள், மகாலிங்கம் இவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றோம், வாருங்கள் வரவேற்கின்றோம் என்றெல்லாம் வரவேற்பு கூறி எழுதிய வேளையிலே நேற்றைய தினம் நேரலையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு சென்றவுடன் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி அவர்கள் வானொலிக்கு இணைப்புக்கு அடித்து களைத்து எனக்கு அணைத்து நான் குருநன் மகளே இப்படி வைத்திய பரிசோதனைக்கு செல்கின்றேன், அது முன்கூட்டியே நான் கூறிவிட்டேன், இது மறு ஒலிபரப்பு போகுதம்மா என்று குருநன் அவர் புரிந்து கொண்டார். இன்று அவருக்கு தெரியும், அவர் இங்கே அழைத்து கொண்டிருக்கின்றார், வருவார் என்று எண்ணுகிறேன். நல்லது உறவுகளை நான் பேசிய நேரத்தை உணர்க்கவில்லை, நான் சென்ற விஜயம் சிறப்பாக நடைபெற்று சரியாக தீர்மானங்கள் எல்லாம் கொடுத்து நல்ல பதிலை தந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்வான செய்தியை உங்களோடு கலந்து பகிர்ந்து கொள்ளும். வேறு யாருடன் நான் பகிர்வதற்கு தேவையில்லை, என் அன்பு உறவுகளை உங்களுக்குத்தான் நான் கூறுவேன். நான் நலமாக இருக்கின்றேன், மகளாக இருக்கின்றேன், உங்கள் அன்பு ஆதரவு உங்கள் எண்ணங்கள் என்னோடு இருக்கும் வரை நான் நலமாகத்தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாட்டுக்கு பாடுவோர் பாடல நிகழ்ச்சி செல்வோம். பாடுவோர் பாடல நிகழ்வை நான் இருக்கிறேன் வருவேன் என்று இங்கே ரேவதி எல்லாம் எழுதியிருக்கின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை குறிக்கின்ற உங்கள் அனைவருடைய அன்போடும் இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு 6478746415 என்ற எண்களை அழைத்து வாருங்கள், இணையுங்கள், தாமதிக்காமல் என்று கூறிக்கொண்டு முதலில் வந்த உறவை இணைத்து விடுவோமா? யாராக இருக்கலாம்? அழைக்கிறார் அவருடைய இணைப்பு செல்லவில்லை, மகாலிங்கத்தின் இணைப்பு கிடைக்கின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம் மகாலிங்கம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாகவும் இருக்கும் ஐயா, மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஐயா. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோமேன்னு ஒரு துடிப்போட இருக்கும் ஐயா.
0: துடிப்பு, அது அந்த துடிப்போட வந்து ஆயத்தமாக எல்லாம் வந்து எங்களை எல்லாம் அசத்த போகிறீர்கள். நாங்களும் நயத்தோடு நயந்து கேட்க இருக்கின்றோம். அங்கே உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: இன்று சரியான வெயிலியா?
0: அப்படியா?
1: ஆமாயா, சரியான வெயில்.
0: அப்ப பிரச்சனை
1: இருந்தாலும் சாயந்தரம், அதாவது மாலை என்னையா?
0: ஆனையா, சரியான வெயில் தானே, அப்ப அது பிரச்சனை இல்லை.
1: இப்போது ஒரு லேசான ஒரு குளிர்ந்த நிலையில இருக்கியா? ஆனா மழை வரலையா? மழை வராததும் ஒரு சில நன்மைகள் உண்டியா? அதனால அத எதிர்பார்க்கல.
0: வருவதெல்லாம் நன்மைக்கு, வருவதை எல்லாம் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு எதையும் தாங்கும் இதயத்தோடு வாழ்வோம். சரி, இன்று எங்களோடு உங்களுடைய இனிய குரலில் என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு?
1: ஒரு அம்மா புகழ் பாடல் யா,
0: சிறப்பு கொண்டு வாருங்கள், கேட்போம். ஆயத்தம் ஆரம்பம், ஓடு பாடு பாடுங்கள்.

அம்மா என்றழைக்க உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே.

தாரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடும் புகழ் வேண்டும் மகனே, மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்று அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்த மகனாக பிறக்கின்ற

என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்

அன்பு கிடைக்காதம்மா. ஈரேழு மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழை

0: அவை வணங்காத உயர்வில்லையே.
1: சிறப்பு சிறப்பு முதலாவது பாடலே அம்மாவை கருணையோடு, அம்மாவின் சிறப்பையும் அம்மா இல்லாமல் வாழ முடியாது என்ற கருத்தோடு அற்புதமான ஒரு பாடலை தெரிவு செய்து நன்றாக தயாரித்து நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று பார்த்திருக்க எத்தனை தடவை இந்த பாடலை பாடி பார்த்திருப்பீர்கள்? நாலு இந்த தடவை பாடி
0: பார்த்திருப்பீர்கள்.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பார்த்தீர்களா? அந்த சிறப்பை ஏனைய நாளுக்கும் இன்றைக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சிறப்பாக சிறப்பாக
0: அது ஒரு கொஞ்சம் ஒரு மூலையில உதச்சுக்கிட்டே இருந்தது, என்னடா விட்டுட்டோமே
1: அப்படின்னு. வாழ்த்துக்கள் மகாலிங்கம். மகாலிங்கம் இப்படி பாடவீர்கள், உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சி இந்த தளத்தை நீங்க நன்றாக உபயோகித்து களமாடுங்கள். சிறப்பாக இருந்தது பாடல். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
0: இதே பாடல் இல்லையா? ஏன்னா இதுல எங்க அம்மா பேரும் சிவகாமிங்கிறது ஒரு அபிராமி சிவகாமி மகமாயி அப்படி வருது. சிவகாமிங்கிற பேர் வர்றதுனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கியா. அது இல்லாம அந்த பண்டரி
1: பையும் அதெல்லாம் சிறப்பா இருந்தது. பாடல் நன்றா இருந்தது. உங்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடல் பாடுவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. இப்பொழுது சென்று மீண்டும் பாருங்கள். நான் அடுத்த உறவுடன் சொல்றேன். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், சிறப்பாக இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். அவர் காத்து கொண்டிருக்கின்றார் வருவதற்காக. எங்கேயே ஓடி வாருங்கள். அடுத்த உறவு நீங்கள் நினைப்பே துண்டிக்கணும். அப்படிதான் அவரால் வர முடியும். வந்துவிட்டார் வந்துவிட்டார். இப்பொழுது வருவது யார்? இது இதுபோல் யாரோ அவர் எனக்கு தேவையில்லாதவர் வந்திருக்கிறார். யூடியூப்பும் இதுக்குள்ளே கலந்து கொண்டு வருது ஐயா. வலைத்தளங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்கொண்டு. அடுத்த உறவு நாகப்பன் நீண்ட நேரம் அழைத்தவர் வந்துவிட்டார். அவர் ஆரம்பத்திலிருந்து காத்துக்கொண்டு. வணக்கம் வணக்கம். தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
1: அதே ஒன்று உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை இந்த இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும்
1: மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நல்லவனாக வல்லவனாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாமல்தான் நாங்களும் என்று கூறிக்கொள்ளும். கோவை மாநகரம் சரளமாக வளமை போன்ற ஒரு காலநிலையும் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே? நினைத்து விட்டு காய வைக்கின்றது, அதுதான் மழையினுடைய குணம். வெயிலும் மழையும் ஒரு தடவை நினைய வைத்து மீண்டும் காய வைக்கின்றது. அதுக்கும் தேவைதானே ஐயா. சிறப்பு. அங்கே ஆரம்பத்திலே நீங்கள் வரவேற்பு எல்லாம் கூறி அழகாக எழுதி அனுப்பியிருந்தீர்கள், பதிவிட்டீர்கள். நன்றிகள் வாழ்த்துக்கள். அடுத்து நிகழ்ச்சிகளுக்கும்
2: கடைசியில வந்தா இடமே கிடைக்க மாட்டேங்குது.
1: அது தெரிந்தபடியே நீங்க முன்னுக்கு வந்தது நான் விரும்புகிறேன். அதை நான் விரும்புகிறேன். அப்படி வருவது உங்களுக்கான நேரத்து உடனே அதை பயன்படுத்தி விட வேண்டும். சரி. இன்று நீங்கள் நலமாக மகிழ்வாக நல்லவனாக வல்லவனாக மலையிலே நனைந்து வெயிலே காய்ந்து உலர்ந்து எல்லாம் இருக்கும் வேளையிலே எங்களையும் அப்படி நனைந்து எல்லாம் மகிழ்ந்து செல்வதற்காக என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
2: இன்று ஒரு பாடல் ஐயா. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததும் தன்னே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து திடீர் வாய்ந்தாய் கொடுமை பெண்ணே. கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமான. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. காதல் என்ற ஒன்று அது கடவுளை போல உணரத்தானே முடியும் அது உருவம் இல்லை காயம் கண்டையே.

0: இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை அன்பே. உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன் கண்ணே, உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியது. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அதில் கொள்ளை போனது என் தவறா, பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா. இதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நின்று தாங்குமான். நவம்பர் மாத மலையில் நான் நனைவேன் என்று எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். முட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்று எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்று எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் நீ சொன்ன. கண்கள் மூடிய புத்த சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்று, தயக்கம் என்பதே சிறிதும் என்று அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்று. அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றார். இதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குவான். நன்றி ஐயா.
1: சிறப்பு நாகப்பன், நீங்கள் வர வர நன்றாக மெருகூடுகிறது உங்களுடைய குரல். இன்று தாளத்தோடு அழகாக பாடினீர்கள், வரிகள் ஒன்றும் தப்பவில்லை, நல்ல அழகாக உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். இவ்வளவு திறமைகளை மனதுக்கு வைத்து கொண்டுதான் ஓடி ஒழித்த நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்களா? தளம் ஒன்று கிடைத்து அதில் களமாடுங்கள், நன்றாக நீங்கள் மெருகூடிக்கொண்டு மெருகேறி கொண்டு போகின்றீர்கள். சிறப்பு, மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நாகப்பன். நன்றாக இருந்தது பாடல், உண்மையே கூறுகிறேன்.
0: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு.
1: அது சரி, இந்த நினைப்பது நிறைவேறும் சரி, இந்த சர்க்கரையை ஏன் விட மாட்டேன் கூறுது? இது கரைந்த சர்க்கரை, கரைந்து விட்டது ஐயா. இந்த சர்க்கரை கட்டி சர்க்கரை கேட்டீர்கள், கையில பட்டவொடனே கரைந்து விட்டது பாத்தீங்களா? இன்றைக்கு சக்கரை நிலவு கையில வந்து கரைந்து போயிட்டு ஐயா. என்ன, நீங்க கரைந்து விட்டீர்களோ இல்ல உங்களை கண்ட உடனே அது கரைந்து விட்டதோ?
0: ஒரு நாளைக்கு கட்டியா இருந்தா இன்னொரு நாளைக்கு கரையத்தானே வேணும்.
1: என்றும் கட்டியாக இருக்க முடியாது, அப்படியும் கரைந்தே ஆக வேணும். அப்படி கரையாத விட்டாலும் கரைக்க வேண்டும் தானே. இது இப்ப இது கேள்வி என்ன, இந்த சக்கரை எல்லாம் கூட கையில் வந்தா தானாக கரைந்தா இல்ல நீங்கள் கரைந்து விட்டீர்களா? நினைப்பது நிறைவேறும், நினைப்பது நிறைவேறும், நினைப்பது நிறைவேறும். வானொலிக்கு வந்து விட்டீர்கள், நினைப்பது நிறைவேறும். நன்றாக இருந்தது நாகப்பன். சொந்த குரல்ல நீங்கள் உங்களுடைய தாளத்தோடு, உங்களுடைய சந்தத்தோடு, உங்களுடைய வரிகளோடு, நல்ல துணியோடு நன்றாக பாடியிருக்கின்ற. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு பக்க பாத்தியம், ஒரு ஒரு இயக்குனர் அருகிலிருந்து தாள இசை சுரவரிசிகளோடு நீங்கள் சுருதிப்பட்டியை கையில் வைத்துட்டு பாடினா நன்றாக பாடுவீர்கள். அவ்வளவு தானே தாளத்தோடு. நன்றாக இருந்தது, சிறப்பு, எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அதே போன்று மகாலிங்கம், நீங்கள் எல்லோரும் வந்து பாடியது மகிழ்வாக இருந்தது எனக்கு. நன்றி.
0: அடுத்த வாரம் இன்னொரு சக்கரையை தேடுவோம் ஐயா.
1: சரி, பார்ப்போம். முடிந்தது. நன்றி, நன்றி. உங்களுடைய சந்தர்ப்பம் கிடைத்து
0: வாழ்த்து. அடுத்த நன்றி.
1: காற்றலையும் நன்றாக ஆண்டு கொண்டு செல்கிறீர்கள், நல்ல ஆளுமை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வாரமாக எங்களுடைய திருமயிலை ஊரில் இருந்து வளமையாக வருகின்ற கதையெல்லாம் கூறி மகள வைக்கின்ற மகள் யோகாராஜி வருகின்றார். வணக்கம் மகளே யோகாராஜி. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: அதேதான்.
1: அப்படியே தான் இருக்கு. அப்ப அப்ப மழை பொழியவில்லையா, காத்தடிக்கவில்லையா? ஒன்றுமே வேற இல்லையா? அப்ப பக்தி குறைஞ்சு போயிட்டுதோ? ஆலயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஆலய தரிசனங்கள் எப்படி செல்கின்றது?
2: அதெல்லாம் நல்லா போயிட்டு
1: சூப்பராயும் போகுது, நல்லாயும் போகுது, சூப்பராயும் போகுது. சார், இன்று எங்களோடு வந்து இணைந்து ஒரு வாரம் இன்று வந்து உங்கள் குரலை தந்திருக்கின்றீர்கள், பாடலை முதல் தருகின்றீர்கள், அல்லது ஏதாவது நீங்கள் கடி சின்ன உபதேசம், அதுக்கு தான் காத்துக்கொண்டு கொண்டு வாருங்கள், உங்களோட உபதேசத்தை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
2: அதை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பொம்மை பாடுற மாதிரி குழந்தைங்க பாட்டு மாதிரி ஒரு ரெண்டு சாங் கதை பாட்டு
1: அப்பா பார்ப்போம் கேட்போம் கொண்டு வாருங்கள்.
2: ஒரு கதை, சின்ன குட்டி கதை. ஒரு கிராமத்துல, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல சுமார் ஒரு 30-40 வீடு இருக்கு. அந்த கிராமத்துல ஒரே மழை, மழைனா மழை நான்ஸ்டாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கு. யாராலையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, வீடெல்லாம் இடிஞ்சு உழுற நிலைமைக்கு வந்தது. எல்லாரும் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் எல்லையில் ஒரு மண்டபம் இருக்குது, எல்லாரும் மழை நிற்கிற வரைக்கும் அந்த மண்டபத்திலே போய் இருப்போம்னு சொல்லி அத்தனை பேரும் மண்டபத்தில் வந்து நிற்கிறாங்க. மழையில் நனைஞ்சிட்டு குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு, அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் எல்லாரும் வந்து இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி மழையே நிக்கல, இது மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவர் சொல்ற இந்த இடத்துல யாரோ ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் மழை வந்து நான் ஸ்டாப்பா கொட்டிக்கிட்டே இருக்குது. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தை போய் ஒருத்தர் ஒருத்தரா தொட்டிட்டு வாங்க. அந்த மரத்தை தொட்டவங்களுக்கு யாருக்கு வந்து உடனே அந்த மரத்தை தொடும்போது புயல் அடிக்குதோ, இடி வந்து உளுந்துரும், அந்த பாவம் பண்ணவங்க இருந்தா அது வந்து உளுந்துரும், இல்லைன்னா நம்ம வந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தரா குழந்தைங்க முதற்கொண்டு போய் எல்லா அந்த ஜனங்கள் மொத்தம் போய் தொட்டிட்டு வந்துடுறாங்க, யாருக்கும் ஒண்ணுமே ஆகல. லாஸ்ட் சொன்னவர் யாரோ அவர் நிக்கிறாரு. உடனே எல்லாரும், நீங்க தான் இப்ப பாக்கி இருக்கீங்க. அப்ப ஒரு பயம் வந்துச்சு, எல்லாரும் போனாங்க, யாருமே பாவம் செய்யல, அப்ப இந்த ஊர்ல எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்ன பாவம் பண்ணிருக்கோம், நாம என்னைக்கும் எதுவுமே பண்ணலையே, நாம போய் தைரியமா தொடுவோம்னு சொல்லி அவர் போய் தைரியமா தொட போறாரு. தொட்டு அப்படி கைய கொண்டு வைக்கிறாரு, இடி மின்னல் பயங்கரமா அவர் தலையில உளுந்து அந்த ஸ்பாட்லயே அவர் காலி ஆயிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜனங்கள் எவ்வளவு பேர், அந்த அத்தனை பேர் ஜனங்கள் நல்லவங்களை இத்தனை பேரையும் காக்கிறதுக்காக அந்த பாவம் செஞ்ச ஒத்தனை வந்து வரவழைச்சு அவனை சாகடிச்சிட்டாரு பெருமாள். அதனால நம்ம வந்து நம்ம தான் புண்ணியம் பண்ணோம் பாவம் பண்ணோம், நம்ம நமக்கு மேல ஒரு கடவுள் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு, அவர் என்னைக்கு யார காக்கணுமோ அவர் காக்கும் போது நிச்சயமா காப்பாரு, அழிக்கும் போது நிச்சயமா அழிப்பு
1: சிறப்பான கதை. நல்லதொரு உள்வாங்கக்கூடிய உட்ப கருத்துக்கள் பொருந்திய ஒரு கதை ஒன்று மகளே. நாங்கள் எங்களுடைய 5 விரல்கள் இருக்கின்றது, எங்கள் வலது கையாலே சுட்டி விரல் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சுட்டி விரலை நீட்டும் போது ஏனைய விரல்கள் மூடிக்கொள்ளும். அந்த சுட்டி விரலால் ஒருவரை பார்த்து ஒரு குறையோ அல்லது சிறப்போ நன்மையோ கூறும் வேளையில் ஏனைய அந்த குட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல் எல்லாம் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. 3 விரல்கள் எங்களை பார்க்கின்றது. அப்பொழுது அந்த 3 விரல்களையும் அந்த பெரிய விரல், கட்ட விரல் அதை மூடி பிடிக்கின்றது. ஏய், உன்னிடமும் குறையுண்டு, உன்னை நீ யோசி என்றெல்லாம் யூஸ் சொல்லி கொடுக்கும். நாங்கள் மற்றவர்கள் குற்றத்தை சுட்டி காட்டும் பொழுது அல்லது பிள்ளையை காட்டும் பொழுது எங்களுக்குள்ளேயும் இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என்பது காட்டும் வேளையிலே இது நல்லதொரு அற்புதமானது. எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கீதையிலே, எது நடக்க இருந்ததோ அது, எது நடந்ததோ அது நன்றாக நடக்கின்றது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது, இனி நடக்க இருப்பதும் நல்லதாகவே நடக்கும் என்று கூறப்பட்டது. வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு சுருக்கமான பெரிய தத்துவத்தை கூறி எங்களை மகள வைத்தீர்கள். இப்பொழுது உங்கள் பாடலை, உங்கள் குரலே அந்த பாடலை தாருங்களே, கேட்போம்.
2: சீனு என்ன, சீனு என்ன கதை சொல்றேன்னு சொன்னியே, கதை சொல்றேன்னு சொன்னியே, இப்ப எனக்கு நேரம் இல்ல, நான் அப்புறமா சொல்றேன், பேசாம போய் உக்காரு. சீனு சீனு, சரி வா இப்படி வா. சரி என்ன கதை சொல்றேன்னு சொன்ன, நரி கதை. ஓகே உக்காரு. முன்பு ஒரு காலத்துல முருங்கை மர காட்டுக்குள்ள, முன்பு ஒரு காலத்துல முருங்கை மர காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது. அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. என்ன பண்ணிச்சு, ஓடி வந்துச்சு. ஓடி வந்தக்குள்ள அடி. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி, நீல நிற சாயம் பட்ட தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி, சி பொம்பல. நரி காடு மாறி போதும், நரி காடு மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி என்ன பண்ணுச்சு, காடு மாறி போச்சு, சரி அப்புறம் கதை தேடி போச்சு. கெட்டது போ, கதையே மாத்திட்ட. ஐயா என்ன பண்ற, இன்னும் கதை இருக்கு. சரி அப்ப சொல்லு. எங்க விட்டேன், நரி காடு தேடி போச்சு. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா. மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குன்னு அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு. நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். நரிகள் எல்லாம் பயந்தன. அங்கு நரியின் ஆட்சி நடந்தது. ஒரு நாள் மேகம் துடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, மழை பொழிந்தது, மின்னல் அசைந்தது. நீயாளுத, நான் நரி சிங்கம் அத மாதிரி அழுத, நீயாளுத. அப்ப சரி, காட்டு விலங்குகள் கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவில் புழந்தது. நீல நரி வாசல் வந்து ஓலமிட்டு அழுதது. நீயாளுத, நான் புலி சிங்கம் அழுத, நீயாளுத. அப்ப சரி, சரி அப்ப நரியும் வெளியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீலச்சாயம் வெளுத்தது, நரியின் வேஷம் கலைந்தது. நீலச்சாயம் என்ன ஆச்சு, நீலச்சாயம் வெளுத்து போச்சு. நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும் டும், காட்டை விட்டே ஓடி போச்சு. டும் டும் டும் டும், நீலச்சாயம் வெளுத்து போச்சு. டும் டும் டும் டும், டும் டும் டும் டும், டும் டும் டும் டும்.
1: நல்லது ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டது போன்று மூன்றாம் முறை திரைப்படத்து காட்சியை ஒரு தொலைபேசியிலே வந்து அழகாக சுவையோடு நீங்கள் அந்த வாக்கியங்களை எங்களுக்கு ரசங்களோடு தந்தீர்கள். அதே நேரம் அந்த பாடலை நகைச்சுவை கலந்த ஒரு தத்துவமானதாக தந்தீர்கள். இது எல்லாராலும் எல்லோருக்கும் தனியாக ஒரு தொலைபேசியில் செய்வது என்பது சுலபமான காரியமும் அல்ல. அந்த திறமையறை சக்தி உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். சிறப்பாக அதை நீங்கள் எடுத்து ஆளுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. யோகாராஜ் சிறப்பாக இருந்ததம்மா. இது வந்து நானும் ஒரு கலைஞன், எனக்கு அந்த அதனுடைய இது தெரியும் எனக்கு. இது வந்து எல்லோராலும் எல்லோரும் செய்ய மாட்டார்கள், இருக்கா மற்றவர்களால் முடியாது என்று கூறவில்லை. துணிந்து காற்றலையிலே ஒரு தொலைபேசியிலே வந்து நீங்கள் அதை நன்றாக உள்வாங்கி அந்த படத்தை அப்படியே எங்களுக்கு அந்த காட்சியை கண்ணோட்டத்திலே தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்காக
2: நன்றி, நன்றி,
1: நன்றி அம்மா. உங்களுக்காக என்ன பாடலை தர வேணும் மகளே? நான் விருப்பமான பாடல்
2: இன்னைக்கு சிவாஜி கணேசன் பாடல், ஆள் பொங்கும் பருவம், அதில் நான் தங்கும் இதயம், கனவும் நினைவும் மனதில் மலரும். ஒரு பாட்டு இருக்கு,
1: சிறப்பு
2: அந்த பாடல்.
1: அந்த பாடம் உங்களுக்காக நான் ஒலிபரப்பிலே தருவேன். நன்றி மகளே, சிறப்பாக இருக்கு. முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாடலை பாடி
2: காட்டு.
1: சிறப்பு தயாரித்துக் கொண்டு ஓடி வாருங்கள்.
2: நன்றி.
1: இப்பொழுது நாங்கள் அடுத்த வரப்புடன் செல்கின்றேன். நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உடவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு யாராக இருவர் அழைக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். யார் இவர் என்று பார்ப்போம். இவர் வந்து வேறு யாருமல்ல, எங்களுடைய நெய்வேலி அரசடி
3: குப்பம் சரவணன்.
1: அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன். வணக்கம் சரவணா. வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும்
1: நல்லவனாகவும் வல்லவன. நீங்கள் நல்லவன் தானே, நல்லவன் தானே. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை உங்களுக்கு குறை நிறைவாக வந்ததா, மழை ஏதும் பொழிந்ததா?
3: காலநிலை பகல் வேலையிலே நல்ல வெயில், இப்ப பாதிய காத்தும் கொஞ்சம் சிறு தூரமாக இருக்கிறது.
1: ஓ, காற்றும் சிறு தூரலும் அது நன்றாக இருக்கும். இந்த சாரல் வந்து காற்று அந்த தூரலை சாரலாக்கி கொண்டு வந்து உங்களோட படும் பொழுது அதுல ஜில்லு நல்லா இருக்கும் இல்லையா இந்த கோடை காலத்திலே.
3: ஆனா
1: பூமிக்கு பெரிய பயன் இல்லை, பூமிக்கு இது பயன்படாது, விவசாயத்துக்கும் அது சரிப்படாது. சரி, அப்படியான காலையில் இருக்கு. நாங்களும் வந்து 22 பாகை, இது 17 பாகைக்கு இரவுக்கு செல்லும். நேரமும் நன்றாக குறைந்து இப்போ 14 மணித்தியாலம் 2 நாளிகை நிமிடம் வரை எங்களுடைய பகல் இருக்க இருக்கின்றது. பகல்லே நடுப்ப மதிய நேரம் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும், பின்பு தணிந்து கொண்டு போயிடும், தாங்கக்கூடியா இருக்கும். இந்த வாரம் அடுத்த வாரத்துடன் எங்களுடைய கோடைகாலம் முடிவுக்கு வர இருக்கின்றது. நேற்று எதினம் நான் நேற்று முந்தி நம்ம என்னுடைய வைத்திய பரிசோதனைக்கு செல்லும் பொழுது எங்களுடைய வாகனத்தில் இருந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தா அந்த குளிர் ஊட்டியை குளிரை தருகின்ற அந்த காற்றாடி வேலை செய்யவில்லை. அதை உடனே ஒன்றும் பண்ண முடியாது. மகள் பக்கத்தில் அருகில் இருந்தவர்கள் அதை பார்த்துவிட்டு சற்று நேரம் அதை ஓய்வெடுக்க விட்டு சென்றால் பிறகு வேலை செய்தது. பின்பு என்னுடைய வைத்தியை முடிந்து புறப்படும் போது நல்ல வெயில் நேரம், மீண்டும் அதே மாதிரி செய்தபோது நாங்கள் அதை மேலே திறந்து எண்ணில் திறந்து ஓடக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது எங்களோட வாகனத்துக்கு. அதை ஓடிக்கொண்டு போகுது வெளி வெப்பம் எனக்கு பட்டதால் நான் வந்து சர்க்கரையுடன் நண்பன் அல்லவா, அவர் எனக்கு அவர் பிரதிபலித்து விட்டார். மகள் அழைத்து மகள் வீட்டு சின்ன மகள் வீட்டுக்கு போனோம். அங்கே போய் தாமதிக்க வேண்டியா இருந்து என்ன மறு பரீட்சையும் எனக்கு கொண்டிருந்ததா. அங்கே போனவுடன் கொஞ்சம் எனக்கு நிலைமை சரியில்லை, அவர்கள் பயந்து விட்டார்கள். அதில் பெரிய மீராவுக்கு இன்னும் சங்கடமாக போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்தேன், சரி வந்து விட்டது. அப்படி இங்கே கொஞ்சம் வெயில், அது சிறிது நேர வெயில், அது தாக்கமாக அந்த வெயில் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் அந்த சர்க்கரை கூடி குறைபவர்கள் போவது கடினமாக இருக்கும், போகக்கூடாது. ஆனால் இப்பொழுது சுதாகரத்தில் வந்து எல்லாம் சரியாக வந்துவிடும். நாங்கள் நலமாக இருக்கிறோம், மகளாக இருக்கின்றேன், மீண்டும் ஓடி வந்து உங்களுடன் சேர்ந்து விட்டேன். சரியா, நல்லது சரவணா.
3: சரி
1: சரி, இந்த நல்ல காலநிலை நேரத்தில் எங்க என்ன பாடல் என்று உங்களோட இனிய குரல்ல கேட்போம்.
3: ஒரு பாடல்ல கொண்டு வந்திருக்கேன்,
1: கொட்டுங்கள் கொட்டுங்கள், கேட்போம் கேட்போம். எல்லோரும் கைதட்ட ஆயத்தமாக இருக்கின்றார்கள்.
3: ஒரு பாடல், பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே மெல்ல தொடவா கனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கியது என்னையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே, மெல்ல தொடவா கனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கியது என்னையே.

மேகம் வரும் ஒரு வேளையில், நானம் வரும் மறுவேளையில், இரண்டும் போராடுது. துடிக்கும் இளமை தடுக்கும் பெண்மை, புவி வாசலில் ஏறடி வந்தது. கிளியே கிளியே இளங்கிளியே கிளியே, அங்கு வரவாத்தனியே, மெல்ல தொடவாக்கணியே, இந்த புன்னகை என்பது சண்மதம் என்று அழைக்கிது என்னையே.

0: மரகத இலை திரை போடுது, கார்முகமோ குழலானது, ஊர்கோலமாய் அது போகுது. நாளை கல்யாணமோ உனக்கும் எனக்கும் பொருத்தம் தானே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளங்கிளியே கிளியே, இங்கு வரலாம் தனியே, மேல தொடலாம் எனையே. இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிறது உனையே. கலைந்தாடும் கலைந்தாடும் கூந்தல் பாய் போடுமோ, கலையிது அறிமுகம் வேண்டுமோ, அசைந்தாடும் கூந்தல் நாமாகவோ, நவரச நினைவுகள் தோன்றுமோ, பூமேனியோ மலர் மாளிகை, பொன் மாலையில் ஒரு நாழிகை, நாளும் நானாடவோ, அணைக்கும் துடிக்கும் சிலுக்கும் மேனி. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளங்கிளியே கிளியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிறது என்னையே. அவ்வளவுதாங்க பாடல்.
1: சரவணன், நன்றாக நீங்கள் அதை உள்வாங்க, நீங்கள் அதை நீங்கள் அனுபவித்து பாடினீர்கள் தானே, உங்கள் மனதுக்கு எப்படி இருக்கின்றது? நன்றாக பாடினீர்கள் அல்லவா? நீங்கள் பாடும் பொழுதே உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது நல்ல நிறைவு கண்டிருக்கின்றீர்கள் பாடும்போது. இப்பொழுது நீங்கள் ஒரு பாடலுக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு நிறைந்த மனம் இருக்குன்னு நான் பாடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது உங்களுக்கு இல்லையா? அதிலே ஒரு வரி ஒன்று எங்களை கவர்ந்து விட்டது ஐயா. இந்த நாணம் வந்தது என்ற ஒரு வரி வருது, என்ன வந்ததால் நாணம் வந்தது? நீங்கள் இந்த உடல் நிலை மோகம் வந்து விட்டது, அதனாலே நாணம், மோகம் வந்தால் நாணம் பெற வேண்டும், மேகம் அல்ல மோகம் என்றுதான் பெற வேண்டும்
2: என்று நீ பாடி மாத்தி.
1: அதுதான் மோகம், மோகம் வந்தால் உங்களுக்கு நாணம் வந்து விட்டது ஐயா. சிறப்பாக உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பெற்றோர் எப்படி மகிழ்வார்கள், ஒரு ஆசிரியர் எப்படி மகிழ்வார், அந்த மகிழ்ச்சியிலே இருக்கு நீங்கள் எல்லாம் வந்து பாடும்பொழுது. மகாலிங்கம், நாகப்பன், நீங்கள்
0: எத்தனை ஆண்டு காலம் வந்து பாடலை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா பாடலையும் அனைத்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் ஒரு பாடல், நான் இப்படி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாடல் ஒழித்து பாடிக்கிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படி எனக்கு அறியாமலே அடுத்த வரிகள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு அந்நியாயம் அறியாமலே வந்துடும் அந்த பாடல் வரிகளை.
1: சிறப்பு சிறப்பு.
0: ஆமாம்,
1: நன்றாக உள்வாங்கி தயாரித்து அதை நல்லா மன்னனம் செய்து கொண்டு வந்து அழகாக ஒப்புவித்தீர்கள். அதுவும் ஒரு வானொலியிலே, ஒரு தொலைபேசியிலே தான் நீங்கள், அதைத்தான் நான் மெச்சுகிறேன் உங்கள் ஒவ்வொருத்தரிடம் என்னவென்றால், ஒரு தொலைபேசி, அந்த தொலைபேசி உங்களுக்கு மட்டும் அது பொதுவான தொலைபேசி, கைபேசி, எத்தனை பேர் உங்களை அழைப்பார்கள், எத்தனை அலை தாண்டி இங்கே வர வேண்டும், அத்தனையே நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி மனதுக்குள்ள உள்ளதை வெளியே கொண்டு வரும். கண்ணாலே பாடலை பார்க்க வேண்டும், வாயாலே பாட வேண்டும், பாடும்போது பிழை வந்து விடுமோ என்ற தடுமாற்றம், இப்போ அந்த உங்களுடைய அந்த தடுமாற்றங்கள் நீங்கி விட்டது. இப்போ வந்து பாடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன், உங்களுடைய தடுமாற்றங்கள் நீங்கி விட்டதுக்கு அதுக்கு ஒரு காரணம், இரண்டு மூன்று தடவைகள் அதை நீங்கள் உச்சரித்து படித்து பார்த்துருக்கிறீர்கள், அது தெரியுது எனக்கு. அதெல்லாம் பயிற்சி எவ்வளவுக்கு இருக்கோ அந்த முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்தால் அது உங்களுக்கு உயர்ச்சியைத்தான் தரும்.
0: ஆமா, இப்ப பாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இடையில ஒருத்தர் தொலைபேசியில போன் பண்ணிட்டு இருந்தாரு.
1: ஆமா ஆமா, அதையெல்லாம் நீங்கள் கவனித்து இத்தனையும் கவனிக்க வேணும். சிறப்பாக இருந்தது சரவணா. என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்புக்கு விரும்புகிறீர்கள், உங்களுக்காக விருப்பம்?
0: இந்த பாடலே கொடுத்தாருங்க, இது அருமையான பாடல்.
1: என்ன திரைப்படம்
0: படத்துல அந்த பாடல்?
1: என்ன திரைப்படம்?
0: தீபம், தீபம்,
1: தீபம்,
0: தீபம்.
1: இந்த பாடல் பாலியா கண்ணதாசன் எழுதினது?
0: கண்ணதாசன்
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். நன்றி, மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கு முன்பு முடிந்தால் வந்து நீங்கள் இன்னொரு தடவை பாடலாம். இப்பொழுது நீங்கள் மேடை ஏறி விட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு சபையில், இப்போ உங்களுடைய நண்பர்கள் உறவினருடைய ஒரு புலாவுகள் நடந்து சபையில் நடந்து அங்கே மக்கள் பாடுவார்கள், அதிலே கூட நீங்கள் பாடலாம். சிறப்பாக இருந்தது. நன்றி சரவணா, உங்களோட உற்சாகத்தை, இந்த உற்சாகத்தை கைவிட வேண்டாம், கைவிட வேண்டாம், மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி.
0: சரிங்க சார்.
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த மணி நேர தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இணைய வேண்டும் என்று கஸ்தூரி ஆரம்பத்திலிருந்து இணைவதற்கு முயற்சிக்கின்ற கஸ்தூரி அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள், உங்களுக்கான இடம் கிடைக்கின்றது, இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள்.

0: வரும்.
1: நேரம் சரியாக 12:10 கனடாவில் இப்பொழுது 11 தொட்டுவிட்டது. நண்பகல் இளமணி திருநாடு தென்னகம் எல்லாம் 9:40 என்று 41 தொட்டுவிட்டது. உறவுகள் வந்து இணைந்து கொள்வதற்காக அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம். அங்கங்கு நாட்டுக்கு நாடு நேரங்கள் வித்தியாசம் இருந்தாலும் இந்த 5 பூதங்களில் ஒன்றான வானமும் பூமியும் ஒன்றே நிலைத்திருக்கின்றது. அதிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? இதோ தலை நீட்டுகிறார், யாரென்று பார்ப்போம். எங்கே இப்பொழுது ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே. எப்படி இருக்கிறீர்கள்? வரவேற்பு எல்லாம் தந்து பிரமாதமா ஆயத்தமா இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
1: நலமோடு மகள்வோடு இருக்கின்றேன். ஒரு குறையும் இல்லை. இறைவனர்களும் உங்களும் அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை எனக்கு ஒரு குறையும் பெறாது என்றுதான் எண்ணுகிறேன் அம்மா. நன்றாக இருக்கின்றேன். வைத்திய பரிசோதனை அவர்கள் சிறப்பாக இருந்தது. எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது. இந்த சர்க்கரை நண்பர் தான் அவரைத்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அது எல்லோருக்கும் கடினமான ஒன்று. ஆனால் இப்போ 35 நான் அவரை அரவணைத்து வைத்துக் கொள்ளுகிறேன். நல்ல பிள்ளையாக இருக்கவனு அது சொல்லுது. நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் நானும் உன்னோடு இணைந்திருப்பேன் தான் என்று கூறுவது. ஏனால் எங்களுடைய உணவிலே தான் இருக்கின்றதம்மா. நான் 35 அனுபவத்திலே கண்டுபிடித்தா அதான் மருந்தே தேவையில்லை. உணவை நாங்கள் நம் முன்னோர்கள் போல் நடந்தால் சார். இப்பொழுது நாங்கள் நிலைமை விஷயத்துக்கு வருவோம். நான் நலமாக இருக்கின்றேன். நல்ல செய்தி தரும் வேளையில் உங்கள் நல்ல செய்தியும் கிடைத்தது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். எங்கே இப்பொழுது உங்கள் கரத்தில் ஒலி வாங்கிய தருகின்றேன். உங்கள் பாடலை பாடுங்களேன் கேட்போம்.
2: மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. மாலை நான் மலரானவள், மார்பில் தேன் நதியானவள், நாளும் நீ அதில் நீந்தவும் தேடும் ஓர் கரை காணவும், நான் உன்னை மார்போடு தாளாட்டலாம், ஒன்றான நெஞ்சங்கள் தழுவதும் உருகுவதும் மயங்குவதும் மருவதும் 100 காலங்கள் நான் காணலாம், வசத்தமும் நீயே, மலர்களும் நீயே, நிலமாலை விளையாடும் இளந்தென்றல் நீயே, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. ஆடை ஏன் கலைகின்றது, ஆசை ஏன் அலைகின்றது, மோகம் ஏன் எழுகின்றது, தேகம் ஏன் துடிகின்றது, ஏன் இந்த மாயங்கள் யார் தந்தது, ஏன் ஜென்மங்கள் எனதிலமை உனதுரிமை, இது முதல் நாள் இனி வரும் நாள் எல்லாமும் பேரின்ப நாளல்லவோ, வசத்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே. தீபங்கள் எரிகின்றன, தேகங்கள் இணைகின்றன, ஆரம்பம் இதுவென்றது, ஆனந்தம் வருகின்றது, செவ்வானம் தேன் மாறி பெய்கின்றது, சிங்கார ராகத்தி இசை எழுந்தது, துயிர் கலைந்தது, உயிர் கடந்தது, தன்னை மறந்தது, காணாத பேரின்பம் நான் காண்கிறே, வசந்தமும் நீயே, மலர்களும் நீயே, இளமாலை விளையாடும் இளந்தென்றல் நீ, இசை கொஞ்சும் தமிழ் சிந்தும் சுகராகம் நீயே, வசந்தமும் நீயே.
1: சிறப்பான ஒரு பாடல். அந்த எதுகை மூனைகளை கொண்டு வந்து ஆரோகணம் அவரோகணங்களை கவனித்து சந்தம் குறையாமல் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். ஒரு இந்த பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை, நாங்கள் கேட்டது குறைவு. இருப்பினும் அதை இன்று கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது. ரேவதி, உங்களுடைய அர்ப்பணிப்பு, நல்ல அர்ப்பணிப்பு. நீங்கள் இசையோடு திருப்புகள் பன்னிசைகளோடு செல்லும் வேளையிலே உங்களை நன்றாக மேம்படுத்தி கொள்கிறீர்கள். தொடர்ந்து அதை செய்ய வேண்டும், சிறப்பாக இருக்கும். நல்ல பாடல் மகளே, நன்றாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு உங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், சகோதரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுத்து எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் தான், சிறப்பாக இருக்கின்றது. என்ன பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும்? ஒலிபரப்புக்காக என்ன பாடல் நேயர் விருப்பத்துக்கு கேட்கிறீர்கள்? வசந்தமே அருகில் வாவா, வசந்த கால நினைவுகள். வசந்த கால நினைவுகள், இனிமையான பாடல். வசந்த கால நினைவுகள், வானில் வந்த கோடுகள். வசந்த கால நினைவுகள், வானில் வந்த கோடுகள், நல்ல பாடல். அந்த பாடல், அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகிறேன். நன்றி அம்மா. உங்களுக்கு இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, சந்தர்ப்பத்தை பார்த்து பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி மகளே. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வசந்த கால நதிகள். அடுத்த பாடலை தர வேண்டும் என்று அடுத்தவர் அழைத்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்ததாக கஸ்தூரி பல தடவை இணைந்து கொண்டிருக்கின்றார். இங்கே வணக்கம் போட்டு வாழ்த்துக்களும் எழுதிக்கொண்டு எல்லோருக்கும் கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்க முதல் தடவையாக வந்து பாடுவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வசந்த கால நதிகளிலே என்ற பாடலை இவர் தனக்கு விருப்பமான பாடலாக கேட்டார். அந்த பாடல் இங்கே கஸ்தூரி நீங்கள் அழைக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கிறோம். ரேவதி, உங்களுடைய இணைப்பை துண்டித்தல் நலமாக இருக்கும் மகளே, துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக யார் வரப்போகின்றீர்கள் பார்ப்போம். எங்கே ஓடி வர வேண்டும், வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்ததாக யார் அழைக்கின்றீர்கள்? இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஓடி வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது யார் இருக்கின்றார்? கஸ்தூரி அவர்கள் அழைக்கின்றார் பொழுது. வணக்கம், வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்,
0: வணக்கம்
1: கஸ்தூரி. அப்படி கஸ்தூரியை பிடிப்பது கடினமா, மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைவது கடினமா?
0: மொன்றியல் தமிழ் வானொலிகளை இணைவது கடினமா இருக்கு, அவ்வளவு நான் பிஸியா இருக்கு.
1: அவ்வளவு தூரம் சகோதரங்கள் எல்லாம் வந்து, தோழர்கள் தோழிகள் எல்லாம் வந்து தங்கள் இசை
0: ஒவ்வொரு பாட்டு பாடிட்டு இருக்க, நல்லா இருக்கு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு.
1: சிறப்பான பதில் உங்களிடம் இருந்து இந்த வார்த்தை கிடைக்க.
0: ரேவதி அம்மா பாடல் நான் கேட்காத ஒரு புது பாடல், நல்லா இருந்தது.
1: சிறப்பு, சிறப்பு. எல்லோரும் என்னுடைய ஆரம்ப கால மாணவர்கள் இங்கே பாடினார்கள். ஆஹாஹா, என்ன அழகா பாடி சென்றார்கள். அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நான் வாழ்த்துகிறேன். சரி, அங்கே உங்களுடைய இன்று லண்டன் எப்படி இருக்கின்றது காலநிலை? எங்களுக்கு கொஞ்சம் வந்த வெயிலா தான் இருக்கின்றது.
0: 23-24 இருந்தது, இப்ப சடனா வெயில் குறைஞ்சி மப்பு மந்தார நிலைக்கு வந்துருச்சு.
1: நானே அதனால்தான் அந்த பாடல் வந்து சட்டென்று மாறுது வானிலை பாடல் வந்து. சரி, உங்களுடைய இனிமையான குரலில் என்ன பாடலை இன்று தரப்போகின்றீர்கள்? பாடுங்கள். எல்லோரும் ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்.
0: நான் ஒரு பாடல், எங்களுடைய அம்மா என்னோட பாட்டி வீட்டுக்கு போறப்போ அடிக்கடி அவங்க போறப்போ இதுதான் பாடுவாங்களாம் அந்த பாடல.
1: அப்ப இப்ப கஸ்தூரி பாட்டி பாட போகின்றீர்களோ?
0: அதேதான்.
1: இப்ப கஸ்தூரி பாட்டியின் பாடலை கேட்போம். பாடுங்கள் மகளே.
0: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடு ஒரு வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு.
1: மல்லிகா திரைப்படம் சிறப்பான ஒரு பாடல், நல்ல பாடல். அது
0: எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அவங்களோட சிட்டி வீடு ஒன்று இருக்கு, இங்க அங்க ஊர்ல இருக்கிறப்போ இந்த பாட்டை பாடுவாங்களாம்.
1: ஓ, அங்கே இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு மொழிகள் தமிழ் வானொலிக்கு வரும் பொழுது பாடப்போகின்றீர்கள். கேட்போம், ஆவலோடு இருக்கின்றார்கள்.
0: அதேதான்.

0: நன்றி ஐயா.
1: சிறப்பாக இருந்த மகளே, உங்களுக்கு நாங்கள் விமர்சனம் தருவதற்கு தகுதி காணாது, அதை நான் ஒத்துக்கொள்ளுவேன்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல
1: இல்லையம்மா, நாங்கள் இதை பல தடவை, நீங்கள் இந்த பாடல் வந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகளே, நீங்கள் சின்ன பிள்ளையாய் இருந்தது, அதற்கு முன்பு வந்த பாடல்
0: சொல்லி கொடுத்தது எங்க அம்மா,
1: அம்மா சொல்லி கொடுத்திருந்தார்கள். இந்த கருத்தை இதற்கு முன்பு இந்த பாடலை நான் திரைப்படத்திலும் பார்த்திருக்கின்றேன், பாடலை பல தடவை கேட்டிருக்கிறேன்மா. வரிகளை என்னால் உள்வாங்குறது கடினமாக இருந்தது, என்றால் பக்க வார்த்தியங்கள் அதோடு இணைந்து பல்லவியலோடு அந்த எங்களை மறைத்து கொண்டு போகிறது, அந்த வரிகளை நினைக்க வைக்கவில்லை, உருக வைக்கவில்லை. இது எங்களுடைய அதிலும் பெருமைப்படுகிறேன். ஈழமணி திரு நாட்டில் பிறந்த செல்வம் நீங்கள், அந்த மொழி, அந்த எழுத்து, அந்த லகர லகர சுத்தம், அந்த ஏற்ற இறக்கம், அந்த அந்த கருத்து எங்கே அழுத்துவது, எங்கே அந்த உள்ளத்தை தொடுகிறதுன்றதை எல்லாத்தையும் அழகாக நீங்கள் சங்கீத நயத்தோடு தந்தீர்கள். வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணி என்றும் உங்களோடு இருப்பாள். அதை நான்
0: ஒரு
1: தந்தை ஸ்தானத்திலிருந்து வாழ்த்துகிறேன்.
0: நேற்று ஒரு நேற்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தனால் அப்ப அதுல ஒருத்தர் நினைக்கிற ஒரு ஆள் பாடி இருந்திருக்கணும். பாட்டு ஒன்று ஏதோ பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு உடனே அந்த பாட்டு, இந்த பாசவலர்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லங்க ஐயா, என்ன பாட்டொன்று அந்த மாதிரி
1: என்ன பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும், உங்களுக்கு நேயர் விருப்பம்?
0: எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் படிக்காத மேதை திரைப்படத்துல இருந்து, ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜா, அந்த பாடலையே தாங்கும்.
1: அன்று நீங்கள் இந்த பாடலை, அந்த பாடலை அன்று கேட்டு நீங்க பாடி காட்டியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? சிறப்பு. ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் உங்களுக்கு வேணும், அது கேட்டி
0: பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அந்த பாடல ஒரு பிறப்பும் உங்கள் விருப்பம், உங்கள் பையன் விருப்பம், எல்லோருடைய விருப்பமா, ஒரே ஒரு ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா. இன்னும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது,
0: ஆமா ஆமா, ஒன்று
1: கடைசியா வரும் நன்றி கட்ட உயிர்களோட நாய்கள் மேலடாண்டு வரும், நாய்கள் நன்றி உள்ளது என்பதற்கு ஒரு பாடல், ஒரே ஒரு இந்த பாடல். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு பாடலை பாட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இது சிறப்பான ஒரு பாடலை சிறப்பாக பாடி எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களுடைய பாடலை எதிர்பார்த்து இங்கே வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த பாடல் உள்ளத்தை அப்படியே ஒரு தடவை அப்படியே அப்படியே நிக்க வைத்து விட்டது. சிறப்பாக இருந்தது பாடல். நன்றி மகளே. அடுத்த உறவாக எங்களுடைய வரப்போகின்றார் எங்களுடைய சிதம்பரம் தேவநாதன் அவர்கள் தான் தெரிகின்றது. வணக்கம். வணக்கம் காற்றலையில்.
2: வணக்கம் ஐயா.
1: சிதம்பரம் தேவநாதன் அவர்கள், வணக்கம். வணக்கம் தேவநாதன், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்கள் மற்றும் அம்மா அனைவரும் நலமை எப்படி உள்ளது?
1: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இப்பொழுது காற்றலையில் வந்த பின்பு மேலும் மகிழ்வாக இருக்கின்றோம். நல்லம் நல்லம் நல்லம். அங்கே உங்களுடைய சிதம்பரத்திலே இப்பொழுது அந்த புண்ணிய நகரிலே எப்படி இருக்கின்றது காலநிலை இந்த வேளையில, இரவு வேளையில?
2: ஆதவனின் ஆதிக்கம் சற்று அதிகமாக இருந்தது ஐயா. காலை வேளையில் சுட்டரிக்கும் வெயில், மாலை வேளையில் இதமான காற்று, இரண்டும் கூடி மகிழ்வாக உங்கள் காற்றலையில் இணைந்துள்ளோம்.
1: தீயாகவும் தண்ணீராகவும் நீராகவும் இருக்கின்றீர்கள், குளிராகவும்.
2: ஆமா ஐயா,
1: நன்றி. அப்ப இந்த இரண்டு சுபாத்தியத்தோடு இருக்கும் உங்களுடைய சாரீரத்திலே ஒரு பாடலை நாங்களும் கேட்டு மகள் நனைந்து தேர்வோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா, படம் உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் வரும், அதாவது என்ன சமையலோ என்ற பாடல் ஐயா. இதை பாடியவர்கள் மறைந்த எஸ்பிபி ஐயா அவர்கள் மற்றும் சித்ரா மற்றும் சுனந்தா அவர்கள் இணைந்து பாடிய இப்பாடலை உங்களுக்காக ஐயா.
1: உங்களுக்கு இரவு நேரம், உங்களுக்கு பகல் நேரம், மதிய நேரம் வர நேரத்து சமையலை பற்றி பாடப்போன்னு கேட்போம். கொண்டு வாருங்க சுவையோடு, கொண்டு வாருங்க அரசுவையோடு.
2: ஆமாம் ஐயா. ததறி நான என்ன சமயலோ என்ன சமயலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன சமயலோ, எதிர்த்து கே

தின்று அழுத்து போனதே. என்னடி நாக்கு அழுத்து போனதே. அடுத்த அண்ணி சமையல் ருசிக்க ஆசை வந்ததே. அடியே மோகனா அடுப்படி எனக்கென்ன சொந்தமா, நீயும் இருந்து சமைத்து பார், இருந்தால் உனக்கு கிடைத்திடும் சாப்பாடு சமைத்து பாரடி. அப்படியா சமைத்து காட்டுவோம், இஷ்டம் போல நாங்கள் இங்கே வெளுத்து சமைத்து கட்டுவோம். ஆஹா ஷபாஸ்.

நமோடன் கலைந்திட அரிசி கல்யாணி கல்யாணி கவனி கல்யாணி சரிகனி தனி தனி தனி கரிகாய்கறிங்கே கறிவேப்பிலை இங்கே கரி கரி கரி கரி கரி கரி கரிகாய்களும் இங்கே கறிவேப்பிலை இங்கே மஞ்சள் பொடியும் எங்கே மசாலா பொடி எங்கே மஞ்சள் பொடியும் இங்கே மசாலா பொடி எங்கே பருப்பு இருக்குதா பருப்பு இருக்குதா இருக்கு தனி தனி தனி தனி தனி தனி தனியா இருக்கா இருக்கு ஒரு நீ கொஞ்சம் கவனி அடுப்பை கொஞ்சம் கவனி கொதிக்கும் நீரில் அரிசியை போடு வெந்தால் அதை நீ வடித்திடு கிடைத்தோடும் சாப்பாடு சமைத்து காட்டுவோம் சமைத்து காட்டுவோம் அப்பா வந்துவிட்டார்

பின்னே நீ இலையை போடடி, சமைத்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி.

நானும் வந்து பாடி பார்க்க உறவுகளிடம் கிடைத்திடும் பாராட்டு தானி பார்க்கவும் பாடி காட்டுவோம் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடி காட்டு.

கல்யாணி கவனி கல்யாணி தனி தனி தனி தனி தனி தனி ஆகுறையா எங்கே சாதிக்கையா எங்கே தனி தனி தனி தனி தனி த சாதிக்கையா இங்கே எல்லோரும் வாங்க இங்கே சாந்தியம்மா எங்கே சந்தன் ராஜும் எங்கே மம சியாமலா மாம எங்கே ஜெயராமன் ஐயா எங்கே பத சேகரன் ஐயா இருக்க மம மம மம மம மம மம மழை போல் வருவார் பாடுங்கள் அடுத்து பாடுங்கள் இருக்கு இந்த அலையே அதையும் வந்து பாடி பாடி கலக்குவோம் இதுதான் எம்டிஆரின் எம்டிஆர் பாடி காட்டுவோம் பாடி காட்டுவோம் பக்கவாத்தியம் இல்லாமல் நாம் பாடி காட்டுவோம் பாடி காட்டுவோம் அப்பா வரும் நேரம் சாதாமாக தாமதமா சாதாமாக தாமதமா அப்பா

கம கம கம கம கம பாட்டு வருதே பாடுவோ பாடலில் தானே, கம கம கம கம கம கம பாட்டு வருதே பாடுவோ பாடலில் தானே. சரி சரி சரி சரி சரி சரி பாடியது போ.

0: பசிதீர உப்பு புளியெல்லாம் சேர்த்து நல்லதொரு பிரியாணியை தந்துவிட்டு சாப்பிட்டு நாங்கள் ஏவரை விட்டு அப்படியே தாகம் அந்த அந்த அந்த ஆயாசத்துடன் இருக்கிற நேரத்தில் பாயாசம் போல் பாட்டை மீண்டும் அதற்குள்ளே பதங்களை புகுத்தி பாடியது பெருமை. வாழ்த்துக்கள். நீண்ட நேரமாக இருந்தாலும் பாடல் நீண்டு இருந்தாலும் பசியை தீர்த்து விட்டு தான் பின்பு நீங்கள் இதுகளை கொடுத்தீர்கள், அதனை தாங்கிக் கொண்டோம். நன்றி, சிறப்பாக இருந்தது.
1: அரை மணி நேரம் ஒதுக்கி ஐயா யாரெல்லாம் வந்து பாடுவாங்களோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஐயாக்காக பெருமை சேர்க்கணும் அப்படின்னுட்டு எம்டிஆர் அலைக்கும் ஒரு பெருமை சேர்க்கணும்ட்டு ஒரு சின்ன ஒரு அடுத்தடி ஐயா.
0: இல்லை, நேரத்தை நாங்கள் கலந்து அடுத்தவர்களும் கொடுக்க வேண்டும். என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் தேவநாதன் உங்களுக்கு?
1: எனக்கு இதே படத்தில் வந்த அதாவது ஐயா, நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நம்பி வரும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் ஐயா, ரொம்ப நல்ல அற்புதமான வரிகள்
0: கொண்டு நஞ்சை உண்டு, அதா நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு அப்படி பாடுற கமலஹாசன் நடிச்சதுல தானே. உன்னால் முடியும் தம்பி அந்த திரைப்படத்து பாடல் நல்லது நல்லது நல்லது நல்லது. நன்றி, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்போம். நன்றி தேவா, சிறப்பாக இருந்தது தேவநாதன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவுடன் செல்கின்றேன், காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த உறவாக வர வேண்டியதை நன்றி நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு. முதலாவது பாடலை பாடுவதற்காக பாடகி சாந்தி வருகின்றார். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் மகளே? வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேங்க ஐயா. உங்க உடல்நிலை சரியாகி விட்டது.
0: ஆமாம், சந்தோஷம். நன்றி மகளே. நீங்கள் எல்லோரும் இந்த அன்பு என்ற அருமருந்தை தருகின்றீர்கள், அதனால் எந்த விதமான பெருநோய்களும் எங்களுக்கு வராது. சிறப்பு. அங்கே காலநிலை எப்படி? தர்மம் இல்லை, மழை பொழிந்ததா?
2: வெயில் இல்ல, மழை ஒரு நாள் பெய்தது ஐயா.
0: யாரோ கச்சேரியில பாடியபடியாதான் மழை பெய்ததாக நான் அறிந்தேன். நல்லா இருந்தம்மா, நல்லா இருந்தது. இப்படியான சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்க வேண்டியிருங்க. அதற்கு இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நல்லதோர் தளம். இங்கே வந்து உங்களோட கூச்சத்தை போகப்பட்டு அச்சத்தை போகப்பட்டு அடுத்தவர்களோட சேர்ந்து
2: பாடி
0: இதை ஆரம்பித்து வந்து அன்பு மகள் உங்களுடைய அதிபர்
2: மீரா
0: அவர்கள் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தோடு நீங்கள் வரும்போது உங்களையும் ஊக்குவித்து கொண்டு வருகின்றோம். எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த முன்பு ஒரு முறை ரேவதியும் அப்படி போட்டிருந்தார், ஒரு சபையிலே பாடிக்கொண்டிருக்கின்ற என்று நீங்கள் போட்டதை பார்த்து நானும் மகளும் பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். மகள் பெருமகிழ்ச்சி அடைந்த
2: பெரியமா பொண்ணோட பேத்தி ஐயா, அவங்க கனடாலதான் இருக்காங்க. அவங்க பொண்ணு ஊ பெய்து விட்டாள்னு இங்க வந்து விழா நடத்துறாங்க.
0: சிறப்பாக இருந்தது. பக்கவாத்தியம் கொஞ்சம் உசத்தியாக இருந்தாலும் உங்களோட குரலை நாங்கள் இனம் கண்டுகொண்டோம். நல்லா இருந்ததுன்னு நல்ல பாடு. இந்த புதிய புரிய
2: பக்கவாத்தியத்தோட இதுதானுங்க ஐயா, முதல் புதிய
0: சிறப்பாக
2: இருந்தது.
0: புதிய பறவை பாடல் இல்லையா? சிட்டு
2: அவங்கதான் இந்த பாட்டை பாடுறீங்களா? நான் ஒரு இனிய மனது பாடுறேன்னு சொன்னேன். அவங்க வந்து ட்ராக்ல பாட முடியுமா உங்களால? நாங்க இல்லைங்க, எனக்கு பாடி பழக்கம் இல்ல. அப்புறம் அவங்களே சிட்டுக்குருவி பாடுங்க
0: அப்படின்னா நல்லா நான் குறிப்பிட சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த இல்ல பாட மகளும் பார்த்து பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டார். எனக்கும் அது சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு உங்களுடைய
2: கொஞ்சம் இழுத்து இழுத்து வர மாதிரி இருக்கு இல்லைங்களா? வேகமாக வரல
0: இல்லையம்மா. வலைத்தளங்களிலே நீங்கள் இசைக்கருவியலோடு பாடும் பொழுதும் அவருடைய இசைகள் எல்லாம் வரும்போது அது அப்படி பெறத்தாண்டி அதை பதிவு செய்து விடுவீர்கள். அது அப்படியே வரும். அதையெல்லாம் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். மக்கள் மத்தியில உங்களோட குரல் எப்படி பதிந்திருக்கும் என்றதை நாங்கள் கேட்டு ரசித்தோம். ஆச்சரியம் வந்ததா? சிறப்பு அம்மா, அதான் உங்கள் திறமை உங்களுக்கு தெரிய மாட்டாது. இப்படி வந்து போகும்போது தான்

0: இல்லை நல்லா தான்
1: இல்லை
0: பாடுறீங்க
1: இல்லை,
0: அப்படின்னு
1: உங்களுக்கு
0: சொன்னேன்.
1: முன்பே ஒரு நாள் பாடகி என்ற ஒரு பதம் நான் உங்களுக்கு உபயோகித்தேன், ஞாபகம் இருக்கா? சிரித்தீர்கள் நீங்கள், எல்லோரும் நகைத்தார்கள் தான். உங்கள் அந்த தன்மை இருக்கின்றது, சிறப்பாக எனக்கு பெருமையாக இருக்கு. எங்களுடைய மாணவ வருகிற பிள்ளைகள் வெளியே தங்களை வெளிப்ப நீங்கள் வெள்ளிடமலையாக பெற வேண்டும், இலைமறை காயாக இருக்கக்கூடாது என்றுதான் என்னுடைய எண்ணம். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நாங்கள் வளர்த்து விட வேண்டியது எங்களோட கடமை, சரியா?
0: வரிகள் பார்த்து பார்த்து பாடுறதுனால கண்ணாடி இல்ல
1: ஆமா,
0: கையில, கண் கண்ணாடி இல்ல, அதனால அப்படியே குனிஞ்சிட்டே
1: அப்படியே பாடி
0: பாடிட்டேன், கண்ணே
1: முடிச்சு.
0: தெரியல சரியா.
1: நன்றாக இருந்தது காட்சி, நன்றாக இருந்தது பாடல், நன்று. தெளிவாக நான் உங்களுக்கு நான் அப்படியே பிள்ளையே இருந்தால் குறிக்க மாட்டேன், நான் இப்போ பாடலையே கூறுகிறேன். பார்த்தீர்களா, சிறப்பாக இருந்தது, நல்லதம்மா. அப்படியே சந்தர்ப்பங்கள் வந்தால் நழுவ விடாதீர்கள் சென்று. இதெல்லாம் இது எல்லாம் உங்களுக்கு ஒரு அரங்கேற்றம் அல்ல, பயிற்சி. இப்படி இப்படி வந்து பாடிக்கொண்டு போய் உங்கள் பயிற்சி இருந்து பின்பு நீங்கள் முதிர்ச்சி பெற்ற பாடல்களாக பெறவீர்கள். சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. அப்போ இன்று என்ன
0: பாட கால ஆசை நிறைவேறிவிட்டது, வாத்தியங்களோட பாடணும்னு ஆசை.
1: முன்பு மகள் வந்து ஆரம்ப காலத்தில் மொன்றியல் பெரிய டவரில் இருக்கிற காலங்களில், எஃப்எம்ஆ இருந்த காலத்தில் முன்பும் இந்த பாடுவோர் பாடலாமுக்கு இங்கே பக்கவாத்திய கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள்லாம் இப்போ விட்டு சென்று வெளியேறி விட்டார்கள் ஒரு குழுக்களோடு. அவர்கள் வருவார்கள், தாளங்கள் இசைக்கருவியோடு கலையகத்துக்குள்ளே வந்து இருப்பார்கள். நீங்கள் தொலைபேசியிலே பாடும்பொழுது அவர்கள் இசைத்து கொண்டிருப்பார்கள் உங்களை பக்கவாத்தியம். அப்படி நிறைப்படுத்தினார் என்னுடைய மகள் முன்பு, சிறப்பாக இருந்த மீராம்மா. மீராம்மா அதிலே வலு கிடைக்கார். சரி, இவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்து எங்களை மகளை வைத்து அந்த செய்தியை நான் பிறவிட்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்து இப்பொழுது எதிர்பார்க்கிறார்கள் இன்று சாந்தி என்ன பாடல் பாடப்போகின்றார் என்று. எங்கே பாடங்களையும் கேட்போம். இந்த இந்த வேளையில அழகியையும் ராசாவையும் நான் மறக்கவில்லை, நலமா இருக்கின்றார்கள் தானே? சரி, வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
0: கொஞ்சம் கடினமான பாடல் தாங்க ஐயா, பாடி பார்க்கலான்னு சொல்லி நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு

முல்லை மலர் மேலே வைக்கும் மண்டு போலே, வெண்ணிலவை பூமியின் மேலே, வெண்ணிலவை பூ

செம்பவளம் நெருங்க கண்டே என் மனம் போலே, செம்பாலவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே.

0: நன்றி ஐயா.
1: நான் இடையிலே கூட கை தாண்டி விட்டு இந்த உற்சாகத்தில் இந்த பாடலை கேட்டிருந்தால், இந்த பாடல்தான் எனக்கு மிகவும் விருப்பமான பாடல், அதற்கு முதல் கண் நன்றி உங்களுக்கு கூறிவிட்டேன். அந்த இந்த பாடல்லையம்மா அந்த அந்த ஹம்பிங் இருக்குது அல்லவா, ஆணும் பண்ணும் இருகுரல் பாடல், ஆணும் பண்ணும் பாடல், அந்த ஹம்பிங் தான் இந்த பாடலுக்கு மேலெழுப்பு மேலெழுந்த ரசனையை கொடுக்கறது. அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடல். நீங்கள் இருகுரலும் இது ஒரு மிகவும் கடினமான பாடல், அழகாக பாடியிருக்கின்றீர்கள் அம்மா. உங்களோட உங்களோட தகுதிக்கு நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கீங்க. அதுவும் ஒரு நீங்கள் வந்து பாடுபவர்கள் எல்லாம் ஒரு தொலைபேசி ஒரு கைபேசியிலே பாடுகிறீர்கள் என்னும் பொழுது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முன்னுக்கு மைக்கை பூட்டி பக்கவாத்தியங்களை பூட்டி நிறையாளர்கள் பக்கத்தில் இருந்த ஒன்றுமே இல்லை, நீங்களே தான்
0: பாடும்போது நல்லா தெளிவா கேக்குதுங்க ஐயா. நாங்க பாடுறதெல்லாம் கொஞ்சம் தெளிவில்லாம கேக்குது, ரொம்ப தெளிவா கேக்குது.
1: அவ வந்து சங்கீதக்காரி தானே, அவ சொற்களஞ்சியம் நன்றாக வரும். இசை அவர்களுக்கு தாராளமாக, ராகங்கள் எல்லாம் அவர்களுக்கு. இந்த அவ பாடிய என்று பாடின இந்த வருவான் வருவேன் நான் உனது என்று பாடல பல தடவை நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்று கேட்கும் பொழுது அந்த பொருள் என்னை அறியாமல் அப்படியே உள்ளுக்கு வந்து விட்டது. அற்புதமா, அது சிறப்பான பாடல் தான். அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றது அவருக்கு புரியும், ஒலியை எப்படி கூட்டி குறைக்க வேணும், இங்கே வைக்க வேணும், இங்கே நிறுத்த வேணும், எப்படி எந்த எழுத்தை அழுத்த வேண்டும் என்றெல்லாம் அது காலப்போக்கில் நீங்களும் அதை தெரிந்து கொள்வோம். இப்படி பலரும் வந்து பாடும் பொழுது இல்லை அவருடைய ரசனைகளையும் பாடல் வரிகளையும் கேட்கும், நாங்களும் இப்படி பாட வேண்டும் என்ற அந்த உத்வேகமும் வரும். நன்றாக இருந்ததம்மா, சிறப்பாக இருந்தது பாடல். எல்லோருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாடல ஒலிபரப்ப வேண்டும் சாந்தி?
0: இதே பாடல்.
1: இந்த
0: பாடல்
1: சிறப்பான ஒரு பாடல் அம்மா. அந்த முல்லை மலர் மேலே என்னுடைய கலை வாழ்க்கையின் சரித்திரத்தில் முக்கியம் பெற்ற பாடல். முன்பும் ஒரு தடவை நீங்கள் அந்த பாடல் சின்னஞ்சிறிய பணப்பறவை
0: அந்த பாடல், அதுவும் இந்த பாடல ஒரே ராகமாங்க ஐயா?
1: அது கஸ்தூரியை தான் கேட்க வேண்டும், அல்லது தேவநாதன் கேட்க வேண்டும். சென்றால் முன்னேறலாம் என்று குறிக்கொள்கிறேன். முல்லை மலர் மேலே பாடல் உங்களுக்காக நேயர் விருப்பத்தில் செய்கிறேன். இணைந்து பாடல் இருந்து எங்களை மகள வைத்ததுக்கு நன்றி மகளே. நேரம் இருந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது வரலாம். நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்களம்மா. நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: அடுத்து இது முறையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஞாயிறு தோறும் வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசையோடு வரும் பாடுவோர் பாடலாம். நேரம் சரியாக 10:20 உங்களுக்கு காட்டுகின்றது. இளமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் எங்களுக்கு இப்பொழுது 12:50 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து இரண்டாவது பாடலுக்குரிய சந்தர்ப்பத்திலே ஒரு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. யோகா ராஜி, உங்களுடைய அழைப்பு வந்தது மீண்டும் நின்று விட்டது. மகாலிங்கத்தினுடைய அழைப்பு வருகின்றது. இப்பொழுது யாருடைய அழைப்பு எடுப்போம்? யோகா ராஜி இணைப்பில் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. இல்லை, இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கும் போது யாருடைய இணைப்பு முந்துகிறது பார்ப்போம். இப்பொழுது மகாலிங்கத்தினுடைய இணைப்பு முந்திவிட்டது. மகாலிங்கம் பாருங்கள். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். இரண்டாவது பாடலை கூறுவதற்காக மகாலிங்கம் வந்திருக்கின்றீர்கள், வாருங்கள், கூறுங்கள்.
2: முன்பு வந்து ஐயா பாதியில வந்து சாந்தி அம்மா கெடுத்து அவங்க பாட்டை பாடிட்டாங்க அருமையா.
1: நீங்க பாட இருந்தீங்களோ அந்த பாடலை? நீங்க மட்டும் இல்ல, இங்க பலர் உள்ளே நுழைவதற்கு டிக்கெட் கிடைக்க இல்லைன்னு கையை ஓட்டிக்கொண்டிருக்க. எனக்கு ஒரு டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட், எல்லோரும் வளைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்போம். மகாலிங்கம் சிறப்பாக பாடுங்க. சாந்தி கொண்டு வாருங்கள்.
2: வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. வார்த்தை இடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. கம் ஆன் கிளாப். என்னடி மீனாட்சி சொன்னது, என்னாச்சி? என்னடி மீனாட்சி சொன்னது, என்னாச்சி? மேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, மேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி. உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனதில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனதில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாழி, நீயோ அடுத்தவன் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ, அந்த ஓ காதல் ஓவியத்தின் பாதி மாறிய காலம் செய்த விட்ட மாயமோ. ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சி. அன்பில் விழுந்த ஒரு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விழுந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவில் உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணம் தனிமையிலே பாட, ராதை தன் வழியே ஓட. இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாளும் மாறுகின்ற உன் மனம். எனக்கு என்று புரிந்தது எவன் என்று தெரிந்தது, என்ன மீனாட்சி சொன்னது என்னாச்சி, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சே. வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடித்துதடி.
1: இந்த பாடலுக்கான விமர்சனம் இங்கே கேட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய சக தோழர் தோழியர்கள், சகோதர சகோதரிகள். வீட்டிலே என்ன நடந்தது இப்படி வந்து சிறப்பாக இந்த நகைச்சுவையான ஒரு ஒரு ஜாலியான ஒரு பாடல், கிளிக்கான பாடலை முதல் உருக்கமாக அம்மா பாடலை பாடிய நீங்கள் இந்த அந்த சாரத்தில் பாடிவிட்டு இப்படியானது பாடும் பொழுது வித்தியாசமான ஒரு ஒரு ரசத்தை தந்திருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த மாதிரிங்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னடி அதை நாங்கள் வார்த்தை தவற மாட்டோம், உங்களை இரண்டாவது பாடல் தருகிறது என்று தந்துவிட்டேன் ஐயா. சரியா, நன்றி மாலிங்க.
2: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்ற சிறப்பான பாடல். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றனர். அடுத்த உறவு வந்திருக்கிறார் அன்புடன் ஜோகாராஜி அவர்கள். ஜோகாராஜி வணக்கம் மகளே. வணக்கம் ஜோகாராஜி. வணக்கம். வந்து விட்டீர்கள், வாருங்கள் வாருங்கள். நின்ற நேரம் நுழைவுச்சுட்டுக்கு எத்தரித்து கொண்டது இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். எங்கே உங்களுடைய இரண்டாவது பாடல் பொம்மை பொம்மை பாட என்ன பாடல் பாட போறீர்கள்? பாடுங்கள் கேட்போம்.
3: இன்னைக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ என்ன சைஃபரை வாங்கிட்டு வந்துட்டு எப்படி நான் உனக்கு பரிசு கொடு? அப்பா அப்பா அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்கிறேன், கொடுங்கப்பா. சரி நான் அதுகிட்ட கேக்குறேன், அது கொடுன்னா நான் கொடுப்பேன். மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி.

0: மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. சொன்னதை கேட்கும் மந்திரி பூனையும் நாயும் காவல் காக்கும் தேனைகள் ஆனதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளின் ராஜாங்கம் நடக்குதம்மா. அம்மம்மா மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. யாரது இங்கே மந்திரி குட்டி ராணி வந்தால் நீ எந்திரி. யாரது இங்கே மந்திரி குட்டி ராணி வந்தால் நீ எந்திரி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சின்ன ராணி, இங்கே எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி. ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேணும் என் கூட. ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேணும் என் கூட. ஆகட்டும் தாயே அது போல நீங்க நினைச்சதை முடிப்பேன் மன போலே. அம்மா இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ. நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ. ராணியம்மா மனது வைத்தால் எதுவும் நடக்கும் அம்மா. ராஜாவுக்கும் அது போல ஆசை நாள்தோறும் இருக்குதம்மா. மகராஜா ஒரு மகராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மகராஜா ஒரு மகராணி, இவள் குட்டி
1: ராணி. கதையோடு வந்து பாடலை பாடி காட்டி ஒரு சிறுகதையோடு வந்தவர் பப்பட்டோடு வந்து போலிக்குரல்களாலே எப்படி பாடல்களை இணைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரே குரலில் ஒரு குரலில் தானாகவே அதை பாடி காட்டி மகிழ்ந்தார் யோகாராஜ். சிறப்பான பாடல், மேலும் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றாக இருந்ததம்மா, சிறப்புகள். நன்றாக இருந்த அந்த அந்த குரலோடு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து கடினமான விடயம். என்ன ஒரு தொலை ஒரு கைபேசியிலே வெற்றியெல்லாம் செய்ய வேண்டும் தானே. அதனால் அந்த நல்ல மொழிமாற்றங்கள் அதெல்லாம் செய்வது மாற்றி குரலாலே தருவது கடினமாக இருந்தாலும் முயற்சி எடுத்து தந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே ஒவ்வொருத்தரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். நன்றி மகளே. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நேரம் சரியாக ஒரு மணியை காட்டுகின்றது. மதிய நேரம் எங்களுக்கு நண்பகல் முடிந்து இப்போது பிற்பகலை தொடர்கின்றது. உங்களுக்கும் 10:30 காட்டுகின்றது. இன்னும் சிறிது நேரங்கள் இருக்கின்றன. வந்து பாடுபவர்கள் இரண்டாவது பாடலை இப்பொழுது பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். முதலாவது பாடலாக வருபவர்கள் அழைத்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது யார் அழைக்கின்றார் எங்கே பார்ப்போம். அவர் வேறு யாரும் அல்ல, அவர் சென்று விட்டார். மீண்டும் அழைப்பார். இப்பொழுது தேவநாதன் அவர்கள் வருகின்றார். தேவநாதன் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கிருஷ்ணரை பற்றிய ஒரு பாடல் ஐயா உங்களுக்காக தெரிவு செய்துள்ளேன்.
1: நேரத்தை கவனித்து பாட வேண்டும். நீண்ட பாடல்களாக இல்லாமல் ஓரளவு நேரத்தையும் கவனித்துக் கொள்ளவனும். அடுத்தவர்களும் எங்கே பாடங்கள் கேட்போம்.

நவநீத சோர நந்த சக்தி கூற நவநீத சோர நந்த சக்தி கூற நரமே பிரதீர நரசிம்ம.

0: கானமூர்த்தி கானமூர்த்தி.
1: நிறைவடைந்து விட்டது.
0: நன்றி
1: நன்றி. நிறைவடைந்தது பாடலை கேட்டு கிருஷ்ணுக்கு ஆனமன்று தந்தீர்கள், சிறப்பாக இருந்தது. இரண்டாவது பாடலை தந்த உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மொன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து வரும் பாடல் யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அவர்கள் அழைக்க வேண்டும். இப்பொழுது இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைத்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். முதல் பாடல்களை அருமையாக பாடி சென்றவர்கள் மீண்டும் வந்து பாடுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு, வருகின்றோம் என்று கூறுபவர்கள் வர வேண்டும்.

0: கஸ்தூரி இணைந்திருந்தீர்கள், இணைக்க வேண்டும். உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்க காத்து கொண்டிருக்கின்றோம். வர வேண்டும் உங்களுடைய பாடலையும் கொண்டு. கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். இப்பொழுது ரேவதி தன்னுடைய இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வருகிறார். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதியின் கஸ்தூரி ஒரே நேரத்தில் அழைத்து ரேவதி கிடம் கிடைத்து வாருங்கள். கொண்டு வாருங்கள் உங்களுடைய இரண்டாவது பாடலை.
1: பாடுகிறேன்.
0: நன்றி அம்மா, நன்றி.

சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்ட காட்சி கண்டு களிக்கும் நாள் வரும் நான் களிக்கும் நாள் வரும் சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்கள் அந்த காட்சி கண்டு களிக்கும் நாள் வரும் நான்

அந்த அரிய நாள் வரும், சுகம் பெருகும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரி

0: போலே நீ வளரும் நாள் வரும், குலம் தழைக்கும் நாள் வரும், சின்ன அருந்தும் மலரும், சிரிப்பை சிந்தி வளரும், கண்கள் அந்த காட்சி கண்டு கலிக்கும் நாள் வரும், நான் கலிக்கும் நாள் வரும்.
1: சிறப்பு, இனிமையான ஒரு பாடல். அநேகமாக இந்த பாடலை நாங்கள் காற்று கேட்பதை விட தனிப்பட்ட குரலில் இசையொன்றும் பக்கவாத்தியம் இல்லாமல் தனிய குரலே வரும் பொழுது அதுக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. அந்த வகையில் ரேவதி நன்றாக அந்த பாடலே எடுத்து அந்த ஹம்பிங் எல்லாம் அழகாக தந்து முணுமுணுத்தல் என்று முணுமுணுப்பு என்று தமிழிலே கூறுவது ஹம்பிங், அதை சிறப்பாக இருந்தது தெரிவு செய்து அதில் அந்த இடை ராகங்களை கொண்டு வந்து தர வேண்டும் என்று நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள். இந்த பாடல் எத்தனை தடவை பாடி இருக்கு நீங்கள் ரேவதி முன்பு? சிறப்பாக ஒருவருக்கொரு இதுல என்ன பண்ணாலும் எங்களுடைய பாடுவர் பாட நீங்கள ஒருவருக்கொரு நீங்கள் எவ்வளவு சகோதர தத்துவமாக இருந்து ஒருவர் ஒருவர் தட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், மற்றது ஒவ்வொருத்தரும் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவர் பாடுவதில் இருக்கின்ற என்ன என்ன நுணுக்கங்கள் இருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். ஒரே நேரத்தில் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வந்து பாடும் பொழுது சந்தர்ப்பத்தை கொடுக்கும் வேளையில் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக உள்வாங்குகிறீர்கள், நீங்கள் பாடுகிறீர்கள். மற்றவர்கள் ஒன்றை பாடிவிட்டால் அதே போன்று நான் பாட வேண்டும், அங்கே என்ன பிழை இருக்கின்றது என்று கவனித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய பாடலை திருப்பி கேட்கும் பொழுதும் அதுக்காகத்தான் மறு ஒலிபரப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒவ்வொருத்தர் பாடும்போது அவர்களுக்கு நல்ல நகைச்சுவையோடு கலந்த உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எங்களுக்கு தேவையானது. ஏனைய வானொலிகளை நான் குறை கூட வரவில்லை, ஏனைய வானொலிகளை பற்றி அல்ல. ஏனைய இந்த கலைஞர்களுக்குள்ளே இந்த காழ்ப்புணர்வுகள் இருக்கின்றது. உங்கள் யாருக்கும் இல்லை, என்னுடைய உறவுகள் யாருக்கும் இல்லை, அதை விட்டு நான் என் பிள்ளைகளை என்று பெருமைப்படுகிறேன். சிறப்பாக இருந்ததம்மா, நன்றி. சிறப்பான பாடலையும் தந்த 2வது பாடலையும் தந்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு. மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி அம்மா. மன்றது என்று உங்களுக்கு முடிந்தால் இறுதியிலே நீங்கள் முடிவுரை தரலாம் தானே? சென்று விட்டார். ரேவதி சென்று விட்டீர்களா? இருக்கின்றீர்களா? சென்று விட்டார். இப்பொழுது கஸ்தூரியுடைய சந்தர்ப்பம் போல் தெரிகின்றது. கஸ்தூரி அழைத்துக் கொண்டிருக்கிறார், வந்து விட்டார் போல் தெரிகின்றது, வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம். அழகான பாடல்கள் ஒவ்வொருத்தரும் பாடிட்டு இருக்காங்க, கேக்குறதுக்கே ஆசையா இருக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாத்த பாடலும் அவ்வளவு சிறப்பு. அதுங்க இப்ப ரேவதி அம்மா படிச்ச பாடல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய பாடல்கள் எல்லாம்
1: சிறப்பு. ஒவ்வொரு தரம் வந்து தங்களுடைய இப்பொழுது அவர்களை இந்த நிகழ்ச்சி வந்து மேலும் மேலும் அவர்களை அவலை தூண்டுகிற நிகழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கின்றது. அப்படித்தான் இருக்க வேண்டும். தொகுப்பு வழங்கும் பொழுது ஆவலோடு வரணும், அதிருப்திப்பட்டு அசூசைப்பட்டு எல்லாம் வரக்கூடாது, ஆவலோடு வருகின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 2வது பாடலை தருவதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எங்கே உங்கள் பாடலை கேட்போமா? 2வது பாடலை கஸ்தூரி.
2: 2வது பாடல் குழந்தை தெய்வம் திரைப்படத்தில் ஐயா அன்புள்ள மான்படி.
1: சிறப்பு, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: அன்புள்ள மான்விழியே ஆசையில்லோர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில்லோர் கவிதை.

பெண்மையல்லவா, வாழ வைத்ததும் உண்மையல்லவா, அன்புள்ள மன்னவனே. ஆசையில்லோர் கடிதம் அதை கைகள்.

0: கஷ்டம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். மிக்க நன்றி ஐயா.
1: காட்டலையில் கலந்து வந்த இசையும் வந்தது, கருத்தோடு நல்ல வரியும் வந்தது, நல்ல பாடலும் வந்தது, நல்ல செய்தியும் வந்தது. கஸ்தூரி மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒருவரை ஒருவர் மெச்சக்கூடிய வகையில் இன்று எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும் வகையில் நீங்களும் அதற்கு ஈடாக வந்திருந்து ஒரு வானொலியில் பாடக்கூடிய, நீங்கள் தகுதியோடு இருந்தவராயிருந்தாலும் சங்கீத துறையில் ஒரு வானொலியில் வந்து பாட வேண்டும் என்று எங்கள் வானொலியில் வந்து பாட வந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதற்கு எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைத்த கணபதி அவர்களை நினைவு கூறுகின்றேன். மற்றது
0: பாடல்களை
1: எடுத்தாலும் விதம் அம்மா, ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் பாடுவதை பார்த்து மற்றவரும் முன்னோறி கொண்டு வர வேண்டும். அதுதான் இங்கே நான் காணக்கூடிய இன்றைய நிலையில் பார்த்தேன். ஒவ்வொருதரிலும் திறமைகள் உண்டு. அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கேற்ற தளம் வேண்டும். இந்த தளம் கிடைத்து விட்டது. அப்போ வந்து களமாடும் வேளையிலே தங்களை தாங்கள் மெருகூட்டுவதற்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கின்றது, வழிகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. அதற்கு சில முன்னோடிகளாக இருப்பவர்கள், அவர்களுக்கு நான் வாழ்த்து பேர் கூற மாட்டேன், வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்க வேண்டும், வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மென்மேலும் இசை கலை வாணி உங்கள் எல்லோருக்கும் நல்லருள் புரிய வேண்டும். நன்றி மகளே, சிறப்பாக.
0: நன்றி
1: அம்மா, வாழ்த்துக்கள். எங்களுடைய நிகழ்ச்சி நேற்றைய தினம் நான் வைத்தியசாலைக்கு செல்வதற்காக ஓய்வு விட்டு போன போது நான் முதல் நாளே கூறியிருந்தேன் எல்லோருக்கும். ஆனால் அந்த சரியா 11 மணிக்கு வேறு நிகழ்ச்சி ஒன்று இங்கே பாடுவோர் பாடலாம்ற நீங்கள் ஆவலோடு ஓடி வந்து அழைத்தீர்கள் இல்லையா நிகழ்ச்சி போகுது.
0: அது மீரா மாட்டா பேசி நான் பேசி அவங்க தான் சொன்னாங்க அப்படி, ஐயா மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு.
1: அதனாலே தான் நான் முன்கூட்டியே சொல்லி விடுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன். அடுத்து இன்று வந்தவுடன் காலையிலே நான் பதிவும் போட்டு விட்டேன், இன்று பாடுவோம் என்று சொல்லி. அது ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாது, என்னால் உள்ள அன்போடு பழகி கொண்டிருக்கும். இந்த வானொலியை நடத்துவது எந்த விதமான ஊதியமும் இல்லாமல், வானொலியில் நாங்கள் எந்த வித எதிர்பார்ப்பில் தமிழுக்கு நாங்கள் செய்கிற ஒரு சிறு தொண்டு, தமிழ் பணியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ களம் தளம் எல்லோருக்கும் கொடுக்கின்றோம். எங்களை கட்டுப்பாட்டு நியதிகளுக்கு அமைய ஒவ்வொன்றையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியும் இருக்கின்றது. சில கட்டுப்பாடுகள் செய்ய வேண்டியது, சிலருக்கு அது புரியாததால் கோபித்து கொண்டு போகிறவர் இருக்கின்றார்கள். நாங்கள் கண்டிருக்கிறோம் பலரை. நாங்கள் எத்தனை வருடமாகிவிட்டது, நீண்ட நேரம் நான் பேசவில்லை. சிறப்பாக நீங்கள் இந்த பாடலை தந்து மற்றவர்களையும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்கின்றீர்கள். நீங்களும் எங்கள் எல்லா பிள்ளைகளும் அப்படிதான், ஒருவர் பாடி முடிந்தால் அவரை பற்றி ஊக்கம் கொடுத்து அவர்களை மேலும் மெருகூட்டி விடுறது வாய்ப்பு. அது நாங்கள் அடுத்தவரை தூக்கி விட்டால் நாங்களும்.
0: எனக்கு தேவனாதர் அண்ணா பாடியது நல்லா பிடிச்சது, சமையல் பாடல் அது ரொம்ப சூப்பர். எல்லாரையும் நினைச்சு பாடி அழகா பாடி
1: இருந்தாங்க. சில பாப்பா வருகிற பாடல் தெரிவுகளையும் இருக்கின்றது. இங்கே ஆரம்பத்திலே வந்து பாடணும். ஒரு சிலர் வந்து இப்போ ஆரம்பத்திலே அவர்கள் தங்களால் முடிந்தவரை குறுகிய நேர பாடத்தை எடுத்து அதை உள்வாங்கி சரியாக பாடுகிறார்கள். முகப்போ அவர்களும் சிறப்பாக வருவார்கள். அடுத்தவர்கள் நல்ல நல்ல பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து பாடுகிறீர்கள். அது இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கின்றது. இது வளர வேண்டும், நீங்களும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி மகளே, சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஒரு நிகழ்வுகளின் வளர்ச்சிக்கு எங்கள் நேயர்கள் தான் காரணம். நேயர்கள் என்று கூறும் பொழுது கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து கருத்துக்களை எழுதுபவர் மட்டுமல்ல, பங்களித்து சிறப்பிப்பவர்கள்தான் மூல காரணமாக இருக்கின்றார்கள். பங்களிக்க வேண்டும். உங்களது யாரையும் நாங்கள் தள்ளி வைப்பதில்லை. எல்லோரும் எங்களுக்கு வேண்டியவர்கள். உபாதனம் இருந்தால் நாங்கள் அதை தவறலாம். நான் யாரையும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் நோகக்கூடிய வகையிலும் நடந்து கொள்வதில், வானொலி கட்டுப்பாடுகள் நியதிகள் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நியதிகளை நாங்கள் மீற முடியாது. அதை நெறிப்படுத்தித்தான் நான் உள்ளே கொண்டு வர வேண்டும். உங்களையும் நானும் உங்களோடு உபயோகிக்கும் வார்த்தைகளையும் நான் உபயோகிப்பதை சரியாக உபயோகிக்கணும். இதிலே கவனிக்கப்படுவது முதல் தமிழ், அன்னை தமிழ். அந்த தமிழ் அன்னையை நாங்கள் தள்ளிவிடாமல் அந்த பதங்களை தமிழ் பதங்களையே உபயோகித்து கொண்டு வருவோம் என்று இந்த பலன்களை அறிந்திருக்கணும். நேரம் சரியாக 1:19 நாங்கள் நிறைவுக்கு வர நேரம் வந்துவிட்டது. இந்த முடிவுரை எல்லோரும் சொல்லி பழக வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ரேவதி அவர்கள் சொல்லினார்கள், அன்று நாகப்பன் எங்களுடைய சரவணன் போன்றோர் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், இன்று ரேவதி முடிந்தால் வரலாம். அதற்கு முன்பு சரவணன், நீங்கள் இணைப்பில் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றியும் இதனால் நீங்கள் அடைகின்ற நன்மையை பற்றியும் சிறிது கூறலாம் தானே, பாருங்கள். சரவணன், யாராவது வரலாம், முதலில் யார் நீங்களாகவே அழைத்து கொண்டு வரலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். 3 தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். பாருங்கள், பேசுங்கள், பாடுங்கள், தொடர்ந்து பயணிப்போம். என்று அன்பு மகள் ஷியாமலா வர வேண்டும், பெற வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் அவருக்கு வலைத்தளம் மழை காரணம் அவருக்கு தடை செய்துவிட்டது, தொல்லை கொடுத்து விட்டது. தொலைபேசியாக வந்துவிட்டது. அவர் இங்கில்லை, அவர் ஹைதராபாத்தில் இருந்து கொண்டும் எங்களோடு இணைந்து கருத்துக்களை பரிமாறி கொண்டிருப்பவர், வந்து கலந்து நிகழ்ச்சியை சிறப்பிப்பவர். நிகழ்ச்சியை பற்றி அவரால் இன்று நிகழ்ச்சியில் அவர் கலந்து பாடலை பாடுவதற்கு கடினமாக இருக்கின்றார் போல் தெரிகின்றது. இல்லை என்றால் அவரும் வந்து பாடுவார். அவருடைய தகவலை தந்திருந்தார். இப்போ மகாலிங்கம் வருகிறார், தன்னுடைய செய்தியை தருவார். வணக்கம் மகாலிங்கம், கூறுங்கள். மகாலிங்கம், உங்களை இணைத்து விட்டேன். மகாலிங்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: முடிவுரையில நானும் கொஞ்சம் கலந்துகிட்டு
1: பேசுங்க. உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக கூறினா நன்றாக இருக்கும், பாருங்கள்.
2: ஆமாயா, முதல் முதலில் மக்காக இருந்த மகாலிங்கம் பாடுதல் பாடி உளறினாலும் நீங்கள் அதை மிகைப்படுத்தி அழகாக என்னை உற்சாகப்படுத்தினீர்கள், அதற்கும் உங்களுக்கு நன்றி. அடுத்து வந்த தேவநாதன், நாகப்பன் அவர்கள் மிக சக்க நாவிலேயே இனிப்பை வைத்து அருமையாக சக்கரக்கட்டி என்று பாடலை அருமையாக பாடினார், அசத்தினார். அவருக்கும் மிக மிக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது தேவநாதன் அவர்கள் என்று நினைக்கிறேன் ஐயா.
1: அடுத்து வந்து யோகாராஜ்.
2: யோகாராஜ், பன்முக திறமை கொண்ட யோகாராஜ் அவர்கள் மிக அருமையாக ஒரு மேடை கச்சேரி போன்று அழக விதமாக இனிய மழலை குரலிலும் பாடி அசத்தினார். அதை நினைக்கும் பொழுதே மிக மிக பெருமையாக இருக்கிறது ஐயா. அடுத்து தேவநாதன்,
1: சரவணன் அவர்கள்
2: மிக பாடவே முடியாது என்று கூறி மறுத்து சென்ற அரசடி குப்பம் சரவண அவர்கள்
1: கத்துக்குட்டி
2: அருமையாக திருப்பாக பாடியது மிக மிக மகிழ்ச்சியை தந்ததுயா. அடுத்தது தேவநாதர்கள்,
1: அடுத்த ரேவதி,
2: மையலும் கலந்த என்னையா,
1: அடுத்த ரேவதி, சரி கூறுங்கள், தேவநாதனை பற்றி கூறுங்கள்.
2: ரேவதி அவர்கள் மிக மிக அருமையாக இனிமையாக இன்று ரேவதி நட்சத்திரம் போன்று ஜொலித்து இரு பாடல்கள். கஸ்தூரி அவர்கள்
1: இங்கிலாந்து
2: பேசும்போது பாடுவது போன்றே இருக்கிறது ஐயா. அந்த குரல்ல சங்கீத குரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கீத குரல் அவங்க கிட்ட இருக்கு. சங்கீதம் பயின்று இருந்தாலும் பேச்சே சங்கீதமாக மொழி சங்கீத மொழியாகவே இருக்கிறது. அதுவும் இலங்கை தமிழில் கொஞ்சி பேசுவது அருமையாக இருக்கிறது. அவர்கள் பாடி பாடலும் மிக மிக அருமை, அருமையிலையும் அருமை. தேவநாதன் அவர்கள் இணைப்புடன் பாடி மிக மிக அசத்தி சமையலும் ருசித்து போன்று பாடலையும் ரசிக்க வைத்து ருசிக்க வைத்ததில் பெருமை அடைகிறேன்.
1: பிரியாணி தந்து பாயாசம் தந்து விட்டார்.
2: ஆமா, மிக மிக ருசியாக தந்தார் இரு பாடல்களும். சாந்தியம்மா இரு பாடல்களுமே அசத்தி விட்டார். எங்கேயோ பாடினதாக கூறினார்கள். நான் கேட்கவில்லை. இருந்தாலும் மிக அருமையாக குரல் வளம், அவர்கள் பேசும் போதே அவர்களுக்கும் குரல் ஒரு வளமாகவே இருக்கும் என்பதில் அவர் பாடுவதும் அசத்துகிறார். அடுத்தது மறுபடியும்
1: நீங்க தான் மறுபடியும் வந்து பாடல் பாடியவர்கள்.
2: அதனால் மிக மிகவும் சிறத்தி எடுத்தாலும் பாடல் நன்றாகவே இருந்ததாக நீங்கள் கூறியதற்கு நன்றி. எனது இரு பாடல்களும் அடுத்தது வந்து
1: பாடகர்கள் சரி, மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது கேட்பதற்கு, ஜனரஞ்சகமாக சுவாரஸ்யமாகவா?
2: ஐயா, மிக மிக அற்புதமாக இருந்தது. ஆனாலும் உங்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அனைத்து உறவுகளுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக துடிப்புடன் இந்த பாடி காட்ட வேண்டும் என்று உற்சாகத்துடன் வருவதற்கு வருகிறார்களே என்று நீங்கள் உங்கள் நலத்தை கூட பின்தள்ளி இன்னொரு என்னவென்றால் இனி வராதே என்று தள்ளி எங்களிடம் இடைவிடாமல் பேசுவது உங்களுடைய மிக ஆர்வமான ஆர்வத்திற்கு நாங்கள் ஈடு கொடுக்கும் அளவிற்கு இங்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவர்கள் அனைவருமே மிக மிக அருமையாக பாடி அசத்தி விட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா. உங்களுடைய நலனையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, கஸ்தூரி சகோதரி அவர்கள் நலம் நலம் தானா அப்படி என்று பாடி அசத்தினார் என்றே நினைக்கிறேன்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பான முடிவுரையை தந்திருக்கீங்க. இப்படி ஒவ்வொருவரும் செய்து பழக, ஒவ்வொருவரும் சொல்லி பழக வேண்டும். நல்லது மகாலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு உள்வாங்கி முழுவதை நிகழ்ச்சியை நன்றாக உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொருவருக்குடைய தன்மைகளையும் வெளிக்கொண்டு கூறும்போது அவர்களுக்கு ஒரு சத்துள்ள ஒரு ஆகாரம் கொடுத்தது போன்ற ஒரு பிரயோசனமான கருத்துக்களை தருகின்றீர்கள். அது எல்லோருக்கும் கிடைக்காது. அப்படி கூறுவது சந்தர்ப்பம் கூறும் மனப்பான்மை இருக்காது. உங்களுக்கு திறந்த மனத்தோடு அழகாக எல்லோரையும் அரவணைத்து கூறினீர்கள். அதனால் தான் உங்களை நான் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் பெயர் வைத்து அழைப்பது. சரியா? நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்கள் என்று அந்த முதல் பாடல், முதல் கோணல் முற்றும் கோணல் என்று ஒரு பழமொழி உண்டு. முதல் முதல் எடுக்கிறது நல்லாக இருந்தால் அப்படியே செல்லும் நன்றாக என்றது போல, அம்மா பாடலை அழகாக வந்து நல்ல இதாக பாடி காட்டி எல்லோரையும் உணர்ச்சி வசப்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி. அடுத்து அடுத்து வருவதற்கு இறைவது நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் வரலாம். உங்களுக்கு உங்களுடைய சந்தர்ப்பத்தை நான் தருகின்றேன். வர வேண்டும் என்று கூறியோ தானாக வந்து கருத்துரை சொல்லி முடிவுரை தந்த மகாலிங்கம் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு யாராக வருகின்றார் என்று. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரசு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வர வேண்டும். வந்துவிட்டார் மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி, வாருங்கள்.
3: வணக்கம் அப்பா,
1: வாருங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியை பற்றி கூறுகிறேன். மகாலிங்கம் மிகவும் சிறப்பாக நீங்கள் சொல்வதை போல் எல்லாரும் இந்த சபை கூச்சம் இன்றி பேசி பழக வேண்டும் என்று கூறுவீர்கள். அருமையாக மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் சகோதரர் அவருடைய உரையை முடிவுரையை அற்புதமாக தந்தார் அப்பா. இப்பொழுது நான் கூறுகிறேன் அப்பா. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி 16/8/26 ஞாயிற்றுக்கிழமை அன்று 8 பேர் கலந்து கொண்டார்கள். மிகவும் அருமையாக அப்பா சரியான நேரத்தில் உடல்நிலை சரியானதும் அப்பாவுக்கு எப்பொழுதும் உயிர் நாடி வானொலி தான். அந்த 2 நாட்களிலே அப்பாவால அமைதியா இருக்க முடியாது. இருந்தாலும் எங்களுக்காக வந்து இதை சிறப்பித்து அப்பா தந்தார். சரியான நேரத்துக்கு அப்பா வந்து ஆரம்பித்து தந்தார். முதலில் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அருமையாக பாடி சிறப்பித்து 2வது பாடலை அற்புதமாக என்னடி மீனாட்சி என்று இளமை துள்ளல் ஒரு பாடல் கொடுத்திருந்தார். மிகவும் அருமை. கோவை நாகப்பன் சகோதரர்கள் கடைசியாக தான் பூட்டியும் போவாரே, இன்னைக்கு முதல்ல வந்து சக்கரை நிலவே இனிமையாக பாடிவிட்டு நேரத்தோடு சென்று விட்டார். அடுத்தது யோகாராஜி இரண்டு கதை பாடல்களையும் அருமையாக முன்னொரு காலத்தில் என்ற பாடலையும் மகராஜா மகரான் என்று பாடல்களையும் அருமையாக பாடியிருந்தார். யாம் இருக்க பயம் ஏன் சரவணன் பூமி வாசலில் யாரடி வந்தது என்று அருமையாக கேட்டுவிட்டு பாடலை அருமையாக பாடிவிட்டு சென்றார். ஐந்தாவதாக நான் பாடினேன். ஆறாவது லண்டனில் இருந்து கஸ்தூரி, ரொம்ப அருமையான பாடல் அது, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். வருதே நான் உனது மாளிகையின் வாசல் தேவராஜாவோட சோகமான பாடலும் சுவையான பாடல். அதற்கு பிறகு நல அன்புள்ள மான்விழிய இந்த இரு பாடலையும் அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் பாடி சென்றார். நம்ம சிதம்பரம் தேவநாதன் கேட்கவே வேணாம் இன்று என்ன சமையல பாடலை எடுத்துக்கொண்டு அதற்கு இன்று பாடுவோர் பாடுவோரெல்லாம் இருக்கும் அனைத்து பெயர்களையும் விடாது அவர் பாடலில் கூறி சிறப்பித்தது ஒரு அற்புதமான சிறப்பு. அடுத்தது கர்நாடக பாடலான கானமூர்த்தி பாடலையும் பாடி அனைவரையும் மகிழ்வித்தார். நம்ம தர்மபுரி சாந்தி எப்பொழுதும் வித்தியாசமாக பாடுவதில் வந்தவர். இன்றைக்கு முல்லை மலர் மேடே என்று பாடி காதுகளுக்கு இனிமையான கானத்தை கொடுத்து சென்றார். இன்று பாடிய அத்தனை பேருக்கு அவங்களோட திறமையை நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் பரிந்தமளித்து என்ன பாடல் பாடலாம் இதை இப்பொழுது அவர்கள் சிறப்புறவே அதை திரும்ப திரும்ப கேட்டு பாடி கொண்டு இங்கு வந்து பாடுறதுனால மிகவும் அருமையாக அவருடைய திறமையை நிரூபிக்கிறார்கள் என்பதில் ஒருவித ஐயமும் கிடையாது. இந்த பாடலுக்கு அருமையாக தளம் தந்த நம்முடைய இயக்குனர் மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும் நம்ம ஆசான் ஐயா ஐயா அவர்கள் சிந்தனை செய்வது ஐயா அப்பா அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக எங்களை வடிவமைத்து அழகி இந்த ஒரு கல்லை வந்து பார்க்கும்போது கல்லா இருக்கும், அதை செதுக்கி செதுக்கி சிற்பமாகி எங்களை சிலையாகி சிற்பமாகி அழகாக கொண்டு வருவதில் அப்பாவும் அமீரா அம்மாவும் வல்லவர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் உலகளாவிய மக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அன்பு உள்ளங்கள் இன்று வந்து நாங்க நீங்க சொல்ற மாதிரி எங்களோட கருத்துக்கு பரிமாற்றம் அன்பு உள்ளங்கள்ல அன்பு நாங்க பரிமாறிக்கிறது உண்மையிலே நேரடியே பேசிக்கிற ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருது. இந்தக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் அம்மாவிற்கும் நன்றி சொல்லிக்கொண்டும் நன்றி வணக்கம் அப்பா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு மேலும் மேலும் இந்த வானொலி சிறக்கவும் வேண்டுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அன்பு மகளே. மேலும் மேலும் இந்த வானொலி சிறக்க வேண்டும் என்ற நல்வாழ்த்தை கூறி எங்களை எல்லோரும் உற்சாகப்படுத்தி எங்களை மீண்டும் நன்றாக இயங்க வைக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல நன்றாக உள்வாங்கி நீங்களும் கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அதை கேட்டு மகிழ்ந்ததோடு இன்னும் ஒரு விடயம் கூறுகிறேன். நாங்கள் சகோதரங்களாக கலந்துரவாடுகிறோம், அதாவது வந்து நீங்கள் உரையாடி உங்களுக்குள்ளே கலந்துரவாடிக்கொண்டு எங்கள் வானொலி இந்த வானொலி நிகழ்ச்சியை உள்வாங்கி நீங்களும் பங்கு பெற்றுவது பெரும் திறமையான ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாவே இருக்கின்ற அன்பு நேயர்கள் வழக்கமாக எங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க வர முடியாத உறவுகளெல்லாம் பதில் எனக்கு மற்ற தளத்திலே தருவார்கள், அவர்களுடைய செய்தி பகுதிகளிலே தருகின்றார்கள். அனைத்தையும் பார்க்கின்றேன். எங்களுடைய நிகழ்வு ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாகவும் வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாண்டித்யம் பெற்றவர்கள் போல் வானொலியை அவர்கள் சரளமாக உபயோகிக்கின்றார்கள் என்று ஒருத்தர் எழுதியிருந்தார். அவர்கள் வானொலியை சரளமாக எடுத்துக்கொள்ளுங்க, பயம் எதுவும் இல்லை, கூச்சம் எதுவும் இல்லை, தன்னிச்சையாக வந்து தங்கள் உள்கருத்துக்களை வெளி கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தளம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். அதை நான் எண்ணி பார்க்கும்போது மகிழ்வாக எனக்கு அது ஒரு நீதிபதி போல் அவர்களோ ஒரு நீதிபதி போலும் இருக்கின்றார்கள். நான் இதை நான் கூறும் பொழுதும் அதை சரியாக கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னோடு ஒத்துழைத்து எனக்கு உடல் வலி ஒரு எந்த எண்ணமும் வரப்படாமல் மொன்றியல் தமிழ் வானொலியின் கருத்தோடு நான் இருப்பதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அன்னை கலைவாணி என்றும் உங்கள் எல்லோரையும் காத்துக்கொள்வார். மீண்டும் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சந்தித்துக் கொள்வோம் என்று இருவருடைய முடிவுரையோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் முடிக்க கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். மொத்தத்தில் பாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அன்னை கலைவாணியின் பாதம் பணிந்து என்னுடைய நல்வாழ்த்தை தருகின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க நீங்கள் அனைவரும் நல்லது உறவுகளே. நன்றி அம்மா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். நாளைய தினம் திங்கட்கிழமை பாட்டு சவாரி. பாட்டு சவாரி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வரும் பாட்டு சவாரி நான் நினைக்கிற 158 வாரமாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அது என்னவென்றால் அந்த அதிலே வந்து பாடல்களை நாங்கள் காலையிலிருந்து மாலை வரையும் எப்பொழுது விழித்திருக்கிறோமோ எப்பொழுது எங்கள் செவியில் வரும் ஓசை எங்கள் உள்ளத்துக்குள்ளே போகின்றது அந்த நேரமும் பாடல்களாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். இசை உலகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நின்றால் நடந்தால் போனால் எங்கு பார்த்தாலும் இசை தான் கேட்கின்றது. இசை என்பது ஓசையிலே வருகின்றது தான், ஓசை கேட்டபடியே தான் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பழைய புதிய பாடல் இப்பொழுது தான் அந்த ஒரு சிலர் பாடினீர்கள், நீங்கள் பிறக்கக்கு முந்தி வந்த திரைப்படத்து பாடல்கள் என்று பாடியிருக்கின்றீர்கள். காரணம் அந்த இசை உங்களை கவர்ந்திருக்கின்றது, அதிலே அந்த பொருள் உங்களை கவர்ந்திருக்கின்றது, அந்த கருத்து உங்களை ஈர்த்திருக்கின்றது. அதனால் இசை மிகவும் முக்கியமானது. இந்த மொழியல் தமிழ் வானிலை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கதம்ப நேரத்தில் 5 பாடல்களை தந்து அன்றைய தினம் ஒளிபரப்புகிற அந்த 5 பாடல்களும் இந்த பாடல் சிறந்த பாடல் என்று வாக்களிக்க வேண்டும். இரகசிய வாக்களிப்பு, வாக்களிப்பு என்றால் என்ன, எங்கள் உரிமை என்ன, கடமை என்ன என்பதும் தெரியும். அப்போ தினமும் எங்களை மகள வைக்கும், நாங்கள் மூச்சு விட்டாலே பாடல் மூச்சை உள்ளுக்கும் வேளையிலும் இசைதான் வருகின்றது. அந்த இசையோடு வரும் பாடல்களை கேட்டு அதற்கு வாக்களித்து சிறப்பிக்க வேண்டும். என்ன பாடல் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் மொழிகள் தமிழ் வானொலியாலே எங்களுடைய வாக்கு முடிந்தவுடன் அதனுடைய எண்ணிக்கையை கொண்டு எந்த பாடல் இன்று சிறந்த பாடலாக இருக்கின்றது அதற்குரிய அறிக்கையை நாங்கள் சென்னகத்து திரைப்படத்துறை உள்ளே இசைத்துறைக்கெல்லாம் அனுப்புவது உண்டு, நான் அனுப்பி வைப்பது உண்டு வழக்கமாக. அதனால் வாருங்கள், வந்து உங்களுடைய வாக்கினை அலையுங்கள், அதை தவறப்படாது. நல்லதொரு சந்தர்ப்பம் அது உங்களுக்கு. அடுத்த தளத்திலே நீங்கள் பாடல்களை எழுதி கொண்டிருக்கீர்கள், அற்புதமான பாடல்கள், சிறப்பான எனக்கு நிச்சயமாக நல்ல வேலை தருகின்றீர்கள். நல்ல வேலையை தேடல் என்ற ஒன்று வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேடல் வேண்டும். தேடல் வருவதால் தான் நாங்கள் விவரங்களை பெறுகிறோம். அது ஒரு பெருமதியான விடயம் அந்த தேடல். என்னை தேட வைக்கின்றீர்கள். தேடலே சென்று நான் எங்கள் வானொலி நியதிக்கேற்பத்தான் நான் செய்ய முடியும். ஒவ்வொன்றையும் இந்த நியதியை மீறி நான் செய்ய முடியாது, அதுக்கான கட்டுப்பாடு இருக்குது. அடுத்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வரும்பொழுது அதை சுருக்கியோ நீட்டியோ ஒரு பதிவு பாடலை நாங்கள் தர முடியாது. அதனால் எங்களுக்கு கேள்விகள் இருக்கின்றன, அது மற்றவர்களுக்கு புரியாது. நீங்கள் கேட்கும்போது நிறுத்திவிட்டு கேட்கலாம், பாதியை கேட்கலாம், மீதியை விடலாம், அதை ஒன்றுமில்லை. நாங்கள் ஒளிபரப்பும் போது முழுமையாகத்தான் தர வேண்டும், அதை நாங்கள் மாற்றம் செய்ய முடியாது. அது செய்தால் எங்களுக்கு அது வேறு விடயமாக போய்விடும். அந்த விடயம் நாங்கள் எங்கள் மொழியல் தமிழ் வானொலியே 30 வருட காலமாக நாங்கள் அதை கடைபிடிப்பதே இல்லை, அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அடுத்து உங்களுக்கு வேண்டிய எந்த நேரத்தில் என்ன பேச வருகிறோம் அதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. அழகாக உங்களோட பேசி மகிழ்ந்து மகிழ்வாக நாங்களும் இருக்கின்றோம், நீங்களும் இருக்கின்றீர்கள். அந்த அளவுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும், வார்த்தை பிரியவங்களும் நன்றாக தெரியும். உங்கள் திருப்தி தான் எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு திருப்தி. இதை நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன் மக்களே, அன்பு உறவுகளே. மக்கள் என்று கூறுவது என் பிள்ளைகளே என்று தான் கூறுவ. நீங்கள் எல்லோரும் எனக்கு பிள்ளைகள் தான். நான் இலங்கையில் இருக்கும் பொழுது ஆசிரியராக இருந்தாலும் நிறைய பிள்ளைகள் என்னுடன் வளர்ந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இங்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் வந்து முது கலைஞனாக எத்தனையோ விருதுகளை எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் செய்து எல்லா விதமான பல்கலை வித்தகராக இருந்தாலும் இந்த வானொலி ஒன்றை கொண்டு வந்து நேரொலியில் என் அன்பு உறவுகளோடு நான் ஊடாடுகிறேன். ஆரம்ப காலத்தில் சிறார்களோடு பழகினான், இப்பொழுது பெரியவர்களோடு திறமைசாலிகளோடு பழக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை உண்டு, திறமைசாலிகளுடன் நான் பழகி கொண்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து ஆளாக்கி என்னை செதுக்கி இந்த வானொலி கலையகத்துக்குள்ளே இந்த நாற்காலிலே இந்த ஒலிபெருக்கிக்கும் ஒலிவாங்கிக்கும் இடையிலே வைத்து உரையாட வைக்க ஆக்கியது என்னுடைய மகள் வானரசி மீரா தான். அவளுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எவ்வளவோ எல்லாம் செய்த எவ்வளவு மேடை ஆளுமைகள் எல்லாம் இருந்தது, எல்லாவற்றிலும் நான் விருதுகள் வாங்கி இங்கே என்னுடைய அறைக்குள்ளே வந்தால் பார்க்கலாம். ஆனால் இந்த வானொலி என்பதற்கு நான் தூர நிற்பேன். என்ன வேண்டாம் மகளே, நான் மக்களோடு வானொலியில் பேச வரமாட்டேன். நான் என்னை இருத்தி என்னை ஆளாக்கியது அவ தான். அந்த வகையில் தான் உங்களோடு நான் இப்பொழுது பழகி கொண்டிருக்கேன். உங்களோடு வந்து இணையும் பொழுது வேறு யாரோ அல்லது மேடையிலோ வேறு ஒரு புதிய புதிய ஆக்களோட போகிறது போல எனக்கு இல்லை, என் உறவுகள் என் பிள்ளைகளோடு பழகுவதான எண்ணம் தான் வருகின்றது. அதனால் வாருங்கள், இணையங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுங்கள். உங்களுக்கும் ஒரு மன ஆறுதல், ஆத்ம திருப்தி என்று ஒன்று இருக்கின்றதம்மா, ஆன்ம திருப்தி. இந்த பாடல்களை ஒலிபரப்பும் வேளையிலே உங்களோட உள்ளத்தை கவர்ந்த பாடலை தானே வந்து பாடி காட்டுகிறீர்கள், பாடலை எழுதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாடலால் உங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கின்றது. அந்த திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வெளத்தல் திருப்பை கேட்கலாம் தான், ஆனால் வானொலியில் வந்து உங்கள் பெயரை சொல்லி அந்த பாடலை கேட்கும்போது அதற்காக காத்திருந்து என்னுடைய பாடல் வருகிறதே என்று கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம். நேற்றைய தினம் ஒருவருடைய பாடல் தவறுதலாக நடைபெற்று நான் வைத்தியசாலைக்கு செல்லும் வேகத்திலே ஒரு பாடலை நேர நிகழ்ச்சியில் விட்டு விட்டேன். எவ்வளோ பண்பாக, எவ்வளவு கவனமாக தந்தைக்கு மகன் உபதேசம் செய்வது போன்ற ஒரு அன்பு மகன் எழுதியிருந்தார். அப்பா என்னுடைய பாடல் கிடைக்கவில்லை, எவ்வளோ வேதனை அந்த. எனக்கு உடனே அவருக்கு பதில் எழுதிவிட்டு அந்த பாடல் ஒலிபரப்பும் செய்துவிட்டேன். தொடர்ந்து நீங்கள் தருகின்ற பாடல்கள் நேரங்கள் காலங்களை வைத்து உங்களுக்காக ஒலிபரப்பப்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நேரம் பேசிவிட்டேனோ தெரியவில்லை. நல்ல நிகழ்வு, ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு, எல்லோரும் சுவாரஸ்யமாக இருந்தார்கள், சுவைபட தந்தீர்கள். அவங்களுக்கு நான் பாடகர் என்று தான் எண்ணினேன், பார்த்தால் கவிஞர்களும் வந்து விட்டார் என்று எண்ணும்போது சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இறுதியாக வந்த மகாலிங்கம் ரேவதி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதோடு நன்றிகள். வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நீங்கள் மேலும் வளர வேண்டும், நீங்கள் வளர்கின்றீர்கள். நீங்களாக வந்து அந்த முடிவுரையை தருவதற்கு என்னுடைய நன்றிகள். வாழ்த்துக்களம்மா, மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நாளை பாட்டு சவாரி 158 சந்திக்கலாம். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவருக்கும் ஒரு 2 நிமிடம் இந்த வானொலியோடு வரக்கூடியது போதும். உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பெறாது விட்டாலும், உங்களால் முழு நேரம் பெறாது விட்டாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கு பற்றிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பு மகளே ஷியாமலா, கவலை வேண்டாம். இந்த உடனே எனக்கு ஞாபகப்படுத்த வருகிற சவாரி 158 அப்பான்னு உடனே குறித்து விட்டார். ம், பார்க்க வேண்டியதுதானே. கட்டி காரை கட்டி அவருக்கு இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருந்தாலும் வர முடியவில்லை. அவர் வருவார், வரும்போது அவருடன் சிறந்த சிறப்பிப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து நான் நலமாக இருக்கின்றேன். நான் நலமாக இருப்பது உங்களுடைய வருகையும் உங்களுடைய பிரசன்னமும் தான் எனக்கு மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு, 2026வது ஆண்டு மன்னிக்க வேண்டும், 2026வது ஆண்டின் 8வது மாதத்தின் 16வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இன்றைய கதம்பத்தில் ஒலித்தது. அதை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். கொண்டு வரும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் அல்ல இறைவன், இவர்கள் தாழ்மணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, உலகளாக இருந்து என்னோடு இணைந்து சிறப்பித்தவர்கள், கேட்டு மகிழ்ந்தவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி, இந்த சந்தர்ப்பத்தை சற்று நடித்து கொடுத்த என் மகள் மீராவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய பாடுவோர் பாடலாம். நன்றியும் வணக்கமும் நல்லுறவும் கொண்டு இறைவனிடம் அன்பு கூர்ந்து கருணை சாந்தம் அது மட்டுமல்லாமல் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை சொல்லன். மீண்டும் வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. நேரம் முற்பகல் 11:31 கனடாவில், 7 திரு நாட்டிலும் பாரதத்திலும், தென்னகத்திலே இப்பொழுது இரவு நேரம் 9:02 தொட்டுவிட்டது. நீங்களும் நாங்களும் அணிந்திருக்கும் இந்த வேளை இரவும் பகலுமாக இருக்கும் வேளை, மாலையாகவும் இரவை ஆரம்பித்துவிட்ட நேரங்களாகவும் இங்கிலாந்து நாட்டில் இப்பொழுது 4:32, ஐரோப்பிய மண்ணில் வேறு விதமாகவும், ஆப்பிரிக்க அதாவது அது வளைகுடா மண்ட நாடுகளிலே வேறு நேரமாகவும் காட்டும் இந்த வேளை பருவகாலங்களுக்கு ஏற்பவும் பூமியின் பூகோள அமைப்பின்படியின் பூமியின் சுழற்சியின்படியின் சூரிய கிரகணம் படும் வகையை வைத்து நேரங்களை கணித்திருக்கின்றார்கள். நேரங்கள் அங்காங்கு மாறி இருந்தாலும் பருவகாலங்களும் மாறி மாறி வந்தாலும் வானமும் பூமியும் ஒன்றுதானே இந்த பிரபஞ்சத்திலே வாழும் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி, உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகளை உங்களுடைய நலன் கேட்டு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கனடாவில் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கும் இந்த வேளையை பார்த்தால் 19 பாகை வெப்பமாக இருக்கின்றது. அதை வெளியே சென்று நாங்கள் உணர வேண்டுமென்றால் 19 பாகையாகத்தான் இருக்கும். ஆனால் வெப்பம் தோன்றவில்லை, நல்லதோர் சுகந்தமாக இருக்கின்றது. நல்ல சுவாசத்தை விடக்கூடிய காற்றோட்டம், இன்று மழை உண்டு என்று அப்பொழுது அப்பப்போது மழை தூறிக்கொண்டு குளிர்மையாக்கி கொண்டிருக்கின்றது. இனிமேல் அந்த கொடிய வெப்பத்தை கடுமையான வெப்பத்தை நாங்கள் காணுகிற சந்தர்ப்பம் வரமாட்டாது என்று எண்ணுகிறேன். காலம் ஓடிக்கொண்டு போகும் போலே பருவ காலத்துக்கு அமைய நாங்கள் இலை உதிர் காலத்தை அண்மித்து கொண்டிருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு, காலம் பகல் வேளையும் எங்களுக்கு குறைந்து கொண்டு சென்று விட்டது. இன்று 11:52 வரை தான் இருக்கும். 14 மணித்தியாலத்தை கூட குறைத்து கொண்டு வந்து விட்டோம். படிப்படியாக குறைந்து குறைந்த பகலை கண்டு நீண்ட இரவை காண இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வாருங்கள் இணையுங்கள். இணையும் வேளையிலே காற்றலில் இணைந்து வந்த நான், அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாங்கள் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன் என்று எல்லோரும் கூறுகின்ற கடவுள் என்று கூறும் வேளையிலே இவர்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி, என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நல்ல நாள், எங்களுக்கு ஒரு குளிர்மையான நாளாக இருக்கும். அதிகமான குளிரும் இல்லை, வெப்பவும் இல்லை. அதே போன்று உங்களுக்கும் நல்ல காலநிலை வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்று நடைபெறும் நிகழ்ச்சி கதம்பத்தில் என்ன என்று நான் ஒரு

படத்தை போட்டவுடன் இங்கே எல்லோரும் அழகாக முதலில் கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். காற்றல் இளைஞான சேகரம், ஷியாமலா, எங்களுடைய நாகப்பன், இவர்கள் பேசி மகிழும் வேளையிலே என்னுடைய பதிலை கண்டவுடன் உடனே வரவேற்றிருக்கின்றீர்கள் ஷியாமலா. அடுத்து அன்பு விஜயராகவன், இப்பொழுது நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி கூட அழகான படம் வரைந்து வரவேற்று எல்லோருக்கும் நிகழ்ச்சியையே தெரிவித்து விட்டார். ஆதலால் இன்றைய கதம்பத்தில் நாங்கள் காண இருப்பது எதுவாக இருக்கும்? இதுதானே

0: கண்டுபிடி கண்டுபிடி என்ற ராகத்தையும் பாடலோடு கேட்கும் வேளையிலே இன்று பொக்கிஷம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக நான் தளத்திலும் பதிவிட்டிருந்தேன். நேற்றைய தினம் கூறியிருந்தேன், உங்களுக்கும் நன்றாக தெரியும் என்று. பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை வந்து பெட்டிகளாக 20 பதங்களை வளமை போல கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் 6478746415 என்ற எண்களை சுழற்றி நேரொலியில் வந்து உங்களுடைய விருப்பமான எண் பெட்டியை திறந்து அந்த மந்திரத்தை கூறி அதனுள்ளே என்ன பதம் இருக்கின்றது என்று கண்டுபிடித்து எங்களுக்கு கூற வேண்டும். அப்படி கூறினால் உங்களுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கும் 2 புள்ளிகளாக ஒரே நேரத்தில் 2 பெட்டிகளை திறந்து 4 புள்ளிகளை பெறும் வாய்ப்பு இருக்கின்றது. இறுதியிலே பார்ப்போம், பெட்டிகள் முடிவடையும் வேளையிலே எத்தனை உறவினர்கள் வந்து பெட்டியை திறந்து பொக்கிஷத்தில் அடைகின்றார்கள், எத்தனை புள்ளிகளை அவர்கள் தங்களுடன் சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கும் ஒரு போட்டியாக இந்த நிகழ்வு அன்போடு மகிழ்வோடு நடைபெற இருக்கின்றது. எங்கே 6478746415 என்ற எண்களை மறவாமல் வைத்திருக்கின்றீர்கள். அந்த எண்களுக்கு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எவரும் பங்கு பெற்றி கொள்ளலாம். வயது கட்டுப்பாடு, பால் கட்டுப்பாடு, இது உண்மையிலே. முதலில் வந்து விட்டார் அன்புடன் தேவா அவர்கள். வணக்கம் தேவா. வணக்கம், பொக்கிஷத்துக்கு ஆயத்தமா
1: தேவா? நமசிவாய.
0: ஓம் நமசிவாய தேவா. நலமா இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமோடும் வளமோடும் தேவனும் துணிவோடும் வந்திருக்கிறேன்.
0: துணிவோடும் வந்திருக்கிறேன். பொட்டியிலே நான் ஜெயித்துக் கொள்வேன் என்று. அப்படித்தான் வெற்றி பெற வேண்டும். எத்தனை பெட்டிகளை திறக்க வேண்டும் அத்தனை பெட்டிகளும் நான் அப்படியே கூறுவேன் என்று ஒன்று வந்திருக்கு. வாழ்த்துக்கள், நலம் நலம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கியா? இப்போ 6 மணிக்கு பிடிச்சது மழை.
0: ஆ,
1: அப்போ இருக்குதுங்களா? சத்தம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு.
0: ஆ, நான் தான் நினைத்தேன் எங்களுக்கு தான் குளிர்மையுண்டு. அப்போ உங்களுக்கும் குளிர்மையா? சுகமாக இருக்க வேண்டும் சொல்ல நான் சொன்னேன் தானே, மழை பொய்க்காது. ஒரு முறையும் பொய்க்காது மழை. சரி, வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தடவை வியாபாரத்தையும் கவனிக்கத்தாரே. முதல் முதலில் வந்து நீங்கள் முதல் முதல் கை விசேஷமாக வந்து உங்களுடைய போட்டியை ஆரம்பிப்போம். எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: நம்பர் 7,
0: 7வது இலக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று. 7வது எண் உங்களுக்கு வேண்டும். வாழ்த்துக்கள், அதை கொண்டு வந்து வைக்கின்றேன். 7வது பெட்டியை தேவாவினுடைய பெயரிலே பதிவிட்டு கொண்டு வந்து வைத்தாச்சு. அந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நம்புகிறீர்கள், எண்ணுகிறீர்கள்? ஊகித்து பாருங்கள்.
1: 3 எழுத்து சொல்லுவேன்.
0: கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட 3 கூறுனே, நான் அதுக்குள்ளே 1 கூட 4 இருக்கின்றது.
1: சரியா?
0: சரி, இது என்ன கூறுகின்றது என்று பார்த்தால், தரவுகளை சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியாதிருந்தால் அல்லது சந்தேகம் இருந்தால் 2 தடவை என்னுடன் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதை பற்றி. இது வந்து அமைந்திருக்கின்றதுக்கு இடம், அது எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே அமைந்துவிடும். ஒரு நீரோடு கலந்தது ஒரு இடம், அது எங்கெல்லாம் இருக்கும்? கடை வீதியில் இருக்கும், பட்டணத்துக்கு இருக்கும், வீடுகளுக்கு இருக்கும், கிராமங்களில் இருக்கும், எல்லா இடம் இருக்கும். ஆனால் எல்லா விதமான நீர் உள்ள இடத்திலும் நாங்கள் பழகலாம், அதில் உலாவலாம். ஆனால் இதற்குள்ளே கால் வைக்கவே விருப்பம் வராது. மக்களுக்குள்ளே அது கூடாத பழக்க வழக்கங்கள் பண்புள்ளவர்களை இப்படி சொல்லி பேசுவோம் நாங்கள். அது எந்த இடம்? வீதியோரங்களில் இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் துணிவோட வந்திருக்கிறேன் என்று வந்த நீங்கள் முதலாவது பாதத்தை கண்டுபிடித்து கை விசேஷமான நல்ல வியாபாரம் 2 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எப்படியா
1: கண்டுபிடிக்க?
0: 1000 1000 பூக்கடை இருந்தால் எவ்வளவு வாசமாக இருக்கும், அதற்குள்ளே ஒரு சாக்கடை இருந்தால் சிறப்பு. இப்பொழுது தேவாவுக்கு நீங்கள் மந்திரம் கூறவில்லை, அது தானாக முதல் பெட்டி திறந்து விட்டது. இப்பொழுது 2வது பெட்டிக்கு வருவோம். 2வது பெட்டியாக இந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு.
1: 2வது பெட்டி வந்தியா?
0: 17 பெட்டி வந்து விட்டது. சரி, 17வது பெட்டிக்கு வந்தபடியால் உங்கள் பெயரில் தந்து விட்டார்கள். இப்பொழுது கண்டிப்பாக கூறிவிட்டார்கள் மந்திரம் கூற வேண்டும் என்று. எங்கே அந்த மந்திரத்தை கூறுங்கள்?
1: அண்டாக்கா கஷ்டம், அவுக்கா சுகம்,
0: அற்புதம் சிசே, அற்புதம் அற்புதம், சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கின்றது, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? இப்பொழுதும் ஐந்து எழுத்து என்று கூறி கட்டிக்காரன் பெயரை பெற முடியவில்லை என்ற ஒரு எழுத்து கூடி ஆறு எழுத்திலே
1: இருக்கின்ற
0: சாதாரணமே. ஆறு எழுத்துல ஐம்பது எழுத்து வந்தாலும் எங்கள் தேவன் கூறுவார் இல்லையா? தேவா
1: கூறிவிடும்.
0: சரி, இப்பொழுது வந்து என்னவென்று நான் கூறப்போகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் புரியாது விட்டால் புரிவதற்காக என்னிடம் இரண்டு வினாக்களும் கேட்கலாம், கேட்டு அறிந்து கொள்ளலாம். சரி, இது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டை நாங்கள் தெரிவதற்கு முன்பு, அந்த நாட்டை அறிவதற்கு முன்பு எங்களுக்கு அந்த நாடு நான் யார் என்று காட்டிக்கொள்ளும் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்து அது எந்த நாடு என்று நாங்கள் அந்தந்த நாடுகளுக்கு இந்த அடையாளத்தை ஒரு நாள் உயரமாக காட்டி கொண்டாட்டமும் செய்வார்கள். மிகவும் முக்கியமானதா இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமான ஒன்று இது. கேள்வி கேட்கலாம். ஆறு எழுத்திலே இருக்கும் சின்னம், அது அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் காற்றிலே. பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து அதுக்கு பெரிய விழாவாக நடக்கும் என்று தினம்.
1: சுகந்திர
0: தினம் வராது,
1: சுதந்திர தினம்.
0: சுதந்திர தினத்தில் என்ன செய்வ அன்று என்ன செய்வார்கள்? காற்றிலே ஆடும்படி செய்வார்கள் தலைவர்கள். தேசிய கொடி என்றது சரியான பதம் கண்டுபிடிச்சு கொண்டு மீண்டும் இரண்டு புள்ளியை உங்கள் பையிலே போட்டு நிரப்பி கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். முதல் நேரா வந்து அப்ப உங்களுக்காக நான் என்ன போல
1: வந்துட்டேன்,
0: உடனே வந்து
1: கேட்டுக்கிட்டுதான் பண்ண ஒழிய வர மாட்டேன். இந்த துணி துணிக்கெல்லாம்
0: அதான் துணிவோட சரி. தேவா உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், ஒலிபரப்ப வேண்டும்? என்ன பாடல்?
1: எனக்கு இந்த மலைய பத்தி, மலை வருது மலை வருது கொடை கொண்டு வா, அந்த பாட்டு போடுங்க.
0: அது குடைய கேட்கலாமே ஐயா, மாறாப்ப கொண்டு வாண்ட. மலை வருது குடை கொண்டு வா, மாறாப்ப. சரி,
1: ஆமா,
0: மாறாப்ப போட சரியா. மலை வருது மலை வருது குடை கொண்டு வந்து பாடல் உங்களுக்கு தெரியும். மழையை கண்டவுடன் உடனே குடையை தேடுகிறீர்கள், வெயில கண்டா தேட மாட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பா செய்தீர்கள் தேவா. நீங்கள் இதற்கு முன்பும் வந்து பங்கு பெற்று இருந்தால் சிறப்பா இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இரண்டு பெட்டிகள் திறந்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கிறேன். மீண்டும் வரலாம், நீங்கள் மீண்டும் மீண்டும் வரலாம்.
1: நன்றி
0: தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு தேவா, வாழ்த்துக்கள். இது மன்றியல் தமிழ் வானொலி முதல் நீராக வந்து அவர் முதலில் வந்து செய்திருக்கின்றார். அவருடைய கை விசுவாசம் சிறப்பாக இருக்கும். வந்து இணைபவர்கள் எல்லோரும் சிறப்பாக இணைந்து கண்டுபிடித்து கொண்டு போவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே ஏழாவது பெட்டி, பதினேழாவது பெட்டி இரண்டும் சென்று விட்டது. இப்பொழுது மகள் ரேவதி வருகின்றார். வணக்கம் ரேவதி, எங்கே உங்கள் இணைப்பை காணவில்லை, துண்டித்து விட்டீர்கள். வணக்கம், வருக வருக மீண்டும் ஷியாமலா அறிவித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், வாருங்கள், இணையுங்கள், புள்ளிகளை தேடுங்கள். எல்லோருக்கும் வலைத்தளம் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது ரேவதி அழைத்தார், அவருடைய அழைப்பு மாறிவிட்டது, மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. ரேவதி, உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கிறது இல்லையம்மா, சரியான இணைப்பாக பெறவில்லையே, தொட்டவுடன் அழிந்து விடுகிறது. சரி, இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்கப்பா?
0: நலமா இருக்கேன் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: சிறப்பு. அங்க காலநிலை உங்களுக்கும் மழை பொழிகிறதா சென்னையிலே?
2: மழை,
0: கொஞ்சம் தூரல் தான், அது கொஞ்சம் தூரி பேந்து கொஞ்சம் உங்களை மழை என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு தலைவர் அது கட்டியம் கூறுகின்றது, வருவேன் வருவேன் என்று இல்லையா? கட்டியம் என்ற ஒரு பதம் இருக்கிறது தெரியுமா? கட்டியம் என்ற ஒரு பதம் இருக்கு தெரியுமா?
2: கட்டியம்,
0: அதான் இந்த மலை கூறுது கட்டியம். கட்டி என்னம்மா?
2: கட்டியம்னா நிச்சயமா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, கட்டியம் என்பது மழை தூறல் வந்தால் நாங்கள் மழை வருது என்று எண்ணுகிறோம் இல்லவா. மழை வருவதற்கு முன்பு அறிகுறியாக வருது, அறிகுறி. இப்ப அந்த கட்டியம் அரசன் வரப்போறான், வருகிறார் வருகிறார் வருகிறார் என்று கூறுவார். பராக் என்பது அது ஒரு மொழி. இருப்பினும் கட்டியம் அதை அதை சொல்லுவது கட்டியம் என்று. ராஜ ராஜ ராஜ மாத்தாண்ட வீரம மன்னன் வருகிறார் வருகிறார் கட்டியர் கட்டியம் என்பது. நாடகங்களே முன்பு ஆரம்ப காலத்தில் கூத்து நடிக்கும் பொழுது எந்த பாத்திரம் நடிக்க வரப்போகிறோ அதற்கு முதல் கட்டியம் என்று கூறுவார்கள். அந்த கட்டியம் கூறுபவர் நகைச்சுவையாக வந்து கூறுவார். சரி,
2: இப்பொழுது
0: செய்தி அறிவிப்பவர், முன் அறிவிப்பு தருபவர். சரி, இப்பொழுது நாங்கள் ரேவதி நீங்கள் வந்துவிட்டீர்கள், நலம் கேட்டும் கட்டியம் கூறியது போன்று உங்களுக்கு அழைப்புகள் இரண்டு மூன்று தடவை எனக்கு வந்து இந்த வந்துவிட்டீர்கள். அதற்கு முன்பு கட்டியம் கூறுவதில் மழை தூரி இருக்கின்றது, அதனால் பெருமழை வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இப்பொழுது போட்டியிலே வந்துவிட்டீர்கள். 7-17 தேவா வந்து துணிச்சலோடு திறந்து புள்ளிகளை பெற்றுவிட்டார். உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் கூறுங்களேன்.
2: 1-ஆம் நம்பர்
0: சரி, உங்கள் ஊகத்தை பார்ப்போம். அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? ஐந்து உங்களுக்கு அதிகமாகிவிட்டது என்று 3 எழுத்திலே தருகின்றார்கள். ஏற்றுக்கொள்வோமா? சரி, எது வேணாலும் சரி பெற்றுக்கொள்ளீர்கள். அப்படி என்றால் மந்திரம் தேவை கூறிவிட்டீர்கள் தானே?
2: என்ன
0: கூறிவிட்டேன், அதனால் தான் நாங்கள் இப்பொழுது 3 எழுத்திலே கண்டுகொண்டோம். அதற்குள்ளே உள்ள பதம் எதுவென்று என்ன போகின்றோம் கூறப்போகின்றேன் கேட்டுக்கொண்டோம். இது வந்து இந்த பறவைகளை சிட்டுக்குருவிகளை நோகாமல் விரட்டுவதற்காக உபயோகிக்கும் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் வந்து 3 எழுத்தை கொண்டது. திணைப்புலத்திலே வள்ளியம்மை திருமணத்துக்கு முன்பு காவல் காக்க செல்வார்கள். கிளி குருவிகள் வந்து அந்த தானியங்களை அளிக்கின்றது என்று அங்கே அவற்றை விரட்டுவதற்காக அவர் உபயோகித்த ஒரு ஆயுதம். இது இந்த பெயரில் ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. 3 எழுத்தை கொண்டது. கவின் என்றால் அது கவிதை, கவிதை பாடுபவர் கவின். அதன்றது கவன் கவன் கவன் கவன் கவன் என்று கட்டிக்காரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கவன் என்று 2 புள்ளிகளை உங்கள் பையிலே நான் சேர்க்கின்றேன். வந்தவுடன் 2 புள்ளிகள் பெற்றுக் கொண்டீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு 2வது பெட்டிக்கு அனுமதி கிடைக்கின்றது. 2 தாருங்கள். ரேவதியின் பேரிலே கொண்டு வந்து வைத்தாய்விட்டது. நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை உடனே கூறுங்களேன். திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. அப்படி என்றால் எத்தனை எழுத்துக்கள் காணப்படுகின்றது நீங்க நினைக்கின்றீர்கள்?
2: எண்ணிக்கொள்வோம்
0: ஆறு சுவை. சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதம் எதை கூறுதென்றால் ஆலயத்தை குறிப்பிடும் ஒரு பதம். அங்கே நாங்கள் சென்று எவ்வளவு அமைதியாக எங்களுடைய ஆன்மாவில் அழைத்திருந்து இவ்வளவு நிம்மதியாக அங்கே இருந்து நீங்கள் கூறிய ஆறு மனமே ஆறு என்றுங்கிறதுக்கு அங்கே சென்றால்தான் ஆறுதல் கிடைக்கும். அதற்காக மக்கள் அங்கு செல்வார்கள் தானே. அதுக்கு அந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு பெயர் 6 எழுத்திலே இருக்கின்றது. அதை கூறுங்கள் பார்ப்போம். இறைவன்
2: குடிகொண்டு மற்றொரு பெயர் 6 எழுத்தில் இருக்கா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதைத்தான் கூறுனேன். இப்பொழுது பாடல்கள் எல்லாம் வரும். எனக்கு எந்த பாடல் என்று குறிப்பிட்டு கூற முடியவில்லை. எங்கள் ஊர்களிலே இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது. மிகவும் பக்தியோடு கூறக்கூடிய பெயர். தரவு தந்து விட்டு நீங்கள் வினாக்களை கேட்க வேண்டும். நானாக தரவில்லை, நீங்கள் வினாவை கேட்டது போல வினாவை கேளுங்கள்.
2: இது வந்து அதிக அளவுல எல்லாரும்
0: எல்லாரும் பேசுவாங்க, பேச்சு வழக்கு எல்லாரும் பேசுவார்கள், நீங்களும் பேசுவீர்கள், என்னோட பேசி இருக்கிறீர்கள். நாலத்திலையும் அந்த பொருளை நாலத்திலும் கூறலாம், ஆனால் இது ஆறலத்திலே இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த பதம் தான் கூறிவிட்டு போக போகின்றீர்களா இல்ல மீண்டும் பெறுகின்றீர்களா? ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், வரும் அந்த பதம். பார்ப்போம் யார் வந்து கொள்கிறார். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக யார் வருகின்றீர்கள்? இங்கிலாந்திலிருந்து என்னுடைய காயத்ரி அழைச்சிருந்தார், கஸ்தூரி அழைச்சிருந்தார், வரவேண்டும் கஸ்தூரி. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு எங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இருவர் வந்து உலா வந்தார்கள், இருவர் வந்து பதிலை கூறி செல்கின்றார்கள். அடுத்தவர் அழைத்தார், அவருக்கு அழைப்பு மீண்டும் அழைக்க வேண்டும். மூன்றியல் தமிழ் வானொலியிலே வந்துவிட்டால் மகள் சியாமலா எல்லாம் இப்பொழுது எல்லாம் எல்லாம் சொல்ல போகின்றார். வணக்கம் சியாமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
0: எப்படி மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நல்லா இருக்கேன்பா.
0: ஹைதராபாத் போயிருந்தது, மழை பெய்து விட்டது, அப்படிதானே?
3: ஆமாப்பா, இங்க வந்து பெய்யுதுப்பா, சாயங்காலத்துல இருந்து பெய்யுது.
0: பாத்தீங்க, நீங்கள் தவம் இருந்து அங்கு சென்று செல்வ மழை பொழிந்த செல்வங்களோட இருந்துட்டு இங்க வந்தோன்னு உங்களுக்கு வான்மழை பொழிகிறது பாத்தீங்களா? மழை பொய்க்காது, நான் கூறினேன் தானே, பொய்க்காது, பெரும் பெரும் என்று நீங்கள் மகளாக இருந்து என்று நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவரம் கவலையா இருக்கிற சில சமயம் வலைத்தளம் உங்களுக்கு வருவதெல்லாம் இடையூறு இடையிலே வரத்தான் செய்யறதா. இருப்பினும் மழை பொழிந்த அந்த சந்தோஷத்தோட ஓடிந்த அப்பாவுக்கு சந்தோஷமா
3: இருக்கு.
0: ஆமா, அது பெய்துபடும், அது பெய்துவிடும். இங்கே அன்புடனே அங்கே தங்களுக்கு மழை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் எழுதுகிறார்கள். நாச்சியார் கோவிலில் ஞானசேகர் நிலையிருக்கார், அங்கே கடுமையான மழையாம், குடையெல்லாம் குடை படங்கள் போட்டிருக்கார், எல்லாரும் மின்சாரம் துண்டிப்பு என்றெல்லாம் அங்கும் நடைபெற்றிருக்கிறதை எழுதியிருக்கின்றது. அங்கும் மழை பொழிகின்றது, மழை பெய்யும். ஏனென்றால் வராமல் இருந்த தேவா வந்து இரண்டு வெட்டி திறந்து பதிலையும் கொண்டு சென்று விட்டாரு, மழை பெய்யத்தானே. இப்பொழுது நாங்கள் போட்டிக்கு செல்வோம். எந்த எண் பட்டி உங்களுக்கு வேண்டும் மகளே? 11. வாழ்த்துக்கள். 11வது எண் பட்டி உங்களுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றது. கொண்டு வந்து வைத்து விட்டு அங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்ட காகசம் அபு காகசம் திறந்து
0: அப்படியே திறந்து விட்டது. பெண் குரல் என்றவுடன் மகிழ்ச்சியோட பவ்யமா திறக்கணும். வாழ்த்துக்கள். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: 4 எழுத்து.
0: ஒரு 2 எழுத்து கூட்டி 6 எழுத்துல தரவா? அப்படித்தான் பதம் வந்து நாங்கள் பேச்சு வழக்கிலே பேசிக் கொண்டிருக்கும் ஒரு பதம். அது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கியங்களிலேயும் அந்த பதம் வந்து கொண்டிருக்குது. எங்கள் மத்தியிலே வந்து பேச்சு வழக்கு சரியில்லாமல், பண்பாடு சரியில்லாமல், பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் செய்பவர்கள் எல்லோரும் இப்படி அழைத்து கொள்வோம். அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்பதற்காக உபயோகிக்கின்ற ஒரு பதம். வளர்ந்து வர காலத்தில் இப்படி எல்லாம் பண்ணுகிறார்களே. சிலர் நடை உடை பாவனைகளை பார்த்து போட்டு நாங்கள் கூறுவோம். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்த்து இப்படி ஏன் பேசுகிறீர்கள் என்பதற்காக உபயோகிக்கின்ற ஒரு பதம். மற்றவர் நாங்கள் அப்படி எல்லாம் நாங்கள் எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம், அப்படி அந்த வகையில் நடந்து கொள்ள மாட்டோம். ஒருவரோட பேசுவது பழகுவதற்கெல்லாம் ஒரு பண்பு இருக்கு, அநாகரிகம். அச்சா, வாழ்த்துக்கள். அநாகரீகம் என்ற சரியான பதத்தை தந்து 2 புள்ளிகளை சியாமலா தன்னுடைய பையிலே போட்டுக்கொண்டார். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கட்டிக்காரி என்னும் கூறிக்கொண்டு அடுத்த பெட்டிக்கு சந்தோஷம் கொடுக்கிறேன். அடுத்த பெட்டிக்கு
2: சந்தோஷம்.
0: அடுத்த பக்கம் பக்கம் 12 இலக்கம் 12 பெட்டி கொண்டு வருவதற்கு உங்கள் பேரில் தந்துவிட்டார்கள். பதிவு செய்து வைத்து விட்டேன்
2: மந்திரத்தை.
0: பெட்டி அங்கு ஒரு தடவை எனக்கு ஒரு கட்டியம் கூறியது போல் இருந்தது. உங்களோட தொலைபேசியில டான் ஒரு சத்தம் வந்தது. ஏதோ செய்ய போகின்றது வலைத்தளத்தை, அதற்கிடையில பார்ப்போம். சரி, இது வந்து நாங்கள் ஒருவருக்கு செய்கின்ற ஒரு இப்படி ஒன்று. இப்ப வீதியில நீங்கள் போகும்பொழுது ஒருவர் ஆபத்து தடுக்கி விழுந்து, அதை பார்க்க 1, 2, 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டது. இது வந்து ஒருவருக்கு ஒருவர் செய்வது. அதிலும் ஒரு திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அவருக்கு செய்கின்றதை இப்படி சொல்லுவார்கள். இதற்காக சேவைகள் எல்லாம் நாட்டில் இருக்கின்றது. நாங்கள் உடனே அவர்கள் மூலமாக அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். பேருந்துகளிலே நாங்கள் செல்லும்போது பார்ப்போம், அங்கே வலது பக்கத்தில் முன்னுக்கு ஒரு பக்கத்தில் சின்ன ஒரு பெட்டியும் வைத்திருப்பார்கள். அதற்குள்ளே இந்த பதத்தை காணலாம் நீங்கள்.
2: முதல் உதவி.
0: வாழ்த்துக்கள். சரியான பதம் முதல் உதவி. சுற்றி வளைத்து தான் கூறினேன், நான் அப்படி தான் அங்கே உங்களுடைய பேருந்துகளிலே இருக்கின்றதாமா? அப்படி வலது பக்கத்துல போடுவார்கள். வலது பக்கத்திலே அதுல முதல் உதவி என்று எழுதி இருப்பார்கள். முதல் எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று. நாங்கள்
2: நான்
0: இங்கே தமிழிலே தானே நடத்துகிறேன். இங்கே
2: ஊர்ல போட்டிருக்கிறது சொன்னப்பா.
0: தமிழ்நாட்டுக்குள்ளே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார்களா? சிறப்பு. அவர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு நன்றி. அப்படியும் வளர்க்கின்றார். ஆங்கிலத்தை கற்பிக்கின்றார்கள். அங்கே எங்கள் நாடுகளிலே தான் எழுதுவார்கள். பெண்களுக்கு என்று சில ஆசனங்களை எழுதியிருப்பார்கள். மதகுருமாருக்கு என்று ஆசனங்கள் ஒதுக்கி இருப்பார்கள். பொதுவான போக்குவரத்து
2: இரண்டு மொழியில எழுதியிருப்பாங்க. ஆங்கிலத்திலயும் இருக்கும், பெண்கள் இருக்கும், லேடிஸ்
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். இப்பொழுது 2 பெட்டியை திறந்து 4 புள்ளிகளை பெற்று உங்களுக்கு ஒரு பாடல் தர வேண்டும். என்ன பாடல வேண்டும்? வலைத்தளம் பிழைத்தாலும் பாடலை கூறுங்கள்.
2: குமுதம் படம்பா, கல்லிலே கலைவண்ணம் கண்டாங்க.
0: இந்த பாடல் நான் காலையில எண்ணினேன்மா. இந்த பாடலை பற்றி நினைத்தேன். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற பாடல் வேறு செய்திகள் படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில இந்த உங்களுக்கு கேட்டு விட்டுது. நான் மெதுவாகத்தான் நினைத்தேன் உங்களுக்கு வந்து இதைத்தான் சொல்றது. அப்பா பிள்ளைகள் வாழ்த்துக்கிழமைகளை வாழ்த்துக்கிழமை
2: கல்லிலே
0: கலைவண்ணம் கண்டான். அடுத்து வரலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் 12 மணியை தொடப்போகின்றேன் என்று 11:59 நிமிடத்தை காட்டும் வேளை உங்களுக்கும் 9:29 என்று காட்டுகின்றது. அடுத்த உறவு கஸ்தூரி அழைத்து பார்க்கின்றார். அவருக்கு கிடைக்கவில்லை போல் இருக்கின்றது. அழைக்க வேண்டும், பெற வேண்டும். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. போட்டியிலே கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கான ஒரு பாடலையும் கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே வாருங்கள். இங்கே வரவேற்று தங்கள் பகுதிகளில் உள்ள செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு என்னுடைய நன்றி. இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. ஓ, இங்கே மகாலிங்கம் அவருடைய பதிவும் இருக்கிறது. நல்லதோர் நிகழ்ச்சிக்கு நல்லத்துடன் வருக இருந்த நாங்கள் போற்றும் ஐயாவே வருக வருக என்று வரவேற்றிருக்க நன்றி மகாலிங்கம். உங்களுடைய எழுத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். வாருங்கள், இணையுங்கள். மீண்டும் ரேவதி கண்டுபிடித்து வந்து விட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம் ரேவதி, கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: திருத்தலம்.
0: அடே, ஆறல் தான். நான் என்னடம் அப்படி இல்லை. இது வந்தம்மா இறைவன் குடிகொண்டிருக்கின்றது என்பதை கூறுவதற்காக நாங்கள் அந்த இடத்தை கூறுவோம். இன்னும் ஒரு பதம் இருக்கு, அங்கே பார்ப்போம். கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அதனால் இப்ப அந்த இந்த பெட்டியை யாரும் திறக்க வேண்டும் அல்லது நீங்கள் திறக்க வேண்டும். அதனால் நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்வது கடினம் தானே? சிந்தியுங்கள். இன்னும் ஒரு தடவை, இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு, சிந்தியுங்கள். ஒரு
2: ஒன்று குடிக்கொண்டுள்ள இடம்.
0: ஆமாம், அது அந்த இடம் இப்ப திருத்தலம் என்று நாங்கள் பெருந்தன்மையோடு கூறுகின்றோம். அதை விட புனிதமாக இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, கண்டுபிடிப்போம். யோசித்து பாருங்கள். தேவாலயம். அது 5 இல்ல வருது. தேவாலயம்
2: அப்பா சொல்லும் போது அது இல்லைன்னு தெரிஞ்சது.
0: மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி கிடைக்கும் மகளே, உங்களுக்கு கிடைக்கும் கடிகாரி. முயற்சிக்கு நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கே பார்ப்போம் அந்த பாதை யார் கூறப் போகின்றார்கள் என்று.

0: அங்கே மகள் வந்து விட்டாள். சியாமலாவே வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம் அம்மா, பாருங்கள்.
1: அப்பா நான் வந்துட்டேன்.
0: வந்து விட்டீர்கள். இப்பொழுது நான் முதலில் கூற மறந்து விட்டேன், ரேவதி ஒரு பெட்டியை திறந்து கூறாமல் இருக்கின்றார், உங்களுக்கு தெரியும்.
1: திருக்கோயிலாப்பா?
0: அதைத்தான் இப்பொழுது சொன்னார், அது பொருந்தவில்லை. தொலைபேசி கட்டியம் மந்திரத்தை கூறுங்கள். மந்திரத்தை கூறுங்கள்.
1: அந்த காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
0: அவசரமா சொன்னாலும் பட்டி படா ரெண்டு திறந்து விட்டது. வாழ்த்துக்கள் சியாமலா.
1: ஐயோ மின்னல் மின்னுதுப்பா.
0: ஆஹா, மின்னாமல் முழங்காமல் மலைகள் வெயில் அங்கே மின்னி உங்களுக்கு கட்டியம் கூறிக்கொண்டே இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அது எத்தனை எழுத்துக்கள் தந்தாலும் உங்களுக்கு மகிழ்வா இருக்கும்?
1: அஞ்சுப்பா.
0: அப்படவும் உயரம் துணிச்சல் வந்துடுவார். மூன்று மூன்று தான் இருக்கு. சுச்சுவி மூன்று மூன்று ரெண்டு குறைந்து பாவம் நீங்கள் கட்டிக்காரியல்லவா. சரி, இந்த மூன்று எழுத்தை கொண்டு வரும் பதம் வந்து இந்த இது ஒரு இலேசான நோய் என்று கூறுகின்றார்கள். இதுக்கு வைத்தியம் உண்டு. இது ஒரு நோய், எங்கள் உயிரினங்களில் அது பற்றி கொள்ளும் தான் இடையிட்டு வருவது. மனிதர்களிலேயும் அது இருக்கின்றது. மனிதர்கள் ஆடைகளை அணிவதனால், அணிகலன்களை அணிவதனால் மறைத்து கொள்வார்கள் அந்த இடங்களில் வருவதை. எங்கள் உடலிலே, உடல் மேல் தோலிலே வருவது. மரங்களிலே இருக்கிறது, மிருகங்களுக்கும் அப்படியெல்லாம் வரும். ஆனால் இது வந்து ஒரு புள்ளியாக வந்து அப்படியே படர்ந்து கொண்டு போகும். இதுக்கு கூறுவது என்ன? ஒரு மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. தோலிலே வருகின்ற ஒரு நோய். இது பெரிய பாரதூரமான நோய் இல்லை. பாரதூரமான நோயை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு வைத்தியங்கள் உண்டு. இது பழிப்பு நெளிப்பு கொண்டு போய் தானாக வருவதென்று தான் நாங்கள் என்று எங்களால் உருவாக்கப்படுகிறோம். கையில் ஒரு கத்தியால் எடுத்து வெட்டி விட்டால் எங்களுக்கு நோய் வருகிறது. அது எங்களால் ஏற்படுத்துகிறது. போகும்போது எங்களை அறியாமல் கல்லடித்தால் காயம் இல்லையம்மா, காயம் அல்ல. இது வந்து அது காயமாக இருக்காது மகளே. அது சில சமயம் இல்லை இல்லை, அது தானாக அழகாகவும் இருக்கும், அழகில்லாமல் இருக்கும். அந்த அது வந்தால் தோலிலே வருவது. அங்கே எத்தனையோ மருத்துவர்கள் அங்கே உங்களுடைய இந்தியாவிலே கை வைத்தியர்களெல்லாம் டப்பாவுகளில் அடைத்து அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் விற்பார்கள். சந்திக்கு சந்தையும் விற்பார்கள், பொய் புழுவையும் விற்பார்கள். ஆ, அது இரண்டு இடத்திலையும் இருக்கின்றது. அதை இரண்டு இடத்திலையும் உங்களுக்கு கூறுவது, நீங்கள் கூறுவது உண்டு. அப்படியும் இருக்கலாம், அதை பாருங்கள். அது ரெண்டும் ஒன்று தான், தானாக ஏற்படும்.
1: சரி,
0: அது அல்ல, அது அல்ல, அதை கூட சேர்ந்ததுதான். நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள் இரண்டு தடவைக்கு மேல். என்ன
1: வருது?
0: சரி, மீண்டும் முயற்சி வேணுங்கள். இன்னொரு தடவை கேட்டு விட்டீர்கள், முயற்சி வேணுங்கள். மூன்று அழைச்சிலே வாழ்த்துக்கள் சென்று விட்டார். அங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? இது கண்டுபிடி கண்டுபிடி முன்னியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

0: அறிவித்தல் கடிதம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அது வந்து ஞானசேகரன் அவர்கள் காற்றலைக்கு வருவது சாத்தியம் இல்லை என்று முடிவெடுத்து விட்டார். காரணம், அங்கு நல்ல கடும் மழை, மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, காற்று மழை வீசுவதனால் அவருக்கு வலைத்தளம் தடைப்பட்டு விட்டது என்று எழுதுகிறார். இப்பொழுது அதற்காக தலைவர் வந்துவிட்டார். உடனே நடவடிக்கை எடுப்பதற்கு தலைவர் வந்துவிட்டார். வணக்கம் தலைவரே. தர்மபுரி ராஜ்குமார் தலைவரே, உடனே நடவடிக்கை எடுப்பதற்கு ஓடி வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். அங்கே நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறீங்க. அதை உங்ககிட்ட பேசுனதுனால மழை வந்திருக்குது.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, நாட்டுக்கு நல்ல மழை பொழிவதுன்னா அங்கு நல்லவர்கள் வாழ்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், அதனால்தான் எங்களுக்கும் மழை விட்டு விட்டு பெய்கின்றது. நல்லது. அப்படியே உங்களுக்கு பயணம் செய்வது நடைப்பயணத்து கடினமாக இருக்குமே. மழை என்றால் குடை பிடித்து கொண்டு போகிறீர்களா, அல்லது மழை
1: விட்டு
0: அப்போ அது நல்ல மழை ஏன்னா விட்டு விட்டு பெய்கிறது இல்லையா? சரி, உங்களுக்கு கடமைகளுக்கும் தடை இல்லாமல். இப்பொழுது நாங்கள் பொக்கிசம் என்ற ஒரு நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கீங்கள் எண்ணுகிறேன். இரண்டு பட்டிகளை சிறந்தவர்கள் சொல்லாமல் சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த பதிலை சொன்னால் உங்களுக்கு அதிலே ஒரு புள்ளி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்டி காத்து கொண்டிருக்கிறது. முதலில் அதற்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இரண்டாவது எண் பெட்டி ரேவதியை திறந்தார்கள். ஆலயத்தை குறிக்கின்ற ஆறு எழுத்து ஒரு சொல், அந்த பதம் உங்களால் கண்டுபிடிக்கும். ஆலயத்தை குறிப்பிடுவது பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த பதம். நாங்கள் கூறுவோம், புனிதமாக பக்தியோடு கூறுவோம்.
1: ஆலயத்துக்கு
0: திருக்கோவில் கூறினார்கள் கூறுவினம், ஆனால் அது பொருந்தவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: கோயிலுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க. நான் நினைச்சேன், அதே நீங்க சொல்லிட்டீங்க.
0: அநேகமாக திருக்கோவில் என்ற எல்லாத்தையும் சேர்த்து கூறுவோம். இறைவன் பள்ளி கொண்டிருக்கும் உள்ளுக்குள்ளே நாங்கள் நின்று பேசும்பொழுதுதான் அதை அந்த இந்த வார்த்தையை நாங்கள் அநேகமாக உபயோகிப்பார்கள். ஆனால் பொதுவாகத்தான் அது ஆலயத்தை தான் குறிக்கின்றது. ஆலயம் அந்த மண்டபத்தை எல்லாம் சேர்த்து சொல்லும். இந்த பதிலே புரிந்து கொள்ளலாம்.
1: ஆறு எழுத்து எல்லாம கம்மியா தான் இருக்குது. சன்னிதி நாலு எழுத்து வாய்ப்பில்லைங்க. அடுத்தது சொல்லுங்க.
0: சரி, அடுத்தது வந்து எங்களுடைய சியாமளா வந்து பதிமூன்றாவது எண் பெட்டியை திறந்து மூன்று எழுத்துலயும் ஒரு பதத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார். அது அவருக்கு தெரிகின்றது, விடயம் தெரிகிறது. எங்களுடைய ரோமம், எங்களுடைய சர்மம், எங்களுடைய தேகத்திலே ஏற்படுகிற ஒரு நோய் மூன்று எழுத்திலே உள்ளது. ஆடு மாடுகள், மிருகங்கள், பறவைகள், மரம் மட்டைகள் கூட இருக்கின்றது அந்த நோய். அதை உங்கள் நாட்டிலே மன்னிக்க வேண்டும், அநேகமாக ரெண்டு எழுத்திலே அதை கூறுவார்கள். ஆனால் உண்மையான அது மூன்று எழுத்திலே தான் அதை கூற வேண்டும். அதை என்ன என்று கேட்கிறேன். சந்திக்கு சந்தி மருந்துகள் எல்லாம் விற்பார்கள். அது
1: நானும் சரி பண்ணிட்டேன். மறுவு
0: மறுவு அது இயற்கையாக தோன்றுவது, இது இடையே தோன்றுவது.
1: மூன்று
0: எழுத்துலே இருக்கின்றது. அது ரெண்டு எழுத்திலே நீங்கள் அழைப்பீர்கள், எனக்கு தெரியும். அழைக்கும் பொழுது ரெண்டு எழுத்திலே அழைப்பீர்கள். அங்கே எல்லாம் மருந்தெல்லாம் பொய் மருந்து, நல்ல மருந்து தான் கூவி கூவி வைப்பார்கள். பெரிய பெரிய
1: அது வந்து இளமை காலங்கள்ல தோன்றக்கூடிய தோன்றக்கூடிய
0: எந்த காலத்திலும் வரும்.
1: ஆஹா, வேநீர் கட்டின்னு
0: சொல்லுவாங்க. சியாமளா அதை தொட்டு விட்டார். அவருக்கு இந்த பதம் வரவில்லை. பார்ப்போம், அடுத்த முறை வந்து கூறுவார் என்று எண்ணுகிறேன். சரி, நீங்கள் இப்பொழுது உத்தியோகபூர்வமான பெட்டிக்கு வாருங்கள். எந்த எந்த எண் வேண்டும் உங்களுக்கு?
1: பத்து சொல்லுங்க.
0: எண் பத்து இருக்கின்றது. எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சீசே.
0: அற்புதம், அற்புதம், அற்புதம். பல வாழ்த்துக்கள். தலைவர் மந்திரம் அல்லவா அவ்வளவு.
1: கிருஷ்ணனையா சொன்னதா எனக்கு பிடிக்கும்.
0: அப்படியா? இப்பொழுது பெட்டி திறந்தாய் விட்டது. ஆனால் அதற்குள்ள எத்தனை எழுத்து இருக்கலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? எத்தனை எழுத்துக்கள் இருந்தா நல்லம்.
1: ஐயா கம்மியா இருந்தா பிரச்சனை, அதிகமா இருந்தா தான் ப்ராப்ளம் இல்ல, பிரச்சனை இல்ல.
0: அப்ப எத்தனை எழுத்துக்களை விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரெண்டு
0: எழுத்து தான் வரமாட்டிருக்குது, சொல்ல பார்த்தேன் நாலு எழுத்துல இருக்கின்றது. ஆனா பதில் மிகவும் சுலபமான பதிலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன், உங்களுக்கு தரவுகளை தருகின்றேன். இவர் வந்து ஒரு மிருக இனத்தை சேர்ந்த பண்புள்ளவர். இவர் வந்து ராமாயணத்திலே பெருமை பெற்று இருக்கின்றார். நான்கு எழுத்தை கொண்டவர். கேள்விகள்
1: கேட்குமா?
0: இவர் ஒரு மிருகம். நீங்கள் இரண்டு தடவை கேள்வி கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மிருகம் வந்து வீட்டில் வளர்க்கிறதா காட்டில் இருக்கிறதா?
0: இல்லை, இந்த இந்த இனத்தை வளர்க்கின்றார்கள் காட்டிலும் நாட்டிலும் உலாகுன்றதா? நான் இவர்களுக்குள்ளே தலை சிறந்தவர், போற்றப்படக்கூடியவர், கையெடுத்து கும்பிடக்கூடியவர். இவருக்கு ஆலயம் கூட இருக்கின்றது.
1: நான்கு
0: எழுத்து அனுமன். வாழ்த்துக்கள். கண்டிக்கா தலைவர் அல்லவா? அநேகமா ஆஞ்சநேயர் என்று கூறுகின்றோம், ஆஞ்சநேயரை விட அனுமன் தான் சரியான தமிழ் சொல். அனுமன், வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டேன். இப்பொழுது
1: நீங்கள்
0: மேலும் பெறலாம். அடுத்த பட்டிக்கு நீங்கள் செல்லலாம். இப்பொழுது வாருங்கள், அடுத்த பட்டிக்கு போவோம்.
1: அதுக்கடுத்து பதினொன்று
0: சென்று விட்டது. அநாகரீகம் என்ற பதம் சென்று விட்டது. பன்னிரெண்டு சென்று விட்டது. பதிமூன்று திறந்து வைத்தபடி இருக்கின்றது. இங்கே மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபது
1: இருக்கின்றன.
0: சரி, ஒன்பது இல்லை, ஒன்பது இருக்கின்றது. சரி, சரி, ஒன்பது இல்லை, ஒன்பது. நகைச்சுவைக்காக கூறினேன். சரி, இப்பொழுது நீங்கள் நானும் சரி என்று குறிப்பிட்டேன். இங்கே மந்திரத்தை கொண்டு வாருங்கள்.
1: அந்த காகசம் அபு காகசம் திறந்துடு சிசு.
0: ஆஹா,
1: சரியா ஐயா?
0: தலைவருடைய மந்திரம் என்றொன்னு திறக்குது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள் வேண்டும்?
1: நாலு வந்துருச்சுங்கய்யா. அநேகமா இப்போ ஒரு ஆறு வரலாம், இல்லாட்டிய மூன்று வரலாம்.
0: நீங்க தொடவே நாலு என்று கீழே போறீர்கள், ஆறுக்கு மேலே, மேலே போறது அஞ்சு இல்ல இருக்கிறது, ஐந்து
1: இடைப்பட்ட ஐந்து
0: ஐந்து ஐந்துல வருகிறது. சரி, அது என்ன கூறுகிறது பார்ப்போம். என்ன பதம் என்று பார்ப்போம். ஐந்து எழுத்திலே வந்த அந்த பதத்துக்கு ஒரு பெண்ணினுடைய பெயராக காணப்படுகிறது. இந்த பெண் இலங்கையை சேர்ந்த பெண். ராமாயணத்திலே பிரபல்யம் வாய்ந்த ஒருவருக்கு மனைவியாக இருந்தவர். அரசி, அரசி. அதாவது சுருக்கமாக கூறப்போனால் இலங்கேஸ்வரன் அவருடைய மனைவி. ஒரு ஐந்து எழுத்துல தான் இருக்கின்றது. அழகான பண்புள்ள ஒரு பெண்.
1: அதை விட்டு போட்டா ஒரு சீதையை ஃபாலோ பண்ணாரு என்னங்கயா
0: கொடுங்க. அதுதான் அதுதான் அந்த ராமாயணத்திலே நான் மதிக்கின்ற பெண்.
1: ஓ சரிங்க சரிங்க. கருப்பு கரசின்னு கேள்விப்பட்டிருக்கிறேங்கயா அவன் அம்மாவை, சரிங்களா? என்னோட கணிப்பு
0: நல்லவன்று நான் கொள்றபடியாவ கருப்பு கரசி தானே.
1: மண்டோதரி.
0: வாழ்த்துக்கள். சரியான பதம். மிகச்சிறந்த ஒரு பெண் மண்டோதரி. தர்ம வழியிலே செல்பவர், தர்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான பெண் மண்டோதரி. வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை மீண்டும்
1: தந்தவர்.
0: அவர் ஓதியவர், ஆனால் மனைவி என்ற ஸ்தானத்தை விட்டு அவர் நீங்கவே இல்லை. மகனை கொடுத்தார். அற்புதமான ஒரு பெண் மண்டோதரி. மிகவும் சிறப்பான அழகான ஒரு அரசி. இளமணி திரு நாட்டில் அந்த நாளில் இலங்காபுரிய ஆண்ட இலங்கேஸ்வரனுடைய மனைவி. சரி, யானையும் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் ஐயா?
1: ஐயா எப்பயுமே கேக்குற பாட்டை கேக்குறீங்க.
0: என்ன பாடல்?
1: மணியே மணி கோயிலே
0: அந்த பாடல் அவன் இப்ப கைலாயத்துக்கு போயிடணும், கைலாயத்துக்கு போனவோ பாடிய வழியாதான் போனவன்.
1: எங்க தலைவி பாடல் கேட்டாதான் நைட்டு தூக்கம்
0: அதான் வராது. அவரு நடனத்துக்காக என்ன மணியே மணி கோயில் எனக்கும் விருப்பமான பாடல் உங்களுக்கு தெரியும். மணியே மணியே நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். உங்கள் பேர்ல வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு தருகின்றேன், சென்று மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த வருவாக நண்பர் அன்பர் ஓம் நம சிவாய தேவா வந்துவிட்டார். வணக்கம் தேவா இல்லை, இப்பொழுது மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியா இருப்பீர்கள் அது தெரியும்.
2: மகிழ்ச்சியாவும் நலமாகவும் இருக்கேன் ஐயா.
0: மகிழ்ச்சியாக நலமாகவும் இருக்கின்றீர்கள், நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே மழை பெய்யவில்லையா என்று, மழை வேண்டும் என்று கேட்டு.
2: நல்லவனாக எல்லோருக்கும் இருக்க முடியாது, ஆனால் வல்லவனாக இருக்கிறேன்.
0: வல்லவனாக இருக்கின்றீர்கள். வல்லவனுக்கு வல்லவனாகவும் இருப்பீர்களோ?
1: அப்படி இல்லையா? வல்லவனோ?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே மழை பெய்ததா மகாலிங்கம்?
2: மழையும் பெய்யல, காத்து பயங்கரமா அடிச்சு எங்களுக்கு மின்சாரத்தை
0: துண்டிச்சுட்டு. அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இங்கே மகள் சியாமலாவும் சொன்னால் அங்கேயும் மின்சாரம் துண்டிக்கப்படாது.
2: உடனே ஆஃப் பண்ணிட்டான் ஒன்னு சொன்னாங்க இஞ்சிக்குடி. சியாமலா சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கும் இது பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்சம் அரகரண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பாதி மின்சாரம்
0: நாங்கள் பொக்கிஷத்திலே இணைந்து விட்டோம். பொக்கிஷத்துக்கான கடமைகளை கவனிப்போம். இதெல்லாம் இயற்கை தரும் கொடை என்று ஏற்றுக்கொண்டு எத்தனையாவது எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: ரேவதி அம்மா சொன்னதை சொல்லி இல்லாமையா?
0: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க.
2: திருக்கயலாயம்.
0: திரு கைலாயம். அடே ஆரழுத்து தான் நான், அது இல்லையே. திருக்கைலாயம் ஒரு இடம், அது திருக்கைலாயம் என்பது ஒரு இடம் இல்லையா? அதில் கோவில் இருக்கிறபடியா திருக்கைலாயம் என்று கூறுகிறோம். கைலாசபதினா அது ரெண்டு. வாழ்த்துக்கள். அதுவும் அல்ல, இந்த எத்தனை பெயர்கள் வருது என்று பார்ப்போம். பொருந்தவில்லை. அடுத்து
2: குழு கொடுங்க ஐயா.
0: ஒரு இதுக்கு ஒரு குழு தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே குழுக்கள் நிறைய கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது 13வது எண் எங்களுடைய சியாமலா திறந்த பட்டியும் கூறாமல் இருக்கிறது கூறுங்க. சளி
2: சளி
0: பொருந்தவில்லை. இப்பொழுது நீங்கள் உங்கள் பெட்டிக்கு வாருங்கள்.
2: சரியா? அண்டகாசம்.
0: எதுக்கு பெட்டி திறக்கவில்லை? பெட்டி ஏதென்று கூறவில்லை, மந்திரத்தில் இறங்கி விட்டீர்கள். எந்த பெட்டி
2: ஐயா?
0: ஐந்து கேட்கவில்லையா? சரி, ஐந்து எண் ஐந்து பெட்டியை மகாலிங்கத்தின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு மந்திரத்தை கூறப்போகின்ற. கூறுங்கள்.
2: அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
0: ஆஹா, திறந்து விட்டது. அந்த சீசே கொஞ்சம் சிறப்பாக வந்திருந்தது. சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்றும் நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐந்து எழுத்து தயா.
0: கட்டிக்காரன் என்று சொல்ல பார்த்தேன், ஆறு எழுத்துலே இருக்கையா? ஆறு எழுத்திலே இருக்குது மகாலிங்கம். சரி, அது எத்தனை எழுத்திலே மறைட்டு மகாலிங்கத்துக்கு தெரியாத பொருட்களா? இது வந்து ஒரு ஆயுதம், இரும்பினால் தான் அதை அநேகமாக செய்யப்பட்டிருக்கும். ஒரு கையாலே உபயோகித்து, இது மற்றவருடைய சண்டைக்கெல்லாம் பாவிக்கிற ஆயுதங்கள் இல்லை. இது தாம்பூலம் தரிப்பதற்கு உதவி செய்கிற ஒரு ஆயுதம். தாம்பூலம்.
2: பாக்குவெட்டி.
0: முதல் தினம் பாக்கு இடுக்கியன்னு பாக்கு இடுக்கிற பாக்குவெட்டி. சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உடனடியாக உங்கள் பட்டியிலே இரண்டு புள்ளிகளை நான் சேர்த்து கொண்டேன் உங்கள் பையிலே. இந்த பாக்குவெட்டி என்று இப்போ பல ஆண்டுகளுக்கு முந்தைய ஆரம்ப காலத்திலே பொக்கிஷத்துக்கு வந்த ஒரு பதம். இந்த பதம் என்று மீண்டும் அது தலை தூக்கி இருக்கின்றது. பாக்குவெட்டி. வாழ்த்துக்கள். சிறப்பு. இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள் நம்ம அவர்கள் என்ன?
2: எங்க முன்னோர்கள்லாம் அதை உபயோகிச்சாங்க ஐயா.
0: ஆனா
2: நல்லா அழகா வச்சிருப்பாங்க. எங்க அம்மாவும் வச்சிருந்தாங்க.
0: ஆமா ஆமா ஆமா. முதியோர்கள் கையடக்கவும் இருக்கின்றது. அவை இந்த கொட்டப்பட்டின்னு சொல்றோம், அதுக்குள்ளேயும் வச்சு கொண்டு போவார்கள் பயணம் செய்யும் பொழுது. உடனே பாக்கை சீவி, அதுக்கு உடனே பாக்கை சீவி விட்டு உடனே உண்ணுவார்கள். அதுதான் பாக்கு வெட்டி சிறப்பான சிறப்பான சாமான் வாழ்த்துக்கள். அப்படின்னா நீங்கள் இரண்டாவது பெட்டியும் ஒன்று உங்களுக்கு திறப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இங்கே 3, 4, 6, 8 14, 15, 16, 18, 19, 20 மூன்றாவது இது மிகவும் சுலபமாக இருக்க வேண்டும் என்கிறேன். உங்களுக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு மந்திரத்தை கூறுங்கள் என்று கூறுகின்றேன். வாழ்த்துக்கள் பாக்கோட்டியே கூறிவிட்டீர்கள். சரி, இந்த நான்கு எழுத்திலே உள்ளது ஐயா, இது ஒரு வாசனை திரவம். இது அநேகமான மங்களமான இடங்களிலே இது பாவிக்கப்படுகிறது. அதை விட ஆலயங்களிலேயும் அபிஷேகங்களிலே உபயோகிக்கப்படுகின்றது. இறுதி நேரத்திலும் இறுதி சடங்கு காலங்களிலும் இது உபயோகப்படுகின்றது. இது அள்ளி எல்லாம் செய்ய முடியாது, தெளிப்பது மட்டும்தான். இதை தெளித்து விடுவார்கள் என்று கூறுவார்கள். தெளிப்பது வரவேற்பு மண்டபங்கள் நான்கு எழுத்து ஐயா.
2: மஞ்சள்,
0: மஞ்சள் பொருந்தவில்லை. இன்னும் ஒரு தடவை நீங்கள் முயற்சிக்கலாம். மன்னிக்க வேண்டும், இரண்டு தடவையும் பொய்த்து விட்டது உங்களுடைய பதில். அதனால் நீங்கள் மீண்டும் வர வேண்டிய நிலை வந்துவிட்டது. காரியமில்லை. உங்களுக்கு இந்த விருப்பமான பாடல்
2: அதையா?
0: உங்க வலை தானையே சின்ன வலை என்று கூறவேன். சின்ன
2: வலை நான் நான் நினைத்துக் கொண்டேன்.
0: கவிஞர்கள் பெரிய குசும்புக்காரர் ஐயா. பாடல் எழுதும் பொழுது எவ்வளவு நாசுக்கா உட்கருத்துக்களை பொதித்தெல்லாம் எழுதுவார்களே. சின்ன வலை வாழ்த்துக்கள். சின்ன வலை முகம் சிவந்த வலை. அதுக்கெல்லாம் கருத்துக்கள் கூற போனால் ஐயா சில அடியாக இத்தனையோ கருத்துக்கள் எடுக்கலாம். அவ்வளவு தூரம் நம்மளோட குசும்புக்காரர் கவிஞர்கள் வாழ்த்துக்கள்.
2: மனையும் சின்ன.
0: ஆமா ஆமா, சின்னவளை தானே மாட்ட கண்ணுவா. மூத்தவளை கட்ட முடியாது. எங்களுக்கு மூத்தவரை, எங்களுக்கு மூத்தவரை, எங்களுக்கு இளையவளை தான் நாங்கள். அதாவது ரெண்டாவது சின்னவள், மூத்தவள், சின்னவள், பெரியவள், சின்னவள் என்று கூறுவார்கள். இவர் சின்னவளை தான் பெருமை. அதிலே அவருக்கு பக்கத்திலே முகம் சேர்ந்து விட்டதாம். சின்னவளை முகம் சிவந்த வலை, இதெல்லாம் வலை வலையாக வரும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு ஓய்விலே சென்று மீண்டும் ஓடி வந்து இந்த உங்கள் பெட்டியினுடைய பதிலை நீங்கள் மீண்டும் கூறினால் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே பார்ப்போம், ஓடி பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி மகாலிங்கம் மகிழ்ந்தோம். அடுத்தவரமாக யார் வரை இருக்கின்றீர்கள் அழைக்க வேண்டும்? கஸ்தூரி உங்களுடைய உழைப்பை காணவில்லை. அழைத்து விட்டு நீங்கள் கலைத்து விட்டீர்களோ? இப்பொழுது தலைவர் வருகின்றார். இல்லை, சரவணன் வந்துவிட்டார். யாம் இருக்க பயமேன் சரவணா. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள் சரவணன்? நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றோம்.
0: மகிழ்வாக இருக்கின்றோம். மகிழ்வாகவா வந்து நீங்கள் சிரித்துக் கொண்டு வரும் பொழுது தெரிகின்றது மகிழ்வாகத்தான் இருக்கின்றீர்கள். சரி, அங்கேயும் உங்களுக்கு வருண பகவான் காட்சி அளித்தாரா?
3: வருவேன்
0: வாசலிலே மழையாக வருவேன் என்று தூறலாக காட்டியிருக்கின்றார். இல்லையா?
3: கட்டியம் காற்று
0: அள்ளிக்கொண்டு போய்விட்டது. அந்த காற்று கருமகங்களை கலைத்து விட்டபடியால் தான் தூறலாக சிதறிவிட்டது. அது காற்று இல்லாது விட்டால் மழை அப்படியே கொட்டியிருக்கும். மேலிருந்த மழை ஆவிகள் துளிகளாக சேர்ந்து இருள் சூழ்ந்திருக்கும் போலே காற்று அதை கலைத்து, காற்று மேகத்தை கலைக்க முடியும் தானே. நீரணுக்கள் மேகங்களோடு தான் ஒட்டி இருக்கும். அப்போ மேகத்தை கலைக்கும் பொழுது அது சிதறிக்கொண்டு அப்படி தூறலாக சென்று விட்டது. அது அப்படியே இருக்கும்னா காற்றில்லாத மழை பெரு கொட்டும். சிறப்பு. ஆனால் பொய்க்க மாட்டுது. வரும், கவலைப்படாதீர்கள். எப்படியும் வரும், கவலைப்படாதீர்கள். சரி, மகள்வாக நலமாக வருண பகவானை எதிர்பார்த்து ஒரு தூறலை கண்ட மகள்வோடு வந்திருக்கும் நீங்கள். இங்கே ஒரு மூன்று பெட்டிகள் பதில் கூறாமல் திறக்கப்பட்டிருக்கின்றன. உங்களால் முடிந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். முதலாவது வந்து இரண்டாவது எண் பெட்டி ஆறு எழுத்துக்களை கொண்டது, ஆலயத்தை குறிக்கும் ஒரு பதம், ஆறு எழுத்திலே கூற முடியுமா?
3: ஆலயத்தை ஆறு எழுத்திலையா?
0: ஆலயத்தை கூறும் ஒரு பதம் எல்லாம் கூறினார்கள், பொருந்தவில்லை, நீங்களும் கூறி பாருங்கள். அமைதியாகிவிட்டீர்கள் போல் தெரிகின்றது, மௌனம் நீண்ட நேரம்.
3: முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: சரி, அது நீண்ட நேரம் எடுக்கக்கூடாது. இதன் உள்ளே, இந்த ஆலயத்தின் உள்ளே இருந்தால் எவ்வளவு மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு? அதை இப்படி ஒரு பதத்துல
3: தேவஸ்தானமா? தேவஸ்தானமா?
0: தேவ இஸ்தானம் ஆறழுத்து தான், அதுல இஸ் வடகழுத்து வந்து விட்டது, அது பொருந்தவில்லை. அது தேவஸ்தானம் அல்ல. எங்கள் சைவ கோவில்களுக்கு தான் இப்படி கூறுவார்கள் அநேகமாக, இந்த பதத்தை உபயோகிப்பார்கள்.
3: எப்படி எப்படி?
0: அதுக்கு என்ன தான் பதில் வந்துருமே, நான் எப்படி என்று கூறினா? நல்ல கட்டிக்காரன் ஐயா, நீங்க போட்டு வாங்குறீங்கள். சரி, அதை விடுங்கள். அடுத்து நான்காவது எழுத்து, நான்காவது பதம், இல்லை மூன்றாவது எண் பட்டியில வந்த ஒரு பதம், நான்கு எழுத்துக்களை கொண்டது. என்னுடைய மாலிங்கம் அவர்கள் திறந்து விட்டு முயற்சித்து விட்டு அவர் விரைவாக இரண்டை கூறிவிட்டு அது பொருந்தவில்லை, அதனால் அவர் இதில் தவறிவிட்டது. நீங்கள் கூறினால் இது வந்து ஒரு ஒரு நீர், நீரா நீர் பொருள், திரவகம். இது வந்து வரவேற்பு மண்டபம், திருமணத்திலே, ஆலயத்து சன்னிதானத்திலே, அபிஷேக நேரத்திலே, இறுதிச்சடங்கு நேரத்தில் மனிதருக்கும் உபயோகிக்கப்படுகிறது உண்டு.
3: பன்னீரா?
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் பன்னீர். மகாலிங்கம், உங்களுடைய பெட்டி திறக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு உங்களுடைய விலங்கு முறிக்கப்பட்டுவிட நீங்கள் வரலாம், இணைந்து சொல்லலாம். இது சரவணனுக்கு ஒரு புள்ளி செல்கின்றது. அற்றவர் திறந்த பட்டியை திறந்தவர் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் சரவணன். இந்த பன்னீர் வந்து எங்களுடைய எல்லா சடங்குகளுக்கும் பொருத்தப்படுகிறது இல்லையா? தெளிப்பார்.
3: எல்லாத்துக்கும் இருக்கு,
0: எல்லாத்துலயும். சரி, அடுத்த பட்டி எங்களுடைய இந்த இரண்டாவது பெட்டியை தந்து மூன்றாவதாக ஒரு பெட்டி திறக்காமல் இருக்கின்றது. அது எதுவென்றால் பதிமூன்றாவது எண் பெட்டி, சியாமலா திறந்த பெட்டி. இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற தோல் வியாதிகளே உண்டு. அது வந்து வியாதி பெரிய பாரதூரம் என்று கூற முடியாது. அதை சிலர் மறைத்து விடுவார்கள், சிலர் மறைக்க மாட்டார். அதுக்கு மருந்தெல்லாம் அளிப்பார்கள், மருந்துகளை செய்து இந்த போலி மருந்துகள் கூட கூவி கூவி சந்தி வழியை விற்பார்கள் இந்த போலி வைத்தியர்கள் எல்லாம். உங்கள் நாட்டில் அதிகமாக இங்கே அப்படி இல்லை, இப்போ அங்கே இருக்கின்றது. தேகத்தில் வரும், அது மனிதருக்கு வரும், மரத்துக்கு வரும், மிருகத்துக்கும் வரும் இந்த வருத்தம். அதை கூறுவது இப்படி. அது வேறு எழுத்து, வேறு சொல்லிலேயும் சொல்லுறாரு உங்கள் நாட்டில் பேச்சு வழக்கு. மூன்று மூன்று எழுத்து தான், கணக்க இல்லை, மூன்று தான்.
3: வடமொழி எழுத்து,
0: சரி, நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி? உங்களோட பெட்டி
3: எங்கள் பதினாறு திறந்த.
0: ஓ, உங்களோட பதினாறு இருக்கின்றது, இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றது. அதை உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைக்கின்றேன். மந்திரத்தை கூறுங்கள்.
3: சிரித்துக்கொண்டு
0: திறந்தபடியே அது அழகாக திறக்கின்றது, மகிழ்ச்சியோடு. சரி, இப்பொழுது உங்களுடைய கூர்மையான அறிவை பார்ப்போம். அதற்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: ஐந்து எழுத்து.
0: கட்டிக்காரன் ஐந்தே ஐந்து. நீங்க பார்த்து விட்டீர்களோ, ஐந்து எழுத்துதான் இருக்கின்றது. இந்த ஐந்து எழுத்து கூறுவது ஒரு இடம், ஒரு பதிபிடம். இது வந்து ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்துக்குள்ளே வருகின்றது. ராமர் சீதை லக்ஷ்மணர்கள் சென்று தங்கி இருந்த இடம், அந்த அவர்கள் இருந்த இடத்துக்கு ஒரு பெயர், அந்த வீட்டுக்கு அவர்கள் அமைத்து வைத்த அந்த வீட்டுக்கு பெயர். அந்த
3: ஆரண்ய காண்டத்தில்
0: வருகின்றது. ராம லக்ஷ்மண சீதை மூவரும்

0: பேட்டிக்கு செல்லுங்கள்.
1: எட்டு.
0: ஓ, இருக்கின்றது இருக்கின்றது. எண் எட்டு சரவணன் பேரில் வருகின்றது. உங்களோட பேரில் பதிவு கொண்டு வைத்துவிட்டபடியால் நீங்கள் மந்திரத்தை கொள்ள வேண்டும்.
1: அண்டகாகசம் அபுக்காகவும் திறந்திருசீசே.
0: அப்படி என்றால் அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்னு நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: நான்கு எழுத்து.
0: நான்கு, நான்கும் நீங்கள் முதல் கேட்டது ஒரு அஞ்சும் சேர்த்து வந்தால் எத்தனை? ஒன்பது எழுத்துலேயே இருக்கிறது. இன்றைய பதங்களுக்கு அதுதான் பெரிய பதம். கெட்டிக்காரனாக போறீர்கள், கெட்டி கட்டி கட்டிக்காரனாக வர போறீர்கள். மிகவும் சுலபமான பதில். ஒன்பது எழுத்துக்களிலே கொண்டது என்ன கூறுகின்றது என்றால், இது வந்து வானத்திலே தோன்றும் ஒரு பொருள், ஒரு எங்களை தரக்கூடிய ஒரு கிரகம், கிரகம் கோளில் ஒரு சின்ன கிரகம். இந்த இதை வைத்து நேரங்களை கணிப்பார்கள். ஆனால் இந்த இது வரும்போது தேவ குமாரன் பிறக்கப் போகின்றான் என்று அறிகுறி வந்து சாஸ்திரங்கள் கூறப்பட்டு பார்த்தார்கள், தோன்றிவிட்டது. அது எது எப்போது, அது எப்போதுதான், எப்போதும் தோன்றாது. இது தோன்றிய போதுதான் இயேசுநாதர் பிறந்தார் என்று கூறியிருந்தார்கள். அது எது? வானத்திலே
1: வால் நட்சத்திரம்.
0: வாழ்த்துக்கள். அந்த வால் நட்சத்திரம் கண்டிருக்கிறீர்களா நீங்கள்? காணவில்லை.
1: வால் நட்சத்திரம் தான் ஒன்பது எழுத்து வருது, அதனால
0: அதுதான் சரி. அது சரி, வால் நட்சத்திரம் தான் நீங்கள் கூறினது சரி. அதை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா வால் நட்சத்திரத்தை?
1: இல்லை, கவனிக்கல் தெரியல.
0: அது வராத தேவகுமாரன் பிறந்தா தான் நீங்க வரும். இப்ப இங்கே இரண்டு பதங்களையும் அழகாக கண்டுபிடித்து ஒரு சொல்லாத பதிலையும் சொல்லி மகாலிங்கத்தின் விலங்கை உடைத்து விட்டு மகாலிங்கம் இனி வந்து அவர் மீண்டும் இரண்டு பெட்டிக்கு ஆளாகிறார். இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
1: அன்றொரு நாள் அதே நிலவில், அந்த பாடல்.
0: வால் நட்சத்திரம்
1: வால் நட்சத்திரம் என்று சொல்லும் போது அந்த பாடல் நினைவுக்கு வந்து,
0: அந்த இது நீங்கள் கேட்டது அந்த அன்றொரு நாள் அதே இரவிலா அதே நிலவிலா?
1: அதே நிலவில்.
0: அதே நிலவில். சரி, வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோடு விளையாடி இரண்டு பெட்டிகளையும் திறந்து இன்னொரு அரை பெட்டியையும் திறந்து புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். மீண்டும் வரலாம், உங்களுக்கான பெட்டிகள் இருக்கின்றன. சந்தோஷம், வாழுங்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி சரவணா, நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் இப்பொழுது மாலிங்கம் அணிந்திருக்கிறார். பொழுது வணக்கம் மாலிங்கம். உங்களுடைய விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. உடனே மந்திரி கட்ட மாதிரி ஓடி வந்து சொல்லிவிட்டார். சன்னி பன்னீர் என்று சொல்லாமல் சந்தனம்
2: புத்திமதியை
0: கேட்கவில்லை பாத்தீங்களா? அவ சொன்னதான், ஏன் நீங்க சொல்லவில்லை? நீங்க சொல்லி முடிஞ்ச அப்புறம் சொல்லியிருக்கான்னு. அப்ப அடுத்த முறை உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேணும்? 4, 6, 8, 14, 15, 18, 19, 20. அதுல இரண்டு பெட்டி சொல்லாமல் இருக்கிறது. ஒரு தடவை முயற்சித்து பாருங்களேன். இந்த ஆலயத்துக்கு ஒரு பெயர், அடுத்தது எங்கள் உடம்பிலே வருகின்ற ஒரு தேவாலயமா?
2: தேவாலயம்
0: பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. அடுத்தது சரி, அது பொருந்தது. அடுத்தது நோய் தெரியுமா என்னவென்று?
2: தெரியலையா? அதான் சளி சொன்னேன்.
0: சளி அது பொருந்தவில்லை. இப்பொழுது நீங்கள் பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 15.
0: 15 எண் 15. வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள், மகாலிங்கத்தின் பெயரிலே வைத்து விட்டேன். கொண்டு வந்து நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடுசே.
0: ஆஹா, திறந்து விட்டது, திறந்து விட்டது. குறிப்பாக எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ளே காணும் அந்த பதத்திலே என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 6 எழுத்துக்கள்.
0: 6. கிட்டிக்காரன் என்று சொல்லலாம் என்று பார்த்தேன், 5 இருக்கின்றது.
2: நான் இந்த

0: வேறு காரணங்களை வைத்து ஆரண்டு சொல்லிவிட்டு சரவணன் ஆழ்மனது சொன்னது கேட்கவில்லை என்பார். சரி, இப்பொழுது அந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று பார்ப்போம். இது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உபயோகப்படுகின்ற ஒரு தண்டனைக்குரிய பொருள். காவல் நிலையத்தவர்கள் குற்றவாளியை கண்டவுடன் உடனே அவர்களை பிடித்து கொண்டு போகும் பொழுது இதை அணிந்து கொண்டு போவார்கள். ஆறு எழுத்திலே இருக்கின்றது அது. அந்த குற்றவாளி என்று காணப்படுவதற்கு இதை அணிந்து கொண்டு போவார்கள். அதற்கு ஒரு பெயர்
1: கைவிலங்கு.
0: அனுபவம் சாலி மாதிரி உடனே சொல்லிவிட்டீர்கள். என்ன நடந்தது உடனே சொல்லிவிட்டீர்கள். அனுபவம் இருக்கின்றதோ
1: நீங்கள் குழு சொல்லும் போதே நல்லா இழுவாயா இருந்தது.
0: எளிதாக பிடிக்கக்கூடிய இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, எப்படி இந்த அடுத்த எந்த பெட்டிக்கு போக போகிறீர்கள்? இன்னும் ஒரு பெட்டி இருக்கின்றது உங்களுக்கு.
1: என்னையா? 19.
0: 19 வருகின்றீர்கள். சரி, இந்த 19 பெட்டியை நான் திறக்க வேண்டும் என்றால் நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும். மகாலிங்கம்
1: அண்டகாகாசம் அபுகாகாசம் திறந்துடு சீசே.
0: ஆஹா, திறந்து விட்டது. அச்சொட்டாக திறந்து விட்டது. நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 5 எழுத்து தான் எனக்கு லக்கி நம்பர்.
0: 5 அதிர்ஷ்டம் என்றாலும் இப்பொழுது 4 தானே இருக்கின்றது. விடுவோமா? 4
1: ஆழ்மனது சொன்னியா? ஆழ்மனது சொன்னது 4 சொல்லுங்க.
0: பாத்தீங்களோ, பாத்தீங்களா சொன்னேன். சரவணன் சும்மாயா சொன்னார். ஆழ்மனது சொல்வதை கேளுங்கள் ஐயா. வாழ்த்துக்கள். இந்த 4 எழுத்தும் மகாலிங்கம், மனிதர் விரும்பாத ஒன்று. எங்களுக்கு இது வேண்டாம். இது ஒரு நிலை, வாழ்க்கையிலே ஏற்படுகிற நிலை, ஒரு அவல நிலை ஏற்படுது. ஆனால் உலக நாடுகள் முழுவதும் இது இருக்கின்றது. இதை ஒழிப்பதற்கு எல்லா நாடுகளும் தங்கள் அரசியல் சாசனங்கள், சட்டங்கள், சீர்திருத்தங்களை முயற்சிக்கின்றார்கள். முடியவில்லை, தீர்க்கவில்லை, தீர்க்க முடியவில்லை. அது என்ன பதம்? 4 எழுத்தை கொண்டது.
1: நீங்கள்
0: நினைத்து வச்சிருக்க பொருள் இதுவாக இருக்குமோ என்றதை நீங்க உறுதிப்படுத்த வினாவாக கேளுங்க. வேற என்னையா சொல்றது சொல்லுங்க. வேற என்னையா சொல்றேன்னு சொல்லுங்க. நான் கூறினேன் தானே, உலக நாடுகள் எங்கும் உள்ள ஒரு விடயம். இது ஒரு நிலை, மக்கள் மத்தியிலே காணப்படுகிற நிலை. அதை இல்லாமல் பொருள் அதை நிவர்த்தி செய்வதற்கு எல்லா அரசாங்கமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. அதை வேறு எப்படி கூறலாம்? பட்டினி பொருந்தவில்லை.
1: பட்டினி பொருந்தவில்லை. ஏழ்மை
0: பொருந்தவில்லை. ரெண்டு தரம் முயற்சி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பெற வேண்டும்.
1: என்ன ஆகலா
0: மகளே? கலா சரியாக சொல்லிக் கொடுங்கள் அவருக்கு.
1: உலக நாடு இதை ஒழிக்கணும்னு. வறுமை.
0: நீங்கள் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். இந்த பதத்தை விடுகிறீர்கள். இந்த பதத்தை கூற வேண்டும் நீங்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி கலா. ஆனால் இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, பாடலில் இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் இதை பேச்சு வழக்கிலே கூறுவோம். அதுவும் வேறை. நீங்கள் சொன்ன இந்த நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அதுக்குள்ளே அடக்கப்படுகின்றது. சாரி, மீண்டும் பாருங்கள். நன்றாக உரித்து விட்டு போகிறீர்கள். அடுத்தவர் வந்து வாழைப்பழத்தை இலகுவாக ஒன்று போகிறார். இப்போ சரவணன் வந்து விட்டார். வணக்கம் சரவணன். வணக்கம் சரவணன். யாம் இருக்க பயமேன் சரவணா வாருங்கள். சரவணன்,
2: ஆலயத்துக்கு வேறு சொல்
0: கூறுங்கள்.
2: அது பொருந்துமா என்னன்னு தெரியல, சொல்றோம் பாருங்க. தில்லை அம்பல நடராஜா அம்பலம்
0: பொருந்த. அம்பலம் என்பது ஒரு இடம் தானே, அது வெளி அரங்கத்தை தான் அம்பலம் என்று கூறுகின்றது.
2: அது பொருந்த. சன்னதி
0: சந்நிதி. அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறது குறுங்கள் பாப்பம். இன்னும் பொருதில்லை. சந்நிதி நல்லா சொல்லு, சந்நிதி கிட்டத்தட்ட சரி, ஆனா சரியான சரி இல்லை, கிட்டத்தட்ட தான் சரி. பார்ப்போம் இப்பொழுது இங்கே இந்த நோயை பற்றி சியாமலா திறந்த பற்றி அதை கூற முடியுமா?
2: தெரியவில்லை.
0: சரி, இப்பொழுது இங்கே 4, 6, 14, 18, 20 இருக்கின்றன. எந்த பட்டி வேணும் சார்?
2: எத்தனை பட்டி சேர்க்காம இருக்கு?
0: அதுதான் இப்ப கூறினேன், 4 இருக்கின்றது, 14 இருக்கின்றது,
2: 18
0: இருக்கிறது, 20 இருக்கிறது, எது வேணும்? 4. சரி, 4 பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள்.
2: அண்டக்கா கசம் அபுக்காகும் திறந்திரு சிசி,
0: திறந்திரு சிசி. இது அதற்கு முன்பு இலக்கம் 19 எங்களுடைய மகாலிங்கம் திறந்து அதற்கு கிட்டத்தட்ட சொல்லிக்கொண்டு வந்தார். அந்த பதத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, உங்களால் முடியுமா? உலகிலே நீங்காது இருக்கின்ற ஒரு விடயம், அதை நிறைவேற்றுவதற்கு உலக நாடுகள் முழுவதும் பாடுபடுகிறோம். தங்கள் தங்கள் நாடுகளிலும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்து திண்டாடுகிறார்கள். மக்கள் மத்தியிலே நிலவுகின்ற ஒரு நிலை, அது என்ன?
2: எனக்கும் தெரியவில்லை.
0: சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய பெட்டி, நீங்க திறந்த பெட்டிக்கு நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள். எந்த கேட்டீர்கள்?
2: 4.
0: இலக்கம் 4 உங்களுடைய பெட்டியில இங்க கொண்டு வந்து வைத்தாய்விட்டது. மந்திரத்தை கூறுங்கள் சரவணா.
2: அண்டகாகசம் அபுக்ககும் திறந்திரு சீசே.
0: வாழ்த்துக்கள், திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 3 எழுத்து இருக்கும்.
0: ஏன், ஒரு எழுத்தை கூட்டி 4 எழுத்திலே தந்தால் வேண்டாம் என்று கூறி விடுவீர்களா? இது வந்து ஒரு அரசனுடைய பெயர், சோழ அரசனுடைய பெயர். இவன் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு பசுக்கன்றுக்காக தன்னுடைய மகனை தன்னுடைய அவருடைய தேர்காலிலே நெறித்து கொன்றவன், நீதியை நிலைநாட்டியவன், ஒரு சோழ அரசன்.
2: அதனால்தானே
0: போட்டிக்கு வருகின்றது, இல்லாத ஒன்றை நாங்க கூற மாட்டோம் தானே. இந்த பெயர்ல உள்ள ஒருவர் முன்பு எங்களுடைய வானொலி சிறுவர்கள் நிகழ்ச்சியிலே வந்து பங்கு பெற்ற நீண்ட கன ஆண்டுகளுக்கும் அவர் இப்ப பெரிய பெரிய ஆளா இருந்திருப்பார். அவர் வாலிப குழந்தையா இருக்கும் பொழுது எங்களோட நினைவார். மோன்றியால் சேர்ந்து
2: அவருடைய பேரு
0: காலம்
2: மனுநீதி சோழனா.
0: என்ன கேட்க வேண்டாம், நீங்க உறுதியாக சொல்லுங்கள்.
2: மனுநீதி சோழன்,
0: அதுதான் மனுநீதி. அவர் சோழ அரசன், மனுநீதி என்ற சரியான பதிலை தந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற பெயரோட உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேர்கின்றன. இப்போ எத்தனை பெட்டி திறந்தீர்கள்?
2: இப்போ ஒன்றுதான். அப்ப இன்னும் ஒன்று,
0: அப்ப இன்னும் ஒன்று உங்களே
2: 14 திறக்காமல் சொன்னீங்க.
0: 14 வாழ்த்துக்கள். 14 செல்கின்றேன், எடுக்கின்றேன் பெட்டியை. உங்கள் பெயரில் தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள். அதில் பாதி 3 இருக்கின்றதுதான் இருக்கின்றது. இந்த 3 எழுத்துல இருப்பது எங்கள் வீடுகளிலும் காடுகளிலும் ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் கொத்துவது வெட்டுவதற்காக உபயோகிக்கும் கோடரி என்று ஒன்றை படித்திருக்கிறோம் அல்லவா, தெரிந்திருக்கிறோம் அல்லவா?
2: ஆமாம்.
0: அதுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது, வேறு ஒரு பெயர் 3 எழுத்துல.
2: கோடரிக்கு வேறு பெயர்.

0: கோடரி, எங்க பகுதியில் கோடாலின்னு சொல்லுவாங்களா? அப்படியா?
1: அது கோடரியே கோடாலி என்பது கோடாலி பிள்ளை, கோடரி தான் சரியான தமிழ் பதம். அது சரி, அதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது ஐயா.
0: குடாரி.
1: அப்படியா, வேற என்ன பொருள் வேறு?
0: கோடரி கோடாலின்னு சொல்லுவாங்க.
1: பொருந்தவில்லை, கோடாலியும் இல்லை குடரியும் இல்லை, வேறு ஒரு பேர். நன்றி, உங்களுக்கான பாடல் இங்கே பதியப்பட்டிருக்கிறது, விரைவில் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, இணைந்தமைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்தவராக வருகின்றார். அடுத்தவராக இப்பொழுது கஸ்தூரி இணைகின்றார் போல் தெரிகின்றது. நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். கஸ்தூரி நீண்ட நேரமாக இணைகின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அங்க மழை பெய்ததா உங்களுக்கு?
2: அதுதான் மகிழ்ச்சி.
1: அதுவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மழை பெய்தால் மகிழ்ச்சியா? இங்கே எங்களுக்கு மழை, இன்று காலையிலே மழை, நல்ல காலநிலை, சிறப்பாக இருக்கின்றோம். அங்கும் மழை, வாழ்த்துக்கள். விரைவில் நாங்கள் இலை உதிர் காலத்தில்.
2: அப்படி இல்லையா, எங்களுக்கு மலையன்டா, நான் ஒரு மலையன் இருக்கிறேன் என்று சும்மா வந்து காட்டிட்டு போனது அவ்வளவுதான்.
1: அதுதான் கட்டியம் கூறி இருக்கிறது, வருவேன் பெரிய மலையாக என்று சொல்லிவிட்டு போயிருக்கோம். இங்கேயும் கட்டியம் தான், ஆனா இப்ப ஒரு சில இடங்கள்ல இந்தியாவில பெருமழை பொழிஞ்சிருக்கிறது. பல பதங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே திறந்த பெட்டிகள் கூறாமலும் இரண்டு மூன்று பதம் இருக்கின்றது. முதல்ல அதுக்கு முயற்சிப்போமா? தடைப்பட்டிருக்கின்றார், அவரை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியும், அதாவது மீண்டும் அவர் எங்களோட விளையாட முடியாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு அவர் கூறவில்லை அந்த இரண்டாவது பெட்டிக்கு. அது வந்து ஆலயத்தை குறிக்கும் ஒரு அற்புதமான பதம், ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். எதுவாக இருக்கு உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறேன்.
2: எண்ணிவிட்டு
1: பொருளை பதிலை கூற வேண்டும். அம்பலம் இங்க கூறியது பொருந்தவில்லை.
2: நான் பாக்குறேன், ஒரு நிமிஷம். அது ஆலயம் எனக்கு தெரிஞ்ச சொல்லப்பா.
1: இன்னும் ஒரு தடவை முயற்சிக்கலாம்.
2: ஆலயம் தெரிஞ்சு தேவஸ்தானம்.
1: நன்றி, பொருந்தவில்லை. அதுவும் கூறி விளக்கப்பட்டு சரி, அதை விடுவோம். அடுத்து வந்து எண் 13 எண் ஒரு வருத்தம், நோய் தோள்களிலே எங்களுக்கும் மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஏற்படுது. இடையிடையே ஏற்பட்டு சிலது மறையும் சிலது மறையாமல் இருக்கும். அதுக்கு என்ன பெயர்? மூன்று எழுத்தை கொண்டது, மூன்று எழுத்துக்கள். எங்கள் நாட்டில் நாங்கள் அதை உபயோகிக்கிறோம், இலங்கையிலே நாங்கள் அந்த பதத்தை உபயோகிக்கின்றோம். இந்தியா போன்ற நாடுகளில் இரண்டு எழுத்துக்களே உபயோகிப்பார்கள், ஆனால் அதுக்கு சரியான பதம் இதுதான். மூன்று எழுத்துல இருக்கும்.
2: மூன்று எழுத்து தோய் நோய், தோல் நோய்,
1: தோல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவது. நீங்கள் சொல்லுவது மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது மகளே. நீங்கள் உச்சரிப்பது நினைப்பது மற்ற, அது வந்து இப்போ ஒரு வாழைப்பழத்தை உரித்து உரித்து கொடுத்து விட்டால் மற்றவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அதே போன்று நீங்கள் பதத்துக்கு தரவுகளை உங்களுக்குள்ளே சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு இலகுவா போய்விடும். மனதுக்குள்ளே தீர்மானித்து வெளியே சொல்ல வேண்டும். என்னம்மா?
2: வியாதி. வியாதி
1: அதுதான் சொல்லுவோம், அது ஒரு வியாதி தான், அதுக்கு பேர் இருக்கு. எல்லாம் வியாதி தான் மகளே.
2: தோல். சரி சரி, நீங்க சொல்ற புரியுது எனக்கு. தோல் வியாதி, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூன்று அழுத்து தோல் வியாதி. ஐயோ ஐயோ ஆண்டவா,
1: அடுத்தது வந்து 19வது எண், இந்த உலகத்திலே உள்ள ஒரு நிலை, மக்கள் நிலை, இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் அந்த நிலையிலிருந்து மாறுபட வேண்டும் என்று எல்லா அரசாங்கங்கள், அரசுகள் எல்லாம், ஐக்கிய நாடுகள் ஐக்கிய அரசாங்கங்கள், ஐக்கிய அமெரிக்க அரசுகள் கூட முயற்சி செய்கின்றன, நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். அதற்கு இணையாக இரண்டு மூன்று பதங்களை மகாலிங்கமும் மனைவியும் கூறியிருந்தார்கள். ஆனால் அது சரியான பதமாக இல்லை. கூறுங்கள். நான்கு பொருந்தவில்லை. உங்களுக்கு மட்டுமில்லை, இதை பற்றிய திறந்தவர்களுக்கும் சோதனை ஏற்பட்டு இருக்கின்றது, அவர்கள் துஞ்சவில்லை.
2: சரியா,
1: இப்பொழுதுக்காக பதினாலு பட்டியும் இருக்கிறது. சரவணன் திறந்தது கோடரியினுடைய மறுபெயர், இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது கோடரிக்கு.
2: மூன்று எழுத்து எனக்கு தெரியுமே அந்த சொல்
1: எல்லாம் தெரியும், ஆனா இப்ப தெரிய வேணும்.
2: தமிழ் சொல் கோடரி. ஓ மை காட்,
1: ஆங்கிலத்திலையும் சொல்லி பாக்குறீங்க. ஓ மை காட், ஆங்கிலத்திலையும் சொல்லி பாக்குறீங்க, தமிழ் வருகிறதா என்று கெட்டிக்காரி.
2: அதான் சொல்லி பாக்குறேன் நானும். அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா, அவர் ஏதாவது கூப்பிட்டாலாவது உதவிக்கு ஆகுமாண்டு.
1: சரி, நீண்ட நேரம் பிடிக்கின்றது. அதனால்
2: குடாரியா,
1: சரி, புதிய புதத்தை தருவீர்கள் சரவணன் போன்று, அது பொருந்தவில்லை. இப்பொழுது உங்களுடைய பெட்டி எண் பதினெட்டை உங்களுக்காக பெற்று கொண்டு வந்து வைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூற வேண்டும். திறந்து விட்டது பெட்டி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? வைத்திருங்கள். இப்பொழுது அது கூறும் விடயம், அந்த பதம் எது என்பதற்கு தரவு தருகிறேன், கவனமாக கேளுங்கள். இது வந்து எங்கள் மத்தியிலே விருப்பம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் கூறும் வார்த்தை. அது ஒரு, அது பலிப்பு பலித்து விடும் என்று பயன்படுவார்கள் முனிவர்கள், ரிஷிகர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள். செய்து பலித்து அவர்கள் எல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் பலர் தங்களோட வல்லமைகளை இழந்திருக்கின்றார்கள். அதை கூறும் பதம் மூன்று எழுத்தை கொண்டது. வாழ்த்துக்கள். சரியான பதம் சாபம். சாபம் விடுவது, நாங்கள் மக்களுக்குள்ளேயும் இப்போ கோபம் வந்தோடனே அநேக பெண்கள் சாபம் விடுவார்கள் தானே.
2: வாழ்த்துக்கள்.
1: அதனால் உங்களுக்காக ரெண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்படுகின்றன. அடுத்து உங்களுக்கு இன்னொரு பெட்டி திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆறு தரவா உங்களுக்கு? சரி, ஆறு. கஸ்தூரியின் பெயரில் அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது கஸ்தூரி, கூறுங்கள்.
2: கட்டிக்காரை பிடித்து விட்டீர்கள்.
1: சரி, அது கூறுவது என்னவென்றால், நாங்கள் எத்தனையோ பேர் பேசும்பொழுது கோபமாக பேசுகிறோம், பரிதாபமாக பேசுவோம், ஆதரவாக பேசுவோம், அனுதாபமாக பேசுவோம். அந்த பேசும் வார்த்தைகளிலே பலவிதமான குணாம்சங்கள் இருக்கும். அது நகைச்சுவையாக இருக்கும். அதை கேட்டவுடன் நாங்கள் சிரித்து கொள்ளக்கூடியதாக சில பேர் கூறுவார்கள் வார்த்தைகளை. அதை எப்படி கூறுவது? இவர் இப்படி பேசுகிறார். கிண்டல் வந்து கோபத்தையும் திறந்தானே. கிண்டல் அடிப்பது மனக்ரோதம் ஏற்படக்கூடிய வகையில் உபயோகிக்கப்படும் பதம். அதை தெரியாமல் சொல்கிறார். வேறு ஒரு பதம் தாருங்கள்.
2: சந்தோஷமா பேசுறதா?
1: எப்படியும் பேசலாம். அவர்கள் பேசுற வார்த்தையை கேட்டு எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். நகைச்சுவை போன்று இருக்கும். பொருந்தவில்லை. இரண்டு தடவை முயற்சி செய்து உங்களுக்கு பொருந்தவில்லை. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? என்ன பாடலம்மா வேண்டும்?
2: எனக்கு இன்னைக்கு தேன்கள் நம் படத்துல அந்த ரூபுதரா மஸ்தானான அந்த எல்லாம் கலந்து வட்டின ஒரு பாடல் இருக்கு ஐயா.
1: அது என்ன பாடல்? எப்படி ஆரம்பிக்கும்
2: அது? ஸ்டார்டிங் வந்து ரூபு தரா மஸ்தானா தேரு விரா அதிவாடா அப்படிதான் தொடங்கும்.
1: அப்படி தொடங்குற அது நீ என்ன பாடல் உங்கள் விருப்பமோ. தேன்கிண்ணம்.
2: தேன்கிண்ணம். தேன்கிண்ணம் படா.
1: சரி சரி.
2: நாகேசன்
1: அவர்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த பாடல் ஒலிபரப்பப்படும். இணைந்து மற்றவர்களை பட்டி பதத்தையும் கூறிய முயற்சித்தீர்கள். உங்களோட பட்டியில் ஒன்று கூறினீர்கள். இப்பொழுது
2: நன்றி.
1: மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. முடிந்தால் வரலாம். நன்றி மகளே.
2: வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது. நான் நிகழ்ச்சியை முடிப்பதற்கு ஆயத்தம் ஆகின்றேன். அதற்கிடையில் மகாலிங்கம் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம். அழைத்தீர்கள். நன்றப்பட்டது உங்களுடைய அழைப்பு. எங்கே பார்ப்போம். கஸ்தூரி உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும் மகளே. வாழ்த்துக்கள். ராஜ்குமார் தலைவர் வந்து விட்டார். இப்ப 4-5 பதிலோட வரப்போம். 4-5 பதிலோட வரப்போன்றார். பாருங்கள், கொண்டு பாருங்கள். எந்த எந்த பட்டியை கண்டுபிடிச்சீர்கள்?
3: ஐயா நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் கேளுங்க ஐயா. என்னென்ன விட்டு போச்சுங்க? கோயில் கொண்டு கேட்டீங்க.
1: அதுக்கு கூறுங்கள்.
3: திருமுற்றம்
1: இல்லை, பொருந்தவில்லை. அதுக்கு அடுத்தது
3: சரி.
1: இரண்டாவது
3: அம்மை.
1: எதையும் அம்மை. அம்மை பொருந்தவில்லை. அதை அடுத்தது அம்மை
3: அவலம். அவலம். அவலம்.
1: அவலம் பொருந்தவில்லை. பொருந்தவில்லை. 14 எண்பட்டி.
3: பஞ்சம்.
1: பஞ்சம் சரியான பதம். பஞ்சம். வாழ்த்துக்கள். அங்கே வறுமை என்றார், இல்லாமை என்றார் என்றெல்லாம் கூறினார்கள். பஞ்சம் என்பதை கூறினார். பட்டினி கூட கூறினார்கள். பஞ்சம் என்ற சரியான பதிலை ராஜ்குமார் கூறிவிட்டார். அவருக்கு ஒரு புள்ளி சேர்கின்றது. இப்பொழுது வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அடுத்து இன்னும் ஒரு பெட்டி இருக்கின்றது. 14 சரவணன் கூறாமல் இருக்கின்றார். அது எதுவாக இருக்க? 3 எழுத்தை கொண்ட கோடரியின் மறுபெயர்.
3: கோடரியின் மறுபெயர்.
1: பொருந்தவில்லை. சரி, அதை விட இப்பொழுது எங்களுடைய கஸ்தூரி வந்து கூறியிருந்தார் ஒரு பெட்டி. 6 நாங்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு அது நகைச்சுவையாயிருக்கும். அது எப்படி பேசுவது? பேசுறது பலவிதமா.
3: நையாண்டி.
1: நையாண்டி. நையா எண்டி. அடே, 4 அது பொருந்தவில்லை. நையாண்டி பேசினால் மற்றவர்கள் கேட்பவர்களுக்கு நகைச்சுவையாக இருக்காது, கோபமும் பிறப்பார்க்கும் இல்லையா? அவர் நன்றி நையாண்டியா பேசுகிறார். பொறுப்பு ஏற்படும். இது அப்படி இல்லை, பொருந்தவில்லை. இப்பொழுது உங்களுக்காக இங்கே ஒரு பிண்டி காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒன்று தான் சொல்லாமல் திறக்காமல் இருக்கின்றது போல் தெரிகின்றது. அது 20.
3: மனசு சொல்லுது 4.
1: உள் மனசு 4 சொல்லுது. அப்ப வெளி மனசு என்ன சொல்லுது?
3: வெளி மனசு 1-2 சேர்த்து 6.
1: அட, 2 பொதுவாக நடுவிலே 5 இல்ல அவங்களோட. ராஜ்குமார், இந்த 5 எழுத்து இதுவும் இந்த உலகம் முழுவதும் வாழும் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால்
3: ஐயா உங்களோட குரல் வந்து சரியா எங்களுக்கு கேட்கலங்க ஐயா.
1: உங்களுக்கு மட்டுமா மற்றவர்களுக்குமா?
3: உங்களை எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன்.
1: அப்படியா? அப்படி பார்ப்போம்.
3: சரி, இப்ப சரி வந்துருச்சு ஐயா. இப்ப சரியா கேக்குதுங்க.
1: அப்படியா? சரி, இப்பொழுது சரியா வந்தபடியா இந்த உலக நாடுகள் எல்லாம் இங்கே ராபிக்கும் எழுதியிருக்க. நாவூர்லயும் கடுமையான மழை பெய்து வருகிறது என்று எழுதுகிறார். எல்லா இடமும் மழைதான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது
3: ஐயா ஐயா பக்கமாங்க ஐயா மைக் ஐயா ஒளிவு.
1: இப்பொழுது என்ன வந்தால் சரி இப்பொழுது என்ன வந்தால் அந்த பதம் வந்து உலகம் முழுவதும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, மக்கள் மத்தியிலே எதிர்பார்க்கின்ற உலகத்துக்கு போகத்தவர் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் எதிர்பார்ப்பது, எங்கள் குடும்பத்துக்குள்ளே எதிர்பார்க்கும் ஒன்று ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. அது நிலவதில்லை, எல்லாம் கடுமையாக வருத்தப்படுகிறார்கள். அது எதுவாக இருக்கும், அது இந்த உலகத்துக்கு வேண்டிய ஒன்று
3: ஐந்து எழுத்து. எல்லா இடத்துலயும் சண்டை போட்டிருக்கிறாங்க. சமாதானம்,
1: சமாதானம் சரியான பதம் கட்டிக்காரன். சமாதானம் என்ற சரியான பதத்தை கூறி உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள் தலைவர் ராஜ்குமார் அவர்களே. இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு வந்து விட்டோம் என்று எண்ணுகிறேன். பெட்டிகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாப்பட்டிகளும் திறந்து விட்டன. இப்பொழுது நான் நிறைவுக்கு வரும் வேலை வந்து விட்டது. நீங்கள் திறக்காத பெட்டிக்கும் முயற்சி பண்ணீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி ராஜ்குமார். நன்றி. அடுத்து அரசணி குப்பம் சரவணன் இறுதியாக அழைக்கின்றார். கேட்போம் அவருடன் பார்த்து. வணக்கம் சரவணன். சரவணன் வணக்கம். வணக்கம் சரவணன். வணக்கம் சரவணா.
4: பதினான்காவது நான் சொன்னது அந்த கோடரிக்கு வேறு பெயர்.
1: ஆப்பு என்ன செய்யலாம், கொத்தலாமா, தடி ஓட்டி கொத்தலாமா? ஆப்பு, ஆப்பு என்பது ஒரு மரத்தை, ஆப்பு என்பது ஒரு மரத்தை
4: ஒரு கரியா
1: இரண்டாக பிளக்க வேண்டும் என்பதற்கு அதற்குள்ள இரும்பினால் செய்யப்பட்ட மரத்தினால் செய்யப்பட்ட ஒன்றை அது ஒரு விதமான சேப்பில் பருவத்தில் பக்குவத்தில் இருக்கும் அடியிலே அகலமாக நுனியிலே கூறா குறைவாக அதை வைத்து அடிக்க அடிக்க அந்த மரம் பிளந்து கொடுக்கும். அதுக்கு தான் பேர் ஆப்பு. இப்ப ஆப்பு கணக்க செய்கிறார்கள் நாங்கள் ஆக்கள் மக்களுக்கு மத்தியும் ஆப்பு வைக்கிறார்கள். ஆப்படிங்களே
4: சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம்.
1: அது பொருந்து வரவில்லை. வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கூற போகிறீர்களா? நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் இன்று கண்ட 20 பெட்டிகளிலும் 1, 2, 3, 4 பெட்டிகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அதை நான் கூற இருக்கின்றேன். அடுத்து பாடகர்கள் நீங்கள் வந்து பாடலை கேட்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். சிறப்பாக வந்து விளையாடி இந்த நிகழ்ச்சியை மகிழ்வாக நிகழ்த்த நீங்கள் ஒத்துழைத்திருக்கின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் கேட்ட பாடல்களை நாங்கள் ஒரு தடவை கேட்டு மகிழ்வோம். இங்கே தேவா, ரேவதி, ஷியாமலா, ராஜ்குமார், மகாலிங்கம், சரவணன், கஸ்தூரி ஆகிய ஏழு உறவினர்கள் வந்து அழகாக சிறப்பாக நகைச்சுவையோடு முயற்சியோடு முழு முயற்சியும் எடுத்து எங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். இன்று வந்த 20 பெட்டிகளுக்கும் ஒரு 4 பெட்டிகளுக்கு பதில் கொடுக்காமல் கொடுத்தீர்கள், பொருந்தவில்லை. அது விரைவில் அதை எதுவென்று கூறுவேன். இப்பொழுது பாடலுக்கு செல்கின்றேன். முதலில் தேவா அவர்கள் மிகவும் துணிச்சலோடு வந்தேன் என்று ஒரு தடவை வந்து 2 பெட்டிகளை திறந்து 2 பெட்டிகளையும் சரியாக பதங்களை கூறி நான் இருக்கின்றார். அவருடைய பாடல் மழை வருது மழை அங்கெல்லாம் மழை என்றபடியால் இந்த பாடலை கேட்டார். தேவா, உங்களுடைய பாடல்.

இனிமையான இந்த பாடலை தேவா உங்களுக்காக தந்தேன். மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா என்று கேட்டிருக்கின்றீர்கள். தான் குடை கொண்டு வந்தாலும் மழை மழையாகத்தான் இருக்கும். மழையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். மழை வரவில்லையே என்று தவம் இருக்கும் எங்களுக்கு, வரும் மழையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும். எல்லோரிடம் மழை பொழிகின்றது என்று கூறுகின்றார்கள். அடுத்து வரும் பாடல் யாருக்காக இருக்கலாம்? அன்பு மகள் ஷியாமலா ஹைதராபாத்திலிருந்து வந்தாலும் நெய்வேலி தன்னுடைய இஞ்சிக்குடி வந்தவுடன் மழை நன்றாக பெய்தது, மகிழ்ச்சி கொண்ட வேளையில் வலைத்தளத்தை தாக்கிவிட்டது போல் தெரிகின்றது. இருப்பினும் அவர் நல்ல பதிலையும் தந்துவிட்டு கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ற பாடல் குமுதம் திரைப்படத்தில் கேட்டார் அல்லவா, இதுவோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். கண்டுபிடி கண்டுபிடி என்று ஒலிக்கும் பொக்கிஷம் நிகழ்விலே, பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் அடுத்தவராக ராஜ்குமார் தலைவர் அவர்கள் வந்து புலிகளையும் கண்டுபிடித்து பெற்றெடுத்து கொண்டு தலைவியின் பாடல் வேண்டுமென்று கேட்டிருக்கிறபடியால் நாடோடி தென்றலிருந்து அவருக்காக இந்த பாடல்

சிறப்பான இந்த பாடல் ராஜ்குமார் உங்களுக்காக ஒலித்தது அன்பு உறவுகளே. இன்று வந்து பங்கு பற்றியவர்கள் 7 உறவினர்களும் 40 புள்ளிகளை பகிர்ந்திருக்கும் வேளையிலே நாங்கள் இன்று எந்த பதங்களை தவறவிட்டோம் என்றதை ஒரு தடவை பார்ப்போம். 2வது எண், அதற்கிடையிலே அதிபுத்திசாலித்தனமாக பதிவிலே வந்து பதில்களை போடுவதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இறுதி நேரத்தில் அதுவும் எல்லோரும் வந்து 2 முறையும் எத்தரிக்கும் பொழுது ஒரு உறவு வந்து தளத்திலே பதிலை தந்து அதிபுத்திசாலித்தனத்தை காட்டிக் கொண்டார்கள். இதற்கு முன்பு ஒரு தடவை பொக்கிஷம் நிகழ்விலே ஒரு நீண்டகால உறவு ஒன்று இப்படி மீண்டும் மீண்டும் செய்ததற்கு நான் மரியாதையாக அவருக்கு அப்படி செய்வது அழகல்ல என்று கூறிய போது கூட அவர் வானொலியை விட்டே சென்று விட்டார். புத்திசாலித்தனம் வேண்டும். இது அப்படி என்றால் நாங்கள் இந்த போட்டியை நடத்த முடியாது, எல்லோருக்கும் தெரியும். இருப்பினும் தெரியாதனமாக போட்டுவிட்டார்கள் போல் தெரிகின்றது. இப்பொழுது நாங்கள் விடுபட்ட சொற்களை பார்ப்போம் என்ப உறவுகளே. 2வது இலக்கத்தை வந்து ரேவதி அவர்கள் முயற்சித்து பலரும் வந்து முயற்சித்து பார்த்தீர்கள். அற்புதமான ஒரு பதல். அதை இறுதி நேரத்தில் தேடல்களில் சென்று கண்டுபிடித்து கொண்டு வந்து பதிவிலே போட்டிருந்தார் ரேவதி போல் தெரிகின்றது. அது பதிவிலே யாரும் தயவு செய்து போடக்கூடாது, அது எல்லோருக்கும் தெரிந்தபடுது எப்படியும் ஆதங்கத்தில் போட்டுவிட்டார் போல் இருக்கின்றது. அது வந்து சந்நிதானம். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அந்த பாடலே கூட சந்நிதானம், சந்நிதானம் என்று கருத்துக்கள் பாடல சொற்கள் வருகின்றது. நாங்கள் சந்நிதானம் என்று புனிதமாக கூறுவோம். இறைவன் இருக்கும் இடம் சந்நிதானம். அடுத்த பதம் ஒன்று, 6வது எண், அந்த அதை வந்து திறந்தபோது அதற்கு பதில் கிடைக்கவில்லை. நகைச்சுவையாக அல்லது வேடிக்கையாக அல்லது நாங்கள் சிரிக்கக்கூடிய வகையிலே பேசுபவர்களை பார்த்து விகடம் என்று கூறுவோம். விகடமாக பேசுகிறார் என்று விகடம் என்ற பதம் அதையும் என்று கண்டுகொண்டோம். சன்னிதானம் விகடம். அதைத் தொடர்ந்து 11வது எண், நோய். அதாவது வந்து மிருகங்கள், மரங்கள், மனிதர்களுடைய தோளிலே ஏற்படுகின்ற ஒரு வருத்தம். அது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த பதம் அதுக்கு பேர் தேமல் என்று கூறுவார்கள். தேமல் நீங்கள் இந்தியாவில் படை என்று கூறுவீர்கள், சொறி சிறங்கு போன்று அதுவும் ஒன்றுதான், ஆனால் அது தேமல் என்று கூறுவார்கள். அடுத்த பதம் கோடரி என்பதற்கு இன்னும் ஒரு பதம் பரசு என்று கூறப்படுவது. இதையும் இங்கே தளத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது தவறு, ஆனால் பரசு என்பது அதற்கு சரியான பதம். கோடரி பரசுராமர் என்று பட்டம் பெயர் இருக்கிறது அல்லவா, பரசு என்பது கோடரி. இப்படியான பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். மொத்தம் நாங்கள் இன்று 20 பதங்களை கண்டுகொண்டோம். கவன், சன்னிதானம், பன்னீர், மனுநீதி, பாக்குவெட்டி, விகடம், சாக்கடை, வால் நட்சத்திரம், மண்டோதரி, ஹனுமன், அநாகரீகம், முதலுதவி, தேமல், பரிசு, கைவிலங்கு, பர்ணசாலை, தேசிய கொடி, சாபம், பஞ்சம், சமாதானம் என்ற 20 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம் அன்பு உறவுகளே. இங்கு ஒவ்வொருவரும் பெற்ற புள்ளிகளை கேட்க தொடித்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றேன். வளமையாக அப்படித்தான் செய்வோம். இப்பொழுது பாடல்கள் ஒழுங்காக பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் பாடல் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். இதற்கிடையிலே இறுதி நேரத்தில் நான் நிறுத்திவிட்டேன், பாடலுக்கு செல்கின்றேன் என்றதன் பின்பு மகாலிங்கம், சரவணன், கஸ்தூரி நீங்கள் அழைத்தீர்கள், உங்களை நான் இணைக்க முடியவில்லை, நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது என்று குறிப்பிட்டேன். பாடல்களையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தர வேண்டும் அல்லவா. சரி, இப்பொழுது அடுத்த பாடலாக எங்களுடைய மகாலிங்கம் கேட்ட சின்னவளை முகம் சிவந்தவளை கேட்போமா அந்த பாடலை.

சிறப்பான அந்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே புதிய பூமி திரைப்படத்தில் தந்த மகாலிங்கம் அவர்களுக்கு இப்பொழுது 40 புள்ளிகளையும் எப்படி பங்கெடுத்தார்கள் இந்த 7 பேரும் என்பதை தெரிந்து கொள்ளும் நிலை நேரம் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்று தேவா, ரேவதி, ராஜ்குமார், மகாலிங்கம், சரவணன், கஸ்தூரி ஆகிய 7 பேரும் 20 பெட்டிகளுக்குமான 40 புள்ளிகளை சொல்லியும் சொல்லாமலும் பகிர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று வந்து இணைந்து கொண்டவர்களுள் ரேவதி, கஸ்தூரி இருவரும் தலா 2 புள்ளிகளை பெற்று இருக்கின்றீர்கள். அடுத்து தேவா, ஷியாமலா, மகாலிங்கம் நீங்கள் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அதேவேளை ராஜ்குமார், சரவணன் இருவரும் 7 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் ராஜ்குமார், சரவணன் இருவரும், இரண்டாவது இடத்தில் தேவா, மகாலிங்கம், ஷியாமலா மூவரும் இருக்கும் வேளையிலே மூன்றாவது இடத்தில் ரேவதி, கஸ்தூரி இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தந்து கொண்டு அடுத்து வரும் பாடல் அன்பு சரவணா நீங்கள் தந்த பாடல் வாழ்நிலவை கண்டவுடன் இந்த பாடல் நினைவுக்கு வந்துவிட்டது என்று கூறினீர்கள் அல்லவா? அதனால் நாடோடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வர இருக்கின்றது. அன்றொரு நாள் இதே நிலவில் என்ற பாடல் எங்கே அந்த பாடலை கேட்போமா சரவணன்? இன்றைய நிகழ்ச்சி முடிவில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய முடிவுரையை நீங்கள் தரலாம். பாடல் இதோ.

என்ன இது சோக பாடலாக இருக்கின்றது போல என்று எண்ணுகிறீர்களோ? நாங்கள் தேடியவுடன் இந்த பாடல் வந்தது. சில வேளை இந்த பாடல் சரியா இருக்குமோ? சோக பாடலாக இருக்கும். இந்த பாடலும் சோக பாடலாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. எங்கே இடா நல்ல ஆறுதலாக வரும் பாடல் ஒன்று வரும் என்று பார்த்தா,

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பொக்கிஷம் நிகழ்வில் இணைந்து கொண்டு பிள்ளைகளை பெற்ற உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே சரவணா உங்கள் பாடலாக. அடுத்து வரும் பாடல் லண்டனில் இருந்து வந்து முயற்சி பண்ணி இறுதி வரை இணைந்து இயங்கி எங்களோடு இணைந்து சிறப்பித்த மகள் கஸ்தூரி நீங்கள் கேட்ட பாடல். அந்த பாடல் தேன் கிண்ணம் திரைப்படத்தில் என்று கூறினீர்கள். இதோ அந்த பாடலையும் கேட்போமே.

தலைவனுக்கே சோப்பு போட்டா தலைவனாகலாம். ஜனங்களுக்கு சோப்பு போட்டா தொண்டனாகலாம். அந்த தொண்டனுக்கே சோப்பு போட்டா தலைவன்.

சிறப்பான இந்த பாடல் சரியான பாடல் இல்லை என்று எனக்கு தெரிகின்றது. கஸ்தூரி, நீங்கள் கேட்ட அந்த முதல் வரியிலே பாடலை எடுப்பது கடினமாக எனக்கு இருக்கின்றது. இது பிழை என்று, இந்த பாடல் பிழை அல்ல என்றும் அன்பு சரவணன் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியிருக்கின்றார், உத்தரவின்றி உள்ளே வா என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் என்று. அந்த பாடல் முயற்சி பண்ண நான் முடியவில்லை. அந்த பாடல் அவருக்கு எங்களுடைய நேயர் நேரம் ஒலிபரப்பிலே கிடைக்கும் என்று பகல் வேளை என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். கேட்டவர்களுடைய பாடல்கள் அத்தனையும் தந்திருக்கிறேன். இறுதியாக எங்களுடைய கஸ்தூரி, உங்கள் பாடல் எனக்கு சரியான பாடல், நீங்கள் கேட்ட வரியில் ஆரம்ப வரி என்று கிடைக்கவில்லை. அதை சரவணன் கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது அந்த பாடலை முயற்சி பண்ணுவதற்கு இந்த தளத்தில் எனக்கு முயற்சி பண்ணி தருவது கடினம். வேறு பாடல்கள் வந்து கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு நேயர் நேரம் பகுதியிலே எல்லோருடைய பாடலோடு உங்கள் பாடலை ஒலிபரப்புகிறேன். நன்றி. வந்து இணைந்தவர்கள் ரேவதி அவர்களும் இணைந்துவிட்டு பாடல் தருகின்றேன் என்று மீண்டும் பாடலை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, எழுதவும் இல்லை. அதனால் எனக்கு ரேவதியின் பாடலும் தர முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய நிகழ்ச்சி இனிதாக நிறைவு பெறுகின்றது. இந்த வேளையிலே எல்லாம் அல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி, இறைவா அல்லல்கள் அவலங்கள் வேண்டாம், மனக்கசப்புகள் வேண்டாம், உலகத்திலே எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், சமாதானம் வேண்டும், பஞ்சம் நீங்க வேண்டும், அன்பு கருணை சாந்தம் இது எல்லோருடமும் நிகழ வேண்டும். அவலங்கள் இல்லாத ஒரு உலகத்தை காண எல்லோரும் துடிக்கின்றார்கள். அது நிறைவேறுவது கடினம் என்று தெரிந்தாலும் சமாதானமாகவாது வாழ்வோம் என்று எண்ணுகின்றோம். அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று இந்த நிகழ்ச்சியை வல்லமையோடு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு வலுவளித்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிறந்தாழ்த்தி வணங்கும் இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற்ற அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான இறைவா என்று உன்னை எண்ணி தாழ் பணிந்து வணங்கி என் உறவுகளோடு என் உலகளாக இருக்கும் அன்பு நீ நெஞ்சங்களை இணைந்து கொண்ட அன்பு உறவுகளே, இணைந்து கொள்ள முடியாமல் காலநிலை பணி நிமித்தம் வந்து இணைய முடியாமல் இருக்கும் அன்பு உறவுகளுக்கும், இங்கே விஜயராகவன் அவரும் எழுதியிருக்கின்றார், சரியான மழை என நான் முடிக்கவில்லை. சரவணா, நீங்கள் வருவதென்றால் வரலாம், வந்து முடிவிலேயே தரலாம். உங்களுக்காக 2 நிமிடங்கள் ஒதுக்குகின்றேன், அலையுங்கள், வாருங்கள்.

சரி, நல்லது உறவுகளை சரவணர் உடைப்பு கிடைக்கவில்லை. அவர் மீண்டும் ஒரு தடவை காற்றலையில் பெறும் அடுத்த நிகழ்வில் வந்து கூறுவார் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனக்கு கொஞ்சம் மனோநிலைகள் சந்தோஷமாக இருக்கின்றேன். அங்கே அடுத்த நிகழ்வை நாங்கள் நாளை வந்து சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகிறேன். நாளை உங்களுக்கு பக்தி வேளை நயமாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு 2026 ஆண்டின் 8 மாதத்தின் 19 நாள் இன்றைய கதம்பத்தின் பொக்கிஷத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் மறந்து வந்த பொக்கிசம் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெற்றது பொக்கிசம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்களோடு இணைந்த சிந்தனை செல்வன் நான். நாங்கள் நலமென்றும் நீங்கள் நலமா என்றும் கேட்டுக்கொண்டு, அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழ் பெற்று வாழ வழிவகுத்து எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி, இவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய என்னுடைய சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து மகிழ்வோடு அன்போடு உலகளாவை இருக்கின்ற என் உறவுகளே, நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பு மனம் கொண்டு வரவேற்று இன்றைய 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 20வது நாள் வியாழக்கிழமை கதம்பத்திலே இணைந்து மகிழ்வோம் என்று கூறி அழைக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை கொண்டது தொலைபேசியோடு. இன்றைய நேரொலி கதம்பத்தை அலங்கரிக்க வந்த இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றாடலை பார்த்தால் இப்பொழுது 20 பாகை வெப்பநிலையாக காட்டுகின்றது. அதை நாங்கள் வெளியே சென்று பார்த்தால் கூட வெப்பம் 20 பாகை வெப்பமாகத்தான் இருக்கின்றது. கணிசமான வெப்பம், இது அதிவேக அதி உச்சமான வெப்பம் இல்லை. அந்த வெப்பம் காலங்களெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துவிட்டோம். ஏனென்றால் இலையுதிர் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற வசந்த காலத்தை பார்க்கின்றோம். வசந்தம் முடிந்து கோடை மாறி மீண்டும் ஒரு ஓட்டம் மழை காலம் ஆரம்பித்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் பொழுது, இலை உதிர் காலம் ஆரம்பிக்கும் மழை மிகவும் ரம்யமாக இருக்கும் அந்த காலநிலை. இது படிப்படியாக குறைந்து இப்பொழுது இரவு நேரம் 10 பாகைக்கு வரும் என்றால், 10 பாகை வந்தால் குளிர்நிலைக்கு வந்துவிடும். இப்பொழுது நாங்கள் கடந்த மாதங்களில் உபயோகித்த படுக்கை ஆடைகள் படுக்கை போர்வைகள் எல்லாம் மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கொஞ்சம் குளிர் ஆரம்பிக்கின்றது. ஆதலால் இரவு நேரத்தில் 10 பாகை என்றால் எங்களை அறியாமல் நாங்கள் தூக்கத்துக்கு சென்ற வேளையிலே அது குளிர்ந்துவிடும் உடம்பெல்லாம். இனிமேல் அதற்கேற்ற கருவிகளை பொருத்தி வைத்திருக்கின்றோம். மிதமாக எங்களுக்கு எந்த நேரம் ஒரே அளவான வெப்பத்தை தருவதற்காக வெப்பம் கூடின காலத்திலும் குறைந்த காலத்திலும் குளிர் அதிகரித்த காலத்திலும் குளிர் இல்லாத காலத்திலும் வெப்பத்தை ஒரே நிலையில் வைக்க வேண்டுமென்ற உடல் நிலைக்கு ஏற்ப அதை அமைத்து வைப்பதற்காக கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் என்ன நிகழ்ச்சி என்று எண்ணுவோம் என்று எண்ணக்கிடையிலேயே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து உனக்காக நான் என்று கூறிவிட்டாரே, அதனால் அந்த இசையை ஒரு தடவை கேட்போமா? இன்றைய நிகழ்வின் இசையை

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக.
1: இந்த இசையை கேட்டவுடன் உனக்காக நான் என்பதை எண்ணிக்கொள்வோம். உனக்காக நான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாம ஒருவருக்கொருவர் என்று எண்ணிக்கொள்வது மட்டுமல்ல, நான் மட்டுமன்றில்லை நமது சமுதாயம் நாடு என்றெல்லாம் இருக்கின்றது. அது நாங்கள் மீண்டும் பேசுவோம். அங்கே சில பகுதிகளில் மழை பொழிகின்றது. ஒவ்வொருவரும் தங்கள் மழை நிகழ்ச்சிகளை, மழை பொழிந்திருக்கின்றது, கூடுதலான மழை, கனமழை, இடியுடன் மழை, மழை என்றெல்லாம் எழுதி மகிழ்ந்திருக்கின்றார்கள். அதை எண்ணும் பொழுது மேலும் மகிழ்வாக இருக்கின்றது. இன்றைய நாள் தன்னுடைய உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்டாடி இருப்பவர்கள் அத்தனைக்கும் பொதுவான வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வேளையிலே எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து அவருடைய மனைவியின் பிறந்த நாள் என்று மனம் மகிழ்ந்து எழுதியிருந்த வேளையிலே பார்த்தேன், தளத்திலே ஒருவரும் தவறில்லாமல் எல்லோரும் வாழ்த்தி இருக்கின்றீர்கள். அந்த வாழ்த்துக்கள் அத்தனையும் பலிக்க வேண்டும் என்று நானும் எனது அன்பு மகள் அதிபர் மீரா அவர்களும் கூட வாழ்த்தி இருக்கின்றோம். அந்த வாழ்த்து அவருக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் எல்லோருடனும் இணைந்து நானும் மீண்டும் ஒரு தடவை திருமதி கலா மகாலிங்கம் மகளே, நீங்கள் பல்லாண்டு காலம் பல் சிறப்போடு வாழ வேண்டும், சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும், பூவும் பொட்டுடனும் வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்தும் வயது எனக்கு இருக்கின்றது. ஆசி வழங்கும் வயது இருக்கும் வகையில் உங்களுக்கு ஆசியும் வழங்கி கொண்டு இந்த உறவுகள் அத்தனை பேரோடும் சேர்ந்து உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியூடாக. அந்த வழியிலே அன்பு மகாலிங்கம் இங்கு தன்னுடைய மனைவிக்கு வாழ்த்து கூறி அத்தனை பேருக்கும் நன்றி கூறியும் எழுதியிருக்கின்றார். நாங்கள் வேறல்ல, நீங்கள் வேறல்ல, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கு, ஒரு குழந்தைக்கு அல்லது பேர குழந்தைக்கு, யாருக்கு ஒரு உறவினருக்கு பிறந்த நாள் வந்தாலும் அதை நாங்கள் மகிழ்வோடு வாழ்த்தி கொள்வோம், கொண்டாடி கொள்வோம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இந்த உனக்காக நான் நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டிய எண்ணை கூறியிருந்தேன். எங்களுடைய அழைப்பு 647-8746415 என்ற எண்களோடு வாருங்கள். நீங்கள் எல்லாம் மழை மழை மழை என்று எழுதியீர்கள். நானும் எட்டி பார்த்தேன், எங்களுக்கு காலை நேரத்தில் மழை வரலாம் என்று எங்கள் பகுதியில் கூறப்பட்டிருந்தது, ஆனால் வரவில்லை. ஏனைய பகுதிகள் சில மாநிலங்களே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வழியே கனடாவில் மழையும் வந்துவிட்டது, குளிரும் வந்துவிட்டது, ஆனால் அந்த சில மாநிலங்களில் ஏற்பட்ட காட்டு தீ அணைந்து விட்டதா என்று பலருடைய வினாக்களுக்கு விடை பகர வேண்டி இருக்கின்றேன். இன்னும் அது அணையவில்லை, தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் எங்களுடைய சர்வதேச நேயர் தளத்திலே வந்து பாடல்களை கேட்கின்ற மூன்று உறவுகள் உங்களுக்கு தெரியும். காஞ்சனா, இளவரசி, வசந்தி, இவர்கள் இளமணி திருநாட்டுக்கு இந்த 2 மாத விடுமுறையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் வருவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்று எனக்கு எழுதி நேற்றைய தினம் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். ஆனால் அவர்களுடைய பகுதி தான் அந்த வன்கூவர் பகுதி. ஆனால் அவர்களுடைய இடங்களுக்கு, இல்லங்களுக்கு, அவர்களுடைய அலுவலகங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் அவர்களுடைய இடத்தை அண்மித்து ஏற்பட்டிருக்கின்றது என்று இன்று செய்தி கிடைத்தது. அதனால் அவர்கள் தங்களுடைய பயணத்தை நிறுத்துகிறார்களா என்றால் நான் நினைக்கவில்லை. என்றால் அவருடைய குழந்தைகளுக்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றது. இங்கே விடுமுறையில் சென்று விட்டு மீண்டும் வந்து பணியிலே அமரலாம், அமராமலும் போகலாம், அமர்த்தாமலும் போகலாம். எங்கள் நாடு போன்று ஒரு பணியை கிடைத்தால் அது நாங்கள் ஊதிய ஓய்வூதியம் பெறும் வரைக்கும் ஒரே வேலையில் இருக்கலாம் என்று எண்ண வேண்டாம். இங்கு வேலை உத்தியோகம் கிடைப்பது சுலபம், ஆனால் அதற்கு உத்தரவாதம் இல்லை. இறுதி வரை இருப்பாய் என்றான், இருக்கலாம் அதனால் உறுதி இல்லை. அதை விருப்பம் இல்லை என்றால் விலகி வேறு பதவி போகலாம். அந்த சுதந்திரங்கள் இங்கே இருக்கின்றது. அதனால் அவர்களும் வந்து அதே பதவியில் சேர்கின்றார்களா வேறு பதவி போகிறா தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக பெற வேண்டும், இங்கு வந்தும் பலமாக பதமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்கு செல்வோம். இதில் நான் இங்கே நாகப்பன் அவர்கள்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடாவில் நேரம் 11:32 காட்டிவிட்டது. முற்பகல் என்றும் இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகளின் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:02 இரவு நேரம் என்று காட்டும். இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் ஏனைய நாடுகளிலும் அவர்களுடைய பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரங்கள் மாறி மாறி இருந்தாலும் வானமும் பூமியும் ஒன்று. இந்த பூமியில் இருந்து நாங்கள் இணைகின்றோம். நாங்கள் கனடாவில், ஏனையவர்கள் ஏனைய நாடுகளில் இருந்து. இந்த நாள் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் இறுதி வாரத்தின் விளம்பிலே நிற்கின்றோம். எப்படி ஓடுகின்றது காலம் என்பதை பார்ப்போம். இந்த வேளையிலே காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இந்த விவரத்தோடு இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை எனக்களித்த அன்பு தமிழ், இவர்களையெல்லாம் அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி எல்லா மதங்களும் காட்டும் வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலான இறைவன் ஒருவன் என்று எண்ணி அவர் தாழ் பணிந்து என் அன்னை தந்தை ஆசான்கள் பாதம் பணிந்து அவர்களுக்கு வணக்கம் கூறி அன்பை தெரிவித்து இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று முகம் தெரிந்த தெரியாத உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் வைத்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து இணைந்து கொள்வோம் இன்றைய கதம்பத்தில்.

இந்த வழியிலே நீங்கள் நலம் தானா என்று கேட்க நான் தவறவில்லை. நீங்களும் நாங்கள் நலமாக இருக்கணும் என்று கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வு சிறக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் வரவேற்று இன்றைய நாள் என்ன நிகழ்வை நாங்கள் காணப்போகின்றோம் என்று நான் கூறுவதற்கு முன்னமே இங்கு அன்பு மகள் ஷியாமலா, அன்பு நண்பர் ஜெகபர் சாதிக் இருவரும் தங்களுக்குள்ளே பேசி இத்தனை மணிக்கு இதை தெரிவிக்கலாம் என்று ஒரு சின்ன சர்ச்சையோடு இருந்து சரியான நேரத்துக்கு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர் வளமை போல தெரிவித்து விட்டார். உங்களுக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இணைந்திடுவோம் என்ற ஒப்புதலையும் கூறியிருக்கின்றார். அதுதான் இன்றைய நிகழ்வான சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வை இன்றைய கதம்பத்தில் நாங்கள் காண இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் பேச இருக்கின்றோம். என்ன பேச வேண்டும்? சொற்களைத்தானே வைத்து நாங்கள் உரையாட வேண்டும். சொற்களை அடக்கிக் கொண்டு போனால் அது ஒலியோடு வரும்போது உரையாக மாறுகின்றது. அந்த வகையிலே அந்த உரைகளிலே வருகின்ற பதங்கள், பல பதங்கள், கூடானு கூடி பதங்களிலே எங்களுடைய தென்னகத்து திரைப்பட துறையில் புதைந்து கிடக்கும் பாடல்கள், அற்புதமான பாடல்கள் புதைந்திருக்கின்றன. எல்லாம் நல்ல பாடல்கள். நேற்றைய தினம் கூட எங்களுடைய பாட்டு சவாரி செய்து மகிழ்ந்தோம். அதற்குரிய நேயர் விருப்ப பாடலும் கேட்டு மகிழ்ந்தோம். அத்துடன் சர்வதேச நேயர் விருப்ப பாடல், நேயர் விருப்பம் என்று பல பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் இந்த பதங்கள் தானே காரணம். அது மட்டும் எத்தனை பேச்சுக்கள், எத்தனை நிகழ்ச்சிகளை அங்கே பார்த்திருக்கணும், அத்தனையும் சொற்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வணக்கம் அப்பா, வந்தாச்சு வந்தாச்சு என்ற ஆனந்தத்தோடு அன்பு மகளே, உங்களையும் நான் ஆனந்தத்தோடு வரவேற்கின்றேன். ஜெகவர் சாதிக் அவர்களே, நன்றி. உங்களுக்கு எங்கள் நிகழ்ச்சியை தெரியப்படுத்தி அந்த நேரத்தில் சரியான நிகழ்ச்சியை தருவீர்கள். நிகழ்ச்சி தடைப்பட்டிருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் ஓடிவந்து எங்களுக்கு உடனே அறிவித்தல் தருவீர்கள். இவ்வளவு விழிப்புணர்வோடு எங்களை வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு எங்களுடைய நன்றி. அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பூவும் போட்டு கும்பிடும் போட்டு வணக்கம் என்று மலர் கொடுத்து வரவேற்றிருக்கிற அவரையும் நாங்களும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையில் சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம், என்ன சொல்லை கேட்கப் போகின்றோமோ பார்ப்போம்.

0: இந்த வேளையிலே நாங்கள் இப்பொழுது 18 பாகை செல்சியஸ் என்று கூறப்படுகின்ற அந்த வெப்பநிலையில் தான் இருக்கின்றோம். நாங்கள் வெளியே சென்று அந்த வெப்பத்தை உணர்வோமா என்றால் அது 18 பாகை சாதாரணமாக இருக்கின்றது, வெப்பமாகவே இல்லை. இது படிப்படியாக இன்று ஒரு 22 பாகை வரை செல்லலாம், மாலை நேரம் மழை பொழியலாம் என்றெல்லாம் எழுதியிருக்கும் வழியிலே, பின்பு அது படிப்படியாக 22 பாகை அடைந்தால் மீண்டும் 21, 20, 19, 18 என்று குறைந்து குறைந்து 12 வரை இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய குளிர் அங்கிகளை மாற்றி வெப்பமான அங்கிகள், ஆடைகள், உபகரணங்களை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டோம். ஏனென்றால் இனி நாங்கள் கடுமையான வெப்பத்தை காண்பது அரிது. இது இப்படியே குறைந்து குறைந்து சென்று மழை வர துவங்கிவிட்டது. 8வது மாதம் முடிகின்றது. 9வது மாதத்திலே மழைகள் இடையிடையே பெய்து கொண்டிருக்கும். அந்த வேளையில் மரங்களின் பசுமை குறைந்து கொண்டு எங்கும் இலைகளெல்லாம் நிறங்கள் மாறிக்கொண்டு செல்லும். புற்கள் மட்டும் இறுதி கொஞ்ச நாளைக்கு நின்று பிடிக்கும், பச்சை பசையல் என்றிருக்கும். ஏனென்றால் அதற்கு ஊக்க பசலைகளை அடித்து நாங்கள் நீர்களை விநியோகம் பண்ணி அதை பச்சை பசையலாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் மக்கள். இயற்கையாக வளர்ந்து கொண்டிருக்கும் மரம் செடிகள் எல்லாம் தங்களுடைய இயற்கை 6 மாதத்துக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் சூரிய பகவானிடமிருந்து பெற்று தயாரித்து இலைகளை பச்சையமாக வைத்திருந்து வேர்களுக்கு அனுப்பி அங்கே சேமித்து வைத்திருக்குங்கள். இன்னும் 2 மாதத்தில் பனி மூட துவங்கினால் பனிமூட்டம் வந்து 1.5 அடி, 1 அடி, 2 அடி, 3 அடி என்ற உயரத்துக்கு பனி குவிந்து போயிருக்கும் வேளையிலே வேர்கள் தான் உணவுகளை கொடுத்து மரத்தை உயிரோடு வைத்திருக்கும். அங்கே இலைகள் தொழிந்து வர சந்தர்ப்பம் இல்லை. இப்படியான அற்புதமான நிகழ்ச்சிகள் இங்கே காலத்துக்காக நடைபெறும் தான். அங்கு அப்படியில்லை, மாறி கோடை இரண்டும் தான். இப்பொழுதும் அங்கே கோடை காலம் மிகவும் பாரதூரமாக இருக்கின்றது. சில இடங்களில் மழை பெய்ய துவங்கி இருக்கின்றது, பசுமைகள் நிறைந்திருக்கின்றன, அங்கு விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் வரும்பொழுதும் உங்கள் பகுதியிலே எப்படியான காலநிலை, எப்படியான நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை சொற்களால் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு சொற்கள் தானே உபயோகிக்கப்படுகின்றது. இப்போ நான் பேசும்பொழுது எத்தனை சொற்களை ஒதுர்த்து விட்டேன், எண்ணு கடங்காத போய்கொண்டிருக்கும். அதே போன்று நீங்களும் வந்தபோது நாங்கள் பேசி மகளும் வேளையிலே ஏதோ ஒரு பதத்தை கண்டுபிடிப்போம். அந்த ஒரு பதத்தை பிடித்து கொண்டு அதிலிருந்து பல விடயங்களை பேசி எங்கள் சமுதாயத்தில் என்ன இருக்கின்றது, சமுதாயம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை பயணம் என்றால் என்ன என்று எந்த பதம் வந்தாலும் அதற்குள்ளே வாழ்க்கையோடு தான் பின்னி கொண்டு போகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூட்சமமாக நாங்கள் பார்க்க போனால் அதுதான் அடிப்படை. வாழ்க்கை பயணம் தான் இங்கே அடிப்படை. அந்த வாழ்க்கை பயணத்திலே மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், பல இருக்கும். அவற்றை பற்றி நாங்கள் இன்று பேசுவதற்காக சொல்லோடு பாடல் என்ற ஒரு நிகழ்வை ஒரு 2 மணி நேரம் கதம்பத்திலே திங்கட்கிழமை தோறும் நாங்கள் ஞாயிற்று செவ்வாய் மன்னிக்க வேண்டும் தடுமாறுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் அந்த 2 மணி நேரம் சொல்லோடு உலாவுவோம். இந்த தமிழுக்காக நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகளை மாற்றி அமைத்து கொண்டு வந்தாலும் தமிழை மாற்ற முடியாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ் எங்கள் தாய்மொழி, தேன்மொழி அல்லவா? அந்த மொழியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொழியப்படுவது என்ன? என் உள்ளத்தில் தோன்றுவதை உங்களுக்கும், உங்கள் உள்ளத்தில் தோன்றுவதை எனக்கும் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அது மொழியால் பரிமாறப்படுகிறது. அந்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி. இப்பொழுது எத்தனையோ ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பான மொழி என்று இங்கே ஆய்வாளர்கள் இன்றும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மூத்த மொழி என்று கூறப்படுகிறது, உண்மைதான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் என்னவோ இதுதான் முதல் மொழி என்பதற்கு கூறுகின்றார்கள். கல் தோன்றி, மண் தோன்றி, முன் தோன்றி மூத்த தமிழ் மொழி என்ன? முதலில் கல், அதன் பின்பு அது உடைந்த மண், அதன் பின்பு முள் செடி, அதன் பின்பு தான் ஒவ்வொன்றும் பெறுகிறனா. இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் தோன்றிவிட்டது என்று அறிஞர்கள் ஆய்விலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கல் தோன்றி, மண் தோன்றி, முள் தோன்று முன் தோன்றிய முது மொழி என்று கூறுகின்றார்கள். அந்த மொழியிலே பிறந்தோம் நாங்கள் என்பதை பெருமையோடு ஏற்றுக்கொள்வோம். இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வருகின்றார் அன்புடனே கஸ்தூரி அவர்கள். வணக்கம் தெரிவித்து காற்றலைக்கும் வந்துவிட்டார், இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம், வணக்கம் முதல் நேயராக வரும் அன்பு மகளே கஸ்தூரி, வணக்கம். வணக்கம் கஸ்தூரி, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. இணையவில்லையா? இன்னும் எங்கே சென்று விட்டீர்கள்? இணைத்து கொண்டே நான் உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, அதற்கிடையில் நீங்கள் பொறுமையை இழந்து விட்டீர்கள். மீண்டும் இணைவோம். வணக்கம்,
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் வணக்கம் என்ற மழலை மொழி கேட்டு நான் மகிழ்ந்தேன். நலமாக இருக்கின்றேன் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நல்ல வெளிச்சத்தோட 25 சூப்பரா இருக்கிறோம்.
0: நீங்கள் எங்களை விட கூடுதலா இருக்கின்றீர்கள். எங்களுக்கு 18 பகை தானே மகளே, உங்களை விட எங்களுக்கு குழு அதிகமாக
1: மழை வரலாம் என்று மட்டும் அறிவிச்சிருக்கிற மழை இல்லை.
0: எங்களுக்கு மாலை மாலை 2 மணிக்கு பின்புதான் மழை என்று கூறப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். ஆனால் அந்த குணம் இங்கே தெரிகின்றது, வருவது போல் தோன்றுகின்றது. நாங்கள் இங்கே 11:42, நீங்கள் இப்பொழுது 4:42 இருக்கும் என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு, அப்படித்தானே?
1: எங்களுக்கு 4:42. எங்களுக்கு 9 மணிக்கு பிறகுதான் மெல்லிய தூர
0: மெல்லிய தூரம். எங்களுக்கு 2 மணிக்கு என்று கூறியிருக்கின்றார்கள், 3 மணிக்கு வருகின்றதோ தெரியாது. கஸ்தூரி, நாங்கள் இப்பொழுது பேசுவது தமிழ்தானே? ஆமாம், அது எங்கள் தாய்மொழி. நாங்கள் என்ன பேசுகிறோம் என் உள்ளத்தில் பட்டதை உங்களுக்கும், நீங்கள் உங்களில் உள்ளத்தில் பட்டதை எனக்கும் தருவதற்கு இந்த 2 உதடுகளும் ஒரு நாக்கம்தான் உதவி செய்கின்றது. உள்ளே இருந்து ஒரு காற்று சுவாசத்தோடு வெளியே வரும் பொழுது அந்த வருகின்ற சத்தத்தை மொழியாக்கி சத்தமாக்கி தருகின்றது அந்த ஒலி எங்களுடைய ஒலி களஞ்சியம். அதிலே வந்து மொழியாக அதுக்கு கூறப்படுகிறது. அந்த மொழிக்கு எங்களுக்கு தமிழ் என்று கூறப்பட்டிருக்கு. நாங்கள் பேசுவது தமிழ். ஏனையோர்கள் ஏனைய மொழிகளை தங்கள் தாய்மொழிகளிலே பேசுகிறார்கள். ஆனால் பேசுவதெல்லாம் சொற்கள் தானே அம்மா? ஆம், அதனால் தான் இது சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று நாங்கள் அறிந்தோம். நாங்கள் என்ன என்ன தெரிவிக்க வேண்டும், என்ன வேண்டும் என்றாலும் சொல் தான் மிக முக்கியமாக இருக்குது. இடி முழங்கும் பொழுது மின்னல் அடிக்கும் போது அதை நான் அடுத்தவருக்கு தெரிய பார்த்த காட்சியை அடுத்தவருக்கு சொல்லுவதென்றாலும் எங்கள் சொல்லுகள் தான் தேவை. சொல்லால் தான் பேசுவோம் இல்லை வேற என்ன. சரி, அங்கே இன்றும் மழை என்றால் அப்படி பாரிய மழையாக இருக்குமா இல்லை நேற்றைய முன்தினம் எல்லாம் அப்படி இருந்தது? அவ்வளவுதான், அப்படித்தான் எங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்த உறவுகள் தூரல் தூறி விட்டு போகிறது. சில தூரல் விழுந்தது, ஆனா சில இடத்துல நல்ல மழை என்று கூறுகிறார். இந்த மழை
1: இப்ப கொஞ்ச காலமாவே நாளைக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மெல்லிய தூறல் மடந்த காத்துல அடிச்சு கொண்டு போற மாதிரி இருக்கா போச்சு.
0: அது தூறல் நிக்க விடாமல் காற்று தள்ளி கொண்டு போக அது சாரலாக மாறிவிடும். மழையின் பல தன்மைகள் உண்டு. இதையெல்லாம் சொல்லுவதற்கு சொற்கள் உண்டு எங்கள் மொழியிலே, இல்லையா? அது மழை வருகிறது, சாரல் அடிக்கிறது, ஒதுங்கி எங்கள் வீட்டு ஓரத்தில் என்றால் அது எப்படி தூவானமாக இருக்கும், இல்லையா? சரி, இப்படி நாங்கள் சொற்களை எல்லாம் அடிக்கணும்.
1: ஒரு பாடல் இருக்கு இல்லையா?
0: அப்படியா, சரி. அந்த தூவானம் என்ற பதம் உங்களுக்கு பிடித்துக் கொண்டது. நாங்கள் பேசிய சொல்லிலே சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு சரியான நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். நானும் வந்து விட்டேன், என்னை விழுத்து கொண்டு வந்து விட்டீர்கள். தூவானம் என்ற சொல்லு உங்களை பிடித்து. தூவானம் என்றால் எப்படி இருக்கும்? தூவானத்தில் நீங்கள் தூவானத்தை அனுபவித்திருக்கின்றீர்களா?
1: அந்த கூரை வீடுகள்ல
0: நிச்சயமாக நிச்சயமாக
1: அந்த சாளரத்துக்கு பக்கத்துல நிக்கல அடிக்கிற தூவானம் அது ஒரு தனி சொர்க்கம்.
0: அது சொர்க்கம் தான். அதுல நினைவது குழந்தைகளுக்கு பேரின்பம், பெரியவர்களுக்கு துன்பம்.
1: அதாவது
0: இளவட்டங்களுக்கு சொர்க்கமா தெரியும்.
1: ஏதோ நினைவுகள் உண்டு அந்த வாரியெல்லாம் கொண்டு போகும்.
0: ஓ, தூவானம் என்பது பல நினைவுகளை கொண்டு வரும். அந்த தூவானம் வீசும் பொழுது அது பகல் வேளையாக இருக்கும் பொழுது லேசான வெயில் அங்கே இருக்கும். அந்த வெயிலுக்கு இடையிலே பார்க்கும் போது பல வர்ணங்களை காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல அது சூடாகவும் இருக்கும், குளிர்மையாக இருக்கும். சில வேளை அந்த தூவானத்தில் சில மணி நேரம் அல்லது சில நிமிட நேரம் இருந்த பின்பு எல்லாம் அப்படின்னு படுபடன்று அடிக்கும் எங்களுக்கு. அந்த தூவானம் குளிரப்படும் செய்யும். இது எல்லாம் அனுபவித்த காலங்கள் உண்டு. ஆனால் இங்கே தூவானம் பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன வெளியே போவதில்லை தானே, நாங்கள் எல்லாம் மூடி கட்டிய கட்டிடங்கள் தான்.
1: இங்க என்ன சொல்லுங்க ஐயா, முதல்ல நாங்கள் வெளி வாசல் கதவே நாங்க திறக்க மாட்டோம். அங்க காலையில எந்திரிச்சு திறந்தா அது படுக்கைக்கு போயிருந்தா தலைவாசல் கதவே
0: மூடப்படும் திறந்த வழியிறங்கும்.
1: அந்த திரை வாசல் திரை போன்றிருக்கும், அந்த திரையில திரை போன்றிருக்கீங்களோ காத்தடிச்சாலும் சரி மலத்தூரல் மட்டாலும் சரி அந்த காத்துக்கு அந்த வாசல் இந்த திரையா இது பண்ணிக்கலாம், அதுல வர்ற காத்து, அப்புறம் சாளரத்துக்கு நம்ம இருக்கிற சாளரத்துல இருக்கிற துணி மூலம் எங்களுக்கு படுற தூவானங்கள், எத்தனையோ பேர் சாளரத்துக்கு பக்கத்துல எல்லாம் இந்த சின்ன படுக்கைய போட்டுட்டு படுத்திருப்பாங்க, அப்ப அதுல அந்த காத்து அடிக்கும் அவ்வளவு ஒரு தனிய நம்மளையே அறியாத ஒரு சொர்க்கம், தூங்க முடியாத தூக்கம் கூட அப்படி வேற.
0: அந்த பெருமலையில் நினைவதோ அல்லது தூரலில் நினைவதோ கூட இந்த தூவானத்தில் அனுபவிப்பது ஒரு பிரத்யேகமான ஆனந்தம். அந்த தூவானத்தை தருவது காற்று தான், மழை தூறல் அங்கே சாரலாக விழும் பொழுது அதை அந்த வேகமான காற்று வந்து வீசும் பொழுது அப்படியே விசிறு விட்டு போகும் தூவானம் இல்லையா. வாழ்த்துக்கள். சரி, இந்த தூவானம் என்று வந்தவுடன் உங்களுக்கு ஒரு பாட்டு தோன்றுகின்றது என்று கூறுகிறீர்கள், அது என்ன பாட்டாக இருக்கலாம்?
1: பழைய படம் ஐயா, தாளம்பூ ஒன்று நினைக்கிறேன் ஒரு படம், அதுல தூவானம் இது தூவா

0: சிறப்பு சிறப்பு அந்த வரியில முழுமையும் தந்து விட்டார்கள். தூவானம் என்றால் என்ன என்ற பாடல், என்ன என்ற விடயத்தை, இல்லையா?
1: அது உண்மைதானங்க.
0: அது அற்புதமான ஒரு பதத்தை கண்டுபிடித்தோம். நாங்கள் தூவானம் என்ற பதத்தை கொண்டு வந்து என்னவோ பேசி எங்கேயோ சென்று எப்படியோ வந்த இடத்துல தூவானம் எங்களை தட்டி கொண்டு விட்டது. தூவானத்தில் நினைந்து விட்டோம், நினைந்தது போல
1: மனசுல நினைச்சிட்டு வந்ததையா. இசைய பத்தி பேசுறதுக்கு என்னன்னா, ரெண்டு இசை மேதைகள் இன்னைக்கு எம் எஸ் வரலட்சுமி அம்மா, எஸ் வரலட்சுமி அம்மாவோட பிறந்த நாளும், என்னோட பாடகி வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு.
0: ஓ, இருவருக்கும் ஒரே நாள், ரெண்டு பேரும் சிறந்த பாடகர்,
1: ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். அப்ப நான் அதத்தான் மனசுல நினைச்சு, ரெண்டு பேருமே இசை அரசியல், அப்ப நான் அதத்தான் மனசுல நினைச்சிட்டே வந்தேன். கடைசியில ஏத்து எங்கேயோ எங்கேயோ வந்துருச்சு.
0: இதுதான் வாழ்க்கை பயணம், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்.
1: நாம் ஒன்று, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்றது இதுதான் ஐயா.
0: இதுதான் அன்று எங்களுடைய நண்பர், அன்பர், நீண்டகால உறவு ஜெகபர் சாதிக் அவர்களும் இப்ப மனம் சுமையோடு இருக்கின்ற காலத்திலே ஒரு பாடல் தந்திருந்தார், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நாங்கள் நினைப்பது நடப்பதில்லை, என்ன நடக்கும் என்பார் நடக்காது, நல்ல நல்ல பாடல்களை தந்து கொண்டிருந்தார். சரி, அப்படி இருந்தாலும் தூவானம் இது தூவானம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டு, எஸ் வரலட்சுமி அம்மா அவர்களோட, ஜி வரலட்சுமி அம்மாவா, எஸ் வரலட்சுமி அம்மாவா, எஸ் வரலட்சுமி அம்மாவும் என்னுடைய நித்யஸ்ரீ ராமநாதன் அவர்களும் பாடி, அவர்களுடைய நிச்சதேவி மகாதேவன் அவருடைய மன்னிக்க வேண்டும், மகாதேவனுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளையொட்டி என்ன பாடலை எண்ணி வந்தீர்கள் அவைக்காக?

0: இந்த பாடல் அவர்களுக்காக கேட்கணும். இந்த பாடலை பாடியது இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள்.
1: எனக்கு அது ரெண்டு பேருமே இசைதானே, அதனால ரெண்டு பேரும் பாடலும் கேட்டா அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்.
0: சிறப்பு, சிறப்பானவர்கள், நல்ல பாடகர்கள். அந்த பாடல் அவன் பாடல் சினிமாவிலேயும் வந்து இசை திரையுலகிலேயும் வந்து நித்ய ஸ்ரீ மகாதேவன் அவருடைய பாடல் இருக்கின்றது.
1: ரொம்ப பிரபலமான பாடல்கள் ஒன்று படையப்பா படத்துல மின்சார பூவே பாடல், இன்னொன்று கண்ணோடு காண்பதெல்லாம்
0: ஜீன்ஸ் ஜீன்ஸ் திரைப்படத்தில் அவ பாடியிருந்தா சிறப்பான நல்ல ஒரு பாடல். அவருடைய பாடல்கள் இசை, அவருடைய மெல்லிசை சங்கீத கச்சேரிகளும் நான் பார்ப்பது கேட்பது உண்டு. நேரடியாக அவர்களை சந்திக்க முடியாவிட்டாலும் வலைத்தளங்களே பார்த்துக் கொள்வேன். சிறப்பான ஒரு நல்ல நிகழ்ச்சியை, நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்தீர்கள் என்ற சொல்லோடு பாடலுக்கு இந்த பாடலை நான் ஒரு தடவை ஒலிபரப்பி விடுபடுவேன். ஏனென்றால் உங்களுடைய நினைத்து வந்த பாடல் எல்லோருக்கும் தேவையான பாடல். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவர்களை முன்னியல் தமிழ் வானொலி கடமைப்பட்டிருக்கின்றது வாழ்த்துக்கு. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களுடைய பாடல்களை எல்லாம் வைத்துத்தானே நாங்கள் நிகழ்ச்சிகளை செய்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொருவரும் வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு உறவுகளும் வந்து தங்கள் மனதிலே ஏதோ ஒன்று ஒரு எண்ணம் இருப்பதால் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் தான் வந்து என்னுடன் இணைகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் பாடல்களை நாங்கள் கொடுப்பதற்கு இந்த தென்னகத்து திரைப்பட பாடல்கள் உதவுகின்றன. அந்த பாடல்களை பாடியவர்கள் இவர்கள், இவர்களெல்லாம் இசை மேதைகள், இசைக்காக வாழ்ந்தவர்கள் இவர்கள். இந்த உலகில் இன்றும் இசை வாழ்வதென்றால் இன்றுள்ள இசைஞர்களால் அல்ல, அன்று இருந்த கலைஞர்களால் தான். அவர்கள் அதற்காக உபவாசம் இருந்து வாழ்ந்தவர்கள். அதற்காக அந்த அவர்களோட சுவாசமே அதுதான். அப்படி வாழ்ந்து இந்த எங்களுடைய இசை தமிழை வளர்த்து கொண்டிருந்தவர்கள், இசையை வளர்த்தவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலி உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் இணைந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் இருந்தும் இல்லாமல் போனாலும் அவர்கள் எங்களுக்கு பார்க்க முடியாதவர்களாக இருந்தாலும் இசையால் கேட்டு அவர்களின் உருவத்தை கூட நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இசையால். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையிலே முதலே கூறினேன்,
1: இப்ப நினைக்கிறேன் போன மாதம் கூட இலங்கைக்கு சென்று இந்த ராமன் சீதாராமர் கோயில் எல்லாம் கச்சேரி முடிச்சுட்டு
0: வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் இன்றும் இந்த இசைக்கு போராட்டமான இசை உலகம் மாற்றுவோம் என்று ஒரு துறையினர் கங்கணம் கட்டி இந்த இசை இந்த கலை வாத்தியங்கள்லாம் சிறந்தேன்னு மேட மேடையாக படங்களை கொடுத்து வலைத்தளங்களில் விளம்பரங்களை வைத்து கொண்டு வந்தாலும் அத்தனைக்கும் இது ஒரு பாடல் இருந்தால் அவ்வளவும் சிறப்பாகத்தான் இருக்கும். தமிழ் என்றால் என்ன, தமிழ் இசை என்றால் என்ன, இலக்கிய இலக்கணம் என்றால் என்ன என்று நாங்கள் அறியக்கூடிய இவர்களெல்லாம் வந்து தமிழை அந்த மாதிரி சொல்லுக்கு சொல்லு உயிர் கொடுத்து கொண்டிருப்பவர்கள். எழுத்துக்கு எழுத்து உயிர் கொடுப்பார்கள், அதில் உள்ள குரல் நடிலுக்கு ஒரு உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இன்று நாக்கு சுழற்ற முடியாதவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள், என்ன செய்ய என்று தெரியவில்லை. சிறப்பு, வாழ்த்துக்கள். இனிமையான இந்த பாடலை நல்லதொரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த சொல்லோடு பாடல் தந்தது மகளே கஸ்தூரி உங்களுக்கும் எங்களுக்கும். நேற்றைய தினம் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் ஒலிபரப்பப்பட்டது கேட்டீர்களா அல்லது தூங்கி விட்டீர்களா?
1: நன்றி
0: மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி.
0: கவனம், மாலை நிறம், துவானம் வரும் உங்களுக்கு. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல்.

0: வணக்கம் வணக்கம். அடுத்த மகள் வந்து விட்டா சியாமளா. வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்பா.
0: அப்படி என்றால் நல்ல மழை பொழிந்தது தானே? அப்படி தானே,
1: நல்ல மழை இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு மழை மதியம் பெய்ஞ்சது.
0: அங்க பாருங்க, அதுக்குள்ளே ஒரு குறைவாயிட்டு, நல்ல மழை இல்லை கொஞ்சம்
1: பெய்ஞ்சது.
0: அம்மா
1: வெளியில உட்கார்ந்துருந்தா உள்ள வந்த அவ்வளவுதான்பா.
0: மலை அளவு கிடைத்தவ ஒருவருக்கு அருகிலே
1: இருக்கிறது
0: கிடைக்கும் பொழுது எனக்கும் கிடைத்ததே என்ற ஒரு திருப்தி ஒன்று இருக்கும். அளவுதான் குறைவாக இருக்கும்,
1: வெயில் கொஞ்சம் அதிகமா இல்லப்பா, அதுக்கு ஒரு சந்தோஷம்.
0: அது பாத்துருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது. மழை வந்து தர வேண்டிய அளவுதான், அளந்த அளவுதான் தரும். எங்களுக்கு அளந்த அளவுதான், அளந்த அளவுதான் மகளே. அப்படி இருக்கு, நீங்க நலமா இருக்கின்றீங்களா? இருபது நிமிடத்துக்கு முன்பே போட்டு விட்டார்கள் என்று சொல்லோடு பாட்டு உடனே கண்டுபிடித்து விட்டாள் மகள். அவர் உடனே மாத்தி சரியா நேரத்துக்கு போடுகிறார். எனக்கு சந்தோஷமா சிரிப்பா எல்லோருக்கும் மஞ்சள் கடதாசி கொடுக்கின்ற கட்டி காரை கட்டிக்க அவர் அதை பார்த்து விட்டு மீண்டும் எங்களோட இசை போட்ட உடனே போட்டு விட்டார். அது வந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு வாழ்த்துக்கிழமை. அங்கே எல்லோரும் நலமாக இருக்க, இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? அடிக்கடி
1: நான்
0: ஏனென்றால்
1: நாளைக்குத்தான் வேற இடத்துக்கு போவேன்.
0: பாடலே சொல்லியிருக்கீர்கள், ஊர் ஊரா சுத்தம் இந்த உடம்பு ஒரு
1: தடவை.
0: ஒரு நாளைக்கு எஞ்சி குடியில இருப்பீர்கள்.
1: கேட்கிற பாடல்கள் நிறைய பாடல் எனக்கு பொருந்தும்பா.
0: உங்களுக்கு பொருந்துவது மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்கும் கேட்காத நல்ல நல்ல விருந்தாக இருக்கிறது. நல்ல பாடல்களை, நல்ல தெரிவுகளை தெரிவிக்கலாம். அடுத்தது பொருத்தமான பாடலை தருவீர்கள். நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல்களை தெரிந்து தருவதில் நீங்களும் வல்லவர் இருக்கின்றார்கள் பலர். நீங்களும் வல்லவர். அடுத்து நிலை அறிந்து கேட்பீர்கள். நிலை அறிந்து கேள். ஒரு நாள் ஒரு முறையெல்லாம் நான் பாடல் ஒன்றை தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது உடனே, அப்பா இந்த பாடல்தான் தேடுகிறீர்கள், இதுவும் அந்த பாடல் என்று ஓடி வந்து, இதுதான் பிள்ளைகளும் அப்பாவும் என்றால் இப்படித்தான். எப்படி அதை உடனே எனக்கு அது ஆனந்தமாக இருந்தது. கெட்டிக்காரி வாழ்த்துக்கள், எல்லா நிலவும் உண்டாகணும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் பேசியதிலிருந்து என்ன விடயம் உங்களுக்கு நன்றாகப்பட்டது? ஏதாவது ஒரு பதம் உங்களை தட்டி இருக்க வேண்டுமே. இப்போ கஸ்தூரி வந்து பேசிவிட்டு துவானத்தை பற்றி பேசிவிட்டு போகிறார். நாங்கள் இப்பொழுது பேசிதும் மழையை பற்றி பேசிதும் தூரலை பற்றியும் பித்தினி கொண்டு போயணும், அதை விட ஊர் ஊரா போறதை பற்றி போயணும். இன்று அங்கிருப்பாங்க
1: ஊர்வரா போறதாப்பா எனக்கு வந்துச்சு.
0: அது வேணாம், அந்த பாடல் கேட்க போறீங்களா? இல்லை, வேற ஒரு பாடலை
1: கேட்பேன்.
0: நாங்கள் அப்படியே இந்த ஊர் என்று பேசியிருக்கின்றோம், எங்களோட பயணத்தை பற்றி பேசியிருக்கிறோம், மழையை பற்றி போயிருக்கோம், பசுமையை பற்றி பேசியிருக்கிறோம், பல விடயங்கள். நாங்கள் பேசும்போது எத்தனை விடயங்களை தொட்டு கொண்டு போகின்றோம் இந்த சொற்களினாலே. அத்தனை விடயங்களை முதட்டிலிருந்து உரித்து நாங்கள் வெளியே உதிர்ப்பதற்கு இந்த சொற்கள் தான் எங்களுக்கு உபயோகப்படுகின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை சொற்களை பயன்படுத்தோம்? உங்கள் வாழ்க்கையிலே எந்த பதம் உங்களை நன்றாக கவர்ந்த பதம்? வாழ்க்கையிலே எத்தனை பதங்களை
1: பேசுகிறோம்?
0: எப்போ இப்போ வாழ்க்கையிலே நீங்கள் உபயோகித்த பதங்களுள் எந்த பதம் உங்களை நன்றாக பிடித்து கொண்ட பதம்? பல பதங்கள்.
1: நிலா ரொம்ப பிடிக்கும்.
0: எதம்மா
1: பதத்துல நிலா ரொம்ப, நிலா என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, நிலா என்ற வார்த்தை, நிலாவை பற்றி பேசுவது, நிலாவை பார்ப்பது, நிலாவை கலந்து. சரி, ஆனால் அந்த நிலாவும் வந்து முழுமையாக ஒரு நாள் தானே அம்மா எங்களுக்கு கிடைக்கின்றது இல்லையா? பாருங்கள் வாழ்க்கை
1: இருந்தாலும்
0: வாழ்க்கையை உணர்ந்து பாருங்கள்.
1: தினமா வளரும் போது ரசிக்க தோணும்.
0: ஆமாம், ஆனால் வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம். வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலவை இப்போ உங்களுக்கு பிடித்த அந்த பதம் நிலவை பக்கத்தில் வைப்போம். நிலவை முழுமையாக ஒரு நாள் தான் காண முடியும். அதன் பின்பு
1: குறைந்து சந்தோஷம் கூட அப்படித்தானே பாடு வைக்கிறோம்.
0: அதைத்தான் கூற வருகிறது. அது குறைந்து குறைந்து போகும், கூடி கூடி கொண்டு வரும். வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் குறைந்து குறைந்து வரும், கூடி கொண்டு கொண்டு போகும் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். பார்த்தீர்களா? இந்த இயற்கையும் நாமும் வாழ்க்கை பயணத்தில் பின்னி பிணைந்தவர்கள், விட்டு பிரிவதில். அதனால் தான் என்னவோ கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள், கவிஞர்கள் என்றால் பொய்யர்கள் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பொய் தான் சொல்லுவார்கள் தான், ஆனாலும் அழகாக தமிழை உபயோகித்து உதாரணங்களை கொண்டு வந்து அதற்கு உபமான உபமேயமாக கவி புனையும் பொழுது அதற்குள்ள இரட்டிப்பாக இரண்டு கருத்து இருக்கும், மறைமுகமான கருத்தும் இருக்கும். எந்த பக்கம் விருப்பமோ அந்த பக்கம் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போ. அது சிற்றின்பத்தை கூட தூண்டும், பேரின்பத்தை காட்டும், துன்பத்தை காட்டும், எல்லாவற்றையும் காட்டக்கூடிய தத்துவங்கள் உள்ளே அடங்கி இருக்கும். ஆனால் நாகரீகமான முறைகளை பதங்களை உபயோகித்து அழகாக தொடுத்து விடுவார். அந்த ஒரு பதம் ஒரு வரியை எடுத்து கொண்டால் அதுக்குள் இத்தனை கருத்துக்களை நாங்கள் எடுத்தக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு தூரம் அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பாண்டித்யம் பெற்றவர் அல்ல. இயற்கை கொடுத்த கொடை, காரணம் தமிழ். தமிழ் தமிழ், அவர் தமிழனாக பிறந்தபடியால் நல்லது அவருடைய தமிழ். அப்போ உங்களுக்கு நிலவு என்ற பதம் நன்றாக பிடித்த பதம். நான் இப்போ நானும் அதை உற்று பார்த்துவிட்டு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தேன். நிலவை போல் தான் நாங்களும் எங்கள் வாழ்க்கை சிறந்து கொண்டு செல்லும், இடையிலே ஒரு குறை இருக்க செய்யும், குறைந்து கொண்டு செல்கின்றது என்று நிறைவுபடுத்தி பார்ப்போம். ஒரு நாள் பூரணத்துவம் வெற்றியை காணுகிறோம், பூரணத்தை காணுகிறோம். ஒரு நாள் முற்றாக இழந்தும் விடும். இது வாழ்க்கை பயணத்தில் எல்லோருக்கும் உண்டு. சிலர் முற்றாக இழந்து விடுகிறார்கள், சிலர் படிப்படியாக இழக்கின்றார்கள், சிலர் முழுமையாக உடனே வளர்ந்து விடுகிறார்கள், சிலர் படிப்படியாக வளர்ந்து முழுமை பெறுகிறார்கள். பார்த்தீர்களா, பயிர்களை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். பயிர்களை எடுத்து பாருங்கள், அது விதையாகி முளையாகி வளர்ந்து கிளைவிட்டு பெருத்து பழுத்து மலர்ந்தாகின்றன. பின்பு சொரிந்து இலை சொரிந்து இருந்து விழுந்து போகின்றது. இதுதான் வாழ்க்கை. நிலவுக்கும் அது ஒரு பாடல் இருக்கின்றது, அப்படி ஒரு பாடலும் இருக்கின்றது. நிலவுக்கு
1: பாட்டுல வருவேன், நிலவோ தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேய்வதில்லை. அந்த பாட்டு கூட ரொம்ப பிடிக்கும்.
0: ஒரு தலை ராகத்திலே இல்லையா,
1: ஊரும் இல்லை வாழும் பண்ணிக்கு
0: இந்த பாடம். அந்த பாடம் உங்களுக்கு ஊரும் வருகின்றது, தேயிர் நிலவும் வருகின்றது. அப்ப அந்த பாடல் உங்களுக்கு நூலும் இல்லை. அன்றொரு நாள் யாரோ ஒருவர் இந்த பாடலை அன்றும் கேட்டிருந்தார்கள், நூலும் இல்லை வாலும் இல்லை,
1: வாலும் இல்லை வாளில் பட்டம் விடுவீன்னா,
0: வாலும் இல்லை நூலும் இல்லை வாலும் இல்லை. நூலும் வாலும் இல்லாமல் பட்டம் பறக்க முடியாது, கடினம்தான் இல்லையா? இப்பொழுது இப்பொழுது கருவியை கொண்டு ட்ரோன் ட்ரோன் ட்ரோன்ல விடுகிறார்கள் தானே. இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடிக்கும். சரி, இன்று பயணம் ஒன்றும் போகவில்லை, வீடு வீட்டில் இருக்கின்றீர்கள். நாளை பயணம்
1: போயிட்டு இருந்தேன், அக்கா
0: வந்திருக்காங்க. அவா அக்கா சென்று விட்டாரா, இது தூங்கி விட்டாரா, மாத்திரையை போட்டு
1: இருக்கா? வேற நான் தான் கொண்டு போய் விடணும். நாளைக்கு போ, நாளைக்கு கொண்டு போ, அழைச்சிட்டு போ. நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் விடிய கிளம்புற போகணும். அதான் நாளைக்கு பக்கத்துல ஒசூர் போகணும்பா.
0: எங்கம்மா?
1: ஒசூர் அக்கா செங்கல்பட்டுல இருக்காங்க.
0: செங்கல்பட்டு ஒசூர் எவ்வளவு நேரம்?
1: அக்கா
0: பையன்
1: அஞ்சு மணி நேரம் ஆகும்பா. இங்கிருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும்பா.
0: பேரு பேருந்துலயே செல்வீர்களா, தொடர்ந்தா?
1: இப்ப வந்து ஒசூர் போறதால தொடர்ந்து தான்
0: தொடர்ந்து பாதுகாப்பாக அமையட்டும். அவர் கேட்ட அந்த அந்த பாடல் மனமே முருகனின் மயில்வான நினைவில் இருக்கின்றது. சாந்தா தேவியா என்ன குழந்தைகள் பேர்?
1: நான் அங்க போனதுக்கு அப்புறம் பேசுறேன். இப்ப கூட போலாம், அது கீழே இருப்பாங்க.
0: நல்லது, இணைந்து இந்த நேரத்தை அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள் என்னோடு. சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டு செல்கின்றோம். பாருங்கள், எங்கள் நிகழ்ச்சிகளுடன் இந்த சொல்லோடு பாடல் ஆரம்பித்தது எப்படி அப்படியே வளர்ந்து வளர்ந்து இன்று எங்கு வந்து நிற்கின்றது என்றால் எனக்கே ஆச்சரியம். இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டதா என்னுடைய உறவுகள் நானும் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வளர்த்து கொண்டு வருகின்றோம் இல்லையா, வளர்ந்து வளர்ந்து வருகின்றோம். எங்களை வளர்ச்சி தெரிகின்றது, எங்களுக்கு
1: தெரிகின்றது. நீங்களானாலும் எல்லாரும் தானே சேர்ந்து தண்ணி ஊத்துறோம்பா, எல்லோரும் நல்லா வளரும்பா.
0: அதற்கம்மா தனியொருவரால் முடியாது. இந்த வானொலியை சிறக்க வேண்டும் என்றால் தனியே நான் மட்டுமோ இல்லை அதிபர் மட்டுமோ இருந்து முடியாது. அன்பர்கள் உறவுகள் வந்து இணைந்து வந்து பெறுவதால் தான் சிறப்பாக இருக்கும். நன்றி.
1: உருவாக்குற ஒரு விஷயத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம்.
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. இது விதியை நாட்டி விடுகிறேன், நீங்கள் நீர் ஊற்றி பயணம் போட்டு வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள், அதிலே நிழல் காய்கிறேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கலாம்மா. நன்றி அம்மா, நன்றி. முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் வேளையிலே உறவினர்கள் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வகையில் அன்பு மகள் கஸ்தூரி அன்புடன் மகள் ஷியாமலா இருவரும் வந்து இணைந்து அழகாக மகிழ்ந்து இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு பதம் தந்து பாடல் தந்து சென்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு.

0: அடுத்த உறவாக வருகின்றார் கே எஸ் கிருஷ்ணன் என்று எண்ணுகின்றேன். வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் தானே? ஓ, அதுவும் இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் என்றுதான் இங்கே அடையாளம் தெரிகின்றது. கண்டு கொண்டோம். நலமாக இருக்கின்றதா? நலமாக இருக்கின்றீர்களா? நல்லதோர் வணக்கம் கூறி ரோஜா மலரும் தந்திருந்தீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நாங்களும் அப்படியே உங்களை வரவேற்கின்றோம். உங்களுடைய திருப்புவனத்திலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது? இப்பொழுது வெப்பம் குறைவாக இருக்கின்றதா? மழை பொழிந்ததா இன்று நேற்று அல்லது? ஓ, எப்பொழுது? மழை பெய்யவில்லை. எத்தனை நாட்களாக மழையை காணவில்லை நீங்கள்? இரண்டு நாட்களாக காணவில்லை மழையை. சரி, மழையை அப்படி காணாததனால் என்ன துன்பமா மகிழ்ச்சியா? எங்க வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா? வாகனத்திலயா? வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். வாகனத்தில் செல்லும் பொழுது இரவு வேளைகளில் எப்படி மின் விளக்குகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றதா, அல்லது இருள் சூழ்ந்த பகுதியிலே செல்கின்றீர்களா? மின் விளக்கு இருக்கின்றது. நீண்ட தூர பயணமா, குறுகிய தூர பயணமா? கிருஷ்ணகிரி செல்லுகின்றீர்களா? சிறப்பு, சிறப்பு. இப்பொழுது வெப்பமான காலநிலை உள்ள இடத்தில் இருந்து கொஞ்சம் குளிர்மையான இடம் நோக்கி செல்ல இருக்கின்றீர்கள் இல்லையா? உங்களுடைய பயணத்துக்கு நீங்கள் உணவுகளை எப்படி பயணம் செய்த நீண்ட பயணம் உணவுகள் கையில் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றீர்கள் இல்லை உணவுச்சாலைகளில் இடம் பார்த்து தரிப்பு இடங்களே தரித்து நின்று உங்களை உணவுக்கெல்லாம் நேரம் கொடுத்து விடுவார்களா அந்த வாகன உரிமையாளர்கள்?
1: அப்படியெல்லாம் தரமாட்டாங்க. உணவகம்
0: அதைத்தான் இப்பொழுது நான் கேட்கின்றேன். அப்படி உணவு நிலையம் ஒன்று
1: என்ன? வீட்டில்
0: சாப்பிட்டேன்னா அடுத்த
1: ஹோட்டல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில்.
0: இல்லை, நான் கேட்டது என்னவென்றால் கேட்டுவிட்டு பேசுங்கள். நீங்களே பேசிக்கொண்டு போனால் நானும் பேசிக்கொண்டு செய்ய முடியாது. கேளுங்கள், நான் கேட்டது என்னவென்றால் நீங்கள் பயணம் செய்ய நீங்கள் பேசி முடியுங்கள். இல்லை, நீங்கள் சொல்வதை சொல்லி முடியுங்கள்.
1: இல்லை, வீட்டில் சாப்பிட்டாச்சுன்னா அடுத்தது எங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம்.
0: அதைத்தான் நான் கேட்டேன்னா, நீங்கள் பயணம் செய்யும் பொழுது தூர பயணம் உணவுகள் தேவையான அவர்கள் உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்தில் நிறுத்தி உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இடம் நேரம் ஒதுக்கி தருவார்களா என்று தான் கேட்டேன். அவர்கள் தருவார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வேளையில் நீங்கள் உணவு விடுதியிலே சாப்பாட்டை சாப்பிடுவீர்கள், அல்லது நீங்கள் கையிலே கொண்டு சென்று கட்டி சாதம் பண்ணுவார்கள், நாங்கள் வழிப்பயணம் சாப்பாடு என்று கூறுவார் கொண்டு செல்வீர்களா? இவற்றை நாங்கள் பேசுவதென்றால் நாங்கள் இத்தனை சொற்களை எப்படியெல்லாம் சொற்களை மாறி மாறி இவ்வளவு விடயத்தை சொல்லால் உணர வைக்கின்றோம் ஒருவருக்கு ஒருவர் என்று கருதி கொள்வது என்று நாங்கள் பேசிய படத்தில் உணவு பேசினோம், உணவு விடுதி பேசினோம், தூர பயணம் பேசினோம், தூர தேசம் பேசினோம், காலநிலையை பற்றி எல்லாம் பேசினோம். இப்படி பேசும் பொழுது இப்பொழுது உங்கள் மனதிலே இந்த காலத்தை பற்றி, நேரத்தை பற்றி, இரவை பற்றி, பகலை பற்றி, பயணத்தை பற்றி எதை பற்றி நினைக்கின்றீர்கள்? பயணத்தை பற்றி நினைக்கின்றீர்கள். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இந்த பயணம் உங்களுக்கு உல்லாசமாக இருக்கின்றதா, கடினமாக இருக்கின்றதா?
1: சற்று கடினமாக இருக்குது ஐயா. இங்கேயும்

0: ஜன்னல் அந்த கண்ணாடியை அந்த அதை திறந்து விட முடியாதா? நீங்கள் திறந்து வைத்திருக்கும் பொழுது அந்த கண்ணாடிக்குள்ளாலே சத்தம் வரும், காற்று வரும், பூச்சி வரும் இரவு நேரம், அது உங்கள் அருகில் இருக்கும் பயணிக்கு இடையூறாக இருக்காதா? அப்ப எப்படி நீங்க திறந்து வைக்க முடியும்? அதற்காக தனி வாகனத்திலும் செல்ல முடியாத நிலையில் நீங்கள் தொடர்ந்தோ பேருந்து செல்லத்தான் வேண்டும். அதில் உள்ள அசௌகரியங்களை நீங்கள் சமாளித்துக் கொண்டு செல்கிறீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சரி, நாங்கள் இப்பொழுது இவ்வளவு நேரம் பேசிய நேரத்தில் உங்களுக்கு என்ன பதம் உங்களை கவர்ந்திருக்கு? என்ன பதத்தை நீங்கள் என்ன மனதிலே பிடித்தீர்கள்? என்ன பதத்தில் ஒரு பாடலை நினைத்தீர்கள்? என்ன என்ன நினைத்தீர்கள்?
1: எந்த ஊரை சொல்லவா?
0: எதற்காக அந்த பாடலை கேட்கிறீர்கள்?
1: ஊரை பற்றி நினைக்கிறேன்.
0: ஓ, ஊரை பற்றி நினைத்தபடியால் எந்த ஊர் என்றவனே? காட்டு ரோஜா, காட்டு ரோஜா திரைப்படத்தில் உள்ள எந்த ஊர் என்றவனே என்றது. எத்தனை ஊர் எல்லாம் இருமை, அதிலேயும் வந்து வாழ்க்கை பயணத்தை தான் அங்கே குறிப்பிட்ட ஊர்களெல்லாம் மாறி மாறி அவர் கூறுவதற்கு அந்த அவருடைய உடல் அத்தனை தூரம் அந்த எல்லா இடத்தையும் அனுபவித்திருக்கின்றது. ஒவ்வொரு காரணத்தை காட்டி சிறந்த ஒரு பாடல். எந்த ஊர் என்றவனே, பிறந்த ஊரை செல்லவா, வந்த ஊரை செல்லவா? சார், இப்பொழுது அங்கு நேரம் நான் நினைக்கின்றேன் 9:40 தொடர்கின்றது போல் தெரிகின்றது. எத்தனை மணிக்கு அங்கு சென்று அடைவீர்கள்? கிருஷ்ணகிரி அதிகாலையிலேயா? 12 மணிக்கு சென்று அவர்களை தெரியும். நீங்கள் வருகின்ற அந்த பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து உங்கள் வீடு, நீங்கள் செல்லுகின்ற வீடு தூரமா அல்லது அண்மித்ததா இல்ல தூரமா? நன்றி, நன்றி கிருஷ்ணா. இணைந்தமைக்கு பேருந்திலிருந்தும் எங்கள் வானொலியோடு இணைந்து சிறப்பிக்கின்றீர்கள். உங்களுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இத்தனை சொற்களை உபயோகித்தனும். அந்த தமிழ் எங்கள் சொற்கள் தான் எங்களை அளவலாக வைத்து ஒருவரை ஒருவர் உணர வைத்தது. அது மட்டுமில்லாமல் அந்த சொற்களுக்குள்ளே ஊர் என்ற பதம் உங்களுக்கு பிடித்து, அந்த ஊர் என்ற பதம் உங்களுக்கு எந்த ஊர் என்றவனே என்ற பாடலை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த பாடலில் வாழ்க்கை பயணம் சிறப்பாக கூறப்படுகின்றது. பிறவி பயணம் அதிலே நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பி உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்போம். அந்த பாடலும் சொற்களால் தான் இசையோடு பாடப்பட இருக்கின்றது. நன்றி கிருஷ்ணன். நன்றி கிருஷ்ணன். நன்றி. பாதுகாப்பாக ஆரோக்கியமாக நீங்கள் சென்று பெற வேண்டும் இறைவன் துணையோடு. நன்றி.

0: திறந்து.
1: வார்த்தை வருவது வாயினால், அந்த வாயினால் வருவது காற்று, அந்த காற்று இதழ் மேலெழுந்து கீழெழுந்து இரண்டு இதழும் ஒன்றோடு ஒன்று மூடி திறந்து அசையும் வேளையிலே குரலில் என்ற இசை, குரல் என்ற தொனியும் வெளியே சத்தமும் வரும் பொழுது அது மொழியாக மாற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் மனதிலே எண்ணக்கரு இருக்கின்றது, எண்ணங்கள் சுமந்து வரும்பொழுது அந்த வெளிப்படுவதற்காக இந்த உதடும் உதடுகளும் இரண்டு உதண்டபடியால் நாங்கள் உதடுகள் பன்மையிலே கூற வேண்டும், உதடுகளும் ஒரு நாக்கு இணைந்து அந்த காற்றை சேர்த்து மொழியாக தருகிறது. அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். ஓம் நமச்சிவாய. கோயில் இருந்து ஆர் தேவா.
1: அந்த மந்திரத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். தேவா வருவார் என்று சொல்வதற்கு ஓம் நமசிவாய என்று கூறுவார். நாங்களும் ஓம் நமசிவாய என்று கூறி இணைவோம். எப்படி இருக்கின்றீர்கள்? குதூகலமாக இருக்கின்றீர்களா?
2: குதூகலமாயா ஐயா? நேத்தி சந்தோஷத்தின் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். நம்ம வானொலி எல்லா நேயர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள். நன்றி மறப்பது நன்றென்று அதை உணர்ந்து கொண்டு ஓடி வந்து நன்றியை அழகாக வார்த்தையால் தெரிவிக்கின்றீர்கள். சொல்லோடு பாட நிகழ்வு நேற்றைய தினம் நானும் எதிர்பார்க்கவில்லை, நீங்களும் எதிர்பார்க்கவில்லை, வந்திருந்த உறவுகளும் எதிர்பார்க்கவில்லை. அவனால் வகுக்கப்பட்டது எல்லோருடைய.
2: ஞானதேவர் சொன்னவர் பாருங்க, ஞானதேவர் அவரு பிள்ளையும் என் பொண்ணும் சேர்ந்துதான் படிச்சது. தாய் தமிழ்
1: அந்த வாழ்த்தை கூறிவிட்டு ஆன்மீகத்திலும் அவர் இறைவன் பெயர் கூறி அந்த வாழ்த்தையும் கொடுத்தார்.

0: இருந்தால் அது பேரான வாழ்த்தா இருந்தது. எல்லோரும் வந்து மனமும் வந்து வாழ்த்தினார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும். என்னென்றால் இது ஒரு
1: ஆனா முக்கியமான ஒரு இதுயா, இது கேள்விப்பட்டு பத்திரிகையே வைக்கல நம்ம திருப்புவனம் கிருஷ்ணன்.
0: ஆமா,
1: அன்பு செல்வம் அவரு வந்து பொண்ணு வாழ்த்தி பணம் வச்சு
0: கொடுத்துருக்கோம்.
1: அவர்
0: வாழ்த்திருந்தார். அவர் வந்து அங்கு வரவே அவர் வந்து முதல் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கணும், உங்கள் நேற்றைய தினம் குருணன் இப்பொழுது திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம். அவர் வந்ததுன்னா நான் நாச்சியார் இது என்ன வரவேற்பு விழாவுக்கு சென்று வருகிறேன். எங்கே என்றவுடன் கூடினார் உடனே கூறினார். அது எங்கள் மொழிகள் தமிழ் வானொலி ஊடாக அவர் வந்து செல்லும் போது எங்கள் மொழிகள் தமிழ் வானொலி உறவுகளே சென்றது போன்று இருந்தது அவருக்கு.
1: அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு, மனமார்ந்த மகிழ்ச்சியும் இருந்தேன். எல்லா நேயர்களுக்கும் சாணிக் பாட்சாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து விருப்பமாக கல்யாண பாட்டு
1: பாடல்கள்
0: ஒவ்வொருத்தருடைய பாடலும் சிறப்பாக இருந்தது. நான் அங்கே வந்து அவர்கள் வாழ்த்தியவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் நான் அதை குறித்து அதை ஒரு பெரிய விடயமாக எங்களுக்கு இருந்தது நேற்று கேட்கும்போது. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். சரி, இப்பொழுது மகிழ்ச்சியோடு கலை நல்ல கலையோடு இருப்பீர்கள். திருமண கலை பெரும் மாத காலமாக இதே வேலை தானே உங்களுக்கு, என்ன அது செய்யணும் இது செய்யணும்
1: அங்கே வரணும்.
0: ஒரு நாள் குருநீர்கள் பரபரப்பாக இருக்குதப்பா, சிறு சிறப்பாக இருக்க ஐயான்னு சந்தோஷம்.
1: நிகழ்ச்சி
0: கைகூடுவது மிகவும் ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் என்றால் இதுதான்.
1: அடிக்கடி சொல்லுங்கய்யா, ஐயா உங்க ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முக்கியம்னு. எப்படி பாருங்க, எங்க உங்க ஆசீர்வாதம் என்ன எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கோம்.
0: அது நல்லது, நல்ல மனத்தோடு எல்லோரும் ஆசீர்வாதம் செய்ய. இந்த வாழ்க்கையில நாங்கள் திருமணம் செய்வதை விட எங்களுக்கு பிறந்தவர்களுக்கு திருமணத்தை பூர்த்தியாக்குவது பூரணப்படுத்துவது அது பெருங்காரியம் ஐயா, பெரிய விடயம். அதை உடல் ஆரோக்கியத்தோடு மன மகிழ்ச்சியோடு மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு செய்வதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார் அல்லவா. இது அவருடைய கருணை, அவருடைய கடாட்சம். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த உடன் பிறந்தவனையும் கொண்டு வந்து விட்டதே அங்கே. அதெல்லாம் சந்தர்ப்பம். எத்தனையோ பேரையே வீடியோ விரைவாக பார்ப்பார்கள் திருமணத்தை, உறவுகளின் திருமணத்தை. இது நேரையை வந்து வாழ்த்துக்கணும். அது மட்டுமல்ல உங்கள் அன்னை தன்னுடைய பேரக்குழந்தையின் திருமணத்தையும் பார்த்து மகளும் பாக்கியம் கிடைத்தவர்கள். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நன்றி,
1: நன்றி.
0: சரி, இன்று தேவா மிகவும் சந்தோஷமாக மகளாக இருக்கும் பொழுது நாங்கள் பேசிய விடயத்தில் உங்களுக்கு என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றுகின்றது?
1: இந்த பழைய படம் அந்த சாந்து போன முதல் கேட்ட பாடல் தான் இன்னைக்கு மனசுக்கு. அது ஒரு சா நம்ம கிருஷ்ணா வந்து என் பொண்ணுக்கு புட்டு வச்சுட்டு போனாரு.
0: அப்படியா?
1: ஆத்திட்டு கிள்ளி
0: கிருஷ்ணர் அல்லவா மானத்தை அங்கே ஒரு தடவை அவருக்கு ஒரு பெயர் கிடைத்து மானம் காத்த கிட்டுனர் சொல்லி கிருஷ்ணர்.
1: உண்மையா உண்மையா? இந்த சாந்து போட்டு, இந்த சாந்து போட்டு கலகலங்க சந்தன போட்டு
0: தாராளமாக அந்த பாட்டை தரும். பாருங்கள், பதங்கள் எப்படி எல்லாம் மாறி மாறி எங்கள் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்றது. சாந்து போட்டு சலசலக்க,
1: சந்தன போட்டு கமகமங்க.
0: அது அப்படியா? அப்படி கமகமத்தை தான் சாந்து போட்டு சலசலக்க, சந்தன போட்டு
1: கமகமா
0: சந்த போட்டு சலந்து. அப்ப நேற்று ஜனக்கூட்டம் அப்படி நல்ல ஜனக்கூட்டம், உறவினர்கள் நண்பர்கள் தூர உறவு, யாரை பார்ப்பது யாரை விடுவதுன்னு சொல்ல முடியாது. அந்த
1: ரெண்டு ஆளை போட்டு நான் ரெண்டு ஆளை போட்டேன், ரெண்டு பொம்பளைங்களை நிக்க வச்சுட்டான். நானும் முன்னாடி வெளியில நின்றுகிட்டோம். நம்மளால கையை கும்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது.
0: சாப்பிட்டீங்களா நீங்கள் தாராளமாக? நான் நினைக்கவில்லை நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அங்கேயோடு இங்கேயோடு சாப்பிட்டது
1: பசி எப்படியா இருக்கும்? பசிக்கெல்லாம் இருக்காது,
0: இருக்காது, சேர்ந்து விட்ட பூரணம் பூரணம். கேட்பதற்கு மகிழ்ச்சி. நீங்கள் வந்து
1: நன்றி,
0: நலமாக வளமாக இருக்க வேண்டும். இப்பொழுது தம்பதியர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? உங்கள் ஊரில், அவர்களோட ஊரில், மாப்பிள்ளை வீடு?
1: ஐயா இல்ல, இங்கேதான் இருக்காங்க. என் பிள்ளைய மெட்ராஸ் அமெரிக்கா போறதுக்காக பஸ் ஏற்றி விட மெட்ராஸ் போயிருக்காப்ல. மாப்பிள்ளையும் ஒண்ணும் வந்துட்டு ஊட்டிக்கு போறாங்க. ஊட்டிக்கு போறாங்க, பையன் அளவுல இருக்கான், வேலையில இருக்காப்ல. நாங்க ஊரு ஊட்டிக்கு இப்படி சுற்று 10 நாளைக்கு சுற்றுலா போறோம் அப்படின்னு போயிட்டு வாங்க அப்படின்னு.
0: பாதுகாப்பாக சிறப்பாக சென்று வர வேண்டும். வாழ்த்துக்கள். ஒரு பூரணமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி முடித்த உங்களை எண்ணும் பொழுது எங்களுக்கும் அது பூரண திருப்தியாக இருக்கின்றது, எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒரு கடமை, அதை பூரணமாக நிறைவேற்றுவதற்கு எல்லா வளத்தையும் கொடுத்த இறைவனுக்குத்தான் நாங்கள் நன்றி கூற வேண்டும்.
1: நன்றி சொல்ல
0: நன்றி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி தேவா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: யாம் இருக்க பயமேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: தெரிந்து கொண்டோம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நெய்வேலி அரசடி குப்பத்தில் இருந்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? வளமையான கேள்வி.
2: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அதை தொடர்ந்து நீங்கள் நல்லவனாக வல்லவனாக இருப்பீர்கள், வல்லவனுக்கு வல்லவனாக இருப்பீர்கள் நாங்கள் எண்ணிக்கொள்ளவன். என்றால் நீங்கள் இப்பொழுது வல்லவனுக்கு வல்லவன் வந்து ஒரு பாடல் பாடுங்கள் என்றால் ஓடி விடுவீர்கள். இப்பொழுது பாடலை பாடி பாடலுக்கு கருத்தும் கூறு மற்றவருடைய பாடலையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. சரி, நாங்கள் இங்கே 10-18 பகையை சாதிச்சதுக்கு ஆகக்கூட ஒரு 22 தான் காண முடியும் என்று. நீங்கள் எத்தனை? 34.
2: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 32 பாகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க மேகமூட்டமாகவே இருந்து வெயில் காணப்படவில்லை.
0: மழை வரப்போகுன்றது பெருமழை ஒன்று ஆயத்தம் பண்ண.
2: காத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க அப்படி ஜில்லுன்னே காற்று வீசிக்கொண்டே இருந்தது.
0: அதனால் தானே இங்கே காலையில் வந்து கஸ்தூரியை சொல்லிட்டு போனால் அத்துவானத்தை பற்றி பேசினார். இங்கே மகள் ஜாமலா கொஞ்சம்தான் வந்து என்று அதை கொஞ்சம் திருப்தியோடு தான் கூறினா பூரண மழை அங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி எங்களுக்கு இருக்கின்றதோ அதே போன்று தான் மழையும். சாரலாக தூரலாக தூவானமாக துந்துமியாக துமியாக துந்துமி வேற துமி வேற துமி ஒன்று ரெண்டு விழுகிறது துமி துன் துமியன்னு அடிக்கடி துமி விழுகிறது துந்துமியன். எத்தனை சொற்கள் இருக்கின்றது எங்கள் தமிழிலே ஒவ்வொரு விடயத்திற்கும். பெருமழை, கடும் மழை, மாலை மழை, அந்தி மழை, விடாமலை, கோடைமழை, இப்படி எல்லாம் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மந்தார நேரத்திலே இரவு நேரத்தில் சரவணா குளிர் அணுக்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நீர் அலை மாற்றம், அதாவது மின்னல் முழக்கம் அப்படி இருக்கின்றதா?
2: இல்லை இல்லை இல்லை, அப்படி அமைதியாக இருக்கு. அப்படி காது ஒரு சில நேரங்களில் அப்படி ஜில்லுன்னு காசு காற்று
0: ஊதக்காற்று ஊதக்காற்று தானே கொஞ்சம் குளிரென்று இருக்கிறது. ஊதக்காற்று இசையிலே ஊதக்காற்று ஊதக்காற்று வந்து காற்றிலே பாருங்கள் எத்தனை விதம் இருக்கின்றது. வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைந்திருப்பது போன்றும் காற்றில் இருக்கின்றது, மலையில் இருக்கின்றது, வெயிலில் இருக்கின்றது, இயற்கையிலே இருக்கின்றது. ஐயா காற்றும் வந்து அது அதில் எந்த காற்று சிரம் என்று கூற முடியாது. மழை எந்த மழை எங்களுக்கு உகந்தது என்று கூற, மழை என்பது பொதுவாக உதவு. வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் உரியது. அந்த வாழ்க்கை அமைந்த வண்ணம்தான். ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், கோபம் இருக்கும், வேகம் இருக்கும், அதே போன்று ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், துன்பம் இருக்கும், பழி இருக்கும், பாதகம் இருக்கும், பொறாமை, வஞ்சகம், சூது, இவையெல்லாம் சேர்ந்து அதே போன்றுதான் வந்தார். அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் இயற்கையின் தாக்கங்களும். காற்று நல்லது, உயிர் வாழ மிகவும் முக்கியமானது. அது காற்று பல வியூகங்களை அமைத்து பல கோணங்களிலே வந்து பல பல உருவங்களோட தன்மையோடு வரும் பொழுது தாங்கவும் முடியும், எங்கவும் முடியும். அதே போன்றுதான் வெயிலும், அதே போன்றுதான் மழையும். அதற்காகத்தான் பொதுவாக நம் முன்னோர் ஒரு மொழியை படைத்திருக்கின்றார்கள், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று, இல்லையா?
2: ஆமாம், காற்று கூட மெல்ல மெல்ல மாசடைந்து கொண்டுதான் வருகிறது.
0: என்ன காரணம், என்ன காரணம்
2: என்ன காரணம்? வாகனங்கள் அதிகமாக பெருகிவிட்டது, அந்த நெகிழிகள் பயன்பாடு இதெல்லாம் காற்றை மாசடைகிறது. பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த எங்காவது சென்று வந்து பார்த்தோம்னா அப்படியே அவ்வளவு அந்த புழுதிகள் படியும்.
0: வீதியோரங்களில் பார்க்க தெரியும் அதனுடைய மாசுகள் எல்லாம். அது மட்டும் அதனால்தான் இப்பொழுது இயந்திரத்திலே, அதாவது அந்த மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் அதுலேயும் ஆபத்து உண்டு, அதனால் வரும் பிரதி அந்த அதுகளும் ஆபத்து என்று கூறுகிறார்கள். அது அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த தொழிற்சாலைகள் எங்களுக்கு தேவையை அதிகரித்து, மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்கின்றது, அதற்காக தொழிற்சாலைகள் பெருகின்றது. 1000 உற்பத்தி செய்தவர்கள் 10,000 உற்பத்தி செய்கிற அளவுக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைக்கும் போது அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வாயுக்கள் கழிவுகள் இந்த காற்றினை மாசுபடுத்தலாம் தானே?
2: நீங்கள் சொல்வது போல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகிலே உள்ளது அந்த நெய்வேலி அனல் மின் நிலையம், அந்த அனல் மின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொதிகலன்கள்லாம் இருக்கும். அந்த புகைப்போக்கி கோபுரங்கள் மிக உயரமான கோபுரங்கள்லாம் இருக்கும். அதில் இருந்த அந்த கரித்தோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த சிங்களராஜன குளம் சொல்லுவோம்ல, அதில் நாங்கள் குளிக்கும் பொழுது காலையில் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் பகுதி அந்த அங்கிருந்து எங்கள் பக்கம் காற்று வீசும் போது அங்கிருந்து சிறு சிறு கரித்தோள்கள் அந்த படித்திருக்கும். அப்படி ஏறி
0: கரியமலை வாயுக்கள் காபன்களும்
2: ஆமாம் படித்திருக்கு. இது அப்பெல்லாம் தெரியல, இது எங்கேருந்து வந்திருக்கோம்னு பார்க்கும்போது தான் இப்போதான் தெரியுது. அது காற்றிலே வந்து இங்க அந்த தண்ணீர்ல படிந்து இருக்கிறதால தெரிஞ்சிருக்கு. நம்ம சாதாரண மட்டும் படிந்திருப்பது அதெல்லாம் நாங்க சுவாசிட்டு தான் இருந்திருக்கோம். உங்களுக்கு
0: நாங்கள் சுவாசிப்பது மட்டுமல்ல அந்த அமிலத்தன்மை உள்ள வாயுவை அந்த நச்சு வாயுவை மரங்கள் எல்லாம் சுவாசிக்கின்றன. அதனால் தான் மரங்கள் பட்டு போகின்றன, அழிந்து போகின்றன, பயிர்கள் விளைச்சல்கள் குறைகின்றன.
2: அதற்காக தான் நெய்வேலி அந்த நிறுவன நிர்வாகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நிறைய மரங்கள் தான், காடுகள் மாதிரி தான் இருக்கும் நெய்வேலி நகரமே. அதுக்கான நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க அங்க
0: அனல் மின் நிலைய காரணம். அது ஆண்டுகள் பல கடந்த ஒரு அனல் மின் நிலையம் அல்லவா, சோவியத் கட்டி கொடுத்த அந்த நேரத்தில் சோவியத் அது பாடலும் இருக்கின்றது தானே. உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் வந்தபோது நெய்வேலி என்ற கூட நான் அந்த பாடலை சொல்லி உங்களோடு நான் அறிமுகமாகினேன், ஞாபகம் இருக்கின்றது?
2: இருக்கு. நேற்று கூட அந்த நெய்வேலி வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் நெய்வேலி இருக்கு நகரம். அது நேத்து அந்த நகரத்து உள்ளே போயிட்டு இந்த விருதாசலம் வரைக்கும் போயிட்டு வந்தான், அந்த நெய்வேலிக்குள்ளே போயிட்டு வந்தோம்.
0: சிறப்பு சிறப்பு. அதனால் நாங்கள் காற்று மழை வெயில் என்று பேசி துன்பங்கள் அசுத்த காற்று மாசுபடுதல் போன்று பல விடயங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தது இந்த சொற்கள் தான் இல்லையா? எத்தனை சொற்களால் நாங்கள் பரிமாறிக்கொண்டோம், எத்தனை சொற்களை திரும்பி மீண்டும் மீண்டும் பேசினோம், மாறி மாறி பேசினோம், ஒரு பதத்தை மீண்டும் பேசினோம், இல்லாத பதங்களை கொண்டு வந்து புகுத்தினோம். சிறப்பு சிறப்பு. இந்த நேரத்திலே உங்களுடைய மனதில் என்ன பாடல் தோன்றுகிறது, எந்த பதத்தில் வருகிற பாடல் தோன்றுகின்றது? இந்த நாங்கள் பேசியதுக்குள்ளே தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன், என்ன பாடலாக இருக்கும்?
2: ஆமாம், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாசு சம்பந்தமாக போயிட்டு இருப்போம், காற்று பேசியிருப்போம், மழை பேசியிருப்போம், மழையினால் வரும் சீற்றங்களை பேசியிருப்போம், இயற்கை சூழல்கள் அதை பற்றிலாம் பேசியிருப்போம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எது ஆனால் போதிலும் நம்மளது வாழ்க்கையை அஞ்சாமல் நடத்த வேண்டும், அஞ்சாமல் கொண்டு செல்ல வேண்டும் வாழ்க்கையை. அந்த அடிப்படையில் ஆனதாச்சு போனது போச்சு, அஞ்சாமல் வா அல்லல்லுந்தன் வாழ்விலே மிஞ்சாதம் அந்த பாடலை ஒளிபரப்பலாம்.
0: ஒன்றும் செய்ய முடியாது, இவையெல்லாம் இப்படி நடந்தாலும் ஆனது ஆச்சு போனது போட்டு வாழ்க்கையை நடந்து கொண்டு போவோம். இங்கே மீண்டும் அந்த வரியை குறுங்கள்.
2: ஆனதாச்சு போனது போச்சு, அஞ்சாமல் வா அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மான்னு மஞ்சள் மகிமை திரைப்படத்தில் இருந்து எஸ் சி கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல். அது
0: இந்த காலத்து பாடல். நீங்கள் பிறந்து விட்டீர்களா இந்த பாடல் வரும்பொழுது? நாங்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த விஞ்ஞான அறிவை எங்கள் மக்களும் பொறுமை என்பதற்கும் நாங்கள் எப்படியும் வாழ வேண்டும், இதையும் தாங்க இதயம் வேண்டும், இதுகளையெல்லாம் சொல்லி திருந்தார்கள். இப்பதான் திருந்த போகுது, அறந்து ஆச்சு போறது போச்சு, அஞ்சாமல் நீ வா, இதுக்கெல்லாம் பயப்படாமல் வா. என்ன அருமையான வரிகள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தெரிவு செய்து இந்த சொல்லோட பாடலை
2: அந்த பாடலை நான் பேசுவதற்கு முன்னாடியே, நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நான் தேர்வு செய்து வைத்து விட்டேன் இந்த பாடலை. ஏற்றதாக போலதான் இந்த உரையாடலே அமைந்திருக்கிறது,
0: அமைந்து விட்டது. நீங்கள் இப்பொழுது நீங்கள் வல்லவனுக்கு வல்லவன் தான் ஐயா, நீங்கள் வல்லவனுக்கு வல்லவன் என்று நான் கூறினேன் பார்த்தீர்களா? கெட்டிக்காரன் சரவணா செட்டிக்காரன், நல்ல பாடல், நல்ல தெரிவு, நல்லதொரு உரையாடல், பயனுள்ள உரையாடல். நாங்கள் எங்கள் பயன்படுத்திய சொற்கள் அத்தனையும் எங்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகத்தான் உள்ள விடயம் இல்லையா? நன்றி நன்றி சரவணா. இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பி அந்த வேளையில் உங்களை மேலும் மேலும் நினைக்கக்கூடியதாக இருக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திப்போம். ஏனென்றால் அடுத்த உறவு எட்டி பார்க்கின்றார், அடுத்த உறவாக எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு உறவு அழைக்க வேண்டும். மீண்டும் எங்கே பார்ப்போம். இது சொல்லோடு பாடல். மூன்றியல் தமிழ் வானொலியின் தினமும் ஒலிக்கும் கதம்பத்திலே நாளாந்தம் தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பிலே நாங்கள் விடயத்தை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உபயோகப்படுவது சொற்கள். அந்த சொற்களை நாங்கள் மையமாக வைத்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சொல்லை நாங்கள் கண்டுபிடித்தால் அல்லது ஒரு ஏதோ ஒரு பதமங்களை கவர்ந்தால் அந்த பதத்திலே பல பாடல்கள் உண்டு. உடனே சிந்தனைக்கு வந்து சிந்தனை துளிர் விட்டு ஓடி சென்று கொண்டு வந்து புகுத்தி விடுகிறது பாடல்களை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் என்று நாங்கள் அதனால் தான் அன்று தொட்டு இன்று வரை கோஷம் போடுகிறோம். கையை உயர்த்தி வெட்டி கொடியை காட்டுகிறோம். ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல் வாழ்ந்து ஒரு பாட்டிலே ஏ அந்த கருத்து இருக்கின்றது. இதெல்லாம் போனது போட்டு நாங்கள் ஆனது ஆகட்டும் வாழ்க்கையை நடத்தத்தானே வேண்டும். எது வரணும் அதே போன்று தான் வாழ்க்கையை பாருங்கள். ஏற்ற முறக்கங்கள் வறுமைகள் துன்பங்கள் என்ன என்ன வந்தாலும் வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்றுதானே நாங்கள் வந்தோம். அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் கூறப்படுகின்றது. இப்பொழுது அன்புடனே எங்களுடைய கோவை மாநகரம் நாகப்பன் அவர்கள் ஒரு தடவை எட்டி பார்த்தார் என்று அவருக்கு பணி இல்லையா நேரம் கிடைத்து விட்டதா ஓடி வந்தார். அவரை இணைக்க சென்றேன். அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இங்கே திரு கணபதி அவர்கள் பதில் விட்டிருக்கின்றார். தன்னுடைய தன்னை கூறி எனக்கு நன்றாக தெரியும். அவர் வந்து அன்று பாடுபோர் பாடலாம் நிகழ்வு இறுதி நேரத்தில் வந்தபடியால் நான் நிறுத்தி நிகழ்வுக்கு நிறுத்தி கொண்டு நிறுத்தி விட்டேன். அந்த நேரம் அவர் வந்தபடியால் அவரை நாங்கள் இணைக்க முடியாமல் இருந்தது. அவர் எழுதியிருந்தார், 10 நிமிடத்துக்கு மேல் உங்களோடு இணைய முயற்சித்தேன், ஆனால் இணைய முடியவில்லை என்று நான் அதற்கு பதிலும் எழுதியிருந்தேன். இறுதி நேரத்தில் நீங்கள் வந்தபடியால் எங்களுக்கு இணைக்க முடியவில்லை, இருப்பினும் உங்கள் பொறுமைக்கு நன்றி என்று எழுதியிருந்தேன். இங்கே எழுதியிருக்கின்றார் தன்னுடைய 66வது டுடே 25th August இஸ் மை 66th இயர் பர்த்டே என்று எழுதியிருக்கின்றார். அவரை நாங்கள் மூன்றாம் தமிழ் வானொலி உறவினர்கள் அத்தனை பேரும் இணைந்து வாழ்த்தவும். எங்களோட மூத்த கலைஞர் எங்களோடு நீண்ட காலமாக பயணம் செய்து எங்களுக்கு பல உறவினர்களை நேயர்களை அறிமுகப்படுத்தி வைத்தவர். அவர் பல வானொலிகளோடு தொடர்புடையவர், சிறந்த பாடகர். நிறைவாக வந்து எங்களோடு இணைந்து அவர் உடல்நலக் குறைவு காலத்தில் கூட நாங்கள் அவரை அக்கறையோடு எல்லோரும் விசாரித்திருப்போம், அவரோடு பேசியிருப்போம். இன்று அவருக்கு 66வது பிறந்தநாள் என்றவுடன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். திரு கணபதி ஐயா அவர்களே, என்னை விட இளையவர் தான் நீங்கள். அதனால் உங்களை நான் ஆசி வழங்குவதிலும் வாழ்த்து கூறுவதிலும் எனக்கு தகுதி இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு மொன்றியால் தமிழ் வானொலியின் எங்கள் நீண்ட கால உறவு, நல்ல பாடகர், நல்ல ஒரு அன்பர், எல்லோரையும் அறிமுகப்படுத்தி நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எத்தனை உறவினர்களுக்கு தளம் கிடைக்காமல் இருந்தவர்கள் தளம் காட்டி களமாட வைத்தவர். அவரோடு வந்து அவர் இணைத்து விட்ட உறவுகள் இங்கே நிலையாக நின்று எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை மறவாமல் எங்களை மறவாமல் அவர் இன்று நினைவு கூர்ந்து தன்னுடைய 66வது பிறந்த நாளில் கால் வைத்த வேளையிலே அவருடைய 66வது நாள் 66 மட்டுமல்ல இன்னும் பல ஆண்டுகள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று மட்டற்ற மகிழ்ச்சியோடு மகிழ்வாக சங்கீத துறையிலே சாம்பியனாக வர வேண்டும் என்றும் எங்கள் வானொலியோடு என்றும் அவர் இணைந்திருக்க வேண்டும். எங்களுக்கு அவர் தேவை, அவருக்கு நாங்கள் தேவை போன்று ஒன்றாக பின்னி இருக்கின்றோம். அவரை மொன்றியல் தமிழ் வானொலி உறவினர்கள், அன்பர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள், அதிபர் வானரசி மீரா அவர்களோடு நானும் இணைந்து எல்லோருடன் இணைந்து அவரை பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி வழங்குகிறோம். வாழிய வாழிய பல்லாண்டு அன்பு கணபதி அவர்களே. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அவர் மீண்டும் எழுதியிருக்கின்றார். இங்கே பலர் வாழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வாழ்த்துக்கள் அவரை சென்றடைய வேண்டும். நல்ல ஒரு மூத்த கலைஞர், முடிந்தால் அவர் இன்று நேரலைக்கும் வரலாம். இலக்கம் இருக்கின்றது. அவர் இன்று கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எல்லோரும் அவருக்கு அழைத்து கொண்டிருப்பார்கள், இடையூறாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வாழிய வாழிய வாழிய.

அன்புடன் தேவாவின் பாடல் என்ன திரைப்படம் என்று என்னுடைய நாகப்பன் அவர்கள் இல்லை மகள் சியாமளா எழுதிவிட்டால் அது களஞ்சியம் தானே நான் கூறுவது சியாமளாவை சிவகங்கை சீமை என்று எழுதியிருக்கின்றார். நன்றி நாகப்பன் எழுதி அதை இவர் இருவரும் பகிர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? வருவதற்கு முன்பு ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடல் அன்புடனே என்று முதல் நேயராக வந்து இணைந்த கஸ்தூரி அவர்கள் தந்த ஒரு பாடல். அந்த பாடல் இசை கேட்டால் புவி அசைந்தாடும். இந்த பாடல் கணபதி அவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த பாடல் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி வசந்தகுமாரி எஸ் வரலட்சுமி அம்மா அவர்கள் அவரோடு நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய பிறந்த நாளில் இணைந்து வருகின்றது. இந்த மூன்று பாடல்களுக்குமாக இந்த பாடலை தருவோம், கேட்டு மகிழ்வோம். இவர்களுக்காக கணபதி அவர்களே நீங்களும் கேட்டு மகிழ்வீர்கள் இந்த பாடலை என்று எண்ணுகிறேன். ஒலிக்கின்றது அந்த பாடல் தவ புதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

காட்டும் கடலலை ஓடி ஓடி வரும் சிந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.

0: இசையால் வசமாகா இதயம் எது என்ற மொழியை அதனால்தான் உதிர்த்து விட்டார்களோ. இந்த இசையால் உலகத்தில் இசை இல்லாமல் எதுவுமே இல்லை. எது நடந்தாலும் இசையோடு தான் இருக்கின்றது. எது நடைபெறுகின்றோ அதனுடைய ஒலி இசையாகத்தான் மாறுகின்றது. அதை வகுத்துத்தான் எங்கள் தமிழிலே இயல் இசை நாடகம் என்று முத்தமிழாக வகுத்தார்கள். இந்த பாடலை இவர்களுக்காக அர்ப்பணிப்போடு வந்து கேட்டவர் கஸ்தூரி அவர்கள். அந்த வேளையில் அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய கணபதி அவர்கள், அவருடைய பிறந்த நாளும் இன்று அதில் இணைந்திருப்பது போற்றக்கூடிய விடயம். இதெல்லாம் இறைவனுடைய சித்தம். அவன் நன்றி அனுபவம் அசையாது அவருக்கும் இந்த பாடல் சென்றடைந்திருக்கின்றது. எங்கே அடுத்த உறவை பார்ப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானா. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம். நலமாக உள்ளீர்களா?
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுடைய நண்பகல் வணக்கத்தை தந்து மகிழ வைத்த உங்களுக்கு, நல்ல இரவு வணக்கத்தை தந்து நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின், அம்மாவின் ஆசீர்வாதத்தின், அன்பு ஆசீர்வாதத்தின், அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்தின் உள்ளேனப்பா.
0: வாழ்த்து. எல்லோருடைய உறவு, எல்லோருடைய அன்பும் ஆசீர்வாதம் பெறுவதென்றால் நீங்கள் ஒரு நல்லவன். ஆலய தொண்டுகள் எப்படி செல்கின்றது?
1: நல்லபடியாக சென்றதுப்பா. இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, அதனாலதான் காற்றடைக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தாமதம்
0: ஆயிட்டு. அது தாமதம், இதெல்லாம்
1: நடந்தது பிரதோஷம்.
0: ஆமா ஆமா ஆமா. அந்தந்த காரணங்கள், கர்மங்கள் எப்பொழுது நடைபெறணுமோ அது நடைபெற்றால் தானே மக்கள் நலம் பெற முடியும். அதற்கு நீங்கள் ஆறுதலாக வந்தது, நீங்கள் அதற்கு தொண்டு
1: செய்தேன்.
0: நீங்கள் செய்யற தொண்டுனால் ஆலய தொண்டு சிறக்கும் பொழுது அந்த பக்தர்கள், அடியார்கள், நினைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பரிபாலனம் கிடைக்கும். புரிகிறதா? ஒரு மணியை, ஆலய பெருமணியை அடிக்கும் பொழுது அதனுடைய ஒலி எங்கு மட்டும் செல்கின்றதோ அங்கு மட்டும் அவருடைய கடாட்சம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். அந்த பரிபாலனம் இருக்கும். நீங்கள் எத்தனையோ ஆயிரம் மைலுக்கள் அப்பால் இருந்தாலும், நான் நோயிட்ட காலங்களிலும் கூட அங்கிருந்து அந்த பிரசாதங்களையும் படமாக அனுப்பினாலும் அது ஒரு அனுகூலமான விடயம். அது சாதாரணமானதல்ல. எங்களை அந்த மனத்தாலே இணைத்து விடுகிறீர்கள். அந்த தொண்டிலே தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். எல்லோருக்கும்
1: கிடைக்கும்.
0: சரி, இப்படிதாங்க காலநிலை எப்படி இருந்தது? நீங்கள் பயணிப்பது
1: இன்னைக்கு வெப்பம் குறைவுப்பா. இன்னைக்கு வந்து வெப்பத்தோட தாக்கம் குறைவு. மழை வருவதற்கான அறிகுறி இருந்தது, ஆனா மழை வரவில்லை. லேசாக சூழல் மட்டும் போட்டது. ஆனா வெப்பம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெப்பம் கம்மி.
0: இன்னைக்கு
1: வரக்கூடிய காலங்களில் வெப்பம் குறைந்து விடும் என்று எண்ணுகிறேன்.
0: நிச்சயமாக நிச்சயமாக குறையத்தான். கடல் எப்பொழுதும் கலங்கி இருப்பதில்லை தானே? நேரம் இருக்கின்றது, தெளிவு உண்டு. அதே போன்று மழை எப்பொழுதும் அதிகமாக பொழியாத, பொழிந்தாலும் குறைந்து விடும். வெயிலும் அப்படித்தான். இவ்வளவு மோசமாக வெப்பம் வருகிறது, எங்கள் உயிரினங்களுக்கு தேவை, இந்த பூமிக்கு தேவை என்றுதான் அது வருகிறது. ஏனைய கால நிலைகளினால் ஏற்படுகின்ற தீய கிருமிகள் போன்றவற்றையெல்லாம் அழிப்பதற்கு தான் அதிக வெப்பம் உதவுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பச்சையம் அதிகமாக வேண்டும். பச்சையம் சேர்ப்பதற்கு தாவரங்களுக்கெல்லாம் சூரிய வெப்பம் அதிகமாக வேண்டும். அதனால்தான் அவர் அந்த பருவத்துக்கு ஏற்ப பயணம் செய்கின்றார். பூமி பயணம் செய்யும் பொழுது அவற்றை பெற்று கொண்டு செல்கின்றது. இனி கொஞ்சம் கோடை குறையும் தானே மகனே? ஆவணி வந்துவிடும். ஆடி முடிந்து ஆவணி வந்துவிடும் அல்லவா? இப்பொழுது ஆவணி தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆவணி நடப்பகுதியிலே இருக்கின்றோம். முடிந்துவிடும். இந்த நேரத்திலே நீங்கள் வெப்பத்தை பற்றி, மழையை பற்றி, கடுமையாகன இதெல்லாம் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தது? என்ன பதத்திலே கேட்கலாம் என்று வந்தீர்கள்? ஆரம்ப பதம்
1: இன்னைக்கு வந்து நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு.
0: என்ன காரணம் அது? நினைப்பு வந்து, நினைப்பு என்ற பதத்தோடு வந்திருக்கின்றீர்கள். அப்படித்தானே? நாங்கள் நினைக்கின்றோம், நீங்கள் நினைக்கின்றோம், ஆண்டவனும் நினைக்கின்றார்.
1: எல்லாரும் நினைக்கிறோம். நம்ம எல்லாருமே நினைக்கிறதுனால தான் நம்ம ஒருங்கிணைப்பா ஒரு இடத்துல வந்து குளிமி இருக்கிறோம்.
0: குறுங்கள்
1: நினைப்பது மட்டும் இல்லை என்றால் நம்ம வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய மன சிதறல் அதிகமாகிவிடும்.
0: நிச்சயமாக
1: மன உறுதியும் சிதைந்து விடும். நினைப்பது ஒன்றுதான் நம்மளை வந்து வழி நடத்தி செல்கிறது. அது அதாவது எப்படி சொல்றது, பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எதிர்முறையா நேர்முறையா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்படி நினைக்கிறோமோ அதுக்கான செயலுடன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழி நடத்தும்,
0: வழி நடத்தும். அது மட்டும்
1: இல்லாம எதிர்மறை நடத்தும், நேர்மறை நினைச்சோம்னா நேர்மறை நடத்தும்.
0: நிச்சயமா அந்த நினைப்பு கொண்டு வந்தவுடன் வேறு மனதிலே நினைப்பது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வந்து பகிர்வதற்கு சொற்கள் உதவுகின்றன.
1: நிச்சயமா
0: அதானே சொல்ல ஒரு பாடல் நாங்களை கண்டுகொள்ள வேண்டியதும் அந்த சொற்கள் தான். சொல் இல்லாமல் நினைப்பதை நிறைவேறிவிட்டது அல்லது நிறைவேறவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப நீங்கள் மனதில் ஒன்றை நினைக்கின்றீர்கள், அது நிறைவேறிவிட்டது அல்லது நிறைவேறவில்லை, அதை என்னோடு பகிர்வதற்கு சொற்கள் தான் உதவி செய்கிறது.
1: சொற்கள் அவசியம் தேவை,
0: அவசியம் தான் உதவி செய்கிறது. சொற்கள் மிக மிக முக்கியம். சொல் இல்லாமல் வாழ்க்கையிலே நாங்கள் நடமாட முடியாது. அப்படி போறோம்னா மிருகங்கள் கூட அவர்களுக்கு ஒரு பாஷை இருக்கின்ற சொற்கள் இருக்குதுமா, ஓ இப்படி எல்லாம் அவர்களோட பாஷைகள் இல்லையா. கோபம் வரும்போது, குதூகலிப்பு வரும்பொழுது, துள்ளி ஓடும் பொழுதுலாம் பறவைகளுக்கும் அப்படி இருக்கின்றது குரல்கள். அவர்களுக்கு எங்களை போன்று உதடும் நாக்கம் சேர்ந்து வரும்பொழுது என்ன கருத்தை வெளியே தரக்கூடிய மொழி என்ற ஒன்று இல்லை. அவர்களுடைய மொழி சத்தம்தான், ஒளிதான். ஆனால் அது இசையாக இருக்கின்றது அந்த சத்தம். பறவைகள் இசையை வைத்து நாங்கள் இசையமைக்கை பொருத்திக் கொள்ளுகிறோம். அந்த இசை மிருகங்களின் ஓசை, ஏன் ஒரு இரும்போட குறித்து இன்னொரு இரும்பை அடித்தாலும் அங்கே ஓசை எழும்புகிறது, அதில் வைத்து இசையை கண்டுபிடிச்சுக்கிறார். காரணம் அது அந்த ஓசை வந்தபொழுது அது எப்படியான ஓசைன்னு சொல்லுவதற்கு சொல்லு உதவுகிறது எங்களுக்கு இல்லை. சொல் என்பது மிக முக்கியமானது. நல்லதொரு தலைப்பிலே வந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு என்ற பாடலையும் தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள். வேறு ஏதாவது பேசுவதற்கு செய்தி இருக்கின்றதா?
1: வேற ஒன்று, தேவா வந்து கலந்துகிட்டு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிக்கு நிறைவா இருந்துச்சுப்பா.
0: சொல்லால் சொல்லால் நன்றி.
1: எப்படி சொல்றது, இந்த அந்த அவருடைய குடும்ப விழா நடந்து இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து ஒரு அங்கமா இருக்கிறோம் சொல்லி நம்ம வந்து கலந்துகிட்டு அவர் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஏன்னா
1: நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒதுக்கி வைக்காம நம்மளை வந்து நம்ம உறவுங்கிறத உண்மையினு நிரூபிச்சுட்டு போயிட்டாரு.
0: சிறப்பு வாழ்க்கை. இந்த பணி, இந்த சிரமமான நேரம், அவ்வளவு பரபரப்பா இருக்க வேண்டிய ஒரு வேலை, ஓடி வந்து வானலியில் வந்து எங்களை மறவாமல் எங்களை உறவுகளாக
1: எல்லா தகவலையும் சொல்லி போயிட்டாரு.
0: எங்களையும் அவர் உறவு, நீங்கள்
1: பொண்ணு மாப்பிள்ள சென்னைக்கு போறாங்க, பையன் கிளம்பிட்டாப்ல ஊரு கிளம்பிட்டாப்ல, எல்லா தகவலையும் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு போறாரு. இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது, இது நம்ம உறவுக்கு மட்டும் கிடைத்த ஒரு வரம்பை.
0: அது மொழிகள் தமிழ் வானொலி அதை விட்டு பெருமைப்படுகிறது. என்னுடைய உறவுகள் வந்து அப்படி நேற்றிய தினம் எல்லோரும் வந்து வாழ்த்திய போலே நீங்கள் அங்கே குறிப்பாக உங்களோட மகனோடு அவர் பாலிய சின்ன வகுப்பிலே குழந்தையாக இருக்கும் பொழுதே வாழ்ந்தவர் நன்றாக தெரிந்தவர் என்று எங்களுடைய வாழ்த்து பெரியோருடைய வாழ்த்து மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் இறைவனுடைய பெயராலும் அவரை வாழ்த்து சென்றீர்கள். அது இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவர் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் இந்த பரபரப்பான முறையிலும் ஓடியது தன்னுடைய உறவுகளோடு கலப்பது, சொந்த உறவுகளோடு கலப்பது போல வந்து பேசி மகிழ்ந்து சென்றார். இது எங்களுடைய பண்பாடு. இதற்கெல்லாம் உதவி செய்தது சொற்கள் தானே மகனே. சொற்களால் தானே வந்து நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சொல்லோடு பாடலை அலங்கரித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இருவர் அழைக்கின்றார்கள், அவரிடம் செல்ல
1: இருக்கின்றேன்.
0: நன்றி மகனே, வாழ்த்துக்கள். எல்லா நிலமும் உண்டாகு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக இப்பொழுது ராஜ்குமார் அவர்கள் இணைகின்றார். கணபதி
2: அவர்கள்
0: வருக வருக வருக. வந்தனம் வந்தனம் வந்தனம். நலமாக இருக்கின்றீர்களா ராஜ்குமார்?
3: ஐயா நலமா இருக்கிறீங்க. புனித யாத்திரை போயிட்டு நேத்துதான் வந்தேன்.
0: திடீர்னு உங்களுக்கு புனித யாத்திரை அறைவனுடைய அருள் அடிக்கடி கிடைக்கிறதா? எந்த ஊருக்கு சென்றீர்கள், எந்த தலத்துக்கு?
3: ஐயா நான் மகாராஷ்டிரா போயிருந்தீங்க, மும்பை அருகில அங்க போயிருந்தீங்க.
0: எனக்குரிய
3: 2400 கிலோமீட்டர் தூரங்க.
0: அப் அண்ட் டவுனா, போக வரவா அல்லது போக மாட்டுமா?
3: இல்ல இல்ல, போக வர,
0: போக வர. 2400
3: எங்களுக்கு வந்துங்க அந்த சாலை சரியில்லைங்க, மழை பெஞ்சு அரிச்சதுனால சாலைகள் எல்லாம் குண்டு குழியமா இருந்தது. அதெல்லாம் மெதுவா போயிட்டு ஏறக்குறையா 18 மணி நேரம் ஆயிடுச்சு.
0: அதிக பெருந்தருவில் நாங்கள் 1400 கிலோமீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட பதினோரு மணிச்சேரம் பதினொன்றரை பன்னெண்டு மணிச்சேரத்துக்குள்ளே போய் விடுவோம்.
3: ஐயா உங்க சாலை எல்லாம் நல்லா இருக்குங்கய்யா.
0: ஆமா. நாங்கள் இங்கிருந்து 1200 கிலோமீட்டர் தூரம் உள்ள திருப்பதி எங்களுக்கு அமெரிக்காவிலே இருக்கின்றது. என்னுடைய வீட்டிலிருந்து 10:30 மணிச்சேரத்தில் நான் சென்றிருக்கின்றேன். அதாவது நின்று தரித்து எங்களுடைய அவசர தேவைகளை தீர்த்து நின்று ஆறுதலாக வாகனங்களுக்கு 2 தடவை எரிபொருளை இல்லாமல் ஏற்றி போய் வர 10:30 சென்று விடும். ஏனென்றால் வாகனம் அப்படியாது மட்டுப்படுத்தப்பட்ட வீதிகள், அந்த வீதி விவகங்கள், ஆனால் அந்த வீதி அமைப்பு சிறப்பாக இருக்கும். இங்கே எந்த தொழில் இடையிடையே பாதுகாப்புகள் இருக்கும். வாகனங்கள் அதாவது காவல்துறை அந்த போக்குவரத்து துறை எல்லாம் சிறப்பாக இருக்கும். இங்கே அங்காங்கு என்னென்ன தேவை என்றாலும் உடனே தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் எல்லாம் அங்கே இருந்து இருக்கும். ஒரு பழுது அடைந்து விட்டால் கூட ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையெல்லாம் இங்கே இருக்கின்றது. சிறப்பு. ஸோ அப்போ சென்று அந்த மகாராஷ்டிராவில் என்ன ஆலயம் ராஜ்குமார் நீங்கள் சென்ற ஆலயம்
3: பாத்தீங்கய்யா? பண்டரிபுரம்னு விட்லார் கோயிலுங்க, கிருஷ்ணர் கோயில்,
0: ருக்குமணி
3: கிருஷ்ணர்.
0: ஆஹா,
3: நல்ல திருப்பதிக்கு திருப்பதி அளவுக்கு இருக்குங்க. நல்ல
0: உயர்ந்த கோபுரங்களா?
3: அது ஆமாங்க, கோபுரம் நல்லா, அதாவது பழங்காலத்து கோயிலுங்க அது.
0: அப்ப எப்படி உங்களுக்கு இந்த யாத்திரைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது? நினையாமல் நினைத்திருந்து போவதில்லை தானே நீங்கள்?
3: இல்ல இல்லைங்க, திடீர்னு அழைப்பு. என் நண்பர் வந்து 4 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, போன வாரம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் சும்மா பேசிக்குமா சொன்னாருங்க, போலாம் வாங்க கார்ல போலாம் போயிட்டு வந்துடலாம்னாரு. நான் யோசனை பண்ண, என்னங்க அவ்வளவு தூரம் போயிட்டு விடுதுன்னா ஆகுமாண்டேன், வாங்க போலாம், எல்லாம் கடல் மேல பாரத்து போலான்ட்டு அவரோட காரு சொந்த காரு. உன்ன ஒருத்தர் ரெண்டு பேரு கேட்டோம், ஃப்ரெண்ட்ஸு கார் ஓட்ட தெரிஞ்சவங்கதான். அப்புறம் ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்தாரு, அதனால மாறி மாறி வண்டியை ஓட்டிட்டு போனது. ஆனாலும் ஆமா, முன்னாடி உட்காந்துதான் வந்த பயத்துல தூங்கிட போறாங்கன்ட்டு 3 ராத்திரி தூங்கலைங்க.
0: தொடர்ந்து பயணம் என்றால் வாகனத்தை செலுத்துபவருக்கு அருகில் இருப்பவர் தூங்கினால் அவருக்கும் தூக்கம் வந்துவிடும். அவரை தூங்க விடாமல் கதை கொடுத்து அவருக்கு உற்சாகத்தை
3: பேசணும். ஆமாங்க,
0: அதனால
3: சொல்லுங்க.
0: இதற்கெல்லாம் பயன்படுத்துவது சொற்கள் தானே பயன்படுவது.
3: ஆமா,
0: சொற்கள் இல்லாதவிட்டால் பேபே என் கையை காட்டிக்கொண்டு இருக்கலாம், பேசிக்கொண்டு இருக்க வேண்டும் என்ன, அதற்கு சொல்லு மிக முக்கியம். சொல்லு சொல்லால் சென்று வந்திருக்கிறேன். அப்ப விட்டலாருடைய அருள், விட்டலாருடைய பேரருள் பெற்று வந்து எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். அவர் உங்கள் மூலம் அவர் அருள் எங்களுக்கு கிடைக்கும்.
3: மட்டும் இல்லைங்க, சாய்பாபா சீரடிக்கும் போயிருந்தீங்க.
0: அதுக்கு அருகிலையா சீரடி?
3: எல்லாங்க, எல்லாம் 500 கிலோமீட்டருங்க, ஒவ்வொன்றுக்கும் 500 கிலோமீட்டர்.
0: அப்ப நல்லதொரு தல யாத்திரை சென்று வந்திருக்கீங்க, புனித யாத்திரை.
3: அது மகாலட்சுமி கோயில் வந்து கோலாப்பூர்ங்க, அதுவும் போய் பார்த்தேன். அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க.
0: மகாலட்சுமி என்ற ஒரு ஆலயம் பம்பாயிலே, மகாலட்சுமி என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது, பிரிட்ஜ் ஹாண்டி என்ற இடத்துல நான் சென்றிருக்கின்றேன்.
3: ஆமா ஆமாங்க,
0: மகாலட்சுமி மந்திர்.
3: ஆமா,
0: குங்குமத்தால் தான் அர்ச்சனைகள் எல்லாம் அர்ச்சிக்கப்படும், குங்குமம் நிறைய இருக்கும் அங்கே. சிறப்பு. உங்களுடைய ஒரு வெற்றிகரமான, ஒரு புனிதமான, புண்ணியமான ஒரு யாத்திரை சென்று வந்து அதை எங்களோடு உடனே கலந்து கொண்டீர்கள். சொல்லோடு பாடல் நிகழ்வில் நன்றி இறைவனுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இறை கடாட்சம். நீங்கள் போக வேண்டும், போனதை வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் பெற்ற இன்பம் வருகை வையம் நான் இப்படி இப்படிலாம் அனுபவப்பட்டேன் என்று நீங்கள் கூறும் பொழுது நாங்களும் அதை மனமாற ஏற்றுக்கொண்டு எங்களால் போக முடியாது விட்டாலும் எங்களுக்குள்ளே இல்லை ஒரு உறவு என்று வந்து எங்களோடு பரிமாறுகிறாரே, அந்த பரிமாறுதலை பெறுவதற்கு இறைவனுடைய பரிபாலனம் எங்களுக்கு கிடைத்திருக்கு என்று பெருமைப்படுவோம். நன்றி நன்றி ராஜ்குமார்.
3: நன்றி நன்றி நன்றி. அம்மா கேட்டதா சொல்லுங்க.
0: நான் கூறுவதோடு என்ன பாடல் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றுனது? அங்கு சென்று இங்கு வந்த இந்த அனுபவத்திலே இத்தனை சொற்களை எல்லாம் நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீர்கள், எந்த விடயம் உங்களை தாக்கியிருக்கு, என்ன பாடலை கேட்கலாம் என்று?
3: ஐயா எப்பயுமே என்னோட பாட்டு நீதானே என் பொன் வசந்தத்துல, வாவான்னு என்னோடு சொல்ல மாட்டேன் அந்த பாடல் வரீங்க.
0: ஓ வாவா என்னோட சொல்ல மாட்டேன், சொல்லாமல் சொல்வீர்களோ? நல்ல பாடல் ஐயா என்று சொல்ல மாட்டேன். அப்படித்தானே இறைவனும் வாவா என்று அழையாமல் அழைத்திருக்கின்றார் உங்களை, இல்லையா?
3: எல்லாம் அவர் செய்யலங்க. திடீர்னு அழைப்பு வந்து ஒரு 3 நாள்ல கிளம்பணுங்கய்யா.
0: அதனால தானே மாணிக்க வாசகர் குருவிட்டார், அவன் தாழ் வணங்கி, அவனாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதற்கும் அவன் அருள் வேண்டும், அருள் இல்லாமல் செல்ல முடியும். சிறப்பு ராஜ்குமார், நன்றி உங்களுக்கு, மீண்டும் சந்திக்கணும், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சிறப்பு உங்களால் எங்களுக்கும் ஆலய தரிசனம் கிடைத்தது, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே கணமதி அவர்கள் இரண்டு தடவை அழைத்திருந்தார், அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கும்.

0: வணக்கம் வணக்கம் என்ற பிறந்த நாள் காணும் கதாநாயகன் கணபதி அவர்களே, வருக வருக.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: தங்களிடம் பேசி மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நிச்சயம், நீங்கள் நீண்ட நாள் பேசவில்லை, இருப்பினும் அன்று நீங்கள் அழைத்த வேளையே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். அதனால் உங்களை இணைக்க முடியும்.
1: நடிகைக்கு ஒரு பாட்டு பாடம் பார்த்தேன், ஒரு பல்லவி சரணம் பாடம் ஆசைப்பட்டேன். பட் அதனால வருத்தம் கிடையாது.
0: உங்களுடைய சிபாரிசுகள் எல்லாம் இங்கே நன்றாக இணைங்க கொண்டிருக்கிறார்கள். பெயரை நாங்கள் நினைத்தோம்.
1: கஸ்தூரி, கஸ்தூரி சயந்தன்.
0: ஆமா,
1: யுகே. அப்புறம் மயிலை திருமயிலை யுவராஜி, யோகராஜி.
0: யோகராஜ் அவர்கள் எல்லாம் இங்கே, நீங்கள் உங்களுடைய சிபாரிசுகள் இங்கே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். நலமாக இருக்கின்றீர்களா கணபதி அவர்களே?
1: நலமா இருக்கே, கேட்டுக்கொண்டிருக்கேன். சைலண்டாக கொஞ்சம் பேச பாடுறது கொஞ்சம் இதுவாக இருக்கு. முயற்சி பண்றேன், ஒரு பாட்டு பாடுறதுக்கு முயற்சி பண்றேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்து. உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே
1: கேட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மீரா மோகன் சேர்த்து நீங்களும் அன்பு நேர்களை சேர்ந்து எம்டிஆர் மூலமா விஷ்ணுக்கு சிறந்தாந்த நன்றி.
0: நன்றி. மீரா அம்மா அடிக்கடி உங்களை பற்றி பேசி இருக்கிறார். சுகம் அப்படி சுகம்
1: நல்லா இருக்கிறாங்களா?
0: இருக்கிறார்கள். கொஞ்சம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. அவர் இந்த உற்சாக குறைவாக இருக்கின்றார்.
1: மருந்துகள்
0: அவர் பேசுவார் உங்களோடு. இன்று இல்ல
1: மாவட்டம், என் குலதெய்வ குலதெய்வம் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் மரகதம் பேசுகிறேன்.
0: அவர் பேசுவார்.
1: அவரை நல்லபடியா வரணும், நல்லபடியா ஆக்டிவா இருக்கணும். நான் ப்ளே பண்றேன்.
0: நன்றி கணபதி அவர்களே. இன்று வந்து உங்கள் பிறந்த நாளும் அதுமமாக வந்த எங்களோடு இணைந்திருக்கீங்க. உங்கள் பிறந்த நாள் பரிசாக எங்களுக்கு ஒரு பாடல் பாடலாம் தானே நீங்கள்? உங்கள் குரலில் முடியுமா? முடியும் என்றால் நான்
1: ஒரு பல்லவி
0: அங்கே அன்று
1: கூறுவதுல பாட்டு தான். 87 அந்த படம் தான், கமல்ஹாசன்.
0: சிறப்பு தாருங்கள்.
1: ரொம்ப நாள் ஆச்சு, தச்சு விட்டு போச்சு.

0: ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்பறை வரைதாதி. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான்.
1: சிறப்பு. நாங்கள் ஏமாறாமல் உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டவுடன் பாடிவிட்டார். சிறப்பு சிறப்பு, தெளிவாக துல்லியமாக நல்ல சுத்தமாக சிறப்பாக இருந்தது. உங்களை பல
0: பேசினா
1: ஆமா ஆமா நன்றாக இருந்தது. நல்ல அழகாக அமைதியாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. வானொலியை பற்றி அல்லது ஒலிபெருக்கியிலே அல்லது ஒலி வாங்கியிலே தொலைபேசியிலே கைபேசியிலே எப்படி பேச வேண்டும் என்ற நல்ல தாராளமான அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது. அடிக்கடி என் மகள் கூட
0: இலங்கை வானொலி இல்லை தான் இலங்கை வானொலி 13 வயசு கேட்ட அந்த அனுபவம் தான் கிட்டத்தட்ட
1: தாய் வானொலி
0: 51 வருஷமா பாடுறேன்.
1: உலகத்துக்கு தாய் வானொலி
0: 51 வருஷமா நிகழ்ச்சி கேட்டு இலங்கை தமிழ் கேட்டு வளர்ந்து வந்தான். எங்க வீட்டில் எல்லாருமே எங்க வீட்டில் 10 பேரும் இலங்கை வானொலி கேட்டு வளர்ந்து
1: வந்தாங்க. உங்களை போன்ற சிறந்த அனுபவசாலிகள் எங்களோடு இணைந்து எங்கள் வானொலியை வளர்ப்பதற்கும் எங்கள் வானொலியை சிறப்பிப்பதற்கும் நீங்களும் கரம் கோத்திருப்பதை எண்ணி நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு களங்கள் கிடைப்பதில்லை. தங்களுடைய தளங்களிலே வந்து பாடுவதற்கு இடம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்டியாயிருந்து அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களெல்லாம் நல்லா களமாடுகிறார்கள். அந்த பெருமை உங்களுக்கு சேருகின்றது. நன்றி.
0: நீங்க சொன்ன மாதிரி தான் என் பட்ட இன்பம் இந்த பையன் பெருகு. நான் பாடுறோம் என்னால மத்தவங்க நல்லா பாடி அவங்க சிறப்பா இருந்து நல்ல பேர் வாங்கி எனக்கு ஒரு பெருமை உங்களுக்கு ஒரு பெருமை.
1: நாங்கள் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் அது நிலைப்பது இல்லை, அது பெருமதியே இருக்காது. இப்படியான சந்தர்ப்பத்தை கல்வி எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு ஒரு தளம் கிடைப்பது பெருங்காரியம். அதை நாங்கள் காட்டி கொடுப்பது அதை விட பெருந்தன்மையான குணம். எத்தனை பேர் காட்டி கொடுக்க மாட்டார்கள். இதை நாங்கள் காட்டி கொடுத்து அவர்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும், அவர்களும் வளர வேண்டும் என்ற தாராளமான பன்மை எல்லோருக்கும் வராது. கணபதி அவர்களே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று மறைத்து
0: விடுவாங்க. பாட்டு செய்யா பாடலாம் கரெக்டா கொஞ்சம் பாடணும் சொல்லி கொஞ்சம் ஊக்குவிக்கிறீங்க. கொஞ்சம் அப்படி பாடின ஊக்குவிச்சு நிறைய தளத்தை நிறைய பேர் நீங்க நிறைய பேர் சிறப்பா பாடுறாங்க.
1: பார்த்தீர்களா உங்களுடைய ஆசீர்வாதம்
0: இருக்கேன். பேசதான் முடியாது
1: உறவுகளுக்கு இது ஒரு பெருமையாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் வந்து இணைந்தது உங்களுடைய பிறந்த நாளை வாழ்த்துவதை நாங்கள் கடமைப்பட்டிருந்தோம். அது இறைவனால கொடுக்கப்பட்டது. நீங்களாகவே தெரிவித்தவுடன் நான் உடனே இங்கே அறிவித்து நாங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்தோம். உங்கள் எல்லோருடைய ஏகோபித்தவுடன் நீங்கள் மங்களமாய் சிறப்பாய் நீண்ட காலம் ஆரோக்கியம் செல்வம் அதிகம் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும். வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்துகிறோம் மீண்டும் மீண்டும்.
0: எனக்கு காமுஷரி பாட்டு 1953-54 வந்து படம். நான் பெற்ற செல்வத்துல நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேந்துளி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் தள்ளப்பட்டு தொட்டால் மனக்கும் ஜவ்வாது. அருமையான பாட்டு. அந்த பாட்டு கேட்க கேட்க அப்படியே காமசரிப்பு அருமையான பாடல். ஆனா அவரு நிறைய பாட்டு இவருதான் எதுவும் தெரியாது. கண்ணதாசன் நிச்சயமா வாழி நினைச்சிருப்போம்.
1: காமுஷரீப் அவர்கள் நிறைய பாடல. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் என் தந்தையாரின் ஞாபகம் வரும். எனக்கு பெயர் வந்து முழு பெயர் செல்வ ராசா. அவர்கள் எல்லாம் செல்வம் செல்வம் என்று அழைப்பார்கள். எப்பொழுதும் சின்ன குழந்தையா இருக்கும் வேளையிலே என் தந்தையார் பாடுவார் தூக்கி நெஞ்சிலே வைத்து கொண்டு நான் பெற்ற செல்வம் நல்ல செல்வம்னு. இந்த பாடலே
0: சிறப்பாக
1: அவர்கள் பாடும் பொழுது அவருடைய பற்கள் வந்து நல்ல அழகாக நேர்த்தியான சின்ன அடுக்கு பற்கள் அவருக்கு அது சிரித்து கொண்டு பாடுவார். அவர் அந்த அந்த ஒரு துள்ளு மீசை, அதாவது ஹிட்லர் வைத்திருந்த மீசை போன்றுதான் என் தந்தையாருடைய மீசை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இப்பொழுதும் அதை நீங்கள் பாடும் பொழுது அதுதான் என் கண்மண்ணே தோன்றியது. வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள்.
0: பரவாயில்ல, வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பழைய
1: சிறப்பை எதோ அழியாத காவிய பாடல், கருத்துள்ள பாடல். பாட்டு நிகழ்வுகளில் எல்லாம் பழைய பாடல்கள் தான் சரியாக, புதுப்பாட்டில் வாக்கியங்கள் இல்லை தானே, வார்த்தைகள் இல்லை தானே, எல்லாம் டம்படா டம்படா சத்தம் தானே வருகின்றது. மரபு கலை வாத்தியங்கள் என்று மறைந்தது, அன்றைக்கு இசையும் போய்விட்டது ஐயா. எங்களுடைய மூவேந்தர்களால் மும்மூர்த்திகளால்
0: கம்மியா இருக்கும். அந்த காலத்துல இசை கம்மி, வார்த்தைகள் அழகா இருக்கும். இந்த காலத்துல வந்து வார்த்தை அமைய போச்சு, இசை அதிகமா போச்சு, அவ்வளவுதான்.
1: சிறப்பாக பேசணும், நல்ல பாடலை பாடியும் காட்டி கொண்டு எங்களை மகள வைத்தீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம்.
0: உடல் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு
1: வாரங்கள்
0: உரிமையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: உங்களுக்கு உரிமை இருக்கின்றது வருவதற்கு, நீங்கள் வேண்டும். நன்றி.
0: நான் லைன் கிடைக்கிறது இல்லை, அதுவும் இல்லாம புது நேர்கள்
1: நீங்கள் வளர்த்து காட்டிவிட்டவர்கள் தானே இங்கு வந்து சக்கை ஓடு ஓடுகிறார்கள். எங்களுடைய எல்லா உறவு எல்லா உறவுகளும் சிறப்பாக மகள்வாக தான் இருக்கின்ற எல்லோரும்.
0: ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா ஒரு பையன் இருக்கான், தர்ஷன் ஒரு பையன், ஏற்கனவே இந்த சக்தி எஃப்எம்ல எல்லாம் பாடி செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ்
1: வாங்கிருக்கான். நீங்கள் பலருக்கு
0: முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவன் கண்டிப்பா பாடுவான்.
1: பலருக்கு நீங்கள்
0: போடுவோம்
1: இலக்கம் கொடுத்து அழைப்பு கொடுக்கிறீர்கள், அழைக்கின்றார்கள். ஒரு சிலர் இணைகின்றார்கள், ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்க வருவார்கள், நிச்சயமா வருவார்கள். நீங்கள் விதைக்கின்ற விதைகள் நின்று உழைத்து செடி வளர்த்து விருட்சமாக வரும் உங்கள் விதைகள் எல்லாம்.
0: என்ன கேட்கும், நான் பாடல் இசை யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க நான் இந்த இந்த மாதிரி அருமையான நம்ம எம்டிஆர் மாதிரி வானொலியில் இன் பண்ணி விட்டுட்டு அவங்க அந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கேன்.
1: நன்றி.
0: என் கடமை, என் கடமை பண்ண என்ன சொல்றது,
1: இசை பணி செய்து
0: கிடப்பது, அது மாதிரி என் கடன். புது புது அன்பு உறவுகளை
1: இணைப்பது. ஆமா, நன்றி. வணக்கம் தானாக வந்த சந்தனமே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: எனக்கு பகல் வேளை வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வேளை வணக்கத்தை தருகின்றேன். மகிழ்ச்சியோடு நலமாக இருக்கின்றீர்களா?
2: வளமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும்
1: வல்லவனுக்கு வல்லவனாகவும்
2: இருக்கிறேன் ஐயா.
1: சிறப்பு. இங்கே நகைச்சுவை நன்றாக இருக்கின்றது. உரையாடல்களை பார்த்தேன், எல்லாம் சொற்களால் நன்றாக உரையாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள். இன்று பணி இல்லை போல் நான் அறிந்து கொண்டேன். என்றால் நீங்கள் வந்து விட்டீர்கள் அங்கு இல்லையென்றா இங்கே வந்து
2: முடித்து விட்டு
1: வந்தேன். முடித்து விட்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு.
2: 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பணி இருக்குது ஐயா.
1: ஓ அப்படியா.
2: டியூ டேட் வந்து 31ஆம் தேதி ஒரு சிலருக்கு டியூ டேட் இருக்குது. ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது.
1: அது வரைக்கும் இப்படி சந்தர்ப்பம் கிடைத்தால் தான் வர முடியும். வாழ்த்துக்கள். அங்க உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? மழை அப்படி எதுவும் இருக்கின்றதா?
2: இன்னைக்குலாம் சரியான மழையா?
1: சாக்கியன்னு அட்ரஸ் சாக்கியன்னா கோவையில சரியான மழையா? ஆனால் மழை விட்டு விட்டதும் அது நீர் வடி வடிந்து ஓடி விடும். அங்கே என்ன நிக்க மாட்டாது.
2: வாழ்த்துக்கள்.
1: பணிக்கு சென்று வீடு வந்து இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தபடியா ஓடி வருகிறேன். வானிலை கேட்டுக்கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சொல்லோடு பாடல் நிகழ்வு எப்படி செல்கின்றது ஐயா? ஆரம்பத்தில் ஆரம்பித்த சொல்லோடு பாடலுக்கும் இப்பொழுது வித்தியாசம்?

0: சொல்லை எடுத்துக்கொண்டு அந்த சொல்லை மீது சொல்லை பற்றி பேசுவது இனிமையானது.
1: வாழ்த்து என்று அதை விட சுவாரஸ்யமாக பல போய்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய உரையாடல் இருந்து நான் தெரிந்து கொண்டேன்.
0: அது சும்மா அவங்க பார்த்தாலே பயமா இருக்குன்னா என்ன பண்றது?
1: நகைச்சுவை என்னண்டா இருந்தது. வாழ்த்துக்கள். சரி, இன்று நாங்கள் நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்
0: ராஜகுமார் ஐயா கூட சொன்னாரு, நான் இந்த பண்டரிபுரம் போயிருந்தேன் அப்படின்னு. நாங்கெல்லாம் கூட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம்.
1: அப்படியா? அப்படி ஐயா, பெரிய இடமா அது?
0: அது கோவில் நல்ல பெரிய கோவில் தான் ஐயா. அதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டு கோயில் எல்லாம் வந்து ஐயருங்க வந்து உள்ள ரூமுக்குள்ள, அந்த கருவறை ரூமுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க நம்மள.
1: முன்னாடி ரூம்ல இருந்தே
0: கும்பிட்டுட்டு வந்துருன்னு இங்க தமிழ்நாடு மத்த ஊர்ல. அங்க மகாராஷ்டிரால இருக்க கோயில்ல ஐயர் வந்து ஒரு ஓரமா நிப்பாரு.
1: ஆமா,
0: நாம போய் சாமிய தொட்டு கட்டி புடிச்சு கும்பிட்டு வரணும்.
1: இந்த விடயம் நாங்கள் இப்ப சில வருடங்களுக்கு முன்பு, நான் மகள் ஒவ்வொரு வருடமும் முன்பு இந்த கொரோனா வருவதற்கு முன்பு அமெரிக்காவில் இருக்கின்ற, நான் இப்பொழுது முதல் கூறியிருந்த, அங்கு ஒரு திருப்பதி ஆலயம் இருக்கின்றது. வட இந்திய மக்களினால் ஆரம்பிக்கப்பட்டு எல்லா தமிழ் மக்களினாலும் சைவ மக்களினாலும் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு ஆலயம். அங்கு நான் முதல் தரம் போகும்போது ஒரு சாதாரணமாக இருந்து இப்பொழுது ராஜகோபுரம் எல்லாம் அமைத்து சிறப்பாக வளர்ந்து விட்டது. மலையிலே இருக்கின்றது, மலையிலே அதை செதுக்கி அடுக்கு அடுக்காக எந்த நாட்டு வாகனம் வந்தாலும் நிற்கலாம். அங்கே சென்றால் இந்த கனடா அமெரிக்காவில் உள்ள எல்லா தலைநகரங்களினுடைய இலக்கத்தகடுடன் வாகனங்களை பார்க்கலாம். அப்படியான ஒரு பெரிய கோயில். அந்த நாங்கள் கடந்த முறை சென்ற போதெல்லாம் ஜன நெருக்கமாக இருக்கும். ஒரு முறைவே நன்றி அமைதியாக ஆறுதலாக கிருஷ்ணர் ஆலயம் மகளுக்கு பெரிய விருப்பம். நின்றபோது எங்களை எல்லாம் அளவாக உள்ளே சென்று கருவறைக்கு அருகிலே நிறுத்தி அமர்த்தி அந்த பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஐயா. அங்கே நீங்கள் கூறுவது சரி, அந்த கோவிலில் இருந்த திருப்பதி ஆலயம் அங்கும் அந்த அந்த அந்த பண்டிதர் அவர் வந்து அப்படி பண்டிட் என்று சொல்வதா அல்லது குருக்கள் என்று சொல்வதான்னு தெரியவில்லை. அவர் வந்து அவர் ஒரு ஓரமாகத்தான் நிற்பார். நாங்கள் சென்று தொட்டு வணங்கி வரும்பேன் என்று ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கொடுத்து விடுவார் ஐயா. அது ஒரு ஒரு கிடைக்க முடியாத அம்சம்.
0: அது ஒரு நல்ல பழக்கமா தெரிஞ்சது ஐயா.
1: ஆமாம், சிறப்பு. அது ஒரு சிறப்பு.
0: நம்மளும் போய் சாமிய பாலத்தை தொட்டு கும்பிடுற அளவுக்கு, நம்மளே போய் தொட்டு கும்பிடுற அளவுக்கு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு
1: கிடைக்காத ஒரு, அது அதுக்கு
0: உள்ள கலாச்சாரம் அந்த மாதிரி
1: இல்லை. அந்த அமெரிக்காவில் இருக்க அத்தனை மாநிலங்களிலும் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள், இந்திய மக்கள் வாழுகிறார்கள், இலங்கையர்கள் அவர்கள் அங்கே வருகிறதை பார்த்துருங்கேன். இங்கே கனடாவில் இருந்தும் எல்லா மாநிலத்திலும் இருக்கின்ற தமிழர்கள் அங்கு சென்று, சைவர்கள் அங்கு சென்று வணங்கியதை நான் கண்டிருக்கேன். நான் அழைத்து கொண்டு நான் பயணம் செய்யும் போது
0: அவங்க அந்த பிராமணர்கள் குருக்களை தவிர வேற யாரும் அந்த ரூமுக்குள்ள போக முடியாது. கருவறைக்குள்ள
1: 10:30 பயணம் நான் செல்லும்போது, சில பேர் 12 எடுக்கும். நான் தனியே போவதில்லை, நானும் மகளும் மட்டுமில்லை. இன்னும் இதுல நல்ல ஆர்வம் உள்ளவர்கள் இங்கே உள்ளவர்களை நான் அழைத்து கொண்டு, ஒரு வாகனத்தில் நாங்கள் 5 பேர் பயணம் செய்ய முடியும். அதனால் 3 பேரை கொண்டு செல்வேன். அப்படி சென்று வருவது உண்டு. என்ன, நாங்கள் செல்லும் பொழுது மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அடியார்களை கொண்டு போவது எங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி. அவர்களும் வந்து தரிசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த பொசுப்பு இருந்திருக்கு, அந்த அந்த இறைவனுடைய கடாட்சம். இந்த இந்த நீங்கள் சொன்ன வழியை நான் அங்கே கண்டிருக்கிறேன் ஐயா. நாங்கள் அப்படி அனுபவித்து
0: மகாராஷ்டிரா மாநிலத்துல புனேவுக்கு போய், புனே வரைக்கும் ரயில்ல போய் அங்கிருந்து ஒரு கார் பஸ் வச்சு கூட்டிட்டு போவாங்க சுற்றுலா போகும்போது.
1: சிறப்பு சிறப்பு
0: போற போது அது நம்ம அந்த அந்த அந்த கோயில் பார்ப்போம். அடுத்தவள பாத்தீங்கன்னா அந்த மும்பைல மகாலட்சுமி கோயில் இருக்குது.
1: ஆமா ஆமா, மும்பைல பிரிட்ஜ் நடத்துல
0: அங்க அதை பார்ப்போம்.
1: நான் அதுக்கு சென்றிருக்கின்றேன். நான் இந்தியாவிலே வந்து ஒரு சிறிதி காலம் தமிழ்நாட்டிலே இருந்துவிட்டு பம்பாய்க்கு சென்று விட்டேன். பம்பாயிலே ஒரு 6 மாத காலம் இருந்திருப்பேன். அந்த வேளையிலே அந்த மகாலட்சுமி மந்திருக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது அடிக்கடி. அது ஒரு கடலோரத்திலே, ஒரு கடலோரத்தில்
0: மும்பை போனா மகாலட்சுமி கோயில் கண்டிப்பா.
1: ஆமா ஆமா, அதுல ஒரு கடல் இருக்கும், ரெண்டு பக்கமும் நடுவில் கோயில் இருக்கும். அதுல போக வேண்டும்.
0: அடுத்தாப்புல பார்த்தோம்னா இதுதான் ஐயா. அங்க எங்க பார்த்தாலும் விநாயகர் சிலை வந்து வித்தியாசமா இருக்கும்.
1: இருக்கும் கணபதி
0: பிரணவர்களா.

0: கும்பிடுறது வந்து விநாயகர் தான்.
1: கணபதியை, கணபதியை. ஆமா ஆமா ஆமா ஆமா
0: ஆமா, அது பார்த்தோம்னா விதவிதமான சிலை இருக்கும், விநாயகர் சிலை.
1: சிறப்பு சிறப்பு. நீங்களும் எத்தனை யாத்திரைகள் சென்றிருக்கின்றீர்கள் புரிகின்றது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதனால் தான் கோவிலில்லா ஊரில் குடிகேற்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவின்னு.
0: அந்த அந்த பண்டதிபுரம் ஆலயம் வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்தாலும் அதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் ஐயா, வைணவ தலத்துல.
1: வைஷ்ணவ தலத்திலயும் வாழ்த்துக்கள்.
0: பாடல் பெற்ற ஸ்தலங்களை கண்டிப்பா போய் பார்க்கணும் ஒரு முறையாக.
1: நிச்சயமாக, அதுவும் ஆண்டாண்டு காலமாக அந்த வழிமுறை தவறாமல் அவர்கள் நிர்வகித்து கொண்டு வருகின்றார்கள், பெருமைக்குரியபடியும். அதனால் தான் சைவம் என்னுடைய ஆன்மீகம் இந்து இன்றும் அழியாமல் இருக்கின்றது. சிறப்பு. சரி, நாங்கள் இவ்வளவு நேரம் இப்படி பேசணும் இல்லவா, என்ன பாடல் உங்கள் உள்ளத்திலே தோன்றுகிறது?
0: நான் கேட்கிற பாட்டுக்கும் இப்ப பேசுனதுக்கும் சம்பந்தமே இருக்காது.
1: அப்படியும் ஒரு பதம் இருக்கு ஐயா, சம்பந்தா. இப்ப வந்து அவர் வந்து சொன்னாரு, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் என்றது போல, சம்பந்தமே சம்பந்தம் இல்லாமலும் இருக்கிறது. அதுக்கெல்லாம் பாடல் இருக்கின்றது. அவர் சொல்லத்தான் வருகின்றது. பார்ப்போம், இந்த பாடல் பாடும் போது நீங்களும் மற்றவர்கள் எத்தனை தான் கண்டுபிடிக்கின்றீர்கள் இல்லையா?
0: கவிஞர்களே
1: அத்தனையும் அத்தனையும் கருத்துள்ள வரிகள் தானே. எதுகை மோனைக்கு சும்மா போடவில்லை இப்பொழுது போல. நாக்க மூக்கா நாக்க மூக்காண்ட அந்த வரி இசைக்காக வந்தார். இது கருத்தோடு வருகின்ற சொற்கள். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும்
0: அதே போன்ற
1: சின்ன வளை முகம் சிவந்த வளை, இந்த வளை எத்தனை வளை வந்தாலும் அதுல அர்த்தம் இருக்கும்.
0: இன்னொரு வகையில சொன்னா அத்தான் ஒரு வகை உறவு.
1: அத்தான், ஆமா அத்தான் என்ன தான். சிறப்பான பாடல், நல்ல ஒரு விடயத்தை பேசி கலந்து அதை பற்றி பகிர்ந்தீர்கள். அத்தோடு இந்த அத்தான் என்ன ஒன்று தொடர்ந்து வருகின்றது. இந்த கவித்துவத்தையும் இதில் காட்டுகிறீர்கள். சிறப்பு. இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் இனிமையான சொல்லோடு. நன்றி நாகப்பன் அவர்களே. நேரம் நெருங்கி வருகிற வேளையிலே இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள்.
0: நேரம் மீண்டும் நேரம் கிடைத்தால் இணைந்து
1: கொள்கிறேன். நன்றி நன்றி. இந்த பாடல்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 9 பாடல்கள் கருத்து கிடைச்சிருக்கின்றன. இந்த 9 பாடல்கள், 10 பாடல், அதில் ஒரு பாடல் முதல் அது ஒரு பிறந்த நாள் பாடல்களாக நான் ஒளிபரப்பி விட்டேன்.
0: 9 பாடல்கள் இப்பொழுது கொடுத்து விடலாம் இல்லையா?
1: இல்லை, இப்பொழுது கொடுப்பது
0: 45
1: உங்களுக்கு. அடுத்த நிகழ்வுக்காரர் எங்களுக்கு இப்போ இந்த இவ்வளவு தருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் எனக்கு வேண்டும். நியதிக்கும் மாறானது இது உங்களுக்கு.
0: அதுக்கு என்ன ஒரு சஜஷன்னா, 9 முதல் உங்களுடைய நேரம் 9 முதல் 12 வந்து நீங்க நேரலைக்காக ஒதுக்கிக்கலாம்.
1: பார்ப்போம். மற்ற ஏனென்றால் அந்த சிலர் குடும்பத்தோடு இருப்பார்கள், குழந்தை பிள்ளைகளில் வீடுகள், கேட்பதற்கு அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அடுத்தது பாடல் ஒலிபரப்பும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தூக்கத்துக்கும் போய்விடுவார்கள். பகல் வேலை என்றால் சிறப்பாக இருக்கும். பின்பு அது மறு ஒலிபரப்பாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. அதற்காக இப்போ ஒரு 5 பாடலுக்கு உள்ளே என்றால் உடனே நான் கொடுத்து விடுவேன். நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள், அந்த நிகழ்ச்சி முடிவதற்கிடையிலே தந்து விடுவேன். அல்லது உறவுகள் அப்போ உறவு கொண்ட வருகை குறைவாக இருந்து நேரம் அதிகமாக இருந்தால் உபயோகிக்கலாம். இது உங்களுக்கு முதலிடம் நேயர்களுக்கும் பாடுவோர் பாடலாமல் 2வது பாடலும் கொடுத்து கொண்டிருக்க இறுதி நேரத்தில் இந்த அடுத்த உறவு அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இவரையும் ஒரு தடவை எடுத்து பேசத்தானே வேணும். அப்ப நேரம் எனக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். பார்ப்போம். நீங்கள் கூறியபடி 12 மணி வரைக்கும் நான் முன்பு ஆலோசித்தேன். நீங்கள் அழைத்து அவரை எடுத்துக்கொண்டு நன்றி. நான் மீண்டும் சந்திக்கின்றேன் நாகப்பன் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜராஜன் அவர்களே வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல்
1: நலம் நலத்தோடு இருக்கின்றோம், உங்கள் நலத்தை அறிந்து மகிழ்ச்சி கொண்டோம், நீங்கள் நலமாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது உங்கள் மாமா வந்து சென்றிருந்த உங்கள் மாமா உங்களுடைய ராஜ்குமார் மாமா வந்து சென்றிருந்தார், அவர் யாத்திரை சென்று வந்தேன் என்று கூறியிருந்தார். நான் உங்கள் பெயரை அவருக்கு நான் ஞாபகப்படுத்துவதற்கு முன்பு நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டு விட்டார். நலமாக இருக்கு. நீங்கள் இப்பொழுது எங்கே தர்மபுரியில் இருக்கின்றீர்களா, ஒரு எங்கே இருக்கின்றீர்களா? சொல்லோடு பாடல் உங்களுக்கு சொல்லை பற்றி நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் ஒரு நியாய சுரந்தரர், வழக்கறிஞர், எத்தனை பதங்களை எல்லாம் எத்தனை கருத்துக்களோடு எல்லாம் நீங்கள் பேசக்கூடியவர், தமிழ் அழகாக பேசக்கூடியவர், அன்று முத்தை திருபத்தி திருநகையே வந்து முழுமையாக பாடி காட்டியவர் அல்லவா? வாழ்த்துக்கள். இந்த சொல்லோடு பாடல் என்றால் ராஜராஜன், நாங்கள் ஒரு மனதிலே இருக்கின்ற ஒரு எண்ணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு உதவுவது இந்த சொற்கள் தான். இந்த இரண்டு உதடும் உதடும் எங்கள் நாக்கும் குரல் வளையும் சேர்ந்து ஓசையை வெளியே கொண்டு வந்து அதை பதமாக்கி பதப்படுத்தி சொல்லாக தரும் பொழுது அதுக்கு கருத்துக்களை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு எங்கள் அன்னை மொழி தமிழ் இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதன், ஒரு ஆய்விலே பார்த்தோம், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17,000 சொற்களை உபயோகிக்கின்றார் என்று, அதில் ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக உபயோகிக்கின்றார்கள் என்று. அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் பேசுவதற்கு அதிகமாக பேசுவதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் எங்கள் மனதில் நன்றாக பதிந்து விட்டால், ஒரு பதம் பதிந்து விட்டால் அந்த பதத்திலே நாங்கள் பேசாமல் பாட்டிலே சொல்வதற்கு இத்தனை பாடல்கள் இருக்கின்றது திண்ணகத்து திரைப்படத்திலே. அப்படியான வகையிலே உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதம், இப்பொழுது நாங்கள் பேசியதிலிருந்து ஒரு பதம், எத்தனையோ விடயங்கள் இருக்குது அதில் ஒரு பதம், எந்த பதம் உங்களை எந்த பதத்தில் வரும் பாடல் உங்களுக்கு தோன்றுகிறது கேட்க முடியுமா? வாழ்க்கை படிமுறைகள் எல்லாம் பல இருக்கின்றது, அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை தொட்டு ஒரு பாடலை தரங்களேன் உங்களுக்கு விருப்பமாக, அல்லது நீங்கள் என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்?
2: இன்னைக்கு விஜயகாந்த் புரட்சி கலைஞரோட பிறந்த நாள்.
1: ஓ, விஜயகாந்த் ஐயாவுடைய பிறந்த நாள். வாழ்த்து. என்ன அப்ப எல்லோருக்கும் பிறந்த நாள் தான் ஐயா, என்று நல்லவர்கள் எல்லோருக்கும். இங்கே
2: பொட்டு வைத்த தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம்.
1: ஆமா, பானத்தை போல அந்த திரைப்படமா? பொட்டு தங்க கோடம் இந்த எங்க இந்த முதல் வரி பாடங்களை கேட்போம்.
2: அதாங்க, நீ பொட்டு வைத்த தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், தங்க தொட்டு தொட்டு தொலக்கி வரும் ஜோரான தங்கரதம், நீ சிங்க குட்டி தங்க கட்டி.
1: சிறப்பு சிறப்பு, எடுத்தவுடன் பாடிவிட்டார். வழக்காடுறவர் பார்த்தால் பாடலையும் கட்டிக்கார, இசையிலையும் சிறப்பு.
2: அதெல்லாம் மனிதருள் தெய்வம் ஐயா அவரு, விஜயகாந்த்.
1: அப்படியா?
2: பசினி யார் வந்தாலுமே போக்கிடுவார்.
1: ஆமாம், பசிக்கு உணவு போட்டு அத்தனை உயிர் கொடுத்தோர் அவர்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று ஒரு மொழி உண்டு. உண்டி என்பது உணவு, உணவு கொடுத்தவர் அத்தனை பேரும் உயிர் கொடுத்தவர். முதல் முதல் உணவை கொடுத்தது எங்கள் தாய், அவர்தானே உயிர் கொடுத்தார் எங்களுக்கு. அதன் வழி வழிவந்த அந்த உண்டி கொடுத்தல், அதில் விஜயகாந்த் அவர்கள் சார்ந்தவர் என்பதை நாங்கள் அறிக்கைகளில் பார்த்திருக்கின்றோம். அடுத்தவர்கள் சொல்லவும் கேட்டிருக்கின்றோம். எழுத்து மூலம் பார்ப்பதை விட இன்னொரு வாயால் உதர்வது மேலும் சிறந்தால், அந்த வகையில் உங்கள் வாயால் நீங்கள் வந்து கூறியது பெருமையாக இருக்கின்றது. சிறப்பு, வாழ்த்துக்கள். இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புவோம். நேயர் நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. இன்று சொல்லோடு பாடல் நேயர் நேரம் என்று ஒன்று இருக்கும். பகல் வேளைகளிலே நீங்கள் கேட்டு, இப்போ இரவு வேளை அமைதியாக இருந்து கேட்பதற்கு, பலமாக வானொலியை வைத்து கேட்பதற்கு இடையூறாகவும் வீடுகளில் இருக்கலாம். ஆதலால் நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்போ உடனே தருவதற்கு, உங்களுக்கு முன்பு 9 பேர் இருக்கின்றார்கள், இது 10வது பாடல் என்றால் 10 பேருடைய பாடலை ஒரே நேரத்தில் தருவதற்கு மேலும் 1 மணி நேரம் பிடிக்கும். அப்போ 1வது பாடலை இப்போ கேட்பார், 10வது பாடல் வருவதற்கு 1 மணி நேரம் காத்து கொண்டிருக்கணும். பாடலை தந்தவர் காத்து கொண்டு வேண்டிய அப்படியான கொஞ்சம் அசௌகரியங்களும் இருக்கின்றது. இப்போ நாகப்பன் அவர்களும் ஒரு செய்தியை, ஒரு தகவலை, ஒரு வழியை சொன்னார். 10 இப்பொழுது 9 உங்களுடைய நேரம் 11 மணிக்கு முடிகின்ற நிகழ்ச்சியை 12 மணி வரை நீடிக்கலாம் என்ற மாதிரி அவர் கூறினார். அது எவ்வளவு சாத்தியமாகும் என்றும் ஏனைய உறவுகளுடன் பேசி அதிபரோடும் பேசி குழுவோடு பேசிவிட்டு பார்ப்போம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நன்றி ராஜராஜன் வந்து இணைந்த
2: என்னுடைய
1: நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

0: சொல்லாயோ வாய் திறந்து வந்து நில்லாயோ நேரில் வந்து என்ற அந்த வரி எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கின்றது எங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. அழைக்கும் வேளையிலே நீங்கள் இணைந்து வந்து நின்று சொல்லிக் கொண்டிருக்கும் வேளை இறுதியாக ஒரு நேரை எடுத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் எங்கள் அன்பு குளப்படி சிங்கம் சிங்கக்குட்டி ஃபாரூக் அவர்களே வணக்கம்.
1: அப்பா அன்பு வணக்கம், அனைவருக்கும் அன்பு வணக்கம், நலம் நலம் அறியா.
0: அன்பு வணக்கம் அனைவருக்கும் தந்த வேளையிலே நீங்கள் நலம் என்று சொன்னதை நாங்கள் மகிழ்ந்தோண்டு. நாங்கள் நலமறை யாவல் என்று நீங்கள் கேட்டவே நாங்கள் அனைவரும் நலமன்று நல்ல செய்தியையும் தருகின்றோம். இந்த நீங்களும் நாங்களும் நலமன்று எண்ணும் இந்த வேளையிலே அங்கே உங்களுடைய ஊரில் எப்படி இருக்கிறது காலநிலை?
1: காலநிலை மழை இல்லைப்பா.
0: என்ன காரணம் பாரு, நீங்கள் வந்த பின்பு அநேகமாக மழை இல்லாமல் இருக்கின்றது, என்ன காரணம்? நல்லார் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்க எல்லோரும் நல்ல மழை பெய்யுது என்று கூறுகிறார்கள், நீங்கள் மட்டும் மழை இல்லை என்று இப்படிதான் கூறுகிறீர்கள். அவ்வப்போது நலமா இருக்கின்றது. நான் வைத்த பெயர் சரி, குளப்படி சிங்கம் தான், அவ்வப்போது நல்ல பிள்ளையே ஐயா. பணிகள் அப்படி செல்கின்றது, உடல்நலம் அப்படி இருக்கின்றது இப்பொழுது? ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள் எங்களோடு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
1: காதலில் விழுந்தேன்.
0: விழுந்துட்டீங்களா? எப்பொழுது விழுந்தீர்கள்? மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் போறீர்களா? இப்பொழுதுதான் விழுந்தீர்களா? வார்த்தைகள் வராமல் தக்கமுக்கு படுகின்றீர்கள். நாக்கு மூக்கு தேவை இந்த வார்த்தைகளை வழிவிடுவதற்கு. காதலில் விழுந்து விட்டா எல்லாம் அடங்கி விடும். என்ன மகனே, அப்பாவுக்கு மகன் காதலில் விழுந்தேன் பற்றிய தத்துவத்தை கூற வரும் காலமாக விட்டது இப்பொழுதைய காலங்கள். சிறப்பு மகன், சிறப்பு சிறப்பு. அப்படி நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள், நலமாக இருக்கின்றீர்கள்?
1: நண்பர்கள்
0: மாமன் மகளையும் கொண்டு வந்து விட்டிருக்கேன். சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு சித்தம் உண்டா?
1: வாய்ப்பு இல்ல,
0: வாய்ப்பு கலைத்து விட்டார்கள், கலைத்து விட்டார்கள். இங்கே வெளியில வெப்பம் இல்லை, உள்ளே வெப்பம் இல்லை. நாங்கள் இந்த வெப்ப கருவியும் போடவில்லை வீட்டுக்குள்ளே. அதாவது வெளியே கொஞ்சம் வெயில் அதிகமாக வந்தால் எங்கள் இங்கே உள்ள சுவர் அமைப்புகள், இந்த வீட்டின் அமைப்புகள், அந்த சுவர்கள் வெப்பத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்கிறது. இப்போ கலையகம் முற்றாக அடைத்திருக்கும், பூட்டப்பட்டிருக்கும். வெளி சத்தங்கள் உள்ளேயும் உள் சத்தம் வெளியே போக முடியாமல் எல்லாம் அடைத்திருக்கும் தானே. அப்போ இதற்குள்ளே உள்ள இயற்கை வெப்பம் கூடுதலாக தாக்கிக் கொள்ளும் எங்களுக்கு. அதான் நல்லது. இறுதி நேரத்தில் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்து நல்ல நகைச்சுவையும் தந்து இருக்கின்ற நீங்கள் நல்ல பையன், எனக்கு நன்றாக தெரியும். இதனால் தான் இருக்கின்ற ஆபத்துகள் இருந்தெல்லாம் விடுபட்டு இறைவன் உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டார். இப்பொழுது நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். கிடைக்கும் வேளைகளில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், எங்களையும் மகள வையுங்கள். நன்றி மகனே. பார்ப்போம் பாடல், நாக்கு இருக்கா மூக்கு இருக்கான்னு பார்ப்போம் பாடல்லே. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நேரம் சரியாக 1:30 நிமிடத்தை தொட்டுவிட்டது என்றபடியால் ஃபாரூக் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை சரியாக நிறைவுக்கு கொண்டு வந்து தந்துவிட்டு போறார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கண்டு கொண்டிருக்கும் வரலட்சுமி அம்மா, நித்யஸ்ரீ அம்மா, அத்துடன் எங்களுடைய கணபதி ஐயா அவர்கள், அது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு பிறந்த நாளை பற்றி அன்பு ராஜராஜன் கூறினார். நடிகர் கலைஞர் மக்கள் கலைஞர் என்று கூறப்படுகின்ற விஜயகாந்த் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் பிறந்த நாளை கூறிக்கொண்டு மேலும் இதேபோன்று பிறந்த நாள் காணும் நலவிடயங்களை காண்பவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 2026 ஆண்டின் 8 மாதத்தின் 25 நாள் திங்கட்கிழமை இல்லை. அதை அடுத்து வந்த செவ்வாய்க்கிழமையிலே கதம்பத்திலே வரும் பாடுவோர் இல்லை சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பாக இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக வல்லமை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிறந்த தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றி கூறும் இந்த வேளையிலே என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி உங்களோடு இணைந்து அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு கருணை சாந்தம் இவற்றுக்கெல்லாம் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காக்கப்பட வேண்டும். நாங்கள் காத்து நடப்போம் என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. இனிது நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: இங்கு
1: என்று எனக்கு எழுதி நேற்றைய தினம் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். ஆனால் அவர்களுடைய பகுதி தான் அந்த வன்கூவர் பகுதி. ஆனால் அவர்களுடைய இடங்களுக்கு, இல்லங்களுக்கு, அவர்களுடைய அலுவலகங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் அவர்களுடைய இடத்தை அண்மித்து ஏற்பட்டிருக்கின்றது என்று இன்று செய்தி கிடைத்தது. அதனால் அவர்கள் தங்களுடைய பயணத்தை நிறுத்துகிறார்களா என்றால் நான் நினைக்கவில்லை. என்றால் அவருடைய குழந்தைகளுக்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றது. இங்கே விடுமுறையில் சென்றுவிட்டு மீண்டும் வந்து பணியிலே அமரலாம், அமராமலும் போகலாம், அமர்த்தாமலும் போகலாம். எங்கள் நாடு போன்று ஒரு பணியை கிடைத்தால் அது நாங்கள் ஊதிய ஓய்வூதியம் பெறும் வரைக்கும் ஒரே வேலையில் இருக்கலாம் என்று எண்ண வேண்டாம். இங்கு வேலை உத்தியோகம் கிடைப்பது சுலபம், ஆனால் அதற்கு உத்தரவாதம் இல்லை. இறுதி வரை இருப்பாய் என்றான். இருக்கலாம், ஆனால் உறுதி இல்லை. அதை விருப்பம் இல்லை என்றால் விலகி வேறு பதவி போகலாம். அந்த சுதந்திரங்கள் இங்கே இருக்கின்றது. அதனால் அவர்களும் வந்து அதே பதவியில் சேர்கின்றார்களா வேறு பதவி போகிறா தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக பெற வேண்டும், இங்கு வந்தும் பலமாக பதமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்கு செல்வோம். இதில் நான் இங்கே நாகப்பன் அவர்கள் அதிகாலையிலே எங்கள் நாட்டிலே நாங்கள் பாடசாலைக்கு சென்றவுடன் இங்கும் உண்டு பாடசாலைக்கு சென்றால் பாடசாலை வகுப்பு ஆசிரியர் அந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்களுடைய வரவை குறிப்பதற்கு ஒரு இடாப்பு என்று ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு நீட்டு புதிய புத்தகம். அதில் ஒவ்வொரு பெயராக அவர் அழைப்பார். அவர்கள் வந்துள்ளேன், உள்ளேன் என்றெல்லாம் ஒரு பிரசன்ட் என்றெல்லாம் கூறுவார்கள், இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். அதே போன்று இன்று இங்கும் எங்களுக்கு வணக்கம் கூறி இருக்கிறோம் என்று அறிவித்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அன்பு நாகப்பன் தெரிவித்திருக்கின்றார். வணக்கம் நாகப்பன், வணக்கம். நீங்கள் வருவீர்கள் என்று உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றதை நான் அறிந்து கொண்டேன். வாழ்க வளர்க. ஏனைய உறவுகளும் இணைந்திருக்கின்றார்கள் தான். அவர்கள் பதிவிலே இடாது விட்டாலும் இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் மழை அங்கு எல்லா இடமும் என்றவுடன் வலைத்தளம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக நான் இணைந்து கொள்ளுகின்றேன். எனக்காக நீங்கள் பதிலை தந்த வேளையிலே, அந்த வேளையிலே வர முடியாமல் இருப்பவர்களுக்கும் அவரையிலும் வரவேற்று கொண்டு அடுத்து இன்னும் ஒரு செய்தியை தர வேண்டி இருக்கின்றது எனக்கு. என்னவென்றால், நாங்கள் இந்த பாடல்களை எழுதும் தளம் உண்டு, கருத்துக்களை பரிமாறும் தகவல் தான் அன்பு உறவுகள் பகுதி. ஒரு சிலர் வந்து அன்பு உறவுகளுக்குள்ளேயும் எழுதிக்கொண்டு அங்கே பாடல்கள் கேட்பவர்களுக்குண்டு அந்த தளத்துக்குள்ளேயும் எழுதுகிறார்கள். அறியாமையா புரியாமையா தெரியவில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குள்ளே பாடல்கள் மட்டும்தான் எழுத வேண்டும். தவறுதலாக எழுதினால் அது பொறுக்கப்படும். ஆனால் மற்றவர்களுக்கு அது ஒரு பிழையான கர்மமாக தெரிந்து உறவுகளுக்கு முறைப்பாடு செய்கின்றார்கள். அதனால் தயவு செய்து நேயர் நேரம் தளம் இருக்கின்றது பாடல்கள் கேட்பது. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதுங்கள். இங்கே எத்தனையோ பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு கருத்து பரிமாற்றமோ, அதற்கு உங்களுடைய தேவைகளுக்கான சில கருத்துக்களை அங்கே பொறிப்பதோ அவ்வளவு உசிதமல்ல. அடுத்து எங்களுடைய அன்பு உறவுகள் தளத்துக்குள்ளே நீங்கள் குறிப்புகள் எழுதலாம், பாடல்களின் கருத்துக்கள் எழுதலாம். நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள் பார்க்கின்றேன், அது ஒரு குறையும் இல்லை. ஆனால் வேறு வேறு விளம்பரங்களை நீங்கள் கொண்டு வந்து எங்கள் தளத்திலே உங்களுக்கான நண்பர்களுடைய உறவினர்களுடையோ தெரிந்தவர்களோ இல்லை உங்களுடைய விளம்பரங்களை அதற்குள்ளே புகுத்துவது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. காலநிலைகளை தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். மழை பொழிகின்றது, தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். கருத்துக்கள் பல எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள். தத்துவங்களை குறிப்பிடுகிறீர்கள், வாழ்த்துக்கள். அது ஒன்றும் காரியமில்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்கள், உங்களுடைய மனக்குறைகள் இருந்தால் கூட தளத்தில் எழுதி பயனில்லை. அதை அதிபரோடு பேசலாம். இலக்கம் இருக்கின்றது, நீங்கள் எந்த நேரமும் பேசிக்கொள்ளலாம். நானும் அப்படித்தான். ஏதும் குறை இருந்தால் உடனே நான் என் பிள்ளைகளுக்கு கூறிவிடுவேன். அவர்கள் அதை உடனடியாக அமல்படுத்துவார்கள். எந்த விதமான மன கிளேசமும் இன்றி பிழை எப்பொழுதும் நடப்பது வளமை. அதை சுட்டி காட்டும் பொழுது எனக்கு கொஞ்சம் மனம் ஒரு மாதிரி இருக்கு, எப்படி சுட்டி காட்டுவது என்றது. ஆனாலும் உங்களுக்கு மூத்தவர் என்ற வகையிலே சிலர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது, எங்கள் வானொலியில் நீண்ட காலமாக பயணிக்கும் உங்களுக்கு எங்கள் நியதிகள் எல்லாம் புரியும். அதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வருவோம். இன்று உனக்காக நான் நிகழ்வுக்காக நீங்கள் என்ன பாடலோடு வரப்போகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு வருபவர்களுக்கு ஒவ்வொரு பாடல் கிடைக்கும். அது நிகழ்ச்சி முடிவிலும் கிடைக்கும், நீண்ட கூடுதலானவர்கள் வந்துவிட்டால் நேரத்தை கருதி அது வந்து நேரம் என்ற பகுதியிலே தரப்படும். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே, செய்திகளை தந்து கொண்டேன். இறைவன் அருளால் நாங்கள் இன்று உனக்காக நான் நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு செல்வோம். எல்லோரும் வாருங்கள். 6478747415 காத்து கொண்டு இருக்கின்றது.

0: வணக்கம்.
1: வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தோடு முதல் நேயராக இணைந்து எங்களுக்கெல்லாம் இறையருளை கூட்டிக் கொண்டு அன்போடு வந்திருக்கும் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்களே, வருக வருக. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஐயா ஆசீர்வாதத்துடன் நலமுடன் வளமுடன் மகிழ்வோடும் திருமண வேலைகளுடன் நன்றாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள். சிறப்புற அமைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்துக்கின்றோம். அது சிறப்புற நிறைவேறும். வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே குடும்பம் என்பது மிக முக்கியம். அந்த குடும்பத்தில் மங்களகரமான காரியங்களை எதிர்பார்த்து இருப்பது வளமை. அது உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கின்றது. இறைவன் அந்த
1: கர்மத்தை
0: கைகூடி
1: அது கடமையை செஞ்சு விட்டு
0: கைகூட வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும், மங்களம் உண்டாகட்டும். நல்லது. நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன் என்று கூறின நீங்கள் நல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும்.
1: உலகமே நல்லவங்க தான். நேரத்துல குணம் மாறுறப்பதான் கெட்டமா.
0: மனிதன் என்பவன் மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். தெய்வம் என்ற தெய்வம் என்ன செய்யும்? குறைகளை பொறுத்து குற்றங்களை களைந்து நன்மைகளை தருவதுதான் இறை. அதுதான் நல்லது. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? நாச்சியார் கோயில் மழை பொழிந்ததா?
1: மழை நைட்டோட நின்றுச்சியா? பகல்லாம் பிச்சு எடுத்துட்டு கையில்.
0: அது நல்ல மழை ஐயா. இரண்டா இரவிலே மட்டும்தானே பெய்து பகல் உங்களோட பணிகளுக்கு ஒரு தடையும் செய்யவில்லை. நன்றாக வெயில் சென்று உலர்ந்த மனிதனாக சென்று வாருங்கள் என்று இல்லையா? வெயில் கொஞ்சம் கடுமையாக இருந்ததோ? ஏனெண்டா இரவு மழை பெய்து மறுநாள் வெயில்னா கோடை வெயில். கோடை மழை எப்படி கடுமையா இருக்குமோ அதே போன்று வெயிலும் கடுமையாக இருக்கும். ஏனென்றால் இந்த பயிர்களுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு, மிருகங்களுக்கு எல்லாம் பசுமை ஒரு உணவுகளை கொடுக்க வேண்டும், தானியங்களை கொடுக்க வேண்டும். எங்களுக்கு உணவு தானியங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் தானே? அதற்காக சூரிய ஒளியும் மழையும் சரிவர கிடைக்க வேண்டும். சிறப்பு. சரி, இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே வந்தோம். நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம், யாருக்காக வாழ்கிறோம் கொள்ளுகிறோம் என்று. இந்த சமுதாயத்தோடு எல்லாம் நாங்கள் வாழ்கிறோம். சரி, இப்பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பாடல் விருப்பமா இருக்கும்?
1: ஐயா அந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அந்த பாடல். ஐயா
0: ஒரே கல்யாண கலையோடு தான் இருக்கின்றீர்கள் இல்லையா? மகிழ்ச்சி ஐயா.
1: இல்லையா, இப்ப கொஞ்சம் மனசுல என் மனசுல உள்ளதுதான், என்னடா நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வந்து பொண்ணு போயிட்டுனா என்னடா பண்றதுன்னு. அது வெகு தூரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்.
0: அப்படியா, தூர இடமா?
1: செங்கல்பட்டியா? செங்கல்பட்டு, நாச்சியார் கோயில் செங்கல்பட்டு. ஏழு
0: மணி நேரம் சென்றாலும் தேவா, இப்பொழுது உள்ள நவீன விஞ்ஞான உபகரண வசதிகள் இருக்கும் போலையில உடனே மகளை பார்க்க வேண்டும் அல்லது அப்பாவை பார்க்க வேண்டும் மகளும் நினைத்தால் பேசி எடுத்து வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டால் நேரடியாக பார்த்து பேசி மகளது கண்ணீரும் செய்து
1: கொள்ளலாம்.
0: இல்லை என்றால் நாங்கள் அதுக்கு நாள் குறித்து, நேரம் குறித்து பணிகளை எல்லாம் நிறுத்தி பிரயாணத்தை செய்து ஏழு மணித்தியாலம் போக வர ஏழு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் இருந்து பேசி போட்டு வருவதா இருக்கு. இது நாள் கணக்காக பேசலாம் தானே? நீங்கள் நினைத்தவுடன் மகளிர் எண்ணம் வந்தவுடன் நீங்கள் ஒரு
1: சந்தோஷம் ஐயா. அதோட சந்தோஷம் பயலுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கலன்னா இப்ப லீவு கிடைச்சி வந்துகிட்டு இருக்கான்.
0: தம்பி வர்றாரா? அவர் அவர் அண்ணன் இல்லாமலா? அண்ணன் இல்லாமலா? அது அறுவது, அது இன்னும் ஆனந்தமா இருக்கும். அதெல்லாம் கை கொடும் ஐயா. நல்லவர்களுக்கு எல்லாம் நலமாகத்தான் அமையும், அமையும், கவலைப்பட வேண்டாம். அவர் இல்லாமல அவர் வர வேண்டும். அவர் தானே தோழன், தோழமை வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளைக்கு
1: தோழன்.
0: இதெல்லாம் வரப்பிரசாதம் ஐயா, இறைவன் கொடுத்த வரம். அதை நாங்கள் அனுபவம், அதுதான் சுவர்க்கம் என்று கூறினோம். எங்கள் பூமி தான் எங்களுக்கு சுவர்க்கம். இதை விட சொர்க்கம் இறங்கும் இல்லையா ஐயா? அதை சொர்க்கமாக எண்ணி நடந்து வாழ்ந்து கொள்வது நாங்கள். சரி, அப்படின்னா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அற்புதமான ஒரு பாடல். சிறப்பான அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள், உனக்காக நான் நிகழ்வு கேட்கிறேன். இந்த பாடலை மகளுக்கு கூறுவது போன்று கூறுகிறீர்களா இல்ல பொதுவாகவா?
1: ஆமா
0: வாழ்த்துக்கள். ஆனா குறிப்பாக மகள் பூரி போட இருக்கின்ற மகள் கேட்டுக்கொள்வார்.
1: செங்கல் போட்டுக்கிட்டு இருக்கு.
0: இன்னும் எத்தனை நாள்?
1: 15,000 ரூபாய் கொடுத்து, 15,000 ரூபாய் கொடுத்து ஆளை கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: இது ஒரு தடவை தானே ஐயா, இது முக்கியமானது தானே ஐயா? இந்த நிகழ்வு பார்த்தா போடும் போது அவருடைய உள்ள பூரிப்போ அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்த்து தூக்கி வளர்த்தது அந்த இப்ப இப்படி இருக்கிறாளே என்ற இவ்வளவு பெருமை ஐயா, அவ்வளவு மகிழ்ச்சி ஐயா, எங்களுக்கு ஒரு ஆனந்தமா. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றது உங்களுடைய திருமண நாள், அவளுடைய திருமணத்துக்கு?
1: ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு திருமணம் ஐயா.
0: ஓ,
1: வர்ற ஞாயிற்றுக்கிழமை திருமணம்.
0: அப்படி என்ன, இன்று வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு?
1: சனி, ஞாயிறு, ஞாயிறு.
0: ஓ, அப்ப தம்பி
1: சனிக்கிழமை நாங்க இங்க இருந்து
0: ஓ
1: இங்க மெட்ராஸ் போறோம்.
0: தம்பி எப்ப வந்துருங்கிறார்?
1: இப்ப நாளைக்கு வந்துருவோம்.
0: நாளைக்கு வந்துருவாரு அங்க.
1: அப்ப 3 நாள் டிராவலிங். அவ்வளவு
0: மாற்று விமானம் எடுக்க வேண்டும். வந்து
1: மூணு விமானம் மாறணுமா? மூணு விமானம் மாறி வரும்.
0: டெக்சாஸ், நியூயார்க், அப்படித்தான் வர வழியே. எது எது விரைவில் வரக்கூடியது, விரைவாக
1: டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல.
0: சரி, அப்ப வந்து எல்லோருமாக நீங்கள் அங்கு மாப்பிள்ளை என்ற ஊருக்கு போக போகின்றீர்கள்?
1: ஆமாயா, கார் எடுத்துட்டு போறோம்.
0: அங்க போய் அங்க இந்த
1: கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இங்க வரவேற்பியா? கும்பகோணம் நாச்சியார் கோயில வரவேற்பு.
0: அப்ப மண்டபம் அங்கேதான். அந்த மண்டபத்துல திருமணம், திருமணம் முடித்து நாச்சியார் கோயில் வரவேற்பு. தடபுடல், சிறப்பு, சிறப்பு. டுன் கேக்கட்டும்.
1: இதுல என்ன கூத்துன்னு கேளுங்கய்யா.
0: என்ன
1: மண்டபம்? மண்டபம் நாங்க சாதாரண மண்டபம் முடிச்சோம். அவங்க பொண்ணு மாப்பிள்ள விட்டுக்காருங்க, அதெல்லாம் இல்ல, ஏசி மண்டபம் தான் வேணும்
0: அப்படின்னு
1: சொல்லி
0: இப்பவே புரிவிட்டாங்க. உண்மைதானே,
1: எல்லாமே ஏசியாவேன்னு அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்த காசு போயிட்டு 15,000 ரூபாய் கொடுத்துருந்தோம். அது போயிட்டு ஏசி மண்டபம்
0: பிடிச்சாச்சு. பேசி பேசி ஏசிக்கு வந்து விட்டாரு. ஏனென்றால் இந்த காலம் அப்படியான காலம், உஷ்ணமா எல்லோரும் பட்டுகளை முடித்தி கொண்டு வந்து அடக்க ஒடுக்கமாக எல்லாம் மூடி கட்டிக்கொண்டு வருவார்கள். வந்து அங்கே புழுக்கமாக இருந்து வெப்பமாக இருந்தால் அருவறுப்பாக அலங்கோலமாக போய்விடும். அது ஒரு அனுபவிக்க முடியாமல் இருக்கும். ஏசியும் விட குழுக்குழு கல்யாணம் அல்லவா, குழுகுழு என்று இருக்கின்ற அவர்களும் இருந்து மனங்குளிர வாழ்த்துவார்கள் ஐயா, மனங்குளிர வாழ்த்துவார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள் தேவா உங்களுடைய பாடல் தான்.
1: சரியா ஐயா, ஒரு கோரிக்கையா
0: கோருங்க.
1: இந்த இவரு கிருஷ்ணன் பேசுற பையா செல்ல கிட்ட வச்சு பேச சொல்லுங்க. அவர் பேசுறதே இங்க நமக்கு கேட்க மாட்டாங்க.
0: ஒலிவாங்கிக்கு நேரே என் வாயை வைக்கவில்லை போல. தலைவர் கண்டுபிடித்து விட்டார் ஐயா, வாங்க வாங்க மைக்கு வாங்க கிட்ட வாங்க. நான் புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன்.
1: அதே மாதிரியா கீழே இந்த இது மாதிரி ஒண்ணு போட்டிருக்கேன், அதை ஆன் பண்ணிக்கிட்டா டவருக்கு ஈஸா கிடைக்கும் பேசுறது. நம்ம பேசுறோம் எல்லாரும் டக்கு டக்குன்னு கிடைக்குது, அவங்க எல்லாம் பேசுறப்ப டவர் கிடைக்கல, டவர் கிடைக்கல அப்படிங்கிறாங்களே. அந்த இதை அமுக்கிக்கிட்டா நல்லா இருக்கும்யா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். நன்றி தேவா உங்களுடைய அறிவுரைக்கு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. மீராமாவுக்கு என்னுடைய கடையில பத்திரிகை அனுப்பிக்கிறேன்.
0: எங்களுக்கு நீங்கள் காற்றலையில் வந்த குறுநாள் எங்கள் எல்லோருக்கும் பத்திரிகை தந்தது போல் ஆகும், கவலைப்படாது. எங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். அவேனி குழந்தை இல்லை.
1: நன்றி. இல்லையா, உங்க ஆசீர்வாதம் உங்க குரல் தான் எங்களுக்கு
0: சிறப்பையா,
1: பொக்கிசமான பொக்கிசம்.
0: நன்றி நன்றி சேவா.
1: நன்றி நன்றி.
0: நான் வேறு, நீங்கள் வேறு என்று இல்லை. இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம். நன்றி நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவை சந்திக்க இருக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணியிலே. இன்று வியாழக்கிழமை, உனக்காக நான்

நகைச்சுவையாக எங்களுடைய விஜயராகவன் அவர்கள் இந்திய இரவு வணக்கம் அப்படி என்றபடியால் நானும் இந்திய இரவு வணக்கத்தை மகளோடு ஏற்றுக்கொண்டேன். எங்களுடைய விஜயராகவன் அவர்களை உங்களுக்கு கனேடிய பகல் வணக்கத்தை தருகின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இங்கே இப்பொழுதுதான் மகளுக்கு டவர் அவளுக்கு வலைத்தளம் கிடைத்திருக்கின்றது போல் கிடைக்கின்றது. சியாமலா மகளே, அப்பா வருக வருக என்றபடியால் உங்களையும் வருக வருக என்று வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள் தேவா அவர்களே என்று தேவாவுக்கு எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்களும் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார். இப்பொழுதே முன் வாழ்த்துக்களை கொடுத்திருக்கின்றார். இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் அழகாக மகிழ்வாக சிறப்பாக இயங்க ஆரம்பித்து விட்டோம். உனக்காக நான் நிகழ்வேன்.

நாங்கள் இங்கே எங்களுடைய வெப்ப கருவியை முடுக்கிவிடவில்லை. அதே நேரம் குளிரூட்டியையும் நாங்கள் அழுத்தவில்லை. ஆனால் வீட்டுக்குள் அழகாக மகிழ்வாக சிறப்பாக நாங்கள் உடுத்திய உடைகள் குலையாமல் வியர்வை ஒன்றும் வராமல் வெப்பம் என்றதை உணராமல் உணர்கிறோம். வெளியே 22 பகையை இன்னும் எட்டவில்லை. படிப்படியாக வரும். வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 பேசுவோம். உனக்காக நான்

0: அடுத்த உறவாக அன்பு மகள் ஷியாமலா இணைந்திருக்கின்றது. வணக்கம் மகளே. வணக்கம். மகிழ்வாக சிறப்பாக இருக்கும் பொழுது அங்கு மழை பெய்து விட்டது போல் தான் தெரியும். இன்றும் பெய்ததா மழை? அதிகமா வந்தாலும் வேண்டாம் என்று அதிகமா வர வேண்டும் என்று நாங்கள்
1: அதிகமா வந்தா பேசுறதுக்கு தான் கஷ்டம். ஆனா எப்படியாவது லைன் பிடிச்சு
0: பேசுறேன். எங்க இருந்தாலும் தானே நீங்க ஹைதராபாத் இருந்தாலும் அந்த ஜன நெருக்கத்தோடு கூட பேசுகிறீர்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: அதனால மழை எவ்வளவு வந்தாலும் கட்டாயம் கட்டாயம் வந்தாலும் பேசிடுவேன்.
0: அப்படித்தான் எப்படியாவது இணைந்து விடணும் பேசிவிட வேணும் முயற்சி வந்துவிடுகிறோம். கட்டிக்காரி கட்டிக்காரி. சரி, இந்த மழை உனக்காகவா எனக்காகவா இந்த உலகத்துக்காகவா? எல்லோரையும் போல நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மழை. உங்கள் ஊரிலும் அங்கே வயிற்றுச்சல் படாமல் இருந்தது பார்த்து மற்றவர்கள் மழை வருது என்றவுடன் எவ்வளவு வயிற்றுச்சல் இருந்தது மகளுக்கு என்று அது ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லையா எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் என்று வந்துவிட்டது. வெளியே சென்று உங்கள் கடமைகளை பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததா அல்லது இடையூறு விளையக்கூடிய வகையில் மழை பொழிந்ததா?
1: நேத்து தான் பக்கத்துல அண்ணன் கடைசி அண்ணன் வீடு கிரக பிரவேசம் ஊர்ல இருந்து வந்தேன். அது நேத்து அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு.
0: அப்படியா?
1: காலையில வரைக்கும் தண்ணி சேருமா இருந்துச்சு. அந்த வர வழியெல்லாம் காரு எல்லாம் வரது கஷ்டமா இருந்துச்சு.
0: அது குளிரோடு குளிராக மழையோடு மழை. மழை பெய்வது மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: ஆனா நான் சந்தோஷமா தான் இருந்த கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுப்பா. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல, விசேஷம் நடக்கிற வீட்டுக்கு கஷ்டமா இருக்கும். சரி, புது வீடு இல்ல, அந்த வாசல் எல்லாம் அந்த கிளீன் பண்ணி வச்சு அந்த சுத்தம் பண்ணி வச்சிருந்த இடத்துல பில்லு எல்லாம் வச்சு சேரா இருக்கும்.
0: ஆமா ஆமா,
1: கிராமம் எல்லாம் அப்படித்தானே இருக்கும்.
0: அதுல வந்து அவரெல்லாம் தக தக தான் இல்ல வந்து போவது அதெல்லாம் சந்தோஷம். அதெல்லாம் சந்தோஷம். அது எல்லாம் முடிந்த பின்பு அதை அதை கழுவி நிவர்த்தி செய்யும் பொழுதும் மனதில் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். ஏனென்றால் இது களியாட்டம் போன்று விழா என்றால் அதுதான் வந்தவர்களும் இதை பற்றி பேசாவிட்டாலும் சேறு சகதி இருந்ததே நல்ல மழை பெய்ததே என்ற ஞாபகத்தோடு இருப்பார்கள். சிறப்பு சிறப்பு மகளே சிறப்பு. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வு, நீங்கள் எதற்காக பாடல்? மழைக்காக கேட்க பொருள்களா, கிரக பிரசேகத்துக்காக கேட்க பொருள்களா, வந்து போனவருக்கு ஒரு எப்படி எவ்வளவு
1: எல்லாரும் வந்துட்டு போனாங்க. அம்மா எங்க கூட பிறந்தவங்க மொத்த நாங்க 10 பேரு. ஒரு அண்ணனை தவிர மத்த எல்லாரும் வந்திருந்தாங்க.
0: என்
1: பையன் ஜெயவீர பாண்டிய சொல்றதுக்கு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டு சோகமா சொல்லிச்சு.
0: அவர் வர முடியலையோ?
1: ஆமா, குறுத்து நீ மாடி மட்டும் போயிட்டம்மா அப்படின்னா
0: அதுதானே மகனுக்கா அம்மா நிக்கிறா தானே. அப்புறம் என்ன? சரி, எல்லோரும் அவர்களுக்கு
1: நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு புது படம் தெரியலையேப்பா. சரியா, பாத்துட்டு வேணா சொல்றேன்ப்பா. மாமனும் தாய் மாமனும் தெரியல.
0: ஏதோ ஒரு மாமன் பக்கத்து வீட்டு மாமன் தான். பாடலை கூறுங்கள், பாடலை கூறுங்கள்.
1: எந்த மாமன்ப்பா? இந்த பக்கம் ஒரு அண்ணன், இந்த பக்கம் ஒரு
0: அண்ணன். ஏதோ ஒரு பாடலை வச்சு ஏதோ ஒரு மாமனை கண்டுபிடிக்கிறான். நாங்கள் பாடலை கொண்டு கண்டுபிடிக்கிறோம் எந்த மாமன்
1: என்று.
0: என்ன பாடல் வேணும்?
1: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் வந்தது ஆனந்த குயில் இசை கேட்டு சொந்தமும் பந்தமும் சேர்ந்திட கண்டதும் நெஞ்சுக்குள் எழுந்தது பாட்டு. அந்த பாட்டு தான்.
0: இந்த பாட்டை கேட்டால் அது தாய் மாமன் இருக்க வேண்டும். அவருக்கு தான் ஆனந்தம். தாய் மாமன் வந்தா தான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் வந்தேன் வரும். இனிமையான பாடல் நாங்களும் கேட்டு ஆனந்தப்படக்கூடிய வகையிலே ஒரு பாடலை தருகின்றீர்கள் மகளே. சிறப்பு. மழை மீண்டும் விட்டு விட்டு பெய்து சில மெல்லிய துறலாகவும் பெற வேண்டும். அதன் பின்பு நிக்க வேண்டும். தொடர்ந்து அப்படி செய்யக்கூடாது அல்லவா?
1: நன்றி. தொடர்ந்து பெய்தா எல்லாரும் கஷ்டப்படுவாங்கப்பா. ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன்.
0: என்ன மழை என்ற விருப்பம் தானே. அதே போலதான் எங்கள் சந்தன் ராஜன் ராணி அவளுக்கு மழை என்றால் அலாது பிரியம். பெரிய சிரிப்பெல்லாம் சிரிப்பா மழை கால வந்து விட்டு. மீண்டும்
1: நானும் ரொம்ப குதிப்பாப்பா மழையில. மழை ரொம்ப நினைவேன்.
0: அப்படியா? மழை என்றால் விருப்பம் தான். நீ வரும் போது அந்த பாடல அறிஞ்சிருந்து பாடுங்கள்
1: நன்றி மகளே. அப்பெல்லாம் இந்த பாட்டு தான் பாடுவேன்.
0: அதுதான் தெரியும் ஜலதோஷம் காலையில எல்லாம் அரிப்புகள் வரும்போதுதான் தெரியும்.
1: ஒரு தடவை சென்னையில் அக்கா வீட்டில் இருக்கும்போது அந்த மழை தண்ணி மாடியிலேருந்து வழியில் தண்ணி, அதில் துணியை வச்சு அடைச்சிட்டோம் ரெண்டு பேரும்.
0: அடைச்சிட்டு
1: கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி தண்ணி, 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட மழை பெஞ்சிருக்குப்பா.
0: அந்த தண்ணி அங்கே தேங்கி விட்டது,
1: அப்படியே தேங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அப்படியே சொன்னேன், டேய் உங்கள் அம்மா அடிப்பாடா போடா போடான்னு.
0: இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி?
1: அவர்களுக்கு
0: கெட்டிக்காரி நகைச்சுவையாக மகிழ்ச்சியான செய்தியை கலந்து கொண்டீர்கள் நாங்களும். ஆனால் நாங்கள் அப்படி நாங்கள் எங்களுக்கு அப்படியே சந்தர்ப்பம் கிடைக்கல ஆண்டுகளோடு. நான் ஒரு தடவை நானும் எங்கள் ஊர்லேயே நான் இருந்த பகுதியிலே கடல் இருக்கின்றது அருகிலே சின்ன ஆறு ஒரு சின்ன காடு அதற்குள்ளே நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு அடுத்த நாள் பெரிய ஒரு பரீட்சை, அது தூர தேசத்துக்கு போக வேண்டிய பரீட்சை. நான் விளையாட்டுத்தனமாக விளையாடி கொண்டும் மழையும் பெய்து அப்பா வந்து கையை பிடித்து அடி போட்டார் எனக்கு கம்பாலி. நாளைக்கு பரீட்சை, அதுவும் இவ்வளோ தூரத்து பரீட்சை, முக்கியமான பரீட்சை. இந்த கடல் பக்கத்திலே நீ இந்த இதுக்குள்ள இந்த பாண்டுகளோடு விளையாடுகிறாய் என்று எல்லாம் பேசி அப்படி செய்தார். அது நன்மைக்கு அதைத்தான் கூறுகின்றது, துள்ளி திரிகின்ற காலத்திலே அவன் துடுக்கடக்கி பள்ளிக்கு வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தந்தை பாதகன் என்று கூறப்படுகிறது. அப்போ என்னுடைய தந்தை நல்ல தந்தை நினைக்கின்றோம். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. உங்கள் பாடலை தருகின்றேன் கேட்டு மகளும். அடுத்த உறவு அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. உனக்காக நான் நிகழ்வில் வந்து நிகழ்ச்சிகளை பகிர்ந்து தங்களுக்காக தங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு தருணமாக ஒலிக்கின்றது. அங்கே அடுத்த உறவாக அழைத்தவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடல் ஒன்று கரத்தில் கிடைச்சிருக்கின்றது, அந்த பாடலை கேட்போமா? விட்டு விட்டு கேட்கலாம். பாடல் பாடுகிறது என்று நீங்கள் வர வேண்டாம், வராமல் விட வேண்டாம். இந்த பாடல் உங்கள் நிலையத்தால் ஒளிபரப்படுகின்ற பாடலை நீங்கள் குறுக்கிட்டு வரலாம். ஒருவர் கேட்ட பாடலை நான் ஒளிபரப்பும் பொழுதுதான் அதை நிறுத்துவது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இது நிலையத்திலிருந்து வருகின்ற பாடல். அதற்கு முன்பு பாட வேண்டாம், நான் வருகின்றேன் என்று வருகின்றார் எங்களுடைய இரவு இந்திய இரவு வணக்கத்தை கொடுத்த விஜயராகவன் அவர்கள். வணக்கம் விஜயராகவன் அவர்களே. விஜயராகவன் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் இந்திய வணக்கம். இந்த வணக்கம் இந்திய வணக்கமா அல்லது என்ன வணக்கம்?
2: இந்திய
0: இரவு வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்களும் கனேடிய பகல் வணக்கத்தை தருகின்றேன். இரவும் பகலும் இணைந்திருக்கும் வேளையிலே ஐக்கியமாகிவிட்டோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நானும் நலம், மீராமாவும் நலம், கனடா மக்களும் நலம் தான், எல்லோரும் நலம். எனக்கு தெரிந்த வகையில் எல்லோரும் நலம். நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய ஓய்வு காலத்தில் உங்களுடைய கால நேரங்கள் எப்படி கழிகின்றன?
2: மழை
0: வெளியே செல்ல முடியாத அளவுக்கு மழையோ இங்கிருந்து இருந்தீர்கள். நல்ல மழை, இடியுடன் கூடிய மழை என்று. மழை வேண்டும் தானே? ஓ, உங்களுடைய வலைத்தளம் சற்று குளறுபடி செய்ய பார்க்கறது. என்ன பாடல் கேட்கலாம் என்று நீ வந்தீர்கள்? சக்திவேல் திரைப்படத்துல வாழ்த்துக்கள். என்ன பாடலா இருக்கும்?
2: மாலையில் யாரோ மனதோடு பேச.
0: ஓ, மாலையில் யாரோ, இது என்ன திரைப்படத்துல? மாலையில் யாரோ, மாலையில் யாரோ மனதோடு. அங்கே தளத்திலே நல்ல நல்ல பாடல்களை எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து எழுதுங்கள், உங்கள் பாடல்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். நீங்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்க மகிழ்கின்றோம். உலகளாவே இருக்கும் உறவுகளும் கேட்டு மகிழ்ந்து குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான பாடல், நல்ல பாடல் என்றெல்லாம். மாலையில் யாரோ மனதோடு பேச, சரி, இந்த பாடலை யாருக்காக கேட்கின்றீர்கள்? மாலை நேரத்துக்காக கேட்கின்றீர்களா, அல்லது எல்லோருடன் இணைந்து கேட்போம் என்று கேட்கின்றீர்களா, குறிப்பாக யாருக்காவது செய்தி விரப்புகிறீர்களா, எப்படி, என்ன மாதிரி?
2: எனது மனைவிக்காக.
0: ஓ, நான் கேட்டேன் பாத்திர, உங்கள் மனைவிக்காக, அன்பு மனைவிக்காக இந்த மாலையில் யாரோ மனதோடு பேச நீர்தானே இருக்கின்றாய் என்று எண்ணும் வகையிலே உங்கள் மனைவிக்காக கேட்கிறேன். இந்த பாடலை அவவும் கேட்பார், நீங்களும் கேட்டு மகிழுங்கள், நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். வேறு ஏதும் தகவல் பரிமாற வேண்டும் என்றாலும் பரிமாறலாம்.
2: மழை வருவதற்கு மின்னல் மின்னி கொண்டிருக்கிறது, மழை தூறி கொண்டிருக்கிறது.
0: ஓ, அப்ப கட்டியம் கூறிவிட்டது, மீண்டும் மின்னலோடு மழை வரப்போகின்றேன் கட்டியம் கூறுகின்றது. கவனமாக இருங்கள், மழை பாரிய பெரிய மரங்கள் அருகில இருக்கின்றதா, பெரிய காற்று வந்தால் முறிந்து விடுமோ?
2: எல்லா மரங்களும் இருக்கிறது, ஆனா காற்று அசையவில்லை.
0: ஓ, காற்று இல்லாமல் மின்னலை அடித்து விட்டு அடித்து பெய்ய போகிறது, மீண்டும் ஒரு மழை. இரவு நேரம் நல்லா இழுத்து மூடிக்கொண்டு தூங்கிக்கொண்டு தூங்கக்கு முன்பு பாடல் வரும் கேட்டு மகிழுங்கள்.
2: ஆமா,
0: நன்றி விஜய், நன்றி விஜய் ராகவன் உங்களுடைய இணைப்புக்கும் பாடலை தந்தமைக்கும். இந்திய இரவு வணக்கம் மீண்டும் தருகின்றேன், நானும் கனடிய பகல் வணக்கத்தை தருகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி, நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: பார்த்திருக்கா, அடி மின்னல் மலையானாலும் துணிந்து இறங்கி விடுவேன் என்ற வேளையில், மலை துணிந்து இறங்கி கொண்டிருக்கும் வேளையிலே கஸ்தூரி அழைக்கின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மதிய வணக்கம் ஐகேசி லண்டன்ல. எங்களுக்கு மாலை வணக்கம்.
0: உங்களுக்கு இப்பொழுது மாலை வணக்கம். சரியாக 5:09 இருக்கும் என்று எண்ணுகின்றேன். மாலை நேரம் மாலையாக போ. அவங்க பகல் அந்த மாலை நேரம் எப்படி ரம்யமாக இருக்கின்றதா?
1: 18 பாகையில மூடினபடி இருக்கு. மப்பு மந்திரம்.
0: ஓ, எங்களுக்கு 20 பாகை நல்ல வெளிச்சம், துல்லியமான வெளிச்சம். மழை வரும் என்றார்கள், வரவில்லை. ஆனால் இனி வராது என்றும் தெரிகின்றது. ஆனால் வெப்பம் அதிகம் இல்லை.
1: கொஞ்ச நேரம் மழை எங்களுக்கு, மத்தியானம் கொஞ்ச நேரம் நல்ல மழை.
0: எங்களுக்கு நேற்று இரவு நேரத்துக்கு வந்திருந்தது, இப்பொழுது இல்லை. இனி 20 பாகை 10 பாகை வரைக்கும் குறைந்து செல்ல இருக்கின்றது. இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கின்றது. இப்போ நல்லதோறும் மந்தமான நிலை தான், சுவாத்தியம் சுகமாக இருக்கின்றது. பணிகளுக்கு தடை இல்லை. இப்பொழுது இன்னும் நாங்கள் சாதாரண உடையில் வெளியே உலாவக்கூடிய வகையில் தான் காலநிலை இருக்கின்றது. குளிர் அங்கிகளோ மேலங்கிகளோ போட தேவையில்லை. சிறப்பு சிறப்பு.
1: எங்களுக்கு காலநிலை மப்பு மந்தாரம், ஆனாலுமே அது வந்து ஒரு அமுக்கம் மாதிரி இருக்கு.
0: காற்றோட்டம் இல்லை, அப்படி அமுக்கம். சூன்யம், அதை சொல்ல சூன்யமாக இருக்கின்றது. சூன்யமாக இருக்கு. சரி, நீங்கள் இப்போ மழை நேரம் தானே, வெளியே செல்ல தவையில் வீட்டிலே அமர்ந்திருக்கலாம். குழந்தைகளோடு வீட்டுக்கு
1: போனீங்க. சாப்பாடு செய்யறேன்.
0: இரவு உணவு தயாரிக்கின்றீர்கள். என்ன உணவு தயாரிக்கின்றீர்கள்? நேற்று இடியப்பம், உருளைக்கிழங்கு கறி, மோர் என்று
1: கூறினீர்கள். பட்டணம் போற உணவு.
0: அது என்னம்மா? அது
1: புட்டு.
0: புட்டு புட்டு. அங்கே உங்களுக்கு
1: புட்டு பட்டணம் சோறு சொன்னால்தான் கஞ்சி கடப்படி.
0: ஓ, அப்படியா?
1: புட்டு சாப்பிட்டா பட்டணம் வரைக்கும் போய் வரலாம். சோறு சாப்பிட்டா சொன்ன இடம் எங்க சொல்றோமோ அந்த சொன்ன இடம் வரைக்கும் பசி தாங்க. ஆனா கஞ்சி குடிச்சா வாசல் படி தாண்ட வரைக்கும் தான் அந்த பசி
0: தாங்குமா. அதனால நல்ல பல மொழி, முன்னோர்கள் அனுபவத்தால் சொன்ன மொழிகளவை. வெளி தூர தேசத்துக்கு போனா நன்றா உணவை அருந்தி விட்டு போகணும். சோறு சாப்பிட்டு விட்டு போனா
1: புட்டு கட்டிக்கிட்டு போகணும். தூர பயணம் நாங்க போறப்ப புட்டை கட்டிக்கிட்டு போனா பசியாது.
0: சென்று வரும் வரை தாராளமாக சிறப்பு சிறப்பு. நீங்கள் எங்களுடைய நேர் நேரம் தளத்தில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்களா? பாடல்களை எழுதக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்தால் உங்களுக்கு நான் நினைக்கிறேன், நான் இங்கே ஒலிபரப்பு நேரம் உங்களுக்கு அதிகாலையாக இருக்கலாம். இந்த ஒலிபரப்பு வரும்பொழுது மறு ஒலிபரப்பிலும் நீங்கள் கேட்கலாம். நேயர் நேரம், நேயர் நேரம் என்ற ஒரு தளம் இருக்கு. அது நீங்கள் அதில் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ தெரியவில்லை. அதிபரோடு பேச வேண்டும். அதிபர்
1: இருக்கிறீங்க.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இல்லை இல்லை, உங்கள் கேட்டால் நீங்களும் நீங்களும் கேட்கலாம். நீங்கள் தருகின்ற தெரிவுகளை நாங்களும் உலகத்தில் உள்ளவர்களும் கேட்டு மகிழ்ந்து எழுதி கொண்டு எழுதுகிறார்கள்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நேற்று நீங்கள் உப்பும் ரவையும் பல உணவுகள் செய்யலாம் ரவையிலே. அதற்கு எல்லாவற்றுக்கும் உப்பு.
1: உப்பும் ரவையும் சேர்த்து செய்யற பதார்த்தம் உப்புமா?
0: அது சரி. அது நேற்று தினம் ஒரு டிக்டாக்லயும் ஒரு
1: நகைச்சுவை.
0: உப்புமா? ஆனா அது அது உப்புமாண்டு நாங்கள் கூறுவோம். ஆனால் ஆனால் உண்மையிலே அது ரபை வந்து மாவு அல்ல, கோதுமை குறுநல் என்று கூறுகின்றது. அதை மாவு அல்ல அது. ஆனால் நாங்கள் பதார்த்தம் உப்புமா. மொத்தத்திலே எந்த மாவுக்கும் உப்பு இல்லாது விட்டு அந்த உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே என்று உப்பு போடாமல் உணவு தயாரிக்க முடியாது. அதனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடி நகைச்சுவை சிறப்பு.
1: அதே மாதிரி சீனியும் ரவையும் செய்யற பதார்த்தத்தை என்ன சொல்லணும்? சீனி மாவு தானே சொல்லணும். அதே கேசரி என்று சொல்றோம்.
0: அது எங்கள் மொழி அல்ல. எங்கள மொழி அல்ல கேசரி. எங்களுடைய மொழி அல்ல. சரியா? வாழ்த்துக்கள். பகிர்ந்தமைக்கு நல்ல. அதை சொன்னாம் சீனி உருண்டை என்று கூறலாம். அதுக்கு உப்பு போட வேண்டும். அந்த உணவு நிறம் ஊட்ட வேண்டும். சுவையாக கொண்டு அதுக்கு சில பேர் ஏலக்காய் போடுவார்கள், சிலர் வனிலாகின்றதை போடுவார்கள், இப்படி செய்வார்கள். உடலுக்கு நல்லது மட்டுமல்ல சீரணத்துக்கு மிகவும் உகந்தது. கொஞ்சம் இறுக்கமான மாப்பொருள் அதிகம் உள்ள பதார்த்தங்கள், கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை உண்ணும் பொழுது இந்த ஏலக்காய், அடுத்தது எலுமிச்சம்பழம், இதெல்லாம் சேர்ப்பதற்கு காரணம் சுவை ஊட்டி தான். ஆனால் அவை வந்து செமிப்பாடு அடைவதற்கு சுலபமாக இருக்கும், அஜீரணத்தை போக்கும். சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் உங்களுடைய பாடலை நான் மாறையைத்தான் ஒளிபரப்பினேன், எனக்கு தெரியும். அந்த உடனே அந்த வரி வருகிற பாடலை தான் நான் தேட, முதல் வரியில் அந்த பாடல் இல்லை, அதன் மீது சரவணனும் அதை சுட்டி காட்டியிருந்தால் இறுதி நேரம் வந்துவிட்டது. அதனால் நான் இரவு நேய நேரத்தில் அதில் ஒளிபரப்பியிருந்தேன் அந்த பாடலை. இடையிலே ஒரு இடத்துல வருகின்றது அந்த நீங்கள் சொன்ன சிவப்பு தாரா மச்சானாண்டு வருகின்றது, சரியா? உத்தரவன்றி உள்ளே வான்ற ஒரு பாடல் அதுல இருக்கின்றது, அது இடையில அந்த பாடல் நேற்றைய தினம் உங்களுடைய தேன்கண்ணம், தேன்கண்ணம் என்பது பல பாடலும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அந்த பாடல் ஒலிபரப்பி இருக்கு, கேட்டிருக்கேன் நான் நேற்றைய தினம் கூறியிருந்தேன் அது ஒலிபரப்பு வேணும் என்று, அதை ஒலிபரப்பினேன், கேட்டிருப்பீர்கள். அதே அதே காலையிலே வந்து என்ன இந்த மாலை நேரத்துக்கு தரப்போறீர்கள், மக்களுக்காக உங்களுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கோ அதற்காக என்ன பாடலை கேட்க?
1: மாலை நேரம் ஜாதி மல்லி திரைப்படத்திலேயே அழைத்தாள் வருவாளே ஸ்ரீரஞ்சனி என்ற ஒரு பாடல் இருக்கு.
0: ஓ, அந்த பாடல், அந்த பாடலா? அழைத்தாள் வருவாளே ஸ்ரீரஞ்சனி,
1: அழைத்தாள் வருவாளே ஸ்ரீரஞ்சனி.
0: இந்த பாடல் உனக்காக நான் நிகழ்வு யாருக்காக கேட்கின்றீர்கள், உங்களுக்காகவா அல்லது வேறு யாருக்காகவா அல்லது தெய்வத்துக்காவா?
1: பொதுவா என்னன்னா இது வந்து இந்த பாடலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு ரஞ்சனி ராகம் சாயந்திர நேரத்தில்

0: மகளாக இருக்கின்றீர்கள். காட்சியையும் குறிப்பிட்டீர்கள், ஜாதி மல்லி என்ற பெயரையும் குறிப்பிட்டு அந்த பாடல் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சி முடிவில் நேரத்தை பார்த்து உடனே ஒளிபரப்புவேன், இல்லை என்றால் நேர் நிறுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தருவேன். நல்லது மகளே, சிறப்பு. அந்த அப்ப நீங்க அந்த உப்புமா, அப்ப உப்புமாவும் கேசரியும் எப்பொழுது செய்ய போகின்றீர்கள்?
1: நான் உப்புமா செய்யறது ரொம்ப குறைவு, கேசரி அப்பப்ப செய்யறேன். நாளைக்கு கேசரி செஞ்சுவேன், நாளைக்கு எங்கட வரலட்சுமி காப்பு.
0: ஓ, அதற்காக செய்ய போறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கு
1: நாளைக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஆவணி மாதத்து முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப எல்லாருக்கும் செல்வங்களுக்காகவும் எல்லாருக்கும் சந்தோஷத்துக்காகவும் செய்யறது.
0: சரி, நல்லது. நாளைக்கு பக்தி வேளையில நீங்கள் வாருங்கள், இதை பற்றி உங்களுடைய விவரங்களை தாருங்கள். சிறப்பாக பக்தி வேளையில, பக்தி வேளையில நாங்கள் அதை செல்லாவிப்பது நல்லமல்லவா? வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி மகளே, உங்கள் வரவுக்கும் உங்களுடைய பாடலை தருவோம் இணைப்புக்கும் நன்றி. அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அடுத்து உறவு அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இருவர் அழைக்கின்றார்கள், அதில் யாருடைய அழைப்பு முதலில் கிடைக்கப் போகுது என்று பார்ப்போம். வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான். யார் வருகின்றீர்கள்? ஒருவர் அழைக்கின்றார், எங்கே பார்ப்போம், அவர்தான் வருகின்றாரா என்று. இல்லை, போட்டி வந்துவிட்டது இருவருக்கு. இருவரில் முதல் பெறுபவர் யாம் இருக்க பயமேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறியவுடன் பயந்தெளிந்து ஓடி வந்து எங்களின் பயத்தை தெளித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம், மழையுடன் இருக்கின்றோம்.
0: நலமாக, மழையுடன், மகளுடன் இருக்கின்றோம். என்ன சிரிக்கின்றீர்கள்? அப்ப காலநிலை உங்களுக்கு எப்படி? எங்களுக்கு இப்பொழுது 20 பாகை, உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பகல் வேளையில் பாத்தீங்கன்னா 34 பகைகள் இருந்தோம். நேத்து அதுக்கு முந்தையான பாத்தீங்கன்னா 38 பகை வரை பழைய காலநிலை இருந்தது. அந்த காலநிலையில பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன முந்திரி கன்றுகள்லாம் ரொம்ப வாடி வதங்கி இருந்தது. அதனால நாங்க காலையில் கொண்டு போய் கேனல் தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டு வந்தோம். நாளைக்கு காலையில போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு,
0: மழை பெஞ்சு உயிர் கொடுத்து உயிரை பிழைப்பித்து அதை உய்ய வைத்து விட்டது. வாழ்த்துக்கள். நாங்கள் இனி 5-6 மாதங்களுக்கு 30 பாகையை காண முடியாதுன்னு எண்ணுகிறேன். இப்பொழுது 20-10 வந்து வேண்டும். அப்படி எப்படி கூடி குறைந்து கொண்டிருக்க போறோம்? எங்களுடைய உஷ்ணம் அதாவது வெப்ப காலம் முடிவடைந்து விட்டது என்று தான் கூற வேண்டும். இனிமேல் நாங்கள் அதை நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு கவலையா இருக்க போது. 34, நாங்கள் இப்பொழுது 20 தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 பகை கூடலாம் இந்த மத்தியானம். 2 மணி அளவிலே அது குறைந்துவிடும். இப்பொழுது நேரம் சரியாக 12:20 குறைந்து கொண்டு எண்ணுகிறேன். நல்லது சரவணன், இந்த வேளையில நீங்கள் நலமாக மகள்வாக மழையோடு இருக்கும் வேளையில இந்த மழை உங்கள் பணிகளை தடை செய்கின்றதா? பணிகளுக்கு தடை எதுவும் செய்கின்றதா?
2: மழை பெய்ஞ்சு இப்ப இரவு நேரத்துல தான் இப்ப 7 இருக்கோ.
0: நல்ல மழை ஐயா, அது நல்ல பழக்கம் ஐயா. அந்த மழைக்கு இரவு நேரத்தில் உங்களை தூங்க வைத்து விட்டு தான் பூமியை நினைத்து விட்டு பகல் வேளையிலே உங்களை எல்லாம் எழும்பிய வரும், உங்களை காய வைத்து வெளியே போக செய்கிறது. பாத்தீங்களா, நல்ல மழை. மழைக்கு தெரியும் எங்களுடைய கடமை. அது உங்களுக்காக பெய்கின்றது, மக்களுக்காக. அதே நேரம் பயிர்களுக்காக
2: மட்டுமல்லாமல் ஏனைய ஜீவராசிகளுக்கு கால்நடைகள் பாத்தீங்கன்னா மேய்வதற்கு ஆடு மாடுகள் தாவரங்கள் அனைவருக்காகவும் மழை வேண்டும்.
0: இந்த மழை வந்தவுடன் எல்லாம் பச்சை பசையில் என்று வந்துவிடும் இல்லையா? சிறப்பு சிறப்பு.
2: ஆமா,
0: அப்படி என்றால் நல்ல நிலையில் மகிழ்ச்சியோட நல்ல காலநிலை குதூகலமா இருக்கும் இந்த வேளையிலே பாடல் என்ன பாடல், யாருக்காக, எதற்காக என்று என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
2: ஆகாய கங்கை ஒரு பாடல்.
0: ஆழ்மனதிலே வந்து
2: கங்கை,
0: ஆழ்மனதில் இருந்து கூறுகிறீர்களா? எப்படி இருந்தாலும் ஆகாய கங்கை,
2: ஆகாய இன்னைக்கு ஆகாய கங்கை தானே வந்து, ஆகாயத்திலிருந்து கங்கை வந்தது இல்ல. ஆகாய கங்கை
0: அந்த பாடல கேட்க போற, ஆகாய கங்கை. சிறப்பு சிறப்பு, இனிமையான பாடல். உங்களுக்காக அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். வேறு தகவல்கள்?
2: தகவல் பாத்தீங்கன்னா நேத்து நிகழ்ச்சியின் நிறைவில் பாத்தீங்கன்னா
0: உங்களை அழைத்தேன்.
2: சில கொஞ்சமா உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தது போல தெரிஞ்சது.

0: நேற்று
1: இல்லை எனக்கு உடல்நல மனம் கொஞ்சம் எனக்கு வித்தியாசம் இங்கே இங்கே கலையத்துக்குள்ளே நிகழ்ந்த சில விடயங்கள், அது ஒன்றும் இல்லை. அதற்காக எங்களுடைய ஒலிபரப்பு உங்களுக்கு வருவதற்கு சில நிமிடங்கள் செல்கின்றதா?
0: அது சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும், சில நேரங்கள்ல சரியாக இருக்கும்.
1: அப்ப நேற்று நான் அவசர அவசரமாக நிகழ்ச்சியை நான் என்னென்றால் இருக்கும் சில முட்டுக்காய்கள் இருக்கின்றன, நான் நிகழ்ச்சியை நீடித்து கொண்டு தினமும் நீடிப்பது போன்ற ஒரு கருத்து வழியே வந்தது. அதற்கு ஒரு சிலருடைய பதிவுகளும் என்னை சலனமாக்கிவிட்டது, அந்த மனோநிலை குழம்பி வந்தது காரணம். அதுக்காக நான் செய்யவில்லை, நேரம் சரியாக வந்தோடு நிறுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், நீங்கள் அழைக்க தாமதமாகும் பொழுது அத்தேன் வரவில்லை போல் இருக்கு. நீண்ட திடீரென்று தான் நான் சொல்வது, ஆனால் நிறுத்துகிறேன் என்று சொல்லுகிற போது உங்களுடைய அழைப்பு வருகிறது, அதனால் எனக்கு அதை எடுக்க முடியலை. ஏன்னா முடித்து விட்டேன் நிகழ்ச்சியை, அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றி கொண்டிருக்கின்றது. அதனால் பெரும்பாலும் நிகழ்ச்சியை விரைவாக இல்லை அந்த நேரத்துக்கு முடிக்க தண்டிக்கின்றேன். ஏன்னா அந்த பாடல்களை நான் ஒளிபரப்பவர் புதிதாக நான் கொண்டு வந்த ஒரு அமைப்பு, ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி முடிந்தவுடனே பாடலை கேட்டு பாடல் கொடுப்பதில்லை. முன்பெல்லாம் உனக்காக நான் அப்படி ஒரு நிகழ்வு இருக்கவில்லை. நான் தயாரித்து கொண்டு வர நிகழ்வுக்கு பாடல்களையும் வந்து இணைப்பவர்களுக்கு மனமகிழ்வாக இருக்க பாடலை கொடுத்து நாங்களும் கேட்டு மகிழலாம். கூடுதலானவர்கள் வந்துவிட்டால் திரும்ப அதை ஒரு நிகழ்வாக தரலாம். குறைந்த ஆட்கள் என்றால் இந்த நேரத்துக்குள்ளே முடித்து விடலாம் என்று எண்ணி கொண்டு போவதால் தான் அந்த அப்படியான சங்கடங்கள் வந்தது. இனி அப்படி வராமல் பார்த்துக்கொள்வோம். நல்லது சரவணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று நீங்கள் இறுதியில் வந்து நீங்கள் உங்களுடைய குறிப்பிறையே தரலாம், சரியா? இன்றைக்கு வாருங்கள். நல்ல, அப்ப ஆகாய கங்கையில நினைவோமா தோய்வோமா? நினைவோமா தோய்வோமா? எப்படி எங்களுடைய தமிழ நினைவுறது தோய்தல் எப்படி வருகிறது? வாழ்த்துக்கள் சரவணா, நன்றி நன்றி. அதுல மகிழ்ச்சியாக இருக்கின்றன இளம் கன்றுகள் குழந்தை பிள்ளை மாதிரி அதில் பாடிக்கொண்டிருந்ததை கண்டால் மனவர்த்தம். ஆனால் மழை அதை வந்து உய்ய வைத்து விடுது. எவ்வளவு தரம் நீங்கள் தண்ணியை கொண்டு வீட்டிலிருந்து கொண்டு சென்று ஊற்ற முடியும், ஆனால் மழை வருவது போன்று வருவது தானே? எவ்வளவுதான் பால் புட்டி பால் அருந்தினாலும் தாய்ப்பால் போல் வருமா? அதே போன்றுதான் இருக்கு.
0: பாத்தீங்கன்னா அந்த நமது குழந்தை போலவே அந்த ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுகள் வரை
1: அவரை பராமரிக்க வேண்டும்,
0: கவனித்து வந்து அப்புறம் கவனிக்க வேணாம்,
1: தானாக வந்து விடுவார்.
0: ஒரு ஆண்டு வரை கவனித்துட்டே வரணும்.
1: நன்றி நன்றி. இந்த சீவகாருண்யம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் சந்திப்போம்.
2: எல்லாம் உனக்காக, இந்த ஊடலும் உயரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: அடுத்த உறவாக எங்களுடைய நாகமன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மேலும் மறுவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி. எனது கருத்தில் ஒரு பாடல் கிடைத்தது என்று கூறும் இந்த பாடலை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. கேட்போமா எல்லோரும் இணைந்து? இல்லை, அவர் மகள் வந்துவிட்டார், ரேவதி அம்மா வந்துவிட்டார். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் மகளே, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன், மகள்வாக இருக்கின்றேன். உங்களோட பதிவு எல்லாம் பார்த்தேன், வாழ்த்துக்கள் நன்றி. இதெல்லாம் சர்வ சாதாரணங்கள், இதெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடாது. தெரிந்து கொள்வது தானே, தெரியாது தெரிந்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அங்கே உங்களுக்கு சென்னையிலே மழை பெய்ததா என்று எல்லோரும் மழை மழை என்று, நல்ல மழை பெய்ததா?
3: நல்ல மழை பெய்ததா?
1: நல்ல மழை தானே, பிள்ளையும் இல்லை தானே, நல்ல மழை தானே மகளே. சரி, உடல் நிலை எப்படி இருக்கின்றது? ஏன் அப்படி காலநிலை? எதும் உப்பம் குளிர்றதுக்காக அப்படி செய்கிறதா, இல்லது உணவில் எதுவும் மாற்றங்களா? வைத்தியருடைய ஆலோசனையை கடைபிடிக்கிறீர்கள் தானே?
3: கடைபிடிக்கிறேன் அப்பா. இப்போ பிபி மாத்திரையே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால
1: மருந்து சாப்பிடுகிறோம் தானே என்று எங்களுடைய பழக்க வழக்க பண்பாட்டு முறைகளை மாற்றக்கூடாது. ஆனால் அதற்காக அதை மாற்றக்கூடாது என்று மருந்துக்கு வில்லங்கமாக, அதாவது ஒவ்வாமையாகவும் இருக்கக்கூடாதம்மா. ஓரளவு நாங்கள் அந்த கட்டுப்பாடுகளை கவனிக்க வேண்டும், பத்தியங்களை. இப்போ என்னுடைய இங்கே மகளுக்கும் அப்படித்தான், எல்லோருக்கும் வருவது போன்ற வருத்தங்கள் வருகின்றது. சாங்கிற மனப்பான்மை வேணும், அதற்காக பரிகாரம் செய்யும் பொழுது அந்த மருந்தும் பத்திய முறைகளும் வழக்கமாக விரும்பி உண்டு உற்சாகமாக இருக்கின்ற உணவுகளை உண்ண முடியாமல் இருப்பதை எண்ணி மனச்சோர்வுகளை வரக்கூடாது. அது ஒரு காரணம். இந்த நோய் இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த மனச்சோர்வு ஒரு காரணம். அது விரவிடக்கூடாது மகளே, அது விரவிடக்கூடாது. ஒன்று வந்து ஒரு ஒரு ஒரு மாற்றம் வந்து விட்டது, அதற்காக சில சிகிச்சைகளை பெறும் பொழுது வைத்தியர்கள் தரும் ஆலோசனையில் சரியாக கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டும். சிலவற்றை துறக்க வேண்டித்தான் வரும், சிலவற்றை கட்டுப்பாடோடு இருக்க வேண்டித்தான் இருக்கும். நானும் இங்கே என்னுடைய நண்பர் சக்கரையே இருக்கு, இவ்வளோ கட்டுப்பாடு வைத்தாலும் மனம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குதம்மா. அதை பார்த்தவுடன் அதை எப்படியும் இருக்க வேண்டும் போல் இருக்கு. அந்த அதனால் தான் என்னவோ நம் முன்னோர்கள் காசிக்கு சென்று தீர்த்த யாத்திரைக்கு சென்று வரும்பொழுது தாங்கள் அதிகமாக விரும்புகின்ற ஒன்றை விட்டு வருவார்கள். அது சுவையாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், பழக்க வழக்க ஏதோ ஒன்றை விடுவார்கள். ஆனால் விட்டால் விட்டது தான். இது விடுவோம் விடுவோம் என்று நான் உண்டு விட்டு உணவு தந்தவர்களே இல்லை, நான் குறை கூறுகிறேன். மகளுடைய எல்லாம் கூட வருவார், நீங்கள் எனக்கு தந்து விட்டீர்கள். அவர் இல்லையாப்பா இது கூடாதுன்னு தான் கூறுவார். சிசி அதை ஒன்றும் செய்யாதுன்னு நான் எடுத்து விட்டு பிறகு மகளை தான் நீங்கள் முன்னால் வைத்து விட்டீர்கள் அப்படி சொல்லிக்கொள்ளு. அதனால் ஒரு தடவை காசிக்கு போய் இனிமேல் நான் சர்க்கரையை தொடுவதில்லை, சர்க்கரை உணவுகளை உண்பதில்லைன்னு சொல்லிப்படுவார் உடம்பு போல இருக்கு. இருந்தால் மாட்டு சொல்லுங்க கருங்க
3: காசிக்கு போனாலும் விருப்பமான ஒரு உணவை விட மாட்டாங்க,
1: விருப்பம் இல்லாதான். ஆமா அப்படி இல்லை, எது அதிகமாக விருப்பமா இருக்கோ அதை விட வேண்டுமா? என்ன எதை விடுவது அங்கே போனால் எதை விடுவது? பிடிக்காததை விடுவதா, பிடித்ததில் ஒன்றை விடுவதா?
3: பிடித்ததைதான் விடணும்.
1: ஆமா எனக்கு இந்த பாவக்காய் பிடிப்பதில்லை, அதனாலே பாகற்காய் வேண்டாம்னு விட்டு விட்டு இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு முன்பே பிடிக்கவில்லைன்னு கூறுவேன். அதுக்கு விடும் மற்றது என்னத்தை விடுகிறது மச்சான் என்று கூறுவார். அப்படி எதற்கு மனம்
3: தான். அவருக்கு பிடிக்காத விட்டுமே மனைவி விட்டு வந்துட்டார்.
1: நல்லவேளை அவர் வந்த இடத்துல மனைவி கணவனை விடவில்லை தங்களுக்கு.
3: இன்னும் ஒரு இந்த நகைச்சுவைக்குதான்ப்பா, இதுவும் ஒரு நகைச்சுவைக்காக தான்.
1: ஆமா எல்லாம் நகைச்சுவை தான், ஆனால் உண்மை இருக்கின்றது அம்மா. அதாவது வந்து பேராசைகள், கடும் துன்பங்கள், தாங்க முடியாதவற்றை அங்கே விட்டு விட்டு வந்துடும். மனதிலே வைத்து நிறுத்தி வருத்தப்படாமல் அதால் துன்பங்களை சுமக்காமல் அதை விட்டு விட்டு வருவது அப்படியான குணம் ஆன்மீகத்திலே அதைத்தான் கூறுகின்றது. ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்று மலங்களிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். இதில் ஏதாவது ஒன்றினால் வரும் ஆபத்தை தெரிந்து கொண்டு, விபரீதத்தை தெரிந்து கொண்டு அதை விட்டு விட்டு வர வேண்டும். மடமைத்தனத்தை விடலாம், ஆணவத்தை விடலாம், அகம்பாவம் இருந்தால் அந்த குணத்தை, முற்கோபம் இருப்பவர்கள் விடலாம். அப்படி பல விடயங்கள் உண்டு. ஒருவர் வந்து சொன்னால் தான் நீராடி விட்டு வரும் பொழுது தான் உடுத்திருந்த ஆடையை விட்டு விட்டு வந்தாராம். இதெல்லாம் நல்லது மகளே என்று. ஆமாம், இங்கே இன்று இந்த நிகழ்ச்சியில் என்ன பாடலை கேட்க போகிறீர்கள், யாருக்காக அப்படி கூறுங்கள்.
3: யாருக்காக என்ன பாடல்? சரி எனக்கு இருக்காங்க ரெடியா அப்பாவுக்காக.
1: அப்படியா?
3: ஆமா நீங்க ரெண்டு பாடல் சொன்னீங்க, ஆனா எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம். அன்னைக்கு சாந்தி படும்போது சொன்னீங்க இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது, அதை சொல்லுங்க.
1: எனக்கு விருப்பமான பாடலா?
3: ஆமா ஆமா
1: எனக்கு விருப்பமான பாடல் பல பாடல் உண்டு உங்களுக்கு.
3: பாடல்கள் இருக்கு,
1: அதுல ஒரு பாடல் உங்களுக்கு வேண்டுமோ? எனக்காக கேட்க போறீர்கள், என்ன கேட்டு உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? சரி அப்படியா. இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற டி எம் சவுந்தரராஜன் ஐயாவினுடைய பாடல் அப்படி இருக்கு. அதுங்களா உங்களுக்கும் பிடித்த பாடல் தானே? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும், அருமையான வரிகள், நல்ல வரிகள். கண்கள் சொல்லும், கண்கள் சொல்லும் கலையாகுமா, அப்படிதானே? அப்ப கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல அப்பாவுக்காக நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கும் விருப்பமான மாணிக்க கல்லாகும். அந்த பாடல் வரிகள், ராகங்கள், குரல்கள், காட்சிகள் எல்லாம் அவர் ஒரு சித்திரம் ஓவியம் வரைந்து கொண்டே தான் அவர் அந்த பாடலை பாடுகிறார். இந்த ஓவியத்து சிவாஜி கணேசன், அவர் பாடும் பொழுது அவர் உள்ளத்திலே தோன்றியது தனக்கு விருப்பமானவள் இல்லையா, அதை வர்ணித்து பாடுகின்றார். நல்ல பாடல் அந்த பாடல். இன்று காலையிலும் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று வரிகள் இன்னைக்கு வந்து அது இப்பொழுது அந்த வரி எனக்கு சொல்ல வரவில்லை. அந்த பாடல் சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் ஒளிபரப்பி கொண்டு மிகவும் பழைய பாடல். இந்த பாடலும் புதிய பாடல, பழைய பாடல் மண்டல இடைக்கால பாடல், இதுகளெல்லாம் ஒரு காலத்திலே காலத்தால் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல்.
3: நிறைய பாடல்கள் இருக்குப்பா, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு.
1: ஆமா ஆமா சார், உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் மகளே. சிறப்பாக இருக்கிறது பாடல்கள், பாடல் எழுதி இருக்கிறீங்க, பாடல்களை நீங்கள் தளத்திலே பாடல் எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள். ஏனென்றால் பாடல் எங்கள் தளத்து பாடல்களை கேட்டுவிட்டு ஏனையவர்கள் பலர் உலகளாக இருந்து கேட்பவர்கள் தாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருப்பதாம். ஏனென்றால் வித்தியாசமான வகையில் பழைய புதிய இடைக்கால பாடல்கள் சேர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த தளம். அதாவது நேயர் நேரம், விடுமுறை விருப்பம், சர்வதேச நேயர் விருப்பம் போன்ற நிகழ்ச்சிகள் தாங்கள் காத்திருந்து கேட்கின்றோம் என்று உலகளாக இருக்கின்ற உறவுகள் தங்கள் தனிப்பட்ட பகுதிகளிலே கருத்துக்களை
3: தந்திருக்கின்றார்கள்.
1: அவர்கள் தந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் எல்லோருக்கும் சமர்ப்பிக்கிறேன். எழுதியும் இருக்கின்றேன் தளத்தில் உங்கள் பாடல்களை கேட்டுவிட்டு வாழ்த்துகிறார்கள் என்று. அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தருகின்றேன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகளாக இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இப்பொழுது எங்கள் சர்வதேசமாக இயங்கும் இந்த வாலி 30 வருடம் பிரபல்யமாக வந்த வானொலி எல்லோரும் கேட்கின்றார்கள். அம்மா, வித்தியாசமான நிகழ்வுகள், விளம்பரம் இல்லாத நிகழ்வுகள், கட்டணங்கள் அறவிடப்படவில்லை, இந்த சாந்தா பணங்கள் அப்படி என்றெல்லாம் சேர்ப்பதில்லை. தாங்களாக இதை ஒரு தமிழ் தொண்டாக செய்துகின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரிகின்றது. அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் இணைந்து இந்த தமிழுக்கும் தொண்டாற்றி, இசைக்கு தொண்டாற்றி, கலைக்கு தொண்டாற்றி, எங்கள் சமுதாயத்துக்குள்ள சீர்கேடுகள் ஏற்ற இறக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்கின்றோம். தாங்கள் எல்லோருக்கும் தான் அந்த வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கின்றது.
3: அப்பா நடத்தி செல்வதை இதை கேட்பதில் எங்களுக்கு மிகவும் பெருமிதமாக
1: இருக்கிறது.
3: உங்களுடைய
1: துளி இல்லாமல் இது வெள்ளமாகாது, மன்னிக்க வேண்டும், உங்களுடைய துளிகள் தான் பல துளிகள் சேர்ந்து பெரு வெள்ளமாகின்றது. அப்படித்தான் கூற வேண்டும். ஒவ்வொரு தரும் வந்து கூறுகின்ற கருத்துக்கள், அதுக்கு நான் அதற்கு அதுக்கு உங்களோட சேர்ந்து பேசும் பொழுது தருகின்ற கருத்துக்கள் எல்லாம் இணைந்து தான் இது ஒரு நிகழ்ச்சி திரண்டு வருகின்றது. எல்லோரும் சிறந்த, எல்லோரும் நல்ல நல்ல அனுபவம் உள்ளவர்களாகத்தான் இப்பொழுது வந்து விட்டார்கள். நன்றி மகளே, கடிகாரி வாழ்த்துக்க. நன்றி அம்மா, வாழ்த்துக்க, வாழ்த்துக்க. எங்களுடைய நாகப்பன் அவருடைய இணைப்பு காணவில்லை, அவருக்காக பார்த்து கொண்டிருக்கின்ற போது வருவோம். அதற்கிடையில் எனது கருத்தில் ஒரு பாடல் கிடைத்து அதை கேட்போம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் இது தேவா வந்து பேசியதோடு என் மனதில் தோன்றிய ஒரு பாடல். அந்த பாடல் இனிமையான ஒரு பாடலாக எனக்கு படுகின்றது, உங்களுக்கும் படும் என்று எண்ணிக்கொண்டு அதை ஒளிபரப்புகிறேன். கேட்போமா? இல்லை, இப்பொழுது வந்து விட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நான் கோவை கணபதி.
1: அப்ப இது என்ன மாறு இருப்போம், இங்கே மகாலிங்கத்துல எழுத்து படம் எழுத்து எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் அழைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இது இப்பொழுது ஏ ஐயோ, ஆள் மாற்றம், குரல் மாற்றம், ஆதார் அட்டையை வைத்துக்கொண்டு அழைத்து அழைத்து இப்பொழுது நீங்கள் வரும்போது இடையிலே ஒருத்தர் புகுந்த ரெண்டாளர் நீங்கள் முந்தி விட்டீர். கட்டிக்காரன் புகுந்து விளையாடி விட்டீர்கள். பெருக பெருக நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் செழிப்பாக இருக்கும்
4: நினைக்கிறேன். சரவணன் இருக்கும் போதே புகுந்து விளையாடி
1: இருக்கணும். அதே அவர் புகுந்து விட்டார். அதுக்கு இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள். அவருடைய இணைப்பு முதலில் வந்து விட்டது. சிறப்பு சிறப்பு. வந்து விட்டீர்கள். அதுல அடுத்தவர் வர வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே?
4: அப்படியே தானே ஐயா, எல்லாரும் மழை வந்துருச்சு மழை
1: வந்துருச்சுன்னாங்க.
4: எங்க ஊருக்கும் மழை வந்துட்டு போயிடுச்சு.
1: உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு முதல்ல என்ன?
4: பகல்லே வந்துட்டு பகல்லே
1: போயிடுச்சு. ஓ, அங்க ஒரு சிலருக்கு இரவிலே வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப பகலும் இரவும் வருண பகவான் தன் கடமையை ஊர் ஊரா செய்து கொண்டிருக்கின்றார்.
4: ஆடி மாசம் வந்து விதைக்கிற மாசம், விதை விதைக்கிற மாசம்.
1: அப்ப எல்லா இடமும்
4: விதைக்க மழை விடாம பெஞ்சுதானே இருக்கும்.
1: அப்ப அவருக்கு பிஸி, அதனாலதான் அவருக்கு வேலைப்பாடு அதிகமாகி விட்டது. அதனால் நேரத்தை கணக்கிட்டு இரவு பகல் 24 மணித்தியாலும் ஓடி ஓடி செய்கின்றார் வருண பகவான் தன் கடமையை.
4: ஒரு வருஷம், ஒரு வருஷம் மார்ச் மாசம் விட்டாத மழை பெஞ்சது. அதுக்கு ஒருத்தர் பதிவுல
1: போட்டிருந்தாரு
4: இதுல ஜோக்ல, பிரபு மார்ச்ல மலையாமே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பண்றது, இயர் எண்ட் டார்கெட்டை முடிச்சாகணும்.
1: அப்படி அது விடாமுயற்சி, விடாமுயற்சி.
4: இயர் எண்ட் டார்கெட்டை எப்படியும் முடிச்சாக
1: முடிச்சாகணும். இரண்டு உள்ளதை இடையில அது போட்டு அதை முடிச்சு செய்து விட்டுவணும். அப்பப்போது செய்ய நேரம் இல்லாமல் கடமையா இருந்தா எப்படியாவது முடித்து விட வேணும். அவருடைய சரியாக பயன்படுத்துவது அதற்கு அந்தந்த நேரத்தில் அதை அதை முடிக்கணும். இல்லை அந்த கூட்டு கணக்குகளை சரியாக முடித்து விட வேண்டும். கணக்கு முடிக்கணும்னு சொல்லுவார்கள். சரி, அப்படி என்றால் இன்று உனக்காக நான் நிகழ்வுல வந்து இப்படி பேசுகிறேன். நீங்கள் என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்?
4: பாடல் வந்து ஒரு பாட்டு
1: ஐயோ
4: வந்ததுல சொந்த வேலையை மறந்துட்டு
1: ஐயோ
4: சொந்த வேலையை. அது என்னன்னா சுந்தரபாண்டிய திரைப்படத்துல
1: ரெக்கை
4: முளைத்த, ரெக்கை முளைத்த.
1: ஓ, ரெக்கை முளைத்த என்பதா?
4: ரெக்கை முளைத்தேன்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: ஓ, ரெக்கை முளைத்தே வந்து சுந்தரபாண்டியன்ல.
4: ஆமா,
1: சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்காக நான் தருவேன். இன்றைய நேரத்தில் வந்து இந்த பேசு பொருளாக இந்த மலைதான் எல்லோரும் வந்து கூறினார்கள். இந்த மலை வந்து உலகத்துக்காக, மக்களுக்காக, உலகத்திற்காக தன்னுடைய கடமையை உலகெங்கும் பாரங்கும் பொழிய வேண்டும் என்று பக்குவமாக பருவத்துக்கேற்ப பெய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி பெய்யும் வருண பகவான் பற்றி நாங்கள் என்ன நினைப்பதை? ஐயா,
4: எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம
1: அதனால் தான் என்னவோ வள்ளுவர் பாடியிருந்தார், துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாயதும் மலை.
4: இன்னொரு குரல் வந்து தெளிவா இருக்குது ஐயா, கை மாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு
1: மலைக்கு பத்திய ஒரு குரல்கள் அமைச்சிருக்க.
4: மலை வந்து எந்த விதமான கைமாறும் கருதாம.
1: ஆமா ஆமா ஆமா,
4: ஒரே செயல் வந்து
1: தானே எங்களுக்கு உணவை உற்பத்தியாகி தானே உணவாக மாறி இருக்கின்றதாம் அந்த மலை. அது நீங்க கூறியது போல எந்த விதமான பிரதிபலனையும் எங்களிடம் என்று எதிர்பார்க்காமல் எங்களுக்காக சொரிந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அதுதான்
4: தன் கடமையை சரிவர செய்யக்கூடிய ஒரே மழை மட்டும்,
1: மழை மட்டும்தான். வாழ்த்துக்கள். எங்களுக்கும் வந்து இரவு நேரம் லேசாக இருந்து இப்ப கூடாது. இனி இன்னும் எங்களுக்கு இப்பொழுது மழைக்கால இடையில அந்த ஓட்டம் என்று கூறுகிற பருவம் ஒரு ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு இருக்கும். அந்த வேளையில மழைகள் அடிக்கடி பெய்து வெயிலும் அடித்து மழையும் அடித்து இலைகள் எல்லாம் பழுத்து இலை உதிர் காலம் வந்துவிடும்.
4: 9-10 மாதத்திலே
1: இலை உதிர துவங்கி இப்பொழுதே அங்கே சில இடங்களில் பழுப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு சில இன மரத்தின் இனங்களையும் பொறுத்து, அவருடைய ஆயுளையும் பொறுத்து பச்சையம் சேகரித்து முடிந்து விட்டது. இருக்கிற பச்சையத்தை உண்டு வாழப்போகின்றன. பச்சையம்
4: ஒரு குறிப்பிட்ட நாள் மரத்துல இலையே இருக்காது இல்லையா?
1: இருக்காது. நான் உங்களுக்கு படம் அனுப்புவது ஒன்றுதான். இன்னொரு 10ஆம் மாசம் வந்தவுடனே சொரிய துவங்கி 11-12 முற்றாக இலைகள் எல்லாம் சொரிந்து விடும். முற்றாக சொன்னால் தனியாக குச்சிகள் மட்டும்தான் நிற்கும். ஆனால் ஏற்கனவே அந்த இலைகள் பறந்து படர்ந்து பெரிதாக வந்து திடீரென்று பெருத்து சூரிய பகவானிடமிருந்து பச்சையத்தை நன்றாக தயாரித்து மாப்பொருளை உற்பத்தியாக்கி தங்கள் உணவுக்கு சேகரித்து அனுப்பி விடுவார்கள். அது வேரடியை சென்றுவிடும். அது இருந்து கொண்டு
4: அந்த மாதிரி நடக்கும் ஐயா. ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி தான் இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
4: மார்ச் பாதியில பார்த்தோம்னா நல்லா பூத்து
1: இங்க இருக்கும் ஐயா. எங்களுக்கு 10 மாசத்துல இருந்து 11, 12, 1, 2, 3, 4, 5 மாதம் வரையும் இலைகளை பெரிதாக காண முடியாது. அதன் பின்புதான் தலைகள். ஆமா ஆமா, மே மாதத்தின் முற்பகுதியில் தான் முகை வடித்து வரும் ஒவ்வொன்றும். நான் அங்கே சில கவிதைகள் கூட எழுதியிருப்பேன். அந்த படத்தை எடுத்து கவிதை போடுவேன், என்னுடைய முகநூல்லே போடுவது உண்டு. அப்போ இன்று உங்களுக்கு ரெக்கை முளைத்தே என்ற சுந்தரபாண்டியன் திரைப்படுத்த பாடல் வேணும். உங்களுக்கு சுந்தரபாண்டியன் திரைப்படுத்த பாடல் வாழ்த்துக்கள். கேட்டு மகிழ்வோம்.
4: நினைச்சா வர முடியாம
1: போயிட்டு சந்தர்ப்பம் இல்லை. அதுல ஒன்றும் ஒரு பிள்ளைக்கு இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: மற்ற உறவுகள் வந்து எல்லாம் சிறப்பா பண்ணிட்டாங்களா இருக்கு.
1: இன்று நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அழைத்து கொண்டே இருந்தீர்கள், இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு அழைப்பு. தொடர்ந்து அன்பர்கள் வருகின்றார்கள், வந்து சிறப்பாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் இணைவோம். வாழ்க்கை வளமுடன். இரவில் மழைதானே, பகலில் உங்கள் பணிகளை சரிவர செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது எங்களுடைய அன்பு உறவு மலியம் மகாலிங்கம் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வருவதற்கு. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். நாம் வருவதற்குள்ளே குறுக்க பூந்து
1: விளாண்டுட்டாரியா? அவர் அவர் அவர் காலையில் இருந்து இணைந்து இணைவதற்கு முயற்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில நீங்களும் இணைத்து 2-3 தடவை அழைத்தீர்கள். இருவரும் போட்டி விட்டு அவருடைய இணைப்பு முந்திவிட்டது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கிடைத்து விட்டுதானே அவரை அனுப்பி. நீங்கள் இப்பொழுது இருக்கீங்க, ஆறுதலாக பேசலாம் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை தாருங்கள்.
5: ரொம்ப மகிழ்ச்சியான இன்னைக்கியா ஒரு நாளியா எனக்கு. என்னவளுடைய பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக இருந்தது. அது அடுத்து சென்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சின்ன மகள் வந்து சென்னையிலே மறுபடியும் இன்னொரு வீடு கட்டி குடி போகிறாங்க. அதுக்காக வேண்டி அந்த விழாவுக்காக வேண்டி இன்னைக்கு வந்தோம். வந்த இடத்துல பெரிய பொண்ணு வீட்டில் இருந்தோம். அங்கேயே கேக்கு வெட்டி இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடினேன். மருமகன் பேரனும் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்து சொன்னது இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததுயா.
1: உண்மை உண்மை. என்றால் அவர் பெற்றெடுத்த குழந்தை குழந்தையுடைய குழந்தைய ஒன்றாக காணும் பொழுது ஒரு தாய் உள்ள அப்படி இருக்கு சிறப்பு. அதை நான் உணர்கிறேன். வாழ்த்துக்கள் அவர்கள். நாங்களும் வானொலியிலே வந்து எல்லோரும் இணைந்து பிறந்த நாளை கூறினோம்.
5: ஆமாம்யா. நீங்க வந்து அழகான ஒரு தொகுப்பா நீங்க வெளியிட்டு இருந்து அதனாலதான் அதுதான் அப்ப உங்களுக்கு வந்து வாழ்த்து நன்றி சொன்னையா. இருந்தாலும் மிக அருமையா நீங்க இது பண்ணி அம்மாவும் நலமா நல்ல நலம் விசாரிச்சாங்க. அதனால மிக மிக மகிழ்ச்சியா எனக்கு இன்னைக்கு. அவங்க உடல் நலத்தையும் நானும் விசாரிச்சோம்யா. அவங்க இந்த இக்கட்டான நிலையிலும் எனக்கு கலா மேல ஒரு பாசம் உள்ளதை வச்சு அவங்ககிட்டையும் பேசி வாழ்த்து சொன்னது மிக எல்லையில்லா மகிழ்ச்சியா
1: சிறப்பு. அந்த வேளையில எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் தளத்துக்குள்ளே பார்த்தால் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் அன்பு மகள் கலாவினை. அதை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் இப்படித்தான் இருக்கவன். இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. மொன்றியல் தமிழ் வானொலியில இருக்கிற உறவுகள் அத்தனையும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகத்தான் ஒவ்வொருவரையும் கணிக்கின்றோம் நாங்கள். எல்லோரும்
5: ஐயா, அனைத்து உறவுகளுமே வந்து மிக மகிழ்வோட வந்து என்னவளுக்கு வாழ்த்து சொன்னது என்றும் மறக்க முடியாது ஐயா. ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு அந்த விழா நடத்தணுங்கிறது நடத்தும் போது அந்த நம்ம உறவுகளுக்கும் அது தெரியப்படுத்தணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுயா. அதேமாரி நம்ம எம்டிஆரின் உறவுகள் அனைவருமே வாழ்த்து சொன்னது மிக மகிழ்ச்சியா. எங்க வீட்லயும் சொன்னேன். அதே மாதிரி நீங்க பதிவிட்டதையும் படிச்சு காட்டினேன். அவங்க பாப்பாங்க படிப்பாங்க, இருந்தாலும் நானே படிச்சு காட்டினேன். அது வந்து மிக
1: சந்தோஷம். நானே வந்து நேரே வாழ்த்தது போல் நீங்கள் அதை படித்து காட்டினது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டுமல்ல எங்கள் எல்லோருடைய உறவுகளும் இணைந்து அன்போடு வாழ்த்தியதற்கு நீங்களும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு ஒரு வாழ்த்துரை எல்லோருக்கும் நன்றி கூறி உரை போட்டிருந்தீர்கள். நான் இங்கே கூறியிருந்தேன், இதுதான் மனித நேயம். எங்களுடைய
5: ஏனைய உறவுகள் இருந்தாலும் இந்த வானொலி உறவு கண் பார்க்காமையே கேட்காமையே ஒருவர் ஒருவர் சந்தித்து குணங்களை விசாரித்து கொள்வது இல்லாமையே இந்த அளவுக்கு அந்த பாசத்தோட அந்த குடும்ப உறவோட வாழ்த்துவதற்கும் பேசுவதற்கும் என்றைக்குமே இருக்குங்கும்போது அந்த நட்பு நட்போட உறவுங்கிறது தான் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி உறவுகள் உறவு நீங்களும் சொல்லுவீங்க. அந்த உறவுகளுடைய வாழ்த்து இன்னைக்கு நெகிழ்ச்சி அடைய செய்யுது.
1: அன்பு அன்பு அன்பு நிகழ்ச்சி. அதே மேடையிலே மகாலிங்கம், நீங்கள் வானொலி துறையிலே வந்து எங்கே காலத்திலிருந்து எத்தனையோ பேரோட பழகினது மட்டும் ஒலியிலே மட்டுமல்ல நேரடியாக சென்று சந்திக்கிறீர்கள், நலம் விசாரிக்கின்றீர்கள், அதை எங்களோடு பகிர்கின்றீர்கள். இன்று அவரை சந்தித்தேன், இன்று இவரை சந்தேன், நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருந்தோம், அது பெரிய மகிழ்ச்சி ஆகிடும். இது இது கிடைக்காத ஒரு ஒரு தபம், இது ஒரு பரம், இறைவன் கொடுத்த பரம். எங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள், எங்கள் ஊரில் இல்லாத அயலூரில் உள்ளவர்களை நாங்கள் வானொலியிலே சந்தித்து பேசி அன்பு வளர்த்தாலும் நேரடியாக சென்று பார்க்க வேண்டுமே என்ற அந்த எண்ணம் உங்களை உந்துகிறது அல்லவா, தூண்டுகிறது அல்லவா? இப்ப நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வேலையாக செல்வீர்கள், அங்கே ஒரு உறவு இருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரிந்தவுடன் அவரோடு ஒரு பேச வேண்டும், அவரை நாட வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் தானே. அதுக்கு காரணம் இந்த பாலம் தான், உறவு பாலம். அன்பாக நாங்கள் இணைந்து கொண்டு கள்ளங்கபடம் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அந்நியோன்யமாக இருந்தாலும் நல்ல அன்போடு உள்ள அன்போடு பழகி இருக்கின்றோம். அதனால் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் சேர்ந்து அன்பு மகள் கலாவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்தினை தெரிவித்து உங்களுடைய விழா நீங்கள் நினைத்தது மாதிரி சென்ற இடத்தில் அவருடைய மனம் மகளக்கூடிய மாதிரி செய்ய வேண்டும் என்று எண்ணி செய்யும் இந்த காரியங்கள் சிறப்பாக, இந்த கர்மங்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் இறைவன் அருளால் என்று பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது சென்னை இப்பொழுது வருகிறீர்கள் இங்கே மல்லியத்துக்கு சென்னையிலிருந்து
5: வர 25 தேதிக்கு பிறகு தான், ஏன்னா 23 என் மகள் புகுறாங்க, அந்த முடிச்சுட்டு தான் 2 மறுபடியும் இருந்துட்டாங்க, ஏன்னா மகன் வீடு எல்லாமே இங்கதான் இருக்கு.
1: ஆமா ஆமா சிறப்பு சிறப்பு. நீங்க அங்கதானே ஓடி ஓடி போக வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் அங்கல்லவா, அதுல தாய் உள்ளம் தவிக்கும் அல்லவா, நன்றாக நல்லா நின்று மகிழ்ச்சியாக வாருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். இன்று உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடல் தரப்போன்ற அங்கே நீங்கள் என் கலாவுக்காக கண்ணே என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், அது நேர் நேரத்திலே தளத்திலே. இப்பொழுது என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
5: எப்போதுமே எனக்கு பிடிச்சமான கலாவுக்கும் பிடிச்சமான பாடல் தான் அது. அடுத்து இருந்தாலும் நிச்சய தாம்பத்தில் வர்ற பாவாடை தாமணியில் அதை கேட்கணும்தான்.
1: விடமாட்டீர்கள் பாவாடே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடல் வந்தவுடன் எனக்கு திரைப்படத்தின் எண்ணம் வராது, சுவாயணையின் எண்ணம் வராது, மகாலிங்கத்தின் எண்ணம் தான் வரும். விருப்பமா கேட்பாரு இந்த பாடல் என்று பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு கேட்டு மகிழ்வோம். இன்றைய நாள் முழுவதையும் இப்பொழுது ஒளிபரப்ப முடியுமோ தெரியவில்லை, நான் முயற்சிக்கின்றேன் தருவதற்கு. அநேகமாக எல்லோரும் வந்துவிட்டீர்கள், இனி வருபவர்களை பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். மகாலிங்கம் வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம்.
5: நன்றியா.
1: நன்றி.
5: மறுபடியும் சொல்லுங்க, வாழ்த்து கூறிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரடியாகவே நான் வந்து வாழ்த்து கூறினதுக்கு நான் வந்து மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி மூலமாவே அலவரிசையில் நன்றியா. நன்றி
1: சிறப்பு. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், உங்களுடைய நன்றிகளும் அவர்களை சேர்ந்த அந்த வாழ்த்துக்கள் உங்களை வந்து சேர்ந்தது போன்று உங்கள் நன்றியும் அவர்களை சென்றடையும். நன்றி மகாலிங்கம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 தமிழ்.
2: உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: சிறப்பான அந்த பாடலை அடுத்த உறவாக அன்புடன் சாந்தி வருகின்றார் தர்மபுரியிலிருந்து, நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களாங்க?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன், குதூகலமாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நாங்களும் குதூகலமாக இருக்கிறோம்.
1: ஓ, வந்து விட்டதா வந்து விட்டதா? எத்தனை நாள் தவம், இந்த மழை வரவில்லையே வரவில்லையே என்று குறைபட்டு கொண்டீர்கள். நானும் கூறுவேன் ஒரு நாளும், அது வரும் பொய்க்காது பொய்க்காது என்று. அதே போன்று வந்து விட்டது. பெருமழையா மகளே? பெரிய நல்ல மழையா?
6: பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லங்க. நேற்றுதான் வெளியில போய் மாட்டிக்கிட்டேன் நானு. ஆமா, மழை விட்ட வாட்டிதான் வந்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு பெஞ்சு.
1: அப்ப ஓரளவுக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். பரவாயில்லை, ஓரளவு என்றால் இன்னும் தாராளமாக வர வேண்டும். வரும் மழை வேறும் கவலைப்படும். சரி, இந்த அதிகமாக அடைமழை பொழியின் நேரத்தில் அழகி ராசா வெளியே பார்த்து விட்டு ஏதாவது கூறுவார்களா?
6: இல்லைங்க ஐயா, அது அதுக்கு நானே இன்னும் ஆசை. ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடும்.
1: விடு விடுவீர்கள் மலையில, அப்படி உதாரி உதாரி போட்டு வந்து உள்ள
6: வெளியில.
1: சிறப்பு சிறப்பு, அவர்களுக்கு அது விருப்பம், அது சுதந்திரம் அவர்களுக்கு. சிறப்பு. அப்ப மழை பொழிந்தது, நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு தடையாக இருந்ததா? நேற்றே சென்று நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள் என்றீர்கள், என்ன நடந்தது?
6: ஆமாங்க ஐயா, நேற்று அகப்பட்டுக்கிட்டே இன்னைக்கு வீட்டுல ஒரு வேலை செஞ்சோம், கொத்தனார் வேலை. அதனால அது
1: கொத்தனார் தான் செய்தது, நீங்க செய்ய. நான் நீங்கள் கொத்தனார்
6: செய்யல, அது மழையில நனைஞ்சா வீணா போயிடும்.
1: நிறுத்தி விட்டீர்களோ
6: மேல?
1: மழை பெய்தால் கொத்தனாருக்கு அங்க வேலை இல்லையா? அதெல்லாம் இடிந்து கொட்டு விட்டு வைக்க வைக்க அதெல்லாம் உதிர்ந்து விடுவோம்ல, மழையில செய்வதில்லை. ஆனா உள்ளு வேலையே செய்யலாம், உள் வேலைகள் செய்யலாம், வீட்டின் உள்ளே இருந்தால் செய்யலாம். உங்களுக்கு வெளியே தானே. சிறப்பு சிறப்பு. ஆனா இரண்டு இரண்டு நாளை வெளித்து விடும், வெயில் வந்து விடும். அம்மா செய்யலாம், கவலை இல்லை. மழை வந்து
6: வெயில் நல்லா அடிக்குது, பகல்ல நல்ல மழையும் வருதுங்க.
1: ஓ, அது கர்ண வர்ண பகவானும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? எங்கு எங்கு எப்பொழுது பெய்ய போடும் மழை வந்து பார்த்து பெய்வார். அது ஒரு சிலருக்கு விருப்பம், ஒரு சிலருக்கு பொறுப்பு இருந்தாலும் தன்னுடைய கடமையை தானே செய்வார். இப்ப நாகப்பன் அவர்கள் வந்து சுட்டி காட்டியது போல் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் செய்வார் அவர் இல்லையா? சிறப்பு சிறப்பு. சரி, உனக்காக நான் நிகழ்வே வந்து மழையை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறார்கள். நீங்களும் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி கூறினீர்கள், அதனுடைய தேவையை பற்றியும் கூறினீர்கள். இப்பொழுது உனக்காக நான் என்ற இதில் என்ன பாடல் கேட்கலாம், யாருக்காக, எதற்காக, எதற்கு, ஏதோ ஒன்றுக்காக கேட்க போகிறீர்கள், அதை எதற்காக என்று கூற முடியுமா? என்ன பாடல் என்று கூற முடியுமா?
6: இது என் சகோதரிக்கு திருமண நாள், என் சகோதரி, அப்புறம் எங்கள் மூத்தார் மகன், அவங்களுக்கெல்லாம் திருமண நாள்.
1: ஓ, திருமண நாள், ஆவணி மாதம் என்ற திருமண நாள் கூடி கொண்டு வர காலம் தானே. அவர்களுக்கு என்ன பாடலை கேட்போம்?
6: நூறாண்டு காலம் வாழ்க,
1: நூறாண்டு காலம் வாழ்க. இது குழந்தை பிள்ளைகளுக்கு பாடுற பாடல். நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்கன்று பிறந்த நாளுக்கு பாடுற பாடல் போல் இருக்கு, இல்ல குழந்தைக்கு பாடுற பாடல் போல் இருக்கு, இன்னும் ஒரு அது நீங்கள் கேட்ட பாடல்.
6: நூறு வருடம், நூறு வருஷம்
1: நூறு வருடம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் என்று மீச முளைத்த ஆம்பளையாக ரஜினிகாந்த் வந்து நடித்தது ஞாபகம் வருகிறது. இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் நல்ல பாடலாம் அந்த அந்த பாடல். அது வந்து பெண் குரல்லையும் இருக்கிறது அல்லவா? ஜானகி அம்மாவும் பாடி இருக்கிறாவா?
6: இருக்குங்க.
1: உங்களுக்கு ஆனா பெண்ணா? எந்த இரண்டு பேரும் பாடினதா? என்னவோ பிரபல்யமா ஆண் வாழ்த்து அந்த இந்த பாடல் ஆண் குரலில் வருகிறது வேண்டுமா, பெண் குரலில் வேண்டுமா? சாந்தி, ஓ ஓ சாந்தி,
6: ஆண் குரலில்
1: கேட்குதாங்க ஐயா? இப்பொழுது கேட்குது மகளே, இப்பொழுது கேட்குது. ஆண் குரலில் தருகின்ற இந்த பாடலை நான் நினைக்கின்றேன். இன்று இந்த பாடல் நேர் நேரத்தில் தான் ஒரு நேர் விருப்பமாக வரும் என்ன நிறைய அன்பு உறவுகள் வந்த வேளையில் எல்லோருடைய பாடலையும் நிகழ்ச்சி முடிவதற்கு இந்த நிகழ்ச்சி நேரத்துக்குள்ளே அடக்குவது கடினமாக இருக்கும். அதனால் முயற்சிக்கலாம். ஒரு பாடல் ரெண்டு பாடல் தாமதிக்க தெரிய பார்க்கிறேன், நான் தர பார்க்கின்றேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
1: மேலும் வேறு எதுவும் கூற வேண்டும்னா கூறுங்கள், இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள்.
6: அவரு மகாலிங்கம் சகோதரர்,
1: கூறுங்கள்.
6: மனைவி கலா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: பிறந்தநாள்
6: வளமுடன் என்று வாழ்த்துகிறோம்.
1: உங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை சென்ற அடையும் இப்பொழுதுதான் கேட்டுக்கொண்டு போறார். அவருக்கு அந்த வாழ்த்துக்கள், அவர் கலாவுக்கு அந்த வாழ்த்துக்கள்.
6: இப்போ தாமதமாக தான் பார்த்தேன். ஆமாங்க,
1: அப்படியா? இல்லை, பார்த்தவுடன் அந்த வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதுதான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் உங்கள் பாடலை தருவதற்கு ஆயத்தமாகிறேன். முடி பார்ப்போம். ஒரு பாடல் நேரத்துக்கு ஒரு பாடல் பிந்தினால் காரியமில்லை, பார்ப்போம். நன்றி மகளே, உங்கள் வாழ்த்துக்களை வரை சென்றடையும், மீண்டும் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருப்பது உனக்காக நான், உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து சென்ற உறவினர்கள் கேட்ட பாடல்கள். முதல் பாடல் எங்களுடைய மிகவும் உற்சாகத்தோடும் ஆரவாரத்தோடும் இருக்கின்றார் கல்யாண அடுக்குகள், கல்யாண வேலைகளை கொண்டாடி கொண்டு இருக்கும் வேளையிலே, அந்த கல்யாண நாளை அண்மித்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் தேவா நீங்கள் தந்த கேட்ட பாடலை இப்பொழுது கேட்போம் என்று எண்ணுகிறேன். அவர்களுக்காக இந்த பாடலை கேட்டீர்கள், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. இதோ அந்த பாடல்.

0: சாரிமா வந்துட்டேன். ஜாலி ரெக்கார்டிங்க்கு தேவையில்லை, அவனை முதல்ல வெளியே அனுப்பு.
1: சாரிமா கண்ணே, கோச்சுக்காத.
0: கோரஸ் செக்ஷன்
2: மட்டும் ராஜேஷ், பல்லவி மட்டும் இன்னொரு தடவை கேட்டு.

0: இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தேவா, உங்களுக்காக ஒழித்த பாடல் இடையூறுகள் சில ஏற்பட்டாலும் முழுமையாக முடிந்த வேளையில் அடுத்த பாடல் எங்களுடைய முறை மாமன் திரைப்படுத்த அந்த உறவு வந்துவிட்டார். அவர் வேறு யாருமில்லை, எங்கே வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகனே ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல் வணக்கம். நலமாக உள்ளீர்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுக்கு நண்பகல் தந்தீர்கள், உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன் அன்போடு. நலமாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் தங்கள் ஆசீர்வாதம், அம்மாவின் ஆசீர்வாதம், அன்பு உறவுகள் ஆசீர்வாதம் உள்ளேனப்பா.
0: சிறப்பு, எல்லோரும் ஆசீர்வாதம் தரும் அளவுக்கு நாங்கள் அன்போடு இருக்கின்றோம். அதனால் தான் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எல்லோருக்கும் கிடைக்கின்றதை எண்ணும் பொழுது எனக்கு மனம் பூரிப்பாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்வாக அன்பாக இருப்பதை எண்ணும் பொழுது, அங்கே பாரிய மழை குறைந்தது என்றும் மின்வெட்டு என்றும் அதற்குரிய சட்டங்கள் எல்லாம் எழுதி அனுப்பியதை பார்த்து மகிழ்ந்தேன். இப்பொழுது மழை பொழிகின்றதா?
1: இல்லப்பா, இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லப்பா. மின்னல் மட்டும் தான்.
0: இல்லை, அவர் தானே பிரதி
1: தென்றலும் தான்.
0: அப்படியா? மின் அவர் வந்து
1: வர்ணமகம் வரல இன்னைக்கு.
0: பிரதி உபகாரம் எதுவும் எதிர்பாராமல் தரும் கொடை அல்லவா மழை? அதேபோல அங்கே மின்தட்டு மின்பட்டு எல்லாம் மின் தடை இருந்தது நிவர்த்தியாகி விட்டதா?
1: ஆமாப்பா, நேற்று இருந்ததுப்பா ஒரு 12 மணி அளவு, நள்ளிரவு 12 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா.
0: கொடுத்துட்டா, வழங்கப்பட்டு விட்டதுதான். அவர் வரும்பொழுது சில இடையூறுகள் ஏற்படும், அதை எங்களுடைய நிர்வாகிகள் கவனித்துக் கொண்டு ஏற்றவாறு செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். இன்று மழை இல்லை, சிறப்பாக இருக்கின்றது என்பதை எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. இப்பொழுது வீட்டில் இருக்கின்றீர்களா? பணி முடிந்து வந்துவிட்டீர்களா?
1: இல்லப்பா, பணி முடிஞ்சு வந்த தலைக்கு மேல வேலை இருந்துச்சுப்பா, அதனால தாமதமாயிட்டுப்பா.
0: ஓ, பணி அதிகமாக இருந்தபடியால் செய்கிறேன். நீங்கள்?
1: இல்ல இல்ல, என்னுடைய சொந்த பணி. ஏன் தலைக்கு மேல வேலை?
0: ஓ ஓ, வீட்டு செய்யத்தானே வேணும். தலைவன் அல்லவா வீட்டுக்கு தலைவன் அல்லவா?
1: இல்லப்பா, நாளை மறுநாள் ஒரு விசேஷம் ஒண்ணு.
0: ஆமா, அதற்காக ஏற்பாடு. ஆரோக்கியமாக நலமாக அதை செய்து முடிக்க இறைவனர்கள் புரிவாராக. உங்களுடைய ஆலய தொண்டுகள் எப்படி செல்கின்றன?
1: நன்றாக செல்கின்றது, சிறப்பாக இருக்கிறது.
0: பக்தர்கள் கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கின்றதோ குறைந்து கொண்டிருக்கின்றது? ஆன்மீகம்
1: காலநிலைனால கொஞ்சம் குறைவா தான் பாருங்க.
0: காலநிலை ஒரு காரணம் தான், இல்ல சாதாரணமாக இப்பொழுது எங்கள் சமூகத்துக்குள்ளே ஆன்மீகம் வளர்கின்றதா குறைகின்றதா?
1: அது வளர்கின்றது,
0: வளர்கின்றது,
1: வளர்கின்றது.
0: அதை யாரும் குறைக்க முடியாது இல்லையா? தானாக
1: தானா வளர்க்க முடியும், தானாகவே வளர்க்கும்,
0: வளர்ந்து கொண்டு வரும். நம் முன்னோர்களினால் வளர்க்கப்பட்டு போற்றப்பட்டு எங்களுக்கு எல்லாம் புகுத்தப்பட்டது, அதை நாங்கள் பின்பற்றி கொண்டு வரும் வேளையிலே அந்த எங்களுடைய ஆன்மீகம் வளரும் வேளையிலே ஞானா கலாச்சாரம் அதனுடைய பண்பாடுகள் அப்படி இருக்கின்றது. அங்கே நடையுடை பாவனைகள், பல பேச்சு வழக்கு, பழக்க வழக்கங்கள், இளைய தலைமுறைகளுடைய நடமாட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கின்றது.
1: அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் பாருங்க. அந்த ஆலயத்துக்கான கலாச்சார கட்டுப்பாடோட அவங்க யாருமே வர்றதில்ல. அது வந்து அதாவது நடுத்தர வயது, அதற்கு மேற்பட்ட வயதுக்காரர்கள் சரியாக இருக்கிறார்கள். இள வயதுக்காரர்கள் அவங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சு ஒரு ஆத்மாரமான ஒரு பக்தி அவங்க வந்து செலுத்துறது இல்லை. வந்தாலும் அவங்க வந்து இப்ப ஒரு இரு 4 சக்கர காரியில் வருகிறார்கள் வருகிறார்கள்னா அவங்க வந்து எல்லாருமே இறங்கி ஆலயத்துக்குள் செல்றது இல்ல. யாராவது ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு, நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதே அவங்க வந்து குடும்பத்தோட தான் வந்திருக்காங்க, இருந்தாலும் வேற எதுவும் காரணம் கிடையாது. அவங்களுக்கு போக பிடிக்கல, கையில இந்த கைபேசியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. ஒரு சாதாரணமா ஒரு காரு வண்டிக்கு ஒருத்தராவது வந்து இங்க வெளியில நின்றுறாங்க, ஆலயத்துக்குள்ள வர்றது இல்ல. இயல்பான ஒண்ணு, அங்க வந்தாலும் அந்த கைபேசியை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இறைவனோட ஆதிக்கத்துல அவங்க இறங்குறதுல இது ரொம்ப மனசு கஷ்டமாவும் இருக்கு. திருவிழா நடக்கும் போது இன்னும் கொடுமையாவும் இருக்கும். அது
0: என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அவர்கள் அப்படி
1: ரெண்டு விதமான காரணம்ப்பா. ஒண்ணு வந்து வயது, இன்னொன்னு இந்த விஞ்ஞான வளர்ச்சிப்பா.
0: நாங்களும் அவர்களுடைய வயதை தாண்டித்தான் வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த வயதில் இருக்கும் பொழுது எத்தனையோ விஞ்ஞான வசதிகள் கேளிக்கைகள் எல்லாம் நடந்தாலும் நாங்கள் எங்கள் மூதாதையரை பின்பற்றி கொண்டு அவர்கள் சொல்லை கேட்டு வந்தோம். அது ஒரு
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: இப்பொழுது அப்படி அந்த அவர்களை வழி நடத்துவதற்கு நான் நினைக்கிறேன் அந்த முதல் தலைமுறை, எங்கள் தலைமுறை சில தவறுகளை செய்து விட்டது, கண்டிப்பை இழந்து விட்டது என்றுதான் நான் ஏன்னா நாங்களும் கடமைக்காக வந்து கும்பிடுவது போன்று எங்கள் மத்தியில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். என்னுடைய தோழர்கள் கூட ஆசிரியர் என்னை போன்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சமூக தொண்டர்கள் நிறைய இருந்தார், அவர்கள் ஏனோ தானோ ஒன்றுதான் இப்போ அவர்களும் இருக்கின்றார்கள். காரணம் அது ஒன்றாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது அந்த ஆலய நிர்வாகங்களும் எங்கே தங்களுடைய ஆலயத்தினுடைய புனரமைப்புகளை நிர்மாணங்களை வளர்த்து கொண்டு போகலாம், அதற்கு எங்கே அதற்கு மூலதாரணம் பணம் அது எங்கே இருக்குது என்று கவனத்தை செலுத்துவதாலும் இந்த இதுகள் ஏற்படலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்து நீங்கள் கூறியது போன்று விஞ்ஞான வளர்ச்சி வந்துவிட்டது. விஞ்ஞான வளர்ச்சி வரும் பொழுது தெளிவாக எல்லோரும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடக்கூடிய தளங்கள் அமைந்து விட்டன. அது நல்ல கருத்தாக இருக்கலாம், தீய கருத்தாக இருக்கலாம், நேர்மறை கருத்தாக இருக்கலாம், எதிர்மறை கருத்தாக இருக்கலாம், இதண்டாவதுக்கான கருத்துக்களை அவர்கள் துல்லியமாக பதிந்து விடுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது நேர்மறை வழியிலே சென்றவர்களுக்கு எதிர்மறை கருத்தை கேட்டவுடன் புதிய தலைமுறைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வருவது போன்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அடுத்து அந்த தளங்களும் வந்து இனிமேல் இளைய தலைமுறையைத்தான் தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த தகவல்களை பரிமாறிக் கொள்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: அதற்கு மனக்கட்டுப்பாடும் அவர்களை சின்ன வயதிலிருந்து இப்பொழுதும் எத்தனை சிறார்கள் ஐயா, சங்கீதம் படிக்கின்றார்கள், விபூதி பூசுகிறார்கள், ஆலயத்துள் வந்து தேவாரம் படிக்கின்றார்கள், தாய் தந்தையரோடு இருந்து பவ்யமாக இருந்து வணங்கி பக்தியோடு போகின்றார்கள். உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கு, அவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர உடை கூட வருவதை விரும்புகிறார்கள். ஒரு சிலர் அதை விரும்புகிறார்கள் இல்லை, அதுக்கு நேர்மறையை விட்டு எதிர்மறையான கருத்துக்கள் பரவலாக வருவதற்கு வாய்ப்புகள் கிடைத்து ஒரு கைபேசியை கொடுத்து விட்டால் அவர் எங்கும் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு சாதனத்தை வைத்துக் கொண்டு அதில் பகிர்வுகளை பார்த்து தான் அவர்கள் செல்கின்றனர். அதுக்காக அந்த வலைத்தள விநியோகஸ்தவர்கள் தான் இந்த கொலையை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றுக்கும் திறந்து விட்டார்கள், பணத்தை வைத்துக் கொண்டு எந்த விதத்தில் கொடுத்தாலும் பணம் பெறுகிறது எண்ணத்திலே செய்கின்ற, அதுக்கெல்லாம் தடை விதிக்கவில்லை யாரும். வலைத்தளத்தை தடை முன்பெல்லாம் ஒரு தொலைபேசி ஒரு வீட்டிலே ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாலு வீட்டிலே தான் இருக்கும். நாங்கள் பேசப்படணும், எங்கள் வீட்டுக்கு தொலைபேசி இல்லை, அருகிலே உள்ள வேறு அலுவலகங்களுக்கு சென்று நாங்கள் முந்தி கூறுவார்கள், ட்ரங்க் கால் புக் பண்றதுன்றெல்லாம் சொல்லுவார்கள். நாங்கள் அது இருந்தது, ஆனால் இப்பொழுது இருக்கும் இருப்பது போல் அப்பொழுது இருந்தால் இந்த கலாச்சாரம் இப்படி சீரழிய மாட்டாது. ஏனென்றால் இந்த ஓப்பன் அதாவது முழுவதையும் திறந்த முறையிலே அவர்கள் செய்து விட்டார்கள். அதுக்கு முன்பு எத்தனை பாடல்கள் படிப்புகள் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் நீதிகள் தண்டனைகள் எல்லாம் படித்து சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு இருந்தன வந்த திரைப்படங்கள் முதல் கொண்டு. இப்பொழுது இல்லை, அதெல்லாம் நாங்கள் எங்கள் தலைமுறை அதை தவறவிட்டு விட்டது. அதனால் தான் எங்களோட பின்சந்ததிகளுக்கு இடையூறாக இருக்கு. அவர்கள பிழை இல்லை, அவர்கள் காட்டிவிட்ட வழியிலே போவார்கள், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா விதைத்து விட்டார்கள் அந்த தீய பழக்க வழக்க பண்பாட்டு முறைகளை எதிர்மறை கருத்துக்களை விதைத்து விட்டார்கள், அது முளைத்து விட்டன. அதை நீ அழிப்பது கடினம், அவர்களாக திருந்த வேண்டும். பார்ப்போம்,
1: அனுபவிக்கும் போது
0: கண்கட்ட பின்பு ஞானம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இருப்பினும் எங்களால் முடிந்தவரை அவர்கள் அப்படி போகின்றார்கள் போனா போகட்டும் என்று விட முடியாது. இல்லை அப்படி செய்யாதே என்று திருத்த போனால் அது விபரீதமாக முடியும், விபரீதமாக முடியும்,
1: நடந்திருக்கு அது மாதிரி.
0: அதுக்காக இரண்டு கையாலும் மூடிக்கொண்டு போக வேண்டியதுதான் ரெண்டையும். நல்லது, சில கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டது எங்களுக்கு மட்டுமல்ல, உனக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக, மக்களுக்காக, ஒரு எதிர்கால எங்களுடைய சமுதாயத்துக்காக சில கருத்துக்களை எங்களால் தெளிக்கக்கூடியதாக இருந்தது என்று எண்ணுகிறேன். என்ன பாடலை கேட்போம் ஞானசேகரன்?
1: எனக்கு வந்து அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து முத்துக்கு முத்தாக என்ற பாடலுப்பா.
0: முத்துக்கு முத்தாக யார கேட்டிருந்தாரு? முத்துக்கு முத்தாக, நல்லது. அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும் நான் நினைக்கின்றேன். காலம் தாமதித்து கொண்டிருக்கபடியால் இப்போ வந்த 10 உறவினர்கள் எல்லோருடைய பாடலே 10 பாடல் கிட்டத்தட்ட வருகின்றது. அதுக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கும், உங்களுக்கு நேரத்திலே முதல் வரும். பகல் வேளையிலே இந்த பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். எல்லா பாடலும் தர வேண்டி வந்து ஒரு மோதல் வர பார்க்கும். தினமும் இந்த கதம்ப நிகழ்வு வந்து மற்ற நிகழ்வு இழுக்கின்றது எடுக்கின்றது. ஒரு அதிபர் இங்கே நிர்வாகத்தில் ஒரு பிளேம் இல்லை, உறவுகளினுடைய குறைபாடுகள். எங்களுடைய உறவுகள் இல்லை, ஏனைய உறவுகளும் இருக்கின்றார்கள், அதன் உலகளாவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தை அவர்கள் ஒதுக்கி இந்த நேரத்துக்கு இந்த நிகழ்வுண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். வேலை பணியில் இருந்தாலும் இந்த நேரம் ஓ கதம்பம் வருகிறது இருப்பார்கள். அதை அதற்காக நேரத்தை ஒதுக்கி இருப்பவர்கள் நீடித்து கொண்டு போவது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஆக குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். நான் சில சமயங்களில் அரை மணி நேரமும் எடுத்துக்கொள்வது அது அளவுக்கு மிஞ்சி போச்சு. நன்றி ஞானசேகர், உங்கள் கடமைகளை
1: செய்யுங்கள். பார்ப்போம்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணியிலே ஒரு பாடலைத்தான் தர முடியதா முடிந்தது. இன்னும் ஒரு பாடல் தந்தால் அது மற்ற பாடல்களுக்கெல்லாம் குறை செய்வதாக முடியும். அதனால் நான் ஒரு பாடல் கேட்போம் என்று அந்த பாடல் என் கருத்தில் கிடைத்தது இந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணினேன் அல்லவா. அந்த பாடல் எதுவென்று அதை நான் தவற விட்டு விட்டேன். மீண்டும் அந்த பாடலையும் தந்துவிட்டு அன்பு எங்களுடைய சரவணன் வந்து குறிப்புகளும் சொல்வார், நேரம் சரியாக வரும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை கேட்போம் என்று ஆரம்பிக்கிறேன். அந்த பாடலை இதுதான் அந்த பாடல். பாடல் வரும்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்வோம் அந்த பாடலை. முன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணியிலே முழுமையாக வந்து ஒவ்வொருதராக வந்து இணைந்தவர்களை ஒவ்வொருதரையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அளவலாவிய இந்த நிகழ்ச்சியை பூரணப்படுத்துகின்றோம். அந்த வேளையில் இந்த ஒரு பாடலை தந்து இந்த பாடலோடு நிகழ்ச்சிக்கு முடிவை கொண்டு வந்து உங்களுடைய முழுமையான பாடல்களை மீண்டும் நேயர் நேரம் வேளையிலே உங்களுக்காக ஒரு மணி நேரத்தில் அந்த பாடல் ஒலிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியாக. அதாவது வந்து உனக்காக நான் நேயர்கள் விருப்பமாக பெறும். கேட்போம் இந்த பாடலை.

கல்யாண தேன்நிலா என்று ஆரம்பித்து இருவருடைய உள்ளத்தை எப்படி இருக்கும் அந்த நேரம் என்று காட்டும் பாடலாக வரும்பொழுது இந்த நிலா என்று ஆரம்பித்து எத்தனை லா வந்தது, வரிக்கு வரி லா போட்டிருக்கின்றார் இந்த கவிஞர். யாராவது எண்ணி பார்த்தீர்களா எத்தனை லா வந்ததென்று? இல்லை. சரி, இருப்பிலும் இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னட கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது உனக்காக நான்.

எல்லாம் உனக்காக என்று பாடும் இந்த பாடல், நாங்கள் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது, இந்த எல்லாமும் எங்களுக்காகத்தான், எங்களுக்காக இருக்கு இந்த வேளையில், நாங்களும் அவைக்காகத்தான் என்று எண்ணிக்கொள்ளும் இந்த வேளையிலே ஒரு பாடல் மீண்டும் கிடைத்து, இந்த பாடலும் இப்பொழுது தேவையான ஒரு பாடல் போல் தெரிகின்றது. இந்த பாடலை தந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் பெரியவர்கள், இந்த வானில் வந்து இணைந்த நாங்கள் எல்லோரும் இந்த பாடலை புத்திமதி கூறுவது போன்று, எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் கடைப்பிடித்து வந்த பண்பாட்டு விழுமியங்கள் அதுக்குள்ளே அமைந்திருக்கின்றன. இதை தருகின்ற இந்த பாடல் முடிவில் சரவணன் நீங்களும் வந்து உங்கள் குறிப்பிட கூறினால் நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம், ஆயத்தமாக இருங்கள். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று ஒரு திரைப்படம் பலர் பார்த்திருப்பீர்கள், பார்க்காது விட்டாலும் அந்த திரைப்படத்தில் வந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். அந்த பாடல் இப்படி பாடியிருக்கின்றது, இந்த பாடல் இப்பொழுது பொருத்தமாக இருக்குமா, கேட்போமா அந்த பாடலை?

சிறப்பான இந்த பாடலை வரிகோர்த்து கொடுத்தவர் டி ஆர் சுந்தரவாத்தியார், ஒரு ஆசிரியர் கவிஞர். சிறப்பாக அன்றைய நாளில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு முன்னோர்கள் பார்த்த திரைப்படம். நாங்கள் வருவதற்கு 1958 ஆண்டிலேயே இந்த பாடல் புகுத்தப்பட்டிருக்கின்றது. அதை கேட்டு எத்தனை பேர் வாழ்ந்தார்கள். மிகவும் பிரபல்யமான குரல் அரசர் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களின் குரலிலே தான் இந்த பாடல் ஒலித்தது. எவ்வளவு அற்புதமான புத்திமதிகளை. இதை நான் எங்களுக்கு எங்கள் வயதில், அதாவது என்னுடைய வயதில் இருப்பவர்கள் என் தாய் தந்தையர்கள் என்னுடைய சகோதரங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு சொல்லி வளர்த்தார்களா, காட்டி வளர்த்தார்களா, வளர்த்திருப்பார்கள். அதன் பின்பு வந்தவர்கள் வளர்த்தார்களா என்பதுதான் இன்று. இது எத்தனை ஆண்டுகள், 1958, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, முக்கால் நூற்றாண்டை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த முக்கால் நூற்றாண்டுக்கு இடையிலே எங்களுடைய இந்த பண்பு பழக்கங்கள் என்னவென்று நம் சகோதரர்களுக்கிட்ட தெரியாதவர்களுக்கு, அவர்களுக்கு தெரிந்தால் தானே இதை வரும் புதிய சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், கடைபிடிப்பார்கள். இதை யாரும் கடைபிடித்தார்களா? இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இதை கூறுகின்றேன். நான் சிறுவனாக இருந்த காலத்திலே எங்கள் உறவுகளில் உள்ள பெண்கள் யாராவது தலை முடியாமல், தலை பின்னி கட்டாமல், தலைவிரி கோலமாக வந்தவர்கள்னால் ஊரெல்லாம் பரிதாபப்படும். அவரை பார்த்து அவர் இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துவிட்டார். கணவன், கண்கண்ட கணவனை இழந்த ஒரு கைம்பெண் தலைவிரி கோலமாக வருவாள். இதிகாசங்கள் புராணங்களிலெல்லாம் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தலை விரித்து விரதம் இருந்தார்கள். அதை அழகாக இருந்த தலைவி அந்த கூந்தலை விரித்து விட்டு வருவதாக. இப்பொழுது என்னென்னா, ஆன்மீகத்திலே நாங்கள் தெய்வத்தை பார்க்க வேண்டுமா, எங்களுக்கு முன்னொரு பெண் என்றால் அவருடைய குறைந்த முடியை அலர்த்தி அப்படியே படர விட்டு போட்டு நிற்பார். இப்போ நான் நினைப்பேன், இதுக்குள்ள உள்ளவர்கள் எல்லோரும் கணவனை இழந்தவர்களா என்ற ஒரு வினா யாராவது கேட்டதுண்டா? இல்லை. என்னால் அவர்கள் சொல்லிக் கொடுத்து, எங்கள் பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்ததை காட்டி அவர்கள் பின்பற்றவில்லை. அழகாக தலையை விரித்து அதிலே மல்லிகை பூவை சூடுவார். உண்மையிலே கொண்டை போட்டு கொண்டையிலே தான் மல்லிகை பூவை வைக்க வேண்டும். அழகு இது தலைவிரி கோலமாக இருக்கும். அதற்குள்ள கொண்டு சொருகி விடுவார். ஒரு ஒரு ஒரு ஒரு இதில் குத்தி அதில் மாட்டி விடுவார்கள். அது அழகாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள். அது ஒரு பெரிய சபையிலே, பெரிய பெரிய சபைகளில் கூட வருகின்றார். அது மட்டுமில்லாமல் ஆடையை பார்த்தபோது கூட ஆண்களை விட பெண்கள் தான் மோசமாக இருக்கின்றார். எதை காட்டக்கூடாதோ அதை பெரியவர்களும் இப்பொழுது காட்டிக்கொண்டு அழகாக விலையுயர்ந்த பெங்களூர், பனாரஸ் அந்த பட்டுக்களை உடுக்கின்றார்கள். அங்கே எது மறைக்க வேண்டுமோ அதை முக்கியமாக மறைக்க மாட்டார்கள். அடுத்து இளைய சமுதாயத்துக்கு குமார் பிள்ளைகளுக்கெல்லாம் சுருதார் என்று ஒன்று பின்புதான் வந்த, முன்பு அப்படி இல்லை. பாவாடை சட்டை அரைத்தாவணி, அதன் மீது சுடுதார் என்று, அது எங்கள் கலாச்சாரத்தில் இல்லை, பண்பாடு இல்லாத ஒன்று வந்து புகுந்தது நாகரிகத்தோடு. அதையும் அழகாக மேலே துணி போட்டு மார்பை மறைத்து கொண்டு போவார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, தொங்க விட்டு ஒரு பின் குத்தி விடுவார்கள், ஊசியை மாட்டி விடுவார்கள், அது அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பக்கத்தில். ஏன் அதை வைத்திருக்கின்றார்கள்னு தெரியவில்லை. சரி, தலையை தான் விரித்து விடுகிறான் பார்த்தா, இப்போ தலையை இழுத்து முன்னுக்கு பாதி முகத்தை மூடி மறைத்து காதையெல்லாம் மூடி விடுவார்கள். எவ்வளவு அலங்கோலம் பார்க்க, அவர்கள் அலங்காரம் என்று எண்ணுகிறார்கள், அது அலங்கோலம். அது மட்டும் இல்லாமல் அவரையும் சமுதாயத்தில் அலங்கோலமாக காட்டுகின்றனர். நீண்ட நேரம் நான் பேசவில்லை, இது உனக்காக நான் நிகழ்வே சில கருத்துக்களை நான் தர வேண்டும். தந்துவிட்டேன் ரொம்பவே இனிமையான பாடல். எங்கே சரவணன், உங்கள் வரவே எதிர்பார்க்கின்றோம், வாருங்கள், நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் நிகழ்ச்சியை. இது உனக்காக நான் யாரின் மனதையும் புண்படுத்தவில்லை. நான் என்னால் கண்டதை, நான் நினைத்ததை கூறுகின்றேன், அவ்வளவு. ஆகவே நாங்கள் எப்படி எங்கள் பண்பாடுகளை கடைபிடிக்கின்றோமோ அதைத்தான் இளையவர்கள் வருவார்கள். இதைத்தான் இன்றைய தென்னகத்து திரைப்படம், இதைத்தான் கொண்டு வந்து புகுத்துகின்ற திரைப்பட வாயிலாக நஞ்சை ஊட்டுகின்றார்கள் இளைய சமுதாயங்களுக்கு. சரவணன், அலையுங்கள், உங்களை எதிர்பார்க்கின்றேன்.

சரவணன் அவர்களை எதிர்பார்த்தேன், வரவில்லை. யார் விருப்பமோ அவர்கள் வந்து ஒரு இரு நிமிடம் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து செல்லலாம். யாராவது ஒருவர் வரலாம்.

நேரம் சரியாக 11:02 உங்களுக்கும் 1:32 எங்களுக்கும் காட்டும் வேளையில் யார் வருவார் என்று பார்க்கின்றேன். யாராவது ஒருவர் முடிந்தால் வரலாம், இல்லையேல் நான் நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்வேன். பார்ப்போம் யார் வருகின்றார்கள் என்று. இணைந்திருப்பவர்கள் யாராவது வரலாம்.

0: வணக்கம்
1: மகளிர், வணக்கம் மகளிர் ரேவதி, வர வேண்டும் வாருங்கள். அவருக்கு ஏதோ வலைத்தளம் தடையாக வந்துவிட்டது போல் இருந்தது. நீங்கள் வாருங்கள், உங்களுடைய முடிவுரையை ஆரம்பத்திலிருந்து நீங்களும் இருக்கின்றீர்கள் என்று தெரியும். ஆட்களை பற்றி கூறாதவுடன் நிகழ்ச்சியை பற்றி கூற வேண்டும். அதான் தொகுப்பு. கொண்டு வாருங்கள்.
0: நீ இன்றைய உனக்காக நான் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு குருவாரம்ன்றதை விட வியாழக்கிழமை அன்றே அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக அப்பா தொகுத்தளிக்கிறார். இதுல எல்லாருமே கலந்து கொண்டாங்க. ரொம்ப எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நாகப்பன் சகோதரர் சொல்ல வேணாரு, பொதுவா சொல்ல சொன்னாரு. ஞானசேகரன் சகோதரர், மகாலிங்கம், அப்புறம் சாமலா சகோதரி அங்கிருந்து சொன்னாங்களா வந்தாங்க தெரியாது. மற்றபடி தேவா, விஜயராகவன் அனைவரும் வந்து சாந்தி வந்தாங்களா, அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார்கள். இன்றைய மகாலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவருடைய மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் நான் அன்பு இதுலதான் எழுதினேன். வாய் மூலமாக இப்போது நேரடியாக அந்த வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லி சொல்கிறேன். அவருடைய மனைவிக்கு நன்றாக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி அப்பா வந்து எல்லாருமே அற்புதமா கேட்டு அவங்கவுங்க யாருக்காக அந்த பாடல்களை கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக சென்றது. நானும் இதில் கலந்து கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன். இதற்கு இன்றைய நிகழ்ச்சியில நான் அப்பாவுக்காக தான் ஒரு பாடல் கேட்டேன். அது எனக்கும் பிடித்த பாடலாக இருந்தது, மேலும் மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதம். இதை உலகளாவிய அனைவரும் கேட்டுக்கொண்டு இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இதற்கு தளமமைப்பு கொடுத்த மீரா அம்மா அவர்களுக்கும், வானரசி மீனா அம்மா மீரா அம்மா அவர்களுக்கும், என்னுடைய அப்பா சிந்தனை செய்வன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததுக்கு, நான் மறுபடியும் அந்த வாய்ப்பை பெற்றதற்கு மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நல்லது வளமை போல கூறினீர்கள் ரேவதி. இந்த நிகழ்ச்சியின் தன்மை பற்றி எடுத்து கூற வேண்டும். வருபவர்கள் கவனிக்க வேண்டியது என்னங்கிற நிகழ்ச்சி எல்லோரும் வந்து கேட்கின்றாரு, நல்ல நல்ல பாடலை கேட்கின்றார். அது ஒரு புறம் அது என்ன சாரத்தை அமைத்து என்னத்தை நாங்கள் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறோம், நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கின்றோம் இதன் மூலம். 2 மணி நேரம் நாங்கள் வந்து நகைச்சுவையாக பலமாக பலமாக எல்லாம் பேசி பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்ட வேளையிலே எதை பெற்றுக்கொண்டோம் என்பதை பற்றியும் அடுத்த முறை வரும் பொழுதும் அதை பற்றியும் சிந்தித்து நீங்கள் கொஞ்சம் தொட்டு செல்லலாம். அதுவரைக்கும் நன்றாக இருந்த நிகழ்ச்சி, நீங்களுடைய தொகுப்பு கவனித்திருக்கிறீர்கள். அதனால் நான் திடீரென உங்களை கூப்பிட்டதில் உங்களுக்கு இது பரீட்சியப்பட்டது. நான் ஒவ்வொருத்தரையும் வளர்த்து கொண்டு வரும் வகையில் ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் அவர் ஆமா என்று கூறினார், அவருக்கு ஏதோ வலைத்தளம் புழைத்து விட்டது, மழை பெய்கிறார் என்று கூறியிருந்தார். அதனால் உடனே நீங்கள் வந்து கை கொடுத்து விட்டீர்கள். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி நன்றி
0: நன்றி.
1: இந்த நிகழ்ச்சியை உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து சென்ற உறவுகளாக தேவா, ஷியாமலா, விஜயராகவன், கஸ்தூரி, சரவணன், ரேவதி, நாகப்பன், மகாலிங்கம், சாந்தி இவர்களோடு இறுதியிலே ஞானசேகரமும் வந்து முழுமையாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் சிறப்பாக அலங்கரித்து தந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் பாடலையும் கேட்டுவிட்டு தொட்டுவிட்டு அந்த பதத்தை கொண்டு நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் என்ன வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய பண்பாடு விழுமியங்கள் எப்படி இருந்தன என்றெல்லாம் கூறுவதோடு இயற்கையின் தன்மை என்ன, இயற்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும், இயற்கை தன் கடமையை எப்படி செய்கின்றது, அந்த இயற்கை எங்களுக்காகவா அல்லது நாங்கள் இயற்கைக்காகவா என்று சிந்திக்கும் வண்ணம் என்ற நிகழ்ச்சியை நிகழ்வற்றது. அதை வந்து இறுதியிலே அன்பாக ஷியாமா என்னுடைய மகள் ரேவதியும் அழகாக தொகுத்து முழுமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்று 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 20வது நாள் கதம்பத்தில் ஒலித்த உனக்காக நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அந்த வேளையில் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று கூறி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வணங்கி என் முகந்தெரிந்த தெரியாத வந்து கலந்து கொண்ட கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளே, வர முடியாத அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்து இந்த நேரம் உங்களுக்காக எனக்கும் எனக்காக உங்களுக்கும் அமைத்து வல்லமையாக நிறைவேற்றி கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நாளை பக்தி வேளையில் சந்திப்போம். பக்தி வேளையிலே சிறப்பாக இந்த நாள் நட்சத்திரங்கள் போன்ற விரதங்கள் போன்றவற்றை கஸ்தூரி அவர்கள் வந்து அழகாக விளங்கப்படுத்த இருக்கின்றார். அதே வேளை திருப்புகளை தந்து பொழைப்புரையை கூறி இந்த நாளைய பக்தி வேளையை சிறப்பிக்க ரேவதி காத்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஆன்மீகத்தை நாங்கள் தொட்டு பார்ப்போம். ஆன்மீகம் என்றால் தனிய சைவ சமயம் மட்டுமோ இந்து மதம் மட்டுமோ சகல மத உறவுகளும் வரலாம். சகல மதத்தை நாங்கள் சகோதர மதங்களாக ஏற்றுக்கொண்டு எம்மதமும் சம்மதம் என்று இல்லாமல் எம்மதமும் சம மதம் என்ற உணர்வோடு வாழுவோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் நல் வணக்கமும் கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு பெற்றது உனக்காக நான் இன்றைய நிகழ்வு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 22வது நாள் காரி கிழமை. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்திருக்கும் இந்த வேளையில் நேரம் சரியாக முற்பகல் 11:34 முற்பகலாக காட்டும் வேளையிலே ஈழமணி திருநாடு இந்தியாவின் தென்னகம் போன்ற நாடுகளில் 9:04 தொட்டுவிட்டது இரவு வேளை. பகலும் இரவு இணைந்திருக்கும் வேளையில் ஏனைய நாடுகளும் 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம், 7 மணித்தியாலம், 8 மணித்தியாலம் என்று கூடி குறைந்து தங்கள் காலத்தை தங்கள் நேரத்தை குறைக்கின்றன. பருவத்துக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப நாங்கள் இப்பொழுது 23 பாகையில் இருக்கின்றோம். வெப்பம் என்பது குறைவாக இருக்கின்றது. அந்த வெப்பத்தை நாங்கள் உணர்வதாக இருந்தால் மிகவும் குறைந்த வெப்பமாகத்தான் காணப்படும். வெப்பம் காற்றலையிலே ஈரப்பதம் நிறைவாக இருக்கின்றது. பகல் வேளையும் குறைந்து கொண்டு படிப்படியாக செல்லும் வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கும் இந்த நாளில் மகிழ்வான இந்த நாளில் எங்கள் அயல் மாநிலம் நாங்கள் ஒன்டாரியோ மாநிலம் இந்த வானொலி இருக்கும் நிலையம் இப்பொழுது அடுத்த மாநிலத்தில் மொன்றியல் பகுதியிலே அருள்மிகு திருமுருகன் குடிகொண்டிருக்கும் அந்த ஆலயத்தில் மகோற்சவம் ஆரம்பித்து இன்று ரதோற்சவம் தேர் திருவிழா மிகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் கிட்டத்தட்ட ஒரு 8,000-10,000 மக்கள் வரக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே அந்த முருகனையும் தரிசித்து மனதில் கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று பெற எனக்கு அளித்த தமிழ் அன்பு தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் என்று நான் பார்க்கும் காட்சிகளுக்கு கூட எல்லாம் மூல காரணமான எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான் என்று எண்ணி அந்த இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்று அந்த மந்திரத்தை கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து அன்போடு வணக்கத்தோடு உலகளாவே இருக்கின்ற என் அன்பு நேய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருக என்று முகம் மலர்ந்து வரவேற்று இன்றைய கதம்பத்திலே இணைந்திடுவோம் வாருங்கள் என்று 6478746415 என்ற எண்களோடு இணையும் வாய்ப்பினை கொடுத்து காத்திருக்கின்றேன் காற்றலையில். இந்த இனிய நாளிலே வளமை போல நாங்கள் ஆரம்பிக்கும் முன்பு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இது எங்களின் பண்பு, தமிழனின் பண்பு. உடனே ஒருவரை கண்டவுடன் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்றைய காற்றலையில் நாங்கள் காரிக்கிழமையில் காண இருக்கும் காட்சிக்கு செல்ல இருக்கின்றோம். காட்சியை காண முடியாது, கேட்போம், இணைவோம், சிறப்பிப்போம்.

இனிமையான இந்த பாடல் வாரத்தில் ஒரு நாள் காரைக்கிழமையிலே எங்கள் வானொலியில் ஒலிக்கும். அது ஒலிப்பதென்றால் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று நன்றாக தெரியும். ஆயத்தமாக எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்வுக்கு ஓடி வருவோம், இணைவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே வருக வருக என்று என்னுடைய வரவை கண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துவிட்டு எல்லோரும் வணக்கம் கூறி வரவேற்று இருப்பவர்களுள் அன்பு மகள் ஷியாமலா, அன்பு நண்பர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், அத்துடன் கிருஷ்ணன் அவரும் ஆயத்தமாக இருக்கின்றோம் போட்டிக்கு என்று கூறிக்கொண்டு வருக வருக என்று அழைத்த வேளையில் ஏனியவர்களும் காத்து கொண்டிருப்பது இங்கே பதவியிலே எனக்கு தெரிகின்றது. ஆதலால் நாங்கள் அந்த நிகழ்வில் கால் வைப்போம். அனைவரையும் வரவேற்று கொண்டு

0: makes a bet.
1: சம்மதம் என்றே தான் அந்த ஜாடை சொல்.
2: இந்த இனிமையான பாடல் உன்னை நான் என் கேள்விக்கு என்ன பதில், உன் கேள்விக்கு என்ன பதில் என்று மாறி மாறி ஒருவர் ஒருவர் கேட்கும் இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியை ஆரம்பிப்பதற்கு ஆனந்தத்தோடு காத்துக்கொண்டு உங்களுக்கு நான் எந்த பாடலுக்கு பதில் தர வேண்டும் என்ற ஒரு வினா எழும்புகிறது அல்லவா? அந்த வகையில் உங்களுக்கு எந்த பாட்டுக்கு பதில் தர வேண்டும் என்பதை இப்பொழுது காற்றலை தர இருக்கின்றது. அந்த பாடலில் வரும் வரிகள் கிட்டத்தட்ட 5 பதங்கள் தாங்கிய முதல் வரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த 5 பதத்திலும் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடல் கொண்டு வரலாம். அப்படி என்றால் பாடல் ஏது என்று எண்ணுகிறீர்கள்? இதோ இதுதான் அந்த பாடல். கேட்போமா?

நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில். இந்த ஐந்து பதங்களுள் எந்த பதம் வேண்டுமானாலும் நீங்கள் முதல் பாடலை கொண்டு வரலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் தெரிந்தெடுத்து பாடல்களை கொண்டு வந்து தொடர்ந்து நாங்கள் பாடல்களை கேட்கப் போகின்றோம். எங்கே முதலில் அழைப்பவர் யாராக இருக்கலாம்? 6 4 7 8 7 4 6 4 1 5 இதுதான் பழமையான எண்கள், கொண்டு வாருங்கள்.

தொலைபேசி சரியாக இயங்குகிறது எனக்கு தெரிகின்றது, உங்களுடைய பதில்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றது, நான் பேசுவது கேட்டுத்தான், அதனால் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு எங்கே ஓடி வாருங்கள். யார் முதலில் அழைக்க இருக்கின்றீர்கள்?

0: ஓடி வந்து விட்டார் அன்பு
1: சாந்தன்.
0: வணக்கம், காலை வணக்கம் தந்த உங்களுக்கு.
2: உன்னை நான் சந்தித்தேன்யா,
0: சந்தித்து விட்டீர்களா அந்த 1000 வாழ்த்து. நலமா இருக்கிறீர்களா?
2: நன்றி, வணக்கம் ஐயா. நலமா இருக்கும் ஐயா.
0: நன்றி நன்றி, நாங்களும் நலமா இருக்கோம். உன்னை நான் சந்தித்தேன். இனிமையான பாடலோடு ஆரம்பித்திருக்கிறீங்களா? அங்கே பார்ப்போம் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்கள் என்று. அடுத்த பாடலை கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன்.
3: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி. அப்ப இங்க என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கிருஷ்ணன்?
3: உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000 ஒருவன்.
0: அதைத்தான் இப்பொழுது சந்திரன்ராஜ் தந்து விட்டு செல்கின்றார். நீங்கள் ஒரு பாடலை தாருங்கள்.
3: உன்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்ற பாடலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உன்னை சொல்லி குற்றம் இல்லை. அடுத்த பாடலுக்கு ஓடி வாருங்கள். நினைவை துண்டிக்க வேண்டும். அடுத்தது சந்தன்ராஜ், நீங்கள் பிறந்து கொடுக்கிறீர்கள். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. உன்னை காணாத காணும் கண்ணும் கண்ணல்ல.
0: அதண்டா இது ஏக்கமரத்தை போய் பார்க்கணும் ஐயா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. வாழ்த்துக்கள். இப்பொழுது மகள் சியாமலா ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு வணக்கம். இல்லை, ஞானசேகரன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
4: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: நல்ல நண்பகல் வணக்கத்தை தரும் உங்களுக்கு. இரவு வணக்கத்தை தருவேன். நிலமாக இருக்கின்றேன். இங்கே கடலூரில் இருக்கின்றீங்களா?
4: என்ன
0: பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான் நல்லா அழகின்றேன்.
0: அப்படியா? ஒரு
4: வாழ்த்துக்கள்
0: மகனே. நான் பார்த்ததிலே வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வாழ் சந்தன்ராஜ் உங்களுடைய சந்தர்ப்பம் கொண்டு வாருங்கள்.
2: சந்தன்ராஜ்,
0: அற்புதமான ஒரு பாடலையா. வெண்ணிலா வானில் வரும் வேளையில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்லை யார் தரப்போகிறீர்கள்? எங்கே பார்ப்போம். கிருஷ்ணன் சிறப்புகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன்,
3: உன்னை நான் பார்த்தது
0: என்னையா கூறுங்கள், விளங்குறீங்கள்.
3: உன்னை ஒன்று கேட்பேன்.
0: உங்களையும் நாங்கள் கேட்போம். உன்னை ஒன்று கேட்பேன். வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அவள் ஒருத்தி தான் கேட்டோம். அவள் வருவாளா?
0: அவள் வருவாள் வருவாள் அவள் வருவாளா? இனிமையான பாடல். அவள் வருவாளா? அடுத்த பாடலுக்காக அடித்து பிடித்து ஓடி வந்துருங்க. சியாமலா உங்களுடைய இணைப்பை காணவில்லை, ஓடி வாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி. கனடா கலைகள் இருந்து ஒலிபரப்பாகும். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு மீண்டும் கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டு.
0: ஆமா ஆமாம், இனிமையான படம். உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். கண்டு மயங்காத இனிமை இனிமை. அடுத்த பாட்டு சந்தன்ராஜனுடைய பாட்டு. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. ஒன்று எங்கள் ஜாதியே.
0: வணக்கம் வணக்கம். ஒன்று எங்கள் ஜாதியே இனிமை இனிமை. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ஞானா நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு பாருங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன்,
4: அவள் பறந்து போனாலே என்னை மறந்து.
0: அவள் வருவாளாண்டு உடனே அவள் பறந்து அவள் மறந்து போய்விட்டாளா? வாழ்த்துக்கள். பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே இனிமை. எங்கே அன்பு மகளே சியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா?
5: நல்லா இருக்கேன்ப்பா.
0: அக்கா எப்படி இருக்கின்றா?
5: அப்பா உன்னை கண் தேடுதே அந்த பாட்டுப்பா.
0: அந்த விக்கல் வர இல்லையே அந்த பாடலுக்கு.
5: தண்ணி குடிச்சிட்டா.
0: என்னை கண் தேடுது அப்பா விக்கிறது அப்படி என்று உன்னை கண்டு எழுது. வாழ்த்துக்கிழமா. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன், கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணா இணைத்து விட்டேன் உங்களை.
3: ஜாதி மல்லி பூச்சரமே.
0: அப்படியா? எந்த பாடலுக்கு ஐயா அந்த பாடல் தருகிறீர்கள்?
3: சந்தன்ராஜ் பாடலுக்கு.
0: எதுக்கு ஐயா?
3: சந்தன்ராஜ் பாடல் பதில் பாட்டு.
0: சந்தன்ராஜ் ஒன்று எங்கள் ஜாதிய. வாழ்த்துக்கள் கடிகாரன். நீங்கள் கூறினது இப்போ ஜாதி மல்லை பூச்சரமை என்ற பாடல் இல்லையா? ஜாதி மல்லி சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கு. நன்றி. மீண்டும் பாருங்கள். அதன் பாடலை கூறி வர வேண்டும். மல்லிப்பூச்சரமே என்ன பாடலுக்கு தருகின்றேன் என்று தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் நாகப்பன் தருவார், சந்திரராஜ் தருவார், எங்களுடைய ஜெயபிரசாதிக்கு அவர் தருவார், அதே போன்று தர வேண்டும். நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுங்க சந்திரராஜ் தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. அவள் பறந்து போயிட்டாலாம் விட்டுருமோ? நம்ம
0: எவ்வளவு
2: விட மாட்டேன்,
0: பறந்தாலும் விட மாட்டேன். வாழ்த்துக்கள். பறந்து போனால் என்னுடைய பறந்தாலும் விட மாட்டேன். ஓடி சென்று வானத்துல பறந்து பிடிச்சிடுவார், பறந்தாலும் விட மாட்டேன். வாழ்த்துக்கள். எங்கே சாமலா, நீங்கள் என்ன பாடலுக்கு தரப்போனீர்கள்? கொண்டு வாருங்கள்.
5: அப்பா உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவேன்.
0: வாழ்த்துக்கள். உன்னை என்றதுக்கு தருகின்றீர்கள். உன்னைத்தான் நான் அறிவேன் மன்னவனை யார் அறிவார். வாழ்த்துக்கள். உன்னைத்தான் நான் அறிவேன். நல்ல பாடல் அந்த பாடல். சந்திரராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மல்லி மல்லி ஜாதி மல்லியா?
0: மல்லி மல்லி ஜாதி மல்லி. வாழ்த்து. வாழ்த்துக்கள். மல்லி மல்லி ஜாதி மல்லி. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தாருங்கள். என்ன பாடலுக்கு?
3: பறக்கும் பந்து பறக்கும்.
0: பறந்தாலும்
3: விட மாட்டேன்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நல்ல பாடல். பறக்கும் பந்து பறக்கும். வாழ்த்துக்கள். பறக்கும் பந்து பறக்கும் என்ற பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் வர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு. யாராக இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே அழைப்பு வருகின்றது. அழைப்பை ஏற்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
1: மல்லிகையின் மன்னன் மயங்கம்.
0: ஓ நல்ல பாடல். தீர்க்க சுமங்கலி. மல்லிகை என் மன்னன் மயங்கும். இனிமையான பாடல். மல்லிகை என் மன்னன் மயங்கும். மீண்டும் பாருங்கள். மல்லிகை என் மன்னன் மயங்கும். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றீர்கள்? 6-4-7-8-7-4-6-4-1 காத்து கொண்டிருக்கின்றது போட்டி. பலமாக எல்லோரும் அந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குவிக்கும் பாடல்கள் அத்தனையும் தரமான பாடல்களாக இருக்கின்றது. பாடலை தரும் பொழுது ஓரளவு புரியக்கூடியதாக உடனடியாக எந்த பாடலுக்கு என்று குறிப்பிட்டால் வரியை பிடித்து விடலாம். நாங்கள் எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: வெண்ணிலா வாணி.
0: ஓ வெண்ணிலா வாணி. பாட தேவையில்லை, பாடக்கு இதை சொன்னால் சரி. வெண்ணிலா வானில். வெண்ணிலா வானில். இனிமை இனிமை இனிமை. வெண்ணிலா வானில். அங்கே சந்தன்ராஜ் நீங்கள் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன் அடிக்கடி தருவார் இந்த பாடல் பாட்டு போட்டு. எங்க ஞானசேகரன் நீங்கள் என்ன பாடலை தர போறீர்கள்? ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானா
1: ஹலோ.
0: கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
1: வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா.
0: ஓ வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா. நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா. இப்பொழுது கிருஷ்ணன் தரப்பு என்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். என்ன பாடல்?
3: வெண்ணிலா நேரத்துல வேணு காணும்.
0: சிறப்பு. மீண்டும் பாருங்கள். வெண்ணிலா மேகத்திலே வெண்ணிலா நேரத்திலே வேணு காணும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? அழைப்பு போட்டியாக இருக்கின்றது. அவருடைய அழைப்புகளும் சிறப்பாக இருக்கின்றது. வாருங்கள் வந்து தாருங்கள். உங்கள் பாடல்களை பதிந்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் கிடைத்திருக்கின்றது இணைப்பு. வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா?
0: பிடிக்கவில்லை தான் கூறுகின்றார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கவில்லையா என்று கூறிவிட்டு போகின்றார். ஏனோ தெரியவில்லை வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? எங்கே அழைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டேன் போல் தெரிகின்றது. யாருடைய ஒரு அழைப்பு இணைத்து கொண்டு முடியாமல் அவர் அணைக்காமல் இருக்கின்றாரோ இல்லை வந்துவிட்டார். சந்தன்ராஜ் வந்துவிட்டார். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்தா.
0: அதுதான் சும்மா வரக்கூடாது, நாள் பார்த்தான் பெற வேண்டும் இல்லையா. இப்பொழுது எல்லோரும் வெண்ணிலவே வெண்ணிலவேல இருக்கின்றது. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நல்ல நாள் பார்த்து விட வேண்டும் என்று கூறும்போது கிருஷ்ணன் தரப்போன்ற கிருஷ்ணா கூறுங்கள். எங்கேயே அடுத்த அழைப்புகள் வரவில்லை. ஓடி பெற வேண்டும் கிருஷ்ணா தாருங்கள்.
3: என்னோடு சேர்ந்து ஆடவா.
0: என்னையா என்னையா?
3: வெண்ணிலா என்னோடு சேர்ந்து. வெண்ணிலா என்னோடு சேர்ந்து ஆடவா.
0: அப்படி ஒரு பாடல் பாடல் இருக்கோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வெண்ணிலா என்னோடு சேர்ந்து ஆடவா. வெண்ணிலாவே வெண்ணிலா என்னோடு சேர்ந்து ஆடவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டுக்கு பதில் பாட்டு வாரத்தில் ஒரு நாள் காரிக்கிழமைகளை ஒழிக்கும் வேளையில் இப்பொழுது சந்தன்ராஜ் கொண்டு ஓடி வருகின்றார் பாடலை. சந்தன்ராஜ் தாருங்கள்.
2: வானம் அருகில் ஒரு வானம்.
0: ஓ சிவம், வானம் அருகில் ஒரு வானம். வானம் அருகில் ஒரு வானம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு காத்து கொண்டிருக்க தேவையில்லை, வேண்டாம், இவர் காத்து கொண்டிருக்கார். கிருஷ்ணன், கிருஷ்ணன் தாருங்கள்.
3: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: சிறப்பு சிறப்பு, நலமாக அமையும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் வருகின்றார் என்றால் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார். சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. எல்லை கிருஷ்ணாவினுடைய இழைப்பு இணைப்பு துண்டிக்கப்பட்டு இப்பொழுது ஞானசேகரன் வர இருக்கின்றார். அவருக்கு தடை ஏற்படுகின்றது. யாரோ ஒருவர் அழைத்து வைத்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. இப்பொழுது சந்தன்ராஜுக்கு கிடைச்சிருக்கின்றது சந்தர்ப்பம். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. ஆடிவா ஆடிவா ஆடுவாயா?
0: அப்படியா, அரச கட்டளை.
2: நன்றி, வணக்கம்.
0: ஆடிவா ஆடிவா ஆடிவா, வாழ்த்துக்கள் அரச கட்டளை. ஆடிவா ஆடிவா ஆடி, அங்கே ஓடி வாருங்கள். கிருஷ்ணன்,
3: அருகில் அருகில் வந்தால் உருகி நின்றாலே.
0: அப்படியா, உருகி விட்டாலா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நின்று பாருங்கள், அருகில் வந்தால் உருகி நின்றால். இந்த வழியில் எங்களுடைய ஞானசேகரன் காத்து கொண்டிருக்கார். வணக்கம் ஞானசேகரன். ஞானா வணக்கம்.
4: கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும்.
0: அப்படியா, கண்ணை நம்ப கூடாதோ? ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணை நம்பாதே, அன்றைய நன்றி. மீண்டும் பாருங்கள், கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நல்ல பாடல், இனிமையான பாடல். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல என்ன பாடலா இருக்கும்?
3: ஆடிக்கு பின்னே ஆவணி மாசம்.
0: ஓ, அதுக்கு முன்னே என்ன மாதம்? வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள், ஆடிக்கு பின்னே முன்னே சென்று பழக வேணும், ஆடிக்கு பின்னே ஆவணி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது போல் தெரிகின்றது எனக்கு. இல்லை இல்லை, அழைத்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது காற்றலையில் இடம் பிடிக்கின்றார் ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் ஞானசேகரன், கொண்டு பாருங்க ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
4: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: ஓ, அந்த இப்பொழுது உன்னையிலே வந்து விட்டார். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தனராஜ், உங்கள் பாடலை தர வேண்டும்.
2: வணக்கம் ஐயா. ஆடிப்பட்டம் தேடி பொறுத்த வரைக்கும்.
0: ஆடிப்பட்டம் தேடி சென்னல், வாழ்த்துக்கள். ஆடிப்பட்டம் தேடி சென்னல். அந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா, கொண்டு பாருங்க உங்கள் பாடலை.
3: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: பேசுகிறோம் பேசுகிறோம், வாருங்கள், மீண்டும் பேசுங்கள், வாருங்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்றவுடன் பாட்டை தருகின்றார் சந்தனம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்த்து சொல்லுங்க இல்லையா, வாழ சொல்லுங்க இல்லையா.
0: ஆமா ஆமா, வாழ்த்து சொல்லுங்க. பாடலுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், வாழ சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்துக்கள். இந்த பாடலுக்கு அடுத்த பாடலை தர இருக்கிறது சந்தன்ராஜ். உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது, தாருங்கள் பாடலை.
2: வணக்கம்.
0: அடியில காத்தடிச்சால் காத்தடிச்சா எப்பசியில மழை பொழியும், எப்பசியில் மழை பொழியும். அடியில காத்தடிச்சா எப்பசியில் மழை பொழியும். அங்கே கிருஷ்ணன், உங்களுக்கு பாடல் தாருங்கள்.
3: கிருஷ்ணன் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை,
0: அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாருங்கள் மீண்டும். நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, அது உண்மை உண்மை. நான் கவிஞனும் இல்லை. அடுத்த பாடல தருவது ஞானசேகரன், நீங்கள் தான், கொண்டு பாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. வணக்கம். காத்தடிக்க வாடி
0: உன்னை சேர்த்தேன். ஆடி மாசம் காத்தடிக்க வாடி வேணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா, நன்றி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்த பாடலை தருவது அடுத்த பாடலுக்கு அழைக்கின்றது சந்தன்ராஜ். நீங்கள் வருகின்றீர்களா? யார் வரப்போகிறீர்கள்? காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் இருக்கின்றார். கிருஷ்ணா வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா,
3: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
0: நீங்க கவிஞரும் இல்லை என்று கவிதை வாங்கி வந்து விட்டீர்களே, கட்டிக்காரன். மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். காற்று வாங்க போனேன், நல்ல கவிதை வாங்கி வந்தேன். கவிதை வாங்கி வந்து விட்டீர்கள். சந்தன்ராஜ் நீங்கள் தான்.
2: நானொரு கோவில், நீ ஒரு தெய்வம்.
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நெல்லிக்கனி, நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம். நான் ஒரு கோவில், ஒரு கோவில். நல்ல பாடல் அந்த பாடல், நண்பர்களுக்குரிய பாடல். அடுத்து ஒலிக்க வேண்டும். எங்கே யார் தரப்போன்ற அந்த பாடலை நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறு ஓய்வு எனக்கு கிடைச்சிருக்கின்றது. கையுளவு இல்லாமல் கையை தூக்கி வைத்திருக்கின்றேன் எழுதுகோலை விட்டு. இப்பொழுது எழுதுகோல் கையில் இருக்கின்றது, காற்றலைக்கு வருபவரை காத்து கொண்டிருக்கின்றது. நான் 9 உறவுகள் எங்கே வந்துவிட்டார், கிருஷ்ணன் தான் வந்திருக்கின்றார். இப்பொழுது கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
3: கோயில் மணி ஓசை தன்னை கேட்டது.
0: ஓ, நீங்க தான் முறையார் கேட்டவன் ஓடி விடுவீர்கள். கோவில் மணி ஓசை தன்னை, கோவில் மணி ஓசை தன்னை, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். பயணங்கள் முடிவதில்லை, எங்கள் போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, போட்டி பலமாகவும் இருக்கின்றது. அடிக்கடியே வந்து கொண்டிருக்கின்றீர்கள், இணைந்தவர்கள் மீண்டும் பெற வேண்டும், ஓடி வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம். அதாவது தேவா இணைந்து விடுவார், ஆனால் அவர் இன்று அவருடைய மங்களகரமான காரியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கதால் வரமாட்டார் என்று எண்ணுகிறேன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா
3: பாடும் மௌனராகம். ஐயா,
0: ஓ நீங்கள் பாடுற மௌனராகமா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள் மீண்டும். நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லை. அப்படி மௌனமா பாடினா அப்படி கேட்கும், கேட்காதானே. நான் பாடும் கேட்கவில்லை. ஞானசேகரன் அழகாக போட்டியில இணைந்திருக்கின்றார், கொண்டு வந்து விட்டார் பாடலை.
4: வணக்கம்.
0: மணி ஓசை பயணங்கள் முடிவதில் இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். மணி ஓசை கேட்டு எழுந்து, சிறப்பு சிறப்பு, மணி ஓசை கேட்டு எழுந்து. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் பாடலை. கிருஷ்ணா
3: நான் என்ன சொல்லிக்கிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்?
0: ஐயா நீங்க சொன்னது கணக்கு ஐயா, ஒன்றுண்டா நான் மயங்காம இருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறா? சொல்லி போட்டு எது மயங்கி விட்டு கேட்டால் பாவம் அல்ல. மீண்டும் கிருஷ்ணா உங்களுக்கு தான், கடிக்காரன் மீண்டும் அழைப்பு எடுத்து விட்டீர்கள். தாருங்கள் என்ன பாடல்.
3: நான் ஒரு முட்டாளையா.
0: ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க? வாழ்த்துக்கள், நல்ல புத்திசாலி ஐயா நீங்கள். நான் ஒரு முட்டாளுங்க என்று சொல்றார் அவர். அப்படி சொன்னால் அவர் பெரிய அறிவாளி என்றதான் அர்த்தம். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் கொண்டு வாருங்கள். மணியே மணிக்குயிலே வந்து விட்டுதா தலைவர், அவர் தலைவர பாட்டு அப்பாவின் பாட்டு என்று வருவார். மணியே மணிக்குயிலே மாலையிடும். கிருஷ்ணா உங்கள் பாடல் தாருங்கள்.
3: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன்.
0: ஆ நாங்க வரமாட்டோம் அங்கே திருபுவனத்துக்கு. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். ஏன் ஐயா பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு? வழியை திறந்து விடுங்கள், வருவார்கள் அவர்கள். மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் இடம் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. பார்த்து பார்த்து
3: கவி குயிலே.
0: ஓ குயிலே, கவி குயிலே என்று அழைக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. குயிலே கவி குயிலே, கவி குயில் திரைப்படுத்த பாடல். குயிலே கவி குயிலே. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நீண்ட காலமாக பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமைகளிலே ஒழித்து ஓடி வந்து இணைந்து போட்டி போட்டு கொண்டு பாடல்களை தருவார்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் மீண்டும் வந்து விட்டார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க.
2: வணக்கம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தே.
0: ஏன் சும்மா பார்த்து பார்த்து கண்கள் பார்க்காதே என்ன, பார்க்காதே பார்க்காதே என்ன, பார்க்காதே. வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் கிருஷ்ணனுக்கு இடம் கிடைச்சிருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: குயிலே குயிலே பூங்குயிலே.
0: குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள். நல்ல பாடல், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக இப்போது யார் இருக்கின்றீர்கள்? இப்பொழுது போட்டியாக மூவர் இணைந்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து மற்றவர்களும் வருவார்கள். எங்கே ஷியாமலா உங்களுக்கு காலநிலை ஒத்து வரவில்லையா? உங்களை வலைத்தளம் என்ன சொல்லுகின்றது? எங்கே பாருங்கள் கிருஷ்ணன் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம்.
3: கிருஷ்ணன் குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு ஐயா.
0: குயிலுக்கு குயிலுக்கு
3: ஒரு நிறம் இருக்கு.
0: ஓ ஒரு நிறம் இருக்கு. சரி வாழ்த்துக்கள். குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு. குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு என்ற பாடல். ஒரு நிறம் இருக்கு. வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த வேளை சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: பூங்குயில் ராகமேயா.
0: வாழ்த்துக்கள். பூங்குயில் என்ற உடனே பூங்குயில் ராகமே வந்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. பூங்குயில் ராகமே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். இருக்கும் போட்டி பலமாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
3: மௌனம் தான் பேசியதோ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மௌனம் பேசினால் என்ன ஐயா, சம்மதம் இல்லை என்றதானே. மௌனம் என்றா சம்மதம். மௌனம் தான் பேசியதோ என்ற பாடல். மௌனம் தான் பேசியதோ என்று விட்டு செல்கின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். 7-8 உறவுகள் கடந்த வாரங்களில் வந்து இணைந்தவர்கள். இன்று அவர்களுக்கு கடுமையான பணியாக இருக்கலாம், வலைத்தளம் சிறப்பில்லாமல் இருக்கலாம். எங்கே கிருஷ்ணன் மீண்டும் வந்துவிட்டீர்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: ராகம் தாளம் பல்லவி ஐயா.
0: ஓ, ராகம் தாளம் பல்லவி. நன்றி நன்றி நன்றி. ராகம் தாளம் பல்லவி நல்லது ஒரு பாடலாக இருக்கும். அடுத்த உறவுகள் வருவதற்கு அழைக்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பு வந்து துல்லியமாக எங்களிடம் கிடைப்பதற்கு கடினமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் என்ற பாடலில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது ராகம் தாளம் பல்லவியில் நிற்கும் வேளையிலே அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? இன்னும் பாடல்கள் நிறைய வர இருக்கின்றது. கலந்து கொள்வதற்கும் உறவுகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய வலைத்தளங்கள் தடையாக இருப்பதனால் அவர்கள் இயங்க முடியவில்லை போல் தெரிகின்றது. இருப்பினும் கலந்து கொள்வார்கள், சிறப்பிப்பார்கள் என்று எண்ணும் வேளையிலே அழைத்த உறவுகள் மீண்டும் அழைக்கலாம் தானே, தரலாம் தானே, பாடலை தாருங்கள். ஓ, நீங்க ராசி இல்லாத ராசாவா? முன்பே கூறியிருக்கலாம், ஏதாவது மாந்திரிகம் செய்திருக்கலாம். நன்றி, சென்று வாருங்கள். நான் ஒரு ராசி இல்லா ராஜா. நான் ஒரு, அவருக்கு நல்ல ராசி இருக்கார், சும்மா சொல்றார். நான் ஒரு ராசி உள்ள ராசா. எங்கே சந்தன் ராஜ், உங்கள் பாடல் எப்படி இருக்கும்?
2: கோயில் தெய்வம் நீ தெந்தல் நீ.
0: அட சாக்கிய நேரம். அவர் ராசி கோவில் தெய்வம் நீ தென்றல் நீ, கோவில் தெய்வம் நீ. நல்ல பாடல், இந்த பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். வலைத்தளத்தில் இடம் கிடைப்பதற்காக, கிடைக்கும் இடம் என்று எண்ணும் வேளையில் மீண்டும் சந்தன் ராஜுக்கு கிடைச்சிருக்கிறது சந்தர்ப்பம். பாருங்கள் சந்தன் தாருங்கள்.
2: ராசி நல்ல ராசி தான்.
0: அவர் ராசி இல்லைன்னா நீங்கள் ராசி நல்ல ராசி. வாழ்த்துக்கள் ராசி நல்ல ராசி. எங்கே வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடல்? ராசி இல்லா ராசா கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா.
3: தெய்வம் இருப்பது எங்கே ஐயா?
0: அது அங்கதான் ஐயா, உங்கள் உள்ளத்திலே ஐயா. தெய்வம் இருப்பது எங்கே, நல்லதொரு பாடல். தெய்வம் இருப்பது எங்கே. வாழ்த்துக்களை தரும் வேளையில சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு, உங்களுடைய இணைப்பு மறைகின்றது. இப்பொழுது ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
6: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ஆனே.
6: ராகம் புது ராகம்.
0: ராகம் புது ராகம். அவர் ராகம் தாளம் பல்லவின்னா ராகம் புது ராகம் என்று ஓடி வருகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மகனி நன்றி. சந்தன்ராஜ் உங்களுடைய பாடலை எடுப்போம். இங்கே கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. அநேகமாக தருவீர்கள் இந்த பாடலை. மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு தான் இருக்கின்றது. இல்லை, இப்பொழுது வேறு ஒரு இணைப்பு வருகின்றது, அவருடைய இணைப்பை பார்ப்போம். இது நான், இது கிருஷ்ணனுடைய இணைப்பு. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே.
0: ஓ, புது ராகம். அவர் புது ராகம் உங்களுக்கு புது பெண் வந்து விட்டால். நன்றி, மீண்டும் பாருங்கள். புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே பெற ஆசக்தி திரைப்படுத்த பாடல். இப்ப ஞானசேகரன் நீங்கள் தாருங்களே உங்கள் பாடலை.
6: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி,
0: எங்கே நிம்மதி. வாழ்த்துக்கள் சாந்தி. எங்கே நிம்மதி புதிய பறவையா இருக்க வேணும். எங்கே நிம்மதி வாழ்த்துக்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று மீண்டும் ஒரு பாடல் இருக்கின்றது. எங்கே அடுத்த பாடல் யார் தர வேண்டும்? ஓடி வாருங்கள். மக்கள் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு 6478 7464 1 எங்களுக்கு அழகாக மகிழ்வாக சிறப்பாக பணிபுரிகிறது. உங்கள் உங்கள் கருத்தில் இருக்கும் தொலைபேசியில் இந்த தொடர்பு கிடைப்பது கடினமாக இருப்பது போல் தெரிகின்றது. ஏனென்றால் ஷியாமலா ஒரு அழைப்போடு வந்து நின்று விட்டால். எங்கே இப்பொழுது ஷியாமலாவுக்கு அடுத்து இப்பொழுது வருவது யாரா? இப்பொழுது கிருஷ்ணனுடைய அழைப்பு வருகின்றது. கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: எங்கே நிம்மதி, நிம்மதி என்று தேடி பார்த்தேன்.
0: நீங்க அந்த அந்த பாடலுக்கு வந்து இரண்டாவது உச்சரித்த பாடல் எங்கே நிம்மதி. ஆமாம், வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தனராஜ். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? அது கல்லாப்பட்டியிலே தான் இருக்கும். கல்லாப்பட்டி நான் நினைக்கிறேன். கல்லாப்பட்டி சிங்காரம் எடுத்துக்கிட்டு போயிட்டார், போயிட்டார் தானே. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே போட்டி போட்டு கொண்டு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரிக்கிழமைகளிலே நிகழும் பாட்டுக்கு பதில் பாட்டு சுவாரஸ்யமாக ஒவ்வொருவரும் ஒரு பாடலை தரும் பொழுது ஒரு நினைவுகளோடு வருகின்றது. நினைவுகளை சுமக்கும் பாடல்களாக வருகின்றது. கிருஷ்ணன் என்ன பாடல் இப்பொழுது?
3: பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்.
0: அதண்டா உண்மையான உண்மை, உண்மையிலும் உண்மை. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா குணம். எங்க சந்தன்டா, நீங்கள்
2: தாருங்கள்.
0: ஓ, அப்ப நாங்கள் ஆனா நாங்க ஓய்வெடுக்க இல்லாதே. பூக்களே சற்று ஓய்வெடுங்க. ஐ ஐ பூக்களே, அவள் வந்து விட்டாள், சற்று ஓய்வெடுங்கள். ஐ திரைப்படுத்த பாடல். இந்த வழியில்தான் அடுத்த பாடலை தருவதற்காக இருவர் முயற்சிக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய இணைப்பு கிடைக்கிறது என்று பார்ப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு ஆரம்பிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வானிலை தேனில ஆடுதையா?
0: அப்படியா, ஆடுதா ஆடுதா, வானிலை தேனில ஆடுதா. வாழ்த்துக்கள். வானிலை தேன் அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும், பார்த்து விட்டீர்கள் போயிருக்கு. வானிலை தேனிலா மன்னிக்க வேண்டும். கிருஷ்ண, உங்கள் பாடலை தர வேண்டும். ஆ என்ற ஒரு பாடலா? வாழ்த்துக்கள். பெரியாக்களை நம்ம குறிப்பிட்டது. எங்க சந்தன்ராஜ், நீங்கள் என்ன
2: குறிப்பிட்டீர்கள்? முகமாகும்
0: அக்பர் அக்பர், உங்களுடைய பாடல் முழுமதி அவளது. ஜோதா அக்பர், அவளது முகமாக. இந்த பாடல் நீங்கள் கேட்பீர்கள் நடத்தில் நேர் நேரத்தில் எல்லாம். ஞானசேகரன் தாருங்களே, உங்கள் பாடலை எழுதுவோம். ஞானா மதனே,
6: பணம் பந்தியிலே.
0: பணம், அது உண்மை, அதுவும் உண்மைதான். பணம் என்னடா பணம் பணம், பணம் பந்தியிலே, அது சரியான உண்மை. இந்த காலத்தில் அதுதான் மூலம். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் உங்கள் பாடலை தர வேண்டும். இந்த பாடல் கிருஷ்ணன் தருவார். நீங்கள் தந்து விட்டீர்கள். இப்பொழுது கிருஷ்ணன்
3: சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. மதி இருந்தும் பிள்ளை செய்த பிறவிக்கு பெருமை உண்டு.
0: ஓ, மதி இருந்தும் முழுமதி என்றதே உடனே மதி எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மதி இருந்து பட்டின, இது வந்து வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தர வேண்டிய பாடல். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ், கிருஷ்ணன் நீங்கள் கிருஷ்ணன் நோக்கவில்லையா உங்களுடைய தொலைபேசியை? இப்ப சந்தன்ராஜ் இருக்கின்றார், அவருடைய இணைப்பு தடைப்பட்டு கிடக்கிறது. எதற்காக? ஞானசேகரன், நீங்கள் வந்திருக்கீங்க. கொண்டு இங்கே ஞானசேகரன். வணக்கம் மானே ஞானசேகரன்.
6: பூக்களை தான் பறிக்காதீங்க.
0: பூக்களை பறிக்கப்படாது, அது நல்ல பழக்கம்.

0: தெரியா ஐயா
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: போனா எல்லாம் நல்லவங்களான் வந்து போனாங்களே பொழுது. நான் பொல்லாதவன், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல் மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: சற்று முன் கிடைத்த தகவல் படியா?
0: அவர் கிடைச்சிருந்தா சற்று முன் தகவல் ஆட்டு, சற்று முன் கிடைத்த தகவல் படி நீங்களும் அதிக புள்ளிகளாக வெற்றி பெறுகிறார் என்று செய்தியில் கூறுகிறார்கள். அடுத்தவருக்கு கட்டுப்படுத்த இழந்து விட்டார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். தேர்தல் சிறப்பாக நடைபெறும், இதுதான் சற்று முன் கிடைத்த தகவல் படி. சற்று முன் கிடைத்த தகவல் என்று கூறுவார்கள். சற்று முன் கிடைத்த தகவலின் படி அவருக்கு இத்தனை என்று கூறுவார். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? சந்தன கிருஷ்ணன், நீங்கள் வரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
3: வாழ்க்கையே
0: வேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க்கையே வேஷம், என்னடா பொல்லாத வாழ்க்கை, வாழ்க்கையே வேஷம். நீங்கள் உடனே இணைப்பு உடனே துண்டிக்க வேண்டும் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் ஞானா. ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன்.
2: ஓடம்
0: வாழ்க்கை என்னும் ஓடர் பூம்புகாரை கொண்டு வந்து விட்டார். வாழ்க்கை, வாழ்த்துக்கள், நன்றி மகனும். வாழ்க்கை எனும் ஓடம் சிறப்பு, வாழ்க்கை எனும் ஓடம் என்ற பாடலை தந்துவிட்டு செல்ல. நல்ல நல்ல தத்துவ பாடல்கள் பிறந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே அந்த தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தத்துவங்கள் தான். எண்ணி பார்த்து, சிந்தித்து பார்த்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் என்று கூறும் வேளையிலே அடுத்த பாடலை தருவதாக யார் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் வந்துவிட்டா.
3: ஓடம், ஓடம் கடலோரம், அது சொல்லும் கதையல்.
0: வாழ்த்துக்கள். ஓடம் கடலோரம், வாழ்த்துக்கள். ஓடம் கடலோரம், வாழ்த்துக்கள். நீங்கள் நினைப்ப உடனே துண்டிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். ஓடம் கடலோரம் என்று கூறிய உடனே சந்தன் ராஜுக்கு நினைப்பு கிடைத்து விட்டது. வாருங்கள் சந்தன் ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: அப்படியா? வாழ்க்கை ஓடம் என்று பார்த்தா நீங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி வந்து விட்டீங்களா? வாழ்த்துக்கள் ஐயா, பாருங்களேன் இத்தனை விதமாக கொண்டு வருகிறார் பாடல்கள். வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சியம், வாழ்த்துக்கள். சரி, இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. மூவர் தான் இணைந்து காரசாரமாக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல்.
2: ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும்
0: சிறப்பு. அடுத்த ஓடம் வந்து விட்டது. ஓடம் நதியினிலே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடலை வந்து இணைந்து கொள்பவருக்கு ஒரு பாடலும் ஒருபிறப்பாகும். எங்கே சந்தன சாருங்கள்.
2: கடலம்மா, கடலம்மாயா, உப்பு கடலம்மாயா.
0: ஓ, வந்து விட்டுதா கடலம்மா, கடலம்மா, கடலம்மா, உப்பு கடலம்மா, கடலம்மா. நல்ல பாடல், நல்ல பாடல் கடலம்மா பாடல். இதில் அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே காரைக்கிழமைகளில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வது வழக்கம். அந்த பாட்டுக்கு பதில் பாடலே வந்து மிகவும் உற்சாகத்தோடு பாடல்களை போட்டியாக கொண்டு வந்து குவிப்பார்கள். எல்லோருமாக இணைந்து 200 பாடலை காண எத்தனைக்கின்றார்கள். விரைவில் அவர் காண்பார்கள். கிருஷ்ணன் வந்து விட்டார் அடுத்த பாடலோடு, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்,
3: கடலோரம், கடலோரம், அலைகள் ஓடி விளையாடும்.
0: ஓ, அவர் கடலம்மாண்டா, நீங்கள் கடலோரம் வந்துவிடும். வாழ்த்துக்கள். கடலோரம், கடலோரம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தெரியும், தெரியும். நீங்கள் அடுத்த பாட வருக வேண்டாம். உங்கள் கடலோரம், கடலோரம் காத்து கொண்டு இருக்க வேண்டாம். நான் கூறும் வரையும் நீங்கள் சரியென்றால் உடனே முத்து விட வேண்டும். சந்தன்ராஜ் சாருங்கள்.
2: நதியோடும் கரையோரம், ஓ ராகம் மலை மோதும்.
0: ஓ, நதியோடும் கடல்.
2: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. கடலோரம், கடலோரம், நதியோடும், நதியிலே இவர் நதியோடும் வந்து விட்டார். அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இங்கே யார் யார் வருவார் என்றால் அவர் யார் என்று எனக்கு புரியவில்லை. அழைப்புக்குள் நான் இணைப்பது சரிகின்றது. இணைகின்றார்கள். வந்துவிட்டார் ஞானசேகரன் கடலூரில் இருந்து என்று. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. நதியினில் வெள்ளம் கரையினில் இருப்போம்.
0: ஆமாம், ஆமாம், அற்புதமான பாடலையா. நதியினில் வெள்ளம், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மகனே, நதியில் வெள்ளம். அவர் தஞ்சாவூர் மாவட்டம் என்றாலும் கடலூர் மாவட்டம் சென்றாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு தான் இருக்கின்றார். எங்கே கிருஷ்ணா, கொண்டு பாருங்கள். நீங்கள்
3: நதியில் ஆடும் பூவனம்.
0: ஓ, நதியில் ஆடும் பூவனம், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நதியில் ஆடும் பூவனம். எங்கே சந்தன் ராஜ், உங்கள் பாடல் என்னவாக இருக்கும்?
2: நதியில் வெள்ளம்.
0: அந்த பாடலை ஞானசேகரன் தந்துட்டாரே.
2: வெள்ளம் போலே சொல்லும் உள்ளங்களே. நன்றி வணக்கம் ஐயா.
0: கெட்டிக்காரன் ஐயா, கெட்டிக்காரன். வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்களே, தொண்டக்குள்ள இருக்கையா பாடல்கள் எல்லோருக்கும். கிருஷ்ணன் உங்களுக்கு என்ன பாடல் வந்திருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
3: நான் உன்னை சேர்ந்த செல்வம் ஐயா.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான்

0: நெய் சேர்ந்த செல்வம். மீண்டும் பாருங்கள் ஐயா, நீங்கள் தந்து விட்டீர்கள், மீண்டும் பாருங்கள், திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை. உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம். கிருஷ்ணனுக்கு தான் சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்கிறது. உடனே சென்றபடியால் உடனே வரக்கூடியதாக இருக்கின்றது. என்ன பாடல் கிருஷ்ணா?
1: நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்.
0: வாழ்த்துக்கள். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். இனிமையான பாடல் அதே திரைப்படத்தில். மீண்டும் கிருஷ்ணன் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. பாருங்கள் என்ன பாடல்.
1: நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியும்.
0: கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருபுவன மண்டலம் தெரியும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நான் யார் தெரியுமா, அது கே எஸ் கிருஷ்ணன் தெரிகிறது ஐயா. வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். சந்தன் ராஜ், நீங்கள் தருங்கள் உங்கள் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
2: வணக்கங்களே. சிறிய வயதின் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களேயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வந்திருக்கின்றார்? கிருஷ்ணன் வந்துவிட்டார். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை, பார்ப்போம் யாருக்கண்டு. கிருஷ்ணன்.
1: நான் கடவுளை கண்டேன் ஒரு குழந்தை வடிவிலே.
0: எப்பொழுது ஐயா, எங்களுக்கு தெரியாது. நாங்களும் குழந்தை வடிவில கண்டிருக்கணும், நீங்கள் கடவுளை கண்டிருக்கணும். வாழ்த்துக்கள் சிறப்பு, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் மீண்டும் தருவது எங்களுடைய ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
2: நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவன் யார்.
0: அதுதானே, அப்படித்தான் எல்லோரும். நான் யார் தெரியுமான, நாளும் தெரிந்தவன் யார் ஐயா. நான் வாழ்த்துக்கள். நான் யார், நான் யார், நான் யார். வாழ்த்துக்கள். நான் யார். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் பார்த்தாலும் பார்த்தேண்டி மகராசி பட்டணத்தில்.
0: வாழ்த்துக்கள். நான் பார்த்தாலும் பார்த்தேண்டி மகராசி, நான் பார்த்தாலும் பார்த்தேண்டி மகராசி என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வேண்டும் என்ற எண்ணும் வேளையிலே, இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. சில சமயம் என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கவில்லையோ, கிடைக்கின்றது கிடைக்கின்றது சரியாக இங்கே தெரிகின்றது. ஒலி ஒலி வாங்கிக்கு முன்னே தான் நான் இருக்கின்றேன். கிருஷ்ணா வாருங்கள், மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை ஐயா.
0: என்னையா,
1: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை.
0: அப்படியா, நான் பெரிய மனுஷன். வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. ஞானசேகரன், இதற்கு என்ன பதில் பாடல்? கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். நீங்கள் உங்களே பாருங்கள், மனுஷனாக இருப்பீர்கள். வானத்தை
2: பார்த்தேன்,
0: நன்றி. நீங்கள் மனுஷன் தானே. வானத்தை பார்த்தேன், வானத்தை. இப்ப கிருஷ்ணன் தரப்போன்ற பாடல, கிருஷ்ண தாருங்கள்.
1: எனக்கு எதுவும் தெரியலையே.
0: வாழ்த்துக்கள். கண்ணை விழித்து பாருங்கள், தெரியும். நான் யாரு, எனக்கு எதுவும் தெரியலையே. நல்ல நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். என்னையா,
2: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றியா?
0: ஓ, அதெண்டா உண்மைதான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. மீண்டும் மீண்டும் பாருங்கள், குழந்தையும் தெய்வமும் என்ற பாடல் பதியப்படுகின்றது. மீண்டும் கிருஷ்ணனுடைய பாடலுக்கு வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்.
1: பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்திலே.
0: அப்படியா, சிறை வைத்தான் பாடுவீர்கள் இல்லையா? நான் பாடிக்கொண்டே, அதுக்காக உங்களை சிறை வைக்க வேண்டும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கத்திலே இருப்பேன். வாழ்த்துக்கள். அடுத்து பாடலை தருவதற்காக தேடுகிறார்களா, ஓடுகிறார்களா, நாடுகிறார்களா? நாடுகிறார்கள் போல் தான் தெரிகின்றது. மீண்டும் நாடி வருகின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலோடு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணனை இணைத்து விட்டேன். வேறொரு இணைப்பு இங்கே தலைவர் குறுக்கிடுகிறது போல் தெரிகின்றது. எங்கே அலைகள் இப்பொழுது யார் வருவது? மீண்டும் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா, நீங்கள் இணைப்பிலே தான் இருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
1: நான் தேடும் செவ்வந்தி பூ இது.
0: ஓ, நீங்கள் தேடுற செவ்வந்தி பூவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் தேடும் செவ்வந்தி பூவுது, நல்ல பாடல். அடுத்தது ஞானா, நீங்கள் வாருங்கள். ஞானா மதுரை ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. வணக்கம் ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் மகனே. யாருடைய இணைப்பு குறை காணுகின்றது? நெருக்கமான தொடர்புண்டு அப்படித்தான் இருக்கும். வணக்கம் வணக்கம், இது முந்தைய தமிழ் வானொலி பாட்டுக்கு பதில் பாட்டு. ஞானசேகரன் இணைப்பு சிறப்பாக இப்பொழுது வருகிறது. மீண்டும் அழைக்கும் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
2: தெய்வம் இருப்பது எங்கே?
0: அது வந்துவிட்டது. அந்த பாடல் ஒரு பாடலை தாருங்களே. தெய்வம் தந்த வீடு
2: வெண்ணிலே வெண்ணிலே வெண்ணை தாண்டி வருவாயா?
0: அது வந்துவிட்டது. இதே போல தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. வாழ்த்துக்கள். அந்த பாடலை போடுகிறேன் உங்களுக்காக. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அந்த பாடல் அடுத்து கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: ஒரு வருஷம் காத்திருந்தால் கையில் ஒரு பாப்பா.
0: எந்த பாடல் கையா இருந்தீர்கள்? ஒரு வருஷம் காத்திருக்க வேணுமா? என் பத்து மாதம் போதாதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மந்திர தமிழ் வானொலியின் காற்றலைக்கு இணைந்து கொண்டு தங்கள் பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிந்தனை வழியாக சிறப்பாக இயங்கும் கிருஷ்ணா ஓடி வாருங்கள். என்ன பாடல்?
1: ஒரு முறை பார்த்தாலே போதும் ஐயா.
0: ஒரு முறை பார்த்தா போதுமா? அப்படியா, ஒரு முறை பார்த்தாலே போதுமா? சரி வாழ்த்துக்கள். அப்ப சிறப்பாக இருந்தாலும் போராடக்கா. ஒரு முறை பார்த்தாலே போதும். அடுத்த பாடல யார் சொல்வது? மூன்றியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே விறுவிறுப்பாக இணைந்து தங்கள் பாடலை தந்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள். 100 பாடலை நாங்கள் கண்டு அதற்கு அங்காலே அப்பாலே சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் யார் தருவார் என்றுதான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்க்கும் வேளையிலே எல்லோருடைய இணைப்பும் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது. யாரையும் காணவில்லை. இது மூன்றியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இதுவரை நேரமும் 100 பாடலை கிட்டத்தான் வந்திருக்கின்றோம். இன்னும் எத்தனை பாடல்? 100 பாடல் இருக்கின்றதே. கொண்டு வர வேண்டும் உங்களுடைய திட்டத்தின்படி. கிருஷ்ணா நீங்கள் தான் வருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம்.
1: 1 கோடியில் 2 மலர்கள் ஐயா.
0: ஓ அப்படியே எல்லாம் ஒரு விலையில் நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். 1 கோடியில் 2 மலர்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. இந்த வழியில் அடுத்த பாடலை சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள்
2: சந்தன்ராஜ். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ஓடி வாருங்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்கு கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது.
0: வாழ்த்துக்கள். அது மறக்கவே முடியாது ஐயா. ஒரு நாள் சம்பவம். வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு கனவு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் காத்து கொண்டிருக்கிறார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: எல்லாமே என் தங்கச்சியா?
0: ஆமா ஆமா, அது அது தலைவர் வருவார். தலைவர் வருவாருக்கு எல்லாமே என் தங்கச்சிக்கு. எல்லாமே என் தங்கச்சி தான். வாழ்த்துக்கள். தங்கச்சி என் கட்சி இல்லை, அதான் பிரச்சனை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் நீங்கள் வருகின்றீர்கள். இல்லை நீங்கள் இல்லை, எங்கே இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: எல்லாரும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் ஐயா.
0: எப்படி எப்படி?
1: எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும்.
0: கருப்பு பணம். வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற. அந்த பாடல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். நன்றி நன்றி. நீங்கள் என்பின்னே பெற வேண்டாம், பாடலை தாருங்கள். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும். வாழ்த்துக்கள் பதியப்பட்டு விட்டன. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார். இல்லை ஞானசேகரன் வந்திருக்கார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். கடிகாரம்.
2: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன்.
0: ஓ மலர் கொடுத்துட்டீங்களா? வாழ்த்துக்கள். மலர் கொடுத்து கை நிறைய வளையலும் போட்டு விடுங்க. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். இனிமே சேர்க்கும் நல்ல நல்ல பாடல்களை நாங்கள் கேட்கக்கூடியதாகவும் தத்துவ பாடல்களை அறியக்கூடியதாகவும் மீண்டும் மீட்டு பார்க்கக்கூடியதாகவும் பாடலை கொண்டு வந்து தங்கள் ஞாபகத்திலிருந்து விவேகம் விவேகமாக தருகின்றார்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் வந்து விட்டார். விவேகத்துடன் கொண்டு
2: வாருங்கள். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டுயா.
0: எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நல்ல காலம். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு. நல்ல காலம் உண்டு. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார். கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன்.
1: கை வலிக்குது, கை வலிக்குது மாமா.
0: அப்ப அதுக்கு என்ன செய்யறது? நாங்கள் தைலம் போடுவோமா? வாழ்த்துக்கள். கை வலிக்குது, கால் வலி. கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. ஆ கை வலிக்குது, கை வலிக்குதுன்னா 2 கம்பெடுத்து 4 போட்டா அந்த கை வலி தீரும். இல்ல கூட இருந்து இழுக்கணும், அம்மையை இறக்கணும், கிண்ணி வேலை வலிச்சு போடணும். என்ன கிருஷ்ணன் மீண்டும் வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்களே என்ன பாடல்?
1: காலங்களில் அவள் வசந்தம்.
0: அப்படியா? கலைகளிலே வாழ்த்துக்கள் மீண்டும் தெரியாது உங்க காலைகளிலே அவள் ஓவியம். வாழ்த்துக்கள் மீண்டும் தாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள் முதல்வரையே கூறுவீர்கள். சந்தன்ராஜ் கையில வாங்கினேன் பையில போடலே, காசு போன இடம் தெரியலே. அத நீங்க கல்லாப்பட்டியில போட்டால் அப்படியே இருக்கும் நினைக்கிறேன். எங்க ஞானசேரன், நீங்கள் என்ன கொண்டு வர போன்றீர்கள்? கொண்டாருங்கள் ஞானா, உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஞானசேகரன் ஐயோ,
2: காலம் நமக்கு தோழன்.
0: காலம் நமக்கு நல்ல பாடல். காலம் நமக்கு தோழன், வாழ்த்துக்கள். நமக்கு தோழன், சிறப்பான ஒரு பாடல் அந்த பாடல். சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்க கிருஷ்ணா உங்கள் பாடல்?
1: கையோடு கை சேர்க்கும் காலங்களே.
0: அதுலதான் இருக்கின்றீர்கள், கையோடு கை சேர்க்கும் காலம். கையோடு கை சேர்க்கத்தான் இருக்கின்றீர்கள், கையோடு கை சேர்க்கும். வாழ்த்துக்கள் மீண்டும் அழையுங்கள். கை சேர்க்கும் காலங்களே, கல்யாண நாள் பார்த்து போகிறேன். அடுத்த பாடல் முன்னிறுத்தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்து கொண்டிருக்கும். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பாடல்களை குவித்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கிருஷ்ணன் ஒரு பாடலை தன்னுடைய குவியலில் சேர்க்கின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
1: காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளே.
0: அப்படியா, வேற காலத்தில் தூங்க முடியாதா? வாழ்த்துக்கள். சித்தி சொன்னது அப்படியா, காலம் இது காலம் இது கண்ணுரங்கு மகளே. காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே என்ற வேளையிலே அடுத்த வாழ்லை தருவதற்காக நாங்கள் இன்று தேர் திருவிழாவுக்கு செல்லாமல் தொலைக்காட்சியிலே பார்க்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இங்கே அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அதுவும் கிடையாது, நான் உங்களோடு இருக்கின்றேன். இந்த வேளை மிகவும் சிறப்பாக அங்கே ஊர்வலம் தேர் ரத உற்சவம் அப்படியே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காவடிகள் எல்லாம் அளவறந்த காவடிகள், அதில் செடல் காவடி தூக்கு காவடி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. அங்கே பிரதிஷ்டை செய்பவர்கள் பலர் தேரின் பின்னால் உருண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பால் சட்டி தீச்சட்டி என்றெல்லாம் தலையிலே வச்சு சுமந்து கொண்டு பெண்கள் செல்கிறார்கள் போல் தெரிகின்றது. எங்கே கிருஷ்ணா என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதாக வர வேண்டும்.
0: அது எஜமான இருக்க வேண்டும் ஐயா, மறக்காமல் இருப்பார்கள். ஒரு நாளும் உன்னை மறவாத வேண்டும் கேட்கிறது. ஒரு நாளும் உன்னை மறவாத. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானா கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன் ஓ காலம் என்னும் நதியினிலே. ஓ அந்த பாடல், காலம் என்னும் நதியிலே காதல் என்னும் படகு விட்டேன் ஏனப்பா அப்படி செய்தார்கள் நதியினிலே. இதெல்லாம் அழியாத காவிய பாடல்கள் மக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு அடுத்து வரும் வீரன் யாராக இருக்கலாம் என்று இங்கே பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? போட்டி நடக்கின்றது, போட்டி இருக்கின்றது. எங்கே பார்ப்போம்? யாருடைய அழைப்பு வருகின்றது பார்ப்போம். ஞானசேகரனுடைய அழைப்பு தான் கிடைச்சிருக்கு. கெட்டிக்காரன் கொண்டு வாருங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
2: ஒரு நாள் போதுமா இந்த ஒரு நாள் போதுமா?
0: ஒரு நாள் போதாது ஐயா, ஒரு பத்து நாள் வச்சு பாடினா தான். நன்றி மட்டும் பாருங்க. ஒரு நாள் போதுமா, வாரத்தில் ஒரு நாள் போதுமா? இல்லை இல்லை. எங்கே கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: வேற எங்க போறது? நதி எங்க போறது? கடலுக்கு தானே போகும். என்னையா நதி எங்கே போகிறது? வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றீர்கள். நதி எங்கே போகிறது என்று குறிப்பிட்டு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது யாரை நாம் தெரிவு செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம்? யார் விரப்போகின்றீர்கள்? மொழிகள் தமிழ் பாடல் எங்கே? கிருஷ்ணன் தான் வருகின்றார். கெட்டிக்காரன் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
1: நாள் நல்ல நாள்.
0: வாருங்கள் மீண்டும் பாருங்கள். நாள் நல்ல நாள். அடுத்து வரும் பாடலுக்காக நான் எழுதுவதற்கு இங்கே பார்த்து பதிவதற்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் கிருஷ்ணன் தான் கொண்டு வருகின்றார். கிருஷ்ணா உங்களுக்கு தான் காத்து அடிக்குது. கொண்டு வாருங்கள்.
1: நல்ல நாள் பார்க்கவோ.
0: ஆஹா,
1: நேரம் பார்க்க.
0: சரி, வாழ்த்துக்கள். நல்ல நாளை பாருங்கள். நல்ல நாள் பார்க்கவோ, நல்ல நாள் பார்க்கவோ என்ற பாடல். இனிமை ஊடல் பாடல். அடுத்து வருவது யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் தான் வருவார் என்று எண்ணுகிறேன். இல்லை இல்லை, ஞானா தோன்றுகிறார் போல் தெரிகின்றது. சந்தன்ராஜ் புடுபுடன் ஓடி வருவார். எங்கே சந்தன்ராஜ்? யார் வருகிறது பார்ப்போம். எங்கே? இப்போ ஞானசேகரன் தான் இணைந்து விட்டார். ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: நாலாம் நாளாம் திருநாளாம்.
0: ஓ அப்படி சொல்லுறேன். எல்லா நாளும் நல்ல நாளாம் நாளாம் திருநாளாம். நம்பிக்கை நம்ப நங்கைக்கும் மன நாளா. நல்ல பாடல், நல்ல பாடல். நாளாம் நாளாம் தினம். மீண்டும் கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் கிருஷ்ணன் நினைத்து விட்டேன், கிருஷ்ணன் நினைத்து
1: விட்டேன்.
0: எங்கே
1: உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு.
0: நன்றி. உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி, உன்னையும் என்னையும் கட்டி இழுக்கிறது. மாமா சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்களுடைய பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ் சந்தன்ராஜ்
3: வணக்கம் ஐயா. காலங்கள் மழை காலங்கள் ஐயா.
0: ஓ காலங்கள் மழை காலங்கள். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. காலங்கள் மழை காலங்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்புகின்றார். ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
2: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: அந்த பாடம் அவர் நல்ல நல்ல பிள்ளைகளே என்ற நீங்க நல்ல பேரை வாங்கணும். வாழ்த்துக்கள். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நல்ல பேரை வாங்கணும். இப்ப கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தருகின்றீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வரும் பாடலை கேட்போம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய்.
0: ஓ அப்படியா. உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். வாழ்த்துக்கள் மீண்டும். கிருஷ்ணா உங்களுக்கு தான் சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள்.
1: உன்னை கொடு, என்னை தருவேன்.
0: அப்படியா? இது உண்மையா? உண்மையா தருவீர்களா? ஓ உன்னை கொடு, என்னை தருவேன். நன்றி. மீண்டும் பாருங்கள். உன்னை கொடு, என்னை தருவேன். அடுத்து மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு வர இருக்கும் அன்பு உறவு யார்? ஞானசேகரன் போல் தெரிகின்றது. அவர் தான் பெறுகின்றார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன்
2: மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா.
0: கடலூர்லயே மழை வருதா? மழை வருது, மழை வருது, மழை வருது.
2: நன்றியப்பா.
0: வாழ்த்துக்கள். மழை வருது, மழை வருது. நகைச்சுவையோடு மகளோடு நாங்கள் இணங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற பழமை போல என்றும். எங்கே கிருஷ்ணா உங்களோட ஊர் மழை இல்லையா? கொண்டு வாருங்கள்.
1: உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது.
0: அதெண்டா உண்மை ஐயா? உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் அழக்கூடாது அதுக்காக. உன்னை பார்த்து உலகம் சிரிக்கின்றது. என்னை பார்த்து உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போறார் கிருஷ்ணா. நான் அளவில்லை. உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிறது. அற்புதமான கதை, ஆழமான தத்துவமான பாடல். வேட்டைக்காரன் திரைப்படம் என்று எண்ணுகிறேன். அப்படியே இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்காரன் தான் ஐயா. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தன்ராஜ் போல் தெரிகின்றது. இல்லை இல்லை. ஞானசேகரன் தோன்றுவார். இல்லை இல்லை. கிருஷ்ணன் தோன்றுவார். பாருங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: நான் ஒரு மேடை பாடகன் ஐயா.
0: நீங்களா? என்ன தெரியாது அப்படி என்று. ஓ அப்படியே அப்பா, நான் மேடை பாடகனா வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரங்க. பார்ப்போம் ஒரு மேடையில சந்திப்போம். இப்பொழுது ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் தாருங்கள். ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. மகனே ஞானசேகரன்.
2: உலகம் உலகம் மலர்களின் சுரங்கம்.
0: ஓ உலகம் உலகம். ஓஹோ உலகம் உலகம். உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிற உலகம் உலகம் அழகு பெண்களின் சுரங்கம். சந்தன்டா தாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. மலையே மலையே.
0: வணக்கம். அவர் மழை வருது மழை வருதுன்னா நீங்கள் மலையே மலையே என்று கூறுவீங்க. மழையே மழையே மழையே மழையே. எல்லாரும் மழையை கூறுவீர்கள். மீண்டும் மழை. இப்பதானே வந்து போகிறது மழை. கிருஷ்ணன் நீங்கள் என்ன தர போன்றீர்கள்?
1: நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா?
0: நான் தெய்வம் ஐயா. என்ன வாழ்த்துக்கள். விட்டால் நீங்கள் திறந்து விடுவீர்கள். அடுத்த வாழ யார் தரப்போகின்றீர்கள்? திறந்தால் திறந்ததுதான் மடை திறந்து வரும் ஐயா. வாழ்த்துக்கள். கிருஷ்ணா அடுத்த அழைப்பை கொண்டு ஓடி வாருங்கள். இல்லை சந்தன்ராஜ் வந்து விட்டார். நான் கிருஷ்ணன் என்றேன். சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன்.
3: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். சுரங்கம்
0: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். அதைத்தான் இப்பொழுது ஞானசேகரன் தந்தார்.
3: அப்படியாங்க ஐயா. சரிங்க அப்பா. கலையே என் வாழ்க்கையின் நிலை மாற்றினார்.
0: கலையே என் வாழ்க்கை. சிரமான பாடல், சிரமான. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். உற்சாக தேற்றி விட்டு போகின்றார் அவர்.
1: கிருஷ்ணா
0: அவர் முதலே கேட்டு விட்டார். கடலூரில் இருந்தவங்களுடைய ஞானசேகரன் என்று அங்க மழை வருது என்று. மழை வருதா? வருதாருங்க. ஒரு பாடு
1: தாருங்க. நடராஜா.
0: ஓ நான் பெற்ற மகனே நடராஜா. அடுத்தவன் பெற்ற மகனே ஓடுராஜா. நான் பெற்ற மகனே நடராஜா. எங்க அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போகின்றார். வணக்கம் ஞானசேகரன். இணைத்து விட்டேன் ஐயா. மகனே ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன்.
2: வணக்கம் அப்பா. நான் பொல்லாதவன்.
0: அப்படியா? ஏன்னா நான் நல்ல பிள்ளை என்னன்னு நான் பொல்லாதவன் என்று எங்களுக்கு சந்தன்ராஜன் சொல்லி இருந்தாரு. நான் பொல்லாதவன்
2: தெய்வம் இருப்பது எங்க?
0: அதையும் வந்து விட்டு நான் கடவுளை கண்டேன், அவரும் தந்து விட்டார். வேற என்ன
2: கடவுள் தந்த
0: இருமலர்கள், அதையும் வந்து விட்டது இருமலர்கள்.
2: மலர்களே
0: பல நிறம் கண்டேன், மலர்களிலே
2: அவள் அப்படின்னு ஒரு பாட்டு
0: இல்ல, மலர்களிலே பல நிறம் கண்டேன். வாழ்த்துக்கள். சிறப்பு மேடம் வாருங்கள், எப்படி போட்டி சிறப்பு. கிருஷ்ணா வாருங்கள், வாருங்கள் கிருஷ்ணா, நீங்களும் கொண்டு வாருங்கள்.
1: நான் எரிக்கிற மேலிருந்து எட்டு.
0: அதையே நீங்க மேல இருந்துட்டீங்க, கீழே இருந்தா பாத்துருக்கலாம் ஐயா. நான் எரிக்கிற மேல இருந்து பார்க்கிறோம், கீழே இருந்து பார்க்கணும். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் பாருங்கள் கிருஷ்ணா. அழைப்பை 98 வெட்டிகள் கட்டிக்காரன். அடுத்த அழைப்பு யாருடைய அழைப்பாக இருக்கலாம்? எங்கே பாருங்கள், எங்கே போகும் இந்த வாழ்க்கை? போய்ந்து விட்டதா அழைப்புகள்? மூவர் காற்றலையில் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு வரப்போகின்றது என்று பார்ப்போம். கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் கிடைக்கின்றது. வணக்கம் கிருஷ்ணா, மீண்டும் நீங்கள் தான்.
1: நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன்.
0: கொடுக்கத்தான், ரகசியமா கொடுக்கறதுதான். வாழ்த்துக்கள் பாருங்கள். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன். சந்தன்ராஜ் வந்து விட்டார், கண்டு விட்டார். கொண்டு வார்கள் சந்தன்ராஜ்.
3: ஏரிக்கரை பூங்கட்டையா?
0: ஏரிக்கரை பூங்காட்டே போற இடம் தென்க. ஏரிக்கரை பூங்கரில் நிற்கிறார்கள் இப்பொழுது. வாழ்த்துக்கள். அடுத்து ஏரியை யார் தரப்போகிறீர்கள்? ஞானசேகரன் தரப்போகிறார். கொண்டு வருங்கள் ஞானசேகரன்.
2: ஏரிக்கரை பூங்காற்றே
0: அல்ல, ஏரிக்கரையின் மேலே அதை போடுவோம். ஏரிக்கரை பூங்காறு சந்திட்டார்
2: சந்தன்றார்.
0: ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே என்று கேட்போம் இல்லையா? அந்த பாடலை மறக்க முடியாதானே. ஏரிக்கரையின் மேலே சிறமான பாடல், அற்புதமான ஒரு பாடல். அடுத்த பாடலை தரும் நன்றி மகனே. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது என்னுடைய சந்தன்ராஜ் இணைந்து விட்டார்.
3: கொண்டு மலர்களில் ஆடும் இளமை புதுமையா?
0: ஓ, மூன்றாம் முறை மலர்களில் ஆடும் இளமை புதியது. வாழ்த்து வாழ்த்துக்கள். மலர்களில் ஆடும் இளமை, என்ன அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். எங்கே கிருஷ்ணா, எல்லோரும் நல்ல பாடல், நீங்களும் நல்ல பாடல் தான் தருகின்றீர்கள். என்ன பாடல் உங்களுடைய பாடல்
1: கிருஷ்ணா?
0: ஒரு காஷ்மீர் ரோஜா, அது மாலையிலே வெறும் மன்னனுக்காக, அது சும்மா இல்ல, மன்மத ஆராதனை. வாழ்த்துக்கள்.
3: பொன்மான் கோயில்.
0: ஓ, பொன்மான் கோயில் கூறுது. பொன்மான் கோயில், வாழ்த்துக்கள். நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, நன்றி நன்றி சந்தன்ராஜ் அவர்களுக்காக. அடுத்த பாடலை கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். கிருஷ்ணா தாருங்கள்.
1: ஆடும் மயிலே, ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே,
0: பாடும் குயிலே பாட்டு எங்கே. வாழ்த்துக்கள். ஆடும் மயிலின் ஆட்டத்தை பார்ப்போம். ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே, சிறப்பு. அடுத்த பாடலுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் தருகின்றார். போட்டி பலமாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. சந்தன்ராஜ் தாருங்கள்.
3: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: ரோஜாவை தாளாட்டும் தென்றல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். ரோஜாவை தாளாட்டும் தென்றல், நல்ல வரிகள். எங்கே ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்களேன். ஞானசேகரன்
2: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அதைத்தானே அவரும் தந்துட்டு போறார். ரோஜா ரோஜா எதையா?
2: தாளாட்டுதே வானம்.
0: தாளாட்டுதே வானம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உடனே தந்து விட்டேன். தாளாட்டுதே வானம். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தாராது சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. மயில் போல பொண்ணு ஒன்று.
0: ஆஹா, பாரதி அல்லவா? மயில் போல பொண்ணு ஒன்று, மயில் போல பொண்ணு ஒன்று. அவ்வளவு அழகா இருக்குமே, மயில் போல பொண்ணு ஒன்று. வாழ்த்துக்கள். அடுத்து கிருஷ்ணனுடைய பாடல் தான் வருகின்றது. கிருஷ்ணா தாருங்கள். கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
1: தாலாட்டு பாடி தாயாக வேண்டும்.
0: ஓ, பிராப்தம், அதுக்கெல்லாம் பிராப்தம் இருக்க வேண்டும் சரியா? தாலாட்டு பாட, தாலாட்டு பாடி, தாலாட்டு பாடு, தாலாட்டு பாடி தாயாகிறதுக்கு பிராப்தம் வேணும். சிறப்பு. மூவரும் இணைப்பில் துரிதமாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
1: தாலாட்ட நான் பிறந்தேன்.
0: அப்படியா, தாலாட்ட நான் பிறந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாக்கியராஜன் திரைப்படம். எங்க ஞான சார், உங்கள் பாடலை தாருங்கள் மகனே. ஞானா ஐயா இணைந்து விட்டேன் நான். ஞான சார், கடலூர் மாவட்டம் இணைப்பு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது போல் தெரிகின்றது. ஞானசேகரன் மகனே, இணைத்து விட்டேன் ஐயா. இணையுங்கள் இணையுங்கள். எங்கே ஞானசேகரன்? தடை ஏற்பட்டு விட்டது எல்லோருக்குமா? இல்லை, ஞானசேகரன் மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் பாப்பா. தென்றல் வந்து என்னை தொடும்.
0: தென்றல் வந்து என்னை தொடும், இனிமையான பாடல். தென்றல் வந்து என்னை தொடும், வாழ்த்துக்கள். மீண்டும் கிருஷ்ணனுடைய பாடல் வருகின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
1: நான் பிடிச்ச மாப்பிள்ளை தான், நான் அறிஞ்ச
0: ஊர் அறிஞ்ச மாப்பிள்ளை தான். நான் அறிஞ்சு நான் பிடிச்ச மாப்பிள்ளை தான், ஊர் அறிந்த மாப்பிள்ளை தான். முந்தானம் பிடிச்ச மாப்பிள்ளை தான், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. நான் பிறந்தது தனியாயா?
0: அதென்ன உண்மையான ஐயா, நான் பிறந்த பெரிய உண்மை ஐயா, நான் பிறந்தது தனியாக. வாழ்த்தது. அடுத்த பாடல் ஞானசேகரன், உங்கள் பாடலா? இல்லை, உங்கள் பாடல் வரவில்லை. இப்பொழுது யாருடைய பாடல் கிடைக்கின்றது? கிருஷ்ணனுடைய பாடல் வருகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா,
1: நான் வரைந்த ஓவியத்தை நல்ல தமிழ் காவியம் ஐயா.
0: நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே, அப்படித்தான் பாடல் வரும். வாழ்த்துக்கள். வரிகளை மறக்க மறைக்க கூடாது. நான் வரைந்த ஓவியமே புரிந்து வர வேண்டும். நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே. சந்தன்ராஜ், உங்களுடைய
3: தேனில் ஆடும் ரோஜா ஒன்றியா?
0: அப்படியா, தேனிலே ஆடுதான். அப்பா தேனிலே ஆடுனா அப்படி இருக்கு, தேனில் ஆடும் ரோஜா, ஆடும் ரோஜா. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். பாடல் வரிகளை நாங்கள் மாற்றக்கூடாது தானே? பாடல் வரிகளை கேட்கும் பொழுது நாங்கள் உள்வாங்குவது சரியாக உள்வாங்க வேண்டும். ஒரு சிலர் மாறி கூறும் பொழுது சிரிப்பு தான் வருகின்றது, அது வேறு கருத்தை கொண்டு வந்துவிடும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு. கனடாவில் நேரம் 12:42 நிமிடத்தை காட்டுகின்றது. உங்களுக்கு இப்பொழுது 10:13 நிமிடத்தை காட்டுகின்றது. எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் இணைந்து விட்டேன், கிருஷ்ணன் இணைந்து விட்டேன். பாருங்கள்,
1: ரோஜாவை தாளாட்டும் தென்றல்.
0: அது வந்து விட்டது ஐயா. இன்னும் ஒரு பாடல் தாருங்கள்.
1: தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ.
0: 17 என்று சொன்னாங்களே ஐயா, ஒன்று கூட இல்லையா? இன்னும் போன வருஷம் 14, அப்ப இந்த வருஷம் ஒன்று கூடி இருக்கணுமே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். தென்றலுக்கு என்றும் வயது, அது பிடித்து வைத்து விட்டால் 16 இருக்குமா? என்றும் வயது 16 இந்த பாடல். மாமா சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்கள். ஞானசேகரன், எங்கே உங்கள் பாடல்? அது ஆடுமயிலே உன் ஆட்டம் அங்கே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: ஆடுமயிலே
0: அது வந்து விட்டது போல் தெரிகின்றது அந்த பாடல். ஆடுமயிலே ஆட்டம் அங்கே. அடுத்த பாடல் கிருஷ்ணன் தாருங்கள். கிருஷ்ணா என்ன தாமதம்?
1: நான் அளவோடு ரசிப்பவன்.
0: அதனாலதான் தாமதமோ? நான் அளவோடு ரசிப்பவன். வாழ்த்துக்கள். எதையும் அளவின்றி கொடுப்பவன், அளவோடு ரசிப்பவன், அளவின்றி கொடுப்பவன். என்ன பரிகள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே சந்தனராஜ், நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை. 16 வயதுல 17 பிள்ளைகள்னா என்ன கொடுமையா ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்து யார் வர வேண்டும்? நேரம் சரியாக 12:44 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. என் உறவுகளை இது முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. மூவர் வந்து இப்பொழுது திறமாக அற்புதமாக மிகவும் ஆபாசத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார். ஏனியோருடைய இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றதோ கிடைக்கவில்லையோ தெரியவில்லை. அன்பு மகளிர் பெண் சிங்கமாக ஓடி வந்து குதித்தால் மலைத்தளம் நிறுத்தி விட்டது, அவரை கட்டுப்படுத்தி விட்டது. எங்கே கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
1: 16 நிறையாத பருவம் மங்கை.
0: அதைத்தான் நான் உங்களுக்கு விருப்பம் பெறுறது. வாழ்த்துக்கள். 16 நிறையாத பருவ மங்கை. பரந்தாரம் நிறையாத பருவம் அங்க அவரை ஓட்டுரிமை கூட இல்லை பாவம். எங்கே அடுத்தது சந்தன் ராஜ் உங்கள்
3: பாவம். நானே வருவேனியா இங்கும் அங்கும்.
0: அப்படியா அங்க நீங்க நீங்க இங்கும் அங்குமன்னீர்கள் ஐயா, நீங்கள் அட்டாவதானே தானே ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நானே வருவேன் இங்கும் அங்கும். நல்ல பாடல் அந்த பாடல். வருவேன் நானே வருவேன் அங்கும் அங்கும். வணக்கம் மகனே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
2: தமிழ் பாடுகிறேன்.
0: ஓ முத்தம். ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அவரை உடனே இணைத்து பாடல் எடுப்பதற்கு மூவரும் ஒரே நேரத்தில் அணைக்கும் போதுதான் சிறப்பாக இருக்கிறது. எங்கே வந்து விட்டார் இந்த அணைப்புக்குள்ளே? கிருஷ்ணா தான் வந்து வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
1: நானே நானா யாரோ தானா.
0: அதுல நீங்கள்
1: மெல்ல
0: நீங்களா நீங்களா. நானே நானா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நானே நானா நினைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. நானே நானா நானே நானா யாரோ தானா. யாரும் இல்லை, நீங்கள் தான். நேரம் 12:46 நிமிடம் ஓடிவர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஞானசேகரன் கொண்டு வருகின்ற. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
2: வருவேன் உனது மாளிகையின் வாசலுக்கு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வருவேன் நான் உனது. வாழ்த்துக்கள். நான் உனது மல்லிகார். வருவேன் நான் உனது மல்லிகா என்ற திரைப்படத்து பாடல். இப்ப கிருஷ்ணன் உங்கள் பாடலை நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எடுப்பதற்கு தாருங்கள்.
1: ஏரிக்கர ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கையா.
0: ஒரு 9 வேலி இருக்க கூடாதா? ஒரு வேலிய கூட்ட வேண்டிய ஏரிக்கரை ஓரத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஏரிக்கரை ஓரத்திலே நல்ல ஒரு பாடல். ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கு. எத்தனையும் உழுது விட்டால் எத்தனையும் பொன்னாகும். எங்க ஞானசேகரன்?
2: யாரோ பின்பாட்டு பாடல்.
0: யாரோ பின்பாட்டு பாடுறாங்களா? இனிங்க யாரோ பின்பாட்டு பாட. வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் தருவதற்காக அடுத்த உறவு காதுகளால் சந்தன்ராஜாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் வரவில்லை. கிருஷ்ணன் ஞானசேகரன் மூவரும் இணைந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிகழ்ச்சி. சிறப்பு அடையும் பொழுது நேரம் அல்லது எங்களுடைய இறுதி தொகை எது முதல் வருகின்றதோ அப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். கொண்டு வாருங்கள். அதன் பின்பு எண்ணிக்கை பாடல் முடிவு. கிருஷ்ணன் வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, தாருங்கள் உங்கள் பாடலை.
1: பாட்டு வரும் பாட்டு வரும், பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் ஐயா.
0: அப்ப கேட்டுக்கொண்டு தவறாத ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். பாட்டு வரும் பாட்டு வரும், கேட்டுக்கொண்டிருந்தால் பாட்டு வரும், பார்த்து கொண்டிருந்தாலும் பாட்டு வரும். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் மீண்டும் கிருஷ்ணனுக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு. வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: பாட்டும் நானே பாவமும் நானே.
0: ஓ அப்படியா, அப்ப எல்லாம் நீங்கள் தான். வாழ்த்துக்கள். வரும் எல்லாம் நீங்கள் தான். பாட்டும் நானே பாவமும் நானே. அடுத்தது மீண்டும் கிருஷ்ணன் நீங்கள் தான். வாருங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு பாடவா பாட்டு பேசவா.
0: ஓ யா, அதுக்கு தானே இருக்கிறோம் இங்கே. பார்த்து பாட்டு பாடத்தானே இருக்கிறோம். பாட்டு பாடவா. வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஆனால் இங்கே கிருஷ்ணன் நினைப்பை துண்டிக்கவில்லையே, அதனால் ஞானசேகரன் தலைப்பட்டு விட்டது. வாழ்த்துக்கள். இந்த கிருஷ்ணன் பாடல் தரும் பேகத்தில் மறந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை. ஞானசேகரன் நினைத்து விட்டேன்.
2: ஒன்று நான் பாடட்டுமா?
0: ஓ ஏன் பாடுங்கள். ஒரு 10 பாட்டு பாடுங்கள். பாடு வேண்டாம். பாட்டு வாழ்த்துக்கள் மாதிரி. சிரிப்பு என்ன சிரிப்பு. வாழ்த்துக்கள் மாதிரி. வாழ்த்துக்கள். ஏகே கிருஷ்ணன் நீங்கள் தானே ஐயா.
1: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன்.
0: வாழ்த்துக்கள். பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன். பாட்டு ஒன்று கேட்டு பரவசம் ஆகிவிட்டீர்கள். அங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் சந்தனராஜ் நீங்கள் திறப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: பாட்டு தலைவன் பாடினா.
0: ஆஹா, பாட்டு தலைவன் பாடினாலா? பாட்டு தலைவன் பாடினான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அதற்கு மறுபாட்டை தருவதற்காக இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள் என்று பார்ப்போம். கிருஷ்ணன் தான் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
1: ஒன்னுன்னா ஒன்னுன்னா சொல்லு சொல்லு.
0: அப்படியா, ஒன்னுன்னா என்று ரெண்டு ரெண்டா சொன்னா கூடாதோ? ஒன்னுன்னா ஒன்னத்தான் கூட. ஒன்னுன்னா ஒன்னுன்னா. வாழ்த்துக்கள். ஒன்னுன்னா சொல்லட்டுன்னு சொன்னா ரெண்டு ரெண்டா நாங்கள் சொல்லலாம். 3 3 சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? நேரம் சரியாக 12:49 எங்களுக்கு ஓடி வர வேண்டும். அடுத்த உறவை எதிர்பார்க்கும் வேளையில் மூவர்கள் யாருடைய அழைப்பு வருகின்றது என்று பார்ப்போம். மூவரும் அழைக்கின்றீர்கள், யாருடைய அழைப்பு என்று பார்ப்போம். இல்லை, இருவர் அழைக்கின்றார்கள். இப்பொழுது ஒருதரும் அழைக்கவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி வந்துவிட்டார். மீண்டும் கிருஷ்ணன் தான் கிடைச்சிருக்க. வாருங்கள் கிருஷ்ணா.
1: பாட்டு ஒரு பாட்டு அதானே,
0: அங்க என்ன பாட்டு ஒரு பாட்டு கிடைச்சது என்ன
1: இருக்கும்
0: தெரியும் தானே. முதல் வரியிலே ரெண்டு சொற்கள் தானே விடுவீர்கள், மற்ற முழுங்கி விடுவீர்கள் எல்லோரும். முன்னேல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் தவழி MTR FM கனடா கலியகம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நேரம் 12:50 நண்பகலாக காட்டுகின்றது. உங்களுக்கு 10:20 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இணைஞ்சிருக்கின்றார் சந்தன் ராஜ் அவர்கள், இணைத்து விடுவோம் அவரை. சந்தன ராஜ்
3: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க குலசியா
0: கொண்டு வந்துட்டீங்களா? அவர் தலைவர் கொண்டு வரவில்லையா? வாழ்த்துக்கள்
3: தலைவர் பாட்டு.
0: தங்கச்சி தங்கக்கள் காலுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்க. ஞானசேகரன் கட்டிக்காரன்.
2: ஞானசேகரன் சொல்லு சொல்லு சொல்லு.
0: அப்படித்தான் அவர் கேட்டிருந்தார். நீங்க வேற என்ன சொல்லுங்களேன்? ஒண்ணுண்ணா அதையும் சொல்லிவிட்டார். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லு, அந்த பாடல போடுவோமா? செல்வம் திரைப்படம். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கிருஷ்ணன் ஓடுவாருங்கள்.
1: தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது எம்மன்.
0: ஏன்யா தங்கச்சிக்கு சீமந்தம் ஏன்யா தவிக்க பண்ணும், சீர்பரிசு செய்யணுமோ? அப்படியே வேண்டமா நீங்கள்? வாழ்ந்துகள் வாழ்த்துக்கள் பார்த்துக்கிறது செய்து விடுங்க ஐயா, பாவம் ஐயா தங்கச்சி. முன்னிலை தமிழ் வானொலி நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நேரத்தை, நீங்களும் நெருங்கி கொண்டிருக்கின்றீர்கள் தொகையை, ஆனால் எட்டவில்லை இன்னும். கிருஷ்ணன் அதற்காக அடுத்த பாடலை தருகின்றார்.
1: தங்கச்சிக்கு தங்க நிலவு.
0: அது முடியுங்கள். தங்கச்சிக்கு புரியவில்லை உங்களுக்கு. என்ன பாடல்?
1: ராஜேந்திர படம் பாடல்
0: தான். அது தெரியும் ஐயா, ஆட்டு பாடல இருக்கு எங்களுக்கு. தேவை பாடல் வருதானே? மீண்டும் பாருங்கள். எங்க அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன், கொண்டு பாருங்கள். ஞான ஒரு ஆளோட நீண்ட நேரம் கிட முடியாது அன்னைக்கு. ஒரு வரியை மட்டும் ஒரு சொல்ல மட்டும் சொல்லி நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடல் கொண்டு பாருங்கள்.
2: சொல்ல சொல்ல இனிக்குதடா.
0: சொல்ல சொல்ல இனிக்குதடா. நல்ல பாடல், நல்ல பாடல். சொல்ல சொல்ல இனிக்குதடா கந்தன் கருணை. அங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணா, அங்கே கண்டுபிடித்து விட்டீர்களா அந்த பாடலை? என்ன பாடல்?
1: தங்கச்சி சிரித்தாலே செவிதல் விரித்தாலே.
0: வாழ்த்துக்கள். அப்படி வர வேண்டும். தங்கச்சி சிரித்தாலே என்ன நீங்கள் சீமந்த வேண்டும் தலை செய்தோ அப்ப தங்கச்சி சிரிக்க வேண்டும் தானே ஐயா. சிரித்தாலே வாழ்த்துக்கள். ஒரு ஒரு சொல்ல மட்டும் சொல்லி பாடலை நாங்கள் சேர்க்க முடியாது தானே. அடுத்த பாடலை தருவதற்காக ஆர்வம் இருக்கின்றீர்கள். நேரம் சரியாக 12:53 நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நீங்களும் விரைவாக வருகின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பதிந்து கொண்டிருக்கிறேன். நானும் ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? காணவில்லை, வர வேண்டும். நான் நிறுத்துவதா என்ன செய்வதென்று தெரியவில்லை. பார்ப்போம் யாருடைய இணைப்பு வருகின்றது. மூவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மூவராவது வந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பெருமிதத்தோடு இருந்தேன். இப்பொழுது மூவரும் நின்றுவிட்டீர்களா? இணை வலைய உங்களுக்கு இணையதளம் சதி செய்கிறது என்று எண்ணுகின்றேன். யார் வருவார் அடுத்த பாடலோடு? எங்கே ஓடி வாருங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி.

0: பாடல்களை தருவதனால இடையிலே வரிகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்பதை ஞாபகம் ஊட்டுவதற்காக பாடலை தருகிறேன். கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன், கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: யாரோ நீயும் நானும் யாரோ,
0: யாரோ நீயும் நானும் யாரோ. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். யாரோ நீயும் நானும் யாரோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அடுத்த உறவு காத்து கொண்டிருக்க இப்பொழுது கடலூரிலிருந்து ஞானசேகரன் அழைக்கின்றார் போல் தெரிகிறது. அவர் கடலூர் சென்றாலும் எங்களை மறக்கவில்லை, இருப்பினும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணன் தான் கிடைத்திருக்கிறது. வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணா,
1: நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா.
0: அப்படியா, நானும் நீங்களும் தான் இருக்கின்றோம் இப்பொழுது. நீயும் நானுமா, வாழ்த்துக்கள் கண்ணா. நீயும் நானுமா அப்படி பெற வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் பாட்டுக்கு பதில் பாட்டிலே விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். விரைவில் நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இறுதி நேரம், இறுதி நேரம், ஓடிவாருங்கள், ஓடிவாரு. இப்படித்தான் சந்தையில வியாபாரிகள் கூப்பு அலை அறை கூப்புவார்கள், ஓடிவாருங்கள், ஓடிவாருங்கள். ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். ஞானா, உங்களை இணைத்து விட்டேன் மகனே. மகனே, உங்களை இணைத்து விட்டேன். ஞானசேகரன்
2: பண்ணுவாரு. தங்கச்சி, என் தங்கச்சி.
0: தங்கச்சி, என் தங்கச்சியா?
2: ஆமாப்பா.
0: அப்படி
2: வடிவேலு பாடுற படம்ப்பா, ராஜகாரியம்மன்.
0: ஓ தங்கச்சி, தங்கச்சி, என்ன தங்கச்சி, என் தங்கச்சி, என் தங்கச்சி.
2: நன்றியப்பா.
0: இந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கச்சி, என் தங்கச்சி, தங்கச்சி, தங்கச்சி, என் தங்கச்சி, ராஜகாரியம்மன். ரங்கே கிருஷ்ணன், உங்களுடைய பாடல்.
1: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. அடுத்து வரும் பாடலை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அவரை காணவில்லை. இன்னும் சில பாடல்கள் தேவையாக இருக்கின்றது ஐயா. அந்த பாடலை நீங்கள் மூவரும் தந்து எல்லையை தொடுவீர்கள் என்று பார்க்கின்றேன். பார்ப்போம் யார் வந்து தொட வைக்கின்றீர்கள். அடுத்து வரும் பாடல் அங்கே அவரவருக்கு வலைத்தளம், அங்கே அட்டாவதானியாக இருந்து இயங்கியவருக்கு தடைகள் பல ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. ஆதலால் நாங்கள் நிகழ்ச்சியை நான் நேரம் வந்துவிட்டது முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் கிடைத்திருக்க. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள், கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
0: ஓ உலகம் பிறந்தது எனக்காக, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்க.
2: ஒரு பாட்டு கட்டும்.
0: ஓஹோ, தென்றல் ஒரு பாட்டு கட்டும். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. தென்றல் ஒரு பாட்டு கட்டும், அற்புதம். முதல் வரியே தருகின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? கிருஷ்ணா, இல்லை ஞானசேகரன், அல்லது சந்தன்ராஜ், யார் வருகின்றீர்கள்? ஞானசேகரன் அழைக்கின்றார். ஞானசேகரன் வர வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வந்திருக்கிறார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: உலகம் அறியாத புதுமை.
0: அது ஹரிச்சந்திரா அல்லவா? உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை. வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானசேகரன் உங்கள் பாடலை எடுப்போம். அங்கே கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், உங்கள் பாடலை.
2: ஞானசேகர்,
0: ஆமா ஆமா ஆமா, ஏடிஆர் மகாலிங்கம் ஐயாவுடைய பாடல். இல்லாதது ஒன்றில்லை, இல்லாதது ஒன்றில்லை, சிறப்பான ஒரு பாடல். அடுத்தது கிருஷ்ணன், நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தாருங்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: உலகில் இரண்டு கிளிகள் ஐயா.
0: உலகில் இரண்டு கிளிகள், வாழ்த்துக்கள். உலகில் இரண்டு கிளிகள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ், சந்தன்ராஜ் இடைத்து விட்டேன். சந்தன்ராஜ் உங்களை
3: ஒரு வானவில் போல என் வாழ்விலே
0: வந்தார். ஒரு வானவில் போலே, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து வரும் பாடலை யார் சிறப்புகின்றீர்கள்? நேரம் சரியாக வருகின்றது. எங்கே பார்ப்போம் யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் இறுதி பாடலா இருக்கும், கொண்டு வாருங்கள்.
1: இல்லாத இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்ட?
0: தொட்டில போட்டு ஆட்ட வேண்டியதான், தொட்டி ஆட வேண்டியதான். இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாராட்டேன்? இல்லாத பிள்ளைக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை சேர்ந்து விட்டது. ஞானசேகரன் உங்களுடைய இறுதி பாடல், உங்களுடைய இறுதி பாடலை தாருங்கள் ஞானசேகரன்.
2: உலகம் சமநிலை பெற வேண்டும்.
0: ஆஹா, அகத்தியர், அகத்தியர் வந்துட்டார். உலகம் சமநிலை பெற. சந்தன்ராஜ் உங்களுடைய இறுதி பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ்
2: ஒருவன் ஒருவன் முதலாளியா?
0: ஒருவன் ஒருவன் முதலாளி. நீங்களும் முதலாளி தானே ஐயா? ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள். இன்னும் 10 பாடலுக்கு கிட்ட இடம் இருக்கின்றது. யார் தரப்போகிற 7 பாடல் வேண்டும், ஆனால் நேரம் நெருங்குகிறது. அடுத்த பாடலை யார் தருகின்றீர்கள்? மீண்டும் சந்தன்ராஜ் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: குறுங்கள்.
2: தாலாட்டம் பூங்காற்று நான் அல்லவா,
3: தாலாட்டம் பூங்காற்று நான் அல்லவா. இங்கே உடனே அடுத்த பாடலையும் கொண்டு வந்தா நலமா இருக்கும். விரைவில் கொண்டு வர வேண்டும், நேரம் சரியாக நெருங்குகிறது. அடுத்த பாடல் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு. நேரம் நெருங்கி கொண்டு விட்டது, நெருங்கி விட்டது என்றுதான் எண்ண வேண்டும். நெருங்கி விட்டது நேரம், மீண்டும் சந்திப்போம். பாடலை இத்துடன் நிறுத்தி கொண்டு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள்.

0: Are we going to stop?
1: மோன்றியர் தமிழ் வானொலி எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் உங்களுக்கு முடிவு அறிவிக்கப்படும். அதுவரை பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். இணைந்தே சிறப்பித்த உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறுகின்றேன். சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள்.

எண்ணிக்கைகள் முடிவடைந்து எனது கரத்தில் கிடைத்து விட்டது என்ப உறவுகளே. ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு இன்றைய நாள் கலந்து கொண்ட உறவுகளாக வந்து எங்களோடு இணைந்திருந்தார்கள் கிருஷ்ணன், சந்தன்ராஜ், ஞானசேகரன், ஷியாமலா, நால்வர். அதிலே குறிப்பாக அநேகமான பாடல்களையும் சிறந்த பாடலையும் தரக்கூடியவராக ஷியாமலா இருந்தாலும் இன்று அவருக்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது. ஒரு பாடலுடன் நின்று விட்டார். அவருக்கு மீண்டும் பெற முடியவில்லை. அந்த பாடலும் சிறந்த பாடலாக இருந்தது. அவருக்கு இணைந்தமைக்கு முயற்சி செய்ததற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். பலர் கடந்த வாரம் பலர் வந்திருந்தார்கள். அவர்கள் இன்று வருவதற்கு அவர்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருந்திருக்கின்றதால் அவர்கள் வரவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டு அடுத்து வந்து இணைந்த

கதைகளை பார்க்க போனால், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வளமையாக ஆறுதலாக அமைதியாக கொடுக்கக்கூடிய ஒரு கடலூர் மாவட்டம் சென்றாலும் எங்களோடு இணைந்து சிறப்பித்தமை வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்குரியது. அன்பு மகன் ஞானசேகரன் அவர்கள் முடிந்தளவு எங்களோடு இணைந்து 44 பாடல்களை குவித்திருக்கின்றார். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து அட்டாவதானியாக இருந்தோண்டு இத்தனை தடைகளங்கை வளர்த்த அந்த ஞானசேகரனுடைய வலைத்தளம் இன்று சிறப்பாக இருக்கவில்லை. சிறப்பாக இருந்திருந்தால், தடைகள் இல்லாமிருந்தால் அவரும் கூடுதலான பாடலை தந்திருக்க முடியும். அடுத்ததாக சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்களுக்கு வலைத்தளம் பல தடவைகள் பிழைத்தது எனக்கு தெரிந்தது. தக்கம் இங்கே தடைபட்டிருந்ததுக்கு அறிந்தேன். அதற்கிடையிலே அங்கே பணி நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அங்கே நடந்த குரல்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும். என்னோட அவர் இணையும் வேளையிலே அந்த இடையூறுக்களையும் வந்து அவரும் இணைந்து 69 பாடலை தந்து 2வது இடத்தில் இருக்கின்றார். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கு தடைகள் இருந்தவர்களும் விடாப்பிடியாக ஓடி வந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பான நகைச்சுவையை தந்து எங்களோடு இணைந்து பேசி அழகாக ஒலிக்க வைத்து இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை 69 பாடல்களை குவிக்கக்கூடியதாக இருந்து தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து இன்று வலைத்தளம் சிறப்பாகவும் நீண்ட நாட்கள் ஓய்விலிருந்து நல்ல உற்சாகத்தோடையும் விறுவிறுப்பாகவும் இருந்து வந்தார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் முதல் பதம் தந்தால் போதுமென்று எண்ணாமல் அப்படி இல்லைன்னு தந்தால் பாடியே காட்டுவதற்கு போவார், இல்லைன்னா மீதி வரை திரைப்படம் எல்லாம் புறப்படுவார். இருப்பினும் அவர் இன்று வலைத்தளம் அவருக்கு எந்த தடையும் செய்யவில்லை. நன்றாக இயங்கி 80 பாடலை தந்து 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். 1வது இடத்தை கிருஷ்ணன், 2வது இடத்தை சந்தன்ராஜ், 3வது இடத்தை என்னுடைய ஞானசேகரன். இவர்களெல்லாம் முதல் 2-3 இடத்தை பெறுவதற்கு உறுதியாக இருந்தார் எங்களுடைய சியாமலா. வணக்கம் சியாமலா. நன்றி மகளே, நன்றி நன்றி. அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே காரியக்கிழமைகளில் மலர்ந்த பாட்டுக்கு பதில் பாடு. இப்பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பம், நீங்கள் நால்வரும் வந்து உங்களுக்கு விரும்பின பாடல்களை கேட்கலாம், ஒலிபரப்ப முடியும். இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும், உங்கள் பாடலை தர வேண்டும். அல்லது விட்டால் உங்கள் பாடலை நான் தெரிவு செய்து தர வேண்டி வரும். முடிந்தவரையில் ஓடி வாருங்கள், இணையுங்கள், பாடலை தாருங்கள், விரைவாக பெற வேண்டும். முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி வெற்றி பெற்ற இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.

சந்தர்ப்பம் கொடுத்தேன், நீங்கள் யாரும் பெறவில்லை. அதனால் முதலில் ஷியாமளா, நீங்கள் தந்த பாடலே உங்களுக்கு திருப்பி ஒலிக்க வைக்கின்றேன். இனிமையான ஒரு பாடல், கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்திலிருந்து சுசீலா அம்மாவின் குரல் ஒலித்த அந்த பாடலை இப்பொழுது விக்கலோடு கேட்போம். உன்னை கண் தேடுதே.

சிறப்பான அந்த பாடலை அவர் விரும்பியிருப்பார். ஆனால் அந்த பாடலை இப்பொழுது கேட்டாரோ தெரியவில்லை, கேட்கும் வாய்ப்பு கிடைக்காதுவிட்டால் பரத்தந்தான். இருப்பினும் அவருக்காக ஒலித்தது அந்த பாடல். அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் விரும்புவீர்கள் என்பதற்காகத்தான் இந்த பாடலை உங்கள் பாடல்களிலிருந்து தெரிவு செய்து ஒலிக்க வைக்கின்றேன். ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

சிறப்பான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இரண்டு நாட்களுக்கு பின்பு இந்த பாடல்களை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து அவர்கள் பதில் பாட்டுகளாக பதிந்துவிட்ட பாடல்களுள் தெரிவு செய்து தருகின்றேன். கேட்டு மகிழ்வீர்கள் என்று எண்ணும் வேளையிலே உறவுகளுக்கும் இணைந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்த பாடலையும் தருகின்றேன். ஞானசேகரன் சிறப்பாக தன் ஊர் விட்டு ஊர் சென்றாலும் உங்களை மறவாமல் வந்து சிறப்பாக 44 பாடல்களை குவித்த வழியிலே அவருக்கு பிடித்த பாடலாக இந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். ஞானசேகரன் உங்களோடு நான் இணைகின்றேன். நாங்கள் எல்லோரும் இணைந்து கேட்போம் இந்த பாடலை.

சிறப்பான இந்த பாடலையும் அவரோடு இணைந்து நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அடுத்து வரும் பாடல் அன்பு சந்தன்ராஜ், நீங்கள் தந்த பாடல்கள் மொத்தம் உங்களுக்கு தெரியும் எத்தனை பாடல், 69 பாடலை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்குள்ளே ஒரு பாடலை நான் தெரிவு செய்தேன். சற்று முன் கிடைத்த தகவலின்படி என்ற பாடலை கேட்போமா?

சற்று முன் கிடைத்த பிறப்பவர்களையும் கட்டு யார் வெற்றி யார் முதல் இரண்டு மூன்று என்றையும் அறிந்து கொண்டோம். சற்று முன் கிடைத்த தகவலின்படி இந்த பாடலும் சிறப்பாகத்தான் இருந்தது. சந்தன்ராஜும் மகிழ்ந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். முதலிலே பாடலை தாருங்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்து செல்வதற்கு நேரங்கள் எடுக்கும் என்றதை எண்ணிக்கொண்டு நான் ஆயத்தப்படுத்தும் வேளையிலே கிருஷ்ணன் அனுமதி தந்துவிட்டார். உங்கள் விருப்பத்திலே பாடலை தாருங்கள் என்று அந்த வேளையிலே நான் தந்த பாடல் அவருக்கும் பிடித்திருந்தது. அன்பு மகன் ஞானசேகரனுக்கும் பிடித்திருக்கும், மகள் ஷியாமலாவுக்கும் பிடித்திருக்கும். சந்தன்ராஜ் அவருக்கு பரணியினுடைய இசை என்றால் விருப்பமாக இருக்கும். இந்த பாடல் பரணி இது அமைத்த இசை பாடல் சிறப்பான பாடலாக இருக்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை வந்து இணைந்து சிறப்பித்து தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை இதோடு பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த ஷியாமலா, கிருஷ்ணன், ஞானசேகரன், சந்தனராஜ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமல் இடையிலே கேட்டு கொண்டிருந்து விட்டு பதில்களை தருவார்கள் என்று யாருடைய பதிலும் வரவில்லை. காரணம் என்னவென்றால் வலைத்தளம் என்பதை நன்றாக இணைந்து கொண்டேன். இருப்பினும் அடாது மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடத்தப்படும் என்ற தமிழனின் பண்பின்படி இந்த தடைகள் வந்தாலும் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்து விட்டோம், முடித்து விட்டோம் என்ற திருப்தியோடு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உலகளாவே இருந்து கேட்டு எனக்கு பதில்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் காலநிலை உழைப்பதில்லைத்தானே, எல்லோருடைய பதில்களையும் நான் பார்த்தேன். எல்லோருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 22வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி இன்றைய கதம்பத்தை அலங்கரித்து பெறுபவர்களை தந்து விடை பெறுகின்றது. விடை பெறும் வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்து இவற்றையெல்லாம் ஆளும் அவருக்கு அவருக்கும் அன்னை தந்தை தந்தை ஆசிரியர் இவர்களுக்கும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி அவர்களுக்கு அன்பு வணக்கம் கூறிக்கொண்டு முகந்தெரிந்து தெரியாத என் உறவுகள் அத்தனை பேருக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவன் அருள் என்றும் கிடைக்க வேண்டும். அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி கூறி காற்றலைந்து விடைபெற்று செல்லுகின்றேன். உங்கள் அனுமதியோடு நிறைவு பெறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி அன்போடு இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்றதை அறிந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கத்தோடு உங்களையும் இணைந்து கொண்டு காற்றலையில் கதம்பத்தில் செல்வோம் என்று அழைக்கின்றேன். வருக வருகவென்று என் அன்பு நே நெஞ்சங்களே, முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று நான் அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று 2026 ஆண்டு 8 மாதம் 21 நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் நிகழ்த்தும் ஒரு நல்லதொரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும்.

பக்தி கொண்டாடுவோம் என்ற சிறப்பான ஒரு நிகழ்வை மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு அளித்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணி நேரம் கொடுத்த வேளையிலே நாங்கள் அந்த 2 மணி நேரத்தையும் பக்தியோடு கொண்டாடுவோம். பக்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுவோம் ஒருவருக்கொருவர். பக்தி இல்லாமல், ஆன்மீகம் இல்லாமல் இந்த உலகில் யாரும் வாழ முடியாது. அவரவர் துறையிலே ஆன்மீகத்தை தங்கள் தங்கள் மதம் வழிபாட்டு முறைகளின்படி கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் பெரும்பாலான மக்கள் எங்கள் வானொலி உறவுகளாக இருக்கும் சைவ மக்கள் இருக்கின்றீர்கள், இந்து மக்கள் இருக்கின்றீர்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களும் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் சமயத்திலே நாங்கள் வாழ்வியலை எப்படி எடுத்து செல்கின்றோம் என்பதற்கு அந்தந்த சமயங்கள் நல்ல நல்ல வழிமுறைகளை நெறிமுறைய கூறியிருக்கின்றன. அந்த வகையிலே ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்த வேளையில் இன்று ஒரு கனத்த நாள் போல் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, நீங்கள் வரைந்திருப்பீர்கள். நாங்கள் இன்று வானொலியின் சரி எந்த ஊடகங்கள் வந்தாலும் திரைப்படத்தை மையமாக வைத்து திரைப்படம் தந்த அறிவுரைகள், வழிகாட்டிகள், இசைகள், இயல், இலக்கண இலக்கியங்கள், நடிப்பு முறைகள் என்றெல்லாம் பலவிதமான விடயங்களை ஊடகத்துறையிலிருந்து பெற்று வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து வீடரும் இருக்கின்றோம், விழுந்தும் போயிருக்கின்றோம். இவற்றை எல்லாம் எடுத்து காட்டாக எங்கள் சமுதாய அமைப்பிலே வாழ்க்கை பயணத்தில் உள்ள குறை நிறைகளை எல்லாம் எடுத்து காட்டும் வகையில் எத்தனையோ திரைப்படங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த திரைப்படங்களுக்கெல்லாம் உயிரோட்டமான பாத்திரங்களை ஏற்று நடித்த தாரகைகளையும் பிரபல நட்சத்திர நாயகர்களையும் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே தலை சிறந்த முன்னணி நாயகர்களாக இருந்த சிவாஜி கணேசன் ஐயா, எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா, ஜெமினி கணேசன் ஐயா, என்டி ராமராம் ஐயா என்று பலவிதமான நடிகர்கள், மிகவும் தலை சிறந்த நடிகர்களோடு இணைந்து நடித்த ஒரு பழம்பெரும் நடிகை, இறுதி வரை ஒரு நிறை வாழ்வு வாழ்ந்த ஒரு அன்னை, எல்லோராலும் பூசிக்கப்பட்டவர், போற்றப்பட்டவர், மதிக்கப்பட்டவர், கலை உலகத்தின் திலகமாக விளங்கியவர், கலை அன்னையால் படைத்து காத்து வளர்க்கப்பட்டவர் என்றுதான் கூற வேண்டும். அண்மை காலத்தில் பத்மஸ்ரீ வரை விருதுகளை எல்லாம் குவித்து கொட்டிய கன்னட நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் திரைப்பட உலகில் கோலோச்சி இருந்த அன்னை பத்மஸ்ரீ சௌகார் ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவை அறிந்திருந்தோம், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அவர் இலக்கியத்திலும் சரி, இலக்கணத்திலும் சரி, நகைச்சுவையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, பலவிதமான வேடங்களில் ஈடு இணையற்ற முறையிலே நடித்து புகழ் பெற்ற ஒரு நடிகை. அவர் 450 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து எல்லா மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்று பிறர்க்கரிய விருதுகளை எல்லாம் பெற்று இறுதியிலே தமிழ்நாட்டில் பத்மஸ்ரீ என்ற பட்டத்தையும் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்து அவர் பெற்ற பிறவிக்கு ஏற்ற நன்மைகள் எல்லாம் அனுபவித்து நிறை வாழ்வு வாழ்ந்து யாராலும் வெல்ல முடியாத ஒன்று அந்த மரணம் என்பது இயற்கையாக அவருக்கு வந்த வேளையிலும் இன்று வைத்திய உலகில் செயற்கை சாதனங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவை கூட காத்து கொள்ள முடியாமல் அவருடைய வயதின் காரணமாக அவர் இவ்வுலகை விட்டு தன்னுடைய பூத உடலை தந்துவிட்டு புகழுடலை படைத்துவிட்டு விண்ணுலகம் சென்றிருக்கின்றார். அவர் இயற்கை எய்திய இந்த நாள் மகிழ்வாகவா அல்லது நெகிழ்வாகவா என்று புரியவில்லை. அவர் இனிமேல் அவரால் சாதிக்கக்கூடியது எதுவும் இல்லை. அவர் இந்த எல்லை வரை வந்துவிட்டார். அவர் இருந்து மேலும் அல்லல் படாமல், உடல் உபவாதை படாமல் அவர் நன்றாக இருந்தவர். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் எல்லை என்று இறைவன் நிச்சயித்து இந்த பெருந்தகையை, இந்த பெருமகள் அவர் கலை உலகுக்கு ஒரு பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும். அவரிடம் இல்லாத உணர்வுகள், உணர்வு பாத்திரங்கள், அபிநயங்கள் எதுவுமே இல்லை. அறிவு எல்லாம் இருந்தது. அவர் சென்று விட்டார் என்றது ஒரு விதம். அவர் செல்லத்தான் வேண்டும், இனி அவரால் என்ன செய்ய முடியாது. அவர் சென்று நல்ல இறை பதவி அடைய வேண்டும், இறைவன் பாதத்தில் இழைப்பாற வேண்டும் என்று கூறும் இந்த இதயம் இனிமேல் எப்பொழுது காணப்போகின்றோம் என்ற அந்த இரங்கல், அந்த
துயரத்தையும் தருகின்றது. ஆதலால் ஒரு கனத்த நாள் என்றுதான் நான் முதலில் கூறியிருந்தேன். அது இதயத்துக்கு கனமாக இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் அறிந்த அவரை என்னைப்போல் நீங்களும் அறிந்திருப்பீர்கள், கவலையோடு இருந்திருப்பீர்கள். இருப்பினும் அவர் இறைபதம் அடைந்து இவ்வுலகில் அப்படி மகிழ்வோடு நிறைவோடு இருந்தாரோ, கலை சந்ததிகளை தந்துவிட்டு கலை முத்திரைகளை பதித்துவிட்டு பொக்கிஷமாக அவர் நினைவுகளை நாங்கள் பாதுகாத்து வைக்கும் வரை அவருடைய உணர்வுகளை நாங்கள் சுமந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலியை கொடுத்து வழி நடத்தி வைப்போம் என்று கூறி அவ்வழி கொள்வோம் என்பதற்கு அமைய உங்கள் எல்லோருடனும் இணைந்து நானும் இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு நிமிடம் எங்களால் முடிந்தவரை இதைத்தானே செய்ய முடியும். நாங்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு மௌன அஞ்சலியை கொடுப்போம் என்று ஒரு நிமிட மௌனம் அனுஷ்டிப்போம்.

ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி நண்பு உறவுகளே. இந்த ஒரு நிமிட வேளை, பொன்னான வேளை இது. நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் என்று இருக்கின்றது, அறம் என்று ஒன்று இருக்கின்றது, அதைத்தான் எங்களுடைய ஆன்மீகம் புகுத்தி இருக்கின்றது எங்களுக்கு. அதைத்தானே நாங்கள் பக்தி வேளையிலே அறம் என்றால் என்ன, அறத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதற்கு பக்தி மார்க்கம் ஒரு மார்க்கம் என்று கூறி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நிமிட வேளையில் நாங்கள் செய்த அஞ்சலி வேளையிலே இறைவனிடம் வேண்டிக் கொண்டோம் அல்லவா, இது மனித நேயம். இதைவிட வேறு நாங்கள் அங்கு சென்று பிரசன்னமாயி நாங்கள் கலந்து கொள்வதை விட இது சிறந்தது என்று எனக்கு படுகிறது. என்றால் இவ்வளவு தூரத்திலிருந்து நாங்கள் எப்படி செல்ல முடியும்? இருப்பினும் அவர் உலகளாக இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அத்தனையும் அஞ்சலி செய்யும் வகையில் அவர் ஒரு வாழ்ந்து காட்டிய ஒரு அன்னை என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்விலே என்று புனிதமான நாள் என்று கூறப்படுகின்றது. இன்று உள்ள நட்சத்திர நாளில் ஆலயங்களிலெல்லாம் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவிளக்குகள் எல்லாம் ஏற்றுகின்றார்கள். சுமங்கலி பெண்கள் எல்லாம் சென்று வழிபடுகின்றார்கள். ஏனியோரும் வழிபடுகின்றார்கள். வீட்டில் எங்கள் வாழ்வில் எல்லாம் மங்களமாக இருக்க வேண்டும் என்று வழிபடும் நாளாக இருக்கின்றது. எங்கே வாருங்கள், அதை பற்றியும் பேசலாம். இடையே நீங்கள் அனுதாபத்தையும் தெரிவித்து செல்லலாம் என்று எண்ணுகிறேன். அந்த கலந்து செய்வோம் இன்றைய நாளிலே. ஏனென்றால் இனி வருகின்ற நிகழ்வுகளும் மிகவும் நெருக்கமான நிகழ்வாக இருக்கும். நாளைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கும், அடுத்த நாள் பாடுவோர் பாடலாம் இருக்கும். இப்படி நெருக்கமான நிகழ்வுகள், பின்பு பாட்டு சவாரி என்றெல்லாம் நெருக்கமான நிகழ்வுகள் வரும் வேளையிலே எங்களுக்கு இடைவேளை கிடைப்பது அரிது. ஆதலால் இன்று அவவின் நினைவை பற்றி கூறுபவர்களும் வந்த வரிசையிலே நீங்கள் வரும்போது இணைந்து ஆன்மீகத்தை பற்றி பேசும் பொழுது அவர் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் அவரை பற்றி தெரிந்ததையும் எங்களோடு உரையாடி கொள்ளலாம். இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம். 647-8746-415 என்ற வளமையான எண்களுக்கு வாருங்கள். இங்கே அன்பு பெண் குழந்தைகளாக என்னுடைய ரேவதி, ஷியாமலா இவர்கள் எல்லோரும் அப்பா வருக வருக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறிய வேளையிலே அன்புடன் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் வளமை போல் அழகான மூன்று ஆலயங்களின் படங்களை முற்புகுத்தி இன்று பக்தி வேளை என்று அழகாக பதிந்திருக்கின்றார். அவருக்கும் உங்களுக்கும் நன்றியை கூறி இணைந்து கொண்டிருக்கும் ஏனைய உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். பக்தி கொண்டாடுவோம்.

0: பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்ற நிகழ்வை அலங்கரிக்க ஒரு அழைப்பு வருகின்றது. யார் என்று பார்ப்போம். இல்லை, அவருடைய அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும், ஓடி வாருங்கள். நாங்கள் நல்ல கால நிலையில் இருக்கின்றோம். இப்பொழுது 25 பாகை வர நாங்கள் செல்ல இருக்கணும். இப்பொழுது 23 காட்டுகின்றது. இன்னும் 2 பாகையை நாங்கள் காணுவோம். மழை இல்லை, நல்ல சுவாத்தியமாக இருக்கின்றது. பகல் வேலை குறைந்து கொண்டு போகிறது. இன்று எங்களுக்கு 13 மணித்தியால 48 நிமிடம்தான் எங்களுக்கு பகல். வந்துவிட்டார், வந்துவிட்டார், வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக இருக்கிறேன் அப்பா.
1: இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டுக்கொண்டோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். மகள்வாக இருக்கின்றீர்களா? இல்லை,
2: இருக்கிறேன்.
1: கொஞ்சம் கொஞ்சம் குறைந்த மகள்வி இல்லையா? வழக்கம் போல் உள்ள மகள்வி இல்லை அப்படியா?
2: ஏனப்பா, ஏனப்பா, நான் மகிழ்வா இருக்கேன்.
1: செய்தி அறியவில்லையா? இப்பொழுது என்னுடைய முன்னுரை கேட்கவில்லையா?
2: கேட்டேன் அப்பா, கேட்டேனா? ஆமாம் அப்பா. இன்று கொஞ்சம் மன ஒரு கனத்துடன் ஒரு மகிழ்வு தான்.
1: மகிழ்ச்சி தான் என்றாலும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு சின்ன நெகிழ்ச்சியும் புகுந்திருக்கு. அதைத்தான் நான் முதலில் ஒரு கனத்த நாள் போல் இருக்கின்றது. அதிகாலையிலே தான் நான் அந்த செய்தியை பெறக்கூடியதாக இருந்தது எனக்கு. அதன் பின்பு எனக்கு விருப்பமான ஒரு நடிகை, ஒரு விருப்பமான நடிகை, ஒரு சிறந்த நடிகை. அன்றெல்லாம் வாழ்ந்தவர்கள் தாரகைகளாக வந்தாலும் எங்கள் தாரக எங்கள் தாயகத்துக்கு, தாய் மண்ணுக்கு, தாய்மொழிக்கு தேவையானவர்களாக இருந்தவர்களுள் இவரும் ஒருவர். அனுதாபத்தை நாங்கள் அதனால ஒரு மணி நேரம், ஒரு நிமிட நேரம் அஞ்சலியை செலுத்தி விட்டோம். சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியை மறப்பதற்காக ஆன்மீகம் என்று வருகிறது. எல்லாம் முடிந்தவன் தெய்வத்திடம் தானே செல்வோம். அந்த வகையில் இன்று உங்களுடைய பங்களிப்பாக திருப்புகழை முதலில் கேட்க இருக்கின்றோம் என்று எண்ணுகிறேன். இங்கு ஒரு பொழிப்புரையுடன் இங்கே திருப்புகழை தாருங்கள்.
2: ஓம் நமசிவாய அப்பா.
1: ஓம் நமசிவாய.
2: பொருள் சொல்றேன்ப்பா. யமனின் மிக கொடிய தூதர்கள் பாசக் கயிற்றால் என் மூச்சு கயிற்றுடன் சேர்த்து கட்டி எனது உயிரை தங்களுடன் கொண்டு போக, அப்பொழுது அன்பு நிறைந்த பிள்ளைகளும் தாயார் முதலிய அனைவரும் சுடுகாடு வரை என் உடலை பின்தொடர்ந்து வாய்விட்டு கதறி எழும் மரண அவஸ்தையை நான் அடையும் முன்பே சூலாயுதம், வாலாயுதம், தண்டாயுதம், அழகிய சேவற்கொடி, வில் இவைகளை சூடியுள்ள புயங்களையும் அகன்ற திரு மார்பையும் புனிதமான பாதங்களையும் அவைகளில் அணிந்த தண்டையும் காண அன்பு நிறை மயிலின் மீது ஏறி என் முன்னே வர வேண்டும். ஆலகால விஷமானது பரமசிவன் வசம் போய் சேர்ந்த பின்பு அவ்விஷத்தை கண்டு பயந்தோடிய தேவர்கள் உயும்படியாக அன்று மகிழ்ச்சியுடன் மோகினி அவதாரம் செய்து அமுதை தந்தவரும் பெரும் ஒளியுடைய திருப்பார்க்கடியில் யோக நித்திரை செய்பவருமான ஆதிமூர்த்தியாக திருமாலின் சிறந்த மருமகனே, நெல் வயல்கள் சேர்ந்துள்ள சங்கீனங்களும் தாமரைகள் சூழ்ந்து நிறைந்துள்ள தடாகங்களும் அருகே அமைந்த திருச்செந்தூர் பதியில் வாழ்கின்றவனே, போர்க்களத்தில் தாவி வந்த சூரன் முன்னாளில் பயந்து வீழுமாறு வேகமாக வேலை செலுத்திய பெருமாளே. இப்பொழுது பாடல் பாடுகிறேன் அப்பா, சகானா ராகத்தில்.
1: சிறப்பு கொண்டு வாருங்கள்.

தந்துடன் காதலார் மைந்தரும் தாயும் பின் தொடர்ந்து அலராம் சூலம் வாழ் தந்து செஞ்சேவல் போதண்டமும் சூடும் தோலும் தடன்

சிந்தைலம் பதிவாழ்வே தாவு சூரஞ்சி முன் சாய வேகம் பெறும் தாரை வேல் உந்திடும் பெருமாளே தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் தூயதால் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும்.

0: திருச்சிற்றம்பலம் ஓம் சரவணபவ. அற்புதமான ஒரு திருப்புகள் இன்று ஏனே நாட்களை விட இன்று ஆரம்பித்த எங்களுடைய பக்தி வேளை திருப்புகளுடன் ஆரம்பித்திருக்கின்றது. அதை பாடுவோர் பாடலாமில் வந்து திருப்புகளையும் புலப்பிரியையும் கூறும் பொழுது சற்று விலகி நின்பது போன்றிருந்தது. இன்று பொருத்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக வந்து இந்த திருப்புகளை தந்து வாழ்க்கை என்றால் அந்த நீங்கள் கொடுத்த அந்த பொழிப்புரை மிக மிக சிறப்பாக இவ்வளோ அழகாக அமைதியாக உள்வாங்கி நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை தந்து அதற்குரிய திருப்புகளையும் பின்னாலே தந்தது மிகவும் சிறப்பானது. இறைவதி இப்படித்தான் பெற வேண்டும், இப்படித்தான் வரும். நீங்கள் அந்த பன்னிசை வகுப்புக்கு சென்று அதை படித்ததோடு மட்டுமில்லாமல் பாடலாக வந்து எங்களுக்கு இசையோடு தராமல் அதனுடைய பொழிப்புரையையும் கொண்டு வந்து தந்தீர்கள். அதற்கு இறையுடன் கூடிய அந்த அந்த பாக்கியம் அங்கே அவருடைய கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை பயணத்தை இன்று கூட தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 94 வயது வரை பயணித்து இறுதியாக செல்லும் பொழுது இறுதி யாத்திரையும் இதைத்தான் செய்யப் போகின்றார். ஆன்மீக கடமைகளை செய்துதான் அவருடைய இறுதி யாத்திரை நிறைவுக்கு வருகிறது. அதே போன்றது எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையும் இறுதி யாத்திரை வரை சென்று அது முழுமை அடைய வேண்டும் என்றால் ஆன்மீகம் நிச்சயமாக தேவை. அந்த ஆன்மீகத்தை பல பலிகளும் பலரும் காட்டினாலும் அதை நாங்கள் பூரணத்துவமாக பின்பற்றி சென்றால்தான் எங்களுக்கு இவ்வுலகில் நிம்மதி கிடைக்கும். இருக்கும் பொழுதே சிறப்பாக இருந்தது. ரேவதி, எத்தனை நாள் இதை நீங்கள் தயாரித்து இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தீர்கள்?
1: ஓய்வு
0: நாளிலே ஒரு தரமாவது ஒரு திருப்புகழ் பாடு மனமே என்று பாடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஒவ்வொரு நாளும் ஓய்வு இல்லாத விட்டாலும் எப்பொழுது ஓய்வு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் ஒரு திருப்புகளை ஓதினால் அது மிகவும் பொருத்தமாகவும் புண்ணியமாகவும் எங்களுக்கு பலமாகவும் இருக்குமா? அந்த வகையிலே சிறப்பாக கொண்டு வந்து அதனுடைய கருத்தையும் தந்து பொழிப்புரையோடு பாடல் இருந்தது உங்களுக்கு ஆன்மீகமாக ஆத்மாத்ம ரீதியாக உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்ள வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி. சரி, இன்று இந்த நேரத்தில் உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: அது இன்று வந்து பக்தி பாடல்ல இன்று வந்து வரலட்சுமி விரதம்.
0: ஆமா ஆமா ஆமா, கூறுங்க.
1: அதனால எனக்கு வந்து வாசலிலே மா கோலம் சொல்றப்பா ஆரம்ப வரி நீலே லட்சுமி அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்கு தேவை. அலை மகளே வருக ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அலை மகளை வேண்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். இவையெல்லாம் இறைவனுடைய அவதாரங்கள். இறைவன் என்ப ஒருவன் அவன் பலவிதமாக இருக்க ஏகன் அநேகனாக இருக்கும் வகையில் இன்று அதற்குரிய நாளாக கொண்டாடப்படும் இந்த வேளையில இந்த பாடலை கேட்கின்றீர்கள். சிறப்பான அந்த பாடலையும் தந்து மகள்வோம் அன்பு மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: இன்று மறைந்த நடிகை சௌகர் ஜானகி அம்மா அவங்க ஆரம்பத்துல இவங்களோட நடிப்புல வந்ததே ஒரு எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நடிப்பாங்கன்னா இவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இவங்களுக்கான நடிப்பு வாய்ப்பு கிடைத்து அதில் அற்புதமாக ஒரு ஏதோ ஒரு படத்தில் நடித்துதான்
0: அந்த கன்னட மொழியில் வந்த சவுகார் என்ற திரைப்படத்திலே என் டி ராமராவையா அவர்களோட முதல் முதல் நடித்து பிரபல்யமாகி அந்த திரைப்படத்திலிருந்து அந்த பட அந்த பெயரை அவர் தக்க வைத்துக் கொண்டார். சவுகார் என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்ததனால் சவுகார் அவரது பெயர் ஜானகி, சவுகார் ஜானகி என்று இறுதி வரை அந்த பெயரை நிலைக்க வைத்து விட்டார்.
1: அதே போல இவங்க நடித்த படங்கள் வந்து இவங்களை தேடி வந்து இவங்க திருமணம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயம். இவங்க நடித்து அத்தனையும் நல்ல ஒரு கதாபாத்திரங்களை நடித்து இன்றும் ஒரு மாலை பொழுதின் மயக்கத்திலேயே அவங்க முகம்தான் ஞாபகம். அதே போன்று எல்லா இது இரு கோடுகள்னாக்க புன்னகை மன்னன் எதுவுமே வேணா எதிர்நீச்சல்ல பாலக்காட்டு பக்கத்திலே இது அடுத்தாசு அம்புகத்தை பார்த்தேலான்னா அந்த கண்ணு உருட்டலும் மிரட்டலும் அந்த அந்த இதுக்கே நடிப்பே பேசும், அந்த விழிகளே பேசும்.
0: அவர்கள்தான் தாரகைகள், அவர்கள்தான் தாரகைகள்.
1: அதே போல நல்ல பேரன் பேச்சி பேச்சிகள்லாம் பிறந்து ஐந்து தலைமுறையை பார்த்துவங்க. அதோட இல்லாம முடிவு காலங்கள்ல அவங்க உட்காந்து இல்லாம நல்ல சமையல் செய்யற
0: இல்ல அவர் நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அதான் நான் முதல் கூறினேன், நிறை வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர் ஒரு நிறை மகளாக விண்ணுலகம் சென்று நித்திய இழைப்பாருவார் என்று கருதி கொள்ளலாம்.
1: அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்த பாடல்லையும் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா மக்களுக்கும் தோதா பாலனார் பின் தொடரும் போது என்னென்ன நடக்குமோ அதுதான். அதனால எல்லாருக்கும் அந்த ஆண்டவனோட பாதங்கள் தான் கதி. அவங்க பாடின பாடல்லே ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக இறைவா காலனியில் எத்தனையோ மனிதக்கு பாடுகிறேன். அதனால அவங்களை ஆன்மா சாந்தி அடையும்படி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் வந்தது
0: சிறப்பு. இதெல்லாம் விரை கடாட்சமம்மா, இப்படி வர வேண்டும். இந்த நிமித்தம் என்று கூறுவார்கள் அல்லவா, இந்த நிமித்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த அருள் இருந்திருக்கின்றது. இல்லைவென்றால் இடையிலே வந்து பாடலோடு பாடலாக திருப்புகள் கொண்டு செல்லும் நீங்கள் இன்று ஒரு முக்கியமான நாளிலே வந்து இந்த திருப்புகளையும் கூறி முடிவிரையில் அது இடையிலே அந்த அன்னையினுடைய நினைவையும் சுருக்கமாக கூறி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அந்த நிமித்தம் இருந்திருக்கின்றது. இது ஒரு கொடுப்பரவம்மா. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக. நன்றி நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. எங்கே அடுத்த உறவாக விரைவில் சந்திப்போம். எங்கே அடுத்த உறவாக வருகின்றார் என்று எண்ணுகின்றேன். அன்பு பல உறவுகள் அழைக்கின்றீர்கள், இங்கே யாருடைய அழைப்பு முதலில் வருகின்றது என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் மாநிலம் இங்கே நாகப்பன் அவர்கள், மகாலிங்கம், அதைவிட மகள் கஸ்தூரி எல்லோரும் வரவேற்று நாங்கள் காத்து இருக்கின்றோம் காற்றலையில் என்பதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், வாருங்கள், இணையுங்கள். 6478746415 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம். ஆறுடைய எழுத்து பச்சை குறியில் தளத்துக்குள்ளே அமை அருள் கூட அங்கிருந்து அழைக்கின்றார். நாகப்பன் அழைக்கின்றீர்கள். அங்கே அடுத்து எல்லாரும் போட்டியாக இருக்கின்றது அழைப்பவர்கள் யார் வருகின்றார்கள் பார்ப்போம். என்னுடைய இணைப்புக்கு உள்ளே இன்னும் யாரும் வர போட்டியில இருக்கின்ற யாரை தள்ளி யார் வரப்போகிறீர்கள்? வந்துவிட்டார் அருள் அவர்கள். வணக்கம் வணக்கம் அருள், வணக்கம். அருள் வணக்கம், ஈழமணித்துறை நாடு. அருள் உங்களை இணைத்து
2: விட்டேன்.
0: வணக்கம் அருள், ஈழமணித்துறை நாட்டிலிருந்து வருகின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கணும், நீங்கள் எப்படி
2: இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக
2: இருக்கிறோம் ஐயா.
0: நலம் நலம். அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றீர்களா, திருகோணமலையில் இருக்கின்றீர்களா?
2: நான் இன்று கிழக்கு மாகாணம் திருகோணமலை பத்ராளி அம்மன் கோயில்ல வரலட்சுமி விரத பூஜை.
0: வாழ்த்துக்கள், பொறுத்த நேரமா எங்களுடைய பக்தி வேலைக்கு. அங்கிருந்து எப்படி இருக்கின்றது அங்கே ஆலயம், கூறுங்கள் அந்த நிகழ்ச்சியை கூறுங்கள்.
2: ஆலயம் சிறப்பாக வந்து முடிஞ்சது ஐயா.
0: ஆமா, அங்க இரவு நேரம் தானே முடிவடைந்திருக்கு நேரம்மா. சிறப்பு, நீங்கள் எல்லாம் பணிகள் எல்லாம் முடிந்து விட்டதா இல்ல இன்னும் இருக்கின்ற பணி?
2: என்னுடைய பணி வந்து முடிஞ்சது, என்னுடைய அந்த ஒலிபெருக்கி தானே.
0: ஆமாம்,
2: பணி நிறைவடைஞ்சி வந்து நிக்கிறேன். நாளைக்கு யாழ்ப்பாணம் போறேன்.
0: நாளை போறது அங்கே வரலட்சுமி நோன்புக்கு எப்படி மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது?
2: ஓமம் வருவார்கள், அது வந்து
0: ஓம் அந்த மந்திரத்தை சிறப்பு.
2: அந்த குத்து விளக்கு நிறகுடம் வைத்து அவைகள் அந்த வரலட்சுமி அதுல வரவழைச்சு பூஜை செய்வாங்க. ஐயா அவர்கள் மந்திரம் சொல்லுவினம், இவே அந்த இதுக்கு பூஜை செய்து நூலை கட்டி அவையில கட்டி அத அந்த பெட்டிக்குள்ள வச்சு குடுப்பினம் ஐயா, ஒரு பெட்டி காப்பு மாதிரி வரலட்சுமி நூல்.
0: அதற்குள்ளே அதை கொடுக்க அதுக்கு என்ன கூறுவார்கள்? அந்த கொடுத்து விடுகிற பொருளுக்கு என்ன என்று என்ன செய்வார்கள்? காப்பு என்றது இருக்குதா? நீங்கள் அந்த நூல் எடுப்பீர்களா? நீங்கள் அந்த வரல, நீங்கள் காப்பு, அந்த நோன்பு நீங்கள் எடுப்பா? ஆண்களும் பெண்களும் இணைந்துதானே செய்கின்றார்கள் அப்படியா?
2: இல்லையா,
0: பெண்கள் மட்டும்தான். அருள்
2: இல்ல பெண்கள் மட்டும்தான்.
0: நல்லது அருள், நலமாக நீங்கள் இருக்கணும், எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள், நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள், என்ன பக்தி பாடல் உங்களுக்கு வேண்டும் அருள்?
2: ஒரு அம்மன் பாடல் ஒன்று போடுங்க ஐயா. உங்களுக்கான ஒரு அம்மன்
0: பாடல் உங்களுக்கு விருப்பமானது ஒன்று இல்லையா? எந்த பாடல் போட்டாலும் கேட்பீர்களா அருள்?
2: ஓமாம், நீங்கள் விரும்பி ஒரு எனக்கு விருப்பத்தோட இருக்கும்.
0: சரி, அம்மன் பாடல் ஒன்று உங்களுக்கு கொடுக்கின்றேன். வரலாற்றின் நாளிலே இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்து, எங்களுடைய வாழ்த்துக்கு உங்களை இணைந்து கொண்டோம். வரலட்சுமியினுடைய அருள் என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். அங்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்திருக்கின்றீர்கள், சிறப்புறச் செய்திருக்கின்றீர்கள். பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இல்லம் செல்லுங்கள். நன்றி, நன்றி அருள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக யார் வரப்போகின்ற உங்களை பார்ப்போம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. ஏனென்றால் வலைதளத்தில் காலம் தாமதித்தான் ஒளி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நிலமும் பெற்று நிலம் பெற வாழ்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஏழமணி திரு நாட்டிலிருந்து திருக்கோணமலையில், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாலும் அவர் திருக்கோணமலையில் கௌரி இந்த வரலட்சுமி விரதத்துக்கு அங்கு சென்று அந்த ஆலயத்திலே அவர் தொண்டு செய்து கொண்டிருப்பார். அங்கு இருந்து எங்களோடு பேசியிருந்தார் அல்லவா, அவருக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அழைக்கின்றார்கள் பலர். இங்கே இணைப்பு எனக்கு யாருடைய இணைப்பு கருத பெறுகின்றது? இப்பொழுது நாகப்பன் அவருடைய இணைப்பு கிடைக்கும் போல் தெரிகின்றது. வாருங்கள் நாகப்பன். வணக்கம், வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம், வணக்கம். இணைத்து விட்டேன் நாகப்பன், உங்களை இணைந்துள்ளீர்கள்.
3: சென்னையில்
0: தானே இருக்கின்றீர்கள்?
3: ஆமா ஐயா, சென்னையில சின்ன மகள் வீட்டுல இருக்கேன்.
0: சிறப்பு. அவருடைய அவருடைய கிரக பிரவேசம் எல்லாம் மங்களமாக அமையட்டும். இன்றைய வரலட்சுமி நாள் நோன்பு நாள் எப்படி எப்படி இருக்கின்றது அங்க ஆலயங்கள் எல்லாம்?
3: இங்க இங்க வந்து நான் சரியான கூட்டம் ஐயா. என் மகள் வீடு பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கியா, அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அளவுக்கு அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் இது பண்றாங்க. அந்த கோயிலே நிரம்பி வழிந்த அளவுக்கு அந்த கோயில விசேஷமா இருந்தது.
0: அந்த திருக்கோவிலின் பெயர் கூற முடியுமா, அந்த ஆலயத்தின் பெயரை? எந்த மாரியம்மன்?
3: என்ன மாரியம்மன்? மாரியம்மன் கோயில்,
0: சென்னை.
3: பெயர் என்ன?

0: நாளை மறுநாள் வந்து என் இளைய மகள் அதற்குள்ள வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்யா.
1: அதனால
0: அந்த பணியே இருந்தது.
1: நல்லது மாலிங்கம், என்ன பாடலை பக்தியாக கேட்க விரும்புகிறீர்கள்? இந்த மாரியம்மனுடைய ஆலயத்தில் இருக்கின்றீர்கள், என்ன பாடலை கேட்போம்?
0: பக்தி மகாகவி காளிதாஸ்ல இருந்து அந்த சிவாயன் யாத்தருவார் இந்த அரியாசனம்,
1: அந்த பாடல் வேண்டுமோ?
0: அந்த பாடல். அதற்கு அடுத்ததையா நம்ம வானொலியே திரை சமுதாயத்தை சேர்ந்தது தான்யா. அந்த திரை சமுதாயத்துல மிக மிக பிரதிஷ்ட பெற்ற பெரிய ஒரு அனுபவசாலி நடிகையான சௌகார் ஜானகி அம்மா இறந்தது, அவங்களுக்கு என் இதய அஞ்சலி செலுத்துகிறேன்யா. அவங்க மிக மிக எனக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய செய்தியாகவும் இருந்தது.
1: ஆனால் அவர் நாங்கள் வருத்தப்படவும் தான் வேண்டும், வருத்தப்படவும் தேவையில் இருந்தால் அவர் வாழ்ந்து நன்றாக எங்களுக்கு வழிகாட்டி தான் எடுத்த பணியை சிறப்புற சுமந்து இறுதி வரை நன்றாக வாழ்ந்தவர், அவர் நிறை வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அதனால் இறைவனுடன் வேண்டுவோம், நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும், நித்திய இழைப்பார வேண்டும் என்று. நல்லது மகாலிங்கம், உங்களுடைய செய்தியும் உங்களுக்கான பாடலையும் தருகின்றேன். வாழ்க, சென்ற கடமைகளை சிறப்புற செய்ய இறைவன் எல்லா அருளும் வழங்குவாராக. நன்றி,
0: நன்றி, உங்கள் ஆசியுடன் ஆசி.
1: நன்றி,
0: ஆசிக்கு நன்றியா.
1: நன்றி,
0: நன்றி.
1: இந்த பாடல் உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார்? மல்லியம் அவர்கள் இணைப்பை துண்டிக்கின்றார். துணிந்தவுடன் இங்கே காத்து கொண்டு நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். எங்களுடைய நாகப்பன் அவர்கள் போல் தெரிகின்றது. ஆமாம், அவர் தான். வணக்கம் நாகப்பன் அவர்கள், முதலே நான் உங்களை இணைத்து விட்டேன், அதற்குள்ளே மகாலிங்கம் இணைந்து விட்டார். வாழ்த்துக்கள், வர வேண்டும் தானாக வந்த சந்தனம்.
2: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்,
1: உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். இரண்டு வணக்கத்தோடும் ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா, நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறேன்.
1: இவையெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? இறை சக்தி என்று ஒன்று இருப்பதனால் தானே. அவனின்றி அனுபவம் அசையாத ஐயா, நாங்கள் எப்படி வந்தாலும் அந்த இறைவனுடைய அருள். ஆமாம், ஆமாம், கூறுங்கள். இன்று ஆலயம் ஏதாவது சென்றீர்களா? இன்று வரலட்சுமி நாள்
2: இல்லையா? பணி வேலை
1: செய்யும் தொழிலே தெய்வம், இறைவன் அதை தந்திருக்கின்றார். எங்களுக்கு அதை கொடுத்து அதனால் எங்களோட வாழ்க்கை பயணத்தை செலுத்துவதற்கும் மனம் தூய்மையாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அந்த பண்புகாடுகளை வளர்ப்பதற்கும் ஆன்மீகம்தான் மூல காரணம் இல்லையா? ஆம், சிறப்பு, சிறப்பு.
2: தொழில திறம்பட செய்வதற்கு ஆன்மீகம் ஒரு
1: நிச்சயமாக, நிச்சயமாக, நிச்சயமாக. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவரவர் மனதிலே ஒரு சிந்தனை உண்டு, இறைவனுக்கு ஒதுக்கித்தான் வருவார்கள், சொல்லித்தான் வருவார்கள், மனதுக்கியாவது
2: சொல்லித்தான்.
1: ஆன்மீகம்தான், நாங்கள் மனித வாழ்வு நல்வழிப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீகம் மிக முக்கியம் என்று நாகப்பன் அவர்கள் அழகாக கூறினார். வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். கூறுங்கள், மேலும் கூறுங்கள்.
2: அது என்னன்னா, சில பேர் வந்து சின்ன வயசுல தீய செயல் இந்த மாதிரி இதெல்லாம் போறாங்க, அவங்க எல்லாம் போகாம இருக்கணும்னா அவங்கள வந்து ஆன்மீக வழியில சின்ன வயசுல இருந்தே ஈடுபடுத்திட்டோம்னா
1: அவர்களை
2: நல்ல பண்பட்ட மனிதரா வரக்கூடதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் செம்மைப்படுத்தப்பட்டு மனிதர்களுள் மாணிக்கமாக திகழ்வார்கள். அற்புதமான கருத்தை தந்தீர்கள், சிறப்பான கருத்து. அது எங்கே இருக்கிறது? சிறு வயதிலே வந்துவிட்டது. அதை சீர்திருத்த வேண்டியவர் அதுக்கு மேலே முன்னோடியாக இருக்க நாங்கள். வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். அதனால் ஆன்மீகம் என்றது இல்லாமல் வாழ்வு நிலைக்காது, அது சுவைக்காது என்று கூறுகின்றீர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. என்று என்ன பாடலை பக்தி பாடலாக நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
2: இந்த நாங்கள்லாம் பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது வழிநடை பாடல்களாக சில பாடல்கள் இருக்கும்.
1: வழிநடை பாடல் என்ன பாடல்? அது பாத்தீர்களா, வழிநடையில் கூட ஆன்மீகம் தானே இருக்கின்றது. கூறுங்கள், என்ன பாடல்?
2: நமக்கு வந்து கால் வலி தெரியாம இருக்கிறதுக்காக சில இதை வந்து பாட்டு போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்ப நம்ம வந்து கால் வலி தெரியாம அந்த பாட்டோட இதுல விறுவிறுப்புல நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு. நீங்க வந்து இந்த சின்ன சின்ன முருகையான்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: ஆமா, இப்ப அண்மையில வந்த பாடலா?
2: ஆமா, அது ஒரு

0: இந்த பாடல் தான் முருகனை பற்றிய பாடல். அது ஏழு நிமிஷம் இருக்கும், அது முடிஞ்சா போடுங்க ஐயா.
1: ஏழு நிமிடம் என்றால் போடலாம், ஏழு நிமிடத்திலிருந்து ஒரு வினாடி கூடினாலும் அது தரமாட்டாது எங்களோட வானொலி. இருப்பினும் நான் முயற்சிக்கின்றேன், இல்லை அதிலே குறைந்த நிமிடத்துக்கு இருக்கின்றது பாடல்கள் எண்ணுகிறேன்.
0: அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லை என்றால் இருக்கவே இருக்கு நமக்கு ஃபேவரட் சாங்.
1: என்ன பாடல்?
0: கரகாட்டக்காரன்ல இருந்து மாரியம்மா மாரியம்மா.
1: அத்தா, அற்புதமான பாடல். மாரியம்மா மாரியம்மா, அவ்வளவு தாராள மனப்பான்மை உங்களுக்கு. புரிந்து கொண்டு அதற்கு பரிகாரமும் கூறி வருகின்ற பெருந்தன்மை எல்லோருக்கும் கிடையாது ஐயா. மாரியம்மா மாரியம்மா, நான் முயற்சி செய்து தேடுகிறேன். உங்களுடைய முதல் பாடலான சின்ன முருகையா, சின்ன முருகன்
0: வந்து ஏழு நிமிஷத்துக்கு மேலதான் இருக்கும் நினைக்கிறேன்.
1: எது மாரியம்மாவா? சின்ன முருகையா
0: முதல் பாடல்.
1: ஆமா, முன்பு ஒரு தடவை யாரோ கேட்டிருந்தீர்கள் அந்த பாடல். நான் குறைந்த இடத்தில் இருந்தது ஒன்றை ஒலிபரப்பிய ஞாபகம் இருக்கிறது, சின்ன முருகையா என்று. பார்ப்போம் பார்ப்போம் எந்த வகையில் சின்ன முருகையா கிடைக்கிறதோ, கிடைத்தால் உடனே தருவன், இல்லை என்றால் அம்மா அம்மா வந்தா என்ன, பிள்ளை வந்தா என்ன, இருவரும் எங்களுக்கு அருள் புரிபவர்கள் தானே. சிறந்த தெரிந்து வந்து எங்களோட புரிந்து மனித நேயத்தோட பழைய உங்களுக்கு ஆன்மீகம் நாங்கள் சொல்லாமல் இன்னொருவர் சொல்லாமல் உங்களுக்கு உள்ளேயே இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நன்றி நாகப்பன் அவர்களே. இன்று என்ன விசேஷ செய்தி ஏதாவது கூற போகின்றீர்களா?
0: இல்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்லையா, எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த சௌகா தனியம்மாவுக்கு இரங்கல்னு சொல்லிட்டாங்க, அதே இரங்கலை நம்மளும் சொல்லிக்கலாம்.
1: பொதுவானது
0: நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க வந்து நல்ல விதமா தான் போயிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு
1: ஆன்மீகம் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பது போல அவர் மிகவும் பக்தியும் சிறந்தவர், பண்பாடு சிறந்தவர். அவர் நல்ல ஒரு நிறைவாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கின்றார், மையத்தோல் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் அவரது மக்களுக்கு தேவையானவர்களால மறக்க முடியாதவர்களாக வாழ்ந்திருக்கிற செய்தியை நீங்கள் மறைமுகமாக கூறி
0: எடுத்துக்காட்டாக
1: இருந்திருக்கார். ஆமா ஆமா ஆமாம், எத்தனையோ தலைமுறை இளைய தலைமுறைகள் அம்மா என்றுதான் அவரை அழைப்பார்கள், அவ்வளவு மரியாதை கொடுப்பார்களாம். நன்றி நாகப்பன் அவர்கள், சுருக்கமாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து இணைந்து உங்கள் கருத்துக்களை தந்து பாடலையும் கேட்டிருக்கிறீர்கள். மீண்டும் சந்திப்போம்.
0: அதே மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு நாளானைக்கு அடுத்து ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து பிஸியான ஒர்க் இருக்குது ஐயா.
1: பணி, என் கடன் பணி செய்து கிடப்பதே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. சென்று வாருங்கள், ஒன்று வாருங்கள்,
0: அடுத்த வாரத்துல மத்திய நாள்ல வந்து கலந்துக்கிறேன்.
1: நன்றி, நல்லவனாக வல்லவனாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த உறவாக இணைய இருக்கின்றார், எங்களுடைய தேவா போல் தெரிகின்றது, இல்லை ஆமாம் அவர் தான் இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நம சிவாய சிவாய நம ஐயாவுக்கு.
1: ஓம் நம சிவாய சிவாய நம என்று அன்போடு வந்து ஆன்மீகத்தோடு இணைந்து கொள்ளும் அன்பு தேவா, நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம் ஐயா. நலமோடன் வளமோடன் ஐயா ஆசீர்வாதத்துடன் ஐயா குரலோடு நானும் இணைந்து நன்றாக இருக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்து. நாளை மறுநாள் உங்களுக்கான சிறப்பான நாள், அப்படித்தானே? அதற்காக ஆயத்தங்களோடு இருக்கும் வேளையிலும் ஆன்மீகம் சிறப்பு, ஆன்மீகம் மிகவும் அத்தியாவசியம் என்பதற்கு இணங்க எங்களோடு வந்து இணைந்து விட்டீர்கள், இணைந்து விட்டீர்கள். கூறுங்கள் ஆன்மீகம்.
2: பொருளை கேட்காம எப்படியா இருக்க முடியும்? யாரா இருந்தாலும் கேட்பாங்க.
1: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. சரி, இன்று அங்கே ஆலயங்களிலே பூஜைகள் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றது? வரலட்சுமி விழா
2: சிறப்பா சிறப்பா இருக்கியா?
1: சிறப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: பெருமகோயில்ல லட்சர்ச்சனை சொல்லி பேமஸா
1: சிறப்பு, அங்குதான் நாகல் அநேகமாக
2: மாலையே கிட்டத்தட்ட ஒரு 50,000 மாலை இருக்கும், அப்படி போட்டு செய்யறாங்க.
1: ஓ சிறப்பு, அழகாக இருக்கு. அதே ஒரு நிறைவு தானே, மங்களம் மங்களம், எல்லாம் மங்களமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பூஜையை செய்வார்கள். அதை நீங்கள் நேரடியில் கண்டிருக்கின்றீர்கள், நாங்கள் காண முடியாது.
2: பந்தை போட்டு எங்க வீட்டுல பந்தை போட்டு லைட் எல்லாம் போட்டோன்னா நானும் இப்படியே இருக்கலாம் போல இருக்கேன், ஆசையா இருக்கு.
1: அதுதானே உங்களை தொடர்ந்து இப்பொழுது திருமணம், அதை விட வரவேற்பு என்றெல்லாம் பெரிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. தேவை வரும் தானே, மகன் வந்து விட்டாரா?
2: வாழ்த்துக்கள்
1: வரவேற்பு. சரி, என்ன பாடலை இன்று பக்தி பாடல் கேட்போம்?
2: ஐயா நான் அறியும் முருகனை நான் அறிவேன் சுவாமி மலை, அந்த
1: பாட்டியை முருகதாஸ் ஐயா அவருடைய பாடல்.
2: முருகதாஸ்
1: நாடறியும் நான் அறியும் நாடறியும் முருகன் தெய்வம் திரைப்படத்தில் இல்லையா, நாடறியும்.
2: ஆமாயா, ஆமா தெய்வம் படத்தில். ஆமாயா,
1: இனிமையான அந்த பாடல் பித்துக்குழி முருகதாஸ் ஐயா அவர்களின் குரலே உங்களுக்காக ஒலிபரப்புவேன். கேட்டு மகிழ்வோம். வாழ்க
2: நன்றியா,
1: வாழ்க நலமுடன். எல்லாம் சிறப்புடன் அமைய எல்லாம் வல்ல இறைவன் கருணையை புரிந்து உங்களை எல்லாம் சிறப்பாக மங்களமாக அமைய வேண்டும். நன்றி தேவா, வாழ்த்துக்கள்.
2: நீங்க உங்க ஆசீர்வாதம் இருக்கிறவரு என்ன எந்த இதுவும் ஒண்ணு பண்ணாது.
1: வாழ்த்துக்கள் ஐயா,
2: நன்றியா.
1: அதனால்தான் நேற்று அந்த இரண்டு பாடல்கள் கொடுத்திருந்தேன். கடைசியில் ஒரு பாடலை அன்பு பேர்த்தி கேட்டிருந்தால் சிறப்பா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அந்த சௌகார் ஜானகி அம்மாவை அறிந்திருக்கிறீர்கள் தானே? சொல்லப்பட்டார். வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வர போகிறீர்கள், எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு. இப்பொழுது காற்றலையில் வருகின்றார் யோகா ராஜி. வணக்கம் யோகா ராஜி. வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் உங்களுக்கும்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் உங்களுக்கும் என்று கூறிய உங்களுக்கு நாங்களும் வணக்கத்தை தருகின்றோம். உங்களுடைய இரவு நேரத்தில் எங்களுடைய பகல் நேர வணக்கம் இணைந்து ஐக்கியமாகவும் முன்னெடுத்துக் கொள் வானொலியிலே நலமாக இருக்கின்றீர்களா?
3: நிச்சயமா நல்லா இருக்க.
1: நிச்சயமாக அப்படி கூறுவனால் ஆன்மீகம் சிறப்பாக தருங்க. என்ன காரணம் நீங்கள் நிச்சயமாக நலமாக இருப்பது?
3: நினைச்சது
1: நடக்க போகுது. அப்படி என்ன நினைச்சீங்களா, என்ன நடக்க போகுது?
3: வாழ்த்துக்கள்.
1: நம்பிக்கை வீண் போகாத ஒரு இறைவனிடம் சொல்லிவிடுங்கள். ஆண்டவனிடம் கேட்டால் அவர் கைகூடும் வழியை காட்டுவார் உங்களுக்கு. அது நிறைவேற வேண்டும் என்று நாங்கள்
3: வாழ்த்துக்கிறோம்.
1: என்ன பாடலை கேட்க
3: போறீங்க? போய் பாத்துட்டு அங்கிருந்து எல்லாம் வாங்கினு எங்களுக்கு பழக்கம் இல்ல, எங்களுக்கு கொழு வைக்கிற வழக்கம்
1: தான். சரி, வாழ்த்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில ஆன்மீகம் தானே முக்கியம், ஆன்மீகத்திலே இருக்கின்றீர்கள். சரி, ஆன்மீகத்திலே இன்று முருகனிடம் சென்று விட்டீர்கள். முருகனிடம் என்ன வேண்டி கேட்கும் பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: பாடிய காமிச்சிரனே.
1: இல்ல, பாட்டுக்கு நேரம் இல்லை. பாடல், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: பாட முடியாத அன்னைக்கு
1: இல்ல, இன்னும் பாடுவோர் பாடலாம் இல்லை. என்ன
3: பாடல்
1: திருப்பரங்குன்றத்தில்
3: நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
1: சிறப்பு. திருப்பரங்குன்றம் சென்று இருக்கின்றீர்களா மகளே?
3: திருப்பரங்குன்றம் வீடுமே நான் போயிருக்கேன்.
1: கெட்டி காரி, வாழ்த்துக்கள். இது கிடைக்க வேண்டும் இந்த பேரு. ஏனென்றால் இறை சக்திகை நாங்கள் வணங்குவதற்கு, இறை பரிபாலனங்கள் உள்ள இடங்களுக்கு சென்று வருவதற்காக அந்த திருத்தலங்களிலே செல்லும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாங்களாக நினைத்து எதையும் செய்ய முடியாது. அவன் அருளால் அவன்தால் வணங்கி என்பதற்கு அமைய அதை செல்வதற்கும் ஒரு எப்படித்தான் நினைத்து வைத்து தேதியெல்லாம் வைத்து நேரங்கள் தீர்மானித்தாலும் அது தவறிப்போவதுண்டு. இனியா பிரகாரமாக நாங்கள் நினைக்காமலே அந்த சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதை நான் எங்களுடைய ராஜ்குமாரிடம் பார்த்துருக்கேன். ராஜ்குமார் சொன்னால் தான் பணியிலே இருக்கின்றார், ஏதோ எல்லாம் வந்து வந்துவிடும், அந்த யாத்திரை வந்துவிடும் என்று புனித யாத்திரையை சென்று வருவார். அப்படி பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதனால் உங்களுக்கும் அந்த திரு அருள் கிடைக்க வேண்டும். நீங்கள் நினைத்து நிறைவேற வேண்டும். அதற்கு நீங்கள்
3: திருச்செந்தூர் போயிட்டு வந்த
1: அடுத்து எந்த தலம் போவதாக உத்தேசம்?
3: வைத்தீஸ்வரன் கோவில்.
1: நல்லது, சென்று பாருங்கள். அவனருள் வேண்டி சிறப்புடன் வாழ வேண்டும். உங்கள் நினைத்த காரியங்கள் சிறப்படைய வேண்டும்.
3: அடுத்தது மயிலம், வயலூர் இது எல்லாமே நான் பாத்திருக்கேன். மருதமலை இதெல்லாமே நிறைய
1: ஆலயம் சென்று
3: வந்திருக்கோம். ஆமா, எல்லா முருகன் சன்னதியும் நிறைய பாத்துட்டு வந்து.
1: சிறப்பு சிறப்பு. அதனால் அந்த முருகனுடைய நீங்கள் வேண்டும் பொழுது முருகன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாடுவோர் பாடலாமல் சந்திப்போம். ஆயத்தமாயிரங்கள். நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த உறவாக இங்கே அடித்து பிடித்து கொண்டு வருகின்றார் எங்களுடைய யாம் இருக்க பயமின் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: காலநிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 36 வகையில இருந்தது. வெப்பநிலை கூடுதலாக இருந்தது. நேற்று பெய்த மழை தடம் தெரியாமல் போய்விட்டது. அப்படி ஒரு கொஞ்சம் வெயில் 2 வகை குறைந்து
1: எங்களுக்கு 23 பாகையில் தான் இருக்கின்றோம். இனிமேல் நாங்கள் அதுக்கு மேல் 25 தொடலாம், அதுக்கு முன்பு செல்ல மாட்டோம் என்று எண்ணுகிறேன். குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை, மிதமாக இருக்கின்ற இதமான ஒரு காலநிலை. பகல் வேளை குறைந்து குறைந்து கொண்டு போகுது. இப்ப 13 மணிக்கு ஆழம் 48 நிமிடத்துக்கு பகல் இருக்கின்றது. 15 மணிக்கு ஆழத்துக்கு மேல் இருந்த பகல் குறைந்து குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது. வெப்பம் அதிகமில்லை, மழைக்கும் காரணம் இல்லை, நன்றாக இருக்கின்றது. சிறப்பு. நலமாக இருக்கின்றீர்களா? அப்ப மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
4: மகிழ்வோடு கூடிய நலமோடு கூடிய மகிழ்வோடு
1: இரண்டும் இருக்கின்றது. நீங்க நல்லவனாக இருக்கின்றீர்கள், அது எங்களுக்கு தெரிகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. வலைத்தளம் சில வேளையிலே உங்களுக்கு இடையூறு செய்கின்றது இல்லையா?
4: இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றது.
1: நேற்று அப்படி இருந்துவிட்டு. சரி, இன்று நீங்கள் அந்த என்ன செய்தி, என்ன ஏதாவது செய்தி இருக்கின்றதா கூறுவதற்கு? இரங்கல் செய்திகள்.
4: இன்றைக்கு ஏதும் செய்திகள் சொல்வது போல எதுவும் இல்லை.
1: வானொலியை இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மணி நேரம் மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருந்தோம். காரணம், பழம் பெறும் தாரகை, பழம் பெறும் சினிமா, அதாவது திரையுலக தாரகை ஜானகி அம்மா. கூறுங்கள் கூறுங்கள்.
4: அவங்க இறந்த செய்தி இன்னைக்கு தெரியும். அவங்க ஒரு மிகவும் அந்த புதிய பறவை படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு வந்து மிகவும் ஒரு அபாரமான நடிப்பு அந்த படத்துல அவங்களுக்கு. எப்படின்னா ஒரு அவங்க வந்து எல்லாரையும் தமிழக மக்கள், அந்த திரைப்படமா விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் அனைவர் எல்லாரையும் அழ வச்சிருவாங்க. சில
1: சிறப்பான ஒரு நடிகை, சிறப்பான இயக்குநர்களால் போற்றப்பட்டவர். வாழ்த்துக்கள் சிறப்புகள். அந்த செய்தி அவருக்கு அவர் இரங்கல் நீங்கள் கூற போகின்றீர்களா?
4: அவர்கள் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு.
1: அரசடி குப்பம் அன்பு உறவுகளோடு இணைந்து நீங்கள் அவருக்கு ஆன்ம இறுதி அஞ்சலியை கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். அது அவரை சென்றடையாத அவர் சென்றடைந்து விட்டார். அவருடைய பூத உடலுக்கு சென்று நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி நன்றி சரவணா. இன்று என்ன, இன்று வரலட்சுமி திருநாள், எல்லோரும் விளக்கேற்றி பெண்கள் எல்லாம் செய்கின்றார்கள். நீங்களும் அதை செய்கின்றீர்கள்? உங்கள் அயல்லையும் நடைபெறுகின்றதா?
4: எங்கள் வீட்டிலே
1: எல்லாம் செய்தார்கள். சரி, இன்றைய வரலட்சுமி நாளிலே நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்? இன்றைய ஆன்மீகத்திலே உங்கள் பாடலை கொண்டு ஆன்மீகத்தை நாங்கள்
4: ஆன்மீகத்திலே பாத்தீங்கன்னா அவங்க இந்த பக்தி வேலையிலே வரும்போது நான் என்றென்றும் முருகனை தான் கொண்டு வருவேன் நான்.
1: ஆமாம், கொண்டு வாருங்கள்.
4: ஆமாம் ஆமா. முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமாரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன். இந்த பாடலை
1: எப்படி அழைத்தாலும் எங்கே அழைத்தாலும் கண்டுகொள்ளலாம் முருகன் நாங்கள் இல்லையா? அந்த பாட முருகனுடைய பாடல்களை
4: முருகர் பக்தருக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு முருகன் துணையாக இருப்பது அவர்களுக்கே தெரியும். ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவங்க அந்த அவங்க கண் கூட காண்பார்கள் முருகன் நமக்கு துணையா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வை ஒரு முறை கூட நம்ம வானொலியை சொல்லியிருப்பேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு முறை நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒருவர் உடல்நிலை சரியில்லை அவர் என்பதை கேள்விப்பட்டு இங்கு உள்ள ஊரிலிருந்து அவரை பார்ப்பதற்காக கோவை சென்று அவர் மருத்துவமனை சென்று அவரை பார்த்து விட்டு வீடு திரும்பும்பொழுது எங்களுக்கு ஒரு நினைவு வந்தது. நம்ம இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், பக்கத்திலே தான் இருக்கு மருதமலை, மருதமலை சென்று விட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலேருந்து மருதமலை நோக்கி மருதமலை சென்றோம். மருதமலை சென்று ஆலயத்திற்கு உள்ளே போய் மூலவரிடம் அந்த சாமி முருகன் ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஸ்டெப் அப்படி எடுத்து வைக்கும்போது அங்கே உள்ளே இருந்த அந்த ஐயர் என்ன ஐயா நில்லுங்கன்னு ஒரு சொன்ன இல்லுங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே ஏன் நம்மளையே நிற்க சொல்கிறாங்களான்னு சொல்லி நிற்கும்போது அவர் முருகன் அருகில் இருந்த ஒரு சம்மங்கி மாலை, நல்ல வெள்ளை வெள்ளை நிறத்தில் உள்ள பெரிய சம்மங்கி மாலை, அதை கொண்டு வந்து அப்படியே கழுத்தில் போட்டு அவர் விபூதி பட்டைய விபூதி பூசி விட்டு போய்வாங்க அப்படி சொன்னார்.
1: எல்லோருக்குமா உங்களுக்கு மட்டுமா?
4: எங்களுக்கு எனக்கு மட்டும் செஞ்சாங்க, அது எனக்கெல்லாம் தெரியாது.
1: நீங்கள் வழி நடந்து வந்து வீடு செல்ல நினைத்த உங்களை இறைவன் அவருடைய கருணை அவருடைய அழைப்பில் இருந்தபடியால் தான் நீங்கள் அங்கே சென்று அதை பெற்றீர்கள். நாங்களாக நினைத்தெல்லாம் போவது அது சாத்தியமில்லை. அவர் நினைக்க வேண்டும் உங்களுடைய அந்த முருகன் அந்த பக்தி அந்த ஆன்மீகம் விசுவாசம் இருக்கின்றபடியால் தான் அது எங்களுக்கு கிடைக்கின்றது. அது வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு நிமித்தம். அது அந்த நிமித்தத்திலே
4: எதிர்பாராத ஒரு எதிர்பாராத நிகழ்வு.
1: அதான் தெய்வீகம் ஐயா.
4: அப்படியே தண்ணீர் கண்ணீர் வந்து வழிந்து
1: விட்டது. மெய்யுருகி பாடி வந்தால் மெய்யுருக வேண்டும்.
4: அப்படி ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது.
1: சிறப்பு சிறப்பான தகவலை.
4: இப்ப நான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட அந்த கந்தகுரு கவசம் அத பாத்துக்கிட்டு தான் இருந்தான். பார்த்துட்டு அதுல உள்ள கந்தகுரு கவசத்துல அத உள்ள சிறப்புகளும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி நேரம் கிட்டத்தட்ட ஆகி நேரம் கறந்துக்கிட்டே இருக்கு அவன் வானொலிக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வரும்போது வானொலியை திறக்கும் போது யோகராஜ் அந்த முருகனை பத்தி பேசிட்டு
1: இருக்காங்க. வாழ்த்துக்கள் பாருங்கள். இது நிமித்தம் பண்ணுவது, இதெல்லாம் அவன் அருளால் நடைபெறுவதுதான் ஆன்மீகம். அதுதான் எல்லா ஆன்மீகத்திலே எல்லா துறையினரும் கூறுவது அதுதான் ஆன்மீகம். நிமித்தம் நாங்கள் நினைக்காமலே அது எங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான நேரத்தில் வந்து இந்த கருத்துக்களை பரிமாறி ஆன்மீகம் என்றால் அதுல நம்பிக்கை விசுவாசம் என்பதும் அப்படி இருப்பவர்களை விடமாட்டார். அவர் அழைப்பார், அழைத்து அவர் கருணையை கொடுப்பார், அருள் தருவார்.
4: ஒரு செய்தி நமது நேயர் உறவுகளுக்கு உறவுகளுக்கான ஒரு செய்தியை தகவல் சொல்ற அவங்கள வந்து இதை வேணாலும் கடைபிடிக்கட்டும், அவங்க தேடி பார்க்கட்டும். எப்படி பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா அதுல கிடைக்கும். அந்த அது வரி நான்கு வரிகள் கொண்ட பாடல் தான் அது. நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த பாடல். அந்த பாம்பன் சாமிகள் அருளியது அது. வாழவே தாந்தபாவா சம்போகத்துவா மாலை பூனை மதிரை மால்வாரத்தை சாலவ மாபாசம் போக மைதியசார மாபூதம் வா பாந்தா வேலவான்னு சொல்லிட்டு ஒரு நான்கு வரிகள் கொண்ட பாடல் இது. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நீ தேடி எடுத்து அதை ஒரு உள்ள மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அது மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு தினம் தினம் காலையிலே உங்களுக்கு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு இடையூறும் ஒரு சிறு விபத்தோ எதுவுமே தடக்க வாய்ப்பு இல்லாத அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக கடந்து செல்வதை நமக்கு உணர முடியும்.
1: அப்படி நாங்கள் முருகனை வேண்டிக் கொண்டிருக்கும் போது யாமிருக்க பயமேன் என்று எங்களுக்கு அபயம் கொடுப்பார் என்று கூறுகின்றீர்கள். யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, வாழ்த்துக்கள். நல்ல செய்தி, ஆன்மீக செய்தியை தந்தீர்கள். உங்களுடைய ஆன்மீக செய்தி இரங்கல் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி சரவணன் இந்த நேரத்துக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலைகளுக்கு நாங்கள் பக்தி வேளையில் இணையும் வேளை அடுத்த உறவு இணைகின்றார் இங்கிலாந்திலிருந்து லண்டன் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
5: அழகான மதிய வணக்கம் ஐயா, உங்களுக்கு மாலை வணக்கம்.
1: அழகான மதிய வேளை மாலை வணக்கம் இரண்டையும் எழுத்திலும் தந்து நேரலும் கூறின உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றது மூன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் மகள்வான நல்லதோர் சூழலில் அமைந்துள்ள மதிய வேளையில் இருக்கின்றோம். இப்பொழுது நேரம் இங்கே 12:32 நண்பகல். நல்ல ஒரு காலநிலையிலே இருக்கின்றோம். நல்ல சூரிய பகவானுடைய அருள் இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கின்றது. 23 பாகையில் இருக்கின்றோம். 23 பாகை அதிக உச்சமும் இல்லை, அதிக குறைவும் இல்லை. ஒரு பொதுவான ஒரு வெப்பமாக இது காணப்படுகின்றது. சிறப்பாக இருக்கின்றோம். நல்லது. இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய எதிர்பார்த்தேன் உங்களை. இன்றைய விளக்கு பூசை, அதாவது வரலட்சுமி விளக்கு ஏற்றும் நாள், வரலட்சுமி நோன்பு, அதை பற்றி சற்று தெளிவாக கூறுங்களேன்.
5: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு விரதம். அதாவது ஆவணி மாதத்துல, ஆவணி மாதத்துக்கு பௌர்ணமிக்கு முதல் வார வெள்ளிக்கிழமையில குடும்ப நலனுக்காகவும் செல்வம் பெருகவும் பெண்களால அனுஷ்டிக்கப்படுற ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். அந்த விரதத்தை வந்து உண்மையில அந்த விரதத்தின் வரலாறு பற்றி சிவன் வந்து பார்வதிக்கு சொன்னதாகவும் ஒரு புராணம் புராண கதை சொல்லுது.
1: தொடர்ந்து கூறுங்க.
5: அதுல உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு அதாவது மகாலட்சுமி வந்து எட்டு வடிவம், அந்த எட்டு வடிவங்கள்லையும் இருக்கிற ஒன்று அந்த அவ்வளவு இதுல இந்த மகாலட்சுமி எட்டு வடிவங்களோட சேர்த்து ஆதிலட்சுமி என்று சேர்த்து இன்னைக்கு 9 விதமான அதாவது என்ன சொல்றது வழிபாடு விழுந்து கும்பிடுறோம் நாங்கள். அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லி 9 நமஸ்காரம் இருக்குது இந்த விரதத்துல. பாடல்கள் வந்து நமஸ்தே அஸ்து மகாமாயி ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர ஹதாகத்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லி 9 விதமா அந்த அம்பாளை வர்ணிச்சு நமஸ்காரம் பண்ணி யாரெல்லாம் பரிபூர்ணமா வேண்டிக் கொள்றாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை சௌபாக்கியங்களும் வேண்டினது வேண்டினவாறே கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம்.
1: அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக
5: திருவிளக்கை ஏற்றி வைத்தோம். அது பாடல் தொடங்குறது வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க உங்கள் வீட்டில் கொலு இருக்க வருகன்னு வரும்.
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல்.
5: அதோட இரண்டாம் எல்லா விதமான அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக என்று சொல்லி வரும். அதுல ரொம்ப ஒரு சிறப்பான வார்த்தைகள் என்னன்னா, வாசலிலே மாக்கோலம் வீட்டிலே லக்ஷ்மீகரம் நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நெஞ்சிலே லக்ஷ்மி கடாட்சம். குங்குமத்துக்கு குங்குமத்துக்கு சொல்லுவாங்க, நெத்தியில இந்த குங்குமம் சரியானபடி வைக்கணும். திருமணமான பெண்கள் உச்சி திலகமிட்டு நெத்தியில போட்டு வச்சு அதே மாதிரி மாங்கல்யத்திலையும் போட்டு வச்சு அந்த மகாலட்சுமிய இட்டு அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்து கும்பிட்டா வேண்டினது வேண்டினவாறே நடக்குமாம். நான் அதாவது இருந்த காலங்கள், என்னோட கணவரோட இருந்த காலம், என்னோட தந்தையாரோட இருந்த காலங்கள், நான் நடைமுறையில நடந்தது இதுதான் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு செய்யறது. அதோட 21 முடிச்சுக்கள் கொண்ட இலை இன்றைக்கு நாள். அந்த இலை வந்து முடிச்சு மஞ்சள் நூல்ல, மஞ்சள் எப்படி தாலி கயிறு மஞ்சள் இதுல போடுறதோ அதே மாதிரியே இதுலயே முடிச்சு போடுவாங்க. அம்பாளுக்கு நூலுக்கு ஒவ்வொரு முடிச்சு போட்டு மந்திரம் சொல்லி அது அவ்வளோத்தையும் கும்பத்துல போட்டு கும்பத்திலே அந்த அம்பாளை ஆவாகனம் பண்ணி அழகா அந்த நூல் அவ்வளவு பெரும். திருமணமான பெண்கள் சரி, அந்த திருமணம் ஆகாத கன்னிப்பெண்கள் எல்லாம் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேணும், தங்களோட வீட்டுல செல்வம் பெருகணும் எல்லாம் வேண்டிக்கிட்டே இந்த நூல்களை கட்டுவாங்க.
1: சுருக்கமாக நிறைவாக எங்களுக்கு வரலட்சுமி நோன்பு என்றால் என்ன என்று இன்றைய ஆன்மீக நாளிலே ஒரு நல்ல ஒரு சமயம், நல்ல சந்தர்ப்பம் அமைத்து நீங்கள் அதை எங்களுக்கு அழகாக மகிழ்வாக விளக்கமாக தெரிவித்ததற்கு ஆன்மீக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மா அதாவது வந்து ஆண்டவனுடைய அருள், இறைவனுடைய அருள் அல்ல. இன்று திருமகளுடைய திருவிழாக்கு பூசை நாள் அந்த அந்த அது நிறைவேறியது போன்ற ஒரு உள்ளத்திலே ஒரு மகிழ்வு ஒரு பூரணத்துவம் இருக்குன்னு எல்லோரும் அழகாக கேட்டு மகிழ்கின்றார்கள். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கிடைக்க வேண்டும் என்ற நிமித்தம் இருந்திருக்கின்றது. இந்த வானொலியில் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வேளையிலே அதை பூரணமாக எங்களுக்கு தருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் மகளே.
5: சிறப்பு கண்டிப்பா அதுக்கு ஆண்டவனுக்கு அந்த தாய்க்குத்தான் நான் ஒரு நன்றியை சொல்ல வேணும். இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த அந்த மகாலட்சுமி தாயாருக்கு என்னோட நன்றிகளை நான் கொடான கூடி அந்த நன்றி தாய்க்கு
1: வணக்கத்தோடு நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் இணைந்து அந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். சரி, என்ன பக்தி பாடலை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று?
5: இல்ல, அந்த பாடலையே நான் கேட்டுக்கொள்றேன் ஐயா. ரேவதி அம்மா கேட்ட பாடலையே.
1: ஆமா ஆமா,
5: அதுதான் இன்னைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல்.
1: சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கப்படும்.
5: டிஎம்எஸ் ஐயா பாடின கற்பகவல்லின்
1: அந்த பாடலா?
5: அது நான் நினைச்சேன், இது பொருத்தமா இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா, ஏற்றி வைப்போம். இந்த பூசைக்கு ஏற்ற பாடல் அந்த பாடல். பூசையை பெண்கள் எல்லோரும் இணைந்து கொண்டாடுவது போன்ற ஒரு எங்களுக்கும் அந்த எண்ணம் பெறக்கூடிய உள்ளம் பெறக்கூடிய நாங்களும் தொழக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. இருவருக்கும் இணைத்து கொடுக்கின்றேன். அவனுடைய முருகனுடைய திருப்புகளும் வந்து சிறப்பாக பொழிப்புரியோடு தந்திருந்தேன். இன்றைக்கு பொருத்தமான நாள்.
5: சூப்பரா படிச்சிருந்தாங்க ஐயா. எனக்கும் இதே மாதிரி அந்த ஒரு போராடுறதுக்குரிய ஒரு ஒரு திருப்புகள் உண்டு. டக்கண்டு ஞாபகம் வந்தது. காரணமாக வந்து படியன்னு சொல்லி ஒரு திருப்புகளை நான் படிச்சனால எனக்கு அந்த திருப்புகள் தான் டக்கண்டு ஞாபகம் வந்தது. உண்மையாவே நான் ஒரு சில திருப்புகள்கள் படிக்கலையே, அது ஒரு அர்த்தம் நல்லா இருக்கும். எனக்கு அந்த திருப்புகள் ரொம்ப பிடிக்கும். உமன் உன்னோட பேரை சொன்னா உமன் குடக்கிட்ட வரமாட்டானுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு திருப்புகள் அழகா இருக்கும்.
1: நாங்கள் இப்படித்தான் கொண்டு வர முடியும். எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் அதை மிகைப்படுத்தாமலும் கூறும் பொழுது மக்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படுவதோடு அல்லாமல் ஆன்மீகத்தை வழி பின்தொடர்வதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. திருவிளக்கு பூசை, திருமணங்களுக்குரிய பூசை, இந்த பாடல்களெல்லாம் கேட்கின்றோம் தான். அதை ஒரு விடயத்தை அந்த விடயத்தை வடிவாக வந்து அதை அந்த அந்த அந்த பூசை என்றால் என்ன, ஏன் செய்ய வேண்டும், செய்வதால் ஏற்பட்ட நன்மை என்ன, யார் செய்ய வேண்டும் என்பதை உள்ளடக்கி கொண்டு வந்து கருத்து தந்தமைக்கு என்னுடைய ஆன்மீக நன்றிகள். இது எல்லோருக்கும் கிடைக்காத இந்த இது உங்களுக்கு
5: பெரியவங்க ஆசீர்வாதம் தான் ஐயா. எனக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரியவங்க ஆசீர்வாதம். இதுல இன்னொரு ஒரு சின்ன சுருக்கமா, சின்ன ஒரு ரத்தின சுருக்கம் என்று சொல்லுவாங்க, ரத்தின சுருக்கமா நான் உங்களுக்கு இந்த கதை சொல்றேன். ஒரு அரசனுக்கு ரெண்டு மகள்மார், இந்த வரலட்சுமி நோன்புண்ட கதை. அதுல அந்த ஒரு மகள் வந்து வரலட்சுமி நோன்ப சரியா கடைப்பிடிச்சு வாழ்க்கையில செல்வ செழிப்போ சீமாட்டியா வாழ்ந்தா, இன்னொரு மகள் அந்த வரலட்சுமி நோன்ப சரியா கடைப்பிடிக்காம அக்கா கொடுத்த நூலை சரியானபடி கடைப்பிடிச்சு கொள்ளாம அதை தூக்கி கலட்டி எரிஞ்சா ஒரு பட்டு போன எலுமிச்சை மரம் மேல அந்த எலுமிச்சை மரம் அப்படி பூத்து குலுங்கி காய்ச்சி நிறைஞ்சு காய்ச்சுதான். என்னடா ஓ என்ன ஆச்சரியம் என்று சொல்லி அவ அந்த குடும்பம் வறுமையில வாடி கணவன் நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழல்ல அக்காண்ட காலடியில போய் விழுந்து சொன்னாளாம், அக்கா என்னை காப்பாத்துக்கா அப்படி. உடனே அக்கா சொன்னால, நீ செய்த ஒரு தப்பின் காரணம் தான் இது, நீ என்றைக்கும் மறந்து அந்த தப்ப பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கடைசியா தங்கச்சியாருக்கு அந்த வரலட்சுமி விரத நோன்பின்ற விரத முழுக்க விரத அனுஷ்டானங்கள் முழுக்க சொல்லி கொடுத்து அதை சரியானபடி அனுஷ்டித்து மீண்டும் தங்கையின் வாழ்வு நலம் பெற்று வந்ததாக ஒரு வரலாறு இருக்கு இந்த மகால் வரலட்சுமி நோன்புல.
1: மெய்சில் இருக்கின்றது மகளே. உண்மைதான், உண்மைதான். நாங்கள் அறியாமல் செய்வது அதை உணர வைப்பதற்காக இறைவன் பல உருவங்களில் வந்து பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அதிலே அதனால்தான் அந்த துன்பங்களை ஏற்படுத்துவது நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. அதற்காக ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் ஆன்மீகத்திலே, சுட சுட, அதாவது வந்து திருவருட்பயன் கூறப்படுகின்றது, சிவபிரகாசம் அவர்கள் தந்தது. சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு என்ற பாடலிலே அந்த குரல் வரியிலே இது திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியார் அவர்களினாலே கூறப்பட்டது. அதாவது துன்பம் இந்த பொன்னானது, நான் பலமுறை இந்த உதாரணத்தை கூறுகிறேன், ஒரு பொன் அது பொன்னானது, அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை, சுத்தமானது, விலை உயர்ந்தது, பிரமதியானது, அழகானது, போற்றக்கூடியது தான். ஆனால் அதை கொண்டு சென்று நாங்கள் அதை அந்த தொழில் செய்பவர்களிடம் கொடுத்தபோது அவர்கள் மீண்டும் நெருப்பிலே போட்டு உருக்குவார்கள். உருக்க உருக்க அதுக்கு சுடும், சுட சுட நல்லாக வெந்து சுட சுட அது நன்றாக வெந்து சிவந்து அதில் உள்ள சிறு கழிம்புகளோட நீங்கிவிட்டு சுத்தமான தங்கம் தான் புடம் போட்ட தங்கம் என்று கூறுவார்கள். அது எப்படி எங்களுக்கு கொண்டு வந்து ஆன்மீகத்திலே சொல்லுகிறார்கள், ஆன்மீகத்திலே அதை கொண்டு வந்து பொறுத்துகிறார்கள் எப்படி என்றால், துன்பம் வர சுடச்சுட நோக்கிப்பவர்கள், துன்பங்கள் வர வர எங்கள் இதயங்கள் தூய்மைப்படுகின்றது, நாங்கள் சுமந்து வந்த பாவச்சுமைகள் குறைந்து அந்த துன்பங்களினால் அது கழிக்கப்பட்டு இதயம் சுத்திகரிக்கப்பட்டு மெய்ஞான உணர்வு வருகின்றதாம். அற்புதமான நல்லது, ஒரு பொருத்தமான கதை. இன்றுதான் அந்த கதையை நான் அறிகிறேன் உங்கள் வாயிலாக. சிறப்பு வரலட்சுமி நோன்பு ஏன் அவசியம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள், அந்த வகையிலே சொல்லியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கு உங்கள் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.
5: நீங்க சொன்னதுலதான் அந்த ஒரு ஒரு பழமொழியா பொன்மொழியோ தெரியாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் பெண்மை தரும்.
1: அதான் சுட்டாலும் என்ன அந்த சொல்ல வந்தே முட்டேன், சுட சுட அந்த பவனுக்கு துன்பமாமேன், நான் நல்லன் தானே சுத்தமானதான் என்னேன் போட்டு இப்படி சுடுகிறார்கள் விதைக்கிறார்கள் அது எண்ணுமாம். அதே போன்று மக்களும் துன்பம் வருகிறதே இறைவா உனக்கு கண் இல்லையா, நான் என்ன பிள்ளை செய்த என்னேன் இப்படி வருத்துகிறாய், நான் தினமும் கும்பிடுகிறேன் தானே என்றெல்லாம் எண்ணுவார்கள் இவர்கள். அப்பொழுதுதான் தங்களுடைய தவறை உணர்வார்கள், மேலும் மேலும் திருந்துவார்கள். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கிப்பவர்க்கு என்றதுதான் அந்த. அது நான் சின்ன வயதிலே திருவருட்பயன் என்ற புத்தகத்திலே எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் இதை அழகாக எனக்கு தந்தார்கள். அதை நானும் படித்து, நான் ஆசிரியராக இருந்த காலத்தில் இதை நான் சமய ஆசிரியராக இருந்திருக்கிறேன், அதனால் எனக்கு அது பயன்பட்டது. என்ற வாழ்க்கையிலே நான் அதை உடனே ஏதும் துன்பம் வந்தால் உடனே அதை நினைத்துக் கொள்வேன். நன்றி மகளே, சிறப்பு. அதனால் இந்த
5: வர நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கஸ்தூரி அவர்கள். லண்டனில் இருந்து வந்தாலும் எங்கள் பிறந்த நாடு ஆன்மீக நாடு இந்தியாவிலே இருந்து நாங்கள் மேல நாடுகளுக்கு வந்தாலும் இன்னும் நாங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றுகிறோம். காரணம், நாங்கள் வழிபடி வந்த சைவ மக்கள், இந்து மக்கள் என்ற வகையிலும் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களும் தங்களுடைய மார்க்கம் கூறுவது, தங்களுடைய சமயம் மதம் கூறுகின்றது, இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய மார்க்கம் இதை கூறுவது, எல்லாம் அன்பு கருணை சாந்தம் ஒற்றுமை அறம் தான் கூறுகின்றது. அது வேறு வேறு விதமாக இருந்தாலும் இறைவன் என்ற ஒருவன் தான் ஏகனாக இருந்து அநேகனாக உலகமெங்கும் இருக்கின்றார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் திருவாசகத்திலே. சிறப்பு, இந்த வேளையில் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார், இணைத்து விடவில்லை, அவர் வரவில்லை, சென்று விட்டார் போல் தெரிகின்றது. அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றீர்கள்? அன்புடன் ஷியாமலா அழைக்கின்றார். இப்பொழுது ஷியாமலா இல்லை, யாருடைய இணைப்பு வருகின்றது பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
6: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.
1: ஓ, தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன். எங்களிடம் ஒருவர் இருந்தார் நீண்ட நாட்கானவர்கள். எப்படி ஐயா இருக்கின்றீர்கள்? தனிமையாக இருக்க வழிகிட்டு பணிகள் அதிகமோ?
6: ஆமாம் ஐயா, சற்று பணிகள் அதிகம்.
1: பணிகள் அதிகம், நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கணும், நல்ல காலநிலை இருக்கணும். அங்கே தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி இருக்கு காலநிலை?
6: காலநிலை வெப்பமாக தான் இருக்கு.
1: வெப்பமாகத்தான் இருக்கின்றது. அதே என்ன சளிப்போடு கூறுகிறீர்கள், வெப்பத்தை தாங்க முடியவில்லையோ?
6: இரவு நேரங்களில் சில நேரம் மழை பெய்யுது, ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் சூட்டை இது பண்ணிடுது.
1: ஓ, வெப்பமாக இருக்கின்றது. சரி, எல்லா பணிகளும் நீங்கள் தான் புரியுங்கள். அனுஷ்யா வந்து விட்டாரா அல்லது அங்குதான் இருக்கின்றாரா? கிருஷ்ணகிரியிலே
6: நம்ம வீட்டில் தான்
1: வந்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சார், இன்றைய திருவிழக்கு நாள், வரலட்சுமி நாள், எந்த ஆலயம் சென்றீர்கள்?
6: அருகில் இருக்கும் மாரியம்மன் கோயில்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே எப்படி ஜனக்கூட்டம், மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது, எப்படி கொண்டாடுகிறார்கள்? பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குமே?
6: ஆமாம் ஐயா, வரலட்சுமி நம்பு, அதனால ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது.
1: ஓரளவுக்கு தான், உள்ளூர் அல்லவா, அதனால தான். சிற எல்லா ஆலயங்களும் இன்று மிகவும் சிறப்பாக இருக்கிறது, முருகன் ஆலயம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். சரி, இன்று வந்தீர்கள், என்ன செய்தியோடு வந்தீர்கள்?
6: பக்தி வரையில ஒரு பக்தி பாடல் கேட்கலாம்.
1: சரி, ஒரு பாடல், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
6: படம் வந்து மேட்டுக்குடி.
1: மேட்டுக்குடி என்ற திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும் ஐயா?
6: சரவண பவ என்னும் திருமந்திரம்.
1: சரவண யாருடைய பாடல், யார் பாடியது, சுசீலாவா அல்லது
6: எஸ்பி பாலசுப்ரமணியன்?
1: ஓ, அவர் பாடிய பாடலோ, சிறப்பு. சரவண பவ எனும் திருமந்திரம், அப்படியா?
6: ஆமாம் ஐயா.
1: எஸ்பி பாடல், இனிமையான பாடல் கேட்டு மங்களம். வேற ஏதாவது செய்திகள்
6: இல்லையா?
1: வானொலியை எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்?
6: ரேவதி அம்மா பேசும்போது இருந்து கேட்டுருக்கேன். தேவா,
1: ஆஹா, என்ன விசேஷமான செய்தியா ஒவ்வொரு தரம் வந்து கூறுகிறார்கள்?
6: அவருடைய தேவா சொல்லும் போது வெளிநாட்டு பையன் வந்துட்டாரு சொல்லி மகிழ்ச்சி.
1: அது ஒரு சிறப்பான செய்தி. வேறு செய்திகள் அங்க உங்களுக்கு தட்டவில்லையா? திரைப்படங்கள் அதிகமாக பார்ப்பீர்கள், திரைப்பட பாடல்கள் நிறைய கேட்கும். உங்களுக்கு சௌகார் ஜானகி அம்மா என்று ஒருவர் இறந்து விட்டார் என்ற செய்தி தெரியுமா?
6: நான் தானே பதிவிட்டேன் முதலில்.
1: இல்ல, நீங்கள் பதிவிடக்கு முந்தைய நாங்களுக்கு எப்போ செய்து விட்டு, நீங்கள் தளத்திலெல்லாம் பதிவிட்டீர்கள். அது எப்போவோ நாங்கள் அறிந்து விட்ட உலக செய்தியாக இல்லை, அவ்வளவு தளங்களும் இருக்கின்றது. ஆனால் வந்து அவருக்கு ஒரு அதான் கேட்டு என்ன செய்தி, என்ன செய்தி என்று அது அவற்றை மகன் வந்த செய்தி என்று கூறுகிறீர்கள், இதை பற்றி கூறவில்லை. சரி, வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வரும் சரவண பாவை என்னும் திருமந்திரம் என்ற பாடல். மீண்டும் சந்திப்போம். நலமும் மலமும் பெற்று வாழுங்கள். நன்றி நன்றி நன்றி. அனுஷா வருவாரா இல்லையா? இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தவரவுடன் செல்வோம். நன்றி கிருஷ்ணா, வருகைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் கிடைக்கும். அடுத்தவரவாக இப்பொழுது ஷியாமலா நீண்ட நேரமாக முயற்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இணைப்பு கிடைக்கவில்லை. நல்ல மழை என்று சொன்னால் புரியும் தானே ஷியாமலாவுக்கு, காற்றலை சதி செய்தவனும் இல்லை. வருகின்றார் வருகின்றார். வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் வணக்கம்
7: வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
7: நல்லா இருக்கேன்.
1: நல்ல மழை பெய்ததா மீண்டும்? கவலைப்படாதீர்கள், வரும். வந்தால் மகிழ்ச்சி துள்ளி குதிப்பீர்கள், வரவில்லை என்றால் சோகமாக துஞ்சி விடுவீர்கள். இல்லை, மழை என்பது தான் நினைத்தால் ஆன்மீகமும் அப்படித்தான். இறைவன் கருணை இருந்தால்தான் இறைவனை பற்றியோ ஏனைய பற்றியோ நாங்கள் பேசுகிறோம். இவ்வளவுதான், நடிப்பு நடிக்கலாம், ஆலயம் அங்கே போகலாம், அங்கே குறி வைக்கலாம், இங்கே குறி வைக்கலாம், பணஞ்செலவழிச்சு யாத்திரைகள் போகலாம், நடைப்பயணங்கள் செய்யலாம், காவடி எடுக்கலாம். ஆனால் உள்ளன்பு வேண்டும். உள்ளன்போடு இறைவனை மதித்து நினைத்து துதித்தால் நிச்சயமாக எங்களுக்கு கருணை கிடைக்கும் இல்லையா? அதே போன்றுதான் ஆன்மீகம் என்பது அதுதான். ஆன்மீகம் என்பது அதுதான். நாங்கள் ஒரு தரம் கூறினாலும் மலை அளவு சுவாமிக்கு திணை அளவு புஷ்பமாம். அதாவது பெரிய மலை போன்ற சாமிக்கு ஒரு சின்ன திணை போன்ற அளவுள்ள சின்ன புஷ்பம் பூ வைத்தாலும் உண்மை அன்போடு வைக்கும் பொழுது அது பெரிதாக இறைவனுக்கு தெரிந்து எங்களுக்கு பெருங்கருணை புரிவாராம். உண்மை விசுவாசத்தோடு நாங்கள் ஒரு அடி முன்வைத்தால் இறைவனை நோக்கி இறைவன் 10 அடியை முன்வைத்து எங்களோடு இணைந்து எங்களுக்கு ஆவணம் செய்வாராம். வருகின்ற இன்னல்கள் இடையூறுகளை அவற்றையும் தலையோடு வருவது, தலை பாகையோடு போவது போன்று பாரதத்திலே காட்டப்பட்டது போன்று எங்களுக்கு அது இறைவன் அருளால் கிடைக்கும். இறை கடாட்சம் இல்லாமல் உலகில் எதுவுமே நடக்காது. இப்பொழுது முதல் வந்து எங்களுக்கு காயத்ரி கஸ்தூரி அவர்கள் கூறியது போல துன்பம், அதை நாங்கள் எள்ளி தூக்கி எறிந்து விட்டால் அதற்கேற்ற தண்டனை துன்பமாக இறைவன் தந்து எங்களை உணர வைப்பார். உணர வைக்காமல் விடவே மாட்டார். இறுதி வரை வந்து இறுதி நேரத்தில் கூட அந்த அவலத்தை கொடுத்து எங்களை உணர வைப்பார். அதற்காக இத்தனை பாடல்கள் உண்டு. சிறப்பு மகளே, அங்கே வரலட்சுமி உங்கள் நீங்கள் என்று ஆலயம் சென்றீர்களா? அவர்கள் சென்று வந்து உங்களை எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க அதற்குரிய
7: அக்கா பேசுறது.
1: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அக்காவை அப்புறம் பேச வைங்க. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பு?
7: இல்லப்பா, அவங்க மாத்திரை போட்டுட்டாங்க.
1: ஆரம்பத்திலிருந்து அழைக்கின்றீர்களே நீங்கள், ஆரம்பத்திலிருந்து அழைக்கின்றீர்கள், உங்களுக்கு கிடைக்கவில்லை.
7: எல்லாருமே ஒரே நேரத்துல எல்லாரும் அழைச்சிருந்தாங்க.
1: தள்ளி விழுத்தி விட்டாங்களே இந்த மகளே, இருந்தாலும் ஓடி வந்து விட்டா.
7: இல்லப்பா, நானும்
1: என்ன பாடலை நான் ஒளிபரப்பலாம்? கூறுங்கள், நிறைய கூறுங்கள்.
7: அவங்களை பத்தி நிறைய சொல்லலாம். அதான் ஜானகி இவங்க ரேவதி அம்மா அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலை கேட்கும் போது சிவாஜியோட நடிப்பு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அவரை தான் காட்டும். நமக்கு ஒரு வீரபாண்டிய கட்டப்போம்னா நம்ம பாத்துக்கிறது கிடையாது தானே. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு சில பாடல்களை கேட்கும் போது அந்த பாட்டு மத்த இது வராம அவங்க முகம் மட்டும் தான் முதல்ல ஞாபகத்துல. அந்த வயல அந்த மனவே முருகனின் மயில் வாங்கணும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த நடிப்புமே நல்லா இருக்கும்.
1: எனக்கு பிடித்த பாடல் அவருடைய பாடல் பல உண்டு. நான் மதிப்பது உண்டுமாகவே அவருடைய பண்பாடு பழக்க வழக்கங்களும் ஒரு புறம், இரண்டாவது புறம் அவருடைய கலை திறமை, மூன்றாவது அவருடைய கலை உலகுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு. அதை நான் பின்பற்றியும் நான் ஒரு கலைஞன் என்ற ரீதியில் அதை நாங்கள் பின்பற்றி வருவதுண்டு. அவர்களை குருவாக கூட நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நன்றாக பிடித்த படம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். அந்த பாடல் உங்களோடு நான் ஒரு தடவை பேசியும் பார்த்திருக்கிறேன். ஸ்கூல் மாஸ்டர் என்ற ஒரு திரைப்படம் ஜெமினி கணேசன் ஐயாவோடு
7: நடித்திருக்கேன்.
1: இந்த அப்படியா, நான் உங்களோடு முன்பு ஒரு தடவை இதை பற்றி
7: கேட்கும் போதெல்லாம் அக்கா வீட்டில் இருக்கும் போது அதிகபட்சம் அந்த பாட்டை கேட்பேன்.
1: அப்படியா, அந்த பாடல் அவ அதுல நடித்த நடிப்பு இன்றும் என் கண் முன்னேறது. நான் அப்பொழுது சின்ன வயது, ஆனால் அந்த நடிப்பு என்ன நடிப்பு! அவர் இயற்கை அன்னை கலைவாணி படைத்து விட்டது போன்று சின்னம் என
7: தன்னம்
1: தனிமை அந்த பாடலை பாடுங்கள்.

0: அந்த பாட்டு அக்கா ரொம்ப அழகா பாடுவாங்க.
1: கோவிலுக்கு கொடுத்ததெல்லாம் கூட வர மாட்டாதா, என்ன அருமையான வரிகள் அந்த வரிகள், ராகங்கள் குரல்கள் பாடலுக்கு இருந்தாலும் அவர் நடிப்பு அபிநயம் அப்படியே இருந்தோம். அதே சவார் ஜானகி நான் சென்று புதிய பறவைகளை பார்த்த ஞாபகம் இல்லையோ பார்க்கும்போது என்ன வித்தியாசம், என்ன முகபாவனை, என்ன கலை அவர்கள். இது எல்லாம் இப்பொழுது வந்து உடைகளையும் குறைத்து மொழி தெரியாத வார்த்தைகளை கூறி வசனங்களை கூறி போட்டு நடித்து போட்டு பெரிய மாலைகளும் விருதுகளும் பெறுவது போல இல்லை. அவளுக்கு 92 வயதில் தான் பத்மஸ்ரீ என்ற பட்டம் கிடைத்தது, புரிகிறதா? உயரிய விருதான தமிழ், அது மட்டும் இல்லை ஏனைய விருது எல்லா மொழிகளிலும் கிடைத்திருக்கின்றது. அவருக்கு கிடைத்த அந்த விருது அவர் இறுதி வரை அவ பார்த்தால் எங்களுக்கு நடிப்பு நடிப்போடு இருப்பது போல தெரியும், அவருடைய இயற்கையே நடிப்பு. முன்பு ஒருவர் ஞாபகப்படுத்தி இருந்தார் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலேருந்து அந்த அந்த பாடல், அந்த எளிமை, அந்த பாடல் மாலை இப்பொழுதின் மயக்கத்தில் என்று கேட்டாலும் அவனுடைய முகம் தான் நிற்கிறது, பாடல் ஒரு பக்கம் போய் கொண்டு போயிருக்கும் அவனுடைய நடிப்பு.
0: ஆமாப்பா, அந்த கைம்பெண்ணா அவங்க நடிச்சிருக்கிறது ரொம்ப அந்த முகம், உண்மையா அந்த முகம் தான் நமக்கு அந்த பாடல ஞாபகம் வரும்.
1: அடுத்த பாடல் உண்டு, என்னை கவர்ந்த பாடல் ஒரு நாள் ஒரு நாள் இரவு பனி போல் நிலவு கனவிலே என் தாய் வந்தாள்,
0: இரவு பகல் போல் நிலவு அந்த பாடல்
1: கனவிலே என் தாய் வந்தாள், உண்மையிலே தாய் தான் அவள், என்ன தாய்தான். அதே நேரம் கம்பீரம் வேணுமா, இரு கோடுகளை பார்க்க வேண்டும், கம்பீரம் வேண்டுமா,
0: என்ன
1: இவர்கள் எல்லாம் பிறவி நடிகைகள், நடிகைகள் நடிகர்கள் இருந்தது போல நடிகைகள். இவர்கள் நடிப்புக்காக வந்தார்கள், அதாவது அவன் வாழ்க்கையிலே ஆரம்ப வயதில் கொஞ்சம் வறுமை இருந்தது, அந்த இதோட நடிப்பு நாடகத்துறையிலே அவ இருந்தவர், நடிப்பில் ஆற்றல் இருந்தபடியாக பெரிய கலைஞர்களை கண்டு கன்னடத்திலே முதல் நடித்திருந்தார் என் டி ராமராவ் ஐயா அவர்களோடு சவுகார் என்ற ஒரு நாடக ஒரு திரைப்படம், அதிலே சவுகாராக நடித்தது அவதான். அதிலிருந்து அந்த சவுகார் என்ற பெயரை தான் சூட்டிக்கொண்டு பெற்றுக்கொண்டார் இன்று வரை. இனிமேலும் கூட அந்த பெயர் தான், ஜானகி விட்டு சவுகாரன் தான் எனக்கும் தெரியும், அவ்வளவு சிறந்த. இவர்கள் எல்லோரும் நடிப்புக்காக பிறந்தார்களா அல்லது அன்னை படைத்து விட்டவர்கள் வந்து எங்களோடு நடமாடினார்களா என்று எண்ணக்கூடிய வகையிலே தான் அது அமைந்திருக்கிறது. உண்மையிலே சிறப்பு சிறப்பு. அது மாதிரி எந்த பாத்திரம் அவர் நடிக்கவில்லை, எத்தனையோ பாத்திரம் எண்ணற்ற பாத்திரங்களை நடித்திருக்கின்றார். இனிமேல் நடிப்பதற்கு பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம் சிறப்பு தான் ஒரு பாத்திரம் அவருக்கு. அவர் இறக்கும் வரையில் நலமாகத்தான் இருந்தார், இந்த வயது முதுமை காரணமாக அவர் 94 வயது, ஆனால் அதன் பின்பு அவரால் சாதிப்பதற்கு எதுவும் இல்லை, சாதனைகளை புரிந்து விட்டார். ஆனா வாழும் வரை கலைஞர் என்ற அந்த ஒரு நல்ல கலைஞர் என்பதை நிலைநிறுத்தி சென்றார். தான் கொண்ட அந்த சுமையை நன்றாக சுமந்தார், நடிப்பு என்ற பாத்திரத்தை சுமந்தவர் நன்றாக நடித்து எத்தனையோ பேருக்கு ஒரு தாயாக விளங்கி இருக்கின்றார். எங்களுக்கும் ஒரு தாய் போன்றுதான் அவர். உண்மையிலே அவனுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் அந்த அது சொல்ல முடியாது, அதை சொல்ல போனால் ஒவ்வொன்றையும் சொல்ல கொண்டு போதாம். அவவுக்கென்று தன்னுடைய முத்திரையை பதித்து இன்று நித்திரை கொள்கின்றார். அவருடைய இறுதி நேரத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே உங்கள் எல்லோருடன் முனைந்து ஒரு நம்முடைய மௌனத்தை அஞ்சலியாக செலுத்தினோம், அது இறைவன் அதை கண்டுகொள்வார் என்று எண்ணிக்கொள்வோம். நல்லதோர் பாடலை இக்குறங்கள் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு என்று?
0: சிவப்பு கல்முகுதி படம் பா.
1: ஆமா,
0: மங்கள மலை மகள் வருக, குளமாந்தக்கு திருமகள் வருக, குங்கும திருக்கலை தருக, இந்த குளத்துக்கு ஒரு மகள் தருக.
1: சிவப்பு கல்வி கல் சிகப்பு மூக்கு
0: சிவப்பு கல் முகுதி
1: சிவப்பு கல் மூக்குத்தி என்ன திரைப்பு படம்?
0: ஓ,
1: இருவர் அதே போல தான் இருவர்த்த குரல் பாடுகிறார்கள், என்ன புன்னகை மன்னன் பூவளி கண்ணன் மங்கள வரலட்சுமியினுடைய பாடாக நாங்கள் கேட்டு மங்கள வைத்தீர்கள், வாழ்த்துக்கள் அம்மா. அவரை பற்றி பேச போனால் அநேகம் பேசலாம், அதிகமாக பேசலாம், ஆனால் நேரம் இல்ல எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. இவர்கள் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட கலைஞர், அடுத்து கலைக்காக வாழ்ந்தவர்கள், கலைக்காக வந்தால் கலைஞியாக வாழ்ந்தவர்கள், கலைஞியாக வந்தால் தன்னை அந்த பண்புக்கேற்ப மற்றவர்கள் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்த ஒரு பண்புள்ள நடிகைகள் இவைகள் எல்லோரும். எந்த அவ இன்னும் சில நாடகங்களை கொஞ்சம் வெஸ்டர்னாகவும் நடித்திருக்கின்றார். ஒரு சில திரைப்படங்கள் எல்லா கேரக்டரும் எல்லா பாத்திரங்களையும் அவர் சிறப்பாக நடித்திருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய காலம் ஓய்ந்து விட்டது. இனியொரு காலம் அப்படி வருமா? சரித்திரம் படைத்து எங்களுக்கு நினைவு கூறக்கூடிய வகையில் கலைஞர்கள் வருவார்களா என்பது கேள்விக்குறிதான் மகளே. இல்லை, திரையுலகம் எங்கோ சென்று விட்டது, பாலடித்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்றுதான் எங்கள் இளைய சமுதாயத்தில் எங்கெங்கோ கொண்டு சென்று விட்டார்கள். அம்மா வாழ்த்துக்கள். சிறப்பான நேரத்தை பொறுமையோடு இருந்து இறைவனுடைய அருளால். அக்கா என்ன பாடல் கேட்க விரும்பியிருந்தார்?
0: அக்கா வந்து மனைவி முருகனின் மயில் வாங்கலாம் அந்த பாட்டு
1: கேக்குறாங்க,
0: பாடுவாங்க, நல்லா இருக்கும்பா, குரல் ரொம்ப நல்லா இருக்கும்.
1: எங்க இருந்து வந்திருந்தார்
0: அக்கா? வேலூர்ல, சொந்த ஊர் அக்கா வேலூர், இப்ப ஆனா செங்கல்பட்டுல இருக்காங்க.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, சரி சரி, செங்கல்பட்டு.
0: அதான் குட்டி பாப்பா பேத்தி போடல,
1: ஆமா
0: சொந்த பாட்டி
1: அவங்கதான்
0: பாட்டி. சரி அக்கா, அவனோட பேத்தி தான்.
1: மகனே மனமே முருகனின் மயில் வாகனம் அந்த பாடல. அவருடைய பேர் என்ன?
0: பேரு சாந்தா தேவிக்கா.
1: சாந்தா தேவி, சாந்தா தேவி அவக்கா அந்த பாடல் சேர்க்கப்படும். இரண்டால் நான் இந்த இப்பொழுது தொடர்ந்து நான் பாடலை தருவதற்கு நிறைய உறவுகள் பாடல்கள் இருக்கின்றபடியால் எனக்கு முடிக்க முடியாது. காரணம் எங்களுடைய நேரம் கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 5 நிமிடம் நான் கூட இருக்கலாம், ஒரு 5-க்கும் 10-க்கும் இடையில கூட இருக்கலாம். நான் இந்த பாடல்கள் அத்தனையும் தருவதற்கு எனக்கு இப்பொழுது 1 மணி நேரம் தேவைப்படுகின்றது. 1 மணிக்கு வேண்டும் இந்த 10 பாடல் நான் காணாது. அதனால் இன்றைய நேர் நேரம் நிகழ்வோடு சேர்ந்து இது கம்பரும் ஒரு நிகழ்வாக.
0: நன்றி,
1: உங்கள் பொறுமைக்கு நன்றி. பாருங்கள், பொறுத்தார் அரசாழ்வார் என்று பொறுமையாக இருந்து நன்றாக அழகாக உங்கள் உள்ள கருத்துக்களை தெரிவிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. நன்றி மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அன்னை திருமகளின் அருள் என்றும் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்து வருகின்றார் அன்புடனே எங்களுடைய ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானா. வணக்கம். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் பாப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த ஞானசேகரனுக்கு நான் எங்களுடைய நண்பர்களில் இருந்து உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகின்றேன். இதுவரும் ஐக்கியமாகவும் ஒன்றிய தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே சிறப்பாக நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதம் அன்பு உறவுகள் ஆசீர்வாதப்பா.
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய சகோதரரின் பிறந்த நாளை அறிந்தேன். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் எல்லோரும் வாழ்த்தி இருக்கின்றார்கள். நாங்களும் அதிபரும் உங்களுடைய தம்பியா?
2: ஆமா,
1: தாய்மாமன். அவர்களுக்கு சித்தார்த்தருக்கும் பத்மினி அவர் வருகின்றார். அவருடைய பிறந்த நாளும் என்று எழுதியிருந்தீர்கள். அந்த பிறந்த நாளை எல்லோரும் வாழ்த்தியதை எண்ணி எங்கள் சகோதர தத்துவத்தை நான் அந்த வழியில் நாங்களும் முன்னாள் தமிழ் வானொலி உறவுகள் நண்பர்கள் அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் தொழில்நுட்பவியலாளர்களோடு அதிபரும் நானும் இணைந்து அவரை பல்லாண்டு காலம் பல் சிறப்போடு வாழ வேண்டும். வாழ்க வாழ்க என்று நல் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிந்து கொள்கிறோம். அவருக்கு பிறந்த நாள்.
2: நன்றி அப்பா. நன்றி அப்பா, மிக்க மகிழ்ச்சி.
1: சிறப்பு. நன்றி ஞானசேகரன். இப்பொழுது நாங்கள் இன்று வரலட்சுமி நாள். உங்களுடைய ஆலயத்தில் எப்படி இருந்தது பூசைகள் எல்லாம்?
2: வரலட்சுமி நம்ம ஆலயத்தில் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுப்பா. அது நான் எப்போதும் உள்ள மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை யாகம் மட்டும் தான் நடக்கும். இந்த வரலட்சுமி இருக்கும் நம்ம ஆலயத்தில். மன்னூர் ஆலயத்தில் தான் சிறப்பாக
1: நடக்குது.
2: மக்கள்லாம் அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்புகள் இன்றைய எங்களுடைய கலைஞர் வரிசையிலே சௌகார் ஜானகி.
2: ஞாபகம் இல்லையோ சௌகார் ஜானகி?
1: ஆமாம், பார்த்த ஞாபகம் இல்லையோ. அவரை பற்றி உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய அனுதாபங்கள், அஞ்சலி ஐந்தாரங்களே.
2: அவருக்கு அவருடைய ஆன்மாவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அது நடிப்புன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொரு பாத்திரமும் உயிருள்ள ஒரு பாத்திரமாகவே நம்ம அண்மையில் நம்ம கூடவே இருப்பது போலவே தோன்றும். அந்த அளவுக்கு நளினமாகவும் குணச்சித்திரமாகவும் விடுக்காகவும் எல்லா விதமான பாத்திரங்களையும் ஏற்று பழதில் அவர் ஒரு சிறந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். அவருடைய நடிப்புக்கு வந்து இலக்கணம் வந்து எல்லை வகுப்பது வந்து முடியாத ஒன்று. அவருடைய மறைவு மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது அப்பா.
1: நவரச ஆளுமை உடையவர் இல்லையா?
2: ஆமாப்பா, நிச்சயம்.
1: அப்படித்தான் நான் கருதுகிறேன். ஒரு பெயர் நவரச ஆளுமை உள்ள ஒரு தாரகை அவர், நடிப்பு தாரகை. அடுத்து நடிகர் நடிகைகள் என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி மக்கள் மனதிலே முழு இடமும் பிடித்தவர். அப்பழுக்கில்லாமல் அழகாக சிறப்பாக அந்த அந்த லட்சணத்தோடு நடித்து 92வது வயதில் பத்மஸ்ரீ கிடைத்திருக்கின்றது அவருக்கு.
2: ஆமாம், ரொம்ப தாமதமாக தான் கிடைச்சது.
1: தாமதமாக கிடைத்தது மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்கள் பாவங்கள் எல்லாம் அளந்து கொண்டு வந்ததுதான் அந்த பத்மஸ்ரீ இலேசாக கிடைப்பதல்ல. கொடுக்கும்போது அதுக்குரிய ஆளுமை அவர்கள், இப்ப சிலர் பணத்துக்கும் சில இடத்துல இதென்றுகிறார்கள் தான், ஆனால் அவர்களை தேடி சென்ற பத்மஸ்ரீ, அவர் இறக்கு முன்பு அவரை தேடி சென்றதுக்குள்ள தகமை அவரிடம் இருந்திருக்கின்றது. தகுதி உள்ளவர், சிறப்பு சிறப்பான பார்த்த ஞாபகம் இல்லையோ, ஞாபகத்துக்கு வருது உடனடியாக அந்த பாடல்
2: என்ன.
1: அவருக்கு உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தருகின்றீர்கள். அந்த அனுதாபத்தை இறைவன் சன்னிதானத்தின் சென்று அவர் இழைப்பார உதவியாக இருக்கட்டும். இன்று இந்த இனிய பக்தி வேளையில் என்ன பக்தி பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: பெங்களூர் ரமணியம்மாள் பாண்ட பாட்டுப்பா, முத்தான முத்துக்குமரா முருகையா அந்த பாட்டுப்பா.
1: முத்தான முத்துக்குமரா, இனிமையான பாடம். முத்தான இது பெங்களூர் ரமணியம்மா பாடியதா?
2: ஆமாம், பெங்களூர் ரமணியம்மா பாடிய தனிப்பாடலப்பா.
1: பார்த்துருக்கின்றீர்கள் அவரை?
2: அவரை பார்த்தது திரைப்படத்தில் தான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு
1: தெய்வம் திரைப்படத்தில். அவ வந்து ஆரம்ப காலத்திலிருந்து அறிமுகமாகினவர் அல்ல, இடையிலே தான் பக்தி பாடலோடு வந்தார். என்ன பண்ணி என் ஐயனே அந்த பாடல் தானே அவருடைய பாடல், வேல் வேல் வேல் முருகையா அந்த பாடலை பாடி அதோடு சேர்த்து இன்னும் ஒரு பாடலையும் பாடி ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு பாடல்களும் முன்பு வெளிவரும். பெங்களூர் ரமணியம்மாள் கச்சேரிகள் மேடைகளில் பாடுவர்களை இந்த பாடலை பின்னணி பாடிக்கொண்டு அவர் வந்து திரை உலகக்கும் வந்து புகுந்து விட்டார். தெய்வம் திரைப்படத்தில் பாடுகின்றார். சிறப்பு சிறப்பு. அவர்கள் எல்லோரும் தாங்கள் எடுத்த பாத்திரத்தை நிறைவேற ஏற்று பண்ணுன்னு அதற்காக உபவாசகர்களாயிருந்து வாழ்ந்தவர்கள் இல்லை, அதற்காக வாழ்ந்தவர்கள். நாங்கள் அப்படியே அது இது எல்லாம் எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததை சீராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் எதை மூலதனமாக வைத்தார்கள்னா ஆன்மீகத்தை மூலதனமாக வைத்திருந்தார்கள். நாங்கள் இன்று பக்தி வேளையில் இருக்கின்றோம். அந்த ஆன்மீகம் என்பது தான் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றது. அந்த ஆன்மீகம் அவர்களை அவர்கள் நினைத்த எல்லைக்கு போவதற்கு உறுதுணையாக இருக்கும்போது அவர்கள் மேலும் மேலும்
2: வழிகாட்டலாம்.
1: ஆமாம், அவர்கள் எல்லோரும் ஆன்மீகத்தை மூலதனமாக வைத்து அதற்கு ஆணித்தரமான நம்பிக்கை விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் கிடைத்திருக்கின்றது. அப்படித்தான் அன்று இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எங்களுடைய காரைக்கால் அம்மையார் போன்ற மங்கையர்க்கரசியார் போன்றவர்களுக்கெல்லாம் மேன்மையும் முக்தியும் கிடைத்தது காரணம் ஆன்மீகத்தை முழுமையாக நம்பியபடி, ஆண்டவனை முழுமையாக நம்பியபடியால், நம்பியதோடு அல்லாமல் அதை பின்பற்றி அதன் வழி நடந்தார்கள். வெண்ணூரையும் பூசிக்கொண்டு திருத்தாட்சம் மாலையும் போட்டுக்கொண்டு டாஸ்மாக்ல இருக்கவில்லை அவர்கள், அப்படியே இருக்காரு வேடதாரிகள். நேற்று தினம் பேசும்போது குறுநீர் ஆலயத்துக்கு வந்து அப்படி இப்படி இருந்து தொலைபேசியிலே செய்கிறார்கள். அப்படி அப்படி இல்லை, உண்மை விசுவாசத்தோடு இருந்தால் சிவனை நம்பினார் அவர்கள் கைவிடப்பட மாட்டார். ஆண்டவனை நம்பி யார் வெறுமனையாகினார்கள், முழுமையாக அடைந்தார்கள் எல்லோரும் என்றுதான் கூற வேண்டும். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். முத்தான முத்துக்குமரா என்ற பாடலை பெங்களூர் ரமணியம்மாள் அவரின் குரலில் எங்களுடைய பக்தி வேலை நேயர் வீரத்தில் கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் எல்லாருமே. இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. சகோதரர்கள் மைத்துனர் எல்லோரும் பெரும்புகளை எல்லாம் ஒழுங்கு செய்து விட்டீர்களா வீட்டில்?
2: இன்னும்
1: மகிழ்வா இருக்கும் பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஆனந்தமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பது இதெல்லாம் அருள் கூடித்தான் பெறுவது, இல்லாதது அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடவாதையா.

இடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுட

சிறப்பான இந்த பாடலில் ஆண்டு அனுபவித்த ஒருவர் கண்ட வாழ்வின் நிதர்சனத்தை பாடலாக தந்திருக்கின்றார். அந்த பாடலே இவற்றையெல்லாம் அனுபவித்தவர்தான் அவர். அனுபவித்து இறுதியில் இறைவனுடைய அருள் எப்படி அவருக்கு கிடைத்து இதை கொண்டு வந்தார் என்றால், இறுதியிலே பட்டின தடிகள் என்று பெயர்படக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு எடுத்துக்க, எல்லா விதமானவும் வாழ்ந்தவர். ஆனால் இறுதியிலே இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் உண்மையானதல்ல, இதெல்லாம் நிலைக்காதவை, எங்களோடு வரப்போவதில்லை, ஆதலால் அது ஆன்மீக வழிதான் சிறந்தது, இறை அருள் ஒன்றுதான் உண்மையானது, இறைவனுடைய கருணை அவருடைய கடாட்சம்தான் எங்களுக்கு வேண்டும், அதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் இந்த ஆசை என்பது ஆசையினால்தான் இவற்றையெல்லாம் தேடுகின்றோம். வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கிற ஆசையிலே யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற ஆசை வராது, யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அப்படி வந்தால்தான் இவருக்கு அந்த மோட்சம் கிடைக்க வேண்டும். அப்போ அந்த மோட்சம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நல்ல மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று நல்ல இறைவன் அருள் வேண்டும். இடையிலே இறுதியிலே இப்பொழுது மோட்ச நிலை அடைந்ததுக்கு உறுதியாக இத்தனை மக்கள் எங்களுடன் வாழ்ந்து சென்றவர்களை நாங்கள் வாழ்க்கையிலே கண்டிருக்கின்றோம். ஆசைகள் இருக்க வேண்டும். அது பேராசையாக இருந்து அடுத்தவர்கள் துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆசை இருக்க வேண்டும். ஆசை இல்லாது விட்டால் இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வந்து அந்த ஆசைகளை விட்டு இறுதியிலேயாவது நாங்கள் இறை பதம் நாட வேண்டும். ஆசை இருக்கும் பொழுது இறை அன்பு, இறை பண்பு, இறை பணிவுகள் இருந்தால் இறைவன் எங்களுக்கு அந்த ஆசையிலும் அன்பை இன்பத்தை அடையும் வழியை காட்டுவார். அந்த வழியை செல்லலாம். அவர் அதுக்கெல்லாம் தடையில்லை, ஆன்மீகத்திற்கு தடை தரவில்லை. மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றுதான், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுகிற. எதிலே ஆனந்தம் வருகின்றது? பணங்களை தேடி, நிலங்களை சுமந்து, கூட்டங்களோ உறவுகளை பெருக்கி, உல்லாசமாக பட்டும் பட்டாடையும் கட்டி கொண்டு செல்வது ஆசை. ஆனால் அந்த ஆசை அதனால் மற்றவர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அது நிலைக்காத ஆசைகள். தேடி வைக்கின்றோம், அது எங்கள் சந்ததிக்கு சொத்து சேருமே தவிர எனக்கு எனக்கு வராது. நான் தேடுவதெல்லாம் என்னுடைய சந்ததிக்கு. அப்போ தேடும் பொழுது நல்ல பெயரை புகழை சம்பாதித்து தேடினால் அது நிலைக்கு நின்று. உதாரணத்துக்கு சௌவார் ஜானகி அம்மாவை எடுத்துக்கணும், அவரோட இல்லாத என்ன இருக்கின்றது? ஆனால் அவர்களை போன்ற ஒரு சிலர் பணம் வேண்டும், பொருள் வேண்டும், பெயர் வேண்டும் என்று தங்கள் கடமையை செய்யவில்லை, நடிப்பை செய்யவில்லை. நடிப்பின் உச்சிக்கு நான் போகணும், நடிப்பின் திறமை பெற வேண்டும் என்று ஆன்மீக கடவுளை என் மனதிலே வேண்டிக் கொண்டு நடித்து நடித்து நடித்து உயர்ந்தார்கள். அவர்களை தேடி இவையெல்லாம் சென்றன. அவர்களெல்லாம் அவர் அனுபவித்தார் என்று அவர் அதை விட்டு சென்று இறைவனுடன் செல்கின்றார். நாங்களும் அதைத்தான். எங்களுக்கு எல்லாம் வேண்டும், ஆனால் அளப்ப

இருக்க வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும். ஆனால் அதுக்காக நாங்கள் வாழக்கூடாது. எங்களுக்காகத்தான் இந்த செல்வங்கள் இருக்க வேண்டுமே தவிர செல்வத்துக்காக நாங்கள் வாழக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான வேளையில், பக்தி வேளையில் இன்று வந்து இணைந்த, முதலில் வந்து இணைந்திருந்தார் என் அன்பு மகள் ரேவதி, அவரை தொடர்ந்து இளமணி திருநாட்டில் இந்த அருள், அதை தொடர்ந்து நாகப்பன், அன்பு மகாலிங்கம், அன்புடன் தேவா, யோகா ராஜி, சரவணன், கஸ்தூரி, கிருஷ்ணன், ஷியாமலா, ஷியாமலாவினுடைய சகோதரியும் பார்த்திருந்து சாந்தாதேவி, அவர் வந்து தூக்கத்தில் சென்று விட்டார் மாத்திரை போடுவர் என்றாலும், அவருக்கும் இந்த அருள் பாலிக்கக்கூடிய வகையிலே அவருடைய பாடல் கிடைக்கும். அடுத்து ஞானசேகரன் இவர்கள் வந்து இணைந்து பாடலையும் கேட்டு அன்னை சகோதர் ஜானகியினுடைய இரங்கலையும் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, ஆன்மீகம் மிக முக்கியம், ஆன்மீகத்தில் தான் நாங்கள் முன்னேற வேண்டும், எல்லோருடைய வாழ்க்கை எந்த மதமாக இருந்தவர்களாலும் அவர்களுக்கு அந்த ஆன்மீகம் வேண்டும், இறைபக்தி இல்லாதவிட்டால் எதுவும் செய்ய முடியாது, அவனின்றி அனுபவம் அசையாது என்று அடிக்கடி நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதற்கு அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அதற்கு அவனுடைய அருள் வேண்டும். அந்த அருளை வேண்டி நாங்கள் சிவ இறை பக்தியில் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இன்றைய பக்தி வேளை கூறும் வேளையில், இப்பொழுது அன்புடன் ரேவதி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்யும் நோக்கத்துடன் ரேவதி, அடுத்து நாகப்பன், சரவணன் போன்றோர் வந்து கூறலாம், வாருங்கள் கேட்போம். யார் முதலில் வரப்போன்றில் அழையுங்கள், உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கின்றது, வாருங்கள் பக்தி வேளை, பக்தி கொண்டாடுவோம் நிகழ்ச்சிக்கு.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
1: விரும்பியவர் அழைத்து இன்றைய நிகழ்ச்சியை முடிவுரை தரலாம். உங்களுக்கு மனதில் பட்டது இந்த நிகழ்ச்சி முக்கியமானது தானா? இந்த நிகழ்ச்சி இன்று எவ்வளவு பிரயோசனமாக இருந்தது? இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்? இந்த நிகழ்ச்சியால் நாங்கள் அடைகிற நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் உங்கள் மனத்திலே பட்டதை கூறலாம். அன்பு உறவுகளே, வரலாம், எவரும் வரலாம்.
0: பணிவோடு நின்று திருநீர் அணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி.
1: வணக்கம், வணக்கம் மகளே. தேவதி வணக்கம், பாருங்கள்.
2: வணக்கம், இன்றைய கூறட்டுமாப்பா?
1: வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு நேரம்.
2: இன்றைய பக்தி வேலை நிகழ்ச்சி ரொம்பவும் அழகாக வெள்ளிக்கிழமை இன்றைய அழகான நன்னாளில் அழகாக ஆரம்பிக்கப்பட்டு திரைத்துறை நடிகையிலே அருமையாக பிரகாசித்து கொண்டிருந்த அப்பா சொல்ற மாதிரி நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த சௌகர் ஜானகி அம்மாவுக்கு ஒரு நிமிடம் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு அவருடைய ஆன்ம சாந்தியடை உலகளாவிய எல்லாருமே இதை கேட்கும்படி நான் இந்த ஒரு நிமிடம் இருந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினது சிறப்பு. அடுத்ததாக அனைவரும் வந்து இன்றைக்கு 10 பேர் சியாமலா சகோதரி சேர்த்து 11 பேர் அழகாக சரியப்பா வந்து எல்லோரும் வந்து அழகாக முறையோடு வந்து சிறப்பித்து அவங்கவுங்களுக்கு தேவையான பாடலை சொல்லி மகிழ்வோடு கேட்டு சென்றார்கள். வந்தவர்களும் இன்றைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பை பற்றியும் அவர்களுக்கு பிடித்த இறை சம்பந்தமான உணர்வுகளை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். அதை கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. அதே போல பாடல்களும் கேட்டு பரவசப்படுத்தினார்கள். சில பேர்கள் வந்து இதுவும் சொன்னார், மகாலிங்கம் இன்றைய நடிகை அம்மாவுக்காகவும் எல்லாரும் அஞ்சலி அவங்கவுங்க முறையில செலுத்தினாங்க. இன்றைய பக்தி வேலைய ரொம்ப அழகா சிறப்பா நாங்க அனைத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது. தெரியாதே ஒவ்வொரு சொல்வதன் மூலமாக ஓரளவு சில புரிஞ்சுக்க முடியுது. அப்பாவும் நாங்களுக்கு அது சம்பந்தமாக விளக்க கொடுக்கும்போது பிடிக்கின்றது. நீங்க அருமையான நடந்த இந்த பக்தி வேலைகள் ஆரம்பித்து கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பித்து நம்மளுடைய தளத்திலே எம்டிஆர் வானொலிக்கு இதற்கு உறுதுணை அமைத்த மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களும் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த பக்தி வேலை நிகழ்ச்சியை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பார்கள். அதே போன்று அன்பு நேயர் வட்டங்களிலும் அனைவரும் வந்து சிறப்பித்து இதைய வெள்ளிக்கிழமை சிறப்பாக பக்தி வேலையை ரொம்பவும் மனம் உருக கேட்டுவது மிகவும் மகிழ்ச்சியே தருகிறது. இந்த வாய்ப்பை அளித்த அப்பாவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: சிறப்பு சிறப்பான ஒரு உள்வாங்கியை நீங்கள் அழகாக தொகுத்து தந்திருக்கின்றீர்கள். அதாவது இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி, இடையிலே ஒரு நிகழ்ச்சி, அது அத்தனையும் பக்தியாக முடிவடைந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றீர்கள். உண்மை, அந்த பக்தி என்பது ஒன்று இருப்பதால் தான் இந்த அன்பு எங்களுக்கு சுரக்கின்றது. அது சுரந்தபடியால் தான் அந்த ஒருவரை மதித்து ஒருவருக்கு அன்பு தெரிவித்து அவர்களுக்கு ஆன்மீக துறையில் கூட இருந்தாலும் அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு ஏற்படுது. மனித நேயம் இங்கே உருவாகின்றது. பக்தி இல்லை என்றால், ஆன்மீகம் இல்லை என்றால் அறம் வளராது. ஆன்மீகம் இல்லை என்றால் மனித நேயம் வளராது. ஆன்மீகம் இல்லை என்றால் ஜீவனோபாயம் இருக்காது. ஜீவகாருண்யம் என்பது எங்கிருந்து வருகின்றது? அன்பிலிருந்து, இதயத்திலிருந்து. அந்த ஆன்மீகம் இருந்தால்தான் அது வரும். ஆன்மீகம் மற்ற அமுரட்டு தன்மையுள்ள தத்துவங்கள், அதாவது விதண்டாவாதம் பேசுபவர்களிடம் ஆன்மீகம் எப்படி வரும்? வராது. அது ஆன்மீகம் இல்லாதவர்களிடம் இருந்து இந்த மனித நேயம் அறம் தலைக்காது. அதை உறுதிப்படுத்தி இந்த நிகழ்ச்சி அழகாக தெரிவித்து வந்தவர் ஒவ்வொருத்தரும் அழகாக தெரிவித்து அது மட்டுமில்லை, எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சி இப்பொழுது வராதவர்கள் கூட வந்து இணைந்து கொண்டு எல்லோரும் வருகின்றார்கள். எல்லோரும் வர வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கின்றது. எல்லோரும் வர வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமாக வந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு போகிற நிகழ்ச்சியோ அல்லது வானொலியோ அல்ல, அந்த அதால் பயன் வேண்டும், அந்த நிகழ்ச்சியால் பலன் இருக்க வேண்டும். இப்பொழுது பயன் உண்டு இந்த நிகழ்வுகளில் என்பதை நான் எண்ணிக்கொள்கின்றேன். நன்றி ரேவதி, உங்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். இறுதியிலும் வந்து முடிவிலே அழகாக தொகுத்து இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன என்று இப்பொழுது ஒவ்வொருவரும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் சந்திக்கலாம் ரேவதி அவர்களே. நாளைய தினம் எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கின்றது. இன்று வந்து இணைந்த இவர்களுடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிட்டு கூறுங்க. இவர்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் உங்கள் சார்பாக. நன்றி ரேவதி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
1: நன்றி அம்மா. அடுத்த உறவுகள் யாராவது வந்து கூறுவதாக கூறலாம். நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் ஒரு பாடலை ஒலிபரப்ப இருக்கிறேன். அந்த பாடல் இன்றைய திருவிழாக்கு இருக்கும் எங்களுடைய கௌரி, அதாவது வந்து ஐஸ்வர்யத்தை, அதாவது ஐஸ்வர்யம் என்றது எல்லா விதமான மங்கள காரியமும் நிறைவேறும், எல்லாம் அதுக்குள்ளே அடங்குகின்றது. நீங்கள் இதில் வந்து கூறியது அத்தனையும் அழகாக வந்து இன்றைய திருவிளக்கு நாள் எதற்காக என்றதை மிக மிக சிறப்பாக என்று எங்களுக்கு தெரிய வைத்தார். இந்த ஆன்மீக நிகழ்வான பக்தி வேலை நிகழ்வு, அந்த இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீராவுக்கு இறை பக்தியோடு நன்றியை கூறுவோம். ஏனென்றால் எங்களுக்கென்று ஒரு நிகழ்ச்சியை முன்பு இருந்து நின்று மாறி மாறி வந்து மீண்டும் எங்கள் எல்லோருடைய வேண்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை 2 மணி நேரம் கொடுத்திருந்தார். அதை அழகாக சிறப்பாக இன்று நாங்கள் செய்வதற்கு இறை உள்ளம் இறங்கி இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அதனால் தான் எல்லோரும் இறங்கி வந்து எங்களோடு இணைந்து அழகாக மகிழ்வாக பேசி தங்களுக்கு விருப்பமான பாடலும் தங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு சென்றோம். இந்த வழியில் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வருவதற்கு திருப்புகளையும் கொடுத்து பொழிப்புரையையும் தந்து, அடுத்து திருவிளக்கு நாள் என்றால் என்ன, யாருக்காக கொண்டாடப்படுகின்றது என்பதை எல்லாம் அழகாக கூறி சென்ற கஸ்தூரிக்கும் ரேவதிக்கும் என்னுடைய பிரத்யேகமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் எல்லாரிலும் தர வேண்டும் என்று நீங்கள் இருவரும் இணைந்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை இன்று இப்பொழுது கேட்க பொருத்தமாக இருக்கும். மீண்டும் ஒளிபரப்புகிறேன். இப்பொழுது அந்த பாடலை இறுதி பாடலாக கேட்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். உங்கள் அனுமதியோடு இதோ அந்த பாடல்.

சிறப்பான ஒரு பாடல். இதிலே ஒன்று மொன்றியல் தமிழ் வானொலி பக்தி வேளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து கொண்டு வரும் பொழுது சில வேளைகளில் அந்த புனித நாட்கள் எங்களுக்கு அகப்படுகின்றது, புண்ணிய நாட்களும் அகப்படுகின்றது. அந்த புண்ணிய நாட்களிலே நாங்கள் இறை சிந்தனையை அழகாக கொண்டு செலுத்துவதற்கு எத்தனையோ அறிவுகளை பெறும் வண்ணம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அனுபவ கருத்துக்களை கூறிக்கொண்டும், படித்ததை கூறிக்கொண்டும், கண்டதை கூறிக்கொண்டும், கேட்டதை கூறிக்கொண்டும், தெரிந்ததை கூறிக்கொண்டும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றும் திருவிளக்கு நாள், அந்த திருவிளக்கு நாள் நாளிலே நாங்கள் கூடி பக்தியை நாடி எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அந்த சக்திக்கும் எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிந்து வணங்கி கொண்டு அவர்களுக்கு நன்றியை கூற வேண்டும். அந்த வகையில் வந்தவர்களும் பொருத்தமாக அழகாக சிறப்பாக இன்றைய நாள் பற்றி அவசியம் பற்றியும், ஒவ்வொருவரும் ஆன்மீகம் என்றால் அது மிகவும் அத்தியாவசியம்தான் என்பதையும் உறுதிப்படுத்தும் வகையிலே தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் குறிக்கின்றார்கள். அங்கே சரவணன் அவர்கள் கூறுவோம், ஏனே அவர்கள் கூறியது போன்று அங்கே பொருத்தப்பாடாக இருந்தது. தாங்கள் சென்றது, வந்தது, வரும்போது நடந்த சம்பவம் இதெல்லாம் நாங்கள் நினைத்து நடப்பதில்லை. உண்மை விசுவாசம் அன்பு இருந்தால் தானாக எங்களை தேடி வந்து இந்த ஆன்மீக இன்பம் கிடைக்கும் என்றதை கூறியிருக்கின்றார்கள். முழுமையாக இன்றைய சிறப்பான ஒரு நாளாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருப்போம். நாங்கள் நாட்காட்டியை கழித்து விட்டு இன்று இந்த தேதி என்று பார்த்தோம். இன்று என்ன புனிதம், இன்று விசேஷம் என்ன, இன்றைய நாளுடைய பெருமதி என்ன, இன்றைய நாள் எங்களுடைய கடமை என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து ஆன்மீகத் துறையிலே கால் வைத்து எங்கள் மனதை சாந்திப்படுத்தி சாத்மீகமான முறையிலே நாங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். மனிதநேயங்கள், ஜீவகாருண்யம், அறம் தலைப்பதற்கு ஆன்மீகம் முக்கியம்தான். அதற்கு இந்த வழிகள் இருக்கென்று சொல்லி அறிந்து கொள்ளும் வழியில் இப்படி சென்ற ஒருவருடைய மறைவினால் கூட இதற்குள்ளே புகுந்து மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் பக்தியும் கூடிய ஒரு நிகழ்வாக திரண்டு வந்திருப்பதற்கு இறையருள் கூடியிருக்கின்றது என்றுதான் நாங்கள் எண்ணுவனும். உங்கள் எல்லோருக்கும் இறையருள் பாரித்து எல்லாமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் நிகழ்ச்சியை உங்கள் அனைவருடைய ஒற்றுமையோடும் இறைவனுடைய கருணையோடும் நான் நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வாணொலி, 24 மணி நேர தமிழ் பணி, 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 21வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளை கதம்பத்தில் ஒலித்தது. அந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் இதை புனிதமாக நிறைவேற்றுவதற்கு புண்ணியமாக நன்மையாக கருணை கூர்ந்த இறை பக்திக்கு உங்களுக்கு நன்றி கூறி உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் அல்ல இறைவனிடம் எங்களை அர்ப்பணித்து மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களை எல்லாம் அறிய வைத்த தமிழினால் வளர்ந்து கொள்ள வைத்த இறைவா, எங்கள் எல்லோரும் சார்பிலும் வணங்கி உங்கள் தாழ் பணிந்து நன்றியுடன் விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி வேளை. வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

0: மாட்டப்படுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
1: வணக்கம் என் அன்பர்களுக்கு, இப்போது இருந்து காத்தளிக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டலியில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.